لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் தொழ வேண்டும். அதே போன்று தொழுகையுடைய சாவி வுது என்று சொன்னார்கள். ஆகையால் இந்த இரண்டு சாவியையும் பேறுகளாக பாதுகாத்துக் கொள்வோம்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் அநேகமான வாலிபர்கள், வியாபாரிகள் ஜுமாவுடைய நாளில் அதானுக்கு பின்னாலும் வியாபாரம் செய்வதை பார்க்கின்றோம். ஜுமாவுடைய நாளும் கடைகளை பூட்டாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அது மிக பெரும் பாவமாகும். அது அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாவமாகும். ஆகையால் ஜுமாவுடைய நாளில் குறைந்தது அரை மணிச்சியாலத்துக்கு முன்னால் எங்களுடைய கடைகளை மூடிவிட்டு மஸ்ஜிதுக்கு செல்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: கேட்டது சிந்தனை. உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் செயல் 77 93 22 79 7.
2: முஸ்லிம் வானொலி .com.
0: எதிரான யுத்தம் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு.
3: சுபஹானல்லாஹ், முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ. சுபஹானல்லாஹ், கட்டிடமெல்லாம் உடைஞ்சி தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்லாமியர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் ஷாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐது உமுதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர் வைத்திய சாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த புள்ள அவடமில்லை கத்திக்கிட்டு ஓடுறான். நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானல்லாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் பைத்துல் மக்துஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்மட நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு, நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊரில் கிடைக்காது, எந்த ஊரில் அந்த பூமி கிடை, இந்த எந்த ஊரில் அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க. நீங்க சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ, அத்துணை பேருடைய பாவங்களையும் யா ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியிலே 2192 செய்தி, அகமதியில 20361 செய்தி, ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால், உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரீன், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அகமதியில 4536 செய்தி, சத்தஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூல்லா சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லா ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்னங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகி இருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நால மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என. முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்கள அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது, அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில் இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துவா கேட்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பானாங்க. நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவாதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பானாங்க.
0: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: தர்மம் செய்யும்படி ஏவிருக்கிறார், ஆனால் தர்மம் செய்யக்கூடாது என்று ஏவக்கூடிய ஒரே ஒருவன் ஷைத்தான் மாத்திரமே. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது ஷைத்தான் எப்பொழுதும் தர்மம் செய்பவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறான், வறுமை ஏற்படும் என்பதாக, இன்னும் பாவ செயற்களை செய்வதற்காகவும் ஷைத்தான் ஏவிக்கொண்டிருக்கிறார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஆகையால் அதிகமாக தர்மம் செய்வோம், ஷைத்தானுக்கு மாறு

0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: You are listening to Muslim Vanuli, muslimvanuli.com.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
3: ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் ஆரம்பமாக நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முழுமையாக ஒரு முஸ்லீமான ஒரு மரணத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளி மறுமை நாளில் நல்லவர்களோடு குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இவ்வருடத்தினுடைய ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதம் என்றால், இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்த மாதம். அதேபோன்று இந்த மாதத்தில்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மரணிக்கப் போகிறார் என்கிற முன்னறிவிப்பின் செய்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் ஏத்திகாஃபில் இருந்த பொழுது அந்த அதிபயங்கரமான சம்பவம் நடந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில் அமர்ந்து அதுவரை இறக்கப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களை எல்லாம் ஓதச் சொல்லி சரிபார்ப்பது வழக்கம். அப்படித்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக அந்த அதிபயங்கரமான சம்பவம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வழக்கம் போல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே திருக்குரானை ஓதுங்கள் என்றார். அதுவரை இறக்கப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி சரிபார்க்கப்பட்டது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எழுந்து செல்லவில்லை. அங்கே அமர்ந்து மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக இது போன்றதொரு ரமலானுடைய மாதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய 63வது வயது, அந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த திருக்குரானுடைய வசனங்களை, அதுவரை இறக்கப்பட்ட ஆயத்துகளை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே ஓதி காண்பித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக வீட்டுக்கு சென்றார். எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவது வழக்கம். அந்த அடிப்படையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அருமை மகளே, ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து ஒரு முறைதான் திருக்குரானுடைய வசனங்களை ஓதச் சொல்லுவார். ஆனால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தில் இரண்டு முறை ஓதச் சொல்லியிருக்கிறார். அதனை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன், நான் மிக சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்விடுவேன் என்றார்கள். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், மகளே, எனது குடும்பத்தில் சொர்க்கத்தில் முதல் முதலில் என்னோடு இருக்கக்கூடியவர், சொர்க்கத்தில் முதல் முதலில் எனது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் நீதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். ஃபாத்திமா அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி ரமலானுடைய மாதத்தில் இரண்டு முறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து போனதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளையும் கழிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத النாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப் போகிறான். அந்த வெற்றிக்கு பிறகு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் இணைய போகிறார்கள். ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நபியே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்றார்கள். இந்த ஆயத் இறக்கப்பட்டதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா ஆயிரம் ஆயிரம் தஸ்பீஹ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யலானார்கள். இந்த ஆயத்திற்கேற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியாக அல்லாஹ் மக்காவினுடைய வெற்றியை கொடுத்தான். கூட்டம் கூட்டமாக எதிரிகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தயாரானார்கள் அந்த மரணத்திற்காக வேண்டி. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள் நெருங்கப் போகிறது, அந்த நாள் வரப்போகிறது என்கிற ஆயத்துகள், இதா ஜஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற ஆயத்தை போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நினைவுறுத்தல்கள் வந்து கொண்டே இருந்தது. ரமலானுடைய மாதம் முடிந்து சவ்வாலுடைய மாதம், சவ்வால் மாதம் முடிந்து துல்காதாவுடைய மாதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு தொழுகையை கற்றுக் கொடுத்திருந்தார், நோன்பை கற்றுக் கொடுத்தார், ஜக்காத்தை கற்றுக் கொடுத்தார், எல்லா இபாதத்துகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஹஜ்ஜை தவிர எப்பொழுதும் நாம் மரணிப்போம், அடுத்த ஆண்டு நாம் இருப்பது நிச்சயமல்ல என்பதை புரிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வருட ஹஜ்ஜு பயணத்தை எனது தலைமையின் கீழ் செய்பவர்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், இந்த வருடம் நான் ஹஜ்ஜு செய்ய போகிறேன் என்றார்கள். போருக்கு சென்றிருந்த மக்கள் எல்லாம் திரும்ப வந்தார்கள். வியாபாரத்திற்கு சென்றிருந்த மக்கள் எல்லாம் கணக்கச்சிதமாக வியாபாரத்தை முடித்து திரும்ப வந்தார்கள். உறவினர்களை சந்திக்க போகிற மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு பிறகு செல்வோம் என்று தள்ளி போட்டார்கள். லட்சோபலட்ச மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் இஹ்ராமை கட்டிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், இதோ நாங்கள் வந்துவிட்டோம். யா அல்லாஹ், உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை, உனக்கு இணையானவன் யாரும் இல்லை, நீயே மிகப்பெரிய அருட்கொடையார். லட்சோபலட்ச மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி தான் உருவாக்கிய இந்த உத்தம சமூக மக்களுக்கு தான் எந்த நேரமும் மரணிப்போம், இந்த உலகத்தை விட்டும் பிரிவோம் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக பக்குவமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாள ஆரம்பித்தார்கள். அன்பான ரசூல்களே, அரஃபா பெருவெளியில் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி நிற்கப்படுகிற அந்த நல்ல நேரத்தில் தங்களுடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் எடுத்து ஒரு உரை நிகழ்த்தினார். திருக்குரான் வசனங்கள் இறங்கும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுத உத்தரவிடுவார். ஆனால் அரஃபா பேருரையை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக எழுத தெரிந்த மக்கள் எழுதி கொள்ளுங்கள், எழுத தெரியாத மக்களுக்கு எழுதி கொடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். அந்த அரஃபா பேருரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு நாம் பிரியப் போகிறோம் என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக உங்கள் மத்தியிலே எடுத்து சொன்னேனா என்றார்கள். இடி முழக்கம் போல ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பதில் சொன்னார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் எங்கள் மன்றத்திலே எடுத்து சொல்லி விட்டீர்கள், எதையும் மறைக்கவில்லை என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி என்று அல்லாஹ்வை சாட்சியாகவும் ஆக்கிய நாள் அந்த அரஃபா பேருரை. உரையினுடைய இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை விட்டும் சென்று விட்டால் உங்கள் மத்தியிலே இரண்டை நான் விட்டுச் செல்கிறேன், அதை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் உங்கள் முன்னிலையில் இல்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் வழிதவராமல் இருக்க வேண்டுமானால் உங்களோடு நான் வாழும் காலமெல்லாம் நான் மார்க்க சம்பந்தமான எல்லா தெளிவுகளையும் உங்கள் மத்தியிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். நான் மரணித்து போனால் அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுடைய கையிலே உண்டு, என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை உங்களுடைய கையிலே உண்டு, அந்த இரண்டையும் உங்களிடம் நான் விட்டுச் செல்கிறேன், அதை பற்றி பிடித்து நீங்கள் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக அந்த மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்திருந்த நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வந்திருந்த நீங்கள் என்னிடமிருந்து கேட்டு பெற்ற இந்த உபதேசங்களை எல்லாம் வராத மக்களுக்கு எடுத்துச் சொல்வது உங்களுடைய தலையாய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் மூன்றாவது ஒரு அறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடை வருவது நிச்சயம் என்பதை அறிகின்ற மூன்றாவது ஒரு அறிவிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அரஃபா பெருவெளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கிய ஆயத், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீத்து லக்கும் இஸ்லாம் மதீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான். அல்லாஹ் தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹமத்தை, தன்னுடைய கிருபையை அல்லாஹ் இந்த நபியின் மீது பூரணப்படுத்தி விட்டான் என்ற ஆயத் இறங்கியது. எல்லா சஹாபாக்களும் இஹ்ராமுடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களை கட்டி தழுவி முத்தமிட்டு சந்தோஷம் கொண்டாடினார்கள். அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டானே, அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டானே, எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் அழுது கொண்டே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் அழுது கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் உமர் அவர்களே ஏன் அழுகிறீர்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது இறங்கிய ஆயத்து என்ன சகோதரர்களே, அல் யௌம அக்மல் திலக்கும் தீனக்கும் வாத்துமம் தாலைக்கும் ஞாமத்தி வரலி திலக்கும் உள் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்கிறான். அவர்களை தன்னுடைய ரஹமத்தை, தன்னுடைய கிருபையை இந்த தூதரின் மீது அல்லாஹ் சொரிந்து விட்டேன் என்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ வகி வராதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வரும் பொழுதெல்லாம் அந்த வகையை நம்ம இடத்துல எடுத்துச் சொல்லுவார். நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய தக்குவா அதிகரிக்கும், பாவமான காரியத்தில இருந்து நாம் விலகுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்யோ அக்குமத்திலுக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்கிறான் அல்லாஹ். அப்படியானால் இனி இறை சட்டம் இறங்காதா, வகி இறங்காதா, ஜிப்ரீல் வரவே மாட்டாரா? அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சம்பவம் கூட நாம் மறந்துவிடக் கூடாது. ஹஜ் முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் ஹஜ்ஜுடைய கடைசி நேரம் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. அதாவது ஒரு ஜனாசாவிலிருந்து திரும்ப வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. அந்த தலைவலியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீளவில்லை, அதோடு அவர் மரணத்தை தழுவிவிட்டார். அந்த ஜனாசாவிலே இருந்து திரும்ப வந்தவுடனே எனக்கு தலைவலி அதிகமாகிவிட்டது, எனக்கு தலைவலி அதிகமாகிவிட்டது என்று ஆயிஷா அவரிடத்திலே முறையிட, ஆயிஷா அவர்கள் அதற்குரிய வைத்தியங்களை பார்த்து நிவர்த்தியாகாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி மெல்ல மெல்ல சிறிது சிறிது கூடுதலாக ஆரம்பித்தது. அதே நேரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஒட்டகத்தின் மீது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமர வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தே கூட்டிச் சென்றார்கள் துல் ஹுலைபா என்று சொல்லப்படுகிற மதீனாவுடைய எல்லை வரை. யா ரசூலல்லாஹ், நீங்கள் உட்காருங்களே நான் நடக்கிறேன் என்றார்கள். அல்ல, நீங்கள் உட்காருங்கள் நான் நடக்கிறேன் என்றார்கள். முஆத் பின் ஜபல் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த எல்லையில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வேதம் வழங்கப்பட்ட சமூகத்திற்கு நீங்கள் கவர்னராக நியமிக்கப்படுகிறீர்கள். அந்த மக்களை நீங்கள் சந்தித்தால் முதல் முதலில் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அப்படி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வசியத்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது, வசியத்து முடிந்து முஆத் பின் ஜபல் அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நீங்கள் திரும்ப வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன் என்றார்கள். நீங்கள் திரும்ப வரும் பொழுது என்னுடைய மன்னரையோ என்னுடைய பள்ளியையோ நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் இருக்க நான் இருக்க மாட்டேன் என்றார்கள். முஆத் பின் ஜபல் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இப்படியே முஆத் பின் ஜபல் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி அனுப்பி முஆத் பின் ஜபலும் சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே உறங்கிக் கொண்டிருந்தார். 4 நாள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்காக வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பக்கீய கபரஸ்தானில் அடங்கப்பட்ட நல்லவர்களுக்கு தெரிய நீங்கள் சென்று அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். உஹது போரில் கொல்லப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் அடக்கப்பட்ட கபரஸ்தான் அந்த பக்கி என்கிற அந்த கபரஸ்தான், அந்த மையவாடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, அஸ்ஸலாமு அலைக தாரகோ மின் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களின் மீது உண்டாகட்டும், எங்களுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் சென்று விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வரப்போகிறோம் என்பதை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக வேண்டி நீண்ட நெடிய ஒரு பிரார்த்தனையும் செய்தார்கள். பக்கை என்கிற அந்த கபரஸ்தானுக்கு அருகில் நின்று கொண்டு அதிகமதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், சொர்க்கத்தை மக்களுக்கு நினைவு கூறினார்கள். இப்படியே ஒவ்வொரு நாளும் உருண்டோடி கொண்டிருக்கிற அந்த நல்ல நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்துபா உரை நிகழ்த்துகிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, அந்த குத்துபா உரை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், அந்த கூட்டத்தில் எல்லா சஹாபாக்களும் இருந்தார்கள், யாருக்குமே தெரியாது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அடியானை பார்த்து இரண்டில் எது வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான், இந்த உலகத்து செல்வங்கள், உலகத்து செழிப்புகள், உலகத்தினுடைய அருட்படைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கின்ற அந்த சொர்க்கத்து பேரின்பம் உங்களுக்கு வேண்டுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார் அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை தேர்வு செய்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலானார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விவரம் புரிந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் பிரிய போகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டிருக்கிறான், உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்றான், அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை தேர்வு செய்து விட்டார், ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டும் பிரிய போகிறார் என்பதை உணர்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஜுமாவுடைய நாளில் எழுந்து நின்று சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹதைனா கஃபி அன்புசினா, நாங்கள் எங்களை உங்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோம் யா ரசூல் அல்லாஹ், ஹதைனா கஃபி அன்புசினா, எங்களை நாங்கள் உங்களிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் யார சூழல்லா, எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் யார சூழல்லா, நீங்கள் செல்லாதீர்கள் யார சூழல்லா, எங்களுடைய தாயும் எங்களுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார சூழல்லா. எங்களுடைய எல்லா பொருளாதாரையும் தருகிறோம் யார சூழல்லா. எங்களை விட்டும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழுகையை புரிந்து கொண்டார். அவர் புரிந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. எல்லா சஹாபாக்களும் மௌனமாகவே இருந்தார்கள். ஏன் வயதில் முதிர்ந்தே மூத்தவராக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதரோடு அன்பு பாராட்டுகிற இந்த அபூபக்கர் ஏன் அழுகிறார், ஏன் காரணம் இல்லாமல் இப்படி எல்லாம் பேசுகிறார் என்று யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் முதல் இந்த ஜுமாவுக்கு பிறகு வருகிற அசரில் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர யாரும் எனது வீட்டுக்கு அடிக்கடி வந்து எனக்கு தொல்லை தராதீர்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். என்ன காரணம் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்னால் மரணிப்பார் என்று நாங்கள் கனவு கூட காணவில்லை. அபூபக்கர் மரணித்து, உமர் அவர்கள் மரணித்து, உஸ்மான் அவர்கள் மரணித்து, அலி அவர்கள் மரணித்து, முஆத் பின் ஜபல் மரணித்து, ஜைத் பின் ஜாபித் மரணித்து, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மரணித்து, எல்லோரும் மரணித்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பார் என்று நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களை இப்படி விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டாரே என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு நினைவு கூறினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அசர் ஜுமாவுடைய நேரத்திற்கு பிறகு இசாவுடைய நேரம் வந்தது. அதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் தான் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருந்தார். தலைவலி அதிகமானது, எழுந்து கூட நடக்க முடியாமல் ஆனது. அல்லாஹ் இதே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட ஆயத்திற்கு பிறகு அல்லாஹ் இறக்கிய ஆயத்து தான், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரை எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்றான். அன்றைக்கு போர்வையோடு எழுந்தவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திரும்ப இந்த பூமியில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய தூதர் தலை சாய்த்தது மரணத்திற்கு மரணத்தோடு தான் வாழ்ந்த சகோதர சகோதரிகள். அதுவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய போராட்டம் நிகழ்ந்தது. மக்காவிலே இருந்து மதீனா வரை தனியா நடந்தே அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு வலிமை மிக்கவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற மக்களுக்கு தெரியும், அந்த ஹிரா குகை ஏறி இறங்குவது சாதாரணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. அந்த ஹிரா குகையில் ஏறி அல்லாஹ்வை தனிமையில் இருந்து இபாதத்து செய்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியம் பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் பூமியிலே மெல்ல மெல்ல சாய ஆரம்பித்தது. இசாவுடைய நேரம் நெருங்கியது. மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கூட்டம் போட்டு நின்றார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மயக்கத்திலே இருந்தார்கள். மயக்கம் தெளிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஸல்லன்னா சுல் இசா, மக்கள் எல்லாம் இசா தொழுது விட்டார்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து மக்கள் ஜமாத்தோடு தொழாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உடனே ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒது செய்ய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தண்ணீர் எடுத்து வந்தார்கள். எழுந்து ஒது செய்ய முற்படும் பொழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இனி நம்மால் எழுந்து கூட நடக்க முடியாது, இனி நம்மால் எழுந்து கூட நடக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரியும். மயக்கமுட்டார். திரும்ப மீண்டும் மயக்கத்தில் இருந்து தெளிந்தார். மீண்டும் ஒது செய்ய முயற்சி செய்தார். இப்படி இரண்டு முறை மூன்று முறை மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை அழைத்து சொன்னார்கள், எனது அருமை மனைவி ஆயிஷா அவர்களை உங்களுடைய தந்தையை கூப்பிடுங்கள் என்றார்கள். எதற்கு யார் ரசூலல்லாஹ், மக்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்திட்டு இசாவுடைய ஜமாத்தை என்றார்கள். யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் அவர் நின்று தொழ வைத்தால் குர்ஆன் வசனங்களை ஓதும் போது உங்களுடைய நினைவு வந்தால் அழ ஆரம்பிப்பாரே, பலகீனமானவர் ஆயிற்றே, உமர் அவர்களை நிறுத்தி தொழச் சொல்லுங்களேன் என்றார்கள். வேண்டாம், அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தினார். மக்கள் எல்லாம் ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்பில் இருக்கின்ற மஸ்ஜித் நபவியில் இசா ஜமாத் நடந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனதில் ஒன்று தோன்றியது, தான் குணமாகி விட்டோம் என்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஃபலல் இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து, இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இசாவுடைய ஜமாத்திற்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், அந்த இரண்டு பேருடைய தோளிலும் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்கு சென்ற காட்சி எப்படிப்பட்ட காட்சி என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதம் நிலத்திலே படவில்லை, தூக்கி சென்றார்கள் ஆடுகளை தூக்குவதைப் போல. யாரை? ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்தில் இல்லா அலமீனை. இசாவுடைய ஜமாத்திற்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார் என்பதை அறிந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெல்ல மெல்ல பின் வாங்க ஆரம்பித்தார்கள். உடனே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைத்து அபூபக்கருடைய முதுகிலே தட்ட, அபூபக்கர் இமாமாக நின்று தொழுகை நடத்த, அவருக்கு அருகிலே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து தொழுகை நடத்த அந்த ஜமாத்து முடிந்தது அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படி ஒரு தினம் முடிந்தது அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படி ஒரு

அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலே கிடக்கிறார். அன்சாரி தோழர்கள் முஹாஜிர்கள் எல்லாம் வீட்டை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரமும் எந்த எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் என்பதை அந்த சஹாபாக்கள் நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அன்சாரி தோழர்கள் வெளியிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துவிட்டு அப்பாஸ் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வரும் பொழுது அன்சாரி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார், உண்ணுகிறாரா குடிக்கிறாரா பேசுகிறாரா எப்படி இருக்கிறார் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாடிய அளவுக்கு நன்றாக இருக்கிறார் என்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், சிறு தூரம் சென்றவுடனே கேட்டார்கள், நான் நிறைய யூதர்களுடைய இன்ன பிற மக்களுடைய சக்கராத்துடைய நிலையை நன்றாக நான் அறிந்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலும் அந்த நிலையை நான் பார்க்கிறேனே என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை பிடித்து உறுதிப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் தினந்தோறும் அழுது கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வரமாட்டாரா, நம்மோடு பேச மாட்டாரா, நமக்காக வேண்டிய ஆறுதல் சொல்ல மாட்டாரா, நம்மை பார்க்க வரமாட்டாரா என்று சஹாபாக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முக்கியமான வசியத்துகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட வசியத் என்றால், முகத்திலே துணி போடுவது, முகத்திலிருந்து துணியை அப்புறப்படுத்துவது, இரண்டு கையையும் தண்ணீரிலே நினைப்பது, அந்த தண்ணீரில் நினைத்த கையை முகத்திலே தடவுவது, இப்படியாக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நல்லவர்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறந்து போனால், இறந்து போன அந்த இடத்தில் கட்டிடங்களை எழுப்பி அங்கே வழிபாடு நடத்துகிற யூதர்கள் நசாராக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அல்லாஹுமலா தஜல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக ஆக்காதே யா அல்லாஹ், அல்லாஹுமலா தஜல் கப்ரி வசன யுபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது செய்த பிரார்த்தனை, காரணம் தனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் வணங்கப்பட்டிருக்கிறார்கள், தனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை மக்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அல்லாஹ் என்றும் எல்லாம் மக்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுமலா தஜல் கப்ரி ஈதா, அல்லாஹுமலா தஜல் கப்ரி வதன யுபத், யா அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் வணங்க கூடாது, என்னுடைய கபரை மக்கள் விழாக்கோலம் கொண்டாடக்கூடாது, லான அல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், யகுதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் நல்லவர்களுடைய கபர்களை மக்கள் வணங்கும் இடமாக மாற்றினார்கள் யகுதி நசாராக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பிரார்த்தனைகளை அந்த இறுதி நேரத்தில் செய்து கொண்டு மனைவிமார்களை அழைத்து சொன்னார்கள், நம்முடைய வீடுகளிலே அடிமைகள் இருந்தால் அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்றார்கள், நம்முடைய வீடுகளில் தங்க தீனார்கள் வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்றார்கள். தீனார்களும் வெள்ளி நாணயங்களும் செலவு செய்யப்பட்டது, அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். மனைமார்களை எல்லாம் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்நிய பெண்களைப் போல அல்ல, நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியான பெண்கள், வேறு வேறு பெண்கள் ஒரு குற்றம் செய்தால் ஒரு தவறு செய்தால் அவர்களுக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும், ஆனால் நீங்கள் ஒரு தவறு செய்தால் இரண்டு பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும், ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பிற சமூக மக்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டும், நரகத்தை பயந்து நீங்கள் வாழ வேண்டும், சொர்க்கத்தை விரும்பி நீங்கள் வாழ வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசியத்து செய்தார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரம் அமர்ந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அதே போல ஃபதல் இப்னு பஸ் அப்பாஸ் அவர்களை அழைத்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், என்னை பள்ளிக்கு தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். ஃபஜ்ர் நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதே போன்ற ஒரு திரைச்சீலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகர்த்தி மக்களை பார்த்து புன்முறுவலோடு சிரிக்க ஆரம்பித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டானோ, அல்லாஹ்வுடைய தூதர் இதோ எங்களை பார்த்து சிரிக்கிறார், அவருக்கு நன்றாகி விட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய துவாவை அங்கீகரித்து விட்டான் என்று சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மக்கள் தூக்கி கொண்டு வந்து ஃபஜ்ருடைய நேரத்தில் மிம்பரில் அமர வைத்தார்கள்.
சிவப்பு துண்டை

0: தண்ணீரில் முக்கி தண்ணீரில் நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் இறுக்கமாக கட்டியிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டினார்கள். அங்கும் இங்குமாக அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னால் வந்து அமருங்கள் என்றார்கள். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை கண்கொண்டு ஏறெடுத்தும் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உன்னிப்பாக எல்லா சஹாபாக்களும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நடக்க முடியாத நான், படுக்க முடியாத நான், அமர முடியாத நான் இந்த நல்ல நேரத்தில் ஏன் உங்களிடத்தில் வந்தே தெரியுமா என்றார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையுமே அறிவீர்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பழி தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்தேன் என்றார்கள். என்ன வாசகம்? பழி தீர்த்து பழிக்கு பழி வாங்குவதற்கு நான் வந்திருக்கிறேன், பழி தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆமாம் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனித உரிமையை பேணியிருக்கிறார், எந்த அளவுக்கு மக்களோடு நேசமாக பழகியிருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதற்காக வேண்டி இப்பொழுது நான் வந்தேன் தெரியுமா? எனது நேரம், எனது நாள் நாளுக்கு நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கிறதாகவே பரஸ்பரம் நமக்கு மத்தியில் இருக்கின்ற பழி தீர்த்தல் ஏதாவது உண்டா, இருந்தால் நான் தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்தேன் என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மக்காவிலும் மதீனாவிலும் 23 ஆண்டு காலம் உங்களோடு நான் நபியாக வாழ்ந்திருக்கிறேன், அப்படி வாழ்ந்த காலத்தில் உங்களை நான் அடித்திருந்தால், உங்களை நான் திட்டியிருந்தால், உங்களை நான் பேசியிருந்தால் என்னை திரும்ப நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். திரும்ப என்னை நீங்கள் பேசி பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். பாந்த சோழர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இபாதத்தை செய்வது முக்கியமல்ல, அந்த இபாதத்தை பாதுகாக்க தெரிய வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இபாதத்துகளை செய்கிறோம், நோன்பு நோற்கிறோம், பட்டினி கிடக்கிறோம், இரவு பகலாக தொழுகிறோம். இந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நாம் ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்தால், துன்பங்கள் கொடுத்தால், ஏதாவது மனது நோகுமாறு நாம் நடந்தால் அந்த இபாதத்துகள் பாழாகி போய்விடும் என்பதை மனித சமூகத்திற்கு சொன்னவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடித்திருந்தால் என்னை அடியுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள், சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் பழி தீர்ப்பவரைத்தான் இந்த நல்ல நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்றார்கள். அடித்தாலோ திட்டினாலோ அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசு நோகுமே என்றிருந்தால் நான் உங்களை நேசிக்க மாட்டேன். நான் உங்களை எப்பொழுது நேசிப்பேன் தெரியுமா? என்னை நீங்கள் அடிக்க வேண்டும். நான் உங்களை ஏசி இருந்தால், திட்டி இருந்தால் திரும்ப என்னை நீங்கள் ஏச வேண்டும், திட்ட வேண்டும். எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் என்னை நீங்கள் காட்டி கொடுத்து விடக் கூடாது. யார் சொல்கிறார்? உமா அரசல்னா கையில்லா ரஹமத்தில் ஆலமீன். உமா அரசல்னா கையில்லா ரஹமத்தில் ஆலமீன். உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவால் அருளப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கு, அல்லாஹ்விடத்திலே என்னை நீங்கள் காட்டி கொடுத்து விடாதீர்கள். இரண்டாவது, உங்களிடமிருந்து யாரிடமிருந்தாவது நான் தங்க தீனார்களோ ஏதாவது பொருளாதாரங்களோ நான் வாங்கியிருந்து கடனாளியாக இருந்தால் திரும்ப கேட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பொருத்தமான நேரம், பொருத்தமான இடம் இந்த இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபி தோழர் எழுந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் அடித்திருக்கிறீர்கள், அதே போன்று திரும்ப நான் அடிக்க வேண்டும் என்றார்கள். அந்த மஸ்ஜித் நபவியில் வைத்து எல்லா சஹாபாக்களும் அதிர்ந்து போனார்கள். எழுந்த அந்த நபித்தோழர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அன்றைக்கு பத்ரு போர் நடக்கும் பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன், எங்களை எல்லாம் அந்த வரிசையில் நீங்கள் நிப்பாட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய கையில இருக்கிற கம்புகளை வைத்து எங்களுடைய வயிறுகளிலே தட்டி தட்டி நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சஃப்புகளிலே சரி செய்து கொண்டிருந்தீர்கள், அந்த நேரத்தில் உங்களுடைய கம்பு எனது வயிற்றில் வேகமாகப்பட்டது என்றார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடை அகற்றினார், என்னை நீங்கள் அடித்து அதற்கு பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த எழுந்த அந்த நபித்தோழ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடித்து முத்தமிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நானா உங்களை அடிப்பது, நானா உங்களை அடிப்பது, நாங்கள் எல்லாம் அறியாமையில் இருந்த பொழுது, இஸ்லாம் என்னவென்று தெரியாமல் இருந்த பொழுது, அல்லாஹ் உங்களின் மூலம் எங்களுக்கு இதாயத்து தந்தானே, நீங்கள் வராவிட்டால் நாங்கள் எல்லாம் நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறானே, ஃபதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நரக நெருப்பினுடைய கரைவோரத்தில் நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள். அல்லாஹ் இந்த தூதரின் மூலமாக, இந்த மார்க்கத்தின் மூலமாக, இந்த திருக்குறானின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நேர்வழிப்படுத்தினான், உங்களை பாராட்டினான், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றினான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் நரக நெருப்பினுடைய கரைவோரத்தில் இருந்திருப்போமே யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். ஒரு நபி தோழர் எழுந்தார், யார சூழல்லா அன்றைக்கு யாசகம் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தீனார் என்னிடமிருந்து நீங்கள் வாங்கினீர்கள். அன்று ஒரு வழிபோக்கர் உங்களிடத்தில் வந்து யாசகம் கேட்டார். அன்றைக்கு உங்களிடத்தில் யாசகம் இல்லாமல், காசு இல்லாமல் இருந்தது, என்னிடமிருந்து ஒரு தீனாரை வாங்கினீர்கள் என்றார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவருக்குரிய தீனாரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை பெற்றுக் கொண்ட அந்த நபி தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்கும் பொழுது, அவர் பேசுகிற பேச்சையெல்லாம் நான் கேட்கும் பொழுது, நம்மை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்து விடுவாரோ என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே அவர் கைப்பட வாங்கிய நாணயமாவது எனது கையில் இருக்கட்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் வாங்கினேன் என்றார் அந்த நபித்தோழர். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த மக்களோடு செய்கிற உபதேசங்கள், அந்த மக்களோடு நடந்து கொள்கிற முறைகளை எல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவே வாய்ப்பே இல்லை என்பான் சொல்களை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்காவிலும் மதீனாவிலும் அந்த தோழர்களை நேசித்து அன்பு பாராட்டி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்பான் சொல்களை. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தலைவலி அதிகமாகி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டே தொழுகிற ஒரு நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவானது. திடீரென்று கையை நீட்டுவார், சொர்க்கத்தினுடைய அந்த பேரித்த கனிகளை, அந்த திராட்சை கனிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பதை போற ஒரு உள் உணர்வு அவருக்கு ஏற்படும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுமி இருக்கிற சஹாபாக்கள் அவருடைய மனைவிமார்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் கையை நீட்டினீர்கள்? அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த திராட்சை கனியை என் கண் முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்தார், அதை எடுத்து உங்களுக்கெல்லாம் நான் தந்திருந்தால் கியாம நாள் வரை நீங்கள் உண்டாலும் அந்த சுவையை நீங்கள் அறிய முடியாது, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை இதோ நான் பார்க்கிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உசாமா அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் யமாமாவுடைய போருக்காக வேண்டி வெளியே அமர்ந்து கொண்டிருந்த நேரம், அந்த சஹாபாக்கள் தினந்தோறும் ஆள் அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆனது, நடக்கிறாரா, பேசுகிறாரா, பள்ளிக்கு வருகிறாரா என்று எல்லா சஹாபாக்களும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு வெளியிலே, பள்ளிக்கு வெளியிலே எல்லா அன்சாரி தோழர்களும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். ஆமாம் அன்பார்ந்த சோழர்களே, அக்கபா உடன்படிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையோர பகுதியிலே வாழுகிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட பொழுது அந்த மக்காவினுடைய நகருக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமானது. அப்ப மினா, அரஃபா, முஸ்தலிபா போன்ற அந்த நகர்ப்புற எல்லைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஹஜ்ஜுடைய காலத்தில் மதீனத்து தோழர்களை அறிமுகமானார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிமுகமாகி அக்கபா உடன்படிக்கை என்று 70 நபர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய இறுதியில், அந்த உடன்படிக்கையினுடைய கடைசியில் அன்சாரி தோழர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீங்கள் என்னை நன்றாக பார்க்க வேண்டும், உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய மக்களை விட, உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் என்னை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் என்றெல்லாம் உடன்படிக்கை நடந்தது. கடைசியில் அந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், யார சூழல்லா உங்களை நாங்கள் நன்றாக பார்ப்போம், எங்களுடைய தாய் தந்தை உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் யார சூழல்லா, ஆனால் இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு, இஸ்லாம் வளர்ந்த பிறகு எங்களை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்களா யார சூழல்லா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனி நான் தான் நீங்கள், நீங்கள் தான் நான், அன்சாரி தோழர்களை நான் பிரிய மாட்டேன், எனக்கு மௌத் என்பதே நீ அன்சாரி தோழர்களோடு தான், அன்சாரி தோழர்களை எவன் வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ் வெறுக்கிறான், அன்சாரி தோழர்களை யார் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த அன்சாரி தோழர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றார்களே. அந்த ஏகத்துவ அந்த முழக்கத்தை எடுத்து சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்க பலமாக மக்காவில் இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து சொல்கிறானே, அந்த முஹாஜிர்களும் அந்த அன்சாரிகளும் அந்த மதீனாமா நகரத்தில் அந்த அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜித் நபவியில் எப்பொழுதும் அவர்கள் வீட்டுக்கே செல்லாமல் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெல்ல மெல்ல அந்த மரண நேரம் நெருங்கியது. ஆயிஷா ரலியல்லாஹுனுடைய மடியிலே தான் அந்த நேரத்தில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அந்த இடத்திற்கு வந்தார். அவருடைய பாக்கெட்டில் மிஸ்வாக்கு குச்சி இருந்தது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக்கு செய்ய குச்சியை விரும்புகிறார் என்பதை புரிந்து அதை எடுத்து தன்னுடைய வாயில் அதை நன்றாக மென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் துளக்கி கொடுத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த நேரத்தில் தான் ரஹமத்துல் ஆலமீன் வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் அருளப்பட்ட அருள் கொடை இந்த நபி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. வமா காஃபத்தன் லின்நாசி பசீரன் வ நதீரா, உலக மக்கள் அனைவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமத் நத்வி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا كتاب انزلناه مبارك ليدبروا اياته وليتذكر اولو الالباب وقال النبي صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس حياتك قبل موتك وشبابك قبل هرمك وصحتك قبل سقمك وفراغك قبل شغلك وغناك قبل فقرك أو كما قال صلى الله عليه وسلم அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. அது எந்த கணக்கானாலும் சரி, மொத்தத்தில் ஒரு வருடம் ஒரு புத்தாண்டு ஆரம்பித்திருக்கிறது. மறுபக்கம் ரமதானை நினைவூட்டுகின்ற ரஜபுடைய மாதம் துவங்கியிருக்கிறது. இன்னும் சரியாக இரண்டு மாதங்களில் சங்கைமிகு ரமதான் வந்துவிட்டது. காலங்கள் இவ்வாறாக மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயதை நிறைவு செய்கிறோம். ஒரு ஆண்டு முடிவது, ஒரு வயது முடிவடைவது நமக்குள் எத்தகைய சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பலமுறை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதம் வருகிற போது ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஒரு துஆவை அதிகமாக ஓதப்படுவதை நாம் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான், இந்த ரஜப் ஷஅபானில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று. அடுத்த வாக்கியம் இரண்டு விதமாக வருகிறது. ரமதானை அடைய செய்வாயாக என்றும் வருகிறது, ரமதானிலும் பரக்கத்து செய்வாயாக என்றும் ஹதீஸில் வருகிறது. இரண்டு விதமாகவும் ஹதீஸில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பரக்கத்துடைய துவா அதிகம் அதிகம் செய்வாங்க. பரக்கத் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு பொருளின் மூலமாக பலன்கள் அதிகமாக கிடைப்பதோடு அது நீண்ட காலம் நீடித்திருக்கவும் வேண்டும். நிறைய பலன்களும் கிடைக்கணும், கஸ்ரத்துல் ஹைர். இரண்டாவது என்ன, ஒபக்காவு, நீடித்திருக்கணும். இந்த ரெண்டும் எதில் எல்லாம் இருக்குதோ அதான் பறக்கத். ஒரு பையன் தன்னுடைய தந்தை இடத்துல கேட்டானா, அத்தா அடிக்கடி பறக்கத்து பறக்கத்துன்னு சொல்கிறீங்களே, பறக்கத்துனா என்ன அப்படின்னு சொல்லி அப்போ அவர் அந்த பையனை அழைச்சிட்டு வீட்டில் ஒரு ஓரமாக போனார். ஒரு ரூமில் ஒரு மோட்ரு இருக்குது, சொன்னாரா இந்த மோட்ரு இருக்குது, இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் 25-30 வருஷமாக இருக்குது, 25-30 வருஷமாக எந்த பெரிய செலவும் வந்ததில்லை, இதாம்பா பரக்கத்துன்னாரா. ஆக இது பரக்கத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிய வைப்பாங்க இல்லையா. ஆடு குட்டி போடுவது குறைவு, ஆனால் நாய்கள் குட்டி போடுவது அதிகம். ஆடுகள் அதிகம் அறுக்கப்படுது, ஆனால் குட்டி போடுறது கம்மி, ஆனால் ஆட்டில் பரக்கத்து இருக்கு. நபிசுல்லாஹு அவங்க உம்முஹானி அவர்கள்ட்ட சொன்னாங்க, இத்தஹிதி கனமன் ஃபஇன்ன ஃபீஹா பரக்கத்தன், ஆடு வளர்த்துக்கொள், ஆட்டில் பரக்கத்து இருக்குன்னு சொன்னான். ஆடு வளர்த்துக்கொள், ஆட்டில் பரக்கத்து இருக்குது, உண்மைதானே. பரக்கத்துனா கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி தான் பறக்கத்து. நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எவ்வளவு ஆடு அறுக்கப்படுது, ஆனால் அந்தளவுக்கு ஆடுகள் குட்டி போடுதா, ஆனால் ஆட்டுக்கு அழிவே கிடையாது. அப்போ இதுதான் பறக்கத்து அப்படிங்கிறது. அல்லாஹ் சில பொருள்களை வைத்திருக்கிறான், அந்த பறக்கத்து என்பது சில மனிதர்களே பறக்கத்திற்குரியவர்கள் தான். மனிதர்களில் பெரும் பறக்கத்து யாரு, நபிசுல்லாஹு அவங்க தான். பெருமானாருடைய தாத்தும் பறக்கத்து தான், பெருமானாருடைய வார்த்தைகளும் பறக்கத்து தான், பெருமானார் கொண்டு வந்த மார்க்கமும் பறக்கத்து தான், அவங்க தொட்ட பொருள் அணிந்த பொருள் எல்லாமே பறக்கத்து தான். அவங்க யாருக்கெல்லாம் துவா செஞ்சாங்களோ அதெல்லாம் பரக்கத்து தான் சொல்லப்படுது. திருமணத்தில் பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்கிறோமே, இந்த வாழ்த்தை பெருமானார் முதலில் யாருக்கு இந்த வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னா சில கிதாபுகளில் எழுதுறாங்க. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃபுக்கு தான் பெருமானார் அவர் கல்யாணம் பண்ணின புதுசில் முதல்ல இந்த வார்த்தையால் வாழ்த்துனாங்க, பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்லி. பெருமானார் யாருக்கெல்லாம் பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் செழிப்பாக தான் இருந்தாங்க. இவனு அவுஃபை பற்றி நமக்கு தெரியும், அவருக்கு பெருமானார் எப்போ பாரக்கல்லான்னு சொன்னாங்களோ அவர் கல்லை எடுத்தாலும் பொண்ணாக மாறிடும். இது அவங்களே சொன்னாங்க, நான் ஒரு கல்லை எடுத்தாலும் அது பொண்ணாகிவிடும் என்று சொன்னாங்க. இப்போ அந்தளவுக்கு அவருக்கெல்லாம் வந்து எல்லாவற்றிலும் பரக்கத். இந்த காலத்தினுடைய உலகத்தின் பெரும் பணக்காரர்கள்னு சொல்கிறோமே, அந்த பணம் அன்னைக்கு அவர்கிட்ட இருந்துச்சு, இவனு அவர்கிட்ட இருந்துச்சு. அவங்க இறந்த போது சொத்து மதிப்பை பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பெரும் தொழிலதிபர்கள் எப்படியோ அப்படிதான். பெருமானாருடைய அந்த பரக்கத்துடைய துவாவை பெற்ற எல்லாருக்குமே அந்த பரக்கத்தினங்க இருந்துச்சு. நபிசுல்லாஹு ஒரு பொருளை துவா செஞ்சுட்டா அதில் பரக்கத்து இருக்கும். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்தாங்க ஒரு பையில் போட்டு. பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா இருக்குது பேரிச்சம்பழம், இதில் பர துவா செய்யுங்க ரசூலல்லான்னு சொன்னாங்க. இப்போ நபிசுல்லாஹு சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து வரிசையாக வைப்பான்னு சொன்னாங்க. அவரும் எடுத்து வச்சார். நபிசுல்லாஹு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு இந்த பேரிச்சம்பழத்தில் பறக்க செய்யின்னு சொன்னாங்க. துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து பையில் போட்டுக்கப்பா, பையில் போட்டார். அப்புறம் சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்தில் எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குதுன்னு ஒரு நாளும் எண்ணி பார்க்காத, எடு கொடு சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அவர் அந்த பேரிச்சம்பழத்தில் யாராவது தர்மம் கேட்டால் தர்மம் கொடுப்பார், பசிச்சா எடுத்து சாப்பிடுவார், யார் சந்திக்க வந்தாலும் எடுத்து கொடுப்பார். பல வருஷம் அந்த பேரிச்சம்பழத்தில் அந்த பையில் பேரிச்சம்பழம் இருந்துக்கிட்டே இருக்குது. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் எப்போது கொல்லப்பட்டாங்களோ அப்போ மதீனாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் அவர் எப்போதுமே அந்த பையை இடுப்பில் வச்சுருப்பார். இடுப்பில் இருந்து அந்த பை விழுந்து தொலைஞ்சு போச்சு. அவங்க சொல்லுவாங்க, உஸ்மான் இறந்தபோது மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை என்றால் எனக்கு ரெண்டு கவலை, எல்லாருக்கும் ஒரு கவலை உஸ்மான் கொல்லப்பட்டுட்டாங்களேன்னு சொல்லி, எனக்கு ரெண்டு கவலை, ஏன்னா பெருமானார் பரக்கத்து செய்து துவா செய்து கொடுத்த அந்த பேரிச்சம்பள பை தொலைஞ்சு போச்சு. இப்போ உஸ்மான் தான் எப்போ ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஹிஜ்ரி 35 இல்லையா. அப்போ பெருமானார் இறந்தது எப்போ, ஹிஜ்ரி 11 இல்லை. பெருமானார் இறந்ததுலேருந்து கணக்கு வச்சா கூட அவர் பெருமானாரோடு வாழ்ந்த, அபூ ஹுரைரா வாழ்ந்த காலங்கள் பெருமானாரோடு 3 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஒரு சின்ன பையில் இருந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க, கொடுத்தாங்க, எடுத்து எடுத்து கொடுப்பாங்க, அப்படி தான் இருக்கும். தீரலை, அது காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு, தவிர தீரலை. இதான் பரக்கத் அப்படிங்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் அது என்ன தான், பரக்கத்து தான். குர்ஆன் இருக்குது, அது பரக்கத். குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்லாஹு முபாரக், நாம் அருளி இந்த வேதம் இருக்கிறதே அது பரக்கத்தது. குரானுடைய பரக்கத்தை வர்ணிக்கவே முடியாது, அது மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி. குரானுடைய பரக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. மறுமையில் சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்குது. சொர்க்கத்து படித்தரங்கள் எவ்வளவு அப்படின்னா, உலமாக்கள் சொன்னாங்க, குரானில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ குரானுடைய எழுத்துகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு சொர்க்கத்தின் படித்தரங்கள் சொன்னாங்க. குரானில் எத்தனை எழுத்துக்கள், 1,25,000 எழுத்துக்கள். 1,25,000 எழுத்துகள் குரானில் இருக்குது. சரிங்களா, நீங்கள் ஒரு குரான் ஓதி முடிச்சிங்கன்னா 1,25,000 அந்தஸ்து சொர்க்கத்தில் இருக்குது. அதனால தான் சொர்க்கத்தில் அமல் இல்லை, ஆனால் ஒரு குரானோடு தொடர்புடையவர் அவரை மட்டும்தான் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் அழைப்பான். இயக்கரா ஓதுன்னு சொல்லுவான், ஓதி வர்த்தகி முன்னேறி கொண்டே செல் அப்படின்னு சொல்லுவான். ஃபஇன்ன மன்ஸிலக ஃபஇன்ன மன்ஸிலதக இந்த ஆஹிரி ஆயத்தின் தக்ரவுஹா, உன்னுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் எவ்வளவு அப்படின்னா, நீ எங்கே ஓதி நிறுத்துகிறாயோ அந்த இடத்துல உனக்கு உன்னுடைய அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சு போயிடும். நீ முழு குரானையும் ஓதிட்டேன்னு சொன்னால், கொல் ஆவுது பிறப்பின் நாசில் கடைசியாக மினல்ஜின் நத்தி ஒன் நாசில் முடிக்கும்போது அந்த சீன் வரைக்கும் எத்தனை எழுத்து இருக்குதோ அத்தனை அந்தஸ்து. இப்போ 1,25,000 எழுத்துக்கள்னா சொர்க்கத்தில் உனக்கான அந்தஸ்து அதுதான். குரான் அவ்வளோ பெரிய பரக்கத்தானது. நம்முடைய உலமாக்கள் ஒரு காலத்தில் குரான் ஓதுவதில், பெரும்பாலான மக்கள் ஒரு காலத்தில் 7 நாளைக்கு ஒரு குரானை முடிப்பாங்க. ஏன்னா பெரு சஹாபாக்கள் வந்து குரானை 7 ஹிஸ்பாக பிரித்தாங்க. 7 ஹிஸ்பு, முதல் நாள் 3 சூரா ஓதுவாங்க, 2வது நாள் 5 சூரா ஓதுவாங்க, 3வது நாள் 7 சூரா ஓதுவாங்க, 4வது நாள் 9 சூரா ஓதுவாங்க, 5வது நாள் 11 சூரா ஓதுவாங்க, 6வது நாள் 13 சூரா, 6 நாளைக்கு 6 ஹிஸ்பு, 7வது நாள் 76 சூரா. அது காஃபில் ஆரம்பித்து அன்னாஸில் முடியும். இதுதான் 7 ஹிஸ்புகள். சரிங்களா, 7 ஹிஸ்புகள். முதல் நாள் 3 சூரா, அது பக்ரால் ஆரம்பித்து பக்ரா ஆல இம்ரான் நிசா. அடுத்து எதில் ஆரம்பிப்பாங்க, மாயிதால் ஆரம்பித்து 5 சூரா. இப்படியாக 7 நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்க அன்றைய காலத்து மக்கள். இல்லையா, அவங்க வாழ்க்கையில் பரக்கத்து இருந்துச்சு. எவ்வளோ குரான் ஓதுறீங்களோ நேரத்தில் பரக்கத்து இருக்கும். ஒரு இமாம் சொன்னாங்க, நான் எந்த அளவுக்கு அதிகமாக குரானை ஓத ஆரம்பித்தேனோ என்னுடைய நேரத்தில் பரக்கத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். குரான் ஓத ஆரம்பித்த நேரத்தில் பரக்கத். அப்போ கால நேரங்கள் அவ்வளோ பரக்கத்தானது. அருமையானவர்களே, நாம் சொல்ல வந்தது போன வருஷம் இல்லையா, ரமதான் முடிந்து இந்த ஆண்டும் ரமதான் வரப்போகிறது. நாம் வந்து நம்முடைய இழப்பு குடும்பத்தில் செல்வத்தில் இழப்பு ஏற்பட்டால் இந்நாளில்லா சொல்கிறோம் இல்லையா, காசு பணம் தொலைஞ்சு போயிட்டா ஐயோ தொலைஞ்சு போச்சேன்னு இந்நாளில்லா சொல்கிறோம். ஆனால் நம்முடைய காலங்கள் தொலைந்து கொண்டிருப்பதற்கு நாம் இந்நாளில்லா சொல்கிறோமா? சில அறிஞர்கள் சொன்னாங்க, இந்நாளில்லா என்று சொல்வதற்கு ஆக தகுதியானது பிரயோஜனம் இல்லாமல் கழிந்து விட்ட காலங்கள். பிரயோஜனம் இல்லாமல் கழிஞ்சு போன காலம் இருக்குது, அதுக்கு தான் மனுஷன் இந்நாளில்லா சொல்லணும். அப்போ இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன வயது, நம்முடைய வயது என்ன இல்லையா, வாலிபர்களிலிருந்து எல்லாருமே தன்னுடைய வயதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த வயது எவ்வளவு வீணாக போயிருக்குது, எவ்வளவு காலங்களை நாம் தொலைச்சிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களுடைய வாலிபம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 விஷயங்களை பயன்படுத்துங்க. ஹயாத்தக கபில மௌத்திக், மரணத்திற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்துங்க, இருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்துங்க. என்னைக்கு கபருக்கு போவோன்னு தெரியாது, இருக்கிற நொடி தான் நிச்சயம், அடுத்த நொடி நிச்சயம் அல்ல. வாழ்க்கையை பயன்படுத்துங்க. அதில் குறிப்பாக சொன்னாங்க, ஷபாபக்க, உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக்கொள் கபில ஹரமிக்க, வயோதிகத்துக்கு முன்னால். நமது முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைய வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய லட்சியம் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா வருகிற போது, ஜெய்து ஒன் சாபித்துங்கிற சஹாபி, அவருக்கு வயசு 11 வயசு தான் அவருக்கு. பெருமானார் வரும்போதே அவர் குரானில் பல சூரா ஓதி மனப்பாடம் செஞ்சிட்டார். அவர் குரானை ஓடி மனப்பாடம் காட்டினார். பெருமானார் விளங்கிக்கிட்டாங்க, இந்த பையன் புத்திசாலி பையன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திறமைகளை ஊக்குவிப்பாங்க, மட்டம் தட்ட மாட்டான். யார்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை நபிசலாக ஊக்குவிப்பாங்க. ஆக இவன் திறமையான பையன், 11 வயசு பையன் அவர். யார்? ஜெய்து முன் சாபித். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்னு சொன்னாங்க. யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள், ஏன்னா யூதர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் யூத மொழியை கற்றுக்கொள்னு சொல்லி அவர் சொன்னார். நான் 15 நாளில் யூதர்களுடைய ஹிப்ரு மொழியை படிச்சுட்டேன். 15 நாளில் படித்து முடிச்சுட்டார். பெருமானாருடைய எழுத்தர் அவர் தான். யூதர்கள் கடிதம் போட்டால் அதை வாசிப்பது, பதில் கடிதம் எழுதுவது செய்துவனு சாபித். யார் கூட இருக்கிறாங்க? பெருமானாருக்கு பக்கத்தில். எத்தனை வயசுங்க? பெருமானார் வரும்போது 11 வயசு. அப்போ நபிசலாக இறக்கும்போது எத்தனை? 21 வயசு. அவ்வளோதான். இன்றைக்கு நாம் வாலிபர்களை அந்த இடத்துல வைக்கிறதே இல்லை, வாலிபர்களை நாம் ஊக்குவிக்கிறதே இல்லை, இந்த மாதிரி திறமையுள்ள மனிதர்களை பயன்படுத்துறது இல்லை. அப்போ அவர் என்னங்க, 11 வயசில் அப்படிப்பட்ட மனிதராக இருந்தார். பெருமானாருடைய இறப்புக்கு பிறகு குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட போது அந்த பொறுப்பு யாற்ற கொடுக்கப்படுது? செய்து ஒன்று சாபித். 21 வயது வாலிபர். சஹாபாக்கள்ல எவ்வளோ மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஏன்னா எழுத்து பணியில் அவர் சிறந்தவர். அவரை விட காரிகள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் குர்ஆனை திரட்டுவதற்கு தேவை எழுத்து பணி தான். அவரை தலைவராக்கினாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அவர் தான் குர்ஆனை திரட்டினார். இன்றைக்கு நாம் ஓதுகிற இந்த குர்ஆனுடைய பிரதிக்கான அடிப்படை யாருங்க? ஜைது பின் சாபித்து தான். இன்றைய வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை எப்படி கழிக்கிறாங்க? சூதாட்டத்தில், சீட்டாட்டத்தில், போதையில். இன்றைக்கு 4 வாலிபர்கள் தனியாக எங்கேயாவது நிற்கிறான்னு சொன்னால் அவன் பாவம் செய்கிறான்னு அர்த்தம். ஒரு காட்டில், ஒரு மைதானத்தில் சில வாலிபர்கள் சேர்ந்து நிற்கிறான்னு சொன்னாலே அவன் தப்பு செய்கிறான்னு அர்த்தம். சில வாலிபர்கள் சில இடங்களில் கூடி நின்னாங்க, எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தா சீட்டாடிட்டு இருக்கிறாங்க. சீட்டாடி சீட்டாடி பல பேர் ஏகப்பட்ட பணத்தை இழந்து வீடுகளை அடமானம் வைத்து இன்றைக்கு அந்த வீடுகளெல்லாம் பறிபோகிற நிலைக்கு வாலிபர்கள் வந்திருக்கிறான். பொருளாதார வீண், நேர வீண், தன்னுடைய ஆயுள் காலம் எல்லாத்தையும் வீணாக்கி தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாருக்கும் அநியாயம் செய்கிறான். இவனை நம்பி இருக்கிற குடும்பத்திற்கு அநியாயம் செய்கிறான். அருமையானவர்களே, இப்படியா நம்முடைய வாலிபம் இருக்க வேண்டும்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கேட்பாங்க, அபூ ஹுரைரா எல்லாரும் என்னிடத்தில் பொருள் உதவி கேட்டு வர்றாங்க. பெருமானாரிடம் போர் செல்வங்கள் வரும் இல்லையா, அதில் எல்லாரும் உதவி கேட்டு வருவாங்க. எல்லாருமே போர் செல்வங்களிலிருந்து உதவி கேட்டு வர்றாங்க. நீங்கள் ஒரு நாளும் போர் செல்வத்தில் உதவி கேட்டு வந்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும் இல்லையா? அபூ ஹுரைரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக அன் துஅல்லிமனி மிம்மா அல்லமக அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு போர் செல்வம்லாம் வேண்டாம், எனக்கு கல்வியை கொடுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அபூ ஹுரைரா மேலே ஒரு போர்வை போட்டிருந்தார், ஒரு கம்பளி போர்வை. அந்த கம்பளி போர்வை எடுப்பான்னு சொன்னான். எடுத்தார், அதை விரின்னு சொன்னான், விரித்தார். பெருமானார் கையில் ஒரு ஓரம், அபூ ஹுரைரா கையில் ஒரு ஓரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போர்வையை பிடித்து கொண்டு பெருமானார் ஏதோ செய்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறாரு, என் கையில் ஒரு ஓரமும் பெருமானார் கையில் ஒரு ஓரமும் இருக்குது, பெருமானாரிடமிருந்து எனக்குள் ஏதோ ஒன்று ஊர்ந்து வருவது போல் இருக்குது. எறும்பு ஊர்ந்து வர்ற மாதிரி, எறும்பு ஊர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த போர்வை பிடித்து கொண்டே எனக்கு சில ஹதீஸுகளை அறிவித்தாங்க. பிறகு போர்வை விட்டுட்டு சொன்னாங்க, இந்த போர்வையை உன்னுடைய மார்போடு அணைத்துக்கொள், இனிமே உனக்கு மறதியே வராது சொன்னார். நான் அந்த போர்வையை மார்போடு அணைச்சிக்கிட்டேன். அதற்கு பிறகு நான் பெருமானாரிடம் இருந்து கேட்ட எந்த ஹதீஸிலும் ஒரு எழுத்தை கூட நான் விட்டது கிடையாது. இதான் அபூ ஹுரைராவுடைய வாலிபம், அவருடைய பருவம் அப்படி. அப்போ அவருடைய லட்சியத்தை பாருங்க, பெருமானாருடைய ஹதீஸுகள் மறக்கக்கூடாது. அதனால தான் அவர் தான் அதிகமான ஹதீஸுகளை இந்த உம்மத்துக்கு வழங்கிய பெருமகனாக இருக்கிறார். சாது பின் முஆத் அவர்கள் 31 வயசில் முஸ்லீம் ஆனார், 37 வயதில் மூத்தாயிட்டார். 37 வயதில் ஹந்தக் போரில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பில், ஒரு காயத்தில் அதிலேயே மூத்தாயிட்டார் இல்லையா? அப்துல் ரஹ்மான் யார்? சாது பின் முஆத். சாது பின் முஆதுடைய ஜனாசாவை எடுத்து செல்கிற போது முனாஃபிக்குகள் சில பேர் கேள்வி பண்ணாங்க, என்ன இந்த ஜனாசா ரொம்ப ஒரு வெயிட் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி. வெயிட் குறைவாக இருக்கிறத ஒரு கேள்வியாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வெயிட்டு குறைவாக இருப்பதற்கு காரணம் இந்த ஜனாசாவை மலக்குகள் தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் எப்படிப்பட்ட மையத்து தெரியுமா? இவருடைய இறப்பு செய்தி வந்தபோது அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசி இவருக்காக குலுங்கியது. அப்படிப்பட்ட தோழர் இவர்னு சொன்னாங்க. எத்தனை வயசுங்க? 37 வயது. 37 வயதுல மரணிக்கிறார் ஒரு சாதனையாளராக. அவருடைய இறப்புக்கு துக்கமாக அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குது. அவருடைய இறப்புல வந்து மலக்குமார்கள் கலந்து அவருடைய ஜனாசாவை தூக்குறாங்க. இது சாதுவன் முஆதுடைய வாலிபம் இது இல்லையா? நம்முடைய தோழர்கள், இன்றைக்கு நம்முடைய உம்மத்தில் சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் எவ்வளோ கைசேதத்திற்குரியவர்கள். இந்த பெற்றோர்கள் தான் உண்மையாலுமே கண்டனத்திற்குரியவர்கள். தமது மகன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இந்த வாலிபு வயதில் எதையோ செய்யட்டும் என்று கேட்பதையெல்லாம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறது இந்த பெற்றோர்கள் தான். அருமையானவர்களே, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், நிற்காது. யாருக்காக ஆயில் யாருக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது தெரியாது. இதோ ஷாபான் அடுத்து வருது. ஒரு வருஷத்தினுடைய எல்லா கணக்கும் அல்லாட்ட சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் ஷாபானுடைய மாதம் தான். எல்லாருடைய ஆயிலும் முடிவு செய்யப்படுகிற மாதம் ஷாபானுடைய மாதம் தான். யாருக்கு எவ்வளவு ஆயுள் கடந்த ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு நம்மோடு கிடையாது. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், எவ்வளவு நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நல்லறங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மஜ்லிஸில் கேட்பாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமன், இன்னைக்கு யாரப்பா நோன்பு வச்சது கேட்டாங்க இல்லையா? அபு ஹுரைரா, எல்லாத்துக்கும் முன்னால் அபுபக்கர் சொன்னாங்க, ஆனால் யார சொல்லுவா, நான் நோன்பு வச்சேன். அடுத்து கேட்டாங்க, மன் தவி அமீன்கும் ஜனாசா, இன்னைக்கு யாராவது ஜனாசாவை தொடர்ந்து போனவர் உண்டா? அபுபக்கர் சொன்னாங்க, நான் யார சொல்லுவா. மன் அத்த அம மின்கும் யோம மிஸ்கீனா, இன்னைக்கு யாராவது மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க, ஆனால் யார சொல்லுவா, நான் இன்னைக்கு கொடுத்தேன். மன் ஆத மின்கும் மரீதன், இன்னைக்கு நோயாளி போய் சந்தித்தவர் உண்டா? நான் யாரோ சொல்லலாம். எல்லாத்துக்கும் சொல்றாரு. பாருங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்க ஒவ்வொரு நாளும் செய்யாத நல்லாமலே கிடையாது. நம்ம வாழ்க்கை பட்டியல் எப்படி இருக்குது, செய்யாத பாவமே கிடையாது. அவர் நோன்பு வைக்கிறார், நஃபில் நோன்பு. யாராவது இறந்து போனா ஜனாசாவுக்கும் போறாரு. ஏழைகள் வந்தா உணவளிக்கவும் செய்கிறாரு. யாராவது நோயாளியா இருந்தா போய் நலம் விசாரிக்கவும் செய்கிறாரு. அல்லாஹ் அவங்களுடைய நேரங்களில் எவ்வளவு பரக்கத்து செய்கிறான் பாருங்க. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜுது ஓத நேரம் இல்லை இல்லையா? நம்முடைய நேரங்கள் எவ்வளவு வீணாக கழிகிறது இல்லைங்களா? இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய ஒரு நாள் அமல் எப்படி இருந்தது என்று இப்னு உமருடைய முன்னாள் அடிமை நாஃபியா அவர்கிட்ட கேட்குறான், இப்னு உமருடைய அமலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, 5 நேர தொழுகை வந்தால் உது செஞ்சுட்டு தொழுவர். தொழுகைக்கு இடைப்பட்ட நேரம் எல்லாம் அவர் கையில் இருப்பது முசஹப், குர்ஆன். 5 நேர தொழுகை நேரம் வந்தால் ஒது செஞ்சுட்டு தொழுவார். இடைப்பட்ட நேரத்தில் இருப்பதெல்லாம் முசஹப் தான் அப்படின்னு சொன்னான். இமாம் அஹமது பின் ஹம்பல் முஸ்னத் அஹமது என்கின்ற ஒரு மகத்தான ஹதீஸு பொக்கிஷத்தை கொடுத்த இமாம், எல்லா ஹதீஸ்களை ஆசிரியர்களுக்கும் அவர் உஸ்தாது. அந்த இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவங்க மகனார் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 300 ரக்காத்துகள் நஃபில் தொழுவார். 300 ரக்காத்து நஃபில் தொழுவர் மட்டும்தான் வேலையா? நாம் என்ன சொல்லுவோம், 300 ரக்காத்துல தான் ஒரு நாளே அதில் முடிஞ்சு போயிருமே. அல்லாஹ் அவருக்கு அதில் பரக்கத்து, காலத்தில் பரக்கத்துங்கிறது அதுதான். 300 ரக்காத்துவார். மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடமும் நடத்துவார். மனை மக்களுக்காக சம்பாதிக்கவும் போவார். இத்தனை வேலையும் செய்வார். குர்ஆனும் ஓதுவார். குர்ஆனும் ஓதிக்கொண்டு இந்த எல்லா வேலையும் செய்து கொண்டு ஒரு நாளைக்கு 300 ரக்காத்து தொழுவாங்க. நம்ம யோசிச்சு பாருங்கள், எத்தனை ரக்காத்து நாம் நஃபில் தொழுகிறோம்? ஒரு நாளைக்கு நாம் தொழக்கூடிய நஃபில்கள் என்ன? நஃபிலான ரக்காத்துகள் கிடையாது, நஃபிலான நோன்புகள் கிடையாது, குர்ஆன் திலாவத்து கிடையாது. இப்படி தான் நம்முடைய வருஷம். போன வருஷம் ரமலான், இனி அடுத்த ரமலானும் வந்துவிட்டது. நம்முடைய கால நேரங்கள் எவ்வாறு கழிந்தது என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய காலங்கள் ஒவ்வொரு நொடியும் அவங்க அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய நேரங்களை புனிதமாகத்தான் கழித்தாங்க. அவங்களுடைய நேரங்கள் ஒரு நாளும் வீணாக போனதே கிடையாது. சின்ன வயசில் அவர்கள் சாதனையாளர்களாக இருந்தான். நான் அபூ ஹுரைராவை பற்றி சொன்னேன். மதீனாவில் அவங்க மஸ்ஜிது நபியில் உட்கார்ந்துருப்பாங்க. சஹாபாக்களில் அதிகமான தோழர்களை கொண்ட தோழர் அவர் தான். நிறைய மாணவர்கள், 1000 மாணவர்கள் அவருடைய சபையில் இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஹதீஸை போதித்து கொண்டு ஒரு நாளைக்கு 12,000 தஸ்மி செய்வாங்க அபூ ஹுரைரா. 12,000 தஸ்மி. இப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த 12,000ங்கிற எண்ணிக்கை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னு கேட்டான். 12,000 தஸ்மி ஓதுறீங்களே, இந்த எண்ணிக்கைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி. நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு தத்துவம் வச்சுருப்பாங்க. அவர் சொன்னார், ஒரு மனிதன் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு மனிதனை யாராவது கொன்னுட்டா தவறுதலாக அல்லது அநியாயமாக கொன்னுட்டா, கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய உயிருக்கான இழப்பீட்டு தொகை 12,000 திர்ஹம். 12,000 திர்ஹம் தான் மார்க்கத்தில் ஒரு உயிருக்கான மதிப்பு. அதனால் நான் என்னுடைய உயிரை, என்னுடைய ஆன்மாவை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறதுக்காக 12,000ங்கிற எண்ணிக்கையில் நான் தஸ்பி ஓதிட்டுருக்கிறேன்னு சொன்னார். 12,000 தஸ்பீஹுக்கான காரணத்தை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் விளக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் வீடுகளில் இரவு நேரங்கள் எப்படி கழிகிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் டிவியில் மூழ்கி இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாரும் செல்ஃபோனில் தான். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி ஒரு பக்கம் செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம், இவர் ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பார், பிள்ளைகள் ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பாங்க, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் கூட எல்லாத்துக்குமே தான் பதில் வரும். பதில் என்ன, என்ன சொன்னாலாம் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோ அவரோ சத்தம் போட்டால் என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி அப்படி தான் நம்ம எல்லா வீடுகள்லையும் இரவுகள் அப்படித்தான், பல மணி நேரங்கள் வீணாக இந்த செல்ஃபோனில். ஒரு காலத்தில் இரவு முழுக்க வீட்டில் அமல் செய்வதற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிச்சுக்குவாங்க. ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டில் அவர் 3 பேர் இருந்தாங்க, அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும். 3 பேருமே இஷாவுக்கு பிறகு முதல் 1/3 ஒருத்தர் இபாதத்தில் இருக்கணும், மற்ற 2 பேரும் தூங்கணும். அப்புறம் அடுத்தவர் எழுப்பி விட்டுட்டு 2வது நபர் வந்துடுவார். இப்படியாக இரவை 3 பிரித்து ஒவ்வொரு 1 பகுதியில் யாராவது ஒருத்தர் வணக்கத்தில் இருப்பது என்று அதில் தனசுடைய வீட்டை பிரித்தாங்க. அந்த வீடுகளும் அந்த காலங்களும் எவ்வளவு பொற்காலங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பொன்னான காலங்கள் அவங்களுடைய நேரங்கள். இன்றைக்கு நம்முடைய இரவுகள் எப்படி, பகலும் பாவத்தில் தான், இரவும் பாகத்தில் பாவத்தில் தான், இரவும் பகலும் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் மரணம் வந்தால் என்ன ஆகும் நம்முடைய நிலைமை. இன்றைக்கு நம்முடைய நொடி, இந்த நொடி மலக்குள் மூத்து வந்து நின்னா நம்முடைய முகங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, இதைத்தான் நம்ம போன வாரமும் சொன்னோம், வருஷ ஆண்டு புத்தாண்டுன்னு கொண்டாடுறவனை விட பைத்தியக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை. ஏன்னா ஒரு ஆண்டு தொலைஞ்சு போச்சு, ஒரு ஆண்டை நாம ஆக்கல்ல, வீணா போக்கிட்டோம். என்ன சாதிச்சிருக்கிறோம் இந்த 1 வருஷத்தில்? இந்த 1 வருஷத்தில் எத்தனை குரான் ஓதணும், எத்தனை திக்ர் செஞ்சோம், எத்தனை நல்லறங்கள் செஞ்சோம், நாம என்ன சாதித்தோம்? நம்ம வாழ்க்கையில சாதனை எதுவுமே இல்லை. ஜெய்து உன சாபித் குரானை கொடுத்தவர், கியாம நாள் வரைக்கும் அவருக்கு அந்த புகழ் இருக்குது இல்லையா. சஹாபாக்கள், இமாம்கள் எல்லாருமே சாதனை படைச்சாங்க. நம்ம வாழ்க்கையில நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நமக்கும் சமூகத்துக்கும் நாம என்ன செஞ்சோம்? ஒன்று நமக்காக அமல் செய்யணும், அல்லது சமூகத்துக்கான பணியாவது செய்யணும். பெருமானார் சமூக பணியை சொல்லுவாங்க. சமூகத்துக்கு நம்ம இறப்புக்கு பிறகு பயனுள்ள விஷயங்களை நாம் விட்டுட்டு போனோமா? சமுதாயம் பயன்பெறுகிற எதையாவது செய்து விட்டு போனோமா இல்லையா? அடிக்கடி நினைவூட்டும் இல்லையா, ஒரு 7 அமல் இருக்கு இல்லையா, பள்ளி வாசல் கட்டுவது, கல்வி சாலைகள் கட்டுவது, இது மாதிரியான அமல்கள் என்ன நாம செஞ்ச யோசிச்சு பாருங்க. ஆக காலங்கள் இத்தனை வருஷம் ஓடி போச்சு, நம்ம வாழ்க்கையில நாம செஞ்சது என்னங்கிறத கொஞ்சம் பின்னால இருந்து பார்க்கணும். நம்முடைய அமல்களில் எது மிகச்சிருக்குது என்பதை பார்க்கணும். கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவச்சுமைகள் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, சங்கையான இந்த ரஜபுடைய மாதம், ரஜப் என்றாலே புனிதமானதுன்னு அர்த்தம், ரஜபுக்கு அறவில் அர்த்தம் புனிதமானதுன்னு அர்த்தம். யதார்த்தமாகவே ஷரியத்தில் மார்க்கத்தில் 4 மாதம் புனித மாதங்கள், தொடர்ச்சியாக 3 மாதம் ஜில்காதா, ஜில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அந்த 3 புனித மாதங்கள் தொடர்ச்சி. நடுவில் இந்த 8வது மாதமாக, இந்த 7வது மாதமாக இருக்கக்கூடிய ரஜப், இது புனித மாதம். இந்த 4 மாதங்களும் ஏன் புனித மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளே அது ஒரு நீண்ட விஷயம். அது இந்த 4 மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் இருக்குது. அப்போ ரஜபுனாலே புனிதமான மாதம் என்று அர்த்தம். 4 புனித மாதங்களில் அமல் செஞ்சாலும் நிறைய கூலி, குறிப்பாக்கக்கூடாது. இப்போ ரஜபில் அமல் செஞ்சால் புனிதம், நிறைய நோன்பு வைங்க, திங்கள் வியாழன் வைங்க, குறிப்பாக்க கூடாது. அதாவது மேராஜ் நோன்பு அப்படின்னு ஒன்று மார்க்கத்தில் இல்லை. குறிப்பாக்காம எத்தனை ரக்காத்தும் தொழலாம், எத்தனை நோன்பும் வைக்கலாம், எத்தனை வச்சா புனிதமானது. இந்த புனிதமான மாதத்தில் நீங்கள் பாவம் செஞ்சால் அதுவும் பல மடங்கு தான். மற்ற மாதத்தில் பாவம் செய்கிறதுக்கும் ரஜபுங்கிற புனித மாதத்தில் பாவம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ரஜபுடைய மாதம் புனிதமான மாதம், ரமதானை நமக்கு நினைவுபடுத்துது இல்லையா. ரமதானை நமக்கு வந்துருச்சு தயாராகுங்கன்னு சொல்லி நாம் குறைஞ்சபட்ச ஆண்டு முழுவதும் எப்படியோ இருந்து விட்டு போயிட்டோம். இந்த ரமலான் வரப்போகுதுன்னு ஞாபகப்படுத்துது இல்லையா, இப்பயாவது நாம் ரமலானுக்கு தயாராக வேண்டாமா? ரமலானுக்கு முன்னால் நம்மை அமல்களை கொண்டு ஆயப்படுத்த வேண்டாமா? சஹாபாக்கள் இள வயதிலேயே மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய ஆசைப்பட்டான். பத்ர் போரில் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஆள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. சின்ன சின்ன வயதுடைய சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் வந்து, யாரோ சொல்லுதா எங்களையும் போருக்கு அழைச்சிக்கங்க, பெருமானார் வயசு என்னன்னு கேட்பாங்க. 14 வயசு. 14 வயசுனா அனுமதி இல்லை, இஸ்லாமிய இராணுவத்தில் சேரணும்னா குறைஞ்சது 15 வயசு. அவர் பத்ரில் வர்றாரு, பெருமானார் தள்ளி விட்டுறாங்க, ஏற்றுக்க முடியாது. உஹதில் வர்றாரு, இல்லை வயசு வரல, ஹந்தக்கில் வந்து சேர்ந்துக்கிறார். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆர்வம் தீனுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி. ஆனால் இன்றைய நம்முடைய வாலிப பிள்ளைகள் மார்க்கத்திற்காக செய்வதை விட இல்லையா, தன்னுடைய துனியாவை அழிக்கக்கூடிய பொருளாதார நஷ்டம், உடல் நஷ்டம், உடலை அழிக்கக்கூடிய பாவங்களை தான் செய்கிறாங்க. சமுதாய வாலிபர்கள்ட்ட ரெண்டு தீமைகள் பெரிய அளவில் இன்றைக்கி இருக்குது. தனியாக நாம் அதை கவலைப்பட்டு பேசணும். ஒன்று சூதாட்டம், நிறைய வாலிபர்கள் சீட்டாடுறாங்க, ஆன்லைனில் சீட்டாடி ஏகப்பட்ட பேர் நஷ்டமடைந்து, கோடிக்கணக்கில் நஷ்டமடைந்து, நடுத்தருவுக்கு வந்து எல்லா சொத்துகளையும் இருக்கக்கூடிய அவல நிலைக்கு போன வாலிபர்களும் இருக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, இதெல்லாவற்றையும் விட போதைப்பொருள், போதைப்பொருள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா ஊர்களிலும் வாலிபர்கள்ட்ட மலிந்து விட்டது. எல்லாத்துக்கும் நாம் அடுத்தவனையே பழி போடுறது, முஸ்லீம்களை வழிகெடுக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்காரம் பண்ணுறான்னு சொல்லி நமக்கு எங்கே அறிவு போச்சு இல்லையா? நம்ம பொறுப்பு தானே, நம்ம பிள்ளைங்களை வந்து இந்த கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகாமல் தடுக்கிறது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. உலகத்தில் சைத்தான்கள் வழிகெடுக்கிறதுக்குன்னு படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நாமல்லவா நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்திருக்கணும். அப்போ ரெண்டு தீமைகள், சூதாட்டங்கிறதும் போதைங்கிறதும் அல்லாஹ் குர்ஆனில் சூரா மாயிதாவில் இந்த ரெண்டையும் ஒன்றா தான் சொல்லுவான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானமும் சூதாட்டமும் என்று தான் அல்லாஹ் சொல்லுவான். இப்போ மதுபானம் சூதாட்டம் இந்த ரெண்டுமே ஷைத்தானுடைய அசுத்த வேலை, ஷைத்தானுடைய அசுத்த வேலைங்கிறான். ரிஜிசுன் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அசுத்த வேலை. ஃபஜ்தனிபு, அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஊரில் இருக்கிற நம்முடைய சமுதாயத்தினுடைய கல்வி கூடங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆசிரியர்கள் அவங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யணும். எல்லா ஸ்கூல்கள்லையும் குறைஞ்சது ஒரு சில இடைவெளி விட்டு உலமாக்களை அழைத்து இந்த வளர்ந்து வருகிற இளைய தலைமுறைக்கு ஏதாவது ஒரு உபதேசம், ஏதாவது ஒரு நசீகத்து, அவங்களுக்கு ஏதாவது என்ன நசீகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதக்கிற அல்லாஹ் சொல்றான், உபதேசம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், உபதேசம் மூமின்களுக்கு பலன் தரும் என்று சொல்கிறான். ஆக அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, இந்த ஒரு ஆண்டு நிறைவடையுது, ஒரு புத்தாண்டு என்று உலகம் சொல்கிறது, மறுபக்கம் ரஜபுடைய மாதமும் துவங்கிவிட்டது. நாம் ரமதானுக்காக இப்போதே ஆயத்தமாகவும், நம்முடைய வாழ்க்கையின் எஞ்சிய காலங்கள் எவ்வளவுன்னு தெரியாது, அந்த எஞ்சிய காலங்கள் எல்லாம் அருள் நிறைந்த காலங்களாக ஆகுவதற்கு நம்முடைய ஆகரத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் இந்த ரஜவிலும் ஷஅபானிலும் நமக்கு பறக்க செய்வானாக, ரமதானை அடைய செய்வானாக. ரமதானில் எல்லா நல்லறங்களையும் செய்கிற வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருவானாக, ரமதானுடைய பறக்கத்துகளை எல்லாம் அடைகிற வாய்ப்பை தருவானாக. வாழ்க்கை முழுவதும் நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் அல்லாஹ் பறக்கத்து செய்வானாக. வாஹுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பனா.
2: நேர்கள் இதுவரை வெள்ளிக்கிழமை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவரும், அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை முஸ்லிம் வானொலிக்காக அனுப்பியிருந்தார் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஃபாரூக் அவர்கள். சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலி என சர்ச் செய்தும் டவுன்லோட் செய்தும் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய பொலிவுடனும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு 24 மணி நேரமும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
3: முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் அல் குர்ஆன் முரத்தல்

أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه

أوتيته على علم بل هي فتنة ولكن أكثرهم لا يعلمون

يمينه سبحانه وتعالى عما يشركون ونفخ في الصور

0: நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறார்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கமானது சம்மாந்துறை பெரிய ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து இடம்பெற்றது. பொருளீட்டுவதும் பகிர்ந்தளிப்பதும் என்ற தலைப்பிலான விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள்.
2: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله صدق الله العلي العظيم الله من الذي يارخلي. அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாமென்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவனால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். என்னுடைய விருப்பத்தில் நான் முஸ்லீமாக பிறக்கவில்லை, அல்லாஹுடைய நாட்டத்தில் நான் முஸ்லீமாக பிறந்திருக்கின்றேன். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனித வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம். பிறப்பு முதல் இறப்பு வரை, ஏன் இறப்புக்கு பிறகு கூட மனிதனை வழிநடாத்தக்கூடிய, மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அது வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, அது குடும்பவியலாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம், சமூக வாழ்வாக இருக்கலாம், சமூகத்தை கட்டி எழுப்புவதாக இருக்கலாம், சமூகத்துக்கு தேவையான தலைமைத்துவத்தை கொடுப்பதாக இருக்கலாம். ஏன் இந்த உலகத்தை, இந்த பூ உலகத்தை எங்களுக்கு பிறகு வாழ இருக்கின்ற, வர இருக்கின்ற, பிறக்க இருக்கின்றவர்களுக்கு நல்லோரு இடமாக, நல்லோரு தலமாக ஆக்கிவிட்டு மௌத்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய பணியையும் பொறுப்பையும் கூட எங்களுக்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தினூடாக தந்திருக்கின்றான். நாங்கள் ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்ம், இந்த பூமிக்கு மேல் அல்லாஹுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். இந்த பூமியை நாங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும். இந்த பூமியை நல்ல நிலையில் எங்களுக்கு பிறகு வாழக்கூடியவர்களுக்கு விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொல்லியக்கூடிய விடயங்களை எல்லாம் திருமறை குரான் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்திருப்பீர்கள், சில பொது மலசல கூடங்களில் ஒரு செய்தி எழுதியிருப்பார்கள், பொது மலசல கூடங்களில் ஒரு செய்தி எழுதியிருப்பார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு பின்னால் வர இருக்கிறவர் பாவிப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த இடத்தை பாவித்து விட்டு செல்லுங்கள் என்பதாக. எனக்கு பிறகு இந்த இடத்தை ஒருவர் வந்து பாவிக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த இடத்தை நான் சுத்தமாக வைத்து விட்டு போக வேண்டும், அழகாக வைத்து விட்டு போக வேண்டும், வரக்கூடியவர் சந்தோஷப்படக்கூடிய நிலையில் இதனை வைத்து விட்டு போனால்தான் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மலசல கூடத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், அதே செய்தியைத்தான் நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் படிக்க வேண்டும். எனக்கு பிறகும் இந்த பள்ளி வாயிலை, எனக்கு பிறகும் இந்த ஊரை, எனக்கு பிறகும் என்னுடைய பாடசாலையை, எனக்கு பிறகு இந்த மதரசாவை வேறொரு சமூகம் இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் பாவிக்க இருக்கிறார்கள். இவர்கள் பாவிப்பதற்கு பொருத்தமான நிலையில், பாவிப்பதற்கு பொருத்தமான இடத்தில் அதனை விட்டுவிட்டு சொல்லுவது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த மார்க்கம் எங்களை தூண்டி இருக்கிறது, எங்களை ஊக்குவித்திருக்கிறது. சமூக பொறுப்புகளை கொண்டு பல நூறு சமூக பொறுப்புகளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதில் மிக முக்கியமானது ஒன்றுதான், நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். மனிதனுக்கும் ஏனைய மிருகங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மிருகமும் வாழ வந்தவைகள், அதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பெயர் வாழ்க்கை என்பது மனிதனுக்குரிய வரைவிலக்கணம் அல்ல, மனித வாழ்வுக்குரிய வரைவிலக்கணம் அல்ல, அது மிருகங்களுக்குரிய வரைவிலக்கணம். மனித வாழ்வுக்குரிய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் பிறரை வாழ வைத்து விட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் மனித வாழ்வினுடைய வரலாறாக இருக்க வேண்டும், வரைவிலக்கணமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு பல பொறுப்புகளை இறைவன் தந்திருக்கின்றான். அந்த பொறுப்புகளில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் சமூக பொறுப்பு. சமூக பொறுப்பு என்று வரும் பொழுது கூட மார்க்கம் இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டி இருக்கிறது. முதலாவதாக ஒரு மனிதன் தன்னுடைய சுய மரியாதையை பேணிக் கொள்ள வேண்டும். மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய கிதாபுகளில் இந்த பதிவு பதிவிடப்பட்டிருக்கிறது, இஸ்ஸத்துன் நஃப்ஸ், சுயமரியாதை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுயமரியாதையுடையவனாக வாழ வேண்டும். எந்த அளவுக்கு சுயமரியாதை என்று சொன்னால், உலகத்தில் யாருக்கு முன்னாலும் தலை குனிந்து வாழக்கூடாது, தலை நிமிந்து வாழ வேண்டும், கை நீட்டி வாழக்கூடாது, யாசகம் கேட்டு வாழக்கூடாது. லா தக்குன் ஆலன் அலா அஹதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், உலக வாழ்வில் நீ யாருக்குமே சுமையாக மாறிவிடாதே. மேல உள்ள கை கீழே உள்ள கையை விடவும் நல்ல கையாக இருக்கும். கீழே உள்ள கையை விடவும் மேல உள்ள கை நல்ல கை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பல வகையான அர்த்தங்கள் அந்த ஹதீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹதியாக்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய, ஜகாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஜகாத்தை வாங்கி வாழக்கூடியவர்களை விடவும் ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள், தர்மத்தை வாரி வழங்கக்கூடியவர்களுடைய கை நல்ல கை, அதுதான் தேவையான கை என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருப்பது போன்று இன்னும் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஊழியம் வாங்கக்கூடிய கையை விடவும் ஊதியம் கொடுக்கக்கூடிய கை நல்ல கை என்பதாக, சம்பளம் வாங்கக்கூடிய கையை விடவும் சம்பளம் கொடுக்கக்கூடிய கையாக. என்னுடைய பராமரிப்பில் பல நூறு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல நூறு பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு தொழிலதிபராக இருக்கின்றேன், நான் ஒரு முதலாளியாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய பதத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரபல்யமான ஒரு கிதாபில் இப்படி குறிப்பிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பற்றி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய தொழுகையை பற்றி படித்திருக்கின்றோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய நோன்பை பற்றி படித்திருக்கின்றோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய குர்ஆனுடைய திலாவத்தை பற்றி படித்திருக்கின்றோம். இப்படியாக பல விடயங்களை படித்திருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வணிகத்தை பற்றி நாங்கள் படித்தது குறைவு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வணிகம், தொழில் முயற்சிகள் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு தன்னிறைவு கொண்ட மனிதனாக வாழ்ந்தார்கள், யாருக்குமே சுமையாக இல்லாமல் தன்னுடைய கர்மங்களை தானாக முடித்துக் கொள்ளக்கூடிய, பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக ஸல்லல்லாஹு எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் உலமாக்கள் ஹதீஸுகளையும் குரானையும் ஆதாரமாக வைத்து எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஅ வஷ்டரா வஷிராஹு அக்ஸர் வஆஜர வஸ்தஅஜர வஈஜாருஹு அக்ஸர் வதாரப வஷாகர وضارب وشارك ووكل وتوكل وتوكيله اكثر واهدي له واهدى وهو القدوه الحسنه. இதே பிரபல்யமான ஒரு கிதாபு ஜாதுல் மஆத் என்ற கிதாபில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணிகத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால் அவர் பள்ளி வாயிலுக்குள்ளே இருந்து ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்த ஒருவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் அவர் வணிகம் செய்திருக்கிறார், பொருட்களை வாங்கி இருக்கின்றால் கொள்வனவு செய்திருக்கின்றார், கூலிக்கு பொருட்களை எடுத்திருக்கின்றார், கூலிக்கு பொருட்களை கொடுத்திருக்கின்றார், அவர் முதாரபா செய்திருக்கின்றார், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்திருக்கின்றார், வஷாரக்க கூட்டு பணியாக சேர்ந்து கூட்டு முதலீடு செய்திருக்கின்றார், அதே நேரத்தில் பிறரை முயற்சி செய்யும்படியாக அவருடைய ஏஜென்டாக அவர் நியமித்திருக்கின்றார். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் நாங்கள் பை என்று சொல்லியும், முஷாரக்கா என்று சொல்லியும், முபாரபா என்று சொல்லியும், திராவ் என்று சொல்லியும், வக்காலா என்று சொல்லியும் இதையெல்லாம் படிக்கிறோமோ, இவைகளெல்லாம் புத்தகங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக மட்டும் இருக்கவில்லை, இது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இருந்தவைகள் என்பதை இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக சொல்லுகின்றேன், நான் ஆரம்பத்தில் ஓதின குர்ஆனுடைய திருவசனத்தின் ஊடாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஜும்மாவுடைய தினத்தில் இந்த ஆயத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள், தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு விட்டால், ஃபஇதா இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ, தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைப்பாளர் அழைத்து விட்டால், அல்லாஹ் சொல்ல இல்லை தொழுகைக்காக வேண்டி வாங்கோன்னு சொல்லி, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்று உங்களை கூப்பிடவில்லை, ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வாருங்கள் என்று உங்களுக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்ஆ, உங்களை தொழுகைக்காக வேண்டி தான் அழைத்தார். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய ஞாபகம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான், தொழுகை முடிந்து விட்டால் ஜிக்ருல்லாஹ் முடிய மாட்டாது, ஜிக்ர் இருந்து கொண்டே இருக்கும், தொழுகையிலும் அல்லாஹுடைய சிந்தனை, தொழுகைக்கு வெளியும் அல்லாஹுடைய சிந்தனை, பஜாரிலும் அல்லாஹுடைய சிந்தனை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டு விட்டால், ஃபன்தஷ்ரூஃபில் அர்தி, நீங்க பூமியில விரிந்து பறந்து போய், ஃபதுத்தகூமின் ஃபதுலில்லாஹ், ஜிக்ருல்லாஹை முடித்துவிட்டு ஃபதுலுல்லாஹை தேடிக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஜிக்ருல்லாஹை முடித்துவிட்டு ஃபதுல்லாஹை தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எங்களுடைய முன்னோர்கள் பல வகையான கண்ட்ரிபியூஷன்ஸ், பல வகையான விதத்தில் பங்காளிகளாக இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன், இந்த நாட்டினுடைய குடி மக்களுடைய ஜனத்தொகை 8% இருந்த காலத்தில் முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதார பங்களிப்பு, பொருளாதார கண்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு 30% இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தோம், அந்த நேரத்தில் நாங்கள் மதிக்கப்பட்டோம், அந்த நேரத்தில் எங்களை மக்களை எட்டி பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள். இப்படி சொன்னால் மிகையாக மாட்டாது. குர்ஆன் சொல்லுகிறது பொருளாதாரத்தை பத்தி, பணத்தை பத்தி, செல்வத்தை பத்தி, எங்களுடைய வியாபாரத்தை பத்தி குர்ஆன் பேசும் பொழுது சொல்லுகிறது, இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு என்பதாக. பொருளாதாரம் ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு, அதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதனை வீணாக்கி விடாதீர்கள், அதனை வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும் பொருளையும் பொருளாதாரத்தையும் வணிகத்தையும் விவசாயத்தையும் குர்ஆன் சொல்லுகிறது, அது உங்களுடைய முதுகெலும்பு என்று சொல்லி அதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வீணாக்கி விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துறையில் மிக ஆழமாக வழிகாட்டினார்கள். சொன்னார்கள், மா அக்கலா அஹதுன் தஆமன் தத் கைரன் மின் அமலி யதிஹி, நீங்க யாருக்கும் சுமையாக இருக்க வேண்டாம், நீங்களாக உழைத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு தேட வேண்டும், எங்களிடத்தில் சில தவறான மனப்பதிவுகள் இருக்கிறது, எதற்காக வேண்டி இவ்வளவு பணம், எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வயல்காணி, எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய சொத்துக்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதானா கபருக்கு போக போகின்றோம், இவைகளை எல்லாம் விட்டு விட்டுத்தானே போக போகின்றோம், இவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், இவைகளை விட்டுவிட்டு போங்கோ என்று சொல்லியெல்லாம் தவறான வழிகாட்டல்கள் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது, இப்பையும் இருக்கிறது. இந்த ஹதீஸை கொஞ்சம் படித்து பாருங்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம், எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் அய்யூபை பற்றி, குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய, குர்ஆன் பேசக்கூடிய ஒரு நபி, பொறுமைக்கு உபமானமாக பேசக்கூடிய நபி, வாழ்க்கையில் பல வகையான வழிகளை சந்தித்த நபி. அந்த நபியை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்க்கிறார்கள், வானத்திலோகத்திலிருந்து சில வெட்டுக்கிளிகளை போன்ற தங்க கட்டிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகளை போன்ற தங்க கட்டிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. உலமாக்களை அணுகி இந்த ஹதீஸை பிறட்டி பார்த்து, இந்த ஹதீஸை பார்த்து பாடப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெட்டுக்கிளிகளை போன்ற தங்க கட்டிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஓடோடி போய் குடிப்பதையும் மறந்து, நிலைமையையும் மறந்து அந்த தங்க கட்டிகளை எல்லாம் சேர்க்க ஆரம்பித்தார்கள். அள்ளி அள்ளி சேர்க்கிறார்கள். ஒவ்வொன்றாக புரக்கி புரக்கி அவர்கள் குமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அய்யூபை பார்த்து கேட்கிறான், அலைஹி ஸலாத்து வஸலாம் பார்த்து கேட்கிறான், அலம் அக்குன் லியுக்னியக அம்மா தரா, எதற்காக வேண்டி இவ்வளவு அவசரம், எதற்காக வேண்டி இவ்வளவு பதட்டம், எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய முயற்சி, நீங்க அவசர அவசரமாக இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறீங்களே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறார்கள். கால பலா, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருப்பவைகள் எம்மாத்திரமோ, எனக்கு தந்திருப்பவைகள் எம்மாத்திரமோ, எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை தந்திருக்கிறாய், என்னுடைய குடும்பத்தை எனக்கு திருப்பி தந்து விட்டாய், என்னை நபியாக ஆக்கி வைத்திருக்கிறாய், எனக்கு இம்மாத்திரமோ எல்லாம் தந்திருக்கின்றாய், ஆனாலும் கால பலா வலாக்கின் லாகினா பி அன் பரக்கத்திக், வலாக்கின் லாகினா லி அன் பரக்கத்திக், உன்னுடைய அருள், உன்னுடைய பரக்கத்தை விட்டும் எனக்கு ஒரு நாளும் நிராசையாக இருக்க முடியாது. என்னெல்லாம் இருக்கிறதோ இந்த பூமிக்கு மேல் அவைகளுக்கெல்லாம் நான் சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். அவைகள் எல்லாம் உன்னுடைய அருள், உன்னுடைய ரஹமத்தை அவைகள் எனக்கு கிடைக்க வேண்டும், அதனால் தான் இவைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த நபி அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள் என்ற கருத்தை இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவு தான் தேட வேண்டும் என்ற கருத்து இஸ்லாத்தில் கிடையாது. சம்பாதியுங்கள், ஏழைகளை வாழ வையுங்கள். அப்ப சம்பாதிப்பதை கொண்டு என்ன நடைபெற முடியும், அதையும் சொல்லி இருக்கிறார்கள். சம்பாதித்து சம்பாதித்து பணத்தை சேகரிப்பதல்ல, பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருடைய நலன் பேண வேண்டும். அனாதைகளாக இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், அங்கவீனர்களாக இருக்கலாம், ஆதரவற்றவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், சமூக தொண்டர் செய்யக்கூடியதாக இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவர்களை எல்லாம் அரவணைப்பது, இவர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய பொறுப்பு என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒன்று இருக்கிறது ஜகாத்து. நாங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். மிக விடயமாக சொல்லுகின்றேன், நீங்கள் ஜகாத்து கொடுத்தோ கொடுக்க இல்லையோ, நீங்கள் ஜகாத்து கொடுத்தோ கொடுக்கவில்லையோ, சில பொருள் இருக்கிறது, நேரம் வரும் பொழுது அது உங்களுடையது அல்ல, அது தானாகவே இன்னொருவனுடையதாக, அது அல்லாஹுடைய பார்வையில், அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய சட்டத்தில் அது இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அறுவடை செய்து விட்டீர்கள். உங்களுடைய அறுவடையில் பத்திலொன்றோ ஐந்திலொன்றோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு உங்களுடைய உலமாக்களால் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய முறை பிரகாரம் அந்த அளவு பணம் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அது நீங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கணக்கு பார்த்தாலும் சரி, கணக்கு பார்க்காவிட்டாலும் சரி, அந்த 2.5% அந்த பணம், அந்த தொகை, அது ஏழைகளுடைய பங்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுவிடும். இதை இப்படி சொல்லலாம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டார், ஒரு நிக்காக நடைபெற்றது, ஒரு நிக்காக நடைபெற்றது. ஒரு பெண்ணை அந்த பெண்ணுடைய தந்தை தகப்பனார் முன் வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு நிக்காக செய்து கொடுத்து விட்டார், என்னுடைய மகளை உங்களுக்கு நான் ஹலால் மனைவியாக நிக்காக செய்து தந்தேன் என்பதாக அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நிக்காக பதிவு செய்யப்படவும் இல்லை, வெறுமனே இஸ்லாமிய முறை பிரகாரம் அக்குது நடைபெற்று விட்டது, உடன்படிக்கை நடைபெற்று விட்டது, ஈஜாபு கபூல் நடைபெற்று விட்டது. பின்னால் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரெஜிஸ்டரின் ஊடாக இதனை பதிவு செய்து கொள்வோம் என்ற திட்டத்தில் அதனை அப்படி செய்து விட்டார்கள். இப்படி ஒரு நிக்காக நடந்து இரண்டு நாளையிலேயோ அல்லது அடுத்த நாளையிலேயோ அடுத்த வினாடியில் கணவன் மௌத்தாகிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மௌத்தாகிவிட்டான், ஒன்றாக வாழவில்லை, குடும்பமாக இருக்கவில்லை, இதுவரைக்கும் வலிமா கொடுக்கவில்லை. நடைபெற்றது என்ன தெரியுமா? என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்காக செய்ய தந்து விட்டேன், மாப்பிள்ளை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவளை என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று மட்டும்தான் சொன்னாள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பல நூறு உலமாக்களுக்கு முன்னால் அவர்களை சாகிதாக வைத்து சொல்லுகின்றேன், மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்கள். அனந்தர சொத்தை நீங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கணவனுடைய சொத்தில் அந்த கணவன் ஏற்கனவே நிக்காக செய்தவராக இல்லை, அவருக்கு குழந்தைகள் ஏதும் இல்லை என்றிருந்தால் நாளில் ஒன்று 25% பணத்துக்கு அந்த பெண் சொந்தக்காரியாக மாறிவிடுவாள், அவளுக்கு சொந்தமாகிவிடும். கணவன் மௌத்தாகுவது என்பது கணவனுடைய சொத்தில் 25% மனைவிக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் கணவனுடைய குடும்பத்தினர்கள், கணவனுடைய பாதுகாவலர்கள் அதனை கணக்கு பார்த்து பொறுத்து கணக்கு பார்த்து அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைப்பது அவருடைய கடமை. நீங்க கொடுக்காததின் காரணமாக அந்த சொத்து உங்களுக்கு ஹலாலாகிவிட்டது என்று அர்த்தம் கிடையாது. அதே போலதான் ஜகாத்தும், இருக்கும் வியாபார சரக்குகளாக இருந்தால், தங்கம் வெள்ளியாக இருந்தால் 40% 2.5% இருக்கும். ஆனால் நான் அன்பாக சொல்லுகின்றேன், 97.5% எங்களிடத்தில் இருக்கிறது. இதனை வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், பிறரை வாழ வைப்பதற்கு முனையுங்கள், பிறரை வாழ வைப்பதற்கு முனையுங்கள். உங்களுக்கு வரலாறு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பது வரலாறு அல்ல, நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு என்ன சாதித்தீர்கள் என்பதுதான் வரலாறு. உங்களுடைய பணத்தையோ, உங்களுடைய வீட்டையோ, உங்களுடைய வாகனத்தையோ, உங்களுடைய குழந்தைகளை பற்றியோ யாரும் பேச மாட்டார்கள். நீங்கள் என்ன சமூகத்துக்கு செய்திருக்கிறீர்கள், சமூகத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் மக்கள் பேசுவார்கள், அல்லாஹும் பேசுவான், அவர்களுக்குத்தான் வரலாறு எழுதப்படும். இதனை இப்படி பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைவருக்கும் வரலாறுகள் எழுதப்படுவது கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் வரலாறு கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து உலமாக்களுக்கும் வரலாறு கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து அரசு உத்தியோகத்தினருக்கும் வரலாறு கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து அதிபர்களுக்கும் வரலாறு கிடையாது. ஆனால் யாருக்கெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, யாரையெல்லாம் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறதோ, யாரையெல்லாம் உலகம் எழுதி கொண்டிருக்கிறதோ, அவர்கள் யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கெல்லாம் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பிறருக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். எனவே தான் ஹஜ்ரத் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுகிறார்கள். இந்த பதிவை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், இது எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடையை பற்றி பேசுகிறார்கள், மிக விரிவாக பேசுகிறார்கள், ஆழமாக பேசுகிறார்கள், அழகாக வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரியமான வார்த்தைகளை போட்டு அந்த பந்தியை அழகுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்துவிட்டு, பிறருக்கு உதவி செய்துவிட்டு, பிறருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அதனை இப்படி சொல்லலாம், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒரு உதவி வேண்டும், அவருடைய மகளுடைய நிக்காகை திருமணத்தை பரிபூர்ணமாக அழகாக செய்து கொள்வதற்கு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. உங்களை நாடி வந்தார், உங்களிடத்தில் வந்து அந்த பணத்தை கேட்டார், நீங்க அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் போதாது, அதை 8 ஆக ஆக்கி நான் 8 லட்சம் ரூபாய் தாரேன், அடுத்த மாதம் என்னுடைய மகளுடைய நிக்காக திருமணம் நடைபெற இருக்கிறது, அந்த திருமணம் மிக அழகாக செவ்வனே நடந்து முடிய வேண்டும். எல்லா வகையான பலாய் முசீபத்துகளை விட்டு என்னுடைய மகளுடைய நிக்கா சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நீயத்தில் 5 லட்சம் ரூபாய் கேட்டு வந்தவருக்கு 1,08,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பினா அவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவருடைய மகிழ்ச்சி பொங்கல் எப்படி இருக்கும்? ஆனா உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. 8 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் தேவையான இடத்தில் 8 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு போனவருடைய சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. 2வது மகளுடைய நிக்காக வரும் பொழுதும் மீண்டும் யாரையாவது ஒருவரை நாடி போக வேண்டி வரும். எனவே அவருடைய சந்தோஷத்தை அவர் மறந்து விடுவார், அந்த சந்தோஷம் வந்து போய்விடும். ஆனால் இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரே, அவருடைய சந்தோஷம் நிரந்தரமானது, அவருடைய மகிழ்ச்சி நிரந்தரமானது. அந்த குடும்பத்தை காணும் பொழுது, அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை காணும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது, இந்த குழந்தைகளுடைய திருமணத்தில், இந்த குழந்தையினுடைய தாயினுடைய திருமணத்துக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். இதைத்தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்கிறார்கள், வகான சுரூருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபர்ஹுஹு பிமா யுதீஹி அஃஸம் மின சுரூரில் ஆகிர் பிமா யஅஹுதுஹு. ஒருவருக்கு உதவி செய்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உதவியை வாங்கி கொண்டு போகக்கூடியவனுக்கு என்ன சந்தோஷமோ என்ன மகிழ்ச்சியோ அதை விடவும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய மகிழ்ச்சி வாங்கினவனுடைய மகிழ்ச்சியை விடவும் அதிகமானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? காரணம், கொடுத்தவனுடைய சந்தோஷம் சுவர்க்கம் வரைக்கும், கொடுத்தவனுடைய சந்தோஷம் சுவர்க்கம் வரைக்கும். மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் கொடுத்தவைகள் ஞாபகத்துக்கு வரும், சந்தோஷமாக உலகத்துக்கு சலாம் சொல்லலாம். கொடுக்காதவன், சேமித்து வைத்தவன், கஞ்சத்தனம் காட்டியவன், மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் கேட்கக்கூடிய பிச்சை என்ன தெரியுமா? யாசகம் என்ன தெரியுமா? லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸ்ஸத்தக், தர்மம் செய்து விட்டு வருகின்றேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா, தர்மம் செய்து விட்டு வருகின்றேன் கொஞ்சம் அவகாசம் தா என்ற பிச்சையை தான் இறைவனிடத்தில் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எனவே வாங்கிக் கொண்டவனுடைய சந்தோஷம் தற்காலிகமானது, கொடுத்தவனுடைய சந்தோஷம் நிரந்தரமானது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுகிறார்கள், ஆச்சரியமான ஒரு கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யர நஃப்ஸஹு இல ஸதகத்தி அஹ்வஜ மினல் ஃபகீரி கத் அப்தல ஸதகத்தஹு. தர்மம் செய்யக்கூடிய ஒருவர் இந்த தர்மத்தின் பக்கம், இந்த கொடுக்கக்கூடிய தர்மத்தின் பக்கம், வாங்கக்கூடியவனுடைய தேவையை விடவும் என்னுடைய தேவை அதிகம் என்று உணராத வரையில் அவனுடைய தர்மத்துக்குரிய பரிபூர்ணமான கூலி கிடைக்க மாட்டாது. நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என்றால், உதவி வாங்கக்கூடியவனுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த தேவையை விடவும் என்னுடைய தேவை அதிகம் கொடுப்பதற்கு இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான், என்னுடைய கையை உயர்த்தி வைத்திருக்கின்றான், என்னை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்காமல் அவரை என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று உணர்ந்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத வரையில் உனக்கு உன்னுடைய தர்மத்துக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்க மாட்டாது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நல்லொரு சந்தர்ப்பம், நல்லொரு அவகாசம், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமி, பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பிரதேசம், நல்ல உள்ளம் கொண்ட உலமாக்களும் நல்லோர்களும் வாழ்ந்த ஒரு மண், இந்த மண்ணுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த அடிப்படையில் மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், ஒற்றுமை என்பதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்டு வாருங்கள், இலங்கையர்கள் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள், நல்ல குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இருந்துவிட்டு மௌத்தாகுவதற்கு முனையுங்கள். பாடசாலைகளை கட்டிக்காப்பது போன்று இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களையும் மதரசாக்களையும் பள்ளிக்கூடங்களையும் மக்தபுகளையும் பள்ளி வாயில்களையும் பாதுகாத்து இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் பெயர் சேர்த்தோர் கூட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யாரெல்லாம் இந்த வருடம் பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாகி பரீட்சைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய பரீட்சையினுடைய முடிவுகளும் நல்லதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அந்த குழந்தைகளுக்கு, அந்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும், சமூக சிந்தனை கொண்ட மக்களாக மாற வேண்டும். சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய படித்த பட்டதாரிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை திகழ வைக்க வேண்டும், மினர வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக, எங்களை நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக, நல்ல மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, கேவலமான முடிவுகளை விட்டு பாதுகாத்திடுவாயாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக, எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுக்கு அறிவு சொல்லி தந்த எங்களுடைய ஆசான்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய ஆசான்களை கபூல் செய்வாயாக. அவர்களில் யாரெல்லாம் இறையடி சேர்ந்து விட்டார்களோ அவருடைய மண்ணறைகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக, சரீர சுகத்தை நசீபாக்குவாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள், இதுவரை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது சம்மாந்துறை பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து இடம்பெற்றிருந்தது. இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது பொருளீட்டுவதும் பகிர்ந்தளிப்பதும் என்ற தலைப்பிலான விசேட ஜும்மா உரையினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷீக் முப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
4: அவனுக்கு நாசம் தான், அவனுக்கு நாசம் தான், அவனுக்கு நாசம் தான் என்று மூன்று முறை அல்லாஹுடைய தூதர் சாபமிட்டார்கள். அவர்கள் யார்? மக்களை சிரிப்ப வைப்பதற்காக, மக்களை மகிழ்விப்பதற்காக யார் பொய்யான நகைச்சுவைகளை பொய்களை சொல்வார்களோ அவர்களை பார்த்து தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஆகையால் இப்படியான தன்மைகளை விட்டு எங்களை காத்துக் கொள்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
5: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
5: ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالعدو والعصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار صدق الله العلي العظيم. الله من الذي يارخلي அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தை விட்டும் தன்னை முற்று முழுதாக பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள், அருக்குடைகள், பிளெஸிங்ஸ்,
2: அதை எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்றிருந்தால் அதனை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. லா தஹ்ஸூஹா, அதனை நீங்கள் ஒருபோதும் இவ்வளவு தான் என்று உங்களால் மட்டுப்படுத்த முடியாது. மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நியமத்துகளையும் அருக்குடைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதனால தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சுவர்க்கவாதிகள் கூட நாளை கியாமத்துடைய நாளையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அவுரஸனாஹா, இந்த உலகத்தை இந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு அனந்தரமாக கித்தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி சுவர்க்கவாதிகளும் அல்லாஹுவை புகழுவார்கள். எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அருக்குடைகள் ஞாபத்துகளை எண்ணி முடிக்கவும் முடியாது. அதற்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவன் தந்திருக்கக்கூடிய ஞாபத்துகளில் மிக முக்கியமான ஒரு ஞாபத்து தான் எங்களுடைய பள்ளி வாயில்கள். எங்களுடைய பள்ளி வாயில்கள், பள்ளி வாயில் என்பது மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மனிதனுடைய முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அவனை விட்டும் பிரிக்க முடியாத ஒரு பகுதி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பள்ளி வாயிலுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த உறவு நெருக்கம் எந்த அளவுக்கு என்பதை குர்ஆன் மிக தெளிவாக துல்லியமாக அழகாக குறித்து காட்டியிருக்கிறது. பள்ளி வாயில்கள் எப்படி இருக்க வேண்டும், பள்ளி வாயில்கள் எப்படி அமைய வேண்டும், அது எதற்காக வேண்டி பாவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆன் சுட்டிக்காட்டவில்லை, குர்ஆன் தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கிறது. பள்ளி வாயில் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு பள்ளி கட்டுவதற்கு முனையவில்லை. ஏனென்றால் உம்மத்தை பிரிக்கக்கூடாது, பள்ளிகளை கட்டி உம்மத்தை பிரிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி 360 விக்கிரகங்களை வைத்து பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்த பள்ளியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பள்ளியாக பிரகடனம் செய்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராம், அந்த பள்ளியை முன்னோக்கித்தான் தொழுதார்கள். அந்த பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய அனாச்சாரமான விடயங்களை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. காபாவை வலம் வரும் பொழுது அவர்கள் நிர்வாணமாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே பிதாத்துகள் அல்ல, ஹராம் அல்ல, அருவருப்பான மானக்கேடான கர்மங்களை கூட அவர்கள் காபா ஆலயத்துக்குள்ளே செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு பள்ளி கட்ட வேண்டும், எனக்கென்று ஒரு மர்கஸை கட்ட வேண்டும் என்று முனையவில்லை. ஏன்? காரணம் என்றால் மக்களை பிரித்து விடக்கூடாது, மக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாணி என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பார்வையாக இருந்தது. மஸ்ஜிதுல் மதீனா முனவ்வராவில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை செட்டிலாக்கி விட்டார்கள். தனக்கு வீடு கட்டுவதற்கு முன்னால், தனக்கென்று வீட்டை கட்டுவதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் நபவியை தான் கட்டினார்கள், பள்ளியை தான் கட்டினார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கின்ற மதீனா முனவ்வராவுடைய அந்த பள்ளியல்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பள்ளியாக இருந்தது. அது இடமாகத்தான் இருந்தது, அன்றைக்குள்ள இடத்தில் இன்றைக்கு அந்த பள்ளி இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அந்த நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பள்ளி இருந்தது எப்படி என்று சொன்னால், அதை பற்றி சொல்வதாக இருந்தால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரெண்டு வார்த்தையில சொல்லுகிறார்கள். மழை காலங்களில் சுஜூது செய்தால் நெத்தியில சேறுபடும், வெயில் காலங்களில் சுஜூது செய்தால் கற்கள் குத்திப்படும். அங்க எந்த காப்பட்டும் இருக்க இல்லை, எந்த வகையான இன்றைக்கு இருக்கிற நவீன வசதிகள் எதுவுமே இருக்க இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பள்ளி இப்படித்தான் இருந்தது. அந்த பள்ளியை மூடுவதற்கு கதவுகள் கூட இருக்கல்ல. இராக் காலங்களில் இரவு நேரங்களில் மிருகங்களும் கூட வந்து போய்கொண்டிருந்தது. இப்படியான ஒரு பள்ளி தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய பள்ளியாக இருந்தது. ஆனால் அந்த பள்ளி உள்ளுக்கு நடக்க வேண்டிய நடைபெற்ற விடயங்கள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளி உள்ளுக்கு செய்த விடயங்கள் என்ன, அந்த பள்ளி எப்படிப்பட்ட ஓபனான ஏரியாவாக இருந்தது, எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியை பாவித்தார்கள், குர்ஆன் எப்படியெல்லாம் பாவிக்க சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நாட்டில் 2500 மேற்பட்ட பள்ளி வாயில்கள் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் மாறுவதற்கு கொண்டாலும் கூட இன்றைக்கு எங்களோட பள்ளியினால் சமூகத்துக்கு கிடைத்த பலன் என்ன, சமூகத்துக்கு கிடைத்த பலன் என்ன? பள்ளிக்குரிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் பள்ளியை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? பள்ளியினுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், இந்த பள்ளியை பொறுத்தவரையில் என்னுடைய பக்கத்து வீடு ஒரு பாடசாலை, இந்த பக்கமாக சில வீடுகள், அந்த பக்கமாக சில வீடுகள், எங்களுடைய பள்ளியை சூழ இருக்கக்கூடிய மக்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்,
6: அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தவர்கள், பள்ளிக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர்கள் பள்ளி வாயிலை பற்றி என்ன சொன்னார்கள்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கின்றால், இந்த பள்ளியில் அல்ல, சில பள்ளி வாயில்களில் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதும் கூட வாகனங்களை இந்த இடத்திலிருந்து நகற்றுங்கள் அகற்றுங்கள் என்று சொல்லி அறிவித்தல் கொடுக்க வேண்டிய நிலைக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய நடவடிக்கைகள் மாறிவிட்டது. வந்திருக்கிறார் பள்ளிக்கு தொழுவதற்காக வேண்டி, வாகனம் எங்கே பார்க் பண்ணப்பட்டிருக்காக வேண்டி, வாகனம் எங்கே பார்க் பண்ணப்பட்டிருக்க

மக்களும் எந்த ஒரு தாவா அமைப்பும் முன்னைய காலங்களில் இருந்தது போன்று இதற்கு பிறகு இருக்க முடியாது, இருக்க மாட்டாது. அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எத்தனையோ தாவா அமைப்புகள் தடை செய்யப்பட்டு விட்டது, எத்தனையோ தாவா அமைப்புகளுக்கு சவால்கள் இருக்கிறது, எத்தனையோ தாவா அமைப்புகள் அவர்களுக்கு அவருடைய வேலை பழுகளை அவருடைய வேலைகளை முன்னைய காலங்களில் செய்து போல செய்ய முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கமாக அது நடக்க வேண்டும் என்று சொல்லவும் இல்லை, நடக்கக்கூடாது என்று சொல்லவும் இல்லை. ஆனால் எங்களுடைய மகல்லாவுடைய, எங்களுடைய பிரதேசத்தினுடைய, எங்களுடைய ஊருடைய வாலிபர்களுடைய செய்தி என்ன, நிலைமை என்ன? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நான் சுபகு தொழுதிருப்பேன் பள்ளி வாயில், அல்ஹம்துலில்லா. என்ற பிள்ளைகள் சுபகு தொழுதார்களா பள்ளி வாயிலுக்கு வந்து? என்ற பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? கடந்த 2 வருட காலம் எங்களுடைய குழந்தைகளுக்கு எத்தனை அல்லாஹுடைய வார்த்தைகள் காதல விழுந்திருக்கும்! அல்லாஹை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள், எத்துணை பேச்சுக்கள் காதல விழுந்திருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளி வாயில்கள் எப்படி இருந்தது, அதை பற்றி உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். உலமாக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், அது வணக்க வழிபாட்டுக்கான ஒரு இடமாக இருந்தது. அங்கதான் இஃத்திகாஃப் நடக்கும், அங்கதான் தொழுகை நடக்கும், அங்குதான் அவுராதுகள் திக்ர்கள் நடக்கும், அதுக்கு ஏற்பாடுகள் அங்கிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதை பற்றி மிக தெளிவாக பேசுகிறான். அன் துர்ஃபா வ யுஸ்கர ஃபீஹா ஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் உதுவி வல் ஆஸால். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து வணங்கி வழிபடக்கூடிய நல்லோர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக பள்ளி வாயில் இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லி இருப்பது போன்று ஸல்லல்லாஹுடைய பள்ளி வாயில் ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அந்த பள்ளிகளுக்கு எல்லா வகையான வகுப்புகளும் நடைபெற்றது. உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய அரசியலும் அங்குதான் படித்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலாவுக்கு பல மொழிகளை படித்திருந்தார்கள். அந்த மொழிகளை படித்ததும் அந்த பள்ளிகளுக்கு தான். சுஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பள்ளி வாயில் ஒரு பல்கலைக்கழகம். அங்க எல்லா வகையான அறிவுகளும் படிக்க முடியும், அங்க எல்லா வகையான கலைகளையும் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ டிகிரி புரோகிராம் என்று சொல்லி எத்தனை வகையான டிகிரியை நீங்க முடித்தாலும் படித்தாலும் அவைகள் அனைத்துக்கும் உரிய ப்ளூ பிரிண்ட், அனைத்துக்கும் உரிய அத்திவாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள், காட்டி தந்திருக்கிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு தெரியாது. எஜுகேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயில் ஒரு ஜாமிய, அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். அதுக்குள்ளதான் தொழுகையும் நடைபெற்றது, அதுக்குள்ளதான் பாடங்கள் நடத்தப்பட்டது, அதுக்குள்ளதான் ஹராம்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அதுக்குள்ளதான் ஹதீசுடைய பாடம் நடைபெற்றது, அதுக்குள்ளதான் ஃபேமிலிக்கு ஃபேமிலி கவுன்சிலிங். சுப்ஹானல்லாஹ், பல பேருடைய நிக்காஹ் பள்ளிக்குள்ள நடைபெற்றது போன்று பல பேருடைய வாழ்க்கையினுடைய டிவோர்ஸ் விவாகரத்து கூட பள்ளி வாயிலுக்குள்ள விசாரிக்கப்பட்டு பரிந்துரைகள் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக செய்து காட்டினார்கள். ஒரு பெண்மணி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்கிறாள். அந்த முறைப்பாட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கத் ஸமிஅ அல்லாஹு கவுலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. பள்ளி வாயில்கள் என்பது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது வெறுமனே வணங்கி விட்டு வழிபட்டு விட்டு போவதற்குரிய இடம் அல்ல. அந்த இடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதம் செலுத்தினார்கள், நீதி செலுத்தினார்கள். அது ஒரு நீதிமன்றமாக இருந்தது, சமூகத்துக்கு தேவையான ஒரு நீதிமன்றமாக இருந்தது, பல்கலைக்கழகமாக இருந்தது, அதே போன்று ஏழைகளுடைய ஒதுங்கு தளமாக இருந்தது. இன்னைக்கு மஸ்ஜித் நபவிக்கு போகக்கூடியவங்க ஆசைப்படுவாங்க, சுஃபாவுல பைத்து நின்று 2 ரக்காத்து தொழுது விட்டு வர வேண்டும் என்று சொல்லி. சுஃபாவுல இப்பயும் மக்காவு மதீனாவுக்கு போகக்கூடிய மக்கள் அந்த ரௌலா ஷரீஃபுக்கு பக்கத்தில் ஒரு அசாபு சுஃபாக்கள், திண்ணை தோல சஹாபாக்கள் இருந்த இடம் இப்பயும் இருக்கிறது, அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் 2 ரக்காத்து தொழுது விட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு வருவோமே என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. அது யாருக்குரிய இடம்? அது வீடு வாசல் இல்லாமல், கேப்பார் பாப்பார் இல்லாமல், ஆதரவற்றவர்களாக இருந்தவர்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளி வாயிலில் அப்படிப்பட்டவர்களை அரவணைப்பதற்கு கூட இடம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கென்றே சமையல் அறைகள் கிடையாது, அவர்களுக்கென்று சாப்பாடுகள் கிடையாது, அவர்களுக்கு ஏற்பாடுகள் கிடையாது. பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்கள், பேருபகாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து அவர்களுடைய தேவைகளை பார்த்துக் கொள்வார்கள், பூர்த்தி செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி அப்படித்தான் இருந்தது. ஏழைகளுக்கான பணம் வசூலிக்கப்பட்டது, தேவையுடையவருக்கான பணங்களை சேகரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி

0: வாயிலை மையமாகப்படுத்தி. எனவே பள்ளி வாயில் என்பது சுருக்கமாக சொல்ல போனால் எந்த அளவுக்கு சொல்வதாக இருந்தால் சிறைச்சாலைகளாக பிரிசனாகவும் பள்ளியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். குற்றம் செய்தவர்களை கொண்டு வந்து தூடுகளில் கட்டி வைத்து விடுவார்கள். குற்றம் செய்தவர்கள் சிறை கைதிகள், சுபஹானல்லாஹ், ஏதோ தவறு செய்து விட்டு வந்தவன் அல்ல, களவெடுத்து விட்டு வந்தவன் அல்ல, யுத்தத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தவர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாவுக்கு எதிராக போர் எடுத்தவர்கள், போரை ஆரம்பித்த சிறை கைதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து பள்ளி வாயில தான் கட்டி வைத்தார்கள். www.muslimbanuli.com ராஜ துரோகம் செய்தவர்கள் சஹாபாக்களாக இருந்தார்கள், பத்ருடைய யுத்தத்தில் பங்கெடுத்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ரகசியங்களை சகசியமான நடவடிக்கைகளை அவர் பப்ளிக் படுத்திட்டார், பகிரங்கப்படுத்திட்டாரே என்ற குற்றத்தின் காரணமாக அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் தான் சிறைப்படுத்தி வைத்தார்கள். மஸ்ஜிது நபவி என்பது அப்படிப்பட்ட இடமாக இருந்தது. குற்றம் செய்தவர்களும் பள்ளியுள்ளுக்குத்தான், நோயாளிகளை சேமம் விசாரிப்பதற்காக வேண்டி வைத்தியசாலையாக பள்ளி பாவிக்கப்பட்டிருக்கிறது, வைத்தியசாலைகளாக பள்ளி பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஊரில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான திறமைகள் எல்லாம் கொடுத்திருப்பான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு புலவர், ஒரு பாட்டு படிக்கக்கூடியவர், அழகாக பாட்டு படிப்பார், அழகாக கவி சொல்லுவார். இன்றைக்கு கூட அவருடைய கவி, அவருடைய புயம், அது மாதிரியான புயம் பாடக்கூடியவர்களை யாரும் உலகத்தில் பெற்றெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவர். அவரு ஸல்லல்லாஹுடைய காலத்தில் பள்ளி வாயிலில் கவி சொல்லுவார், கவி படிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து சுவைப்பார்கள், ரசிப்பார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னோட ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட வித்தியாசமான டேலண்ட், வித்தியாசமான திறமைகள் கொடுக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் என்னோட சொசைட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க எங்க பள்ளி வாயில்கள் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க இல்லை, அவர்களுக்கு அதுக்குரிய இடத்தை உருவாக்கி கொடுக்க இல்லை. மிக அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், தொழுது விட்டு போற இடம், எங்கேயாவது அனர்த்தம் வந்து விட்டது, மண் சரிவு, வெள்ளம், அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது, அப்ப நாங்க பணம் சேர்ப்போம், காசு சேர்ப்போம் என்பதற்கான இடங்களாக மட்டும் பள்ளியை ஆக்கிவிட வேண்டாம். ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல பள்ளி வாயிலுக்கு போனார்கள், மஸ்ஜித் நபவிக்கு போயிருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு சஹாபி ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவி படித்துக் கொண்டிருக்கிறார்கள், புயம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபப்பட்டார்கள், கோபப்பட்டு கடுகடுத்து பார்த்தார்கள், வாய் தொடர்ந்து ஏசவில்லை, வாய் தொடர்ந்து பேசவில்லை. ஏன் பள்ளி வாயில், பள்ளியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனப்பாங்கில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே மௌனமாக உருக்கி பார்த்தார்கள். உருக்கி பார்த்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அழகான கருத்து சொன்னார்கள். அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், உமரே, அமீர் முன் அவர்களே, நீங்கள் என்னை உருக்கி பார்க்கிறீர்கள், ஆனால் உங்களை விடவும் சிறந்த மனிதர் இந்த பள்ளி வாயில இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாலும் நான் கவிப்படுத்திருக்கிறேன் சொன்னார்கள். இன்றைக்கு நீங்க நுருக்கி பார்க்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு முன்னால் உங்களை விட சிறந்த ரெண்டு மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். ஒருவர் தான் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ரெண்டு பேருடைய காலத்திலும் நான் இப்படிப்பட்ட கர்மத்தை செய்திருக்கிறேன், எனவே அவர்கள் என்னுடைய கண்ணை கண்டு கடுகடுக்கவில்லை, என்னை பாராட்டினார்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பள்ளி வாயில்களை ஹயாத்தாக்குங்கள், பள்ளி வாயிலை ஒரு கம்யூனிட்டி சென்டராக மாற்றுங்கள். ஏன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் ஈசா அலை சலாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மரியம் அலை சலாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதில் எல்லை மீறியவர்கள் வந்திருக்கிறார்கள் மஸ்ஜித் நபவிக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறார்கள், பள்ளிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பள்ளியுள்ளுக்கு எப்படி அரவணைத்தார்கள், எப்படி இடஒதுக்கி கொடுத்தார்கள், எப்படி அவர்களை அவர்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேட்டிவாக, நீங்களும் எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான், வாங்க பள்ளியுள்ளுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உரையாடுகிறார்கள். அவர்களுடைய உரையாடலைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆலே இம்ரானாக இறக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் உரையாடினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேட்டார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேட்டார்கள். அல்லாஹ் என்றால் யார், நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் சூரா ஆல இம்ரானை அல்லாஹ் இறக்கி வைத்தான். குலில்லாஹும்மா மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்லிக் கொண்டே போகின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் ஒவ்வொருவரும் யோசியுங்கள், பள்ளி வாயிலை ஹயாத்தாக்குங்கள், வாலிபர்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாக பள்ளியை மாற்றுங்கள், வீடுகளில் படிப்பதற்கு கல்வி கற்பதற்கு எஜுகேஷனுக்கு சரியான சூழல் எந்த வீடுகளில் இல்லையோ அந்த வீட்டு குழந்தைகளுக்கு பள்ளி வாயிலில் வந்து பாடங்களை மீட்டுவதற்கு, பாடங்களை படிப்பதற்கு, ஸ்டடி பண்ணுவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள், பள்ளியை பாவியுங்கள். மாற்று மதத்தை சார்ந்தவங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போனால் அது மொண்டசுரியாக இருக்கிறது, அது மொண்டசுரி. அங்கதான் அந்த குழந்தைகள் சின்ன பருவத்திலேயே, பாடசாலை பருவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவர்களுக்கும் அந்த பன்சலைக்கும் இடையில, அந்த பன்சலையில் இருக்கக்கூடிய மதகுருவுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு உறவு சின்ன காலத்திலேயே பிறந்து விடுகிறது. கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போனால் அங்கேயும் இருக்கிறது மொண்டசுரி, அங்கு இருக்கிறது பிளே ஸ்கூல், அங்கு இருக்கிறது சுபஹானல்லாஹ். அவர்கள் எப்படி அதனை பாவிக்கிறார்கள், எப்படி அதனை அவர்கள் யூட்டிலைஸ் பண்ணுகிறார்கள். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, தேவன் அவங்களுக்கு கேட்டுக்கொள்ளும். கொழும்பை சேர்ந்த ஒரு மதகுரு, ஒரு பௌத்த விகாராதிபதி, விகாரையினுடைய ஒரு மதகுரு வந்து மிக மனம் திறந்து பேசுகிறார். என்னுடைய பன்சலையை சுத்தி 5 பள்ளி வாயில்கள் இருக்கிறது, 3 ஜும்மா பள்ளி உட்பட 2-5 நேர தொழுகை நடக்கக்கூடிய இடம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பன்சலையில ஒரு மொண்டசுரி கிளாஸ் இருக்கிறது, மொண்டசுரி கிளாஸ். அதற்கு வரக்கூடிய மாணவர்களில் 70% முஸ்லீம்கள். நான் அவர்களை மதம் மாற்றவில்லை, நான் அவர்களுக்கு மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்கள் என்னை நம்பி வருகிறார்கள், நான் தேவையானவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் அவர் சொல்லு. அவர் மதம் மாற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லை, அவர் மதம் மாறு என்று சொல்லவும் தேவையில்லை. அந்த புள்ள தானாக மாறிவிடும், அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் தானாக அவர்களை பற்றி உள்ள நல்லெண்ணங்கள் புறக்க ஆரம்பித்து விடும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், எல்லைகளை சொல்லப்பட்டிருக்கூடிய வரையறைகளை பேணி, முறைகளை பேணி நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் என்ன கேட்கின்றேன், சல்லல்லாஹுடைய காலத்தில் பள்ளி வாயிலுக்கும் பெண்களுக்கும் இடையிலிருந்த உறவு என்ன? பெண்களுக்கும் பள்ளிக்கும் இடையிலிருந்த உறவு என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை கட்டும் பொழுதே அந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு கதவு வைத்தார்கள். அந்த கதவுக்கு இன்றைக்கும் பேர் என்ன தெரியுமா? பாபுன் நிசா, பெண்களுடைய கதவு, பெண்களுடைய நுழைவாயில். இன்றைக்கு எங்கடா பள்ளிக்கு ஒரு பெண், பள்ளி அந்த பள்ளி உள்ளுக்கு ஒரு பெண் வாரது இம்பாசிபிள். ஏண்டா இங்க ஜனாசாவும் தொழுவிக்கிறில்ல? சில பள்ளிகளுக்கு போறண்டா அந்த பெண் ஜனாசாவாகத்தான் போகணும், ஜனாசாவாகத்தான் போகணும், வேற எந்த வழியிலே போக முடியாது. ஆனா சல்லல்லாஹ்வுடைய காலத்துல இது ஒன்றும் ஏண்ட கருத்தில்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்ன புகாரில் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ், ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளி வாயிலை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள், பள்ளியை சுத்தம் செய்வா. அவத்தான் பள்ளியில் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பள்ளியை கிளீன் பண்ற வேலை அவத்தான் செஞ்சு கொண்டிருந்தாள். திடீரென்று சொல்லி அவ காணம் சல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, எங்க அந்த பெண்மணியை காணமே? அவட பேர் ஹதீஸ் இருக்குது, நான் பேரை மறந்துட்டேன். எங்க இந்த தாயை காணமே என்று சொன்னாங்க. அங்கிருந்த மக்கள் அற்பமாக நினைச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவ வஃபாத் ஆகிவிட்டா, அவட ஜனாசாவை நாங்க அடக்கம் செஞ்சிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கல்யாணம் முடிச்சாரு, அவர் சொல்ல இல்ல கல்யாணத்தை பத்தி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனுடைய துஆ கபூலாக கூடிய மிக சிறந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். பாங்குக்கும் இகாமுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய துஆவை தட்டி விடுவதில்லை. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்நேரத்தில் நாம் எந்த துஆவை கேட்பது என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், துனியாவுடைய ஆகிராவுடைய இன்மை மறுமையுடைய சுகத்தை கேட்பீர்களாக என்று சொன்னார்கள். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், இப்போது ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் கேட்க இன்றைய பிளே ஸ்டோருக்கு சென்று முஸ்லீம் வானொலியை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஆப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களூடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது கொழும்பு 6 மயூரா பிளேஸில் அமைந்திருக்கின்ற முஹைதீன் ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த ஜும்மா குதுபா உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆஷிக் அப்துல் ஹசன் ரசாதி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி வ நஸல்லிம அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். ஃபயகூலுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், بسم الله الرحمن الرحيم.

0: ذلك بأن منهم قسيسين ورهبانا ورهبانا وأنهم لا يستكبرون. صدق الله العظيم. عن أبي ذر رضي الله تعالى عنه أنه قال سألت رسول الله صلى الله عليه وسلم أي مسجد بضع أولا في الأرض؟ قال المسجد الحرام. قلت ثم أي؟ قال المسجد الأقصى. قلت كم كان بينهما؟ قال 40 عاما. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாவுங்கள், தபாவ் தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்குவாவோடு வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா துன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு சோதனையாக சில எதிரிகளை, விரோதிகளை அமைத்திருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்துடைய விரோதிகளிலே மிக கடுமையானவர்கள், மிக ஆபத்தானவர்கள்தான் இந்த யஹூதிகள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இறங்க முன்னால், நபித்துவம் கிடைக்க முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நபிப்பட்டம் கிடைத்து அறிமுகப்படுத்தப்பட முன்னாலேயே நபியவர்களை கொல்வதற்காக தேடி அலைந்த வெறியர்கள் தான் இந்த யூதர்கள். சின்ன வயதிலே ஷாம் தேசத்துக்கு நபியவர்கள் தன்னுடைய பெரியப்பாவோடு சென்ற சமயம் அபூ தாலிபோடு பல கட்டங்கள் சென்று வந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நிலைமையில் வாலிப பருவம் என்றும் வருகிறது, சிறுபிராயம் என்றும் வருகிறது. புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத மத குரு, ஒரு ஜெனிவினான ஒரு மனிதர், யூத மத குருவாக இருந்தாலும் அவர் வேதத்தில் உள்ள உண்மையை பேசியவர். அவர் இந்த முஹம்மத் என்ற சிறுவரை நோட்டமிடுகிறார். அவருக்கு மேகம் நிழல் கொடுக்கிறது, வெயில் படாமல் மேகம் தடையாக அமைகிறது. அவர் செல்கின்ற இடத்துக்கெல்லாம் மேகமும் அப்படியே அது மூவ் ஆகிறது, செல்கிறது, நகர்கிறது. ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுப்பவர்கள் பின்னால் நபியாக வந்த ஒரு அடையாளம் தென்பட்டது. அந்த மரத்துக்கு கீழும் இந்த முஹம்மத் என்ற சிறுவர் ஓய்வெடுக்கிறார். அப்பொழுது அவர் யாரோடு வந்திருக்கிறார் இவர்? அபூ தாலிப் சொன்னார் என்னோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு இவர் யார்? இவர் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன். அவர் சொன்னார் இவருக்கு தந்தை இருக்க முடியாது, இவர் அனாதையாகத்தானே இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் உண்மை ஏற்றுக்கொள்கிறார், என்னுடைய சகோதரருடைய பிள்ளை. அப்படியா? இவரை நீங்கள் உடனடியாக உங்களுடைய மக்கா ஊருக்கு அனுப்புகின்ற வேலையை பாருங்கள். ஏனென்றால் யஹூதிகள் இவரை அடையாளம் கண்டால் இவருக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சிப்பார்கள், இவருக்கு அநியாயம் செய்ய தனிப்பார்கள், இவரை கொல்ல முயற்சிப்பார்கள். இவர் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற நபி அதற்கான அடையாளங்களை நான் என்னுடைய வேதத்திலே பார்க்கிறேன், உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஊருக்கு அனுப்பி வையுங்கள். அவர் அனுப்பி வைத்தார் இரண்டு நபர்களோடு. நபி அவர்களை சின்ன வயதிலிருந்தே கொள்வதற்காக தேடிய ஒரு கடின சித்தம் உள்ள ஒரு மிருகத்தனமான காட்டு மிராண்டித்தனம் உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள். குரானில் அல்லாஹ் சில அற்பமான கேவலமான மிருகங்களுக்கு சிலரை ஒப்பிடுகிறான், சில கேவலமான மிருகங்கள் பிராணிகளாக சிலரை அல்லாஹ் மாற்றினான். அதில் ஒன்றுதான் குரான் சொல்கிறது, சொல்லி காட்ட வேண்டும், மல்லானஹுல்லாஹு வகதிப அலை وجعل منهم القردة والخنازير وعبد الطاغوت. அல்லாஹ் அவர்களை சபித்தான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகினார்கள். அவர்களிலே அல் கிரதத வல் ஹனாசீர், அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினான். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டதும் இந்த யூதர்கள் தான். அப்படி கேவலமானவர்கள். இன்னும் ஒருவரை அல்லாஹ் எக்ஸாம்பிள் சொல்கிறான், இவர் ஒரு நாயை போன்றவர். இவர் ஒரு நாய், அவர் பெரிய இறைநேசராக அறிவாளியாக பெரிய ஞானியாக இருந்தவர். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பத்துஆ செய்வதற்கு அவர் வாய் அசைத்தார். இஸ்லாத்துடைய மூசா ஈமானுடைய விரோதிகளுக்காக சப்போர்ட்டாக தன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பாக்கியத்தை அவர் பாவித்தார். அவருக்கு அல்லாஹ் சொல்கின்ற உதாரணம், அவர் ஒரு நாய் போன்றவர், அவரும் இந்த இனத்தை சேர்ந்தவர். நாய், பன்றி, குரங்கு, இந்த மூன்று மிருகங்களும் இந்த மிருகத்தன்மைகளும் இவர்களிடம் இருக்கிறது என்பது அல்லாஹ் வைத்த நியதி. எனவே நான் பன்றியிடம் போய் கருணையையும் பாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி நபி அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, அவர்களுடைய உள்ளம் அப்படியும் இல்லை. அவருடைய உள்ளம் கல்லு போன்றது, அவருடைய உள்ளம் கடினமானது, அதுவும் அவர்கள் தான். முனாஃபிக்குகளுடைய முனாஃபிக்குகளை பின்னால் பேக்ரவுண்டிலே ரிமோட் கண்ட்ரோல் போன்று இயக்கியவர்கள் இவர்கள் தான். முனாஃபிக்குகள் மூலம் என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் நபியவர்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் வந்ததோ அதுக்கு பின்னால் பேசிக்காக அடிப்படையாக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். சூரா பக்கராவுடைய 14-15 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது டபுள் முகம், அவர்கள் டபுள் பேஸ் உள்ளவர்கள். முஸ்லிம்களிடம் வந்தால் நாங்கள் உங்களுடைய ஆக்கள், நாங்கள் உங்களோடு தான். வார்த்தையை பாருங்கள், முனாஃபிக்குகள் தங்களுடைய ஷைத்தான்களிடம் சென்றால், முனாஃபிக்குகளுக்கு லீடர்களாக இருந்த ஷைத்தான்கள் யார் என்றால் அவர்களும் யூதர்கள். எனவே யூதர்களை அல்லாஹ் ஷைத்தான்கள் என்று சொல்கிறான். ஷைத்தானுக்கு எங்கே நல்ல குணம் இருக்கும்? ஷைத்தான் என்று சொல்லப்பட்டவர்கள், நாய் என்று சொல்லப்பட்டவர்கள், பன்றி என்று சொல்லப்பட்டவர்கள், குரங்கு என்று சொல்லப்பட்டவர்கள், இதற்கு அங்கால் என்ன வேண்டும்? அல்லாஹ்வோடு பேசிய அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் பாவித்த இன்டீசண்டான வேர்டுகள், அசுத்தமான வார்த்தைகள் சொன்னார்கள். இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அகனியா, எவ்வளவு தைரியம் என்று பாருங்கள். அல்லாஹ் ஃபகீர், நாங்கள் பணக்காரர்கள். ரிஸ்கை அளப்பவன் அல்லாஹ், ஆகாரங்களை கொடுப்பவன் அல்லாஹ், எல்லா விடயங்களையும் தருபவன் அல்லாஹ். அல்லாஹ் ஏழை, நாங்கள் பணக்காரர்கள். அல்லாஹ்வுக்கு நாங்கள் உதவி செய்ய அளவுக்கு நாங்கள் சக்தி உள்ளவர்கள் என்று தன்னை பற்றி மிக கேவலமாக பெருமையாக பேசியவர்கள். எதுல்லாஹி மகளூலா, அல்லாஹ் செலவழிக்கிறதுக்கு கஞ்சத்தனம் காட்டக்கூடியவன் என்று சொன்னவர்கள். அல்லாஹோடு பேசிய பேச்சுக்கள், அல்லாஹோட இப்படி பேசுபவர்கள் முஸ்லீம்களோட எப்படி நடந்து கொள்வார்கள், மனிதர்களோட எப்படி நடந்து கொள்வார்கள்? கண்ணியமானவர்களே, இன்னும் இருக்கிறது அந்த அல்லாஹோடு அவர்கள் முறைகேடாக ஒழுக்க இனமாக நடந்து கொண்ட ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு போனாலே நேரம் இடம் கொடுக்காது. தேடி பாருங்கள், தேடி பாருங்கள். நபிமார்களை கொன்றவர்கள், வக்கத்லியும் அம்பியா பிகைரி ஹக், எந்த உரிமையும் இல்லாமல், எந்த ரைட்ஸும் இல்லாமல், எந்த ரீசனும் இல்லாமல் நபிமார்களை கொலை செய்தவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை இரண்டாக பிளந்து ஷஹீதாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? இவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்காக விரட்டி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சத்திலே ஒருவரை அல்லாஹ் அவர்களுக்குள் இருந்து காட்டிய பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைத்துக் கொண்டு அவர்களை சிறுவையில் அறைந்து கொலை செய்தவர்கள் யார்? யூதர்கள். கண்ணியமானவர்களே, எங்கிருந்து வருகிறார்கள் இஸ்ரவேலர்கள்? எல்லோரும் யூதர்களா அல்லது அதிலிருந்து ஒரு ஒரு பகுதியினரா என்றால், இப்பொழுது பொதுவாக சமகால ஆய்வாளர்களுடைய முடிவு என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எல்லோருமே அந்த யூதத்தன்மை உள்ளவர்கள் தான். சில நபர்கள் ஜெனிவினாக பேசுவர் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய இனம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அங்குதான் சப்போர்ட் பண்ணுவார்கள். யஹூதா அவருடைய அடிப்படையை விளங்க வேண்டும். இஸ்ரவேல், இஸ்ரவேல் அலிஸ் சீன் ஐ எஸ் ஆர் டபிள்யூ போட்டதுவோம் இஸ்ரவேல். இதை நாங்கள் பாவிப்பது யாருக்கு? மலக்குள் மௌத்துக்கு. மலக்குள் மௌத்துடைய பேர் இஸ்ரவேல் அல்ல, அவருக்கு சொல்லப்படுகின்ற பேர் இஸ்ரவேல் ஐன் ஸா ஐ ஸட். அதை விளங்க வேண்டும். இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ரவேல் என்றால் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மறுபெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், கிராண்ட்சன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரண்டு மனைவிமார்கள். ஒரு மனைவியின் மூலம் இரண்டு குழந்தைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம். மற்ற குழந்தைக்கு பத்து குழந்தை, பெண் மனைவிக்கு பத்து குழந்தைகள். அதில் ஒருவன் தான் யஹூதா. அந்த பத்து பேரும் சேர்ந்துதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறு வயதிலே தன்னுடைய ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரனை பொறாமையின் காரணமாக கிணற்றிலே தூக்கி போட்டு அவரை குடும்பத்தை விட்டு பிரித்து உலகத்திலிருந்து அனுப்ப முடிவு செய்தவர்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான், இவர்களுக்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மிஸ்ரிலே ஒரு ஒரு பைனான்சியல் மினிஸ்டருடைய ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொழுது, அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் கொண்டு இருக்கின்ற பொழுது, பலஸ்தீனில் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பஞ்சத்தின் பொழுது இவர்கள் மிஸ்ரிலே போய் கை நீட்டி அவரிடம் உதவி பெற்றார்கள். அதுக்கு பின் அடையாளம் கண்டுகொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்து விட்டார்கள். ஏன்? சகோதரர்கள் மன்னித்தார்கள் என்றாலும் கண்ணியமானவர்களே, சின்ன வயதில் சொந்த தம்பியையே கொலை செய்ய முயற்சித்த கொலை வெறி உள்ள ஒரு கயவர் கூட்டம் தான் இந்த யூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு கல் நஞ்சம் உள்ள கூட்டம். சின்ன பாலகன், சிறுவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பால் கிணற்றில் தூக்கி வீசி தந்தையை விட்டும் குடும்பத்தை விட்டும் பிரித்து அவர்கள் அந்த அளவு ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு சதிகாரர்கள் தான் இந்த யூதர்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹைபரிலே நபி நபியவர்களை பற்றி பேசினோம், நபியுடைய வஃபாத்தை பற்றி பேசினோம். நபியவர்கள் சக்கராத்திலே சொன்ன ஒரு விடயம்தான், நான் எனக்கு அந்த பாய்சன் நஞ்சூட்டப்பட்டு வழங்கப்பட்ட இறைச்சியுடைய அந்த நஞ்சுடைய அந்த எஃபெக்டை இப்பொழுது நான் உணர்கிறேன். இந்த கருத்தை வைத்து சில வரலாற்று ஆசிரியர்கள் முஹத்திஸீங்கள் விளக்கம் சொல்வார்கள். நபியவர்களும் ஷஹீதாகத்தான் வஃபாத்தாகினார்கள். ஏன் தெரியுமா? அந்த நஞ்சூட்டப்பட்ட ஏதாவது ஆபத்துகள், அனர்த்தங்கள், இன்சிடென்ட்கள், ஆக்சிடென்ட்கள், ஏதாவது தீ விபத்து, ஃபயர் அல்லது வெள்ளம், ஏதோ ஒன்றிலே ஆபத்திலே பில்டிங் ஏதாவது இடிந்து விழுந்து எப்படியாவது ஒரு ஆபத்திலே ஒரு முஸ்லீம், ஒரு முஹம்மின் ஈமானோடு மௌத்தாகுவார் என்றால் அவர் ஷஹீத். அந்த அமைப்பில் ஒரு நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி. நபியவர்களுக்கு சக்கராத்துடைய நேரத்திலே அந்த வருத்தம் விளங்கியது, நபியுடைய சக்கராத்திலே அவருடைய எஃபெக்ட் விளங்கியது என்றால் அவர்களும் ஷஹாதத்துடைய பாக்கியம் பெற்றவர்கள் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள். இந்த நஞ்சூட்டிய இறைச்சியை கொடுத்ததும் ஒரு யூத பெண்மணி. நபியவர்களுக்கு இறைச்சியிலே நஞ்சு போட்டு கொடுத்ததும் ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு பெண். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒரே குணமுள்ளவர்கள் தான். அன்பானவர்கள், இப்படிப்பட்ட யூதர்கள் தான் இன்டர்நெட் அல்ல பல வருடங்களாக இந்த காலத்தில் மிகவும் அகோரமாக, மிக கடுமையாக எங்களுடைய ஈமானிய இஸ்லாமிய சகோதரர்களை பலஸ்தீனில் பொதுவாகவும் காசா, காசா என்கிறோமே, இது அரபியிலே கஸ்ஸா என்று சொல்லப்படுகின்ற இடம். கஸ்ஸா மிக முக்கியமான இமாம்கள் உருவாகிய ஊர், குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி பிறந்த ஊர். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹியுடைய மதலேண்டது அவர்களுடைய ஊர், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஊர், எல்லாமே குரானுக்கும் ஹதீஸுக்கும் பல சேவைகளை புரிந்த உலமாக்களும் இமாம்களும் உருவாகிய ஊர் தான் இந்த கஸ்ஸா. தனியாக ஒரு ஊர் மக்கள்
1: முழு
0: பலஸ்தீனும் அல்ல, வரலாற்றை விளங்க வேண்டும், எல்லாரும் சப்போர்ட்டிவா இருக்கிறார்கள். என்றாலும் இந்த ஊர் மக்கள் தான் ஒரு நாட்டுக்கு எதிராக இல்லீகலாக உருவாகிய இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் என்று சொல்கின்ற அளவுக்கு கொடுத்த வீட்டுக்காரரை வெளியில் போட்டுவிட்டு கரையான் புற்றிலே பாம்பு குடி இருக்கின்ற வேலை. கரையான் புற்று கட்டுமாம், தெரியும் கரையான், அது புற்று கட்டி கட்டி கட்டி புற்று கட்டி குடித்தவுடன் பாம்பு வந்து ஒரே நாளிலே கரையானை விரட்டி விட்டு குடியிருக்குமாம். அது போன்ற பாம்புடைய வேலை பார்த்த விசமிகள் தான் இந்த யூதர்கள். மன்னிக்க வேண்டிய கடுமையான வார்த்தைகள், அல்லாஹ் இதைவிட கேவலமாக குர்ஆனில் பேசியிருக்கான். இவர்களை பாம்புடைய விஷம் உள்ளவர்கள், கரையானை விரட்டிவிட்டு புற்றை முழுமையாக சொந்தமாக்கிக் கொண்டது போன்று பலஸ்தீன் தன்னுடையது, என்னுடையது, எங்களுடையது, அந்த பலஸ்தீன் என்ற அந்த பெயரிலே அபிஷியலாக ஒரு நாடு இன்று கண்ணியமான அறிமுகம் இல்லாமல் முழு கட்டுப்பாட்டையும் வாட்டர் சப்ளையா இருக்கலாம், அங்கிருக்கின்ற பவர் கனெக்ஷன் எல்லாவற்றையும் இதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கண்ணியமானவர்களே அங்கே மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு கொடூர அநியாயக்காரர்கள் தான் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு நூறும் பொழுது, நெருப்பு நூறும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக பத்தி நூறும், நூறுகின்ற பொழுது கொஞ்சம் மேலே எழும்பும் நினைப்போமா, நெருப்பு பெருசாக பத்துகிறது இல்லையா, அணைய போகிறது. சில வேளை கோமாவில் இருந்தவர்கள் சக்கராத்திலே பேசுவார்கள், ஐந்து பத்து வருட பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தவர்கள் அவனுடைய சந்தோஷப்படுவோம், பேசுகிறார், பார்க்கிறார், கேட்கிறார், இல்லை அவருடைய மூத்துடைய நிலைமையில் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆக்டிவ் வந்து அவர் மூத்தாகிறார். ஏனென்ற உதாரணம், யூதர்களுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது, அவருடைய முடிவு காலம் நெருங்கிவிட்டது. எந்த அளவு அவர்களோடு படைப்பினங்களுக்கு அல்ல ஒரு வெறுப்பை போடுவான் என்றால் சிறந்த நிகழ்வு தான். பின்னால் கியாமத்தினாருடைய அடையாளங்களிலே, கடைசி காலங்களிலே, அது மஹதீர் சதுர காலமாக இருக்கலாம், ஈசா சதுர காலமாக இருக்கலாம், அது கனிமணி சித்தனாவுடைய காலங்களிலே இவர்கள் ஓடி ஓடி ஒழிவார்கள். அப்பொழுது மாத்திரமல்ல அவர்கள் உயிருக்கு பயந்தவர்கள், அதுவும் அல்பசனா அவருடைய ஆசை என்ன தெரியுமா, தௌசண்ட் இயர்ஸ் வாழ வேண்டும், ஆசை வாழ்வதற்கு ஆசை. செக் பண்ணி பாருங்கள், அவர்களுடைய ஒரு டெட் பாடியை வைத்துக் கொண்டு எப்படி அழுகிறார்கள், எப்படி ஒப்பாடி வைக்கிறார்கள் என்று அவ்வளவு பயம், சாவுக்கு பயம், மௌத்துக்கு பயம். பலஸ்தீன் இருக்கின்ற மூன்று நான்கு இரண்டரை மூன்று வயது சிறுவர் சிறுமியிடம் இருக்கின்ற அளவு கூட தைரியம் இல்லாதவர்கள், ஒளிந்திருந்துதான் அடிப்பார்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் போக மாட்டார்கள். குரான் சொல்கிறது, குரான் குரான் வந்து விடுங்கள் தான் இதெல்லாம். அவர்கள் முன்னுக்கு முன்னுக்கு தைரியமாக மோதக்கூடிய அவர்கள் அளவுக்கு அவர்கள் ஸ்ட்ரென்த் உள்ளவர்கள் அல்ல, அந்த அளவு பிரேவானவர்கள் அல்ல. குரான் சொல்கிறது அவர்கள் கோழைகள், யார் இன்னொருவருக்கு பயப்படுவாரோ அவர் முந்திக் கொள்வார் சொல்வார்கள். உதாரணம், பாம்பு மனிதர்களுக்கு பயம், அதாவது அது கொத்துவதற்கு முந்திக் கொள்கிறது. தைரியசாலி முன்னால் பய மாட்டார், உண்மையான நல்ல பிரேவானவர் யாரோட முட்டை போக மாட்டார், பொறுமை காப்பார். பயன்தான் கோழை என்று சொல்லுவோமே அவர்கள் தான், அவர் எனக்கு அடிக்க முன்னால் நான் அடித்தால் கொஞ்சம் கலை சொண்டு காட்டலாம், அது போன்றவர்கள் தான் இவர்கள், எனக்குமே பயந்தவர்கள். எனவே அவர்களை பற்றி ஒவ்வொரு படைப்பு மனிதர்கள் மாத்திரமல்ல, கல் மரம் எல்லாமே அவர் ஒளிந்திருக்கின்ற இடத்தை காட்டிக் கொடுக்கும், அந்த அளவு கேவலம் அவர்களுக்கு இருக்கிறது கன்னியமானவர்களே. எனவே அவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட நபிமார்களுடைய பத்துஆ காலாகிய ஒரு சமூகம் தான் இந்த யூத சமூகம் என்பதை முதலாவது நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சரி, அல் மஸ்ஜித் அல் அக்ஸா, பலஸ்தீன், பைத்துல் மக்தீஸ், என்ன தொடர்பு? பலஸ்தீன் நாடு, பைத்துல் மக்தீஸ் அந்த மஸ்ஜித் அல் அக்ஸா இருக்கின்ற அந்த ஊருடைய சிட்டியுடைய பெயர். அதை கூட அவர்கள் ஜெருசலம் என்று மாற்றினர், ஓர்ஷலீம், அவருடைய அபராணி பாசையிலே ஓர்ஷலீம் என்பார்கள். ஜெருசலம், பைத்துல் மக்தீஸ், அல் பைத்துல் முகத்தஸ், இரண்டு சொற்பிரயோகங்களும் முஸ்லீம்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே பாவிக்கப்படக்கூடிய பெயர்கள். அதை கூட அவர்கள் சேஞ்ச் பண்ணி ஓர்ஷலீம் என்கிறார்கள், அதை ஆங்கிலத்திலே இங்கிலீஷிலே ஜெருசலம் என்கிறார்கள். இரண்டும் ஒன்றுதான், இடத்துடைய பெயர், சிட்டியுடைய பெயர், அல் மஸ்ஜித் அல் அக்ஸா அந்த மஸ்ஜிதுடைய பெயர். சரி, மஸ்ஜித் அல் அக்ஸாவை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். கனிமருடைய அபூதர்களினுடைய ஆரம்பத்தில் குரான் ஒரு ஹதீஸை சொன்னேன். அந்த குரான் ஆயத்தை தான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன். எந்த அளவு அவர்களுடைய விரோதம், எந்த அளவு இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கும் அவர்கள் எனிமிகளாக செயல்படுவார்கள் என்பதைத்தான் சில உதாரணங்களை சொன்னேன். அவர்களை பற்றி ஒரு அறிமுகமாக உங்களுக்கு முன்வைத்தேன். இது நான் சொன்னது 1001, இன்னும் இருக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈமான்தாரிகளுக்கு பரம விரோதிகள் யூதர்கள். குரானாயத் நான் ஓதிய குரானாயத்துறை விளக்கம், பரம விரோதிகள் யூதர்கள். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்போடு நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தெனிவினான கிறிஸ்தவ சகோதரர்கள், அதையும் எல்லாம் சொல்கிறான். நசாராக்கள், தியோவானவர்கள், அதிலும் இவர்களுக்கு வாழ்பிடிக்கின்றவர்கள் அல்ல, இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. நடுநிலைமையாக இருக்க வேண்டிய எத்தனையோ உலகத்திலே புகழ்பெற்ற நாடுகள் கேவலம் வந்து இன்னும் அடி இன்னும் தாக்கு என்று சொல்லிவிட்டு போகின்ற ஒரு கேவலமான அநாகரிகமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். உலகத்தை ஆட்டி படைக்கிறோம், நாங்கள் தான் முன்னால் இருக்கிறோம் என்று, பவரை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நாடுகள் சின்ன குழந்தைகள், பெண்கள், நோயாளிகள், வயோதிபர்கள், வாலிபர்கள் என்று ஒவ்வொரு மஸ்ஜித் அதான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது மஸ்ஜிதை தாக்குகின்ற அந்த கேவலமான இவர்களுக்கு பின்னால் அதைவிட கேவலமாக அவர்களை மோட்டிவேட் பண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால், யாரையும் நாம் நம்பி யாரிடமும் உதவி தேடி எந்த பயனும் கிடையாது, கண்டது கிடையாது. அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். அப்படி அந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஒரு ஹதீஸை சொன்னேன். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை நான் கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார ரசூலல்லாஹ், உலகத்திலே அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முதல் மஸ்ஜித் எது? சொன்னார்கள் மஸ்ஜித் ஹராம், காபத்துல்லாஹ். இரண்டாவது அல் மஸ்ஜித் அல் அக்ஸா, மஸ்ஜித் அல் அக்ஸா. இரண்டுக்கு மத்தியில் எவ்வளவு கேப் இருந்தது, காலம் எவ்வளவு, கால இடைவெளி 40 வருடங்கள். சரிங்க, ஒரு ஹதீஸ். அடுத்ததாக மஸ்ஜித் அல் அக்ஸா அந்த பூமியை பற்றி ஒரு பலவீனமான ஹதீஸ் தான். ஹதீஸுடைய தரம் பலவீனமானது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல. ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, யாராவது ஒருவர் மன் அராத அயந்துர ஃபில் அர்தி புக்அத்தன் மின் புக்காயில் ஜன்னா அல் மின் புக்காயில் ஜன்னா ஃபல்யன்துர் இல அல் மஸ்ஜித் அல் அக்ஸா. ஹதீஸ் தரத்திலே பலவீனம் இருந்தாலும் அந்த கருத்து பல அறிவிப்பாளர் முறைகளிலே வந்திருக்கிறது. அந்த ஹதீசுடைய கருத்து தெரியுமா, உலகத்தில் பூமியில் யாராவது சுவர்க்கத்துடைய ஒரு லேண்டை, ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு துண்டை பார்க்க விரும்பினால் மஸ்ஜித் அல் அக்ஸாவை பார்க்கட்டும். உலகத்திலே சுவர்க்கத்துடைய ஒரு பகுதி என்றால் அந்த ஷாம் தேசத்தில் இருக்கின்ற மஸ்ஜித் அல் அக்ஸாவை பார்க்கட்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, யாராவது ஒருவருக்கு மஸ்ஜித் அல் அக்ஸா விளங்குகின்ற டிஸ்டன்ஸ், மஸ்ஜித் அல் அக்ஸா கண்ணுக்கு விளங்குகின்ற இடைவெளிக்குள் ஒரு சிறிய ஒரு லேண்ட், ஒரு சிறிய ஒரு நிலத்துண்டு, நம்முடைய விளங்குகின்ற பாச ஒரு ரெண்டு பேச்சுகள், ஒரு ரெண்டு மூன்று பேச்சஸ், அந்த நிலம் கிடைத்து அவர் அங்கு குடியேறுவது அவருக்கு முழு துனியாவும் ஏனைய இடங்களில் கிடைப்பதை விட சிறந்தது. மஸ்ஜித் அல் அக்ஸா விளங்குகின்ற டிஸ்டன்ஸிலே அவர் வாழ்வது. இன்னும் ஒன்று, உங்களுக்கு போய் அங்கே தொழ முடியாதா, அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லையா? சொன்னார்கள், பங்களிப்பு எப்படி உங்களுடைய உதவிகளிலே நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும், அதில் எப்படி நீங்கள் கோஆபரேட் பண்ண வேண்டும் சொன்னார்கள். உங்களுக்கு அந்த காலத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு மஸ்ஜித் அல் அக்ஸாவிலே அந்த முன்னே காலத்தில் ஒயில் ஊற்றித்தான் லாம்பு பற்ற வைப்பார்கள், அந்த அந்த விளக்குக்கு அங்கே எரிக்கப்படுகின்ற லேம்புக்கு ஒயில் கொஞ்சம் சதக்கா செய்ய முடியுமா இருந்தால், ஹதியா செய்ய முடியுமா இருந்தால் மஸ்ஜித் அல் அக்ஸாவுக்கு நீங்கள் ஒயில் அனுப்புங்கள், பங்களிப்பு எல்லாம் என்ன முடியும். கனிமாலே தூரத்தில் இருக்கிறோம், எந்த பங்களிப்பு நேரடியாக செய்ய முடியாது, மனதால் அங்கிருக்கின்றவர்களை நினைத்து பார்ப்போம். அங்கு ஷஹீதாகின்ற குழந்தைகளுடைய வயதில் எனக்கும் குழந்தை இருக்கிறது, அங்கு ஷஹீதாகின்ற ஒரு பெண் என்றால், ஒரு 3-4 குழந்தைகளுக்கு தாய் என்றால் எனக்கும் என்னுடைய தாய் போன்றுதான். அங்கே ஒருவருடைய கணவர் என்றால் சகோதரியை நினைக்க வேண்டும். என்னுடைய கணவர் போன் நான் இழந்த ஒரு கவலை போன்றுதான் அந்த பெண்ணுக்கு அவருடைய கணவரை இழப்பது. மனைவி இழந்தால் இவருக்கு நான் என்னுடைய மனைவி இழக்கும் பொழுது வருகின்ற அந்த ஃபீலிங் தான் அங்கிருப்பவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, நாம் ஒரு விடயத்தை மனதில் உறுதி கொள்ள வேண்டும். இவர்களுடைய இரத்தம், இவர்களுடைய உறுப்புகள், இவர்களுடைய பசி, இவர்களுடைய தாகம், இவர்களுடைய தியாகம் அவர்களுடைய சொந்த எந்த பேசலான விடயங்களுக்கும் அல்ல, முழு உலக முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக. எப்படி இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக இந்த ஏசியிலே குளிரூட்டப்பட்ட இடத்திலே அமர்ந்து இந்த ஹுத்பாவை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வருவதே ஒரு சேலஞ்ச், அதே ஒரு போர் போன்றுதான். எத்தனையோ செக் பாயிண்ட்களை தாண்டி வர வேண்டும். சில இடங்களில் அடிபடும், சில இடங்களிலே மாஞ்ச் போடப்படும், சில இடங்களிலே விரட்டப்படும். மஸ்ஜித் அக்ஸாவிலே வந்து குறிப்பாக ரமலான் வந்துவிட்டால் இவர்களுக்கு ஒரு ஒரு ஒரு புதிய ஒரு வெறி பிடிக்கும் யூதர்களுக்கு. ஏன், அவர்களுக்கு பயம். இந்த அமலுக்கு, இந்த இபாதத்துக்கு, இந்த ருக்குவுக்கு, இந்த சுஜூதுக்கு, இந்த துஆவுக்கு பயம். ஏன், பல நபிமார்களுடைய பத்துஆவினால் அவர்கள் பல டேமேஜ்களை சந்தித்தவர்கள். அவர்கள் இந்த துஆ என்ற ஆயுதம், அது ஏனைய ஆயுதங்களை விட அவர்களுக்கு பயம். இபாதத் செய்ய விடாமல் வேற என்ன இருக்கிறது? மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அல்லாஹ் வணங்க வர விடாமல் பாருங்கள், நம்முடைய காலங்களில் விசேஷமான ஒரு ஒரு ஆக்ஷன் எடுப்பார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக. அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு வராமல் பிறரை தடுக்கக்கூடியவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், அவன் அநியாயம் செய்கிறான். மஸ்ஜிதுக்கு இபாதத் செய்ய விடாமல் தடுப்பது அநியாயம். இபாதத்தையே செய்ய விடாதவர்கள். இனி கண்ணியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு துவாவிலும் அவர்களை கேட்க வேண்டும், அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். உமரலையா சொல்கிறார்கள், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் ஒரு கழுதை, ஒரு கழுதை குழியில், பாதை ரோட் சரியான முறையில் இல்லாமல் குன்றும் குழியுமாக இருக்கின்ற பொழுது ஒரு கழுதை அந்த குழியிலே விழுந்து அந்த கல்லுக்கு அகப்பட்டு இடறி விழுந்து ஒரு கழுதை செத்தாலும் அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பார். கழுதை கூட ஆட்சிக்கு கீழே அநியாயம் செய்யப்படக்கூடாது, அதுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று ஆட்சி செய்தவர்கள் தான் உமரலி அல்லாஹ் அவர்கள். எல்லாரும் தான் பெரும்பாலும் மாத்தசிம் என்று சொல்லக்கூடியவர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கால் ஒரு பெண்மணிக்கு அநியாயம் நடந்ததற்காக, அதுவும் பெரும்பாலும் இந்த யூத இனம் தான் செய்தார்கள். அதற்காக அந்த உனக்கு எதிராக என்னுடைய நாட்டிலிருந்து அனுப்புவேன் ஒரு கூட்டத்தை, அவர்களுடைய வாகனம், குதிரை, முதலாவது குதிரை உன்னுடைய நாட்டிலும், அந்த வாகன பேரணியுடைய அந்த தொடர்பின் ஆக கடைசி வைக்கல் என்னுடைய நாட்டிலும் இருக்கும், என்னுடைய நாட்டிலிருந்து என்னுடைய நாடு வரைக்கும் நான் அனுப்புவேன் என்று அனுப்பினார்கள். ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருந்தால் அப்படித்தான் ஆட்சி செய்தார்கள். ஏதோ முஸ்லிம் நாடுகள் விழித்திருக்கிறார்கள், ஒன்று கூடினார்கள். சென்ற வார மஸ்ஜித் அக்ஸா மாஷால்லா இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டென் சிச்சுவேஷனில் கூட, பதட்டமான சூழ்நிலையில் கூட மாஷால்லா அமளி பாதத்தில் குறை கிடையாது. நாம் ஒரு திருமணத்துக்காக தொழுகை கலா செய்கிறோம், பிரயாணத்துக்காக தொழுகை கலா செய்கிறோம், பங்கனுக்காக தொழுகை கலா செய்கிறோம், ஸ்போர்ட்ஸுக்காக தொழுகை கலா செய்கிறோம். அவர்களுக்கு மேலால் மிசைல்களும் என்ன ஆபத்துக்களும் பொம்களும் வெடிக்கின்ற பொழுது கூட அவர்கள் தொழுகையை விடாமல் இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு லெசன். சாதாரண பங்கு மையத்து வீட்டிலேயே தொழுகை கலா செய்கின்ற அளவுக்கு நமக்கு தைரியம். ஒரு மையத்து வீட்டில் வைத்திருக்கிறோம், நாம மௌத்தாக போக நினைக்க வேண்டும். அந்த மையத்து வீட்டில் இருப்பவர்களை தொழாத காலம், மக்பராவுக்கு வந்து ஜனாசா தொழாத காலம். மக்பரா ஜனாத எல்லாவற்றிலும் பங்கெடுப்பது, அப்படியே மக்பராவில் தொழுகை நடக்கும் பொழுது அப்படியே யூடியூப் போட்டு மொபைல் போனிலே பேசிக் கொண்டிருப்பது, யூடியூப் பார்த்து கொண்டிருப்பது, பேஸ்புக் இண்டி கொண்டிருப்பது, அல்லது குரூப் சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பது. அங்கு சென்றாலும் சில தவறுகள் பாவங்கள் செய்கிறோம். அல்லது மூளை முடுக்கு தேடுவது, எங்கு எரித்து வாயிலை வைத்து உறிஞ்சலாம், புகைக்கலாம். மக்பராவிலேயே பாவங்கள் செய்கின்ற காலம். நம்முடைய நாம் எடுக்க வேண்டிய லெசன் தான், அவர்கள் அந்த ஆபத்தான மஸ்ஜிதுக்கு பம் போட்டாலும் அங்கு தொழுது கொண்டு ஷஹீதாகுவோம். சின்ன சின்ன விடயங்களுக்கு தொழுகையை கதா செய்கின்ற, தொழுகைக்கு பிந்தி வருகின்ற, ஜும்மாவுக்கு பிந்தி வருகின்ற அந்த பழக்கங்களை இன்றோடு விட்டு தௌபா செய்வோம். இது நமக்கு லெசன். அங்கிருக்கின்ற 3 வயது பிள்ளையுடைய ஈமான் இந்த 30 வயது 40 வயது 60 வயது 70 வயது நபரிடம் இல்லை. அந்த ஈமானை உருவாக்குவோம். கைவெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு இடுப்பு அரை பொடியே பொடியிலே அரைவாசி முக்காவாசி இருக்கிறது. அந்த பிள்ளை அந்த இரத்தத்தோடு அந்த கை இல்லாமல் அந்த அந்த கண் டேமேஜான நிலைமையில் களிமா சொல்லிக்கொண்டு ரூபு பெறுகின்ற காலம். களிமாவோடு ரூபு பிரிவதற்கு ட்ரை பண்ணுவோம். இதான் லெசன், இதான் படிப்பினை. நம்மை மாற்றுவோம். நமக்கும் இப்படி ஒரு சோதனை வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம் வராமல் இருந்தது? நம்முடைய நாட்டில் இப்படியான ஆபத்துகள் ஏற்படவில்லையா? நம்முடைய நாட்டிலும் சில இடங்களை எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் இழக்கவில்லையா? யூதர்கள் மாத்திரமல்ல, வல்லதி நான் சிறக்கு நம்பர் 2 எனிமி முஷ்ரிக்கீங்கள், சிரிக்கு வைக்கின்ற எல்லோரும் முஸ்லிம்களுக்கு எதிரி, மூமிங்களுக்கு எதிரி. அந்த ஆயத்துடைய அடுத்த பாட்டு தயாராகும். தைரியம், பொறுமை, ஈமான் கலந்த தைரியம். மூன்றாயிரம் சக்சஸ்ஃபுல்லுக்கு 3 கண்டிஷன் பொறுமை. பொறுமையிலே ஸ்ட்ராங்காக இருப்பது. சில பொறுமை இருக்கும், ஒரு கட்டத்திலே அது அப்படியே ஃபெயில் ஆகிவிடும். இல்லை, ஃபெயிலியர் ஆகின்ற பொறுமை அல்ல. என்ன நடந்தாலும் என்னுடைய போக்கஸ், என்னுடைய மிஷன், என்னுடைய இலக்கு, அந்த இலக்கை அடைந்துதான் இந்த இடத்திலிருந்து நான் ஓரமாகுவேன் என்பதுதான் பொறுமை உச்சகட்டம். உங்களை எப்பொழுதுமே தீனுடைய நல்ல அல்லாஹ்வுடைய நல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான பணிகளில் உங்களை எப்பொழுதுமே நீங்கள் அதிலே ஜாயின் ஆக, அதிலே நீங்கள் எப்பொழுதுமே உங்களை ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை முடியும். கனிமகளே, இறுதி கட்டமாக நான் வேண்டிக் கொள்கிறேன், நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய தாய்மார்கள், அவர்களுடைய தாய்மார்கள் போன்று ஈமான்தாரிகளாக மாற வேண்டும். பாருங்கள், அந்த சூழலிலும், அந்த பதட்டமான சூழலிலும் ஒரு பெண்ணை காட்ட முடியுமா? இஸ்லாமிய ஆடை இல்லாமல், ஷோல் இல்லாமல், அபாயா இல்லாமல், அரைகுறை ஆடையோடு அந்த ஃபீல்டுக்கு வந்ததை ஒரு சகோதரரை காட்ட முடியுமா? ஷோத்தோடு ஈமான் இதுதான். சின்ன சின்ன விடயங்களுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டுகிறோம், ட்ரெஸ்ஸை மாற்றுகிறோம், ஹேர் ஸ்டைலை மாற்றுகிறோம். கல்யாண வீட்டிலே ஒரு கோலம், மையத்து வீட்டிலே ஒரு கோலம், மஸ்ஜிதிலே ஒரு கோலம், நாட்டிலே ஒரு கோலம், பிளைட்டிலே ஒரு கோலம். இதுதான் படிப்பினை. அந்த சிச்சுவேஷனிலும் இஸ்லாமிய ஆடை, ட்ரெஸ் கோடை அவர்கள் விடவில்லை. நானும் விட மாட்டேன், எந்த சோதனை வந்தாலும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை காட்ட பயப்பட மாட்டேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயந்து நான் உங்களை போன்றென்று அவர்களை போன்று நான் அச்சாராக மாற மாட்டேன். அச்சார்கள் இருக்கின்ற ஈட்டம்பழம் என்றால் ஐட்டம்பழம் மாத்திரம் தான். அச்சார்கள் பல ஐட்டங்கள் இருக்கும், அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு பொருள், எல்லாமே கலந்ததுக்கு பேர் இல்லாமல் ஆகிறது, அது அழிகிறது அச்சாறு. லெசன் இதுதான். துஆ, கண்ணீர் வடிப்போம், அவர்களுக்கான அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், முழு உலக முஸ்லீம்களையும் நம்முடைய துஆக்களை சேர்த்துக் கொள்வோம், ஒற்றுமையாகுவோம். அவருடைய ஒற்றுமை தான் வெற்றிக்கு காரணம். வரலாற்று இதுதான் உண்மை. இதுவரைக்கும் நடந்த மோதல்கள், வரலாற்றை தான் சொல்கிறேன், இதுவரைக்கும் நடந்த மோதல்களிலே ஒரு ஊர் மக்கள், அதிலும் குறிப்பாக சில நபர்கள், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான, அவ்வளவு வளமான, அவ்வளவு உலக அடிப்படையில் எல்லா விதமான ஏற்பாடுகள், எல்லா டெக்னாலஜியையும் வைத்திருக்கின்றவர்களுக்கு பாரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் இன்று வரைக்கும் வெறி பிடித்திருக்கிறது அவர்களுக்கு. சேதம் அதிகம், டேமேஜ் அதிகம், இன்ஜர்ட் அதிகம், அவர்கள் இழந்தது அதிகம், எஃபெக்ட் அதிகம். இதுதான் உண்மை. மீடியாக்கள் சிலதை உண்மை சொல்லும், அந்த மீடியாக்களுக்கும் உண்மை சொல்ல கிடைப்பது கொஞ்சம் தான், எல்லாமே பொய் தான். இனி அவர்களுக்கு தான் இந்த முறை சேதம் அதிகம் என்ற மன ஆறுதலையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது நமக்கு தெரியும், கடந்த கால வரலாற்றிலே பெரும் பெரும் எண்ணிக்கை உள்ளவர்களை, ஈமானிய சிறு அளவில் இருக்கின்றவர்கள் எப்படி முடித்து கட்டினார்கள் என்பதை நாம் அது வரலாறு, அது யாரை வந்தாலும் அதை அழிக்க முடியாது, கலட்ட முடியாது, எடிட் பண்ண முடியாது, எதையும் அதனோடு எட் பண்ணவும் முடியாது. எனவே அது போன்ற நிகழ்வை சமகாலத்தில் நவீன யுகத்திலும் நம்முடைய ஈமானிய சகோதரர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்ற மன ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே படிப்பினை பெறுவோம், நம்மை மாற்றுவோம், நாமும் ஈமான்தாரிகளாக மாறுவோம், இஸ்லாத்தை வளர்ப்போம், இஸ்லாத்தை வாழ வைப்போம், இஸ்லாத்துடைய அடையாளங்களை அழிக்காமல் அதை வெளிப்படுத்துவோம், மறைக்காமல் அதை வெளிக்கொணர்வோம். நான் ஒரு முஸ்லிம் என்பதை தைரியமாக எங்கும் யாருக்கு முன்னாலும் காட்டுவதற்கு தைரியத்தை வளர்த்துக் கொள்வோம் என்ற இரண்டு பாடங்கள். நான் ஒரு முஸ்லீம், எங்கும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு மூமின், ஈமானை எங்கும் இழக்க மாட்டேன். என்னுடைய கை போகலாம், கால் போகலாம், இடுப்புக்கு கீழே போகலாம், கலிமாவோடு நான் ஷஹீதாகுவேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த படிப்பினையை நமக்கு வழங்கி அவர்களை போன்ற அந்த சிறுவர்களை போன்ற ஈமானை நம்முடைய சிறுவர்களுக்கும், அந்த தாய்மார்களை பெண்களை போன்ற ஈமானை நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும், அங்கிருக்கின்ற மூத்தவர்களுடைய ஈமானை நம்முடைய மூத்த சகோதரர்களுக்கும், வாலிபர்களுடைய ஈமானை நம்முடைய வாலிபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ உண்மையான இஸ்லாத்தை தருவாயாக, ஈமானிய வாழ்க்கையை தருவாயாக, இஸ்லாத்துடைய ஈமானுடைய உண்மையான தைரியத்தை தருவாயாக, சோதனைகளில் பொறுமையை தருவாயாக, அதன் மூலம் வெற்றியை தருவாயாக, இஸ்லாத்திய முஸ்லீம்களை பற்றி நம் மூலம் மற்றவர்களுக்கு கண்ணியம் ஏற்படுகின்ற அளவுக்கு நம்மை வாழ வைப்பாயாக. யாழ இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை பேண வைப்பாயாக, இஸ்லாமிய ஆடைகளை கண்ணியமாக அணிய வைப்பாயாக, இஸ்லாத்துடைய அடையாளங்களை பெருமையோடும் தைரியத்தோடும் வெளிப்படுத்த வைப்பாயாக. எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துக்கு எதிராக நம்மை செயல்பட வைத்து விடாதையா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமலாக நம்மை பாவித்து விடாதையா அல்லாஹ். இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் நம் மூலம் உயர்த்தி விடுவாயாக. யாழ குறிப்பாக அந்த பலஸ்தீன் சகோதரர்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த கஸாவில் இருக்கக்கூடிய அந்த தியாகிகளுக்கு உதவி செய்வாயாக, அவர்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுப்பாயாக, அவர்கள் மூலம் எதிரிகளை அடக்குவாயாக, எதிரிகளுக்கு இன்னும் சேதங்களை அதிகப்படுத்துவாயாக. அந்த யகூதிகளை நீ சபித்திருக்கிறாயா அல்லாஹ், கேவலமான முறையிலே குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறாயா அல்லாஹ். அந்த கேவலமான தன்மைகளை, அவருடைய உண்மை நிலைமைகளை உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துவாயாக, அவருடைய நயவஞ்சகத்தை தெரியப்படுத்துவாயாக, அவருடைய தீய குணத்தை தெளிவுபடுத்துவாயாக, அவருடைய அந்த திட்டம் தேட்டுகின்ற தன்மையை தெளிவுபடுத்துவாயாக, சதிமோசத்தை தெளிவுபடுத்துவாயாக, மற்றவர்களுக்கு குழிவட்டுகின்ற தன்மையை தெளிவுபடுத்துவாயாக, அவர்கள் எப்பொழுதும் யாருடன் நல்லபடி நடக்க மாட்டார் என்ற வரலாற்றை உலகத்தில் நீ உறுதிப்படுத்துவாயாக. அதற்கு இந்த நிகழ்வை நீ காரணமாக்குவாயாக. எத்தனையோ சிறுவர்கள் உயிர்த்தியாய்களாக மாறுகிறார்கள் யா அல்லாஹ். பால் அருந்த வேண்டிய குழந்தைகள் இரத்தம் சிந்திக்கின்ற காலம் யா அல்லாஹ். யாழ கற்பிணி தாய்மார்கள் அந்த கர்ப்பத்தோடு சகிதாகிறார்கள் யா அல்லாஹ். சிறுவர்கள் குழந்தைகளை பார்த்து சகிக்க முடியவில்லை யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். ஒன்று இந்த நிலைமை இல்லாமலாக்கி நிறுத்துவது கயிறந்தால் நிறுத்தி விடுவாயாக, இல்லாவிட்டால் யூதர்களுக்கு அழிவுக்கு காரணம் என்றால் அழிவுக்கு காரணமாக்குவாயாக, அவர்களை அங்கிங்கு ஓடி சிதற வைப்பாயாக, அவருடைய ஒற்றுமையை கெடுப்பாயாக, தைரியத்தை குறைப்பாயாக, அவருடைய சாதனங்களை செயலிக்க வைப்பாயாக. அதனால் ஏற்படுகின்ற அத்தாக்கங்களை நீ குறைத்து முஸ்லீம்களுடைய தாக்குதல் மூலம் வெறும் தாக்கங்களை ஏற்படுத்துவாயாக, அச்சத்தை உண்டு பண்ணுவாயாக. நீ குர்ஆனிலே சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், அவர்கள் பயந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், அவர்கள் கோழைகள் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ். அந்த கோழைத்தனத்தை உலகத்துக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டுவாயாக. அவர்களுக்கு இன்னும் ஈமானை, முஸ்லீம்களுக்கு இன்னும் ஈமானை இஸ்லாத்தை அதிகப்படுத்துவாயாக. அவருடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லீம்களுக்குரிய சொத்தாக மாற்றி தருவாயாக. எந்த நேரத்திலும் முஸ்லீம்கள் சென்று இபாதத் செய்வதற்கு அது திறந்த ஒரு மஸ்ஜிதாக ஆக்குவாயாக. யாருடைய கடுபிடிகளையும் அங்கு இல்லாமல் ஆக்குவாயாக. நமக்கும் அந்த மஸ்ஜிதுக்கு சென்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, அந்த நாட்டை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக, அவருடைய அந்த ஹரம் ஷரீஃபிலே சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
2: நேர்கள் இதுவரை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இன்றைய ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது மஸ்ஜிதுல் அக்ஸாவும் யூதர்களின் இழிவும் என்ற தலைப்பிலான சிறப்பு மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆஷிக் அப்துல் ஹசன் ரசாதி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது கொழும்பு ஆறு மயூரா பிளேஸில் அமைந்திருக்கின்ற முஹைதீன் ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து கிடைக்கப்பெற்றிருந்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி. உங்கள்
3: முஸ்லிம் வானொலியில்
2: விசேட ஜும்மா குதுபா பிரசங்கம் கேட்டீர்கள்.
4: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாப் ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் அத்-தஜ்ஜால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அத்தஹியாத்தில் இறுதியாக கபருடைய வேதனையை விட்டும், நரகத்துடைய வேதனையை விட்டும், வாழ்வுடைய மரணத்துடைய குழப்பங்களை விட்டும், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். ஆகையால் எங்களுடைய தொழுகையில் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை தொடர்ச்சியாக ஓதி வருவோம். ஜஸாகுமுல்லாஹு.
4: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: Stay tuned to Muslim Vanuli. www.muslimvanuli.com.
6: Allahumma salli ala Muhammad.
2: Ungal Muslim Vanuliyil Viseda Jumma Kutuba Prasangam.
7: Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Anbiya wal Mursaleen. Nabiyina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'du. فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه تنزيل فرقانه المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال الله تعالى ايضا: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து தனித்து நின்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வல்லவன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்புமிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவுடைய குடும்பத்தினர்கள் மீதும், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், சபா தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ் மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை

இவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவற்றை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய ஹுசபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணித்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் எம்மை முஸ்லிம்களாக பிறக்க செய்து எம்மீது அல்லாஹ் சில கடமைகளையும் பொறுப்புகளையும் தந்திருக்கிறார். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் எல்லாம் கடமைகள், பொறுப்புகள், அமானிதங்கள் சுமத்தப்பட்டவர்கள். அவரவருக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள், அமானிதங்கள் அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கணேசுக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறுப்புகள் விடயத்திலே இன்று அநியாயங்கள் நடக்கின்றன. அதிகமாக அநியாயம் நடக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எது தெரியுமா? அதுதான் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை உதாசீனம் செய்வது, மனைவிக்குரிய கடமைகளை உதாசீனம் செய்வது. இன்று இந்த அநியாயம்தான் தலை தூக்கி ஆடுகிறது. இந்த அநியாயம்தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை இன்று இந்த பூமிக்கு இறக்குகிறது. எத்தனையோ இளம் குமரிகள் திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலேயே கண்ணீரோடு வாடுகிறார்கள். எத்தனையோ பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்து வைத்து இருவருமாக கண்ணீரோடு வாழுகிறார்கள், தாயும் தந்தையும். இது எதன் காரணமாக சகோதரர்களே? அந்த கணவன் அவன் மீது இருக்கக்கூடிய பொறுப்புகளை மறந்துவிட்டான். ஞாபகம் இருந்து மறை உதாசீனம் செய்வதுதான் காரணம். இன்றைய ஹுத்துபாவிலே ஒரு மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை ஒவ்வொரு கணவனும் புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இதை தலைப்பாக வைத்து இன்ஷா அல்லாஹ் நாம் சில விடயங்களை பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவள் பெண், எம்முடைய மனைவி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஇலே வைத்து சொன்னார்கள், இன்னக்கும் இன்னமா அஹத்துமுஹுன்ன பி அமானத்தில்லா, நீங்கள் உங்களுடைய மனைவியை அல்லாஹ்விடமிருந்து அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய மனைவியார் அமானிதம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அமானியத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அமானியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற முறையும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பாதுகாக்கவில்லை என்றால், தன்னுடைய மனைவிக்குரிய ஹக்குகளை பேரவில்லை என்றால், அந்த ஆண், அந்த கணவன் தன்னுடைய மனைவியுடைய விடயத்திலே அநியாயம் செய்துவிட்டார். மனைவியுடைய விடயத்தில் அநியாயம் செய்துவிட்டார். இன்று எத்தனையோ பேர்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்வதாக சமூகத்தில் காட்டுகிறார்கள். நான் யார்? ஒரு குடும்பஸ்தன். நான் இந்நாளுக்கு மன கணவன். நான் இந்த குடும்பத்தில் முடித்திருக்கிறேன். திருமண வீட்டுக்காக வேண்டி கணவன் மனைவியாக போகிறார்கள். வேறு வேறு தேவைகளுக்காக வேண்டி கணவன் மனைவியோட காட்டுகிறார்கள். சிலர் இவருக்கு முன்னாலே இவர்தான் என்ற மனைவி என்று காட்டுவதற்காக வேண்டி வெளியில் அழைத்து போகிறார்கள், குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்களே தவிர, அந்த கணவன் மூலம் மனைவிக்கு நிம்மதி என்று இருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் மூன்று விடயத்தில் நிம்மதி இருப்பதாக சொல்லுகிறான் குர்ஆனிலே. வேறு எதிலும் நீங்கள் நிம்மதி தேட முடியாது, வேறு எதிலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவும் மாட்டாது. இது அல்லாஹ்வுடைய ஒரு வாக்குறுதி. ஒன்று,

0: அலா விதிக்கிறில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்தின் நிம்மதி அல்லாஹ்வை நினைப்பதில் இருக்கிறது. அல்லாஹ்வை நினையுங்கள், உங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். உலகத்தையும் உலகத்துடைய ஆடம்பரத்தையும் உலகத்தில் இன்னது மூலம் நிம்மதி கிடைக்கும் என்று நீங்கள் நிம்மதி தேடினால் நிச்சயமாக நிம்மதி கிடைக்காது. ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், முழு உலகத்தை நினைத்தாலும் கிடைக்காது நிம்மதி, என்னை நினை உனக்கு உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும், உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும். இது ஒரு நிம்மதி. இதற்கு சொல்றது துமானியத்துல் கல்ப், உள்ளத்துடைய நிம்மதி. இன்னும் ஒரு நிம்மதி அல்லாஹ் சொல்ல, இன்னும் ரெண்டு நிம்மதி இருக்குது. அது ரெண்டும் சகீனத், ஒரு விதமான உள்ளத்தின் அமைதி. அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லாஹு ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கரா, உங்களுடைய வீடுகளுக்குள் அல்லாஹ் நிம்மதி வச்சிருக்கிறான். இருக்கிறா எங்கட வீடுகள் நாங்கள் நிம்மதி அடையக்கூடிய இடமா இருக்கிறா? பெரிய அளவில் கட்டிருக்கிறோம், விதவிதமான டைல்ஸ், விதவிதமான சேடர், விதவிதமாக நாங்கள் டெகரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நிம்மதி இன்னைக்கு எங்கட வீட்டுக்குள்ள இருக்கிறா? அல்லாஹ்வே சொல்றான், நீங்க நிம்மதி தேடக்கூடிய இடத்துல ஒன்றுதான் உங்களோட வீதி. ஆயிரம் பிரச்சனையோட நீங்க பஜார் இருக்கிறான், தொழில் இருக்கிறான், பிரயாணத்தில் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், ஆனா நீங்க வீட்டுக்குள்ள காலை வச்சா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், கிடைக்கிறா? ரெண்டாவது அல்லாஹ் சொல்றது, எங்கட வீட்டுக்குள்ள நிம்மதி வச்சிருக்கிறான். மூன்றாவது எங்க தெரியுமா? தன்னுடைய அச்சாட்சி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நிம்மதி. தன்னுடைய அச்சாட்சி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நிம்மதி. இது எங்க வச்சிருக்கிறான்? ஒவ்வொரு கணவன்மாரும் புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க தேட நிம்மதி ஒரு பணத்திலே இல்ல. வருஷ கணக்கு நீ ஜப்பான் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், யூகே இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், ஆனா உங்க நிம்மதி அங்கே இல்ல. நீங்க தேட பணத்தில ஓட்டுற வாகனத்தில இல்ல, நீங்க நினைக்கிற எதையும் இல்ல. அல்லாஹ் அத்தாச்சி என்று சொல்றாரே, இதுதான் நிம்மதி இருக்குது. வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்கு உங்கள மனைவி அல்லாஹ் படைத்தது அல்லாஹ் அத்தாச்சியிலிருந்து உள்ளது. அந்த மனைவி அல்லாஹ் அத்தாச்சி என்று சொல்றான். அவர் எப்படிப்பட்டவள்? எதுக்காக அல்லாஹ் தன்னுடைய அத்தாச்சியாக மனைவி எல்லாம் வெளிப்படுத்தினார் எங்கள் இருந்து? அவர் அளவுல நீங்க நிம்மதி அடைவதற்காக வேண்டி. சுபஹானல்லாஹ், மனைவி ஒரு கணவன் நிம்மதி அடைவதற்குரிய ஒரு இடம். மனைவி ஒரு கணவன் நிம்மதி, சந்தோஷம், ராகத்தை அடைவதற்குரிய ஒரு இடம். அடைஞ்சோமா சகோதரர்களே? இந்த அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாகிச்சு எங்கட வாழ்க்கையில. நாங்கள் கண்டோமே எங்கட கண்ணால, உள்ளத்தில் எங்களை மனைவி மூலம் நிம்மதி அடைஞ்சோமா? நிறைய பேருக்கு கேள்விக்குறி இருக்கலாம், இது என்ன நிம்மதி புதுசா சொல்றாரு? அப்படி ஒரு நிம்மதியும் காணலையோ? ஏ திருமணம் முடிச்சோம், 20-30 வருஷம் வாழ்றோம், 4-5 பிள்ளைக்கு வாப்பா ஆகினோம், ஏந்த மனைவி 4-5 பிள்ளைக்கு உமா ஆகினா? ஏதோ ஒரு அமைப்புல காலம் கணிஞ்சு போச்சுது, ஏந்த முடியும் பழச்சு, மனைவிட முடியும் பழச்சு. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் நாங்க பார்க்கிற வாழ்க்கை. ஆனா இதுவரைக்கும் 20-30 வருஷம் ஏந்த மனைவி மூலம் நான் மன நிம்மதி அடையவில்லை என்றா என்ன பிளவுட்டேன்? ஏந்த மனைவியை என்ற நிம்மதியா நான் ஆக்கிக் கொள்ளல? ஏந்த நிம்மதி, ஏந்த மனைவிக்குரிய அக்கற நிறைவேற்றல்ல? இதனால் அல்லாஹ் மனைவி மூலம் அடைய வேண்டிய அந்த நிம்மதி எல்லாம் புடுங்கிட்டான், பதக்கத்தை எடுத்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையோட வாடுறாங்க. வெளியில பார்க்க சந்தோஷம் மாதிரி, வெளியில பார்க்க ஆடம்பரம் மாதிரி, வெளியில பார்க்க மிச்சமே ஒரு அந்யுன்யமா தந்த மனைவி மனைவியோட நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நாலு சோத்துக்குள்ள இந்த ரெண்டு உள்ளங்களும் பிரிஞ்சிருக்குது, பிரிஞ்சிருக்குது. பெட்ரூம்ல பிரிஞ்சு ஒரே கட்டில், ஒரே அறை, ஆனா ரெண்டு உள்ளமும் ரெண்டா பிரிஞ்சு. கண்ணியமானவர்களே, நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்குமா? இழந்துட்டோம் நிம்மதிய. அல்லாஹ்வே சொல்றான், உன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லகும், உங்களோட மனைவிக்கு நீங்க ஆட, உங்களோட மனைவி உங்களுக்கு ஆட. எவ்வளவு ஒரு பிணைப்பு, எவ்வளவு நெருக்கமான உறவு. என்ற உம்மா எனக்கு ஆடன்னு சொல்லல, என் உம்மா மூலம் எனக்கு நிம்மதினு சொல்லல, என் புள்ள மூலம் எனக்கு நிம்மதினு சொல்லல, ஊர்ல உள்ளவன் மூலம் எனக்கு நிம்மதி என்று சொல்லல. கண்ணியமானவர்களே, மனைவி மூலம் நிம்மதி இருக்கிறது சொல்றார். அனுபவிச்சோமா சகோதரர்களே? கடமை செஞ்சு அனுபவிச்சீங்களா? அனுபவிக்காத காரணம் என்ன? காலம் வேகமாக ஓடி மன சஞ்சலத்தோட கவலையோட வாழ்றோம். நிம்மதி அடையிறதுக்கு இடமில்லாம எங்கெங்கேயோ நிம்மதி, மசாஜ் சென்டர்ல நிம்மதி, படத்துல சினிமாவில தியேட்டர்ல நிம்மதி, இசையில நிம்மதி, பணத்தின் மூலமாக ஆடம்பரத்தின் மூலமாக நிம்மதி என்று நிம்மதி தேடிக் கொண்டிருக்கிறோமே. எத்தனை பேர்கள் உண்மையான நிம்மதி அனுபவித்தீர்கள்? கேள்விக்குறி இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவிக்குரிய அத்தை நிறைவேற்றி பாருங்கள், வாழ்க்கையிலே நிம்மதி அல்லாஹ் பரக்கத்தாக கொட்டுவான், பரக்கத்தாக கொட்டுவான். ஒரு ஏழை மனிதன் நிம்மதியாக வாழுகிறான் மனைவியோடு. இதே நேரம் மார்க்கம் இல்லாத ஒரு பணக்கார், மார்க்கம் உள்ள ஏதோ தன்னுடைய மனைவியுடைய ஹக்குகளை பேணிக் கொள்கிறார், நிம்மதியாக வாழுகிறார். ஆனால் என்னுடைய கற்பனைப்படி இதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன மூன்றில் தவிர வேறு எங்கோவாவது நாம் நிம்மதியை தேடப் போனால் நிச்சயமாக கை சேதம் தான் கிடைக்கும், கை சேதம் தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனை நிம்மதிக்கு ஒரு வழி, எம்முடைய வீடு நிம்மதிக்கு ஒரு வழி என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வீட்டு நிம்மதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னால் தன்னுடைய மனைவி மூலம் நிம்மதி அடைய வேண்டும். அப்போதுதான் வீட்டுக்குள்ளே நிம்மதி கிடைக்கும், வீட்டுக்குள்ளும் நிம்மதி கிடைக்கும். ஊர்லகத்துக்கு மாப்பிள்ள கொண்டாட்டியா வாழ்ந்தா போதா? கணவன் மனைவியா வாழ்ந்தா போதா? இன்னொரு மனைவி இந்த குடும்பத்தில் முடிச்சிருக்கிறேன் சொன்னா போதாது? வாழ்ந்து காட்டணும் சகோதரர்களே, அக்கறை நிறைவேற்றுங்க. நிறைய பெண்கள் இன்றைக்கு காளி கோட்ட வண்டி ஏழாயிரம் மட்டுக்கு மஸ்தில அணுகி மஸ்தில அணுகி நிறைய விஷயங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். மத்திலுக்கு வந்து தந்த கணவனை பற்றி முறப்பாடு செய்யறாங்க. ஏண்ட கணவனோட இரக்கம் இல்ல? ஏண்ட கணவர் ஏசுறாரு? ஏண்ட கணவர் என்ன திருப்திப்படுத்துறாரு? இல்ல வெக்கமான விஷயம், மறைக்க வேண்டிய விஷயத்தை கூட இன்றைக்கு பெண்கள் முறப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்தில் வெக்கப்படுறது கொண்டு இல்ல, சமீபத்தில் ஒரு பெண்மணி எங்களுடைய ஏரியாவில் தான், ஒரு பெண்மணியுடைய கவலை என்ன தெரியுமா? மூன்று வருஷம் முடிச்சு திருமணம் முடிச்சு மூன்று வருஷம் என் மாப்பிள்ள நுனி விரல் கூட என் மேல படல, எவ்வளவு பெரிய ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும். யாருக்காக வேண்டி? தன்னுடைய தந்தையை விட்டால், தாயை விட்டால், குடும்பத்தை விட்டால், கணவனுக்காக, கணவனுக்காக அமானிதமாக கவிழ்ப்பு என்று ஏற்றுக்கொண்டோமே, அவளுக்குரிய அக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அவள் எங்கே போக போகிறாள்? இன்று பெண்கள் ஹராத்தில் ஈடுபடுவதற்கு கூட காரணம் யார் தெரியுமா? ஆண்களில் சிலர்கள் தான் அவருடைய கணவன்மார்கள் சரியான விதத்தில் ஹக்கை நிறைவேற்றவில்லையா? அந்த பெண்ணுக்கு அன்பு வேணும். இந்த நேரம் எங்கேயாவது அன்பை தேடி போயிடுறாள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மாறுடைய ஹக்கை பேணுங்கள், பேண வேண்டும். முக்கியமாக
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
1: முஸ்லிம் வானொலி.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
2: அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் மரணத்தை நினைத்து பார்ப்போம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய மௌத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய துஆக்கள், மபுரூக்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு மக்கள்லாம் வரமாட்டான், காலையிலேருந்தே வானம் வந்து மூடி இருக்குதா, மழையா இருந்துச்சா, அதனால வானம் வந்து மூடி கிடக்குது, மழையா இருக்குது, பெரிய அளவுக்கு மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் பல சகோதரர்கள் எந்த அளவுக்கு வந்தாங்கன்னு சொன்ன, இந்த குளிச்சுட்டு வந்தா தொப்ப தொப்பையா நினைஞ்சிட்டு வருவாங்களா இல்லையா, அது மாதிரி நினைந்து வந்துடக்கூடிய சகோதரர்களை பார்த்துருக்கிறேன். பல பேர் நினைஞ்சு வந்து துழுவுறதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப மாஷா அல்லாஹ் கல்வியை தேடி கல்வியை தேடி இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா. அதனால அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லாத்திலையும் எல்லா வகையிலையும் வளர்க்க செய்யட்டும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல, உங்களுடைய பொருளாதாரங்கள்ல, உங்களுடைய ஆரோக்கியத்துல, உங்களுடைய ஆயுள்ல, உங்களுடைய குடும்பத்துல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து நியமத்துகளிலும் அவன் அருள் புரிவானாக, அவன் வரக்கல் செய்வானாக என்ற இந்த துவாவோடு தலைப்புக்கு வர்றேன். தலைப்பு என்ன? மரணத்தை நினைத்து பார்ப்போம் என்பது தலைப்பு. இந்த தலைப்பை வந்து நான் போன வாரமே பேசலாம் நினைச்சேன். ஆனா போன வாரம் பேசாம போன வாரத்துக்குரிய தலைப்பு என்னன்னு சொன்னா, உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். மாஷா அல்லாஹ் நம்ம ஏசிக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டோம், மக்கள்லாம் உதவி செஞ்சாங்க. ஏசியில் அந்த ஏசியில் இருந்தோமா இல்லையா, அதனால முதல்ல மக்களுக்கு சுக்குர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைப்புல பேசினேன். இந்த வாரம் அந்த மௌத்தை நினைச்சு பார்ப்போங்கிற தலைப்புக்குரிய நோக்கம் வந்து, உங்க எல்லாருக்குமே தெரியும் சகோதர நதீம், நதீமை தெரிவதை விட எங்கள மாதிரியான மக்களுக்கெல்லாம் நதீமுடைய வாப்பாவே நெருக்கமான பழக்கம். நதீமுடைய வாப்பா வந்து பேராசே நிலாமுத்தீன், அதாவது அந்த பழைய காலத்துல பல ஆரம்ப காலத்துல பாத்தீங்களா, ஏகத்துவத்தை தௌஹீத சொன்னாங்கல்ல, முதல்ல நஜாத்துங்கிற ஒரு பத்திரிகை, அப்புறம் அல் ஜன்னத் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அப்புறம் ஜாக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீத நிலைநாட்டணும், தௌஹீத போதிக்கணும், மக்களுக்கு மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அந்த தூய்மையான வடிவில் மார்க்கத்தை சொல்லணும் என்கிற அடிப்படையில பல சகோதரர்கள் பாடுபட்டாங்கல்ல. அதில் ஒரு முக்கியமான சகோதரர் பேராசிரியர் நிலாமுத்தீன், அவர் வந்து சட்ட எங்களுக்கெல்லாம் சட்ட ஆலோசகர். அதாவது அவருக்கு வந்து ஏதேனும் சட்டம் மார்க்க சம்பந்தப்பட்ட செய்தி வேணும் அப்படின்னு சொன்னா நிறைய எனக்கு கால் பண்ணுவார், எனக்கு போன் பண்ணி இது சம்பந்தப்பட்ட ஷரியத்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு மார்க்கத்தை வந்து என்னட்ட கேட்பாரு. பெரிய மனுஷ அவரு, மார்க்க ஆனா மார்க்கத்தை வந்து என்னட்ட கேட்பாரு. நான் வந்து சட்ட சம்பந்தப்பட்ட செய்திகள் வேணும், சட்ட அறிவு வேணும் அப்படின்னு கேட்டா நான் ஏன்ட்டு கேட்பேன், பேராசிரியர் நிலாமுதீன் சார்ட்ட வந்து கேட்பேன். அது மாதிரி மாஷால்ல எங்களை மாதிரியான மக்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு. அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால வந்து ஒஃபாத் ஆயிட்டாங்க. அவருடைய பையன் தான் நதீமு. நதீமுடைய மூத்த நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னா, போன வாரத்துக்கு முந்தைய வாரம் ஜும்மாவுல நதீம் வந்திருந்தாப்ல. போன வாரம் தாங்க வரல, போன வாரத்துக்கு முந்தைய வாரம் நதீம் என்ன பண்ணிருக்கல ஜும்மாவுக்கு வந்தாப்புல. பெரிய அளவுக்கு எல்லாம் வயசு இல்லை, பெரிய நோய் பெரிய வயசு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு போட்டோவை காட்டினா பளிச்சுன்னு தெரியும். 44 வயசு, மாஷாலா பாக்குறதுக்கு அழகா இருப்பாரு. 44 வயசுல அழகா இருப்பாரு. அவரு போன ஜும்மாவுக்கு முந்தைய ஜும்மா வந்தாரு. வந்து ஜும்மாவை முடிச்சுட்டு போகும்போது கூட சகோர ஜாகிர், எல்கேஎஸ்ல வேலை செய்யக்கூடிய ஜாகிர், அவரை தாண்டி தான் போயிருக்கிறாரு. அவர் அந்த மூத்து செய்தியை கேட்டுட்டு அதிர்ச்சியாகி எனக்கு கால் பண்றாரு, பாய் நான் நேற்று ஜும்மா, மூத்து வந்து சனிக்கிழமை, மூத்து என்ன சனிக்கிழமை, முந்தைய வெள்ளிக்கிழமை தக்குவா பள்ளிக்கு ஜும்மாக்க வர்றாரு. ஜும்மாவை தொழுது முட்டி முடிச்சிட்டு வெளியே போகும்போது அவருடைய சோழ பூஜத்துல கைய வச்சு அவரை தாண்டி என்ன செஞ்சுக்கிறாரு, போயிருக்கிறாரு. இப்ப வெள்ளிக்கிழமை பார்த்த மனுஷன் திடீரென்று சனிக்கிழமை மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்ன நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்குமா இல்லையா, கவலையா இருக்குமா இல்லையா. அப்ப இது தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால், இதுதான் துன்யா, இதுதான் உலகம். இந்த துன்யாவின் யதார்த்தத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நதிமுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரேன். எல்லா நஃப்ஸும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய யதார்த்தமான கட்டளையாக இருக்கிறது. அதனால குர்ஆன்ல தெளிவாவே அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நம்ம எல்லாரும் மௌத்துக்கு பயப்படுவோம். எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு மௌத்தா போயிருவேன் என்று நினைத்தால் பயம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நான் கூட நதியுமே வந்து மௌத்தா போன உனையுமே இந்த கசப்பு மாத்துவாங்கல்ல, அப்படியே கீழே வச்சு பண்றாங்க. கீழே வச்சு பண்ணிட்டு ஒரு 4-5 சகோதரர்கள் முதல் மாடியில வந்து வீடு அப்படி தூக்கிட்டு போறாங்க. அப்ப எனக்கு வந்து எப்படி இருந்த மனுஷன், எப்படி பேசுன மனுஷன், எங்கே கண்டாலும் சிரித்த முகத்தோடு அந்த கண்ணியத்தோடு, கண்ணியத்தோடு அவங்க வாப்பாவுடைய நண்பர்கிற முறையில அந்த கண்ணியத்தோடு சலாம் சொல்லுவாரு. பாப்பாவுடைய மௌத்துக்கு நான் லேட்டா தான் ஊருக்கு போறேன், நாகர்கோவிலுக்கு போறேன், இவரை தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லா விதமான ஹிதுமத்துகள் யாரு பண்றது, நதீம் தான் பண்ணாரு. அப்ப குழுப்பாட்டி என்ன செய்யறாங்க, முதல் மாடிக்கு 4 பேர் சேர்ந்து அப்படியே அந்த இதை தூக்கிட்டு போவாங்கல்ல, இது ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு போவோமே அது மாதிரி தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு நிலைமை தான் ஏற்படும். நம்மளால குளிக்க முடியாது, நம்மளால உடைகளை உடுத்த முடியாது, நம்மளால எந்திரிச்சு நிக்க முடியாது, நம்மளால தொழுவ முடியாது. நமக்கு ஒரு நாள் இப்படி ஒரு நாள் வந்தே தீரும் அப்படிங்கிற நினைப்பு வந்து எனக்கெல்லாம் வந்துச்சு. அப்ப நம்ம எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு மௌத்து இருக்குது, அதை தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஜுமா துலுகை என்று சொல்லுகிறோமா இல்லையா, திருமறைய குர்ஆனில் ஒரு சூறாவை இருக்கிறது. சூறாவுடைய நம்பர் 62, வசனத்துடைய நம்பர் 8. சூரத்துல் ஜுமா என்று சொல்லக்கூடிய 62 அத்தியாயத்தின் 8 வசனத்திலே அல்லாஹ் கட்டளை போடுகிறான், குல் இன்னல் மௌத் அல்லதீ தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும் தும்மா துரதூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகள் நாயகர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான். குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், இன்னல் மௌத்தல்லதி, நிச்சயமாக மௌத்து என்பது, அந்த மௌத்து எப்படிப்பட்ட மௌத்து என்று சொன்னால், தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் அஞ்சி அஞ்சி நடங்குகிறீர்களோ, எந்த மௌத்துக்கு நீங்கெல்லாம் பயப்படுறீங்களோ, எந்த மௌத்தை விட்டும் நீங்கெல்லாம் விரண்டோடுறீங்களோ, அந்த மௌத்து என்பது முலாகீக்கும், உங்களை முலாக்கத்து செய்து, முலாக்கத்துனா என்ன, கட்டி பிடிப்பமுல, நான் உங்களை கட்டி பிடிக்கிறது. நீங்க முசாபஹானா கைய கைய கொடுக்கறது வந்து முசாபஹா. பெருநாள் அன்னைக்கு முஆனக்கா பண்ணுகிறோமா இல்லையா, இந்த முலாக்காத்து பண்ணுகிறோமா இல்லையா, அதை அல்லாஹ் பேசுகிறான். எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத்து என்பது உங்களை முலாக்கத்து பண்ணியே தீரும், உங்களை அடைந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், சும்மா யுரதுன இல ஆலிமில் கைவி வஷஹாதா, அந்த உயிரை கொண்டு போய் மலக்குகள் எங்க யாரு கொடுப்பாங்க, யார் ஆலிமுல் கைவோ ஷஹாதாவோ, மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளை வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த ரப்புல் ஆலமீன் ஒரு நாளைக்கு நீ இதை செய்தாயா இல்லையா, இன்னென்ன நன்மைகளுக்கு இந்தா பரிசு, இன்னென்ன தீமைகளுக்கு இந்தா தண்டனை என்று அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று அல்லாஹ்வே பேசுகிறானே. அப்ப எந்த மௌத்த விட்டு நம்ம எல்லாம் பயப்படுறமோ அந்த மௌத்து உங்களை முலாக்கத்து பண்ணியே தீரேன், சொல்லிட்டு பண்ணாது எப்ப பண்ண முடியும், ரப்புக்கு தான் வெளிச்சங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு ஹதீஸையுமா புகாரி, தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6418 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுறாங்க. சஹாபாக்களை ஒன்று கூட்டி தரையில என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முரப்பன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையில ஒரு சதுர கட்டடம் கட்டம் வரைந்தார்கள். ஒரு கட்டம் வரைகிறாங்க, அந்த கட்டை எப்படி இருக்குது, சதுரமாக என்ன பண்ணாங்க, தரையில ஒரு கட்டத்தை வரைஞ்சாங்க. அப்படி சதுரமா வரைஞ்சிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நடுவுல ஒரு புள்ளியை வச்சாங்க. அப்படி ஹதீஸ் வர நடுவுல ஒரு புள்ளியை வச்சாங்க. நடுவுல ஒரு புள்ளியை வச்சு நேரா பெருசா ஒரு ரைட்ல ஒரு கூடை போட்டாங்க. அந்த ரைட்டு கூட எந்த அளவுக்கு போட்டாங்கன்னு சொன்னா, அந்த கட்டம் முடிகிறதா இல்லை, இதுவரை போட்டாங்கன்னு வைங்கல, இது கட்டம் வைங்கல, நடுவுல வந்து ஒரு கோடை வச்சு ஒரு புள்ளியை வச்சு கோட்டை என்ன பண்ணாங்க, கட்டம் முடிகிறது அந்த கட்டத்தை தாண்டி வர கோட்டை என்ன பண்ணாங்க, இழுத்தாங்க. அந்த கட்டத்தை தாண்டி பெரிய கோடாக இழுத்து போட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த கோட்டைக்கு பக்கத்துல இங்கே ஒரு புள்ளி வச்சாங்க, அங்கே ஒரு புள்ளி வச்சாங்க, அங்கே ஒரு புள்ளி வச்சாங்க, அங்கே ஒரு புள்ளி வச்சாங்க. அப்புறம் இந்த கட்டை முடிகிறது, அதை தாண்டி கோடு போகிறது, அங்கங்கே என்ன பண்ணாங்க, புள்ளி வச்சாங்க. புள்ளி வைத்து விட்டு சொன்னார்கள், என் அருமை சகாபாக்களே, இந்த கட்டம் இருக்கிறது இது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, இது அந்த புள்ளி தான் வந்து மனுஷன், இந்த புள்ளிக்கு பக்கத்துல சின்ன சின்ன கோடு புள்ளி இருக்கு பாருங்க, இதெல்லாம் அவனுடைய ஆசைகள், அவனுடைய ஆசைகள். முதல்ல ஒரு ஆசை நம்ம வந்து படிக்கணும், ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, இந்த இந்த கட்டத்தை அடைந்து விட்டான், இந்த புள்ளியை அடைந்து விட்டான். இரண்டாவது வந்து வேலை பார்க்கணும், அடுத்த புள்ளி அடைஞ்சிருவான். மூணாவது சம்பாதிக்கணும், அடுத்த புள்ளி அடைவான். வீடு கட்டணும், அடுத்த புள்ளி அடைவான். கல்யாணம் முடிக்கணும், அடுத்த புள்ளி அடைகிறான். சொத்து வாங்கணும், இப்படி வரும்போது என்னவாயிரும், அந்த கட்டை முடிஞ்சு போயிடும். புரியுதா, அந்த அந்த கட்டம் முடிஞ்சு போன பிறகு அப்புறம் என்ன இருக்கு, அங்கங்க பல புள்ளிகள் இருக்கும், பல புள்ளிகள் இருக்கும், பல புள்ளிகள் எல்லாம் அவனுடைய ஆசைகள், அவனுடைய தேவைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள். ஆனால் அந்த கட்டம் முடிகிறது, அந்த கோடு போடுகிறது, அந்த கோடு தான் அவனுக்குரிய மூச்சு, அதான் அவனுடைய அஜல். கோடு தான் என்ன, அவனுடைய அஜல். அவனுக்கு அவனுடைய அஜல் தெரியவில்லை, அவனுடைய மூத்து எப்ப வரும் தெரியல. அதனால அஜல் இங்கே முடிகிறது, அஜலை தாண்டி பெரிய கோடு இருக்கிறது, மூத்தை தாண்டி ஆசை இருக்கிறது என்கிற இந்த கோட்டை போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மூத்த பத்தி சொன்னாங்க. இந்த ஹதீஸையுமா புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே, அதனால தான் இது மாதிரியான ஹதீஸுகளை கேட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள். உதாரணமாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இதா அஸ்பஹத ஃபலா தன்தலில் மசா வைதா அம்சைத ஃபலா தன்தலில் சபாஹ், நீங்கள் காலையை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்க வேண்டாம். காலையில சுபுகுல முடிச்சிட்டோம், சுபுகுல முடிச்ச நீங்க நம்ம கண்டிப்பா அசருக்கு இருப்போம், கண்டிப்பா மகரிபுக்கு இருப்போம் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்குள்ள மூத்தா போக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பேச்சுக்கு வயதா அம்சைத்த, நீங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டால் பலா தன் சதவீதம் சபாக சுபுகை எதிர்பார்க்க வேண்டாம், காலையில் உள்ளவன் மாலைக்குள் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது, மாலையில் உள்ளவன் காலைக்குள் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு இந்த கேரண்டி கிடையாது? ஒரு பொருளுக்கு கூட கேரண்டி வாரண்டி போடுறாங்க. ஒரு பொருள் தயார் பண்றாங்க கம்பெனி, கம்பெனியுடைய பொருளுக்கு இதுக்கு வந்து 10 வருஷம் கேரண்டி, இதுக்கு 5 வருஷம் கேரண்டி, இதுக்கு 2 வருஷம் கேட்கறோம் இல்லையா? சாதாரண ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம், 2000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளுக்கு கேரண்டி என்றும் வாரண்டி இல்லை. அந்த பொருளுக்கு நாம் கேட்கிறோமே வாங்குகிறோமே, நமக்கு கேரண்டி உண்டா? என்ன ஒரு 5 வருஷம் இருப்போம், இன்னும் ஒரு 10 வருஷம். மனுஷனுக்கு கேரண்டி இல்லை, பொருளுக்கு வந்து கேரண்டி வாங்குறோம், கேரண்டி கேட்கிறோம். அப்ப தெளிவா சொல்றாங்க, எப்பா நீ காலையை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்காதே, நீ மாலையை அடைந்து விட்டால் காலையை எதிர்பார்க்காதே. அதற்குள் மூத்து வர வாய்ப்பு இருக்கிறது. நதிமுக்கு வந்துச்சா இல்லையா? திடீரென்று வந்துச்சா இல்லையா? இப்படி உங்கள் எல்லோருக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இமாம் புகாரியை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரபலியமான ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும் அவர் தான் ஹதீஸ்களை அதிகம் அறிவிக்கக்கூடிய சஹாபி. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய சக்கராத் நேரம், சக்கராத் நேரம், மூத்தா போக போறாங்க, சஹாபாக்கெல்லாம் போய் அவங்கள போய் பாக்குறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் அழுதார்கள். அழுகையை பார்த்த சஹாபாக்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா அவர்களே, நீங்க வந்து மூத்த பயந்து அழுவலாமா? இந்த அழுகையின் காரணம் என்ன, நோக்கம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நான் மௌத்துக்கு பயந்து அழுவல, நான் அழி சக்கராத்தில் அழுகிறேனா இல்லையா? இந்த அழுகைக்கு காரணம் நான் மௌத்துக்கு பயந்து அழுவல. நான் ஏன் அழுகிறேன் என்று சொன்னால் அதற்கு 2 காரணங்கள். அந்த 2 காரணங்கள் தான் எனக்கு சக்கராத்திலே அழுகையை தருகிறது. முதல் காரணம் என்ன என்று சொன்னால், கில்லத்து ஜாதத்தி, என் மறுமைக்கான சேமிப்புகளை நன்மைகளை நான் குறைவாக வைத்திருக்கிறேனே. சொல்றது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் சொன்னார்கள், கில்லத்து ஜாதத்தி, நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா, மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா இல்லையா, அதற்குரிய நன்மைகள் குறைவாக இருக்கிறது. எனவே அந்த நன்மைகள் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் என்னை ஜன்னத்து பிடித்துக் கொள்ளுமா, நாறு பிடித்துக் கொள்ளுமா, நரகம் பிடித்துக் கொள்ளுமா என்று எனக்கு தெரியவில்லையே. நான் அந்த நரகம் பிடித்துக் கொள்ளுமோ, என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவானோ, என்னுடைய நன்மைகள் குறைவாக இருக்கிறது. யார் சொல்றதுங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பல்லாயிரம் ஹதீஸுகளை அறிவித்த, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் நன்மை கம்மியா இருக்குது, அல்லாஹ் என்னை தண்டித்துடுவானோ, நரகத்துக்கு அனுப்பிடுவானோ, அந்த பயம் தான் எனக்கு அழுகை தருகிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொன்னாங்க என்று இந்த வரலாறு பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, எல்லாரும் என்னைக்கு மூத்து வரலாம், நம்ம மூத்துக்கு என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். அல்லா என்னைக்கு கூப்பிட்டாலே சொர்க்கவாசியா போறதுக்கு ரெடியா இருக்கணும்ங்கறத நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எல்லாருமே ரெடியா இருக்கணும். அதிலும் குறிப்பாக யாருடைய வயது 60 தொட்டு விட்டார்களோ, யாருடைய வயது 60 தொட்டு விட்டார்களோ, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 62, 65, 70 என்று 60 தொட்டு விட்டவர்கள் இன்னும் ரெடியாக இருக்க வேண்டும், இன்னும் ரெடியாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்குரிய பெரும்பான்மையான மக்களுக்குரிய வயசு என்ன என்று சொன்னால், எவ்வளவு வயசு? 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட வயதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. 6419 ஹதீஸ். மா அஜரல்லாஹு அஜலஹு ஹத்தா பலகஹு 60 சனத்தன். யாருடைய வயது 60 தொட்டு விட்டார்களோ, 60 தாண்டி விட்டார்களோ, அதற்கு பிறகும் அவர்கள் இபாதத்துகளை செய்யவில்லை என்று சொன்னால், பாவங்களை செய்தால், தௌபாக்களை செய்தால், அவங்க அல்லாட்ட போய் காரணங்கள் சொல்லுவாங்களே, அந்த காரணங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. ஒருத்தன் 30 வயசுல அந்த சின்ன வயசுல தப்பு செஞ்சிடலாம், 40 வயசுல பண்ணிருக்கலாம், 25 வயசுல பண்ணிருக்கலாம். அப்ப 25 வயசுல பண்ணிருந்தா ஏதோ வாலிப வயசு, வாலிப முறுக்கு செஞ்சிட்டான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், காரணங்களை ஏத்துக்கிடுவான். யாருக்கு 60 வயசு ஆகிவிட்டதோ, 60 வயசு ஆகிவிட்டதோ, 60-க்கு மேல போயிட்டாங்களோ, அதுக்கு மேலையும் ஒருவன் திருந்தவில்லை என்று சொன்னால் அவன் வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் சொல்லக்கூடிய காரணங்கள் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. நீங்க வரலாறுகளை படிச்சு பாருங்க, நிறைய பேர் நிறைய சஹாபாக்கள் 60-70 இடைப்பட்ட வயசுல மூத்தா போயிட்டாங்க, வரலாறா இல்லையா? ஒண்ணும் இல்ல, 5 பேரை சொல்றேன். இந்த 5 பேர் உங்களுக்கு பலி சென்று தெரியும். எந்த 5 பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 பேருடைய வரலாறு பார்த்தீங்களாக்கே, அவங்க எல்லாம் மூத்தா போனாங்களே. அந்த 5 பேர்ல 4 பேர் மூத்தா போகும்போது வயசு எத்தனை? 63. ஒரே ஒரு சஹாபியை தவிர, ஒரே ஒரு ஹலீஃபாவை தவிர, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மட்டும் ஷஹீதாக்கப்படுகிற போது 82 வயசு. அவர்களை தவிர ரசூல் சாஸ்திர மூத்தா போனாங்கல்ல, எத்தனை வயசு? 63 வயசு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆனாங்க, 63 வயசு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, வயசு எத்தனை? 63 வயசு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்களே, எத்தனை வயசு? 63 வயசு. இன்னும் சொல்ல போன நம்ம 63 என்று பேசுகிறோமா இல்லையா, கரெக்ட் கணக்க பாத்தீங்களாக்க, 63 வயசு இல்லைங்க, 61 வயசு. கரெக்ட் கணக்கு என்ன? 61 வயசு. நீங்க ஹதீஸுகள் வரலாறுகள் 63 என்பது சூரிய கணக்கை வைத்து அல்ல, எந்த கணக்கை வைத்து? சந்திர கணக்கை வைத்து, சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்து. தனக்கு ஒரு ஒரு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்களாக்க, நீங்க சூரிய வருஷத்துக்கு சந்திரனுடைய ஆண்டு ஹிஜ்ரியுடைய ஆண்டுக்கு 13 நாள் கம்மியா இருக்குமா இல்லையா? சூரியனோடு ஒப்பிட்டு பார்த்தால் இங்க என்னவா இருக்கேன், சந்திரன்ல 13 நாள் கம்மியா இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சூரிய கணக்குல வந்து 31ஆம் தேதியெல்லாம் வரும், 31ஆம் தேதியெல்லாம் வரும். ஆனால் சந்திரன்ல 31ஆவது பறையெல்லாம் வராது, 29 பறை தான், அல்லது என்ன 30 பறை தான். அப்ப ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு நீங்க சைன்ஸ் பிரகாரம் பாத்தீங்களாக்கு 13 நாள் குறைகிறது. அப்ப 13 நாள் குறைச்சு வச்சுக்கலாக்கு, 30 வருஷத்துக்கு 1 வருஷம் வந்துடும், 30 வருஷத்துக்கு 1 வருஷம் வந்துடும். அப்புறம் அடுத்த 30 வருஷத்துக்கு 2 வருஷம் போயிறேன். அப்ப 63 வயசுங்கிறமே, நம்ம கணக்கு நம்ம போடக்கூடிய கணக்குல 63 வயசு. ஆனால் ஹிஜ்ரியுடைய கணக்கில் ரசூலுல்லாஹி மௌத்தா போனது எத்தனை வயசுல? 61 வயசுல மௌத்தா போயிட்டாங்க என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, மூத்த நினைச்சு பார்க்கணும், மூத்த நினைச்சு பார்க்கணும். நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஆணவங்கள், பாவங்கள், அதையெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நபியுமா கூப்பிட்ட மாதிரி என்னை அல்லாஹ் கூப்பிட்டுருவான். கூப்பிட வாய்ப்பு இருக்குது, கூப்பிட வாய்ப்பு இருந்தா அங்க போய் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். எனவே அந்த மௌத்துடைய ஞாபகம் நமக்கு அதிகமா வரணும்னு சொன்னா சில காரியங்களை நம்ம செய்யணும். என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நோயாளிகளை போய் நலம் விசாரியுங்கள். யாருக்கெல்லாம் உடம்புக்கு முடியலையோ அவங்கள மருத்துவமனையிலேயோ அல்லது வீடுகளிலேயோ போய் போய் பாருங்க. போய் பார்த்தா தான் அவங்க படக்கூடிய பாடு தெரியும், அவங்க படக்கூடிய கஷ்டம் தெரியும். நமக்கு அல்லா நியமத்துகள் சிஹத்தை அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிறானே, அந்த ஆரோக்கியத்துடைய நியமத்தை தெரியும். அப்ப மௌத்துடைய அந்த ஞாபகம் வர வேண்டும் என்று சொன்னால் முதல் என்ன செய்யணும்? நோயாளிகளை போய் நலம் விசாரிங்க. அப்படி நலம் விசாரிப்பது என்பது மூத்த ஞாபகம் மூட்டும் என்பது முதல் செய்தி. இரண்டாவது என்ன என்று சொன்னால், யாராவது ஒருத்தர் மூத்தாகிவிட்டார் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அவருடைய ஜனாசாவை போய் பாருங்க, அவருடைய ஜனாசா தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால், அந்த ஜனாசா பார்க்கும் போது அப்படி நிரலுவோம், அவ்வளவு பயமா இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு கவலையா இருக்கும். அப்ப நம்முடைய மூத்து ஞாபகத்துக்கு வரேன், நம்முடைய மூத்து ஞாபகத்துக்கு வரும்போது நம்ம சௌபா செய்யணும், பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிற இந்த தூண்டுதல் வரும். அதனால மூத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகம் கூட்ட வேண்டும் சொன்னால், 1வது நோயாளிகளை சந்திப்பது, 2வது என்ன, மூத்தாகிவிட்டு ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அந்த மூத்த போய் பார்க்கிறது, ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது, ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது என்பது 2வது. 3வது என்ன என்று சொன்னால், ஆண்களை பொறுத்தவரை ஜியாரத்துல் குபூர், பொது மையவாரிகளுக்கு, பொது கபுரிஸ்தானுக்கு சென்று நீங்கள் எல்லாம் ஜியாரத்து பண்ணுங்கள். பொது கபுரிஸ்தான், தர்காக்கு போக சொல்லல, தர்காக்களுக்கு போக கூடாது. எதுக்கு போய்க்கலாம்? நம்மள மாதிரி நானும் நீங்களும் மூத்தா போயிட்டா அடக்கம் பண்ணுவாங்கல்ல, நானாமனா பள்ளிவாசல் அடக்கம் பண்ண போறாங்க, இல்ல துருப்பு பள்ளிவாசல வந்து அடக்கம் பண்ணுவாங்க, அல்லது ஜெனரல் பஜார் பள்ளிவாசல அடக்கம் பண்ண போறாங்க, அல்லது வந்து உறையூர்ல அடக்கம் பண்ணாங்கல்ல, உறையூர்ல அடக்கம் பண்ண போறாங்க, இப்படிதான் அடக்கம் பண்ண போறாங்க. அது மாதிரி பொது மையவாரி, பொது கபுரிஸ்தான் இருக்குது, அந்த கபுரிஸ்தானுகளுக்கு நீங்கள் செல்லுங்கள். அந்த கபிரஸ்தானங்களுக்கு சென்று நீங்கள் ஜியாரத்து பண்ணுங்கள் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. அந்த கபிரஸ்தானுக்கு நீங்கள் செல்லுகிற போது அந்த மூத்தா போன மக்களுக்காக நீங்க துவா செய்யுங்க, அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, ஒரு ஒரு துவா கூட அழகாக வருகிறது. ஆனால் துரதிருஷ்டமான வசதி என்னன்னு சொன்னா, நமக்கு எல்லாம் பல பேருக்கு அந்த துவாவுலாம் தெரியாது. கபிரஸ்தான்ல போய் ஜியாரத்து பண்றமே, அப்ப என்ன ஓதணும், என்ன துவா கேட்டு பாருங்க, தெரியாது. நான் துனியாவில் நிறைய சம்பாதிப்பாரு, நிறைய காசு பணம் இருக்கேன், நிறைய சொத்து சுகம் இருக்கேன், நிறைய பங்களா இருக்கேன், நிறைய காடுகள் இருக்கேன், இந்த துனியா துனியா பாத்தியலாக்க என்ன மாலி மாலி, என்னுடைய மால் என்னுடைய மால், என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்னுடைய, அப்படிதான் துனியாவில் நான் மூழ்கி விட்டோம். நான் கேட்கறேன், நீங்க ஜியாரத்து பண்ணுங்கள், ஆண்கள் ஜியாரத்து பண்ணுங்கள், ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா, தியாரத்து பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொல்றாங்க. நீங்கள் ஏன் தியாரத்து பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஃபைன்னஹா அன் துஸக்கிரல் மௌத், தியாரத் என்பது உங்களுக்கு எதை ஞாபகமூட்டும், மௌத்தை ஞாபகமூட்டும். தியாரத்து பண்ணுவது உங்களுக்கு எதை ஞாபகமூட்டுகிறது, மௌத்தை ஞாபகமூட்டுகிறது. இன்னொரு ரிவாயத்திலே ஃபைன்னஹா அன் துஸக்கிரல் ஆகிரா, அது உங்களுக்கு ஆகிரத்தை மறுமையை ஞாபகம் ஊட்டுகிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து பண்ண சொன்னாங்கல்ல, அப்ப கபூரஸ்தானில் ஓதக்கூடிய துவாவையும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கபூரஸ்தானுக்கு சென்று நீங்கள் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. இதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. என் அருமை சகோதரர்களே, நெஞ்சில கைய வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த துவா தெரியுமா தெரியாத, தெரியாது உங்களை பல பேருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இதுதான் நம்ம நிலைமை. பேசுவோம், வாய் பேசுவோம், நிறைய பேசுவோம், வெட்டி பேச்சுகள் பேசுவோம், வெட்டிய நரகத்துக்கு போகக்கூடிய வேலையை பாப்பமே தவிர, இந்த ரசூலுல்லாஹ் துவா செய்யு சொன்னாங்களே, ஜியாரத்து பண்றா, ஜியாரத்து போய் துவா செய்ய, நான் அந்த துவாவை கத்துத்தர ஓது சொன்னாங்கல்ல, எவ்வளவு பேருக்கு தெரியும். நம்ம எல்லாம் கலிமா சொன்ன முஸ்லீம்கள், கலிமா சொல்லிருக்கிறோம், 40 வயசு 50 வயசு பல கோடிகள் சொத்து வச்சுக்கிறோம். அப்ப 50 வயசுல பல கோடிகள் சொத்தை வச்சு துனியா அழிஞ்சு போகக்கூடிய உலகத்துக்காக சொத்தை வச்சுக்கிறோம், அழியாத உலகத்துக்காக எதை வச்சுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஜியாரத்தில் நீங்கள் ஓதக்கூடியதுவா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. கபூர்வாசிகளே, மூமினான முஸ்லிமான ஆண்களே பெண்களே, உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் உங்களையும் எங்களையும் மன்னிக்கட்டும். நீங்கள் முந்தி வீட்டீர்கள், நாங்க என்ன செய்வோம், பிந்தி வருவோம். அவங்க எல்லாம் முந்தி போயிட்டாங்க, அவங்க எல்லாம் முந்தி போயிட்டாங்க, நம்ம ஒரு நாளைக்கு பிந்தி நாங்க வரதான் போறோம் என்பதுதான் அந்த துவாவுக்குரிய பொருளாக இருக்கிறது. இந்த துவா பல பேருக்கு தெரியாது. இதை விட வெக்கக்கேடு என்ன என்று சொன்னால், ஜனாதா சுலகை தொழுகிறோம் இல்லையா, நீங்க நெஞ்சில கைய வச்சு யோசிச்சு பாருங்க, எல்லா பள்ளிவாசலையும் ஜனாதா தொழுகையில நாலு தக்பீர் சொல்லுவாங்க, அப்படித்தானே. எந்த பள்ளி எந்த ஜமாத் எந்த இயக்கம் எந்த அமைப்பு எதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை சொல்றாங்க, நாலு தக்பீர் சொல்லுவாங்க. நாலு தக்பீர்ல முதல் தக்பீர்ல அல்ஹம்து சூரா ஓதணும், அது உங்களுக்கு அதை கூட பல பேர் மூடி மறைச்சிடுறாங்க. அல்ஹம்து சூரா ஓதணும்னு சொல்றதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகையில முதல் தக்பீரில் அல்ஹம்து சூரா ஓதினார்கள். தெளிவாக ஹதீஸ் இருக்கிறது ஸஹீஹுல் புகாரில 1335, எடுத்து பாருங்கள் ஸஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் என்ன, 1335வது ஹதீஸ்ல பள்ளிவாசல் எடுத்து இருக்க, தெளிவாக ஹதீஸ் இருக்கு, பள்ளிவாசல்ல வந்து புகாரி வச்சிருப்பாங்க. கேட்டா என்ன, இது வந்து சுன்னத்துவல் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல், போர்டை வேற வச்சுக்கிறாங்க, புகாரியை வேற வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அல்ஹம்து சூரா பல இமாம்களே ஓதுவது இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஓதுவதற்கு ஜனாதா தொழுகை சொல்ல வைக்கிறாங்களே, ஓதுறதுக்கு நேரமும் தரவில்லை, தருவது கிடையாது. நம்ம அவுது சொல்லுவோம், பிஸ்மு சொல்லுவோம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் தாங்க ஓதுவோம், அவர் அதுக்குள்ள அல்லாஹு அக்பர், என்னமோ பெரிய மினிஸ்டர் மாதிரி, என்னமோ அவரை அவரை பிஎம்ஓ சிஎம்ஓ அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒன்றும் இல்லாம சும்மா வெட்டியா உட்காந்துக்கிட்டு, ஏயா நீ ஒரு அஞ்சு அந்த ரெண்டு நாலு தக்பீர ஒரு 4 நிமிஷம் துரு வச்சா என்ன, ஓதுனா என்ன, துவாவை கேட்டா என்ன, கேட்கிற மக்களை கேட்க விட்டா என்ன, நீனும் கேட்கறது இல்ல, அடுத்தவனையும் கேட்க விடுறது இல்ல. அப்ப முதல் தக்பீருக்கு பிறகு அலஹம்து சூரா ஓதணும், சரி, உங்களுக்கு ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு என்ன ஓதுனே, சலவா தரூத இப்ராஹிம், தெரியும் உங்களுக்கு, நான் கேட்கிறேன், வெக்கத்தை விட்டு நான் கேட்கிறேன், இந்த மூணாவது தக்பீருக்கு பிறகு ஜனாதா தொகையில் அந்த ஜனாதாவுக்காக கேட்கக்கூடிய துவா, முழு துவா உங்கள் யாருக்கு தெரியும், நீங்க கையை தூக்க சொல்ல மாட்டேன், இது ஜும்மாவுடைய சபை, தூக்க சொன்னா அசிங்கமா போயிறேன், தூக்க சொன்னா கேவலமா போயிறேன். இந்த ஜும்மா சபையின் கேவலத்தை விட நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மஹஷர் மைதானத்தில் வைத்து கோடான கோடிக்கு முன்னால் வைத்து, ஏண்டா நீ ஹதீஸ படிச்சிய, இந்த மாதிரி ஜனாசா தொழுகை எல்லாம் போய் தொழுதிய, இந்த மாதிரி அலி அக்பர் கத்து கத்துன்னு கத்துனானே, ஏண்டா ஜனாசா தொழுகையுடைய அந்த துவாவை மனப்பாடம் பண்ணல, நீ என்னை ஏமாத்துறியடா அப்படின்னு கேட்டா நீங்க அல்லாட்ட என்ன சொல்லுவீங்கிறத இப்பவே நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப மூன்றாம் தக்பீருக்கு பிறகு முழுக்க முழுக்க அந்த மையத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, துவாவை கற்றுக் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் பெரிய துவாங்க. எதுக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் தெரிய மாட்டேங்குது, அது கொஞ்சம் பெரிய துவா. சோம்பேறிகள் சோம்பேறிகள் பெரிய துவாங்கிறதுனால தெரிய மாட்டேங்குது, சின்ன துவா தெரிகிறது. நான் கேட்கிறேன், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹயா, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் தெரியுது? சின்ன துவா. பாத்ரூம்ல போறிய, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் ஹபாயிதி, தெரியும். வெளியே வர்றிய, உபரானக்க, தெரியும். ஏன் அந்த சோம்பேறிகள்ங்கிறதுனால நம்ம எல்லாம் குட்டி குட்டி துவா தானே, போனா போகுது மனப்பாடம் பண்ணிக்கிறலாம், போனா போகுது ஓதலாம், இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜனாதாவில் ஓதக்கூடிய துவா என்பது கொஞ்சம் பெரிய துவா. என்ன ஒரு ஒரு அரை அரை நிமிஷம் வரலாம், அல்லாஹு மகசிர் லஹு வரஹமுஹு வாஜிஹி வாஃபானுஹு வாக்கிரி முனுசுலஹு வவஸ்ய முதுகலஹு வகசிலுஹு பில்மாயி வசல் ஜிவல் மரத் وَنَقِّهِ مِنَ الْخَطَايَا كَمَا نَقَّيْتَ ثَوْبَ الْأَبْيَضِ مِنَ الدَّنَسِ وَأَبْدِلْهُ دَارًا خَيْرًا مِنْ دَارِهِ وَأَهْلًا خَيْرًا مِنْ أَهْلِهِ وَزَوْجًا خَيْرًا مِنْ زَوْجِهِ وَأَدْخِلْهُ الْجَنَّةَ وَعِذْهُ مِنْ عَذَابِ الْقَبْرِ وَمِنْ عَذَابِ النَّارِ. இந்த துஆவை நானா சொன்னேன்? இந்த துஆவை சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொன்னாங்க, ஓதுனாங்க. ஒரு சஹாபி மௌத்தா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஜனாசா துலு வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நேர் பின்னாண்டு துலு சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பணக்கார சஹாபி. மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து சஹாபாக்கள் சொன்னாங்கல்ல, நீங்கள் நடமாடும் சொர்க்கவாசிகளை இந்த பூமியில் பார்ப்பதாக இருந்தால், இதோ சுபஹானல்லாஹ் மணி 1:30 மணி ஆயிடுச்சு, சரி நான் முடிச்சிடுறேன், நான் முடிச்சிடுறேன், சரியா? நான் டயத்தையே நான் இப்பதான் பாக்கிறேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த சஹாபிய பார்த்து சொல்றாங்க, நீங்க நடமாறு சொர்க்கவாசின்னு சொல்லி புட்டு அந்த சஹாபி ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு. பின்னா ரசூல்லா துரு வைக்கிறாங்க, நேர் பின்னால இந்த சஹாபி தான் நின்றாரு. ரசூல்லாவுடைய இந்த துவாவை கேட்டு புட்டு அவர் சொல்லுவாரு, ரசூல்லா மூத்துக்காக ஜனாசாவுக்காக இந்த துவாவை கேட்டாங்கல்ல, அப்ப எனக்கு எப்படி ஆசை வந்துச்சுன்னு சொன்னா, இந்த மையத்தாக நான் இருக்க கூடாதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக இந்த துஆவை கேட்டிருக்க கூடாதா? ஏன்னா முழுக்க முழுக்க யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது அன்பு காட்டுவாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, இவருடைய எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக, கபருடைய அதாபுகளை விட்டு பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, சொர்க்கத்தை என்ன செய்வாயாக கொடுப்பாயாக என்று முழுக்க முழுக்க மையத்துக்காக கேட்கக்கூடிய துவா நம்மள வந்து, எனக்கு தெரிஞ்சு 90% மக்களுக்கு இந்த துவா தெரியாது. இதான் யதார்த்தமான உண்மை. நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை ஏமாத்திக்கிட்டுக்கிறோம். அதனால துணு வைக்கிற அஜரத்தை இந்த துவா ஓதுறாரா இல்லையாண்டு அல்லாஹ்வுக்கும் அஜரத்துக்குமே வெளிச்சம். ஏன்? நம்ம ஓதும் போது தயதர மாட்டுக்கிறாரு, கால்வாசிலே அடுத்த சலாம் கூட்டு போ, அடுத்த தக்பீர் சொல்லிடுறாரு, சலாம் கொடுத்து விட்டுறாரு. அப்ப அவரும் ஓதுறது இல்ல, நம்மள மாதிரி ஓதக்கூடிய மக்களையும் ஓத உறுறது இல்ல. அப்ப இந்த ஆறுமலை சகோதர்களே, அப்ப மூத்து உங்களுக்கு ஞாபகம் வரணுமா, ஒன்னாவது நோயாளியை போய் சந்திங்க, ரெண்டாவது ஜனாதா தொழுகை மூத்த போய் பாருங்க, ஜனாதா தொழுகையில போய் கலந்துக்கிறங்க, மூணாவது என்ன செய்யுங்க, ஜியாரத்து கபரு ஜியாரத்து, பொதுமைய வாடிக்கு தர்காவுக்கு போக சொல்லல, பொதுமைய வாடிகளுக்கு நீங்கள் போய் ஜியாரத்தை பண்ணுங்கள். நாலாவது, குரான் ஹதீஸ படிங்க, மார்க்கத்தை படிங்க, மார்க்கத்தை படித்தா தான் அந்த மௌத்துடைய பயம் வரும், மௌத்துடைய சிந்தனை வரும். மறுமையில போய் யாரு யாருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நீங்க துனியாவில் கோடீஸ்வரனா இருப்பீங்க, காசை கொடுத்து போலீஸ வேலை வாங்கலாம், காசை கொடுத்து அரசாங்கத்தை வேலை வாங்கலாம், காசை கொடுத்து எதையும் வேலை வாங்கி விடலாம் இந்த துனியாவில். ஆனால் மறுமையை பொறுத்தவரை உங்களுடைய செல்வமோ செல்வாக்குகளோ எந்த உதவிகளும் செய்யாது. எதா உதவி செய்யும்? நீங்க செஞ்ச அமல்கள், நீங்க செஞ்ச அமல்கள் மட்டும்தான் மறுமையில உதவி செய்யும். இதையும் நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. தன்னுடைய மகள் இதய துண்டு ஈர துண்டுன்னு சொன்னாங்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா நாயுடு சொல்லுவாங்க, யா ஃபாத்திமா சலி மின் மாலின் லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, ஏதாவது மாலுகள் ஹீல்கள் வேணும்னு சொன்னா என்கிட்ட கேளுமா, என்னால முடிஞ்ச பொருளாதார உதவிகளை செஞ்சிடறேன், மறுமையில் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. சொல்றது யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஏதாவது வேணும்னா துனியாவில் கேளுமா, நான் தர்றேன், ஆகிரத்தில் நான் நபிங்கிறனால உனக்கு வாப்பாங்கிறனால என்னால் எதுவுமே செய்ய முடியாதுமா என்று நபிகள் நாயகம் செல்லம் ஃபாத்திமா நாயகிட்டே சொன்னாங்க என்ற ஹதீஸுகள் பேசுகின்றன. அப்ப என் ஆறுமை சகோதரர்களே, நான் லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்ட் கொண்டு வந்தேன், இதை தாண்டி இங்கேயும் லிஸ்ட் வச்சுக்கிறேன், நான் கொண்டு வந்த குறிப்புல முக்காவாசி தான் முடிச்சுக்கிறேன், எனக்கு டைம் முடிஞ்சு போயிருச்சு, அதனால எதுக்கு நான் இதுகளை சொல்ல வர்றேன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் எப்ப அல்லாஹ் கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கணும், அதுக்குண்டான நன்மைகள் அதிகமா செய்யணும், தௌபாக்கள் தௌபாக்கள் டெய்லி டெய்லி என்ன செஞ்சு நல்லாட்ட தௌபா செஞ்சிடனே. அதே மாதிரி ஒரே ஒரு துவா சையதுல் இஸ்திக்ஃபார் இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வான அபுதுக்க வான அலா அஹதிக்க வவஅதிக்க மஸ்தத்அது அவுது பிக்க மின் ஷர்ரி மா சனஅது அபூ லக்க பிநிஅமதிக்க அலைய வஅபூ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபின்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், புரியுதா, உங்கள் சொன்னா 99% மக்களுக்கு ஏன்னா ஏன் தெரியாது, இதுவும் தெரியும், இதெல்லாம் பெரிய துவாக்களோ அதெல்லாம் தெரியாது. நான் கேட்கிறேன், இந்த துவாவை நீங்க மனப்பாரம் பண்ணி ஒப்பிட்டா தான் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ரினியூல் பண்ணுவோம், உங்க பாஸ்போர்ட்டை ரினியூல் பண்ணுவோம், உங்க பிசினஸ் லைசன்ஸ் இருக்குது, உங்க பிசினஸ் லைசன்ஸ் ரினியூல் பண்ணு சொன்னா இதையெல்லாம் ஒப்பிட்டா தான் ரினியூல் பண்ண முடியும் அப்படின்னு முதலமைச்சரோ பிரதமரோ அறிவித்தால் நீங்க மனப்பாரம் பண்ணி ஒப்பிவிட மாட்டீங்களா? ஏன் துனியா காசு புலூசு பணம் சொத்து சோகம் அப்ப துனியாவுக்கு மட்டும் ஒப்பிக்க முடியுது. ரசூல் சாஸ்திரம் எல்லாம் ஓது, இதை இந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை யார் ஒருவர் காலையில் ஓதி மாலைக்குள் மரணிக்கிறாரோ ஃபமாத்தமின் அஹ்லில் ஜன்னா, அவர் கண்டிப்பாக சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார். நல்லா மாஷால்லா தபாரக்கல்லா, நல்லா டெய்லி ஒதுக்கிடுவோம், டெய்லி கால மாலையில ரெடியா இருந்துக்கிடுவோம், ஏன்னா எப்ப எப்படி மூத்து வரும்னு தெரியாது. அல்லாஹ் கூப்பிட்டா நம்ம சொர்க்க அல்லாஹ்வுடைய அதாபு தாங்க முடியாது, நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கணும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியா டெய்லி காலையில மாலையில. ஏறக்குறைய நான் எப்ப இந்த ஹதீஸ படிச்சு எனக்கு வேறம் தெரிஞ்சிச்சோ, ஒரு 25 வருஷமா டெய்லி காலையில ஓதி மாலைக்குள்ள மூத்தா போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படி நினைச்சு ஓதுவேன். அந்த அர்த்தத்தை புரிந்து அர்த்தத்தை உணர்ந்து ஓதுவேன், மாலையிலேயே ஓதிடுவேன், காலையில மூத்தா போனா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணுமே காலைக்குள்ள. இன்னும் சொல்ல போனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னால இந்த 3 சூராக்கள் இஹ்லாஸ் ஃபலக் நாஸ் ஓதுவோம்ல, அதை ஓதி கையில ஊதி உடம்பெல்லாம் தடுக்கிட்டு மறுபடியும் சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதிட்டு தான் தூங்குவேன். ஏன் தூக்கத்துல மூத்தா போயிட்டா அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும், மாலையில ஓடுறது வந்து கிடைக்கும், இருந்தாலும் இந்த பயத்துல செஞ்சிடும், ஓதி ஓதிக்கிட்டு நம்ம ரெடியா இருந்துக்கிறனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே மௌத்து வந்து எப்பவும் வரலாம், எப்படியும் வரலாம், நீங்க சொத்து சுகம் எதுவும் உங்களுக்கு உதவி செய்யாது, நீங்க செஞ்ச அமல்கள் இபாதத்துகள் தான் மறுமையில வரும் உங்களுக்கு உதவி செய்ய. நதி மாதிரி நமக்கும் என்றைக்கு ஒரு நிலைமை ஏற்படலாம், அவர் சின்ன வயசுல மூத்தா போய் நமக்கு வந்து அல்லாஹ் பறக்க செய்யட்டும், ஆயுர்களை நீடிக்கட்டேன், எல்லாத்துலயும் பறக்க செய்யட்டேன், ஆனாலும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும், 90 வருஷமே வாழ்ந்தாலும், 100 வருஷமே வாழ்ந்தாலும், ஒரு நாளைக்கு போக தானே போறோம், போய்த்தானே ஆகணும். அதனால அந்த மறுமைக்காக நம்ம என்னென்ன சேர்த்துக்கிறோம், சேர்த்த நன்மைகள் என்ன, சேமித்த சொத்து என்னோருக்கும்ல்லாஹ் துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நான் வழக்கமாக ஒரு மாதமாகவே டயத்துக்குள்ளே முடிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வாரமும் டயத்துக்குள்ளே தான் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் அந்த கரெக்டாக 1:30 மணிக்கு முதல் குத்துபா, 1:35 ரெண்டாவது குத்துபா, 1:45 தொழுகை அப்படி தான் நினச்சிக்கிட்டு வந்து மேலே ஏறினேன். எனக்கு வந்து சில ஆதங்கம், சில கோவம், ஓப்பனாக சொல்லணும் ஆதங்கம் என்று சொல்வதை விட கோபம். என்ன கோபம், சொல்லி பார்க்குறோம், ஜனாதா தொழுகையை வந்து யாரும் மனப்பாடம் பண்ண மாட்டுக்கிறாங்களே, ஓத மாட்டுக்கிறாங்களே, சையீத் இஸ்திக்ஃபார் சொல்றோம், மனப்பாடம் பண்ண மாட்டுக்கிறாங்களே, ஓத மாட்டுக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த அந்த வேகம், அந்த வருத்தம், அந்த வேதனை, அந்த ஆதங்கம் எனக்கு இருக்குது. அதனால உங்கள்கிட்ட கொட்டிடுறேன். கொட்டுறது மட்டும் இல்லாம நாளைக்கு போய் அல்லாட்ட யாரெல்லாம் நான் சொல்லிட்டு நீ பாத்துக்கலாம் அப்படின்னு அல்லாட்டின்னு சொல்லிடுவோங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிறங்க. அப்புறம் இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் கேட்க வேண்டிய துவா என்ன என்பதை திருமறைய குர்ஆனில் சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 87வது வசனத்திலே அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன் என்பது துவா. துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹவே வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு இறைவனே இல்லை, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நிச்சயமாக அநியாயக்காரர்களில் நான் ஒருவனாகிவிட்டேன் என்பது இந்த துவாவின் பொருளாக இருக்கிறது. இந்த துவாவை ஓதினவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் ஓதினது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்டாங்க. அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட துவா, இந்த துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட துவாவாக இருக்கிறது. எனவே லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன் என்ற துவா உள்பட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை எல்லாம் சஹாபாக்கள் எப்படி சமீஅனா வாத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அந்த துவாக்களை அமல்படுத்தினாங்களோ, அந்த துவாக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சாங்களோ, அதுபோல நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين اللهم صل على محمد
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குதுபா பிரசங்கம் கேட்டீர்கள். உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் 77 93 22 79 7
3: முஸ்லிம் வானொலி.com.
4: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றறைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்க

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: தர்மம் செய்யும்படி ஏவிருக்கிறார். ஆனால் தர்மம் செய்யக்கூடாது என்று ஏவக்கூடிய ஒரே ஒருவன் ஷைத்தான் மாத்திரமே. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது ஷைத்தான் எப்பொழுதும் தர்மம் செய்பவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறான், வறுமை ஏற்படும் என்பதாக. இன்னும் பாவ செயற்களை செய்வதற்காகவும் ஷைத்தான் ஏவிக்கொண்டிருக்கிறார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஆகையால் அதிகமாக தர்மம் செய்வோம், ஷைத்தானுக்கு மாறு செய்வோம்.

0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி டாட் காம்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0794-777-1616-0.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தின்
2: தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanoli.com.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு விசேட ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஏஎல் ஃபைசால் மதனி அவர்கள்.
2: நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மார்க்க

நேரங்களில் நாம் செய்கின்ற சில செயற்பாடுகள் அறிந்தோ அல்லது அறியாமலோ அந்த செயற்பாட்டின் மூலமாக இஸ்லாம் என்ற கொள்கையில் இருந்து நாங்கள் தவறிவிடுகின்றோம். இஸ்லாம் என்ற கொள்கையை விட்டு நாங்கள் வெளியேறி விடுகின்றோம். அப்படி சில முக்கியமான விடயங்களை குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக சொல்லி இருக்கிறது. பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு மனிதன் செய்கின்ற செயற்பாடுகளில் அவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்று விடக்கூடிய பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதிலே வெளிப்படையாக நாம் எல்லோருக்கும் அல்லாவுக்கு இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவரை அழைத்தவருக்கு வணக்கம் செய்தல், அல்லாஹுவை மறுத்தல், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பொய்ப்பித்தல், இதெல்லாம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை மனிதன் அவற்றிலே பராமுகமாக இருக்கிறான். அதை மிக நுணுக்கமாக மனிதன் கவனிப்பது இல்லை. எனவே அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. சில நேரம் நாம் செய்கின்ற அந்த செயற்பாட்டின் மூலமாக இஸ்லாம் என்ற கொள்கையை விட்டு நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வெளியேறி விடலாம். அப்படி இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான இஸ்லாத்தை முறிக்கின்ற, இஸ்லாத்தினுடைய கொள்கையை விட்டு மனிதனை தூரப்படுத்துகின்ற, வெளியேற்றுகின்ற அப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன ஒரு சட்டம், சொன்ன ஒரு வாழ்க்கை நெறி. ஒருவருடைய மனதிலே அது தொடர்பான அதிருப்தி அவருக்கு ஏற்படுமாக இருந்தால், அது பற்றிய வெறுப்புணர்வு, கோபம் ஏற்படுமாக இருந்தால், அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் அவற்றை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேத ஆகமங்களை, அதிலே சொல்லப்பட்ட சட்டங்களை, அங்கே சொல்லப்பட்ட மார்க்க விடயங்களை அவர்கள் வெறுக்கிறார்கள். இந்த வெறுப்பின் மூலமாக அல்லாஹ் அவர்கள் செய்த அனைத்து அமல்களையும் அழித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் ஒரே ஒரு விடயத்தில் நமக்கு அதிருப்தி இருக்குமாக இருந்தால், ஒரு விடயத்தில் நமக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்தினால், அதே நமக்கு கோபம் ஏற்படுமாக இருந்தால், வெறுப்புணர்வு உருவாகுமாக இருந்தால், அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். உதாரணமாக ஜக்காத் என்ற கடமை இருக்கிறது. ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து அவர் சேமித்த பணம், இதிலே இஸ்லாம் ஜக்காத்தினுடைய அளவை அவர் அடைந்தால், அது குறிப்பிட்ட அளவு அந்த ஜக்காத்தை அவர் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சிந்திக்கிறார், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னுடைய வாழ்நாளை அதற்காக செலவிடுகிறேன், நான் சேர்த்த அந்த பணத்தை நான் இன்னொருவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? மார்க்கத்தின் இந்த சட்டம் அவருடைய உள்ளத்தில் ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குமாக இருந்தால், இந்த வெறுப்பு உணர்வு அவரை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அவர் காவிராக மாறிவிடுகிறார். இஸ்லாமிய ஆடைகள், குறிப்பாக பெண் சமுதாயம் சிந்திக்கிறார்கள், இன்றைய நவீன நாகரிக உலகில் இஸ்லாமிய ஆடை என்பது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையாகும். உலக அளவிலே பெண்கள் அரைகுறை ஆடையோடு திரிவதை ஒரு நாகரிகம் என்ற பெயரில் பார்க்கிறார்கள். எனவே இன்றைய கால சூழ்நிலைக்கு அதுதான் சிறந்தது. இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த இஸ்லாமிய ஆடை ஒழுங்குகள் என்பது அது பொருத்தமில்லை என்று ஒரு இஸ்லாமிய பெண் அவளுடைய உள்ளத்திலே இந்த சிந்தனை உருவாகிவிட்டால், அவள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறாள், அவள் காவிராகி விடுகிறாள். இதைத்தான் மார்க்கம் மிக தெளிவாக இந்த விஷயத்திலே சொல்லுகிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய கொள்கையை கருவறுத்து அவனை அந்த கொள்கையை விட்டு வெளியேற்றி அவனை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு செல்லுகின்ற காரியங்களில் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட என்ன காரியங்களாக இருந்தாலும் அதிலே ஒரு வெறுப்புணர்வும் கோபமும் ஒருவருக்கு ஏற்படுமாக இருந்தால், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்பதை மிக திடகாத்திரமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக அல் இஸ்திஹ்ஸாஉ பித்தீன், மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை அல்லது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு சுன்னா, அவற்றை ஒருவர்
பரிகாசிப்பாராக இருந்தால்

0: அவற்றை கேலிகிண்டலோடு அவற்றை அணுகுவாராக இருந்தால் அது கூட அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். ரசூலுடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அன்றைய கால மக்கள் பரிகசித்தார்கள். அந்த வேத வசனங்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற முஸ்லீம்களை கேலிகிண்டல் செய்தார்கள். அவர்களை தரக்குறைவாக பேசினார்கள். ஒருவர் மீது ஒருவர் சுட்டிக்காட்டி அவர்களை மிக மோசமான முறையிலே கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்டத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையுமா நீங்கள் பரிகசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். லா தஅதிரு, நீங்கள் எந்த காரணமும் கூற முடியாது. கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதன் பின்னால் இந்த காரியங்கள் உங்களை காபிராக்கி விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவேதான் கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வரையறைக்குள் நின்று வாழக்கூடியவர்களை ஒரு கட்டத்தில் ஒருவர் விமர்சிப்பாராக இருந்தால் அல்லது கேலி கிண்டல் செய்வாராக இருந்தால் இந்த கேலி கிண்டலின் ஊடாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். இது மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கை செய்த ஒரு விஷயமாகும். தாடி வைக்க வேண்டும் என்று மார்க்கத்தினுடைய ஃபர்ழ், அது ஒரு கடமை. ஒருவர் வைக்காமல் இருந்தால் அவர் தனித்த ஒரு தனித்துவமான அடிப்படையில் தவறு செய்கிறார். அவ்வாறு வைத்து வாழக்கூடியவரை ஒருவர் பரிகாசிப்பாராக இருந்தால், அவரை கிண்டல் செய்வாராக இருந்தால் அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு செயற்பாடு அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். ஒருவர் ஆடை எப்படி அணிய வேண்டும் என்பதை மார்க்கம் அழகாக வரையறை செய்து அவருக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய கரண்டிக்காலுக்கு மேலால் ஆடை அணிகிறார், இன்றைய கால நபி நாகரிக உலகில் அவை பொருத்தம் கிடையாது என்று ஒருவர் செய்கின்ற அந்த சுன்னாவை ஒருவர் மிக மோசமாக பரிகாசிப்பாராக இருந்தால் அதன் மூலமாக அவர் இஸ்லாம் என்ற குழுவை விட்டு வெளியேறி விடுகிறார். எனவேதான் குர்ஆன் மிக தீர்க்க தரிசனமான அற்புதமான ஒரு வேதம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்டவியல் பகுதிகளும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு விடயத்தை ஒருவர் பரிகாசம் செய்வாராக இருந்தால் அந்த பரிகாசம், அந்த பகடிகள் அவரை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். சில நேரங்களை நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் கூட ஜோக் அடிக்கின்ற, அதை ஒரு கிண்டலாக எடுத்து பேசுகின்ற, இப்படி இந்த இடத்துல இவரால் சொல்லப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் கூட பரிகாசம் செய்கின்ற பல மக்களை நாங்கள் பார்க்கலாம். இவைகள் அவர்களை அறியாமல் அவர்களை இஸ்லாம் என்ற அந்த வரம்பை விட்டு அவரை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. எனவே இது மிக பாரதூரமான குற்றம் என்பதை மார்க்க நமக்கு தெளிவூட்டி இருக்கிறது. இதே போன்றுதான் இஸ்லாத்தை விட்டு மனிதனை வெளியேற்றுகின்ற, இஸ்லாத்தை முறிக்கின்ற காரியங்களில் மூன்றாவது மிக முக்கியமான ஒன்றுதான், ஒரு முஸ்லிமான மனிதன் முஸ்லிம் சமுதாயங்களுக்கு எதிரான ஒரு சமூகம் முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் வன் செயல் வன்மையாக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த முஸ்லிம்களை பாதிக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த முஸ்லிம்களை அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டத்தில் அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவன் செய்கின்ற அநியாயங்களுக்கு முஸ்லிமான ஒருவன் அவனுக்கு உதவி செய்வானாக இருந்தால் அவனும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். அவற்றை நேரடியாக பலஸ்தீன் என்ற அந்த யுத்த காலங்களில் நிகழ்ந்த அந்த விடயத்தை இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலிய இராணுவம் பலஸ்தீன மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பலஸ்தீன மக்கள் எங்கெங்கே ஒளிந்திருக்கிறார்கள், எந்தெந்த இடங்கள் இருக்கிறார்கள் என்பதை முஸ்லீம் அந்த பலஸ்தீனத்தில் உள்ள ஒரு குழு காசிக்காக வேண்டி இயங்கக்கூடிய அவருடைய அந்த ஏதாவது பொருளாதார அந்த கொடுப்பவனுக்காக இயங்கக்கூடிய ஒரு சிறு குழு அந்த முஸ்லீம்களை காட்டி கொடுத்து அவர்களை கொன்று குவிப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த நிலை ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த நிலைப்பாடு அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் சமுதாயம் அநியாயம் செய்யப்படுகின்ற நேரத்தில் யார் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அந்த எதிரிகளுக்கு ஒரு முஸ்லிம் அவன் உதவி செய்வானாக இருந்தால் அந்த உதவி அவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடும். இதை அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறான். எனவே மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுகின்ற காரியங்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இஸ்லாத்தை முறிக்கின்ற மற்றொரு காரியம், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கம் மிகவும் தெளிவான பரிபூரணமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் குறைவுகள் கிடையாது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இவற்றை முழுமைப்படுத்தாமல் மரணிக்கவில்லை. அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கி நிஅமதி வ ரளைத்து லகும் இஸ்லாம தீனா. ஹஜ்ஜத்துல் வதாவிலே இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை மிக தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த வசனத்தை பதிவு செய்திருக்கிறான். எனவே மார்க்கம் தெளிவானது, முழுமைப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் ஒருவருடைய சிந்தனையில் இந்த மார்க்கத்திலே முழுமை கிடையாது, இந்த மார்க்கத்தை விட உலகத்திலே உருவாக்கப்பட்ட கொள்கை அல்லது ஒரு சட்டம் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சட்டத்தை விட மேன்மையானது, உயர்வானது, சிறந்தது என்ற ஒரு சிந்தனையை ஒருவர் வெளிப்படுத்துவாராக இருந்தால் இந்த சிந்தனை அவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடுகிறது. இஸ்லாம் இதை எப்படி அணுகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த நேர்வழிதான் சிறந்த நேர்வழியாகும். ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹுத்பாவுடைய ஆரம்பத்தில் நினைவூட்டப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகளாரினுடைய கொண்டு வந்த அந்த ஹதிதான், அந்த நேரான வழிதான் சிறந்த வழி என்பதை நமக்கு ஹதீஸ் தெளிவாக உணர்த்துகிறது. ஒருவர் சிந்திக்கிறார், அந்த வழியை விட உலகத்தில் உருவாக்கப்பட்ட குழுவிதான் சிறந்தது என்று இஸ்லாத்தை இரண்டாம் தரமாகவும், அதே போன்று உலகத்தில் உருவாக்கப்பட்ட கொள்கையை முதல் தரத்திலும் ஒருவர் வெயிப்பாராக இருந்தால் இந்த சிந்தனை, இந்த கொள்கை அவரை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும். இஸ்லாம் உலகத்திலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு தேவையான அது சட்டங்களாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், அவற்றை கொண்டு மனிதன் பயனடைவதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவில்லை. இஸ்லாம் அவற்றை வரவேற்கிறது. என்ன துறையாக இருந்தாலும், இஸ்லாம் அனுமதித்த என்ன துறையாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் கற்கலாம், அதன் மூலமாக பயனடையலாம், அதை மற்ற மக்களுக்கு போதிக்கலாம். நன்மையான அந்த வாசலை, அந்த கதவை இஸ்லாம் அடைக்கவில்லை. ஆனால் ஒருவருடைய சிந்தனையில் உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கையை விட, இஸ்லாத்தின் வழிகாட்டலை விட அது சிறந்த வழிகாட்டல் என்று அவர்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: யாசகம் எடுக்கக்கூடியவர்கள் பிச்சைக்காரர்கள், அவர்களை பார்க்கின்ற போதே மனதிலே சுழிப்பு ஏற்படும். அசிங்கமாக நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. காரணம், அவர்கள் போடுகின்ற ஆடை அசிங்கமாக கிழிந்து மோசமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அதுதான் ஒரு டிசைனான ஆடையாக, நவீன நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அது முக்கியமான ஒரு டீசண்டான உடுப்பாக இன்று மாறி இருக்கிறது. இன்றைக்கு அவற்றை அணியக்கூடிய இளைஞன் அவன்ட முன்னுக்கும் பின்னுக்கும் பல ஓட்டைகள் இடப்பட்டு அவற்றை அவன் ஒரு நாகரிகமாக நினைக்கிறான். இஸ்லாம் என்னுடைய இந்த அவுரத்தை மறைக்க சொல்லி இருக்கிறது, இன்றைய காலத்துக்கு இந்த இஸ்லாமிய கொள்கை பொருத்தம் இல்லை என்று அவன் சிந்திப்பானாக இருந்தால் இந்த ஒரு சிந்தனை அவனை இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுத்திவிடும். இன்றைக்கு இளைஞர்கள் உடுக்கின்ற ஆடைகளை, அந்த அவர்கள் வெட்டுகின்ற முடிகளை பாருங்கள். இஸ்லாம் சில முடியில் முடி வெட்டுகின்ற விஷயத்தில் கூட இஸ்லாத்தினுடைய அழகிய வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் மேலுக்கு முடியை வைத்து அவர் முழுக்க வலிக்கிறார், ஒரு சைட்டிலே முடியை வைத்து மற்ற சைட்டை வலிக்கிறார். இவற்றை இஸ்லாம் கஸ என்று சொல்லுகிறார், இவற்றை இஸ்லாம் தடை செய்கிறது. ரசூலுடைய காலத்திலே ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை கொண்டு வருகிறார், அந்த குழந்தையுடைய தலையில் ஒரு பகுதி முடி இருக்கிறது, மற்ற பகுதி முழுமையாக மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லா, ஒன்று வைப்பதென்றால் முடியை முழுசாக வை, இல்லது முழுமையாக அந்த முடியை சிதைத்து விடு என்று வழிகாட்டினார்கள். இப்படி செய்வது தடை செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இன்றைக்கு இளைஞர்களுடைய முடி சிகை அலங்காரத்தின் கோலங்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த முடிவெட்டுகின்ற அனைத்து ஸ்டைலும் அது யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இன்றைக்கு இஸ்லாமிய உலகையே நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற, முஸ்லிம்களை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நாட்டிலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தீய இஸ்ரேல் அந்த சமுதாயத்தினுடைய ஒரு வழிமுறை, அவற்றை களிமாற்றின ஒரு முஸ்லிம் ஒரு முக்கியமான நாகரிகமாக எடுத்து வாழுகின்றான் என்றால் இந்த சிந்தனை ஒரு மனிதனை அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்பதை மார்க்கம் மிகவும் கடுமையாக வலியுறுத்தி பேசியிருக்கிறது. எனவேதான் இஸ்லாம் கொண்டு வந்த இந்த சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம் இன்றைய காலத்துக்கு அது பொருத்தமில்லை, இந்த ஜெனரேஷனுக்கு இது சரிவராது என்று ஒரு இளைஞன் கருதுவானாக இருந்தால் நிச்சயமாக அது அந்த சிந்தனை அவனை இஸ்லாம் என்ற கொள்கையில் இருந்து வெளியேற்றிவிடும் என்ற எச்சரிக்கையை மிக தெளிவாக ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான காரணிகளில் ஒன்று, ஒரு மனிதன் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு கொள்கையை புறக்கணிக்கிறான், அவற்றை அவன் சரியாக நோக்குவது இல்லை. ஒருவர் ஒன்றை செய்யாமல் விடுவது என்பது ஒரு விஷயம், ஆனால் அந்த கொள்கையை அவன் புறக்கணிக்கிறான். இந்த புறக்கணிப்பு அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டு சும்மா அரவ அன்ஹா, பின்பு அவற்றை விட்டும் அவர்கள் புறக்கணிப்போடு நடந்து கொண்டார்கள். இன்ன அவர்களுக்கு நாங்கள் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ், இந்த மார்க்கத்தை புறக்கணிக்க கூடியவன் நரகவாதி என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறான். எனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவற்றை புறக்கணிப்பது நமது மார்க்கத்தில் இருந்து எங்களை வெளியேற்றக்கூடிய மிக கடுமையான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபித்தோழர் ஈரான் என்ற நாட்டுக்குள் நுழைகிறார், அவருக்கு ஒரு விருந்து விசாரம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்திலே அவர் உண்ட உணவிலே ஒன்று கீழே விழுந்து விடுகிறது. உடனே அந்த உணவை எடுத்து அவர் அதை சுத்தம் செய்துவிட்டு சாப்பிடுகிறார். அவருக்கு அவரை பார்த்து கொண்டிருந்த ஒரு காவலாளி அவருடைய காதுக்குள்ளே வந்து சொல்கிறார், இந்த உணவு மேசை நிறைய இவ்வளவோ உணவுகள் இருக்கின்றன, இவையெல்லாம் உங்களுக்காக, உங்களை கௌரவப்படுத்துவதற்காகத்தான் இந்த உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் ஒரு சிறிய உணவு விழுந்ததற்காக அதை எடுத்து சாப்பிடுகின்றீர்களே, இந்த சபை உங்களை பற்றி என்ன நினைக்கும் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார். உடனே அந்த சஹாபி சொல்லுகிறார், இந்த மூடர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்ன ஒரு சுண்டாவை, எனக்கு சொன்ன ஒரு வழிமுறையை நான் புறக்கணிக்க முடியாது என்று அப்படியான முக்கிய கட்டங்களில் கூட சஹாபாக்கள் மார்க்கத்தின் சட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டி மார்க்கத்தை வளர்த்திருக்கின்றார்களே தவிர மார்க்கத்தை எந்த கட்டத்திலும் அவர்கள் புறக்கணிப்போடு நடக்கவில்லை என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, வெறுமெனே அல்லாவுக்கு இணை வைத்தல், அல்லாவை மறுத்தல் என்பது மாத்திரமல்ல மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. இங்கே சொல்லப்பட்ட மிக நுணுக்கமான விஷயங்கள், இது நமது வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் நடந்தாலும் அது எங்களுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை வெளியேற்றிவிடும். அந்த நிலையில் ஒருவர் மௌத்தானால் அவர் காவிராக மௌத்தாகிறார், காவிர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் என்பதை குர்ஆன் நமக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக, முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறது. எனவே நமது வாழ்க்கையில் நாம் எந்த இஸ்லாத்தை ஏற்று வாழுகிறோமோ அந்த இஸ்லாத்தை கடைசி மூச்சு வரைக்கும் அதை பாதுகாத்து அந்த இஸ்லாத்தினுடைய நிழலில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக.
0: நேர்கள் இதுவரை வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஃபைசல் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தில் கேட்கலாம். அப்படி இல்லாவிட்டால் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் உங்கள் டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.
3: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com
4: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
5: ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனை மையவாடிக்கு அழைத்து செல்லும் போது அவனுடன் மூன்று விடயங்கள் பின்தொடர்ந்து செல்லும். அதில் ஒன்று அவனுடைய குடும்பம், இரண்டாவது அவனுடைய பொருளாதாரம், மூன்றாவது அவனுடைய நற்செயல்கள். அடக்கி முடிந்ததற்கு பின்னால் இரண்டு விடயங்கள் திரும்பிவிடும். அதைத்தான் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பொருளாதாரமும் அவனோட ஒரே ஒரு விடயம் மாத்திரம் தங்கிவிடும் என்று சொன்னார்கள். அதுதான் அவனுடைய நற்செயல் என்று சொன்னார்கள்.
4: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
3: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com
4: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
5: அவர்களுடைய ஹவுல் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கும் உங்களுக்கும் அந்த ஹவுலுடைய பாக்கியம் கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்திப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
4: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய
5: பொன்மொழிகள். பொதுவாக இந்த துனியாவுடைய வாழ்க்கை முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்று சில விடயங்களை, சில பாவமான விடயங்களை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹுவை ஏற்காதவர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் என்பதாக சொன்னார்கள். ஆகையால் எங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி யார் அல்லாஹுடைய மகாமை பயந்து அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்ற பயத்தோடு இந்த உலகத்தில் பாவத்தை விட்டும் பயத்தோடு வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறார். ஜஸாகுமுல்லாஹு
4: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த சிறப்பு மார்க்க சொற்பொழிவானது தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது. சகோதரர் ஃபாரூக் அலி அவர்கள் எங்களுக்காக அனுப்பியிருந்தார். இந்த விசேட ஜும்மா குத்துபா உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஹபீப் முகமது ندوي أبرهل
6: بسم الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون وقال النبي صلى الله عليه وسلم أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك أو كما قال صلى الله عليه وسلم بني تركرية الله من الديار خليل الله ديه كربيال مين دم الله ديه செல்லத்தை சென்று உம்ரா செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தந்தான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். உம்ராவுடைய பயணத்திற்கு முந்தைய ஜும்மாவிலே அமானிதம் பற்றி பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி தான் அமானிதத்தை குறித்த இன்னும் பல செய்திகளை அறிய வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில் அமானிதம் என்பது எத்தனை வகை எதோடு தொடர்புடையது என்பதை நாம் விரிவாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதம் உறவுமுறை பேணல், அல் அமானா வஸிலத்து ரஹீம். இந்த இரண்டுமே துருசலுல் அமானத்து வஸிலத்து ரஹீம், அமானத்தும் உறவுகளை பேணுவதும், இந்த இரண்டும் மறுமை நாளில் அனுப்பப்படும். இந்த இரண்டும் அனுப்பப்படும்னு சொன்னால் மறுமையில் எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு தோற்றம் இருக்கும். அமானிதம் என்பதற்கு ஒரு தோற்றம் அளிக்கப்படும், உறவு முறையை பேணுதல் அதற்கு ஒரு தோற்றம் அளிக்கப்படும். இந்த அமானிதமும் உறவு முறையை பேணலும் இந்த இரண்டும் மறுமை நாளில் அனுப்பப்படும். அவை இரண்டும் சிராத்துடைய பாலத்தினுடைய ரெண்டு ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்படும். சிராத்து பாலத்தினுடைய ரெண்டு ஓரங்களில், அதான் நரகத்தினுடைய மேலே அமைக்கப்படுகிற ஒரு பாலம். இந்த ரெண்டையும் யார் பேணினாரோ அவை இரண்டும் அவர் நரகில் விழாமல் அவரை தடுத்து பாதுகாக்கும். இந்த ரெண்டையும் யார் பாதுகாக்க தவறினாரோ, அமானிதத்தையும் உறவு முறையையும் பாதுகாக்க தவறினாரோ, அப்போது இந்த ரெண்டும் அவரை கைவிட்டுவிடும், அவர் நரக பாலத்தில் நரகத்தில் விழுந்து கிடப்பார்னு சொன்னார். இப்போ இந்த ஒரு ஹதீஸிலிருந்து அமானிதம் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சராசரி வார்த்தையாக நாம் அதை கடந்து போகிறோம் இல்லையா. அமானிதங்கிறது ஒரு சராசரி வார்த்தை, அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம், அவர்கிட்ட அமானிதம் இல்லை, இவர்கிட்ட அமானிதம் இல்லை, யார்கிட்டையும் அமானிதம் இல்லை அப்படின்னு லேசாக சொல்லுவார். ஒரு நிமிஷம் தன்னை நோக்கி ஏண்ட அமானிதம் இருக்குதா, அடுத்தவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு நாவால் சொல்வது ரொம்ப லேசு. யார்கிட்டையுமே அமானிதம் இல்லைங்க, அந்த யாரிடமும் என்பதில் நீரும் ஒருவர் தான், நானும் ஒருவர் தான். எல்லாருமே இந்த அமானிதத்தை என்ன செய்கிறோம், மீறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் அமானிதம் என்பதை உலமா பெருமக்கள் மூன்று வகையாக பிரிப்பாங்க. ஒன்று, அமானிதம் என்பது பைனல் அப்தி ஒரப்பிஹி, அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான அமானிதம். இரண்டாவது, அல் அமானத்து பைனல் அப்தி ஒபைனன் நாஸ், அடியானுக்கும் பிற மனிதர்களுக்கும் இடையிலான அமானிதம். மூணாவது, அல் அமானத்து பைனல் அப்தி வநஃப்ஸிஹி, ஒரு அடியானுக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் மத்தியிலான அமானிதம் என்ற அமானிதத்தை மூணு வகையாக பிரிப்பாங்க. அப்போ அமானிதத்தினுடைய முதல் வகை என்ன, அல்லாவுக்கும் உங்களுக்கும் இடையிலானது. அல்லாவுக்கும் உங்களுக்கும் இடையிலான அமானிதம் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லுவாங்க, அத்தீனு குல்லுஹு அமானா, இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிப்பது தான் அமானிதம். அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும், அதான் அமானிதம். ஒது அமானிதம், பூர்த்தியாக நீங்கள் ஒது செய்வது அமானிதம். நீங்கள் ஒது சரியாக செய்கிறதே இல்லை, ஒது கரெக்டாக செய்கிறதில்லை, அது நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையான அந்த ஒதுவில் மோசடி செய்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. நம்மில் பலர் ஒதுவை முழுமையாக நிரப்பமாக செய்கிறதில்லை, ஒதுவுடைய ஆதாபுகளை பேண்டதில்லை, ஒது கூட கரெக்டாக செஞ்சிடலாம். மறக்காமல் எத்தனை பேர் ஒது ஆரம்பிக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்கிறோம், எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்கிறோம் ஒது ஆரம்பிக்கிற நேரத்தில், ஒதுவை முடித்ததும் எத்தனை பேர் ஒது முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாவை ஓதுறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் பேண தவறினால் எவ்வளவு குறை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அமானித குறை. ஒதுங்கிற வணக்கத்தில் நீங்கள் செய்கிற அமானித குறைபாடு, அப்போ அது ஒரு அமானிதம். தொழுகை ஒரு அமானிதம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, தொழுகை ஒரு அமானிதம். அந்த தொழுகை நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் ஏவியவை, எல்லாமே அமானிதம் தான். இப்படியானா மொத்த தீனுமே அமானிதம் தான். அதனால தான் முழு தீனையும் முழுமையாக கடைபிடிப்பதற்கு பேர் இஸ்திகாமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, சையபத்னி ஹூதுன், ஹூதுங்கிற ஒரு அத்தியாயம், இந்த அத்தியாயம் இருக்கிறது அது என்னை நரைக்க செய்து விட்டதுன்னு சொன்னாங்க. சையபத்னி ஹூத், ஹூதுங்கிற ஒரு சூரா, இந்த அத்தியாயம் என்னுடைய தலைமுடியை நரைக்க வைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு இமாம் பைஹக்கி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. ஒரு இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவில் பார்த்தாங்களாம். பார்த்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னதாக எங்களுக்கு அறிவிக்கப்படுது, ஷையபத்தினி ஹூதுன், ஹூதுங்கிற அத்தியாயம் என் தலைமுடியை நரைக்க வைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாமே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், நான் இந்த ஹதீஸை சில நேரங்களில் கனவுகள் மூலமாக கூட பெருமானாருடைய ஹதீஸை உறுதிப்படுத்துவாங்க. இப்போ சொன்னாங்க, ஆம், இந்த ஹதீஸை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த இமாம் கேட்டாங்களா, இந்த சூராவில் எந்த விஷயம் இவ்வளவு கவலைப்பட்டு உங்களுடைய தலைமுடைய நரைக்க வைத்தது, இந்த சூராவில் இருக்கிற நபிமார்களுடைய சரித்திரமானு கேட்டான். இல்லை அப்படின்னா, இந்த சூராவில் சில சமுதாயங்கள் அழிந்ததை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே, அது உங்களை கவலையடைய செய்து தலைமுடி நரைச்சிருச்சான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னான். பிறகு எதுதான் உங்களுடைய முடியை நரைக்கும் அளவிற்கு இந்த சூறால ஏதுன்னு கேட்டான். பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஆயத்து தான், ஃபஸ்தகிம் கம உமிர்த, நபியே நீங்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு ஏவப்பட்டீரோ அந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்குப்பீராக. இந்த ஆயத்து தான் தீனில் உறுதியாக நிற்கணுமே அப்படிங்கிற கவலையில் என் தலைமுடின்னு அரைச்சிருச்சுன்னு சொன்னான். இன்னைக்கு தீனில் உறுதியாக நிற்கணுங்கிற கவலை நம்மில் யாருக்காவது இருக்கிறதா என்ன? அப்போ முழு தீனுமே என்னங்க? அமானதம். மொத்த தீனுமே அமானிதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்றைய நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? இந்த தீன் நம்மிடத்தில் இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகள் கோளாறு, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் கோளாறு இல்லையா, எல்லா விஷயத்திலும் நாம் நம்முடைய தவறுகள் தான் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மை அலை வைத்திருக்கிறது இல்லையா. இன்றைக்கு எல்லாருக்கும் பயம், பட்டியல்களை பார்த்துட்ருக்கிறோம். மஷர் மைதானத்தில் சொர்க்கப்பட்டியலா நரகப்பட்டியலான்னு அங்கேயும் பட்டியல் கொடுக்கப்படும் இல்லையா. இப்போ உலகமே நமக்கு மஷராக காட்சியளிக்குது, உலகமே ஒரு மஷர், இங்கும் அங்கும் ஓட்டம், அந்த பூத்தில் இருக்குதா, இந்த பூத்தில் இருக்குதான்னு சொல்லி, இந்த அமளி துமளியே இப்படின்னு சொன்னால் மஷருடைய அமளி துமளி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் இந்த தீனுங்கிற அமானிதத்தை விட்டோம். தீனுங்கிற அமானிதத்தை நாம் கைவிட்டதனுடைய விளைவு தான் இது நடக்குது. நாம் ரெண்டு விஷயங்கள் உலகத்தில் செய்யணும், கரெக்டாக மார்க்கத்தை கடைபிடிக்கணும், ரெண்டாவது உலகத்தில் எதிரிகளால் வீழ்த்தப்படாமல் இருப்பதற்கு என்ன ராஜதந்திர நடவடிக்கைகள் செய்யணுமோ அதையும் நாம் செய்யணும். நாம் அதை செய்ய தவறிட்டோம். சொன்னாங்க, எல்லா காலத்திலையும் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாங்க, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இங்கே கவனமாக இருங்க. தடுப்பணை கட்ட வேண்டிய நேரத்தில் தடுப்பணை கட்டலை, இப்போ வெள்ளம் ஆர்ப்பரித்து கொண்டு வருது, இனி எந்த தடுப்பணையும் பயனளிக்காது, அல்லாஹ் காப்பாற்றினாலே தவிர நம்முடைய நிலைமை படுமோசம். அது வார்த்தைகளால் எல்லாம் விவரிக்கவே முடியாது. நீங்கள் இப்போ என்ன ரிசல்ட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கரண்ட் ரிசல்ட்டே பார்க்குறீங்க. இதுதான் நாடு முழுவதும் நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும். உலகத்தில் முயற்சி எவன் செய்கிறானோ அவனுக்கு வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சி தான். பாத்தில் இருக்கிறான், அசத்தியத்தில் இருக்கிறான்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட, ஒரு முறைப்படுத்தப்பட்ட, ஒரு வகுக்கப்பட்ட, ஒரு முறையான அமைப்பு ஆர்எஸ்எஸ். 100 வருஷமாக அவர்கள் அவசரம் கிடையாது. நம்மை போன்று இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், நாளைக்கு வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அப்படி எல்லாம் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு நிதானமான திட்டம் இல்லையா? ஒரு 300 வருஷத்திற்கான திட்டம், 50 வருஷம், 5 வருஷம் கிடையாது, 300 வருஷம். அந்த திட்டத்தை அவர்கள் படிப்படியாக செயல்படுத்தினாங்க. அன்றைக்கு அந்த திட்டத்தை படித்த முஸ்லீம் அறிஞர்கள் எச்சரித்தாங்க, இந்திய முஸ்லீம்களே உஷாராயிருங்க. நாம் அன்னைக்கு எல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அடிதடிகளும் சண்டையும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இதான் நமக்கு மத்தியில். இந்து மதம் அப்படின்னு ஒரு மதமே இல்லை இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் அல்லாத மக்கள். அவர்களுடைய உண்மையான மதம் என்ன? குலதெய்வ மதங்கள். ஒவ்வொரு குலத்திற்கு ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு தெய்வம், ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு வழிபாடு. ஒரு மதம்னா என்ன? அந்த மதத்திற்கென்ற பொதுவான அம்சங்கள் இருக்கும், அதான் மதம் இல்லையா? இப்போ இந்து மதத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற இந்து மக்களை இணைக்கிற ஏதாவது பொதுவான அம்சம் இருக்குதா சொல்லுங்க? அவங்க குலதெய்வ வழிபாட்டாளர்கள் தான், அந்த மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் திட்டமிட்டார்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சார் அமைத்தவர்கள், எல்லாத்தையும் இந்துங்கிற ஒரு பேரில் இணைக்கணும். வெற்றி அடைஞ்சாங்க, எல்லா வகையிலையும் வெற்றி அடைந்து இன்றைக்கு அவங்க உச்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நாம் தீனையும் கடைபிடிக்கலை. குறைஞ்சபட்சம் நம்முடைய துனியாவை சரி செய்வதற்கான ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தோமா? அதையும் நாம் சரி செய்யலை. எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்குவான். இது பெருமானாருடைய நபிமார்களுடைய வழிமுறை அல்ல. அல்லாஹ் அப்படியெல்லாம் மொத்தமாக உதவி செய்ய மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டால் என்ன செய்து பாம்பாக மாறுது இல்லையா? தன்னுடைய அக்குள்ள கை வச்சாங்கன்னு சொன்னால் டார்ச்லைட்டை விட, ஏன்னா ஒப்பீடுகள் அல்லாஹ்வுடைய அதிசயத்தை ஒப்பிடக்கூடாது. டார்ச் லைட்டு வெளிச்சம் வேறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அக்குள்ள இப்படி கை வச்சு எடுத்தாங்கன்னா கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் பிரகாசிக்கும். இந்த அற்புதத்தை எல்லாம் கொடுத்து அல்லாஹ் இல்லையா, ஒரு பாறையில் அடித்தா பாறை பிளக்குது. ஏன் இந்த வெளிச்சத்தை கொண்டு ஃபிரௌனை அழிச்சிருக்கலாமா இல்லையா? அந்த ஃபிரௌனுக்கு கீழேயும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய தோழர்களும் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? அப்போ எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நிகழாது, எல்லா நேரத்திலையும் அற்புதங்கள் நிகழாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு நியதி வச்சிருக்கிறான், எதிரிகளுக்கென்று ஒரு டைம் இருக்குது. அந்த நியதிப்படி தான் உலகத்தில் போகும். நம்ம நினைக்கிற மாதிரி துவா செஞ்சால் உடனே அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. அல்லாஹ்வுடைய நியதிப்படி தான் அல்லாஹ்வுடைய உதவிகளும் அல்லாஹ்வுடைய திட்டங்களும் உலகத்தில் நடக்கும். ஆக நான் சொல்ல வந்தது, அமானிதம் மார்க்கமே அமானிதம். நம்ம அந்த அமானிதத்தை தூக்கி போட்டோம். வாரிசுரிமை சட்டங்களை நாம் மதிக்கலை, தலாக்குடைய சட்டங்களை நாம் மதிக்கலை, வக்ஃபுடைய சட்டங்களை நாம் மதிக்கலை. அல்லாஹ்வுடைய எந்த சட்டத்தை நாம் மதித்தோம்? தீனுங்கிற இந்த அமானிதம் அல்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்தான். அந்த அமானிதத்தை மதிக்க தவறியதன் விளைவு தான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள். அமானிதத்தினுடைய 2வது வகை, நமக்கும் சக மனிதர்களுக்கும் இடையிலான அமானிதம். இந்த சக மனிதர்களுக்கிடையிலான அமானிதம் அது ஏகப்பட்ட வகை. நீங்கள் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அது அமானிதம், வாக்குறுதி அமானிதம் அது. அதே போலதான் ஒருவரிடம் கடன் வாங்கினால் அது அமானிதம். ஹதீஸில் அதுவும் வருது, கடன் ஒரு அமானிதம். இப்போ கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றணும், அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கணும், அந்த கடனை நிறைவேற்றத்தை உதவி செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் துவாவும் செய்யணும். முதல்ல எண்ணம் இருக்கணும், கடனை நிறைவேற்றுகிற எண்ணம், கடனை நிறைவேற்ற முயற்சி, கடனை நிறைவேற்ற அல்லாஹ்விடத்தில் உதவி கோரல். இந்த மூன்றும் இருந்தால் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்ற வழிவகை செய்யாமல் இருக்கவே மாட்டான். அப்படி சஹாபாக்கள் கோடிக்கணக்கில் கடனாளிகளாக மூத்தா போனாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏமாத்துற எண்ணம் கிடையாது. இந்த 3 வழிமுறையும் செஞ்சாங்க, தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க. இந்த 3ஐயும் செஞ்சால் அல்லாஹ் கடனை அடைப்பான்னு சொல்லி அது மாதிரியே அவங்களுடைய கடன்கள் நிறைவேறியது. அப்போ கடன் ஒரு அமானித மனிதர்களுக்கு மத்தியில் இல்லையா? இன்னைக்கு இந்த அமானிதத்தில் நாம் எவ்வளோ மோசடி பண்ணுறோம், எத்தனை வாக்குறுதியை நாம் மீறுறோம். இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்தாங்க. அழைத்து சொன்னாங்க, ஒரு பயணத்தில் ஒரு குறைஷி வாலிபர் என்னிடம் உங்களுடைய மகளை எனக்கு நிக்கா செய்து கொடுங்கன்னு சொன்னார். நானும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சரிப்பா கொஞ்சம் காலம் கழித்து நான் நிக்காக செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தோம்ப்பா, நான் மறந்துட்டேன். அந்த குறைசி வாலிபருக்கு நம்முடைய இந்த மகள் உங்களுடைய சகோதரி பிள்ளைகளை அழைச்சி சொல்கிறாரு, நீங்கள் இவரை அந்த இந்த பெண்ணை அவருக்கு நிக்காக பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாக்குறுதியும் ஒரு அமானிதம். பெருமானார் சொன்னாங்க, அமானிதம் இல்லாதவனிடம் ஈமான் கிடையாதுன்னு சொன்னாங்க. மௌத்தாகிற நேரத்தில் அப்போ ஒருவருக்கு நான் பெண் தருவதாக சொன்னால் அதுவும் அமானிதம். உங்கள் பெண்ணுக்கு என் பையனை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் அது ஒரு அமானிதம். அமானிதம் என்பது மனிதர்களுக்கு இடையில் ஒரு வகை அல்ல. நாம் எத்தனை வாக்குறுதிகளை மீறுகிறோம்? அமானித மீறல். வாக்குறுதியை மீறுவது அமானித மீறுதல். வாங்கிய கடனை கொடுக்காதிருப்பது அமானித மீறல். இந்த அமானித மீறலை நாம் செய்கிறோம். அடுத்தவர் நம்மிடம் தந்து வைக்கிற ஒப்படைப்புகள், கீழே கடந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க, அமானிதம். அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும்? மார்க்க அதற்கென்று சட்டங்களை வைக்குது. யார் பொருள், எப்படி அதை கொடுக்கணும், அதில் மார்க்கம் சட்டங்களை வைத்திருக்கிறது. ஹம்பலி மதுஹபுடைய ஒரு பெரிய அறிஞராக அறியப்படக்கூடியவர்கள் அல்லாமா இப்னு அக்கீல் என்று ஒரு அறிஞர். அவருடைய வரலாறுல எல்லாருமே இதை எழுதுறாங்க. இமாம் ஜஹபி அவர்களும் தம்முடைய சீயர் அலாமின் நுபலாங்கிற கிதாபில் எழுதுறாங்க. இப்னு அக்கீல் ரஹமத்துல்லா அலை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. மக்கால போய்கொண்டிருக்கும் போது திடீரெண்டு காலில் ஏதோ தட்டுப்படுகிறதுன்னு பார்க்குறாங்க. ஒரு பை, அந்த பையில் ஒரு சிவப்பு நிற கையால் கட்டு போடப்பட்டிருக்குது. சரி, பையில் என்ன இருக்குது தெரியாது. அந்த பை யாருடையது என்று அப்படியே தேடுறாங்க. ஒரு வயதான பெரியவர், யாராவது என்னுடைய ஒரு இந்த இந்த அடையாளத்தை சொல்லி இந்த பையை கண்டிங்கன்னா கொடுங்கன்னு சொல்கிறார். உடனே இமாம் இப்னு அக்கீல் போகிறாங்க. உங்கள் பையுடைய கலர் என்ன, எந்த கலரில் கயிறு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அது அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பெரியவங்க சொன்னாங்க, இப்போ இதில் இருக்கிற காசை நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லி. இல்லை இல்லை வேண்டாம், கீழே கடந்து எடுத்தேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி. இது நடந்த பிறகு அல்லாமா இப்னு அக்கீல் ஹஜ்ஜை முடித்து விட்டு நேராக பைத்துல் மக்தீஸ் போகிறாங்க. அந்த காலத்தில் அது ஷாமில் இருக்குது. பைத்துல் மக்தீஸில் போய் தொழுது விட்டு பிறகு சிரியாவில் உள்ள ஒரு நகரம், ஹலப் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட காசு எதுவும் இல்லை, சரியான பசி. சிரியா வந்து குளிர் பிரதேசம். ஒரு பள்ளிவாசலில் குளிரில் வந்து நடுங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, படுத்துருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரம் வருது. அந்த பள்ளியினுடைய இமாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, இவரை பார்த்தா பெரிய ஆலிமா தெரியுது, நீங்கள் தொழுவீங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஃபஜ்ரு தொழுவிச்சாங்க. மக்களுக்கெல்லாம் அவருடைய கிராத் ரொம்ப பிடித்திருந்தது. அது ரமலானும் நெருங்கி விட்டுருந்த காலம். மக்கள் சொன்னாங்க, நீங்கள் எந்த ஊரோ தெரியாது, அவங்க பகதாதிலிருந்து வர்றாங்க, ரமதான் வரைக்கும் இருங்க, எங்கள் பள்ளியினுடைய பொறுப்பை பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. ரமதானில் இருந்தாங்க, மக்களுக்கு தொழுவிச்சாங்க. ரமதான் முடிந்தது, மக்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்கள் பள்ளியினுடைய இமாமை உங்களுக்கு மனமுடித்து வைக்கிறோம் என்று மனமுடித்தான். அந்த பெண்ணை நிக்கா செய்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் உருவாகி அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிரசவ நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் ஒரு மரண வியாதிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய இடத்துல இவர் பார்க்குறாரு, அந்த மக்காலை கண்டெடுத்தாரே அந்த சிகப்பு நிற அந்த பையும் இருக்குது, இது என்னன்னு கேட்டாங்க. இது நான் மக்கால இருந்து கண்டெடுத்து ஒரு வயதான பெரியவற்றை நான் கொடுத்ததாச்சேன்னு சொல்லி. அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, அது நீங்கள் தானா, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அது யாரல்ல, அவங்க தான் என்னுடைய தந்தை, அவங்க தான் இந்த பள்ளியினுடைய இமாம். அவங்க அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் என்னுடைய மகளுக்கு மக்கால என்னுடைய கந்த காணாப்போன பையை கண்டெடுத்து நேர்மையாக என்கிட்ட ஒப்படைச்சாரு, அவரை மாதிரி ஒரு கணவனை என் பிள்ளைக்கு கொடுன்னு அல்லாட்ட துவா செஞ்சுருந்தேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு கொடுன்னு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க என் தந்தை. அந்த தந்தையினுடைய மக தான் நானுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சரி என்னங்க இதை சொல்லிட்டு மூத்தா போயிட்டாங்க. இப்போ அவருக்கு அந்த அம்மா மூலமாக குழந்தையும் கிடைத்தது, அந்த பையில் இருந்த தங்க தீனார்களும் கிடைத்தது, அந்த அம்மாவுடைய தந்தை வழியாக கிடைத்த எல்லா விதமான சொத்துகளும் அவருக்கு கிடைத்தது. ஒரு ஒரு நம்பிக்கை அமானிதத்தை கடைபிடித்ததுனால ஒன்றுமே இல்லாமல் இருந்த இமாம் இப்னு அக்கீல் அவர்கள் அந்த பெண் மூலமாக பெரிய பணக்காரராக ஆனார். நீங்கள் அமானிதத்தை பேணினால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வரலாம். அமானித துரோகம் செய்தால் மறுமையில் கிடைக்கிற தண்டனை வேற. இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தண்டனை அதை விட கடுமையானது. அமானிதத்தை துரோகம் பண்ணி அவர் உங்களுக்கு எதிராக துவா செஞ்சிட்டாருன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும், உங்களுடைய குடும்பம் நாசமாக போயிடும், அமானித மோசடி என்பது யாருக்கு துரோகம் பண்றீங்களோ அவர்களுடைய பத்வா உங்களை சும்மா விடாது. ஆக அருமையானவர்களே, இதில் நமக்கு பேணுதல் வேண்டும். அடுத்தவர்களுடைய அமானிதங்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பணி செய்யக்கூடியவர்கள் முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அவங்க முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது. முதலாளிகள் தொழிலாளர்களுடைய சம்பளங்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அதில் துரோகம் செய்யக்கூடாது. அமானிதம் ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு தரப்பிலும் இருக்குது அமானிதங்கிறது. எல்லாருமே அமானிதத்தை பேணும். ஊழியர்களுக்கும் அமானிதம் இருக்குது, முதலாளிகளுக்கும் அமானிதம் இருக்குது. இந்த அமானிதங்கள் அத்தனையும் பேணப்படும் போது தான் இந்த உலகம் அமைதியாக இருக்கும். நம்ம ஸல்லல்லாஹு அவங்களிடத்துல ஒரு சாதாரண சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லா, கியாமத் எப்போ வரும்னு கேட்பாங்க. கியாமத்து எப்போ வரும்? மத்தஸ்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை இப்படிதான் சொல்லுவாங்க, இது அதுயத்தில் அமானா, அமானிதம் பாலாக்கப்படும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அமானிதம் பாலாக்கப்படும், யார்த்தையும் அமானிதம் இருக்காது. மீண்டும் அந்த சஹாபி கேட்பாங்க, அமானிதம் பாலாக்கப்படுதல் என்றால் என்ன? அதற்கு பெருமானர் அழகா விளக்கம் கொடுப்பாங்க. இந்த காலத்திற்கு பொருத்தம், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி தந்ததிரி ஸாஅ, விவகாரங்கள் பொறுப்புகள் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். பொறுப்புகள் தகுதி இல்லாதவன் கையில் போச்சு, தந்ததிரி ஸாஅ, கியாமத்தை எதிர்பாரு. அப்போ கெட்டவர்கள் கையில் பொறுப்புகள் போனால், அயோக்கியர்கள் கையில் பொறுப்புகள் போகுமையானால், உலக அழியப் போகுது என்பதை எதிர்பாருங்கள். அந்த காலம்தான் கியாமத்துடைய நெருக்கத்திற்குரிய காலம். இது தஜ்ஜாலுடைய வருகைக்கான காலம். இது நல்லோர்களிடத்தில் பொறுப்புகள் போகிற காலம் அல்ல, தீயவர்கள்ட்ட தான் போகும். இனி நடக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இனி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம், அப்போ தான் உலகம் மீண்டும் ஒரு முறை நேர்மையான நிம்மதியான ஆட்சியை பார்க்கலாமே தவிர, இனி உலகம் அப்படி தான் இருக்கும். கெட்டவங்க கையில் ஆட்சி போகிறதுல ஆச்சரியம் இல்லை. இனி இப்படி நடக்கும் என்று பெருமானார் சொன்ன பிறகு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ அமானிதம் வீணாக்கப்படுவது என்பது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று பெருமானார் சொல்வதை கவனத்தில் வைக்கும். மூன்றாவது, அமானிதம் என்பது ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உறுப்புகளுக்கும் இடையிலான அமானிதம். நம்முடைய உறுப்புகள் முழுவதும் இருக்கிறதே, இவை அனைத்துமே அமானிதம்தான். பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா உறுப்புகளுக்குமே கட்டுப்பாடுகள் போடுறான். எல்லா உறுப்புகளுக்கும் கட்டுப்பாடு. இந்த கால் இருக்கிறதே, இந்த கால் எப்படி நடக்கணும்னு குர்ஆன் கட்டுப்பாடு போடுது. நம்ம வாகனத்திற்கு அரசாங்கம் கட்டுப்பாடு போடலாம், எவ்வளவு ஸ்பீடில் ஓட்டலாம் அதுக்கு கட்டுப்பாடு போடலாம் இல்லையா, சில பாதைகள் ஒன்வே என்று கட்டுப்பாடுகள் போடலாம். குர்ஆன் வந்து காலுக்கு கட்டுப்பாடு போடுது. என்ன கட்டுப்பாடு? நீங்கள் நடக்கும்போது வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, ஆணவத்தோடு கால்களை அடித்து கொண்டு நடக்காதீர்கள். அப்போ நடப்பது கூட எப்படி நடக்கணும்? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லுவான், எம் ஷூன ஃபில் அர்தி ஹவுனா, பூமியில் பணிவோடு நடப்பார்கள். இந்த உறுப்புகள் அமானிதம், இந்த கால் என்னுடையது, நான் எப்படி நடந்தா என்ன? இல்லை, இப்படி தான் நீ நடக்க வேண்டும் என்று காலுக்கு கட்டுப்பாடு போடுறான். உங்களுடைய குரலுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். என்னுடைய குரல் தானே, அல்லாஹ் சொல்கிறான், வஃதுல் மின் சௌதிக்க, உன்னுடைய குரலை அடக்கி பேசுங்கிறான், குரலை தாழ்த்தி பேசுங்கிறான். இன்ன அன்கரல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர், குரல்களில் ஆக கேடுகட்ட குரல் கழுதையின் குரலுங்கிறான். என்ன அர்த்தம்? சத்தமாக பேசுகிறவன் கழுதைக்கு ஒப்பானவன் ஆயத்து சொல்லுது. யார் சத்தமாக பேசுகிறானோ அவன் குரல் கழுதையின் குரல் என்று எல்லாம் சொல்கிறான், கழுதையை போலங்கிறான். குரலை தாழ்த்தி பேசுங்க. இந்த ஆயத்து இறங்கின பிற சஹாபாக்கள் பயந்தாங்க, குரலை உயர்த்துவதற்கு பயந்தாங்க. இப்போ குரல் என்னங்க? எப்போதுமே அமைதி. குரலுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான், நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். வலா தமுத்தன்ன ஐனைக் இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜமின், இந்த பார்வைக்கு கட்டுப்பாடு. அல்லாஹ் சொல்கிறான், அடுத்தவர்களுக்கு வழங்கி இருக்கிற எதையும் நீ பார்க்காத. இந்த ஆயத்து எவ்வளோ அற்புதமான ஆயத்து! பிறருக்கு நான் கொடுத்துருக்கிற காரை பார்க்காத, பிறகு நான் கொடுத்துருக்கிற அடுத்தவன் மனைவியை பார்க்காத. அதனால் அவனுக்கு நான் நாடியது, பிறருக்கு நான் கொடுத்த வீடு, பிறருக்கு நான் கொடுத்த வசதி. லா தமுத்தன்ன ஐனைக, இந்த பார்வையை நீட்டாதேங்கிறான். லா, இந்த பார்வைக்கு கட்டுப்பாடு போடுறான். அதே போல தான் செவிக்கு கட்டுப்பாடு போடுறான். ஒலா தஜஸ்ஸு, அடுத்தவன் என்ன பேசுகிறான், சில பேருடைய இடமே அதானே, நாலு பேர் ஏதாவது பேசுனா பக்கத்தில் போய் நிற்கிறது, என்ன பேசுகிறாங்க? ஒலா தஜஸ்ஸு, அடுத்தவர்கள் பேச்சை ஒட்டு கேட்காதேங்கிறான். நம்முடைய செவிகளுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பாடு. நாம் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, அல்லாஹ் சொல்லுவான் கூலூல் இன்னாசி ஹுஸ்னா, பேசுனா நல்லதை மட்டும் பேசு. சொல்லுவாங்க உலமாக்கள், உலகத்தில் எல்லா பொருளுமே அது அதிகமாக இருந்தால் நல்லது, ஒரே ஒரு பொருள் அது அதிகமாக இருந்தால் கெட்டது. அது என்ன? பேச்சு. பேச்சு மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். மற்ற எல்லாமே அதிகமாக இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிகமாக இருந்தால் அழித்து விடும். அது என்ன? பேச்சு. பேச்சை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இந்த பேச்சில் தான் எல்லா ஆஃபியத்தும் சலாமத்தும் இருக்குது. பேச்சை குறைச்சிடணும், தேவையான விஷயத்தை தவிர வேற எதையும் பேசக்கூடாது. அப்போ நம்முடைய உறுப்புகளுக்கு கட்டுப்பாடு போடுது. ஆனால் இன்றைய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் வந்த பிறகு, இந்த மொபைல் ஃபோன்கள் வந்த பிறகு நம்முடைய எல்லா உறுப்புகளும் தவறு செய்யுது. இப்போ கண் பார்க்கக்கூடாததை பார்க்குது, காது கேட்கக்கூடாததை கேட்குது, கை இருக்கு இல்லையா அந்த கையால் தானே தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் நோண்டுறோம், அப்போ அதுவும் தவறு செய்கிறது. எல்லா உறுப்புகளும் இன்றைக்கு தவறு செய்யக்கூடியதற்கு இந்த ஃபோன்கள் ஒரு காரணமாயிடுச்சு. நம்முடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு அமானிதம் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் இந்த ஃபோனால் தான் வழிகிடுறாங்க. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருமே இந்த ஃபோன்கள் மூலமாகத்தான் வழிகிடுறாங்க. இப்போ நம்முடைய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு கட்டி போச்சு. அரபியில் பாருங்களேன், மனித உறுப்புகள் இருக்கிறது, இந்த உறுப்புகளுக்கு அரபியில் அல் ஜவாரிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாரிஹானா பன்மை, ஜவாரிஹ ஜாரிஹாங்கிற வார்த்தை ஒருமை, அதற்கு பன்மை தான் ஜவாரிஹ். இந்த உறுப்புகளுக்கு ஜவாரிஹன் ஏன் சொல்கிறோம்? ஜவாரிஹுக்கு அரபியில் என்ன அர்த்தம்னா காயப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவை தான் இந்த உறுப்புகள். நீங்கள் கையால் தப்பு பண்ணீங்க, கையால் ஒரு அந்நிய பெண்ணை தொட்டீங்க, உங்கள் உள்ளம் கெட்டுரும். கண்ணால் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தீங்க, உங்கள் உள்ளம் கெட்டு போயிடும். நாவால் ஒரு அசிங்கத்தை பேசுனீங்க, உங்கள் உள்ளம் கெட்டுரும். உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த உறுப்புகள். அதனால் இந்த உறுப்புகளுக்கு பேர் ஜவாரே. அருமையானவர்களே, இந்த உறுப்புகள் எல்லாமே அமானிதமே. இந்த அமானிதத்தை நீங்கள் பேண வேண்டும். ஆக மூன்று வகை அமானிதங்கள் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலானது, உங்களுக்கும் பிற மனிதர்களுக்கு இடையிலானது, உங்களுக்கும் உங்கள் உறுப்புகளுக்கும் இடையிலானது. இந்த அமானிதத்தை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் பன்மையில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார்? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம், தங்களுடைய அமானிதங்கள். இப்போ சொன்ன பாருங்க, எல்லா வகை அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் ராவூன் அவர்கள் பேணி நடப்பார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹ் இந்த அமானிதம் என்கிற ஒரு ஒப்பற்ற குணத்தை பேணி நடக்கிற மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. அருமையானவர்களே, காலம் எவ்வளவு நெருக்கடியானது என்பது உங்களுக்கு தெரியும். எஸ்ஐஆரை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் தகவல்கள் படிச்சிருப்பீங்க, நான் பேசி தான் தெரியணுங்கிற தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்மை ஓட்டுரிமை பாதிக்கப்படலாம், ரெண்டாம் தர குடிமக்கள் ஆக்கப்படலாம், எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்முடைய தகவல்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்குது இல்லையா. யார் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பதில் இதில் ஏதாவது உண்மை என்னங்கிறது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நம்மை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்குதா? இல்லை. ஆனாலும் கூட மக்களை ஒரு பதற்றத்தில் வைக்கணும், மக்களை ஒரு பயத்தில் வைக்கணும், மக்களை ஒரு அச்சத்தில் வைக்கணும். இதுக்கு பேர் தான் தஜ்ஜாலிய குழப்பம். தஜ்ஜாலிய குழப்பம்னா அதுதான், என் பேச்சை கேட்காதவன் பயத்தில் தான் இருப்பான், என் பேச்சை கேட்காதவன் அச்சத்தில் தான் இருக்கணும். தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அவனுடைய இந்த சிறு சிறு படைகளால் குழப்பம் ஏற்படும். நாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் இருக்கிற இன்றைய இந்திய சூழல் எப்படி இருக்குதுன்னா, ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌனால் பனு இஸ்ராயல்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்களோ அந்த நிலை தான். பனு இஸ்ராயல்களுடைய எல்லா உரிமைகளும் பறித்தான், அவங்களுடைய குடியுரிமை வாழ் உரிமை எல்லாமே பறிக்கப்பட்டது. அத்தகைய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய காலத்தை நாம் பார்த்தோம்னா, அவங்க தாயிஃபிலிருந்து திரும்பி வரும்போது அவங்க அல்லாஹ்விடத்தில் சொன்ன அந்த உரையாடல் இருக்குதே, அந்த நிலையில் தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். தாயிஃபிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற போது மிகுந்த கவலையோடு வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக துக்கமான ஒரு தருணம் எதுன்னு கேட்கப்பட்டுச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்போ அந்த தருணத்தை தான் சொன்னாங்க, தாயிஃபிலிருந்து திரும்பி வருகிற தருணம். அந்த நேரத்தில் அவங்க வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு ரொம்ப பொருந்தும். அவங்க சொன்ன மூணு விஷயத்தை பாருங்க, அல்லாஹும்மா இன்னி அஷ்கு இலைக்க லாஃப குவத்தி வ கில்லத்த ஹீலத்தி வ ஹவானி அலன்னாஸ். இந்த மூணு இருக்குது. எல்லா அஷ்கூ இலை உன்னிடமே நான் முறையிடுகிறேன். லாஃபகுவதி என்னுடைய பலம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. பலவீனம்தான், பலம் இல்லை. ரெண்டாவது சொன்னாங்க கில்லத்த ஹீலத்தி, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது வழி தெரியல, அதான் கில்லத்து ஹீலா, என்ன செய்யறது தெரியல. வஹவானி அலன்னாஸ், மக்களிடத்தில் நான் ரொம்ப ஏளனமாக பார்க்கப்படுகிறேன்னு சொன்னான். இந்த மூன்றுமே இன்றைக்கு நமக்கு பொருந்தும். இன்றைக்கு நாம் மிக பலவீனமாக இருக்கிறோம். எப்படி நமக்கு யார் உதவி செய்வாங்க தெரியாது, யாரால் நம்முடைய பிரச்சனை தீரும் தெரியாது, எத்தனை பேர் நீக்கப்படலாம் என்ன செய்ய போகிறோம் தெரியாது. கில்லத்து ஹீலத்தி, நம்முடைய தப்பிக்கிற வழி தெரியாமல் இருக்கிறோம். வஹவானி அலன்னாஸ் இல்லையா, மக்கள் மீடியாக்கள் எல்லாம் நம்மளை தவறாக பேசுது. எங்காவது ஒரு சம்பவம் நடந்தால் முஸ்லீம்களுடைய ஃபோட்டோக்கள் காட்டப்படுது இல்லையா, ஒரு பயணத்தில் பஸ்ஸில் ட்ரெயினில் வந்தால் அந்த ஃபோட்டோவையும் பார்க்குறான், நம்மளையும் பார்க்குறான் இல்லையா. அந்த ஃபோட்டோவில் வரக்கூடிய பாய்மார் தானே இவரும் இருக்கிறாரு. இப்போ மக்கள் பார்வையில் நாம் இழிவாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பும் போது சொன்ன அதே நிலைமை தான் இன்னைக்கு இந்தியாவில் நமக்கு இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னாங்க இல்லம் எக்கும் பிக்க அலைய கதபுன், எல்லாம் எவ்வளோதான் பிரச்சனை இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாரும் இந்த துவா தான் நீங்கள் ஓதணும். தாயிஃபிலிருந்து திரும்பி வரும்போது சொன்னாங்க இல்லையா, எல்லா பிரச்சனை இருக்கட்டும் யா அல்லாஹ், இல்லம் எக்கும் மிக்க அலைய கதபுன், நீ என் மீது கோபமா இல்லை என்று சொன்னால் ஃபலா உபாலி, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன்ட்டான். இதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்கட்டும், என்ன நெருக்கடி வேணாலும் வரட்டும், இல்ல எக்கும் மிக்க அலைய கதப், நீ எங்கள் மீது கோபமாக இல்லை என்றால் ஃபலா உபாலி, நான் பொருட்படுத்த போறதில்லைன்னு சொல்லிவிட்டு அஸ் அலுக்க பினூரி வஜிஹி கல்லதி அஷரக்கத்தில் அஹுதுலுமா, உன்னுடைய அந்த நூரை கொண்டு எந்த பிரகாசத்தினால் உலக இருள் எல்லாம் வெளிச்சமாகி விட்டதோ அந்த பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன். ஓ அஸ்ல ஓ அஸ்லஹ பிஹி அம்ரு துன்யா வல் ஆஹிரா, உன்னுடைய எந்த நூரின் மூலமாக உலகம் ஆகிரம் எல்லாமே சீராக இருக்கிறதோ அந்த நூரை கொண்டு கேட்கிறேன், நீ என் மீது கோபப்பட்டு விட வேண்டாம். அங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க, எல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறேன்னு தெரியல, ஆனால் நீ என் மீது கோபப்பட்டு விட வேண்டாம், நீ என் மீது கோபப்பட வேண்டாம், உன்னுடைய பொருத்தத்தை கேட்குறேன், லக்கல் ஓசுபா ஹத்தா தருவா, உன்னுடைய பொருத்தத்தை கேட்குறேன், நீ பொருந்தி கொள்கிற வரை கேட்டுக்கிட்டே இருப்பேன், லா ஹவுல வலா குவத இல்லா பிக். இதுதான் அந்த துவாவுடைய முடிவு. இந்த துவாவை எப்போ பெருமானார் கேட்டாங்களோ அல்லாஹால அவங்களுடைய மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தான். இந்த துவாவோடு மக்காவுக்கு திரும்புகிறாங்க. அதிலிருந்து சில நாட்களில் மேராஜுடைய பயணம், பெருமானாருக்கு ஆறுதல் அளிக்கிற பயணம். அதனால் இதே நிலைமையில் நாம் இருக்கிறோம். இந்த அரபி வாசகத்தை நீங்கள் சொல்லணும்னு தேவையில்லை, இந்த கருத்தை அல்லாட்ட எல்லாரும் முறையிடுங்க. எல்லாம் நாங்கள் பலம் இல்லை, எங்கள்கிட்ட எந்த விதமான உபாயமும் இல்லை, நாங்கள் மக்கள் பார்வையில் கேவலமாக பார்க்கப்படுறோம், நீ எங்கள் மீது கோபப்படவில்லையானால் எதையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், உன்னுடைய நூரை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், இந்த நூரை கொண்டு இந்த உலகம் பிரகாசிக்கிறதோ நீ எங்கள் மீது கோபப்பட்டு விட வேண்டாம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பி. சில திக்ருகள் அதிகமாக ஓத வேண்டிய காலம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, ஹஸ்பி அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, இந்த துவா ஓத வேண்டிய காலம், ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமி ழாலிமீன் வனஜ்னா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வநஊது பிக மின் ஷுரூரிஹிம். எனவே நாம் நம்மாலான முயற்சி, நம்மள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை நாம் எந்த பொய்யும் சொல்ல தேவையில்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, உள்ளதை தான் சொல்ல போகிறோம். நாம் பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்தவர்கள் அல்ல, நாம் பங்களாதேஷிலேருந்து ஓடி வந்தவர்கள் அல்ல, நாம் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள். நம்மள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுக்குறோம், முயற்சி செய்கிறோம், அல்லாட்ட துவா செய்கிறோம், அல்லாட்ட துவா செய்கிறோம். எல்லா எதிரிகளுடைய சூழ்ச்சியை அவர்களுக்கே பாதகமாக திருப்பி விடு, அவங்களுக்கே பாதகமாக்கிடு என்று துவா செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. வாஹுரு தஅவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை விசேட ஜும்மா குதுபா பிரசங்கம் கேட்டீர்கள். அமானிதம் என்ற தலைப்பிலான விசேட இந்த ஜும்மா உரையினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா உரையினை எங்களுக்காக அனுப்பியிருந்தார் சகோதரர் ஃபாரூக் அலி, அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
7: அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத்.
2: முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்கல்ல மிகவும் பொறுமதியான அமானிதமான ஒரு நியமத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய அவரவர்களுடைய வாழ்க்கை. என்னைக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா வெறுமனே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்தாகுங்க என்பதான் அல்லாஹு தாலா தந்த தரல்ல. என்னைக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்திருக்கக்கூடிய பெரியோரு அமானிதம் என்பதை எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக வந்து கொண்டிருக்குது. வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்குது. வாழக்கூடிய வாழ்க்கையில

அதுக்கு பின்னால வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு பின்னால மற்ற மனிதர்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டினோம், துனியால ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சோம், அதுக்கு பின்னால நாங்க வஃபாத் ஆகினோம், எங்களோட மௌத்துக்கு பின்னாலையும் எங்களுடைய வாழ்க்கையுடைய சம்பவம் அது சம்பவமாக அல்ல, ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் சரித்திரமாக பேசப்படும். இதுதான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை வாழ்றது அதிகமானவங்க குறவு, வெறுமனே வாழ்றாங்க, வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிக்கலுமோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு சொத்து செல்வங்களை சேர்க்கலுமோ சேர்க்கிறாங்க, அதுக்கு பின்னால் அந்த சொத்து செல்வங்கள்ல பின்னுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க, அதுக்கு பின்னால மௌத்த சந்திக்கிறாங்க. இப்படிதான் அதிகமானவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களால துனியால எந்த ஒரு பரோசனமும் கிடைக்கிறல்ல, அடுத்த மனிதர்களுக்கு எந்த ஒரு பரோசனமும் இல்லை, அடுத்த மனிதர்கள் எதையும் அவங்கள கொண்டு சாதிக்கிறாங்களும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த நீயத்துல நாங்க எல்லாம் வாழுவோமோ அந்த நீயத்து தான் மௌத்தாகக்கூடிய நேரம் கபூலாகும். ஒரு மனிதன் எந்த நீயத்துல வாழ்றானோ அந்த நீயத்துலதான் அவனுடைய வாழ்க்கை கபூலியத்தாகும். ஒரு மனிதன் சும்மா வெறுமனே பிறந்து அவன் வாழ்ந்துட்டு வஃபாத்தாக ஓணும் என்ற நீயத்துல வாழ்ந்தா, சொத்து செல்வத்தை சேர்த்துட்டு வஃபாத்தாக வேண்டும் என்ற நீயத்துல ஒரு மனிதன் வாழ்ந்தா அவனுடைய மௌத்துடைய கட்டமும் அப்படிதான் அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி வாழ்ந்தா அல்லாஹ் பொருந்தி கொள்ளுவானோ, எப்படி வாழ்ந்தா எங்கட வாழ்க்கை சம்பவம் ஒரு சரித்திரமாக மாறுமோ அந்த முறையில வாழ்றதுக்கு நானும் நீங்களும் பழகி கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால பெரிசாக இல்லாட்டியும் எங்களால பெரியோரு நாட்டுக்கு, அப்படி இல்ல பெரியோரு ஊருக்கு, அப்படி இல்ல எங்களுடைய ஏரியாவுக்கு மஹல்லாவுக்கு, அப்படி இல்ல பெரியோரு சமூகத்துக்கு எங்களை முன்னுதாரணம் காட்ட ஏலாட்டியும் எங்கட வாழ்க்கை சம்பவம் எப்படி சரித்திரமா மாறணும் தெரியுமா? யாக குறைஞ்சது எங்கட குடும்பம் சரி எங்களை முன்னுதாரணமா எடுக்கணும். வாழ்க்கையில நான் இவரை போல வாழணும் அப்பா, நான் வாழ்க்கையில நான் தொழுகையாளியா மாறினது இந்த மனுஷனை பார்த்துதான், நான் பொய் பேசுறத விட்டது இவரை பார்த்துதான், நான் ஹஜ்ஜும்ராவுடைய ஆசை வந்தது இவரை பார்த்துதான், நான் நோம்பாளியாக மாறினது இவரை பார்த்துதான், நான் பாவத்தொட்டு நன்மை செஞ்சது இவரை பார்த்துதான். எத்தனை குடும்பங்கள்ல எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்க? நாங்க முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு யோசிக்கோம். நாங்க மூத்த மனிதனாக ஈக்கேலும், வயசுல மூத்தவராக ஈக்கேலும், ஆனா எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்களா? இவரை போல நான் வாழணும் என்று சிந்திக்கிறாங்களா? இவருடைய வாழ்க்கையை போல ஏண்ட வாழ்க்கை ஈக்கோம் என்று சொல்லி விரும்புறாங்களா? ஆக குறைஞ்சது எங்கட குடும்பத்துல எங்கட மனைவி விரும்புறாவா, எங்கட புள்ள விரும்புதா, எங்கட கூட பிறந்த சகோதரர்கள் விரும்புறாங்களா, எங்கட சின்ன கம்யூனிட்டி எங்கட நண்பர்கள் ஒரு 10 பேர் விரும்புறாங்களா? இந்த கூட்டாளிய போல நான் ஈக்கணும் அப்பா, இவளை போல வாழணும் அப்பா, இப்படி விரும்புறா எத்தனை பேர் ஈக்கிறாங்க எங்கட வாழ்க்கைய பார்த்து? என்னையமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? கவலையான செய்தி, எங்களை பார்த்துதான் பெரியோரு கூட்டம் பாவத்தை பழகுறா, பாவத்தை பழக்கிட்டு மௌத்தாகிறோம். அது நாங்க வெறுமனே சொசைட்டிக்கு மட்டுமல்ல, எங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, எங்கட குடும்பத்துல எங்கட பிள்ளைகளுக்கும் பாவத்தை பழக்கிறதும் நாங்க தான், எங்கட பிள்ளைகளை தீய வழியில கொண்டு போறதும் அந்த புள்ள மாறுறதும் எங்களை பார்த்துதான். ஏனென்றா எங்கட வாழ்க்கை அப்படி மோசமாயி. என்னையமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களே முன்னுதாரணமாக எடுத்து வாழக்கூடிய மக்களாக துனியால வாழணும் என்றா, எங்கட வாழ்க்கை ஒரு சம்பவமாக அல்ல சரித்திரமாக எங்கட மௌத்துக்கு பின்னால பேசப்படணும் என்றா, எங்கட வாழ்க்கையில வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிஃபத்துண்டி. இந்த சிஃபத்தை நாங்கள் வாழ்க்கையில வளர்த்து கொண்டோமா, நிச்சயமாக எங்களை எங்கட குடும்பம் முன்னுதாரணமா எடுக்கும், எங்களை எங்கட குடும்பம் ஒரு ரோல் மாடலாக எடுக்கும். என்னையமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு. தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக நானும் நீங்களும் சமூகத்தில் ஈக்கும், தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்குள்ளான கலந்து ஈக்கும். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அது நபிமார்களாக ஈக்கேலும், அதுக்கு பின்னால சஹாபாக்களாக ஈக்கேலும், தாபிஉங்கள், தபஉ தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், மூத்த உலமாக்கள் ஐக்கியலும், வாழ்க்கையில தியாகம் செஞ்ச சுட்டின்தான் இவ்வளவு லேசாக இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு ஈக்குது. அவங்க செஞ்ச தியாகம் நாங்க லேசா இஸ்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு போறோம், எங்களுக்கு பெரிய கஷ்டம் கிடைக்குது இல்ல.

0: எங்களுக்கு பெரிய சிரமம் அல்ல. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில செஞ்ச தியாகங்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நேரம் சாதாரண மனிதனா தான் வந்தாங்க. களிம இல்லாம எவ்வளவு காலம் மீந்தாங்க, எவ்வளவு பெரும் பாவங்கள்ல சஹாபாக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா எப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள வருவதோ, அதுக்கு பின்னால் அவங்களுடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. பெரிய தியாகம் செய்யக்கூடிய மக்களா மாறினாங்க. ஏன்? இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரிசாக நாங்கள் வெளியில தேட தேவல்ல, ஒவ்வொரு சஹாபாக்களும் எங்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணம். ஒவ்வொரு சஹாபாக்களும் நேரம் ஈக்கிறத போல ஒன்று ரெண்டு சஹாபாக்களுடைய விடயங்களை பார்ப்போம். சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, இவங்க யார் இஸ்லாத்துடைய பார்வையில எப்படியான ஒரு சஹாபி? சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு வரலாறு தெரியாவா? எடுத்து பாருங்க. வாலிபர்கள் கண்ட நின்றவன பின்னுக்கால போறத கொஞ்சம் முடுமோ? கண்ட நின்றவனை ஃபாலோ பண்றத கொஞ்சம் முடுமோ? எங்களே யாருண்டே தெரியா, ஆனா அவனை நாங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் ஓரத்துக்கு வைங்க, எடுத்து பாருங்க. யார ஃபாலோ பண்ணணும் தெரியுமா? சஹாபாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த சஅதி இப்னு முஆத் ரழியல்லாஹு எடுத்து பாருங்க, எப்படியாப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? 30 வருஷம் கலிமா இல்ல வாழ்க்கையில, 30 வருஷம் வாழ்க்கையில கலிமா இல்ல. இஸ்லாத்துக்கு வந்தது 30 வயதுல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலே இந்த மதீனாக்கு ஹஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால ஒரு சஹாபி அனுப்பினாங்க மதீனாக்கு, முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து மதீனால பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தாங்க. குர்ஆன் ஆயத்துக்களை ஓதினாங்க, எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொன்னாங்க, எல்லாத்தையும் இஸ்லாத்துடைய மார்க்கத்தின் பக்கம் அழைச்சி கொண்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவி இல்ல, 30 வயது இஸ்லாத்தை தழுவி இல்ல. முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, முஸ்அப் நீங்க எப்படி பகிரங்கமா எல்லாத்துக்கும் உங்களோட புதிய மார்க்கத்தை கொண்டு வரவானோ, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொண்டீங்கவானோ? இதை சென்ன உடனே முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஅத் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நான் சொல்றத நான் ஓதுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இவங்களை கிட்டால ஒன்று ரெண்டு புராணாயத்துக்கள் ஓதப்பட்டுச்சு. சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு காது கொடுத்து கேட்டுட்டீங்க, ஒன்று ரெண்டு குர்ஆனாயத் கைய பிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துல. சுபஹானல்லாஹ், எங்கட காதுல எத்தனை குர்ஆனாயத் குழுது, இத்தனை வருஷத்துல 40 வருஷம் 50 வருஷம் எத்தனை குர்ஆனாயத் குழுது. ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை தெரியுமா? உண்மையை சொல்லணும் என்றா எங்கட முஸ்லிம்களுக்கு குர்ஆன் தெரியா? சும்மா முஸ்லீம் என்ற பேர்ல தான் இது கசப்பா இருந்தாலும் இதை ஏத்துக்கொள்ளணும் நானும் நீங்களும். ஏன்னா எங்கட முஸ்லிம்களுக்கு குர்ஆன் தெரியாது. ஒரு நன்முஸ்லிம், ஒரு மாற்று மத சகோதரன் எங்ககிட்ட வந்து குர்ஆன் எடுத்து எங்கட கையில தந்து சொல்றாரு, இந்த குர்ஆன்ல திருமணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்காமே கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க சொன்னா, எத்தனை முஸ்லிம்களுக்கு குர்ஆனை வச்சு திருமணத்தை விளங்கப்படுத்த தெரியும்? ஏண்டா குர்ஆன் தெரியாது எங்களுக்கு? ஒன்றும் தெரியாதே, நாங்க அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறல்லே. நாங்க சும்மா துவா ஓதுற துவா காமின்னு சொல்றோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த துவால அரபால நாசமா போயிட்டு சென்னாலும் ஆமீன் தான் செல்வோம். ஏன்? எங்களுக்கு தான் தெரியாதே. நாங்க ஓதுற துவா காமின்னு சொல்ற கூட்டம் மட்டும்தானே, இஸ்லாத்தை தேடி படிக்கிற கூட்டம் அல்லே. அப்ப எப்படி நாங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது? எண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, கலிம இல்லாத மனிதன் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு குர்ஆன் ஆயத் 2 இஸ்லாத்துக்கு வந்தா முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு வைத்து சொன்னாங்க. இந்த சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு யாரு தெரியுமா? மதீனால பெரிய ஒரு கோத்திரத்துடைய தலைவர், அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர், பனு அஷ்ஹல் கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர். இவர் அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர். இவர் பைத்து அந்த கோத்திரத்தாருக்கு சொன்னாங்க, உங்களோட உள்ளத்துல இணைய பத்தின மதிப்பு எப்படி இருக்குது? ஹவுஸ் கோத்திரத்தார் சொன்னாங்க, நீங்க என்ன எங்கட தலைவர், நீ என்ன சென்னாலும் நாங்க வாழ்க்கையில கேட்போம், நீ என்ன சென்னாலும் அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம், கட்டளைடுங்க செய்யறோம். அவ்வளவு மதிச்சாங்க மதீனா வாசிகள். இந்த நேரத்துல சொன்னாங்க ஹவுஸ் கோத்திரத்தாரை பார்த்து, நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், அந்த மார்க்கத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வரையில வாழ்க்கையில நான் அவளோட பேசவே மாட்டேன் என்றா. சுபஹானல்லாஹ். கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, இவங்க சொன்னது காலையில, காலையுடைய நேரம் வைத்து சொன்னாங்க, மாலைக்குள்ளால முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்ததா கிதாபுல எழுதுறா. சுபஹானல்லாஹ். ஏன்னா எத்தி வச்ச முறாப்படி, இஸ்லாத்தை விலகப்படுத்தின முறாப்படி, காலையில இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர் மாலையில ஒரு கோத்திரத்தை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறேன்டா, எப்படி இஸ்லாத்தை விளங்கிப்பார்? சுபஹானல்லாஹ். எங்களுக்கு என்ன இஸ்லாம் தெரியும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் கண்ணியப்படுத்தின ஒரு மனுஷன். சஹாபி இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, பத்ருடைய யுத்தம் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான யுத்தம் பத்ர். இந்த பத்ருடைய யுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட முடிவை கேட்டுதான் பத்ர் யுத்தம் செய்ய முடிவு எடுத்தாங்க. எல்லாத்துக்கிட்டே மஷூரா செய்யறாங்க, என்ன செய்வோம், என்ன செய்வோம், என்ன செய்வோம். இந்த நேரத்துல மக்காலேந்து மதீனாக்கு வந்த எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு, உமர் ரழியல்லாஹு, உஸ்மான் ரழியல்லாஹு, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு, எல்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ருடைய யுத்தத்துக்கு போவோம், பத்ருடைய யுத்தத்துக்கு போவோம், யுத்தம் செய்வோம், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுவோம், எல்லாம் சொல்றாங்க மஷூரா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்கு முடிவெடுக்கல. எது வரைக்கும் தெரியுமா? பத்ர் யுத்தம் நடக்க போறது எங்க தெரியுமா? மதீனாலதான் நடக்க போகுது. நடந்தா மதீனா வாசிகளுக்கு தான் சொத்து செல்வத்துல சேதாரம் வரும், அவங்களுக்கு தான் நஷ்டம் வரும். லாபமோ நஷ்டமோ அது மதீனா வாசிகளுக்கு தான் வரும். அதனால மக்கா வாசிகள் இல்லை இங்க முன்னுரிமை சொல்லணும். மதீனா வாசிகள்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும், பத்ர் யுத்தத்துக்கு போவோம், நாங்க பார்த்துக்கொள்ளுவோம், பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷீரு அலைய ஐயுஹன் நாஸ், சொல்லுங்க மஷூரா செல்லுங்க, மஷூரா செல்லுங்க. இந்த நேரத்துல ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு சரியா விளங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களே தான் எதிர்பார்க்கிறாங்க, மதீனா வாசிகள்கிட்ட மஷூரவை தான் கேட்கிறாங்க. எலும்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களே தான் எதிர்பார்க்கிறீங்க, நீங்க எங்கட மஷூரா.
1: நன்றி ஜசீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை இந்திய நேரம் சரியாக பகல் 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: போம் யுத்தத்துக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா சென்ன உடனே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்துக்கு ரெடி ஆகினார். அவ்வளவு மிக முக்கியமான சஹாபி, இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எல்லாம் தியாகம், வாழ்க்கையில நேரம் தியாகம், உடைமை தியாகம், பொருள் தியாகம், சொத்து செல்வம் தியாகம், எல்லாம் தியாகமே. இஸ்லாத்தை எப்படியாவது கொண்டு வந்து நிலை நிறுத்தும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்ந்தது சுருக்கமான காலம், வாழ்ந்தது ரொம்ப சுருக்கமான காலம். ஆச்சரியமாயிருக்கும், இவங்க வாழ்ந்தாங்க எவ்வளவு காலம் துனியால. 30 வயதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க 36 வயதுல வஃபாத் ஆகிட்டாங்க. 6 வருஷத்துல மௌத்து, 6 வருஷத்துல வஃபாத், 6 வருஷம் வாழ்ந்து செய்த சாதனை 1400 வருடம் தாண்டி இன்றைய நாளுடைய மிம்பர்ல பேசப்படுவது. ஏன்? வாழ்க்கை சம்பவம் அல்ல, அவங்களோட வாழ்க்கை ஒரு சரித்திரம். இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்த மக்கள் இவங்க, அவங்க செஞ்ச தியாகம் தான் நாங்க கூட இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மார்க்கம் எங்களுக்கு லேசாக்கி தரப்பட்டு. என்னையமைக்கு அல்லாஹவி நல்லடியார்களே, அருமையானவர்களே, என்ன செல்ல வாரம் தெரியுமா? வாழ்க்கையில இஸ்லாம் என்று ஒன்று வந்துட்டா எதுவும் அவங்களோட முன்னுக்கு இல்லை, எல்லாம் தியாகம், எல்லாம் குர்பான், எல்லாத்தையும் குர்பான் செஞ்சான். என்னையமைக்கு அல்லாஹவி நல்லடியார்களே, அருமையானவர்களே, எல்லா யுத்தங்கள்லயும் முன்னுக்கு நின்றோம். பத்ருடைய யுத்தமாகி கேளு, முஹதுடைய யுத்தமாகி கேட்கிறோம், கந்தக்குடைய யுத்தத்துல வச்சு பெரியோரு காயம் ஒன்று வருவது, பெரியோரு காயம் ஒன்று வருவது கையில. இந்த காயம் எப்படியாப்பட்ட காயம் என்றா, யாராலையுமே அந்த கையால வார ரத்தத்தை நிப்பாட்ட இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காயம். இவங்க கையேந்து துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், இந்த காயத்தால இதுக்கு போறோம், அல்லாட ஓட பாதையில எனக்கு போராட ஏலா என்ற ஒரு நிலைமை வரும் என்றா, நீ என்னைய இந்த காயத்தை கொண்டே செய்தா, இந்த காயத்தோட என்னைய மௌத்தாக்கிறியாரு, அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை, என்னைய மௌத்தாக்கு. என்னையமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க, அவங்களோட உடம்புல நலம் விசாரிச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க, ஜிப்ரஹீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ்ஸு அர்ஷுர் ரஹ்மான் லி ஸஅத் இப்னு முஆத் என்பதாக சொன்னாங்க, லி மௌத்தி ஸஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், அவட தோழர்கள் ஒருத்தர் மௌத்தாகிட்டாங்க, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மௌத்துடைய கட்டத்துல அல்லாஹ்வோட அரிசை நடுங்கிட்டேன்னு சொன்னான். சுபஹானல்லாஹ், 6 வருஷம் வாழ்க்கையில அல்லாஹ்வோட அரிசை நடுங்க வச்சு மௌத்தாயின ஒரு சஹாபி ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. என்னையமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதை சொன்ன உடனே கிதாபில் எழுதுறாங்க, ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் வரகப்படுத்துறாங்க, ஃபத்ஹுல் பாரியில தெரியும் இந்த சம்பவம் வருது. எழும்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எழும்பி அவனோட சாரத்தை இறுக்கமா கெட்டி ஓடினாங்க. கிதாபில் எழுதுறாங்க, ஹத்தா தகத்தா, அவங்க போட்டி இந்த செருப்பு பிஞ்சிட்டு. ஏன் இவ்வளவு வேகமா ஓடினாங்கன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. யார் சொல்ல, ஏன் வேகமா ஓடுறீங்க? சொன்னாங்க, யுத்தத்துல மௌத்தாயினாங்களே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, புதிய மாப்பிள்ள, அவங்க முந்தின நாள் மனைவியோட ஈந்துட்டு அவங்க ஃபர்துடைய குளிப்பை குளிக்காம வந்தாங்க யுத்தத்து. அந்த நேரத்துல யுத்தத்துல ஷஹீதாயினா, அவங்களோட ஃபர்துடைய குளிப்பை கூட குளிப்பாட்டினது மலாயிக்கா மார். சுபஹான, சென்னாங்க ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹோட ஜனாசாவை மலக்குமார் குளிப்பாட்டினதை போல இந்த தடவை மலக்குமாருக்கு இடம் விடப்படாது. ஸஅத் இப்னு முஆத் நாம குளிப்பாட்டணும், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடினான், செருப்பில்லாம ஓடினான். ஏன்? ஸஅத் இப்னு முஆத் குளிப்பாட்ட ஓடினான். அதுக்கு பின்னால ஜனாசா தூக்கப்படுவது, தூக்கி கொண்டு போறாங்க, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் விலகப்படுத்துறாங்க, ஜனாசா பாரமாவே ஏக்கல, தூக்கம் ரொம்ப லேசா இருந்துச்சு. இந்த நேரத்துல வந்த முனாஃபிகூன்கள் எல்லாம் சொன்னாங்க, எப்போது முனாஃபிகூன் எல்லா முனாஃபிகீன்களும் சொன்னாங்க, பனு குறைலாக்கு ஒரு தீர்ப்புண்டு கொடுத்தானே இவன், அல்லாஹ், பனு குறைலா அந்த யூத கூட்டத்துக்கு ஒரு தீர்ப்புண்டு கொடுத்தானே, ஸஅத் இப்னு முஆத் அதுட பதுவா தான் இவன் இழுக்கிறான், ஜனாதவும் பாரம் இல்லாம போய்த்துட்டா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, முனாஃபிகீன்களை பார்த்து, நீங்க அப்படி சொல்லவானம், ஜனாத பாரம் இல்லாம போறதுக்கு அது இல்ல காரணம், ஏனென்றா 70,000 மேல மலக்குமார் சுமந்து கொண்டிருக்கிறாங்க ஜனாதா. அப்ப எங்களுக்கு எங்க பாரமீகம், அவங்கதான் சுமந்து தூக்கிட்டு போறாங்க, எனக்கு நடக்கலா, நான் பெரும் வரல நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு நடக்கலா. கிதாபில் எழுதுறாங்க, ஏன் 70,000 மலக்குமார் வந்தாங்க தெரியுமா வானத்தில இருந்து? ஒவ்வொரு நாளும் 6 வருஷ வாழ்க்கையில அதிகம் அமல் செய்வாங்க, அதிகம் அமல். இவங்கட அமல மலக்குமார் போட்டி போட்டு எழுதுவாங்க. ஒரு நாள் அமல் நின்றுட்டு, ஏன் அமல் நின்றுட்டு பார்க்க வந்தவங்க தான் அந்த 70,000 மலக்குமார்கள். கண்ணியம் கல்லாகவி நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் அவங்களோட வாழ்க்கை. கிதாபில் எழுதுறாங்க, சுரஹிப் ஹசனா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்க தான் சஹாபி இப்னு முஆத் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய ஜனாதாவை கபருக்குள்ள வச்சவங்க. கபருக்குள்ள வைக்கக்கூடிய நேரம் சொன்னாங்க, அந்த கபரில் எனக்கு தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு கஸ்தூரி மனம் வீசிச்சு, அந்த அளவுக்கு கஸ்தூரியால் நிரப்பப்பட்டு இருந்துச்சு அந்த கபர். பல வருஷத்துக்கு பின்னால அவங்க மௌத்தாகி பல வருஷத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்மால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு 10 துணியொன்று அனுப்பி வச்சிருந்தாங்க. வெளிநாடுகள்லேருந்து சில மக்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு 10 துணி. இந்த 10 துணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து அப்படியே ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தான், ஆச்சரியமா பார்த்தான். கேட்கிறாங்க, யார சூழல்லா இவ்வளவு இவ்வளவு டிசைன் எல்லாம் பண்ணிக்கே, யார சூழல்லா இவ்வளவு அலங்காரங்கள் என்ன மீக்கே, ஆச்சரியமான ஒரு 10 துணியே. இவங்க சிரிச்சிட்டு கேட்டாங்க, அத்தஹஜபூனமின் ஹாதா, இதை பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுறீங்க. சொன்னாங்க, சஹாபி இப்னு முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு லேஞ்ச் ஒன்று கொடுத்துக்கிறான், அது இதை விட பொறுமதி என்று சொல்லி சென்றான். சுபஹானல்லாஹ். என்னையமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களை, சொல்ல வாரம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில தியாகத்தால தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சிச்சு. இது எங்கட கவலைக்கிடமான செய்தி என்ன தெரியுமா, கவலையான செய்தி என்ன தெரியுமா, நாங்களும் எதிர்பார்க்கறது அப்படிதான். எங்கட வாழ்க்கையில தியாகம் இல்லை, எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தியாகம் இல்லை. நேர காலத்தை கொடுக்க நாங்கள் ரெடி இல்லை, நாங்கள் குரானுக்கு தியாகம் அல்ல, ஒன்றிலேயும் தியாகம் அல்ல. ஒவ்வொரு வாப்பவும் உம்மாவும் எதிர்பார்க்கறது மகன் பெரிய ஆலிமாக வரணும், பெரிய ஹாஃபிஸாக வரணும், நல்ல நிலைமையில ஈக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நல்லா விளங்கிக்கோமோ, ஒவ்வொரு உம்மாவும் வாப்பவும் தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு 7 நிமிஷம் கொடுக்கலாத உம்மா வாப்பா எதிர்பார்க்கிறாங்க, மகன் 7 வருஷம் ஓதணும் என்று சொல்லி. இது எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனம், 7 நிமிஷம் தியாகம் தொழுகைக்கு இல்ல, 7 வருஷம் மகன் ஓதுவானா? தியாகம் செஞ்சா தியாகம் உருவாகும். எங்களுக்கிட்ட தியாகம் ஈந்தாதான் புள்ளக்குட்டி தியாகம் செய்யும். எங்களுக்கிட்ட தியாகம் இல்ல, குர்ஆன வாழ்க்கையில 50 வருஷத்துல பூர்த்தியாக ஓதி முடிக்காத எத்தனை பேர் இருக்கிறோம் வாழ்க்கையில? வாழ்க்கையில குர்ஆன 50 வருஷம் ஆகிட்டு ஒரு தடவை சரி அந்த மதரசால ஓதின காலங்கள் இல்லாம, தாலீம் குர்ஆன்ல ஓதின காலம் இல்லாம, தனிப்பட்ட ரீதியா ஒரு தடவை குர்ஆன முழுமையா ஓதின வரலாறு எத்தனை பேருக்கு? குர்ஆனுக்கே தியாகம் இல்லை, எங்கட புள்ள எப்படி ஆபீஸ் ஆகும்? அவன் தியாகம் செய்ய மாட்டான். ஏன்? பாப்பா கிட்ட தியாகம் இல்லை, உம்மா கிட்ட தியாகம் இல்லை, புள்ள எப்படி தியாகம் செய்வான்? இப்ப புள்ளைய குறைசெல்லவேல, என்ன தியாகம் எங்களுக்கிட்டேருந்துதான் உருவாகும். நாங்க தான் பிள்ளைகளுக்கு வளர்க்கணும் சில விஷயங்கள். மார்க்கம் என்ன என்ன, தீன் என்ன என்ன, தொழுகை என்ன என்ன, குர்ஆன் என்ன என்ன சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு, அப்பதான் பிள்ளைகள் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் உருவாகுவாங்க. எனவே அந்த அடிப்படையில தான் நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், தியாகத்துடைய மாதம். சுபஹானல்லாஹ். வெளிரங்கமாக சொல்லணும் என்றா, ரொம்ப சுருக்கமா சொல்லணும் என்றா, வாப்பட தியாகம் மகன் கிட்டே வெளியாகிச்சு. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட வெளியாகின தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சு. எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட வாழ்க்கைய தியாகம் செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு, மகன் அவருடைய உயிரை தியாகம் செய்ய முன்னுக்கு வந்தான். வந்தாங்களா இல்லையா? ஏன்? வாப்பா கிட்ட இந்த தியாகம் சின்னத்திலே இந்த 16 வயது.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: وقولهم إنا قتلنا المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذين اختلفوا فيه لفي شك منه ما لهم به من علم إلا اتباع الظن وما قتلوه يقينا بل رفعه الله إليه وكان الله عزيزا حكيما. وقال النبي صلى الله عليه وسلم الأنبياء كلهم إخوة لعلات، وأنا أولى بعيسى بن مريم لأنه ليس بيني وبينه نبي أو كما قال صلى الله عليه وسلم. கனி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்ற அடிப்படையில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவாங்க. இப்போ நம்மில் சிலர் அறியாமையினாலோ அறிந்தோ இதை கொண்டாடும் விதமாக கிறிஸ்தவர்களுடைய சில அடையாளங்கள், கிறிஸ்துமஸ் மரத்தை பயன்படுத்துவது, ஸ்டாரை பயன்படுத்துவது, அல்லது கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய அந்த தோற்றத்தை பயன்படுத்துவது, இது போன்ற செயல்களை முஸ்லிம்கள் செய்கிறாங்க. இது சாதாரண ஒரு குற்றம் அல்ல, ஒரு பெரிய குற்றம் என்பதை நாம் புரியணும். ஏன்னா இந்த பண்டிகை எதை உணர்த்துகிறது என்பதை உணர்ந்தால் நாம் அதன் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம். இது எதை உணர்த்துது என்பதை நாம் புரியணும். அப்படியானால் கிறிஸ்தவத்தினுடைய உண்மை என்ன? குரான் அவர்களை பற்றி என்ன சொல்கிறது? குரான் அவர்களை நசாரா என்று அழைக்கிறது. நசாரா என்றால் என்ன? இது பற்றியெல்லாம் ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுடைய மார்க்கத்திற்குமான பொதுப்பெயர் இஸ்லாம். இஸ்லாம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு நபியும் உலகத்தில் அனுப்பப்பட்ட காலத்தில் அந்த நபியினுடைய மார்க்கம் எதுவரை இருக்குமோ அதுவரைக்கும் அதற்கு பெயர் இஸ்லாம். அந்த நபியினுடைய காலம் வரைக்கும் அது இஸ்லாம். அன்றைக்கு அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இதான் குர்ஆன் நமக்கு கட்டுத்தருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் இருந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தீனுக்கு பெயர் இஸ்லாம். மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுவோருக்கு பெயர் முஸ்லிம்கள். இதான் அடிப்படை. குரானும் அதைத்தான் சொல்லும். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், எல்லா காலத்திலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எல்லா நபிமார்களுமே அவர்கள் கொண்டு வந்த கொள்கை ஒன்று தான், எல்லாருடைய கொள்கையும் ஒரே கொள்கை தான். அவங்களுடைய ஷரியத்துகள், அவங்களுடைய மார்க்க நடைமுறைகள் மாற்றமே தவிர எல்லா நபிமார்களுடைய கொள்கையும் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அம்பியா குல்லுஹும் யஹ்வதுன், எல்லா நபிமார்களும் சகோதரர்கள், எல்லா நபிமார்களுடைய தந்தையும் ஒன்றுதான், ஆனால் அவர்களுடைய தாய்மார்கள் வேறு. தாய் என்பது ஷரியத்தை குறிக்கிறது. இந்த ஷரியத்தை தான் வேறே தவிர நபிமார்கள் கொண்டு வந்த அடிப்படையான கொள்கைகள் ஒன்றுதான். ஆதம் அலை இஸ்லாமிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் ஒரே மார்க்கத்தை தான் கொண்டு வந்தாங்க. இதுதான் அடிப்படை. குர்ஆன் வந்து இஸ்லாத்தை தவிர, பெருமானாருடைய மார்க்கம் தவிர, ரெண்டு மதத்தை பற்றி தான் குர்ஆன் பேசுகிறது. ரெண்டு மதம், ஒன்று யஹூத் என்று அழைக்கப்படுகிற யூத மதம், மற்றொன்று நசராக்கள் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசுது. இந்த ரெண்டை தான் குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. இந்த ரெண்டை தவிர குர்ஆன் சுட்டி காட்டுகிற வேறு இரண்டு மதங்களும் இருக்கிறது. ஒன்று மஜூஸ். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சில ஆயத்துகளில் அவர்களையும் சொல்கிறான், மஜூஸ் என்று சொல்கிறான். அவர்கள் பாரசீகத்தில் நெருப்பை வணங்கி வந்த ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சாயிபீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சாயிபீன்கள் யார்? குர்ஆன் விரிவுரையாளர்களிடைய பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. சாயிபீன் என்று யாரை குறிக்கிறது? தஃப்ஸீர்களில் இந்த சாயிபீன்களுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களை பார்க்கும்போது அது இந்துக்கள் சொல்லக்கூடிய மனு தர்மத்தை குறிப்பதாக இருக்கலாம். 100% குர்ஆனில் அல்லாஹ் சொன்னதை இதுதான் அடித்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நம்முடைய கருத்தை வச்சு குர்ஆனில் திணிக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் சாயிபீன் என்று ஒரு மதத்தை சொல்கிறான், ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அந்த சாயிபீன்கள் யார், எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதில் பல கருத்து இருக்குது. அந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த பிராமணர்கள் அவர்களும் சில வேதங்களை நம்புகிறாங்க. அவர்களுடைய சில அடிப்படைகளும் சாயிபீன்களுடைய அடிப்படையும் ஒன்றா இருக்குது. அப்படியானால் குர்ஆனில் இந்து மதமும் இருக்குது என்று உறுதியாக இல்லை, சொல்லலாம். ஆக குர்ஆனில் சொல்லப்பட்ட மதங்கள் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம், வேதக்காரர்களான யூத கிறிஸ்தவர்கள், பிறகு மஜூசிகள், பிறகு சாபியீன்கள். இந்த ஐந்து தான் குர்ஆனில் சொல்லப்படும். உலகம் முழுவதும் உள்ள மதங்களை ஆய்வு செய்யக்கூடிய எல்லாருமே மதங்களை ரெண்டு வகையாக பிரிச்சிடறாங்க. இந்த ரெண்டு வகைக்குள்ள தான் மதங்கள். ஒன்று ஆபிரஹாமிய மதங்கள். ஆபிரஹாமிய மதங்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து பிரிந்து வருகிற மதங்கள். அது மூன்று தான், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்களாகிய நாம். இந்த மூன்று மதங்களுடைய அடிப்படை கோட்பாடில் கிட்டத்தட்ட ஒற்றுமை இருக்குது. எல்லாருமே ஆதம் அலை இஸ்லாமிலிருந்து மனித இனம் பல்கு பெருகியதாக நம்புகிறோம். எல்லாரும் மூன்று மதங்களுமே நபிமார்களுடைய வருகையை நம்புகிறோம். மூன்று மதங்களும் மறுமை என்று ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, விசாரணை நாள் என்று ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் கிறிஸ்தவர்களும் நம்புகிறாங்க, யூதர்களும் நம்புகிறாங்க, நாமும் நம்புகிறோம். அதில் ஏகத்துவ கோட்பாடில் கிறிஸ்தவர்கள் சில குழப்பங்கள் செஞ்சிட்டாங்க. என்ன குழப்பம் செஞ்சாங்க, எப்படி வந்துச்சு, அதை நான் அடுத்து விவரிக்கிறேன். ஆக மதங்கள் ரெண்டு வகை தான், ஒன்று ஆபிரகாமிய மதங்கள், அதில் இஸ்லாம், கிறித்தவம், யூதம், இந்த மூன்றும் இருக்கிறது. இரண்டாவது வகை ஆபிரகாமிய மதமல்லாத இதர மதங்கள். இந்த இதர மதங்கள் எல்லாம் சொல்லும்போது அதில் இந்து மதம் வந்துடும், ஜெயின மதம் வந்துடும், புத்த மதம் வந்துடும், உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் வந்துடும். இந்த எல்லா மதங்களுடைய வழிபாடுகள் பல்வேறு அனுஷ்டானங்கள் வேறுபட்டிருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுறாங்க. அது என்ன? இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இல்லை, மறுமை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, மாறாக மறு ஜென்மம், மறுபிறவி. இந்த உலகத்தில் இப்போ ஒரு ஜென்மம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய அடுத்த ஜென்மம் அமையும். இதான் மறுஜென்ம கோட்பாடு. இவர்கள் மறுமை, மறு உலகம் என்று நம்புறது இல்லை, மறு ஜென்மம் மறுபிறவி என்று ஒன்றை நம்புறாங்க. இதுதான் இந்த இந்து புத்த மதம் எல்லா மதங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிறது. இதுதான் உலகத்தில் மதங்களுடைய இந்த ரெண்டு வகை தான் இருக்குது. குரானில் அல்லாஹ் நபிமார்களை பற்றி பேசும்போது ரெண்டு அல்லாஹாலா சொல்கிறான். குரானில் சொல்லும்போது உலகத்தில் எல்லா கூட்டத்தாருக்கும் நபியை அனுப்பியிருக்கிறோன்னு சொல்கிறான். லிகுல்லி கௌமின் ஹாத், எல்லாருக்கும் நாம் வழிகாட்டிகளை அனுப்பியிருக்கிறோம், எல்லாருக்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், எந்த ஒரு கூட்டத்திற்கும் நபிமார்களை அனுப்பாமல் இல்லைன்னு சொல்கிறான். இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, எல்லா நபிமார்களையும் அந்தந்த கூட்டத்தினர் பேசக்கூடிய அந்த மொழியை கொண்டே அனுப்பினோம்னு சொல்கிறான். ஒமா அர்சல்னாமி ரசூல் இல்லா பிலிசானி கௌமி, எந்த ஒரு தூதரையும் அந்த சமுதாயம் எந்த பாஷையில் பேசுகிறாங்களோ அந்த பாஷையில் அனுப்பியிருக்கிறோன்னு சொல்கிறான். இது ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி என்னன்னா, குரானில் எல்லா நபிமார்களையும் நாம் சொல்லலை அப்படிங்கிறான். சில நபிமார்களை நான் சொல்லியிருக்கிறேன், சில நபிமார்களை நான் சொல்லவில்லை என்றே சொல்கிறான். எல்லா நபிமார்களுடைய வரலாறும் சொல்லப்படலை, சில பேரை சொல்லியிருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலை, சில நபிமார்களுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒமின்ஹும் மல்லம் நக்ஸுஸ் அலை, சில நபிமாருடைய வரலாறை உங்களுக்கு நான் சொல்லலை. குரானில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர்கள் வெறும் 25 நபிமார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர்களில் சில பேருடைய பெயர் மட்டும்தான் குரானில் இருக்குது. அவங்க எங்கே பிறந்தாங்க, யாருக்கு அனுப்பப்பட்டாங்க, எந்த காலத்தில் அனுப்பப்பட்டாங்க, அவங்களுடைய சமுதாயத்தை பற்றி செய்தி என்ன, எதுவுமே கிடையாது. வெறும் பெயர் தான். யசா அப்படின்னு ஒரு நபியை பற்றி எல்லாம் சொல்கிறான். இந்த யசா யாரு, எந்த குறிப்பும் கிடையாது. இல்யாஸ் என்று ஒரு நபியை பற்றி எல்லாம் சொல்கிறான், அவர் யார், எங்கே அனுப்பப்பட்டார், எந்த குறிப்பும் குரானில் கிடையாது. இப்படியும் இருக்கிறாங்க. சில நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் குரானில் விரிவாக சொல்கிறான், சில நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, உலகத்தில் 124,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், குரானில் வரல. 124,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னாங்க. இது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இந்த குரானில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தியை பார்த்தா, உலகத்தில் எல்லா பகுதிக்கும் நபிமார்கள் வந்திருக்கணும், வந்திருக்கிறாங்க. இந்த மண்ணுக்கும் வந்திருப்பாங்க, இந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க. இந்தியாங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய பறந்து விரிந்த இந்தியா அல்ல, எல்லாமே தனித்தனி நாடு தான். இந்த தமிழ்நாட்டுக்கும் நபி வந்திருப்பாங்க, தமிழ் மொழியும் பேசியிருப்பாங்க. வட இந்தியாவில் சர்ஹிந்தில் பல நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் இருப்பதாக சொல்லப்படும். அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, ஆனால் பொய்யா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பல இடங்களில் நபிமார்களுடைய கபறுகள் இந்தியாவிலையும் இருக்குது. அதை உறுதியாக நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியல, ஆனால் இந்தியாவுக்கு நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே உள்ள என்ன பாஷையோ அந்த பாஷையில் பேசியிருப்பாங்க. நம்முடைய இந்து சகோதரர்கள் யாரையெல்லாம் தங்களுடைய பெரிய தலைவர்களாக கடவுளர்களாக கருதுகிறாங்களோ, ஒரு காலத்தில் அவங்களெல்லாம் நபியாக இருந்திருக்கலாம். சிவன் அப்படிங்கிறது சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, குரானில் சொல்லப்படுகிற யசூ என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த யசூங்கிற அரபி வார்த்தை தமிழில் சிவனாக மாறியிருக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய யசூ தான் சிவனாக மாறியிருக்கலாம், ஒரு கருத்து தான். இந்துக்கள் நம்புகிற ராம் கிருஷ்ணா போன்றவர்கள் எல்லாம் கூட நபிமார்களாக இருந்திருக்கலாம். பல்வேறு காலகட்டங்களில் அவைகளெல்லாம் பலவிதமான திரிபுகள் மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்றைக்கு அது ஒரு தனி மதமாக நமக்கு தோன்றுகிறது. எல்லா மதங்களிலும் மாற்றங்கள் நடந்தது, எல்லா மதங்களிலும் திரிபுகள் நடந்தது, இடைச்சர்கள் நடந்தது. நம்முடைய தீன இஸ்லாத்தை தவிர நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் பெருமானார் காலத்தில் அருளப்பட்டது போல இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அடிப்படை என்ன, அருளப்பட்ட வேதம் குரான் அப்படி இருக்குது. அதற்கு விளக்கமான பெருமானாருடைய ஹதீஸுகள், அதில் இடைச்சல்கள் பண்ணுறதுக்கு எத்தனையோ முயற்சிகள், உலமாக்கள் அதை தூய வடிவில் பாதுகாத்தாங்க. இன்றைக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் நமக்கு முன்னால் அப்படியே இருக்குது. மூன்றாவது, குரான் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபிக்ஹு சட்டங்கள், அது உலமாக்கள் தொகுத்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மூன்றின் காரணமாக இஸ்லாத்தில் இடைச்சல்களுக்கு வழி இல்லை. மற்ற எல்லா மதங்களும் இடைத்தரகர்கள் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, குரான்ல அல்லாஹ் பெரும்பாலும் எந்த நபிமார்களை பத்தி பேசுறான்? மத்திய கிழக்கு, இன்றைய ஷாமாக இருக்கட்டும், பலஸ்தீனாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இந்த மத்திய கிழக்குன்னு சொல்லப்படுகிற இந்த பகுதியில் அனுப்பப்பட்ட நபிமார்களை பற்றி தான் குரான் அதிகமாக பேசுது. இவங்களை பற்றி தான் குரான் அதிகமாக சொல்லுது. அதனால தான் இப்பையும் நம்மெல்லாம் ஜியாரா என்று போகிறோம். அந்த ஜியாரா போகிற நாடுகள் எல்லாமே என்ன, மத்திய கிழக்கு நாடுகள். ஏன்னா அங்கே தான் பல நபிமார்கள் வந்தாங்க, பல நபிமார்களுடைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட ஊர்கள் அங்கே தான் இருக்குது. அதனால தான் அந்த பகுதியை பார்ப்பதற்காக ஜியாரத்துக்காக போகிறோம். இந்த மத்திய கிழக்கில் உள்ள நபிமார்களை தான் குரான் பேசுது. அப்படியானால் இந்தியாவிலேயே நபிமார்கள் வந்திருக்கிறாங்களே, அதை பற்றி அல்லாஹ் குரானில் விரிவாக சொல்லலை, விரிவாக சொல்லலை. அதுக்காண்டி என்ன அர்த்தம் இல்லை, இங்கே நபி வரலைங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்கு தான் குரான் விட சொல்லுது, பல நபிமார்களுடைய வரலாறு நாம் சொல்லலைங்கிறான்லாம், பல நபிமார்களுடைய வரலாறு நாம் குறிப்பிடலை இல்லையா. இல்லைனா இங்கேயும் பல நபிமார்கள், பல லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த மண்ணுக்கும் வந்திருக்கலாம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய பூர்வீகத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், இந்த மண்ணில் இணை வைப்பு கிடையாது. இந்த தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தில் பல தெய்வ கோட்பாடு கிடையாது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் செஞ்சாங்க, இப்போ கீழடியில் ஆய்வுகள் நடக்குது. இந்த ஆய்வுகளில் எதுலேயுமே தமிழர்கள் சிலைகளை வணங்கியதாக எந்த குறிப்புமே கிடைக்கல. சிலைகளை வணங்கியதாக எந்த குறிப்புமே கிடையாது. அதனால தான் இந்த கீழடி ஆய்வை கூட அதை தொடர்ந்து நடைபெறுவதை தடுக்கிறாங்க. காரணம் என்ன, இந்த ஆய்வு தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த மக்கள் எதை வணங்கினாங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இவங்க சிலைகளை வணங்கியிருந்தால் இவங்க வணங்கின அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக கிடைக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. பல தெய்வ கோட்பாட்டுக்கான எந்த அடிப்படையும் தமிழர்கள்ட்ட இல்லை. தமிழர்கள் மதிக்கிற திருக்குறளில் இணை வைப்போ பல தெய்வ கோட்பாடோ அறவே கிடையாது. அதில் சொல்லப்படக்கூடிய கருத்து ஏகத்துவ கருத்து தான். அதனுடைய ஆரம்ப வரியே இல்லையா, அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன், ஆதி என்ற வார்த்தை ஆதமை சுட்டுகிறது, ஓரிரையை சுட்டுகிறது. அப்போ திருக்குறளையும் கூட நீங்கள் சிறுக்கோ பல தெய்வ கோட்பாடோ பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வட இந்தியாவுடைய பல பிரச்சனைகள் இங்கு வராத காரணமே இந்த மண் ஆரம்பத்திலிருந்து ஏகத்துவ கோட்பாட்டில் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இந்தியாவில் தான் இருக்குது, தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நடுவில் தான் இருக்குது. அவங்க இங்கே தான் மரணித்தாங்க. அதுதான் மிக மிக ஆதாரபூர்வமான கருத்து என்பதை பல தஃப்ஸீர்களை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, நாம் சொல்ல வந்தது இப்படி மதங்கள் எல்லா நபிமார்களும் இஸ்லாம் என்கிற ஓரிரை கோட்பாடு, நபித்துவ கோட்பாடு, மறுமை கோட்பாடு, இதான் எல்லா நபிமார்களும் போதித்தான். எல்லா நபிமார்களும் போதித்தது என்ன என்று சுருக்கமாக கேட்கப்பட்டால் இந்த மூன்று தான், ஓரிரை, மறுமை, நபித்துவம், இந்த மூன்று தான். எல்லா நபிமார்கள்ட்டையும் அது இருந்துச்சு, காலப்போக்கில் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அடிப்படைக்கு வருவோம். இதை மத்திய கிழக்கில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிலிருந்து தான் பல நபிமார்கள் வர்றாங்க. அதில் பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயல்கள்லாம் யார், நான் விரிவாக பல முறை தராவியில் ரமதானுடைய பயான்களில் சொல்லியிருக்கிறேன். யாக்கூப் அலை இஸ்லாமுடைய பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில் சொன்னால் அல்லாவுடைய அடிமை. அரபியில் அப்துல்லான்னு சொன்னால் என்ன அர்த்தமோ அதுதான் இஸ்ராயிலுக்கு அர்த்தம். யாக்கூப் அலை இஸ்லாமுக்கு ஒரு பெயர் தான், பட்டப்பெயர் தான் இஸ்ராயில். அவருடைய வழித்தோண்டல்கள் பனு இஸ்ராயில் என்று அறியப்படுறாங்க. இவர்களில் ஏராளமான நபிமார்கள் வர்றாங்க. அல்லாஹ் அவங்கள நிறைய நபிமார்கள் அனுப்புறான். அதில் ஒருத்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஐந்து பிரசித்தி பெற்ற நபிமார்கள். குர்ஆன் அவர்களை உலுல் அஸ்மி என்று சொல்லுகிறது. அந்த உலுல் அஸ்மி என்று சொல்லப்படுகிற உறுதிமிக்க நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அஞ்சு நபிமார்கள், இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள், இதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுக்குறான். அவங்களுடைய சம்பவம் தான் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் இருக்குது. தௌராத்தில் எண்ணிலடங்காத சட்டத்திட்டங்கள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவங்க இறந்துடுறாங்க. அடுத்து அல்லாஹ் நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அவங்க எல்லாரும் தௌராத்தை பின்பற்ற சொல்கிறாங்க. பின்னால் பல நபிமார்கள் வந்தாலும் தனி மார்க்கம் கிடையாது, அவர்களுக்கு தனி சட்டதிட்டம் கிடையாது. தௌராத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்லி மக்களை பின்பற்ற வைப்பாங்க. வழிகேடர்களான பனு இஸ்ராயல்கள் நபிமார்களை கொல்லுவாங்க, நிறைய அநியாயங்கள் பண்ணாங்க. இப்படியே வந்து கொண்டிருக்கிறது இந்த யூதர்கள். நான் சொன்னால் பனு இஸ்ராயல்களுக்கு இன்னொரு பேர் தான் யூதர்கள். ஏன்னா அவர்கள் யகூதா என்ற வழித்தோண்டலில் வர்றாங்க. யகூதான்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய வழித்தோண்டலில் வர்றதுனால அவங்களுக்கு பேர் யூதர்கள். இதெல்லாம் அரபி வார்த்தை, நம்ம தமிழில் யூதருங்கிறோம். அப்படியே வர்றாங்க இந்த யூதர்கள், பலவிதமான தவறுகள் செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் அல்லாஹால ஈசா அலை இஸ்லாம் அனுப்புகிறான். ஈசா அலை இஸ்லாம் வரக்கூடிய நேரத்தில் யூதர்கள் ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க. அதில் ஒரு பிரிவு யாருன்னா அவங்க சாதுக்களாக இருக்கிறாங்க, அவங்க துறவிகளாக இருக்கிறாங்க, அவங்க மக்களிடத்தில் ரொம்ப அன்பானவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்தின் மீது ஆசைகள் கிடையாது, மடங்களில் உட்கார்ந்து வழிபடுவது இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த கூட்டத்தில் இருந்து தான் அல்லாஹாலா ஈசா அலை இஸ்லாம் அனுப்புகிறான். குரானில் பல நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஈசா அலை இஸ்லாமுடைய வரலாறுக்கு மட்டும்தான் ஒரு தனி சிறப்பு குரானில் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஈசா அலை இஸ்லாமை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் எந்த அளவுக்கு விரிவாக பேசுவான்னு சொன்னால், ஈசா அலை இஸ்லாமுடைய பிறப்பு குறித்து அல்லாஹ் பேசுவான், ஈசா அலை இஸ்லாமுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் பேசுவான், ஈசா அலை இஸ்லாமுடைய பாட்டனாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ஈசா அலை இஸ்லாமுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குரானில் ரெண்டு சூராக்கள் ஈசா அலை இஸ்லாமுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே வருகிறது. ஒன்று ஆலு இம்ரான், இன்னொன்று சூரா மரியம். ஆலு இம்ரான் இல்லையா, இன்னொன்று சூரா மரியம். இந்த ரெண்டுலையுமே நபி ஈசாவுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே பேசப்படுது. இம்ரான் அப்படிங்கிறவங்க வரலாற்றில் ரெண்டு பேர் இருந்தாங்க. மூசா அலை இஸ்லாமுடைய தந்தையார் பெயரும் இம்ரான் தான். அதே போல தான் ஈசா மரியம் அலை இஸ்லாமுடைய மரியமுடைய தந்தை பெயரும் இம்ரான். ஈசா அலை இஸ்லாமுக்கு அவங்க பாட்டனாராகிறாங்க, மரியம் அலை இஸ்லாமுடைய தந்தை பெயர். ஆக குரானில் அவங்களுடைய வரலாறை அல்லாஹ் அந்தளவுக்கு விரிவாக பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவாங்க, ஈசா அலை இஸ்லாமுக்கு மற்றவங்களை விட நான் தான் ரொம்ப நெருக்கமானவன், எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் வேறு நபி கிடையாதுன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு, அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அழைத்து செல்லப்படுகிற நேரத்தில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல இறங்கி இங்கே ரெண்டு ரக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க. பெருமானாரும் தொழுது முடிச்சிருவாங்க. தொழுது முடித்த பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார்கிட்ட கேட்பாங்க, இங்கே எதனால் உங்களுக்கு தொழுமாறு சொல்லப்பட்டதுன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. இல்லையே தெரியாது, நீங்கள் சொன்னீங்க தொழுதேன் சொல்லுவாங்க. இங்கே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இந்த இடத்துக்கு பேர் தான் பைத்துல்லஹம். பைத்துல்லஹம்ங்கிறத இன்றைக்கு பெத்லஹேம் என்று சொல்வார்கள். அது அரபியில் பைத்துல்லஹம். இது ஈசா அலை இஸ்லாம் பிறந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் பைத்துல்லஹம். அது இன்றைக்கு ஜெருசலத்திலிருந்து மஸ்ஜித் அக்ஸா இருக்கிற ஜெருசலத்திலிருந்து சுமார் 9 மைல் தூரத்தில் இருக்குது. நாங்கள் 2022 ஜியாரா போயிருந்த போது இந்த பெத்லஹேம்ங்கிற ஊரில் தான் தங்கியிருந்தோம். அங்கிருந்து தான் அக்ஸாவுக்கு தொழுகிறதுக்கு போகணும். இந்த பெத்லஹேமுக்கு இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் வர்றாங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குது, ஒரு ஆலயம் இருக்குது. ஈசா அலை இஸ்லாம் பிறந்ததாக சொல்லப்படுகிற இடத்துக்கு அவங்க நிறைய என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இப்போ நான் சொல்ல வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலை இஸ்லாம் பிறந்த இடத்துல 2 ரக்அத் என்ன செஞ்சாங்க, தொழுதான். அப்போ ஈசா அலை இஸ்லாமை பற்றி கிறிஸ்தவர்களை விட நாம தான் அவங்கள ரொம்ப பேசுவதற்கு பெருமைப்படுவதற்கு மிக மிக தகுதியானவர்கள். இப்போ குரான் ஹதீஸில் அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய விஷயங்களை நமக்கு என்ன செய்கிறான்னு சொல்லித்தர்றான். அதில் இந்த பனு இஸ்ராயில்கள் இவ்வளவு தவறுகள், பலவிதமான மார்க்கத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் உலகத்துக்கு ஈசா அலை இஸ்லாமை அனுப்பணும் என்று நாடுறான். அப்படி நாடுகிற போது எல்லா நபிமார்களும் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தாங்க இல்லையா. இயல்பாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கற்பமுற்று எல்லா குழந்தைகளும் உலகத்தில் எப்படி பிறக்கிறதோ அப்படி தான் எல்லாருமே பிறந்தாங்க. ஆனால் ஈசா அலை இஸ்லாமுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய முடிவு வேறு விதமாக இருந்தது. அவர்களுடைய பிறப்பு ஒரு அதிசயமாக இருக்க வேண்டும். வலிநஜாலஹு ஆயத்தல் லின்நாஸ், குரானும் அப்படி தான் சொல்லும், உங்களை ஒரு அத்தாட்சியாக ஆக்க அல்லாஹ் நாடினான். அவங்கள அல்லாஹ் இயற்கையாக எல்லா குழந்தைகளும் பிறக்கிற மாதிரி பிறக்கணும்னு விரும்பல, ஒரு அதிசய குழந்தையாக பிறக்கணும்னு விரும்பினா. ஈசா அலி இஸ்லாமுடைய தாயார் மரியம், மரியம் யார், இம்ரானுடைய மகள். கொஞ்சம் முன்னால் சொன்னோம் இல்லையா, இம்ரானுடைய மனைவி யார், ஹன்னா. இம்ரான் ஹன்னா தம்பதியருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத ஹன்னா அவர்கள் அல்லாட்ட நேர்ச்சி செய்கிறாங்க, எல்லாம் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தையை தந்ததற்கு நன்றி கடனாக அந்த குழந்தையை நான் வளர்த்து ஆளாக்காம, அந்த குழந்தை என்னோடு இருந்து எனக்கு பணிவிடை செய்யாமல் பைத்துல் முகத்தஸுக்கு நேர்ச்சி செஞ்சிட்றேன், பைத்துல் முகத்தஸ்லேயே விட்டுறேன்னு சொல்லி அந்த அம்மா நேர்ச்சி பண்ணுது. நேர்ச்சி பண்ணும்போது அந்த அம்மா மனசில் இருந்தது என்ன, எல்லாம் ஆண் குழந்தையை கொடுக்க போகிறான், ஆண் குழந்தையை தான் பள்ளிவாசலில் வைக்க முடியும், ஆண் குழந்தையை பள்ளிவாசலுக்கு நேர்ச்சி செய்கிறாங்க, நேர்ச்சி பண்ணிடுச்சு. ஆனால் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை, குழந்தை பெண் குழந்தையாக போயிடுச்சு. அது அவங்களே குரான் அழகாக அந்த வரலாறை சொல்லும், இன்னி ஒலா துஹா உன்சா, எல்லாம் நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டனே, ஒலைச தக்கருக்கல் உன்சா, ஆணை போல் அல்லவே பெண் குழந்தை. இதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறது அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஒலைச தக்கர் கல் உன்சா, ஆம்பளை புள்ள மாதிரி இல்லையே பொம்பளை புள்ள, ஒயின் நீ செம்மை துஹா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பேர் வைக்கிறேன். மரியம் என்று சொன்னால் உயர்ந்தவள் என்று அர்த்தம். பெண் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பேர் வைங்க. இதெல்லாம் நம்மவர்களுக்கு புளிக்குது, இந்த மரியம்ங்கிற பேர்லாம் சொன்னால் என்ன அறத பலசாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர், அந்த அம்மா பெயரில் ஒரு சூரா இருக்குது இல்லையா, அந்த அம்மா பெயரில் ஒரு சூரா இருக்குது, அந்த அம்மாவுடைய குடும்பத்து பெயரில் ஒரு சூரா இருக்குது ஆல் இம்ரான் சொல்லி. அப்படியானா அந்த அம்மா எவ்வளோ பாக்கியம் பெற்ற அம்மாவாக இருக்க முடியும். அதனால் பெண் குழந்தைய பல பேர் குடும்பத்தில் மரியம்னு வச்சா என்ன தப்பா, ரெண்டு அடிப்படை நம்ம பார்க்குறோம், ஒன்று அழகாக இருக்கணும், இன்னொன்று அந்த பேர் யாரும் வச்சுருக்கக்கூடாது. இந்த பேரை சொன்னால் இல்லை அது அவன் பேராக இருக்குது, இந்த பேரை சொன்னால் இல்லை அவன் அந்த பேர் வச்சுருக்கிறான், என்ன கொடுமையோ தெரியல. அதான் பேர் கேட்டாலே நான் எரிச்ச போகிறேன்னு சொன்னல, அதுக்கு தான் மரியம்னு குடும்பத்தில் பத்து பிள்ளைகளுக்கு வச்சா என்ன. அரபுகளிடத்தில் கலாச்சாரம் என்னென்னா, சொந்த பிள்ளைகளுக்கு ஒரே பேரை வைப்பாங்க. நீங்கள் சஹாபிகளில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருப்பாங்க, அப்துல்லா அப்துல்லான் இருக்கும், உபைதுல்லா உபைதுல்லான் இருக்கும். ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஒரே குடும்பத்தில் ஒரே பேர் தான் வைப்பாங்க. அட என் பிள்ளைங்களுக்கே நான் ஒரே பேர் வைக்கலாம், அப்புறம் குடும்பத்தில் அண்ணன் வச்சா என்ன, தம்பி வச்சா என்ன இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நதுவால் நதுவத்துல் உலமாவில் பெரிய பெருமானாருடைய குடும்ப பாரம்பரியத்தில் வந்த ஒரு குடும்பம், அவங்க ஹசனி குடும்பத்தில் உள்ளவங்க, சமீபத்தில் இறந்தாங்க, மௌலானா முகம்மது அல் ராபி அல் ஹசனி, அவங்க பேர் முகம்மது. அவங்க அம்மா வந்து பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் முகம்மதுனே பேர் வச்சாங்க, எல்லா குழந்தைக்கும். முதல் பிறந்த குழந்தையும் முகம்மது தான், ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கும் முகம்மது. இப்போ எல்லாரும் சொன்னாங்க குழம்பி பேருமாப்பா முகம்மதுனே பேர் வச்சா, சரி முகம்மது ஸ்தானி, அரபியில் ஸ்தானினா ரெண்டுன்னு அர்த்தம், ரெண்டாவது முகம்மது. மூணாவது குழந்தை பிறந்துச்சு முகம்மதுன்னு பேர் வச்சாங்க, முகம்மது ஸ்தாலி, மூணாவது முகம்மது. நாலாவது குழந்தை பிறந்துச்சு முகம்மது ராபியா, அவங்க தான் நதுவாவுடைய வைஸ் சான்சலராக இருந்தாங்க, கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வஃபாத் ஆனாங்க. மிகப்பெரிய ஒலி அவங்க, நாம் வாழுகிற காலத்தில் பார்த்த அல்லாஹ்வுடைய இறைநேசர்களில் ஒரு மகத்தான இறைநேசர் அவங்க, சாதாரணமான நாள் இல்லை. அவ்வளவு தூய்மையான வாழ்க்கைக்கு பேர் என்னங்க, முகம்மது ராபியா, ராபியனா நாலாவதுன்னு அர்த்தம். பாருங்க, ஒரே குடும்பத்தில் வச்சா என்ன குறைஞ்சிட போகுதுங்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, ஹன்னாவுடைய நேர்ச்சியின்படி பிறந்துட்டாங்க, சரி நேர்ச்சி செஞ்சாச்சு, பைத்துல் முகத்தஸில் கொண்டு போய் குழந்தையை அர்ப்பணிச்சிட்றாங்க. அந்த குழந்தையை வளர்க்குற பொறுப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகும் போதே ஆபிதா இபாதத்து இபாதத்திலே தான் வளர்கிறாங்க. அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பார்வையிட்டோம். 22 ஜியாரா சென்றிருந்த நேரத்தில் உண்மையிலுமே சொல்கிறேன், அக்ஸாவை ஜியாரத்து செய்கிறது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அங்கே ஏற்படுகிற உணர்ச்சியை வந்து வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவம் இருந்த இடம் அல்லாஹ் அங்கெல்லாம் மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்குமே தரணும். ஏன்னா எல்லா நபிமார்களுடைய பாதங்களும் பட்ட இடம் பைத்துல் முகத்தஸ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவம் இருந்த இடம் அங்கே இருக்குது. கிறிஸ்தவர்களும் அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கெல்லாம் வருகை தர்றாங்க. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் இபாதை செய்கிறாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, தவம் இருப்பாங்க, தனியாக ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் தியானத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அற்புதங்கள் வரும். ஒரு நாள் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் பழங்கள் இருக்குது, இது என்னமா இந்த பழங்கள் இந்த பருவத்தில் கிடைக்காதேன்னு சொல்லி, அண்ணா லக்கியாதா எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி, ஒரே பதில் தாகுவாம நினைந்தில்லா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. இப்போ அல்லாஹாலா சீசன் இல்லாத காலத்தில் இந்த பழங்களை கொடுக்க முடியும்னு சொன்னால் வயசான எனக்கு குழந்தையே கொடுக்க முடியும். அங்கே தான் துவா செய்கிறார். ஹுனாலிக்க குரான் சொல்லு, ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா ரப்பா, அங்கே தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஜுர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ, துவா செய்கிறாரு. உடனே பதிலும் வருது, அல்லாஹ்ட்ட இருந்து அழைப்பு வருது. ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுத அந்த மிஹராபும் மஸ்ஜித் அக்ஸால இருக்குது. இந்த ஆயத்துகள் இந்த வசனங்கள் எல்லாமே அங்கே எழுதியிருப்பாங்க. பல்ல சொன்னா உங்களுக்கு யஹ்யா என்று ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி யஹ்யாவும் ஈசாவும் சம காலத்தில் பிறந்தவர்கள். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தா அது அவங்க வரலாறு. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்ந்து வருகிற போது தான் ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியாக பருதாவோடு தான் குளிப்பாங்க. அப்படி குளித்து கொண்டிருக்கிற இடத்துல தான் அவங்க முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதராகவும் வருவாங்க. பெருமானாருக்கு முன்னாலேயே கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதராக வருவாங்க, மனிதராக வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சந்தித்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால் புது குண்டுன்னு பார்க்காதீங்க. இமாம் பைஹக்கி அவர்கள் தலாயிலுன் நுபுவான் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபுடைய கடைசி பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்த சஹாபாக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. நானே அந்த தலைப்பை பார்த்து அரண்டு போயிட்டேன். என்னடா இது, ஜிப்ரீலை சந்தித்த சஹாபாக்களா அப்படின்னு அதை பூரா படித்து பார்த்தா சஹாபாக்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து சலாம் சொல்லுவாங்க. இது யாரா நமக்கு சலாம் சொன்னது, சரி பதில் சொல்லிட்டு வந்துடுவாங்க. பெருமானாட்ட வந்து சொல்லுவாங்க, இப்போ நபி கேட்பாங்க வந்தது ஜிப்ரீல்னு சொல்லி. பெருமானார் சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரியும் தனக்கு சலாம் சொன்னது ஜிப்ரீல்னு சொல்லி. அந்த மாதிரி யாரெல்லாம் ஜிப்ரீலை சந்திச்சாங்க அப்படின்னு இமாம் பைஹக்கி ஒரு தனி தலைப்பு கொண்டு வர்றாங்க. சஹாபா பெருமக்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, சாதாரணமான அந்தஸ்தில் உள்ளவர்கள் அல்ல அவங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வந்து நிற்கிறாங்க. மனித ரூபத்தில் ஒரு அந்நிய ஆன பார்த்ததுமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை, இன்னி அஊது பிர் ரஹ்மான், நான் வந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறேன் உம்முடைய தீங்கிலிருந்து. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் தவறான ஆண் அல்ல, நான் வானவர் தலைவரான ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உன்னுடைய கற்பத்தில் ரூஹ ஊத வந்திருக்கிறேன். உனக்கு ஒரு அதிசய குழந்தை பிறக்க போகுது, அதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த உரையாடலை சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். இந்த மரியம் சூராவை தான் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் அபிசீனிய மன்னருக்கு முன்னால் ஓதிய போது அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீரை தாரை தாரையாக கொட்டியது. யாராவது கிறிஸ்தவன் வந்தால் அவனை உட்கார வச்சு இந்த மரியம் சூராவுடைய தமிழாக்கத்தை படிக்கணும். பாரு எங்களுடைய மார்க்கம் நீ போற்றுகிற மரியாதை பற்றி என்ன சொல்லுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன சொல்லுது, அவர் அழுதார் அப்படி அழுதுட்டார் அவர். குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம்னு சொன்னார், இதான் உண்மைன்னு சொன்னார். அவரும் முஸ்லீமாக ஆனார். இப்போ அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஊதுனாங்க, போயிட்டாங்க. ஊதின பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்பம் ஆயிட்டாங்க, தந்தை இல்லாமல் கற்பம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்பமாக இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்தது. இதெல்லாம்

குழந்தை தொட்டில் குழந்தை பேசியது, குரான் அதையும் சொல்லி காட்டுது. கால இன்னி அப்துல்லா, ஈசா அலை இஸ்லாம் என்ன பேசினாங்க, முதல் வார்த்தை நான் அல்லாஹுடைய அடிமை, நான் கடவுள் அல்ல, நான் கடவுளுடைய குமாரனும் அல்ல. இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறான். வஜஅலனி நபியா, என்ன நபியாக ஆக்கியிருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்த், எங்கிருந்தாலும் என்னை பரக்கத்தான மனிதனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வ ஔசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா, நான் வாழும் காலம் எல்லாம் தொழுமாறு ஜகாத்து கொடுக்குமாறு அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான். என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்யுமாறு ஏவி இருக்கிறான். அல்லாஹ் என்னை கண்ணஞ்சக்காரனாக ஆக்கல்ல, அல்லாஹ் என்னை நற்பேரற்றவனாக ஆக்கல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய வார்த்தை முடியும். வஸ்ஸலாமு அலை, என் மீது சலாம் உண்டாகுக, என் மீது சலாம் உண்டாகுக என்று எதுக்கான சொல்கிறாங்க, நான் கடவுள் இல்லை, நான் மனுஷன்தான், மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி தேவை. வஸ்ஸலாமு அலைய, என் மீது சலாம் உண்டாகட்டும். யௌம உலித்து, நான் பிறந்த நாளிலும், யௌம அமூத்து, நான் இறக்க போகிற நாளிலும், யௌம உப அசுஹையா, நான் உயிரோடு எழுப்பப்படுகிற நாளிலும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ذلك عيسى بن مريم, அவர் தான் ஈசா, இவர் தான் ஈசான்னு குரான் சொல்லு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளும் அல்ல, கடவுளுடைய குமாரனும் அல்ல, கடவுளுடைய மகன் அல்ல, மனித பிறவி தான். மனித பிறவியில் ஒரு அதிசய பிறவியாக அவர்கள் பிறந்தாங்க. எங்கே தப்பான கோட்பாடு வந்துச்சின்னு சொல்லி உள்ளே விளக்கணுன்னா நிறைய ஆகிடும். இப்போவே 35 நிமிஷம் ஆகிடுச்சு. சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்படி தான் ஈசா அலி இஸ்லாம் பிறந்தாங்க. பிறந்தபோது பல்வேறு சர்ச்சைகள் எல்லாம் பிறந்தது. யூதர்கள் அவங்கள பற்றிய நிறைய அவதூறுகள், நிறைய கற்பனை பேச்சுகள் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னால் நீளமாயிட்டும். அல்லாஹ் அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தான், அல்லாஹ் அவங்களுக்கு சில அற்புதங்களையும் கொடுத்தான், சில அற்புதங்களை கொடுத்தான். ஒரு களிமண்ணில் ஒரு பறவையினுடைய பொம்மையை செய்வாங்க, அதில் ஊதுவாங்க, அந்த களிமண் பொம்மை பறவையாக மாறிடும், பறக்கும். அதே மாதிரி தான் தொழுநோயாளிகளை தடவி கொடுப்பாங்க, அவங்களுக்கு குணம் கிடச்சிரும். இறந்தவர்கள் கபரில் போய் அல்லாஹ்வுடைய ஆணையால் எழுந்துருன்னு சொல்லுவாங்க, எழுந்துருவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி, உலகத்தாருக்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. கிறிஸ்தவ மதம் உலக மதம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தாருக்கான நபியும் அல்ல, மாறாக பனு இஸ்ராயிலுக்கான நபி. இதை குரான் தெளிவாக சொல்லு. சூரத்து சஃபலை எடுத்து பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயிலுகளை பார்த்து பேசுவாங்க, இன்னிய ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி, பனு இஸ்ராயிலுக்கான நபி. இந்த கிறிஸ்தவ மதத்தை உலக மதமாக ஆக்குனது யாரு, அவர் தான் பவுலடியாருங்கிற ஒரு ஆள். நான் சொல்றேன்ல, பெரிய சரித்திரம் இதெல்லாம் எப்படி வருது, கிறிஸ்தவர்கள் எங்கே மாற்றுறாங்க, இந்த திருத்துவ கோட்பாடு எங்கிருந்து வருது, கிறிஸ்துமஸ் எப்போ வருது, இதெல்லாம் பல மணி நேரம் பேச வேண்டிய நேரம். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அது உலக மதம் அல்ல, பனு இஸ்ராயிலுகளுக்கு தான் அவங்க நபி. அவங்க எந்த சட்டத்தையும் மாற்றல. தௌராத்தில் உள்ள எல்லா சட்டமும் அப்படி தான் இருக்குது. இஞ்சில் அப்படிங்கிறது வெறுமனே உபதேசங்கள், வெறுமனே அறிவுரைகள், அதில் சட்டத்திட்டங்கள் கிடையாது. எல்லாம் தௌராத்தில் இருக்கிறதா அப்படியே. பனு இஸ்ராயில்கள் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சாங்களோ அதையெல்லாம் திருத்தி உண்மையாக தௌராத்தை பின்பற்ற வைக்கிறதுக்காக பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் பனு இஸ்ராயில்கள் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கல்ல. இந்த நிலையில் அவங்களுடைய 33வது வயதில் யூதர்கள் எப்படியாவது இவரை கொல்லணும்னு சொல்லி முற்படுறாங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் யூத அரசாங்கமும் அல்ல, கிறித்தவ அரசாங்கமும் அல்ல. அன்னைக்கு கிரேக்கர்கள் ஷாம ஆட்சி செஞ்சாங்க. ஷாமுடைய தலைநகர் தான் திமிஷ், இன்றைய டமாஸ்கஸ்ன்னு சொல்கிறோமே. அங்கே யூதர்கள் அந்த டமாஸ்கஸுக்கு போய் அங்குள்ள கிரேக்க மன்ன இடத்துல பைத்துல் முகத்தஸில் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பாஷையில் யசுவா ஈசான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்கள் ஆட்சிக்கு எதிராக மக்களை திசை திருப்புறார், இப்போ சொல்கிறாங்களே தீவிரவாதின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அந்த மன்னன் பைத்துல் முகத்தஸில் இருக்கிற தன்னுடைய அதிகாரிக்கு உத்தரவிடுறான், அந்த ஈசாவை பிடிச்சி தூக்கில் ஏற்றுங்கன்னு சொல்கிறான்.
ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து

0: இந்த தகவல் வருது, உங்களை கொல்றதுக்கு உங்களை தூக்கில் ஏற்ற போகிறாங்க, ஆனால் அவங்களால அப்படி செய்ய முடியாது. இன்னி ராஃபிஉக இலை, குர்ஆன்ல வருது, உங்களை என் பக்கமாக உயர்த்த போகிறேன்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்படுகிற அந்த கடைசி நாள் வெள்ளிக்கிழமை பின்னேரம் சனிக்கிழமை இரவு தன்னுடைய தோழர்களை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டுறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி சில அடையாளங்கள் வச்சிருக்கிறாங்க. பைத்துல் முக்தஸில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி இரவில் சாப்பிட்ட இடம் வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்ட இடம் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ தன்னுடைய சீடர்கள் 12 பேர், அவங்கள குர்ஆன் ஹவாரியூன் என்று சொல்லும். இந்த ஹவாரியன்கள்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி என்ன கொல்றதுக்காண்டி ஆளுகள் அடியாளுகள் வர்றாங்க, யூதர்கள் ஆளை கூட்டு வரப்போகிறாங்க, ஆனால் என்ன கொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னா, என்னுடைய தோற்றத்தில் உங்களில் ஒருவரை அல்லாஹ் ஆக்க போகிறான், உங்களில் ஒருத்தரை என்னுடைய தோற்றத்தில் நீங்கள் ஆயிடுவீங்க, என்ன அல்லாஹ் வானத்துக்கு எடுத்துக்குவான். என் தோற்றத்தில் யார் இருக்கிறாரோ அவரை ஈசான் நினச்சி அவர்கள் கொல்ல போகிறாங்க. இனி உங்களில் என் தோற்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கு யார் தயார், இந்த தியாகத்துக்கு யார் தயாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த யாருமே வாய் திறக்கல, ஒரே ஒரு பையன் சர்ஜிஸ், அந்த பையன் சொல்கிறான் நான் தயாருன்னு சொல்லி. அங்கிருந்த மற்றவங்கள்லாம் உட்கார்ப்பான், நீ சின்ன பையங்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவதோட கேட்குறாங்க, என் உருவத்தை தேர்ந்தெடுக்க யார் தயாருன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது முறையும் அந்த பையன் தான் எஞ்சி நிற்கிறான். மூணாவது முறையும் அந்த பையன் தான் எஞ்சி நிற்கிறான். சொன்னாங்க, என்னுடைய தோற்றம் உனக்கு தரப்படும், உன்னை தான் கொல்லுவாங்க, உனக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்துக்கு மாறிடுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிற்றுரக்கம் ஏற்படுது. இந்த மாடி இந்த ஒரு இருக்கு இல்லையா, இது அப்படியே ஓப்பன் ஆகுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வானத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. ஹவாரியன்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹவாரியன்கள் இந்த காட்சியை அப்படியே பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்படுது. கதவை திறந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்ல வந்தவர்கள் நிற்கிறாங்க. இங்கே சர்ஜிஸுங்கிற வாலிபர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தில் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கும் குழப்பம், இது ஈசா தானா இல்லையான்னு சொல்லி. அல்லாஹ்வும் சொல்கிறான், மா கத்தலு, அவர்கள் ஈசாவை கொல்லவில்லை. ஒமா சலபு, ஈசா அலைஹிஸ்ஸலாமை தூக்கில் அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்களுக்கு ஈசாவை போன்ற ஒரு தோற்றம் காண்பிக்கப்படுதுன்னு சொல்லி குழம்புறாங்க. கடைசியில் அந்த பையனையே ஈசா என்று எண்ணி கொன்று அவரை போய் சிலுவையிலும் என்ன செய்கிறாங்க, அறையிறாங்க. இதான் நடந்துச்சு, இதான் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஈசா அலை இஸ்லாமுடைய அந்த சீடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இத்தனை அற்புதத்தையும் பார்த்தவர்கள் மூணு கோஷ்டியாக பிரிஞ்சிடறாங்க. மூணு கோஷ்டியாக பிரிகிறாங்க. ஒரு கோஷ்டி என்ன சொல்லுதுன்னா, இத்தனை நாள் நம்மளோடு இருந்ததே அல்லாஹ் தான் இருந்தான், அல்லாஹ் தான் ஈசாவுடைய தோற்றத்தில் இருந்தான், அல்லாஹ் மேலே போயிட்டான்ட்டாங்க, அல்லாஹ் தான் சொல்லிட்டாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, இல்லை இத்தனை நாள் நம்மோடு இருந்தது அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ் தான் மகனை கூப்பிட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டான். மூணாவது கூட்டம் சொன்னாங்க, இல்லை நம்மோடு இருந்தது அல்லாஹ்வும் அல்ல, நம்மோடு இருந்தது அல்லாஹ்வுடைய மகனும் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்மோடு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வானத்துக்கு கைப்பற்றினான், இவர்கள் தான் சத்திய கூட்டம். இந்த மூணாவது கூட்டம் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாங்க. முதல்ல உள்ள ரெண்டு கூட்டம் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க. அந்த ரெண்டு கூட்டமும் மிகைத்து இந்த மூணாவது கூட்டத்தை கொண்டு வச்சு போட்டான். அல்லாஹ் தான் அழகா குர்ஆன்ல சொல்லுவான், கொஞ்சம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி வர்றதையெல்லாம் படிச்சு பாருங்க. லக்கத் கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, மூணு கடவுளுங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தான், அதான் திரித்துவ கோட்பாடு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களுக்கு ஏற்படுத்திய குழப்பத்தில் அவங்க அல்லாவா அல்லாஹ்வுடைய மகனா அல்லது இறை தூதரா என்று குழம்புனா, இந்த குழப்பத்தில் அவங்க வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு ஹிஜ்ரி 70 வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவம் இருக்குது. ஹிஜ்ரி 70 வரைக்கும், ஹிஜ்ரி 70ல் பவுல் என்று ஒருத்தர் வர்றார். இன்றைய கிறிஸ்தவர்கள் பவுல் அடியார் என்று சொல்லுவாங்க, சென்பால்னு சொல்லுவாங்க. இந்த பவுல் தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படைகளை பூரா செதைக்கிறாரு. அந்த வரலாறுக்குள்ளே போனால் அது தனி வரல, உள்ள பூரா செதைச்சிடறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்தவங்கிறது குறிப்பிட்ட பனு இஸ்ராயல்களுக்கான மதம் அல்ல, எல்லாத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அவர் தன்னுடைய சீடர்களை உருவாக்கி இந்த மதத்தை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா இந்த பவுல் தான் கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் தான் இதை உலக மதமாக்குறாரு. பின்னால் இன்னும் நிறைய பெருமானாருக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறதுலாம் நீண்ட நடிக வரலாறு. இப்போ அவர் இதை உலகம் பூரா என்ன செய்கிறாரு, பரப்புறாரு. அப்படி பரப்பும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஈசா வந்து கடவுளுடைய குமாரன், தேவகுமாரன், இந்த கோட்பாட்டை அவர் என்ன செய்கிறாரு, பரப்புறார். பிறகு இந்த கடவுள் கோட்பாட்டில் கிறிஸ்தவர்கள் மறுபடி குழம்புறான், ஈசா அலி இஸ்லாம் யாரு? அப்போ இன்றைய துருக்கி இருக்கு இல்லையா, துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல். அந்த இஸ்தான்புலை ஆட்சி செய்த கிறிஸ்தவ மன்னர், அவர் கிறிஸ்தவ பாதிரியார்களை எல்லாம் கூப்பிடுறார். இந்த கடவுள் கொள்கை என்னங்கிறத நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒன்று சொல்லுங்க, அதை நான் உலகத்துக்கு அறிவிச்சிடறேன். பாருங்கள், கடவுள் கொள்கையை மனிதர்கள்ட்ட கருத்து கேட்குறார். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்களோ அதை அறிவிச்சிடலான்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஏகப்பட்ட குழுவாக பிரிகிறான், ஆளுக்கு ஒரு பிரிவாக பிரிகிறான், இல்லை ஈசா அலி இஸ்லாம் அது இதுங்கிறான். அவர் சொல்கிறாரு, உங்களில் அதிகமான கருத்து யாருடைய கருத்துங்கிறார். ஒரு 318 பேர், அந்த 318 பேர் தான் எல்லா கருத்தை விட அதிக கருத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கடவுள்களில் 3வது கடவுள். உடனே அந்த மன்னன் சொல்கிறான், இதான் என் ஃபைனல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கடவுளில் 3வது கடவுள், இந்த கொள்கையை தவிர இனி யாரும் எதுவும் பேசக்கூடாது, பேசுனா தூக்குதண்ணன. அதை முடிவாக ஆக்கி அன்று முதல் இன்று வரை இந்த கிறித்தவம் ஈசா அலைஹிஸ்ஸலாமே ஒரு கடவுளாக போற்றி அது உண்மையான கிறிஸ்தவம் என்று இந்த உலகம் பூரா பரப்பி
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: வஅலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்க்கையுடைய பயத்தை பற்றி அச்சத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு சொன்னார்கள், கபருத்தான் எல்லா நிலைமையுடைய முதலாவது நிலைமை, கபருடைய நிலைமை தான். இதில் யார் வெற்றி பெற்று விடுகிறார்களோ அதற்கு பின்னால் உள்ள ஒவ்வொன்றிலும் வெற்றி பெற்று விடுவார். யார் இந்த முதலாவது கட்டத்தில் தோல்வி அடைந்து விடுகிறாரோ அதற்கு பின்னால் உள்ள அனைத்திலும் தோல்வி அடைந்து விடுகிறார். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் கபர் என்ற முதலாவது கட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போம், பிரார்த்திப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அல் குர்ஆன் வசனங்கள். ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் அல்லாஹுவே உங்களை பாதுகாக்கிறான். ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் அல்லாஹுவே உங்களை பாதுகாக்கிறான். ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனங்கள் 64. அல் குர்ஆன் வசனங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி .com.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
3: கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்கும் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதற்கும் ஒரு மனிதனுக்கு ஈமான் யகீன் தேவைப்படுகிறது. ஈமான் யகீன் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வோட கட்டளை எடுத்து நடக்கவும் இயலாது, அல்லாஹ்வால தடுக்கப்பட்டதை தவிர்ந்து கொள்ளவும் இயலாது. ஏனென்றால் கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு சாமான் அல்ல, அது பார்வைக்கு விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. ஈமான் என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, கல்போட சம்பந்தப்பட்டது தான் ஈமான். எனவே எந்த அளவு உள்ளத்துல அந்த ஈமான் ஆழமாக பதிஞ்சிருக்குமோ, எந்த அளவு அந்த ஈமான்ல யகீன் இருக்குமோ, உறுதி இருக்குமோ, அந்த அளவு இவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், ஆகிரத்துடைய நம்பிக்கை இருக்கும், பயம் இருக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும். எனவே இவருக்கு நல்லா தெரியும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம், நான் இதை கட்டாயம் எடுத்து நடக்கணும் என்று அவர் எடுத்து நடப்பார். அதே போல இது அல்லாஹ் தடுத்தது, யாரும் தடுத்தது அல்ல, இது அல்லாஹ்வால தடுக்கப்பட்டது, கட்டாயம் நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தவிர்ந்து கொள்வார். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை ஈமான் தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அந்த ஈமான வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஈமான வளர்த்து, ஈமான் என்றது சும்மா வரக்கூடிய ஒன்று அல்ல, அது எங்கேயும் கடையில் பஜார்ல போயிட்டு வாங்கக்கூடிய ஒரு சாமானும் அல்ல. ஈமான் என்பது ஒரு வகையான நூல், ஒரு வகையான ஒளி, பிரகாசம், வெளிச்சம், அது அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்துகிறான். எனவே அந்த அந்த வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொருவரும் ஈடுபடும். வெளிச்சத்தை இல்லாமக்கூடிய செயல்களும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, மியூசிக் கேட்கறதுனால, மியூசிக் இசை கேட்கறதுனால உள்ளத்துடைய அந்த ஈமானுடைய ஒளி, ஈமானுடைய நூர் அப்படியே மங்கிக் கொண்டே போகும். ஈமானுடைய ஒளி மங்கிரும் இசையின் காரணமாக, மியூசிக்கின் காரணமாக. சிலவங்க வாகனத்தில் ஏறினாவே மியூசிக் தான். சில நேரம் எங்களே ஏற்றி கொள்றாங்க, ஏறினத்தோட சுவிட்ச் ஆன் பண்ணினத்தோட பாட்டு தான் போகுது. ஆ சுபான்லா அலம்துல்லாஹ்னு சொல்லி அவர் இவர் வளமையா அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால குர்ஆனை போடுறார். இவர் யாரை ஏமாத்துறார், இவங்க எல்லாம் யாரை ஏமாத்துறாங்க? மேலான சகோதரர்களே, நாங்கள் யாருக்கும் பயந்து யாருக்கும் ஏற்ற மாதிரி நடந்து வேலை இல்லை. எங்களோட எல்லா ரகசியங்களையும் விளங்கக்கூடிய, எங்களோட அந்தரங்கம் உள்ரங்கம் எல்லா நிலைமைகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனைத்தான் நாங்கள் பயப்படணும். அவன் அச்சமும் பயம் தான் உள்ளத்தில் ஏற்படணும். அதுக்கும் ஈமான் தேவை. அல்லாவை பயந்துக்கோங்க, அல்லாவை பயந்துக்கோங்க என்றாங்களே, இது வார்த்தைகள் தான். அல்லாவை பயந்துக்கோங்க என்றது வார்த்தைகள், அல்லாட பயம் என்றது வேற. கார் என்ற வார்த்தை வேற, கார் வேற. கார் என்ற வார்த்தை அது அது எழுத்து தானே. அது கார் என்ற ஒரு போர்டில் எழுதின ஒரு எழுதி போட்டு அது கார், அதான் கார். அது கார் அல்ல. கார் என்ற வார்த்தை வேற, கார் வேற. அதே போல ஈமான் என்பத வார்த்தை வேற, ஈமான் வேற. எனவே ஈமான் என்ற அந்த வார்த்தையின் மூலம் எது நாடப்படுவதோ, எது நோக்கமாக இருக்கிறதோ அது தான் தேவை. அதை கொண்டு தான் அல்லாட உதவி கிடைக்குமே ஒழிய அந்த வார்த்தையால் அல்லாட உதவி கிடைக்க போறது இல்லை. கலிமா சொல்லியிருக்கிறார், இந்த வெறும் கலிமாவால, வெறும் கலிமாவால இவருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த கலிமாவுடைய யகீன், அந்த நம்பிக்கை உள்ளத்தில் வர வேண்டியிருக்கு. அதை கொண்டு தான் அந்த கலிமாவுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ, கலிமாவுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குதோ, ஆகரத்தில் என்னென்ன அந்தஸ்துகள் இருக்குதோ, அந்த எல்லா பாக்கியங்களையும் அடையலும் அந்த கலிமாவுடைய யகீன் உள்ளத்தில் இருந்தா தான். இல்லைன்னா கலிமா சொல்லுங்க, எல்லாரும் கலிமா சொல்லுவாங்க. வார்த்தையை சொல்றது கஷ்டம் இல்லை, எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த கலிமாவின் மூலம் என்ன எதிர்பார்க்கப்படுவதோ அது இருந்தா தான் அந்த கலிமாவனால என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை அடையலும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் காலத்தில் ஒரு கிராமத்து நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க ஈமான் கொண்டுட்டோம். ஆமன்னா என்ற வார்த்தையை சொன்னாங்க. நம்பிட்டோம், விசுவாசித்து விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ரசூலுல்லாஹிக்கு சொன்னான், குல் லன் துமினு வலக்கின் குலு அஸ்லம்னா. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க இன்னும் கலிமா சொன்னதுனால உங்களுக்கு இன்னும் ஈமான் வர இல்லை. நீங்க இப்படி சொல்லுங்க, ஆமன்னா என்ற வார்த்தைய சொல்லாம அஸ்லம்னா இஸ்லாம் ஆகிட்டோம் என்று சொல்லுங்க. அமன்னா என்ற வார்த்தையை பாவிக்காம அஸ்லம்னா என்ற வார்த்தையை சொல்லுங்க. அஸ்லம்னா என்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். வலம்மா யத்குலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், அல்லாஹ் சொல்றான், இன்னும் ஈமான் அவங்களோட உள்ளங்கள்ல நுழைய இல்லை. ஈமான் இன்னும் உள்ளத்துல வர இல்லை. வார்த்தையில இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, கலிமா வேற, அந்த கலிமாவுடைய யகீன் என்பது வேற. கலிமா என்பது வேற, கலிமாவின் மூலம் நாடப்படக்கூடிய நம்பிக்கை என்பது வேற. அது உள்ளத்துல வர வேண்டிய உண்டு. எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல இதுக்கு முன்னாலே பல தடவை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துறானே, அலம் தர கைஃப

0: உதாரணம் சொல்லி கலிமாவுக்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துறான். கலிமா தய்யிபா இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா தய்யிபா இருக்கிறதே, அதுக்கு உதாரணம் கஷஜரத்தின் தய்யிபா, ஒரு மனமான மரத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. மனமான கலிமாவுக்கு உதாரணம் ஒரு மனமான மரத்துக்கு ஒப்பா இருக்குது. அஸ்லுஹா சாபித், அந்த மரத்துடைய வேர் இருக்குதே பூமியில ஆழமாக பதிஞ்சிருக்கு. வஃபர்ஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கொப்புகள் கிளைகள் வானத்துல வெளிரங்கத்துல அடர்ந்து படர்ந்து இருக்கு. அப்ப இதை எதுக்கு உதாரணம் சொல்றான்? கலிமா தையீபாவுக்கு. எதை உதாரணமா சொல்றான்? மரத்தை. அந்த மரத்திலையும் அல்ல என்ன சொல்றான்? அஸ்லுஹா சாபித், அந்த மரத்துடைய வேர் பூமியில் ஆழமா பதிஞ்சிரு. எனவே இந்த கலிமா தையீபா இது வாயால மொழிஞ்சாலும் அந்த கலிமா தையீபாவுடைய நம்பிக்கை என்பது அது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒன்று. மரத்துடைய மரம் வெளியில, மரம் வெளிரங்கத்தில் விளங்குது மரம், ஆனா இந்த மரம் எதுல தங்கியிருக்குதேண்டா? வேர்ல தான் தங்கியிருக்கு. வேர்ல தான் மரம் தங்கி இருக்கு. வேர் வெளியே வந்துச்சா மரமும் கீழே விழுந்துடும். எனவே வேர் என்றது கண்ணுக்கு மறைவா இருக்கக்கூடிய ஒன்று. வேர் என்றது கண்ணுக்கு வெளிரங்கத்தில் விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. எனவே ஈமான் யகீன் என்றது இது உள்ளத்துல கண்ணுக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே மேலான சகோதரர்களே, தூத்தி ஊக்குலஹா குல்லஹி நிம்பீதி நிரப்பிஹா, அந்த மரம் எந்த அளவு பூமியில் ஆழமாக பதிஞ்சி உறுதியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மரம் அடர்ந்து படர்ந்து அது மக்களுக்கு பழங்களை காய் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். மக்கள் அதால பிரயோஜனம் அடைவாங்க. காக்காத மரத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை, காக்கிற மரத்தை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அதால நாலு பேர் பிரயோஜனம் அடைகிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆசையா இருக்கு. இதே போல ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஈமான் யகீன் உள்ளத்துல எந்த அளவு உறுதியாக ஆழமாக பதிஞ்சிருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் உறுப்புகளால நல்ல செயல்கள் வெளியாகும். பேசினா உண்மையதான் பேசுவார், வாக்களிச்சா நிறைவேற்றுவார், நம்பினா அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வார், தவறான பேச்சுகள் பேச மாட்டார், பொருத்தமில்லாத வார்த்தைகளை பாவிக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில அவர் தீய பேச்சுகள் பேச மாட்டார். சிலவங்களுக்கு வாய திறந்தாவே தூசணம் தான். இந்த சுபான்லா அல்ஹம்துல்லா என்ற மாதிரி சிலவங்க அவங்களோட வாயில வாரதே அந்த வார்த்தைகளை இங்க சொல்ல இல்லாது அதே வார்த்தைகள் தான். மேல மூமின் வந்து அப்படி பேசக்கூடியவர் அல்ல. வலல் பதி, தீய வார்த்தைகள், இந்த தூசண வார்த்தைகள், சிலவங்க மிச்சம் பொருத்தமில்லாத பேசினாவே நாசமா போவ, அல்லது வேற தவறான வார்த்தைகள், கூடாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் வாயில் அதுதான் வந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் தான் மன்னிக்கணும், அல்லாஹ் அப்படியா வந்தவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும். எங்களோட வார்த்தைகளால நாங்கள் சோதிக்கப்படுறோம், அது எங்களுக்கு விளப்பம் இல்லை. எங்களோட வாயில வெளியாகிற வார்த்தைகளால, தவறான வார்த்தைகளால எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கு. நல்ல வார்த்தைகளால் எப்படி நலவுகள் இருக்குதோ அதே போல தீய வார்த்தைகளால கெடுதிகள் இருக்கு. எங்களோட ஒவ்வொரு கெட்ட செயலுக்கு பின்னால, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால சோதனை, தண்டனை, கேவலம், தர்த்திரியம், முசீபத் எல்லாம் மறைஞ்சுதான் இருக்கு. இதை விளங்கிக் கொள்றதுக்கு தான் ஈமான் தேவை. இதை விளங்கிக் கொள்றதுக்கு இல்மும் தேவை, ஈமானும் தேவை, மார்க்கத்துடைய அறிவும் தேவை. அந்த மார்க்கத்துடைய அறிவை செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு, செயல்படுத்துறதுக்கு யக்கீன் தேவை. சிலவங்கள்ட்ட நல்ல நாலேஜ் இருக்கு, அவர் குர்ஆன் ஹதீஸை கரைச்சி குடிச்சிக்கிறார் அப்படி சொல்றாங்க. அவரோட பேசி தப்பே இல்லப்பா, ஆனா செய்யறதெல்லாம் மாத்தமான வேலை. அப்ப அவர்கிட்ட எல்ம் இருக்கு, நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, பேசல அவரோட. அவர் பேசினா குர்ஆன், பேசினா ஹதீஸ், அப்படி பேச்சு, அப்படி அறிவு. ஆனா செயல்ல இல்லை. இந்த இல்மை இவரை கொண்டு போய் நரகத்துல தான் தள்ளுமேடாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான தண்டனை நரகத்துல யாரு கேண்டா? ஆலிமுல் லம் யன்தஃபி பிஇல்மிஹி, ஒரு அறிவாளி அறிவை கற்றிருக்கிறார், குர்ஆன் ஹதீஸ படிச்சு விளங்கி இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா அந்த இல்மால அவர் பிரயோஜனம் அடையில்லை, அந்த இல்மு படி அவர் அமல் செஞ்சில்லை, அவர் அவர் படிச்ச இல்மால அவரும் பிரயோஜனம் அடையல, அவர் படிச்ச இல்மால மக்கள் பிரயோஜனம் அடையும் இல்லை. இவருக்கு தான் நரகத்துல பயங்கர வேதனை. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, வெறும் இல்மு அல்ல, வெறும் இல்மு அல்ல, இல்முக்கு என்னென்ன சிறப்புகள் வந்திருக்கிறதோ, மலக்குமார்கள் தன் இறக்கைகளை வெறுக்கிறாங்க, எல்லா படைப்பினங்களும் இல்ம படிக்கிறவங்களுக்கு துவா செய்து, படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு துவா செய்து, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகதுஹு வ அஹ்ல ஸமாவாதி வல் அர்த் ஹத்த நம்லத் ஃபீ ஜுஹ்ரிஹா வ ஹத்த அல் ஹூத் ஃபீல் பஹர் ல யுஸல்லூன அலா முஅல்லிமி நாஸ் அல் கைர். அல்லாஹ் ஏழு வானம் ஏழு பூமி எல்லா படைப்பினங்களும் பொந்தில இருக்கிற எறும்புகளும் அப்படி சொன்னாங்க, கடல்ல வாழக்கூடிய மீன் மச்சங்களும், இந்த அவ்வளவு படைப்பினங்களும் அல்லாஹ் ரஹ்மத் செய்தான், அல்லாஹ்வை தவிர மக்க எல்லா படைப்பினங்களும் இந்த இல்ம மார்க்கத்துடைய அறிவை மக்கவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்களே, அதே போல யார் மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்காக இந்த அவ்வளவு படைப்பினங்களும் துவா செய்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் இது. துனியாட படிப்பை படிக்கிறது, இந்த ஒரு படைப்பினம் துவா செய்ய போறது இல்லை, அப்படி எங்கே ஹதீஸ்ல வர இல்லை. காசு சம்பாதிக்க துனியாவை நோக்கமா வச்சு எந்த இல்ம படிச்சாலும் எந்த அறிவை கற்றுக்கொண்டாலும் அந்த அந்த அறிவுக்கு ஒரு துவாவும் இல்லை, அந்த அறிவை கற்றுக்கொள்றதுக்கு எந்த துவாவும் இல்லை. இது அல்லாஹ்வோட பொருத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நான் இல்ம கற்று அமல் செய்யணும் என்ற நோக்கத்தோட, இந்த இல்ம கற்று உலகத்துக்கு நான் எத்தி வைக்கணும் என்ற நோக்கத்தோட, தன் ஆகிரத்துக்காக யார் அறிவை கற்றுக்கொள்றாங்களோ அந்த அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த அவ்வளவு துவாக்களும். ஏனென்றா இந்த இல்மு இல்ம கற்று இல்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால தான் இந்த உலகத்துல மக்கள் ஈமானோட அமல் இபாதத்தோட தீனோட மார்க்கத்தோட வாழுவாங்க. இல்மு படிச்சு கொடுக்கவும் உத்தரவு இல்லை, கற்றுக்கொள்ளவும் தயார் இல்லைண்டா, படிச்சு கொடுக்க உத்தரவு இல்லைண்டா, படிக்கவும் தயார் இல்லைண்டா, மக்கள்கிட்ட என்ன என்ன பரவும், ஜஹாலத் மடத்தனம் தான், பிசினஸ் எல்லாம் தலைக்குப்பறத்தான் இருக்கும், பொய்யும் புரட்டும் ஏமாத்தமும் மோசடியும் அநியாயமும் களவும் என்னென்ன இருக்குதோ, தொழில் வியாபாரத்துல அநியாயங்கள் எல்லா அநியாயத்தையும் மக்கள் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப என்ன வரும்? சோதனை தான் வரும், தண்டனை தான் வரும். மக்கள் உண்ட காணியை பிடிக்கிறது, மக்கள் உண்ட கடையை சொந்தமாக்கி கொள்றது, மக்கள் உண்ட வீட்டை சொந்தமாக்கி கொள்றது சர்வசாதாரணம். இவ்வளவு பயான், இவ்வளவு குர்ஆன், இவ்வளவு ஹதீஸ், இவ்வளவு உலமாக்கள் எங்கட நாட்டுல, மாஷா அல்லாஹ், நாங்க அல்லாஹ்க்கு சுக்குர் செய்யணும். நல்ல புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது மேலான சொல். இவ்வளவு பயான்கள் நடந்தும் அநியாயம் செய்யற கூட்டம் அநியாயம் செஞ்சு கொண்டே இருக்கு, மோசடி செய்யற கூட்டம் மோசடி செஞ்சு கொண்டே இருக்கு, மாற்றமான வேலையை செய்யறவங்க செஞ்சு கொண்டே இருக்கு. நீங்க பண்ற பயானம் நீங்க பண்ணுங்க, அது உங்களோட வேலை. பயம் பண்ணது உங்களோட பயம், பிசினஸ் அல்ல இது, பிசினஸ் அல்ல இது, இது ஒரு வியாபாரம் அல்ல. ஏனைய மார்க்கத்தில் உள்ள மார்க்கத்தை வித்து வயிற்று வயிற்று பொழப்புக்கு மார்க்கத்தை பாவிக்கிறது போல, இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த தீன் வயிற்று பொழப்புக்குள்ளதல்ல. மார்க்கத்தை வித்து சாப்பாட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? மார்க்கம் எல்லாம் மாற்றமாக சொல்லப்படும். வசதி உள்ள ஒருத்தர் வந்தா அவருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கம் சொல்லுவார், ஏழை ஒருத்தர் வந்தா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவார். இந்த ஒவ்வொரு வணக்க ஸ்தலத்துல பாக்குறமே, பணக்காரன் வந்தா சுருக்க உள்ளுக்கு எடுத்து அவருக்கு அவர் செய்ய வேண்டிய பூஜை கீஜை எல்லாத்தையும் செஞ்சு அவரை எல்லாத்தையும் செஞ்சு அனுப்போம். ஏன்னா அவற்ற பெருசா கிடைக்குமே, அவற்ற நல்ல ஏதாவது பெரிய அக்கௌண்ட் கிடைக்கும், அதிகமான பணம் கிடைக்கும். ஒரு ஒரு கஷ்டவாளி வந்தா அவர் எல்லாம் கடைசிக்கு தான் வரும். எனவே இன்றைக்கு உலகத்துல மார்க்கம் துனியா நோக்கத்தோட மார்க்கம் வியாபாரமானதுனால தான் இந்த எல்லா மார்க்கமும் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீனுல் இஸ்லாத்துல அந்த வேலை கடைசி வரைக்கும் யாரும் செய்ய இயலாது. அப்படி யாராவது செய்வாங்க என்ன, அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக்கொள்றாங்க. அப்படித்தான் சொல்லணும். ஏனென்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே உதாரணத்துக்கு, இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அநாதைகளோட சொத்துக்களை யாரு அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக்கொள்றாங்களா? யார் அநாதைகளோட சொத்துக்களை அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக்கொள்றாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. அதனால வியாபாரிகள் நிறைய பதியமான மக்கள் நாங்க பார்ட்னர்ஷிப்ல பங்குல வியாபாரங்கள் செய்யறோம், பலர்கிட்ட பணங்கள் எடுத்து வியாபாரம் செய்யறோம், கொடுக்கல் வாங்கல் எங்கள்கிட்ட நிறைய வியாபாரத்தில் எல்லாம் சொந்த சல்லியால் வியாபாரம் செய்யறாங்க. இல்லை அந்த அளவுக்கு எல்லாரும் இல்லை, பெரிய பெரிய வியாபாரிகளும் கூட அவங்களும் எங்கேயாவது எடுத்துக்கிடுத்து இப்படித்தான் போகுது. திடீரென்று எங்களோட பார்ட்னர் மௌத்தாவிட்டாரேண்டா, அவர்கிட்ட கொடுக்கல் சில வியாபாரிகள் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு தவிர வேறு ஒருத்தருக்கும் தெரியாது. அது பெரிய மடத்தனம் மேலான சகோதரர்களே. எங்களோட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை ஒரு நாலு பேர் விளங்கியிருக்கணும், எங்களோட நம்பிக்கைக்குரியவங்க, மனைவிக்கு தெரியணும், புள்ள இல்லை எந்த புள்ள வயது வந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல் விளங்கியிருக்கணும், பாப்பா இப்படித்தான் கொடுக்கல் வாங்கல், மகன் நான் இப்படி வியாபாரம் செய்கிறேன், இப்படி இப்படி எல்லாம் கொடுக்க இருக்குது, இப்படி இப்படி எல்லாம் வர இருக்குது எனக்கு என்ற எல்லாத்தையும் நாலு பேர் விளங்கியிருக்கணும், நம்பிக்கைக்குரியவங்க. இதுவல்ல எல்லாம் எழுதப்படணும், எங்களை கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுதப்படணும், எங்களை வியாபாரங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக அமையணும். இன்றைக்கு அதிகமானவங்க எல்லாம் மண்ட குத்து ஆவினத்துக்கு பின்னால ஹசரத் மார்க்கிட்ட போறாங்க ஃபத்வா கேட்க. நான் இவருக்கு இத்தனை கோடி கொடுத்தேன், அவர் இப்படியா லாபம் தாரேண்டார், அப்படி லாபம் தாரேண்டார், பாருங்களே இப்படி செஞ்சிட்டார், கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம், நம்பித்தான் கொடுத்தேன், அவரோட பேச்சை நம்பித்தான் நான் கொடுத்தேன், அவரு நேத்தும் கூட நேத்தா முந்தநாத்தும் கூட ஒரு முக்கியமான இடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயம், அது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடம், அந்த மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடத்த கூலிக்கு கொடுத்திருக்கிறாங்க, அங்கேயும் மோசடி. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்ட பயம் இல்லாம போச்சேண்டா மார்க்கமும் விளங்காது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நீ உனக்கு வெக்கம் இல்லைண்டா நீ விருப்பமானது எல்லாம் செய். உண்மையிலே வெக்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா. உனக்கு அல்லாஹ்ட பயம் இல்லைண்டா நீ வேண்டிய ஒன்ற செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா நபிமாரும் சொன்ன ஒரு கருத்து தான் இது. உங்களுக்கு வெக்கம் இல்லையா, அல்லாஹ்ட பயம் இல்லையா, நீங்க விருப்பமானதெல்லாம் செய்யும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இப்படி சர்வசாதாரணம். அப்ப இந்த பங்குல வியாபாரம் செய்யற விஷயத்துல கட்டாயம் விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கணும், எங்களோட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுத்துல இருக்கணும். இல்லைண்டா திடீர் மௌத்து தான் இன்றைக்கு அதிகம். ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்குது, கடைசி காலம் ஆவக்கோல சின்ன வயசுல மௌத்து வாரதும் திடீர் மௌத்து அதிகமாகும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அதை நாங்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களோட குடும்பங்கள்லையும் அப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எங்களோட இந்த உடல், இந்த எங்களோட ஃபிட்னஸ், எங்களோட ஜிம் கிம் எல்லாம் சுக்கு நூறா போயிட்டும் மவுத்து அல்லா நாடி இருந்தா எந்த அப்படி தான் இன்றைக்கு மவுத்து இருக்கு. ஜிம்ல இருக்கக்கூட மவுத்தா போறார், ஃபுட்பால் அடிச்சு கொண்டிருக்கிறார், பேட்மிண்டன் அடிச்சு கொண்டிருக்கிறார், அதே நிலைமையில முழுந்து மவுத் ஆகுறார். அதனால இந்த உண்டு நம்பிக்கைக்குரியது இல்லை. இந்த வாழ்க்கை மேலான சோதனை போலி வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட மனைவி மக்கள் குடும்பத்துடைய ஹக்குகளை சரியா ஏற்பாடு செஞ்சுட்டு போகணும். எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட மனைவி மக்கள் எங்களோட மௌத்த நினைச்ச அலுவலத்தை விட எங்களோட கொடுக்கல் வாங்கல நினைச்ச அலுவலவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவர் இப்படி ஒரு மண்டை குத்த வச்சுட்டு போயிட்டாரே, இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிட்டாரே, இவ்வளவு கடன் கொடுக்க இருக்கிறாமே, வீட்டுக்கு ஆட்கள் வந்து நிற்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, வீட்டுல இருக்கலாம இருக்குது. அன்றைக்கு சொல்றார், ஹசரத் நான் ராவிக்கு 12 மணி போலத்தான் வீட்டுக்கு போறேன், கடனாளி வீட்டுக்கு வர்றான், எனக்கு வயது வந்த பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, தேவையில்லாத பேச்சுகளும் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஒரு கணவன். முறையில்லாத வியாபாரங்கள், முறைக்கட்ட வியாபாரம், வீண் விரயங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகள். இவர் நைட் கிளப் போறார், கசினோ போறார், ஜினால ஈடுபடுறார், தூள் அடிக்கிறார், ஐஸ் அடிக்கிறார், இன்னும் எத்தனையோ ஜாதி பழக்க வழக்கங்கள். இவர்தான் இன்பத்தை யோசிக்கிறாரே ஒழிய தன் பொறுப்பை பத்தி யோசனை இல்லை. அவருடைய இன்பமும் அவருடைய சந்தோஷமும் அவருக்கு என்னமோ வார்த்தைகளை சொல்றாங்களே, எவ்வளவு கவலையான விஷயம் மேலான சகோதரர்களே. பொறுப்புகள், எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு அல்ல அமானிதமா ஒப்படைச்சிருக்கிறான். மனைவி மக்களுடைய பொறுப்பு இருக்கு, கொடுக்கல் வாங்கலுடைய பொறுப்புகள் இருக்கு. நிரந்தரமா தங்கியிருக்க போறாரா? அதனால நாங்க எல்லோரும் முதலாவது எனக்கு உங்களுக்கு, இரண்டாவது நாங்க அல்லாஹ் பயந்து நடக்கணும். மௌத்த முன் வச்சுதான் எங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், எடுக்க கொள்ள யோசிக்கணும். எனக்கு கொடுக்க ஏற்பாடு இருக்கா? எனக்கு அத்தனை கோடி தாய், இத்தனை கோடி தாய், அவ்வளவு தாய், இவ்வளவு தாய் எடுக்கிறமே, எனக்கு என்ன சரி முன்பின்னா எனக்கு காணி ஒன்று இருக்கு, வித்து கொடுக்க சொல்லி வைங்க. ஒன்று பயப்படாதீங்க, என்ன சரி முன்பின்னா யாவரம் லஸ் ஆனா எனக்கு இதுக்குள்ள ஏற்பாடு இருக்கு. சிலவங்களோட பேச்சு இருக்கே சொல்றாங்களே, அந்த முதநாத்த பேசக்கூடிய சொன்னாங்க, அவரோட பேச்சை கேட்டா வயிற்று வைக்கிற குழந்தை வெளியே வந்துருவேண்டா. அப்படி பேச்சு, சிலவங்களுக்கு அப்படி பேச்சு திறமை இருக்கு, பேச்சில சூரியம் இருக்கே. நாங்க ரசூலுல்லாஹ் இன்னஃபில் பயானில சிஹராயினாங்க, சிலவங்களோட பேச்சு சரி கவர்ச்சியா இருக்கும், நம்மள மாதிரி பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை நல்லதுக்கு பாவிச்சாங்க என்றா அது நன்மையாக அமையும், அதை பாவத்துக்கு மாத்தமான வேலைக்கு பாவிச்சாங்க என்றா அது அவங்களோட சோதனைக்கு தண்டனைக்கு காரணமாக அமையும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் ஈமான் யக்கீனுடைய விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம். நாங்க பஜாரோட சம்பந்தப்பட்டவங்களா இருக்கிறோம், இன்னைக்கு எல்லாம் பஜார்ல இருக்கிறவங்க தான் வந்திருக்கிறோம். மேலான கண்ணியமான சொல்லே, யாவரம் தொழில் விஷயத்துல முழு கவனம் செலுத்தும். எவ்வளவு எங்களால பேணுதலா நடக்க இயலுமோ, எவ்வளவு அதாவது தக்குவாவுடைய அடிப்படையில நடந்து கொள்ள இயலுமோ, முழு முயற்சி செய்யும். எங்களை சக்திக்கு உட்பட்ட அல்ல எதிர்பார்க்கிறான், சக்திக்கு அங்கால உள்ளத்தை அல்ல எதிர்பார்க்க இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, ஒன்றும் நாங்க அலட்டி கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு என்ன அல்ல அலந்திருந்தா நிச்சயமா தந்தே தீர்வான். இந்த எங்களுக்கு என்னென்ன அமல் இபாதத்துகள் உண்மையை சொல்லுங்க, வாக்களிச்சா நிறைவேற்றுங்க, நம்பினா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க, இந்த எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறேன். இதை ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் பெரிய பரக்கத்துகளை வச்சிருக்கிறான், ஹைர்களை வச்சிருக்கிறான், முன்னேற்றங்களை வச்சிருக்கிறான், பாதுகாப்பையும் வச்சிருக்கிறான். முறை இல்லாம சம்பாதிக்கிற பணங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. உள்ள குட்டிகள் அனுபவிப்பாங்களா என்றது எல்லாம் சந்தேகம். சிலவங்க முறை இல்லாம எல்லா ஜாதி தில்லு முள்ளு மோசடி ஹராம் வட்டி எல்லாத்தையும் செஞ்சு சம்பாதிச்சு இவங்க நினைக்கிறாங்க புள்ள குட்டிகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போ, சேர்த்து வைக்க கிடைக்காது. பிள்ளைகள் அதெல்லாம் நாசமாக்கி போடுவாங்க, தவறான வேலைகளுக்கு பாவிப்பாங்க, குடிச்சியும் தவறான வேலையில ஈடுபட்டு சொத்துக்களை நாசமாக்கி போட்ட சம்பவங்கள் எவ்வளவோ நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சம்பவம் சொல்றாங்க, பிள்ளைகள் எல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இவருடைய சம்பாதிப்பு தான் என்றாங்க. அந்த வாப்பா நடந்து கொண்ட முறை, அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல் இப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் பிள்ளைகள் இந்த நிலைமையில இருக்கு. ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் யோசிக்கணும், எங்கட செயலால எங்கட பிள்ளைகள் நல்ல செயலா இருந்தா, நல்ல முறையில நடந்தா, எங்கட பிள்ளைகளால பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஹைர் பரக்கத்துகள் முன்னேற்றங்கள் கண்ணியங்கள் எல்லா நலவுகளையும் கொடுப்பான். எங்கட செயல்களால எங்கட பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட போகுது. எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க வெறும் இந்த சல்லி சம்பாதிச்சு சல்லியை கொடுக்கறது தான் பிள்ளைகளோட நலவுக்கு காரணம், இல்லவே இல்லை. மேலான சோர் முறைய சம்பாதிச்சு கொடுத்தாதால நலவு நடக்கும், முறை இல்லாம சம்பாரிச்சு கொடுத்துட்டு போறதே, இதால நலவு நடக்கவே யாரு? இதால பிள்ளைகள் எத்தனையோ ஃபித்னாக்களுக்கும் பாவங்களுக்கும் மாற்றமான வேலைகளுக்கும் பாவிச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் சின்ன பின்னமா போகும். அதனால ஒவ்வொரு உம்மாவாப்பாட பொறுப்பு பெரிய பொறுப்பு. நாங்க ஒவ்வொரு வேலையும் செய்ய போல இந்த பாவத்தால எங்க பிள்ளைகளுக்கு சோதனை வரும். இதைத்தான் யோசிக்கணும். நான் இந்த பாவத்தை செய்ய போறேன், இந்த பாவத்தால எங்க பிள்ளைகள் கஷ்டப்படும், எங்க பிள்ளைகள் அல்லா சோதிப்பான், எங்க பிள்ளைகள் அல்லா தண்டிப்பான், எங்க பிள்ளைகள் அல்லா கேவலப்படுத்துவான். இது தலைக்கு வரணும். இதுக்கு ஈமான் தேவை. இது வாரத்துக்கு இவருக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நம்பிக்கை வைக்கணுமே. நம்பிக்கை இல்லைன்னா அவர் அவரை பாட்டுல போவார். சோதனைகள் வரக்கொல்ல அழுந்து புழுந்து பிறண்டு வேலை இல்லை, அதுக்கப்புறம் மஷூரா கேட்டு வேலை இல்லை, யார்ட்டையும் பெற்றி கெஞ்சி வேலை இல்லை, உத்தராலே உண்டு செய்ய அல்லா பிடிக்க நாடினால் முழு துனியாவும் சேர்ந்து பாதுகாக்க இயலார். அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் முழு உலகம் சேர்ந்து உண்டு செய்ய இயலார். மன் அல்லதீ யஸ்முக்கு மின் அல்லாஹ் இன் அராத பிக்கும் சூஅன் அவ் அராத பிக்கும் ரஹ்மா வலா யஜிதூன லஹு மின் தூனில்லாஹி வலியன் வலா நஸீரா. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், மன் அல்லதீ யஸ்முக்கு மின் அல்லாஹ் இன் அராத பிக்கும் சூஅன் அவ் அராத பிக்கும் ரஹ்மா. அல்லாஹ் உங்களுக்கு கெடுதிய நாடினால் யாரால பாதுகாக்க இயலும் என்று அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ் உங்களுக்கு கெடுதியை நாடினால் யாரால பாதுகாக்க முடியும்? அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய நாடினால் யாரால அதை தடுக்க முடியும்? இவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர உதவி செய்வதற்கு வேற யாரும் இல்லை என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறார். அதனால் அல்லாஹ்ட பாதுகாப்பு தேவை, அல்லாஹ்ட அரவணைப்பு தேவை, அல்லாஹ்ட தொடர்பு தேவை. அதுதான் எனக்கு உங்களுக்கு எப்பயும் தேவை. எப்பயும் அல்லாஹ்ட உதவி எங்களுக்கு பலன் அளிக்கும். அல்லாஹ்ட தொடர்பு துனியால இருந்தாலும் சக்கராத்திலையும் கபர்லையும் ஆகரத்திலையும் பலன் அளிக்கும். உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட்டம் குடும்பம் எங்களையோட இருந்தாலும் தட்ட தனியா எங்கேயாவது மாட்டிக்கொண்டாலும் அந்த இடத்துலையும் அல்லாஹ்ட உதவி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழில் வியாபாரங்களை முறையாக்குங்க. ஏலாமை இல்லை. வட்டி தொடர்பு வச்சிக்கிறவர் நினைக்கிறார் எனக்கு நான் எனக்கு இந்த முறை இல்லாம வியாபாரம் செய்ய ஏலா என்று தான் முடிவு எடுத்து வைக்கிறார். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும், சில தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். அதை விட்டுட்டு வியாபாரம் செய்ய கொஞ்சம் லாபம் குறையிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அது வெளிரங்கம் தான். வட்டி தொடர்பு வைக்காம வியாபாரம் செய்யறதால வரக்கூடிய நஷ்டம் எதனாலும் இல்லை. அது வெளிரங்கத்துல நஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அல்லாஹ் ஹைராக பரக்கத்தாக முன்னேற்றமாக ஆக்கி வைப்பான். போய் சொல்லாம யாவரும் செய்யலா என்று முடிவு செஞ்சவங்க அவங்க முயற்சி செஞ்சா நிச்சயமாக அந்த பொய்ய விட்டுட்டா கொஞ்சம் வெளிரங்கத்துல கஷ்டம் மாதிரி இருக்கும், அது நஷ்டம் மாதிரி இருக்கும், நிச்சயமா அல்லாஹ் பறக்க செய்வான். இதை நாங்கள் விளங்கணும். மேலான சும்மா ஜும்மாக்கு வந்து எந்த நாளும் பயான கேட்டுட்டு அந்த உக்கமையாண்டே தேவாலயத்தை மமத்தியாண்டே ஏவாலயத்தேந்து கடைசி நேரத்தில் வந்து சில ஒவ்வொரு பயான கேட்கறதுக்கும் தயார் இல்லை. இவங்க என்ன சொல்ல போறாங்க, இவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பயான் கேட்கவும் தயார் இல்லை. வாரதே கடைசி நேரத்தில் வெளியாகிறது முதலாவதா? இனி எப்படி திருந்தேனும்? ஒரு பயான குர்ஆன் ஹதீஸ அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகளை காது கொடுத்து கேட்டா தானே இவருக்கு திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அதனால தானே குர்ஆன் அடிக்கடி சொல்லுது, நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க நபியே, புத்திமதி சொல்லுங்க, அது நல்லவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். காது கொடுங்க. வைதா குரை அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்ஸிது லஅல்லகும் துர்ஹமூன். ஒரு குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் காது கொடுத்து கேளுங்க, மௌனமா இருந்து கேளுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரியவங்களா ஆவீங்க. அதிகமாக அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் கேட்கணும். எனவே நான் ஆரம்பத்தை சொன்னதை சொல்லி முடிச்சு கொள்றேன். மியூசிக் இருக்கிற முனாஃபிக் தனத்தை உருவாக்குது, ஈமானுடைய நூலை இல்லாமாக்குது, வெளிச்சத்தை இல்லாமாக்குது. இன்னைக்கு போன்லேயே தானே அதிகமானோம். ஒவ்வொருத்தர போனை பாவிக்கிற நேரத்தை எடுத்து பார்த்தா அன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில சொன்னாங்க, ஒருத்தர் பாவிச்சிருக்கிறார், பாவிக்கிறார், ஒரு நாளைக்கு 14 hours போனை யூஸ் பண்ணிக்கிறார். ஒரு நாளைக்கு 14 hours. சுபஹானல்லாஹ். அவங்க சொன்னாங்க, நாங்கள் அவருக்கு ஒரு குர்ஆனை கையில் கொடுத்தோம், கிஃப்ட் ஒன்று கொடுத்தோம். எதுக்கு என்ன, பாவிச்சதுக்கு அல்ல, நீங்க அந்த நேரத்தை இந்த குர்ஆனுக்கு பாவீங்க. எனவே போன் பாவிக்க வானம் என்று பயன் பண்ண இல்லை, யாரும் பாவீங்க, தேவைக்கு பாவீங்க, அத்தியாவசிய தேவைக்கு. இன்றைக்கு துனியாவை சுருட்டி கையில தந்திருக்கு, எங்களுக்கு நேரம் நிறைய நேரம் இருக்குது. இதை சரியா தீனுக்கு யூஸ் பண்ணினா, இந்த இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி, இன்றைக்கு உள்ள இந்த கருவிகள், நவீன கருவிகளை நாங்கள் தீனுக்கு சாதகமாக, இன்னைக்கு நாங்கள் பிசினஸ் பண்றேன்னா எங்களுக்கு முந்தி போயிட்டு நேரடியாக போயிட்டு பார்த்து கேட்டு எல்லாம் போடணும். இப்ப இவர் ஆபீஸ்ல இருந்து கொண்டே அடிக்கிறார், போறாரே இல்லை, எப்பயாவது போறாங்க வராங்க, எல்லா வேலையும் போன்லயே நடந்துருது. சுபஹானல்லாஹ், வீட்டுக்கு சாமான் வந்து நிக்குது, வாசல்ல சாமான் வந்து நிக்குது, போவே இல்லை, யாரையும் சந்திச்சு பேசவே இல்லை. எத்தனையோ பேரோட கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க, சிலவங்க சொல்றாங்க அந்த மனுஷனை கண்டே இல்லை நான், இத்தனை வருஷம் யாவரும் செய்யறேன். அப்ப இப்படி அல்லாஹ் இந்த நவீன கருவிகளுக்கு ஏசி வேலை இல்லை, அதுல அல்ல குறை, பாவிக்கிற எங்கள்கிட்ட தான் குறை இருக்கு. அதாவது ஏசி ஏசி வேலை இல்லை மேலான சொல், போனுக்கு ஏசி என்ன பிரயோஜனம், பாவிக்கிறவங்கள தான் பலகீனங்கள் இருக்கு. அதனால எங்கட நேரத்தை நிறைய சர்வ் பண்ணி, நேரத்தை மிச்சம் பிடிச்சி, எங்கட நேரங்களை தீனுக்காக, நல்ல அமல் இபாதத்துக்காக, சமுதாயத்துடைய நலவுக்காக எங்கட நேரங்களை செலவழிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறான். எங்கட வாழ்க்கையும் ஒரு லிமிட்டட் தானே, கால நேரங்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட சில வருடங்களும் மணித்தியாரங்களும் தானே வேளாண் சோதரே, அது முடிஞ்சா முடிஞ்சது தான். இப்ப முஹர்ரம் 1447 வருடத்துல இருக்கிறோம், ஹிஜ்ரி 47 வருடத்துல இருக்கிறோம். மேலான கண்ணியமா வருஷம் முடிஞ்சு கொண்டு போகுது, போன வெள்ளிக்கிழமை வந்தோம், இந்த வெள்ளிக்கிழமை வரோம். அதனால கொஞ்சம் யோசிங்க, தனிமையில இருந்து கண்ணை பொத்தி கொண்டு யோசிங்க, உங்களே உங்கள்ட்டே கேள்வி கணக்கு கேட்டுக்கோங்க. மக்கவன் ஏன குறைய காட்ட சொல்லி தர தேவை இல்லை, ஏன குறைய நானே யோசிக்க ஆரம்பிச்சா நிறைய எங்கட குறைகள் பலகீனங்கள் எங்களுக்கு யோசனைக்கு வரும். திருந்தோணும் என்று யோசிங்க, நான் நல்லவன் அவன் ஒரு இடத்துல இருந்து அழுவுங்க, கண்ணீர் வடிங்க, உங்களே நினைச்சு நீங்களே பரிதாபப்படுங்க. மக்கவனை பரிதாபப்படுறது ரெண்டாவது, எங்கட நிலைமைய பத்தி நாங்களே பரிதாபப்பட வேண்டியிருக்குது. நிறைய குறைகள் இருக்குது, நிறைய பலகீனங்கள் இருக்குது, பல தவறுகள் பாவங்கள் எங்களால அறிஞ்சு அறியாம நடந்து கொண்டிருக்குது. டெய்லி தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கோம், எந்த நேரத்தில் மௌத்து வரப்போகுதோ தெரியாது. அதனால மேலான சகோதரர்களே, நல்ல குணமா நடங்க, மக்களோட அன்பா இறக்கமா நடங்க, மனைவி மக்கள்கிட்ட விஷயத்த கவனம் செலுத்துங்க. குடும்பங்கள்ல சண்டை, மனைவி மக்களோட பிரச்சனை, புள்ள குட்டிகளை ஒழுங்கா வளர்க்கிற இல்லை, நிறைய பேசுறேன்டா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு மேலான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில திருத்தங்கள் மாற்றங்கள் வரணும் என்று அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. யாருவா நீத்தானே திருத்தோணும், ஏண்ட உள்ளம் ஏன கட்டுப்பாட்டுல இல்ல, ஏண்ட உள்ளம் ஓன கட்டுப்பாட்டுல தான் இருக்குது, என்னையால தானா திருந்தேல, அது நீ உதவி செஞ்சத்தான் எனக்கு திருந்தேலும். அல்லாவையே முன் வச்சு அல்லாஹ் கிட்டே மண்டாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் மன்னித்து, அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை உண்டாக்கி, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னித்து, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களையும் மன்னிப்பாயா, எங்கட குடும்பங்கள்ல மரணித்த அத்தனை பேரையும் மன்னித்து அருள்வாயா. யா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகளை நீக்கி வையா அல்லாஹ். பொருளாதாரத்துல பறக்க செய்யா அல்லாஹ், தொழில் வியாபாரங்கள்ல பறக்க செய்யா அல்லாஹ், கடன் பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ், குடும்ப பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை மஹப்பத்தை உண்டாக்கியா அல்லாஹ், இந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உண்டாக்கியா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை நிம்மதியா எடுத்து நடக்க ஒரு சந்தர்ப்ப சூழல்களை எங்களுக்கு உருவாக்கி தந்துறியா அல்லாஹ், இந்த எல்லா மக்களுக்கும் இதயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், உன்னால் படைக்கப்பட்டவர்கள் உன்னை விட்டு விட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், இந்த மக்களுடைய இதயத்துக்கு எங்களை காரணமாக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய விரோதிகளை யா அல்லாஹ் அவனுக்கு இதயத் இல்லை என்றால் அழித்து ஒழித்து விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை மக்களுடைய இதயத்துக்கு காரணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய இறுதி கடமையை நல்லதாக்கி, இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குதுபா பிரசங்கம் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
2: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு நேரடி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவானது கல்முனைக்குடி முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து இந்த குத்துபா பிரசங்கம் கிடைக்க பெற்றிருக்கின்றது. இந்த குத்துபா உரையினை வழங்குகின்றார் மௌலவி ஷேக் எஸ் எம் ஷஹீப் மன்ஃபை அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹஸ இபாதஹுல் அக்யார் பித்தௌஃபீகி ஃபஹஸ்ஸல லஹுமுல் இஸ்ஸ வல் ஃபஹார் وَمَحَامِنَ قُلُوبِهِمْ ظُلُمَاتِ السِّوَا وَحُبَّ الْأَغْيَارِ وَحَبَاهُمْ بِالْحِلْمِ وَالْعِلْمِ وَالصَّفَاءِ مِنْ سَائِرِ الْأَقْدَارِ وَالصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَى مَنْ تَوَجَّهَ اللَّهُ بِتَاجِ الْوَقَارِ وَنَوَّرَ بِوُجُودِهِ جَمِيعَ الْأَقْطَارِ سَيِّدِنَا مُحَمَّدٍ الْحَاصِي عَلَى طَاعَةِ الْغَفَّارِ وَعَلَى آلِهِ الْأَطْهَارِ وَأَصْحَابِهِ الْأَخْيَارِ وَسَادَاتِ الْأَبْرَارِ أَمَّا بَعْدُ. وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلما ارادوا ان يخرجوا فيها الى اخر الايه. وقال نبينا بشير صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன் மார்க்கத்தின் போதகர் எம் உயிருக்கும் உயிரான உயிரை விடவும் மேலான உத்தமநாதர் கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் தவறாது பின்துயர்ந்து வாழ்ந்து வெற்றி கண்ட உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபவு தாபியின்கள் அயிம்மத்துல் முஜ்தஹிதீன்களான இமாம்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் முஃமினீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய உரையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இறை இல்லத்திலே எழுத்திக்காப்புடைய நீயத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்லுகின்ற போது வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதையாச்சும் பேசினால் அது இன்ஹுவ இல்லா வஹியுன் யூகா. இறைவன் கொடுத்த விடயம் இறைவனுடைய வகி மூலம் அறிவித்து கொடுக்கப்பட்டதையே தவிர வேறு எதுவுமாகவும் இருக்க முடியாது என்பதனை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா திருமறையில் தெளிவாக சொல்லிவிட்டான். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நாங்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் அதே போன்று எவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி வாழ வேண்டும் என்று விளக்கி வைத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் கூறிக்கொள்வதோடு தக்குவாவை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கையை வசியத்தாக செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்திலே ஒரு பெரிய விடயம் சர்வசாதாரணமான ஒரு விடயமாக பரவியதன் காரணமாக நாம் பாவங்களை செய்யுகின்ற போது அதனுடைய தாப்பரியங்கள் மிக லேசாக இருக்கும் என்பதனை நாங்கள் நம்முடைய மனதிலே ஆழமாக பதித்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய ஒரு நண்பர் நமக்கு அருகாமையில் இருந்து ஒரு தப்பான தவறான செயலை செய்யும் போது, உதாரணமாக புகைத்தலிலே ஈடுபடுகிறார் என்று வைங்களேன், அவர் ஒரு புகைத்தல் பாவனையிலே ஈடுபடுகின்ற போது நாம் அவரை தடுக்க முயல்வோம், அதை நிறுத்திவிட பார்ப்போம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஹுலிகல் இன்சான் பைனல் ஹத்த இவன் நிசியான். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டவன் அல்லவா? தவறு ஏற்படுவது வழக்கம். மனிதனுக்கு தவறு வருவது தான், அதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லக்கூடிய சமுதாயம் இன்று நம்முடைய சமூகத்திலே மிகவும் ஆணித்தரமான ஒரு நிலையை பிடித்திருக்கின்றது. அன்பானவர்களே, இது தவறான ஒரு புரிதல். தவறு என்பது வேறு, பாவம் என்பது வேறு. ஒரு பாவமான காரியத்தை ஒரு மனிதன் முதல் தடவை தவறாக செய்துவிட்டால் அது தவறென்ற அந்த பட்டியலிலே சேர்க்கப்படுகின்றது. அதை இறைவன் இலகுவாக மன்னித்து விடுகிறான். அந்த பாவத்தினை தவறென்று தெரிந்தும் கூட முதல் தடவை செய்து உணர்ந்ததன் பின்னாலும் ஒரு மனிதர் இரண்டாவது தடவையாக செய்வாரேயானால் அது தவறு அல்ல. அந்த ஹுலிக்க இன்சான் பைனல் ஹத்தை வன்னிசியான் என்பதற்குள் அது அடங்காது. ஏன் தெரியுமா? தவறு என்பது முதல் தடவையோடு மாத்திரம் முடிந்துவிடும். எப்போதுமே இரண்டாவது தடவை ஒருவர் பாவம் செய்யும் போது அது தவறு அல்ல, இறைவனிடத்திலே தௌபா செய்து மீள வேண்டிய ஒரு குற்றமாக அது இறைவனிடம் எழுதப்படுகின்றது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, திருமறை வசனத்திலே இறைவனுக்கு ஜல்ல சுபஹானஹு வத்தாலா சூரத்துல் பக்கராவிலே 102வது ஆயத்திலே ஒரு விடயத்தை சொல்லுகிறான். மா உன்சில அலல் மலக்கை நிவி பாபில ஹாரூத் வ மாரூத் என்கின்ற வசனத்திலே பல விடயங்கள் தஃப்சீருடைய இமாம்களுக்கு மத்தியிலே பேசப்படுகின்றன. இருந்தும் அந்த வரலாறு நம்முடைய தலைப்பிற்குள் உள்வாங்கப்பட வேண்டிய வரலாறு அல்ல. ஆனால் அந்த வரலாற்றினுடைய துவக்கம் ஒரு விதமாக இருக்கும், அதனுடைய முடிவு நமக்கு உகந்ததாக இருக்கும். ஹாஷியத்து ஷாபி என்கின்ற தஃப்சீர் கிரந்தத்திலே இமாம் அஹமது பின் முகம்மது ரஹிமஹுல்லா அன்னவர்கள் மாலிக் மதுஹபை சேர்ந்த மிஸ்ர் தேசத்திலே வாழ்ந்தோருவர். சூரா பக்கராவினுடைய 102வது வசனத்திலே அவர்கள் விளக்கங்களை எழுதிவிட்டு இறுதிவாக அந்த முடிவுரையிலே அவர்கள் ஒரு கிஸ்ஸாவினை, வரலாற்றினை பொதிக்கின்றார்கள். அந்த வரலாறு, அந்த வசனத்திலே இடம்பெற்ற ஹாரூத் மாரூத் என்கின்ற அந்த இரண்டு பெயர்களை முன்வைத்த ஒரு வரலாறு. சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவிடத்திலே மலாய்க்காமார்கள் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே இறைவனை பார்த்து கேட்டார்கள், இறைவா இன்னக்க கத ஹலக்த ஹல்கன் வ அக்ரம்தஹும், நீ ஒரு வர்க்கத்தினர்களான ஒரு படைப்பை படைத்து, மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இப்படியான மனிதர்களை நீ படைத்து ஏனைய எல்லா படைப்பினங்களை விடவும் அவர்கள் சங்கையானவர்கள் என்று சொல்லியிருக்கிறாய். ஆனால் தசுஉது இல சமா இம் ஆசிஹிம், அவர்களுடைய நன்மைகளை பார்க்கிலும் வானுலகம் தேடி வருவது பாவம். அவர்கள் உனக்கு மாறு செய்வதே அதிகம், இருந்தும் கூட நீ அவர்களை எதற்காக கண்ணியப்படுத்துகிறாய் என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவிடத்திலே அந்த மலாய்க்காமார்கள் கேட்டார்கள். அப்போது இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா? மலாய்க்காமார்களே, வானவர்களே, லவ் ரக்கப்து ஃபீக்கும் மா ரக்கப்து ஃபீஹிம், அந்த மனிதர்களோடு நான் சேர்த்த விடயங்களை உங்களோடு நான் இணைத்து விட்டால் லஃபால்தும் ஃபியாலகும், அவர்கள் எதை செய்வார்களோ அதையே நீங்களும் செய்வீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அந்த வானவர்களை பார்த்து சொல்லுகிறான். அவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள், சுபஹானல்லாஹ், இறைவனி தூய்மையானவன், உன்னை நாங்கள் தூய்மையே படுத்துவோம், லா நுஸீக அபதா, உன்னை எப்போதும் நாங்கள் மாறுபட மாட்டோம், உனக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று, உனக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று

தாளா மனிதர்களா வானவர்களா என்கின்ற அந்த போட்டியிலே அதிகமான விடயங்களை கொடுக்கவில்லை. ஷஹுவத் என்கின்ற ஆசையை கொடுக்கிறான். அல் ஹுபூத்து பில் அர்லி என்கின்ற தரைக்கு இறங்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறான். அல் ஹுக்குமு பைன நாசி பில் ஹக் என்கின்ற மனிதர்களுக்கு நீதமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த மூன்று விடயத்தோடு சேர்த்து இஸ்முல் அகலம் என்கின்ற அந்த இறைவனுடைய மதிக்கத்தக்க அந்த இஸ்மையும் படித்து கொடுக்கிறான். வானிலே இருந்து பூமிக்கு இறங்குவதற்காகவும் பூமியிலிருந்து வானம் உயர வேண்டும் என்பதற்காகவும் அந்த இரண்டு மலக்குமார்களுக்கும் இறைவன் இஸ்முல் அகலத்தையும் படித்து கொடுக்கிறான். அந்த வழியினுடைய உதவிக்காக வேண்டி பூமிக்கு இறக்கப்படுகிறார்கள். பூமியிலே சுற்றி பார்க்கிறார்கள். சிறிது நாட்கள் செல்கின்றன. திடீரென ஒரு நாள் ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் அந்த இரண்டு மாணவர்களும். அந்த பெண்மணியை பற்றி எழுதும்போது இன்னகா இம்ராத்துன் ஜமீலத்துன் ஜித்தா, மிகவும் அழகான ஒரு பெண், துசம்மா ஜுஹுரா, அந்த பெண்ணுடைய பெயர் ஜுஹுரா என்று அழைக்கப்படுகிறது அல்லது ஜஹ்ரா என்று அழைக்கப்படும். அந்த பெண்ணை பார்த்ததும் இவர்கள் வானவர்கள் என்கின்ற எல்லையை தாண்டிவிட்டார்கள் அல்லவா, உள்ளத்திலே ஆசை கொடுக்கப்பட்டவர்கள் அல்லவா. அந்த பெண்ணின் மீது அந்த பெண்ணை நெருங்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அந்த இருவர்களினுடைய உள்ளத்திலும் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த பெண்ணை நெருங்குகிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள், முடிவு கேட்கிறார்கள். அந்த பெண் மறுத்து விடுகிறாள். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவர்களை இந்த பூமிக்கு இறக்கும்போது எப்படி நான்கு விடயங்களை கொடுத்தானோ அதே போன்று நான்கு விடயங்களை தடுத்தான். முதலாவதாக இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, இரண்டாவதாக கத்தில் கொலை செய்யக்கூடாது, மூன்றாவதாக மதுபானம் அருந்தக்கூடாது, நான்காவதாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தடுத்த வண்ணமே அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருந்தான். இப்போது அவர்கள் அந்த பெண்ணை அடைய நாடிய போது அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நீங்கள் என்னை அடைய வேண்டுமாக இருந்தால் கொலை செய்ய வேண்டும். அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை, ஒரு மனிதரை அடித்து கொலை செய்து விடுகிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணியிடம் செல்லுகிறார்கள். அப்போதும் அந்த பெண்மணி மறுத்து விடுகிறாள். மீண்டும் சொல்லுகிறாள், நீங்கள் மதுபானம் மறந்த வேண்டும், அதையும் செய்து விடுகிறார்கள். மூன்றாவது தடவை அந்த பெண்மணியிடம் செல்லுகிறார்கள். அப்போதும் அந்த பெண்மணி மறுப்பதோடு ஐ எஸ்துதல்லி சனமி, ஒரு விக்கிரகம், ஒரு சிலைக்கு அவர்கள் அடிபணிய வேண்டும் என்பதனை சொல்லுகிறாள். அதையும் அவர்கள் செய்து விடுகிறார்கள். அப்போது நான்காவது தடவையாக அந்த பெண்மணி அந்த இருவர்களையும் கவனித்து வருகிறாள். காலையிலே பூமிக்கு வருகிறார்கள். மாலையிலே எதையோ முணுமுணுத்து விட்டு வானுக்கு பறந்து செல்லுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களிடத்திலே ஏதோ ஒரு மந்திரம் இருக்கின்றது என்பதனை அந்த பெண்மணி அறிந்து கொள்ளுகிறாள். நான்காவது தடவையாக அந்த வானவர்களிடம் அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நீங்கள் எதையோ ஒரு மந்திரத்தையோ நீங்கள் படித்து விட்டு மேலே செல்லுகிறீர்களே, அந்த மந்திரத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அந்த பெண்மணி சொன்னதும் இவர்கள் இஸ்முல் அகலத்தை அந்த ஆசை கண் மறைக்கவும் சொல்லிவிடுகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நான்கு விடயத்தை தடுத்திருந்தான். இணை வைப்பது, கொலை செய்வது, மதுபானம் அருந்துவது, விபச்சாரம் செய்வது. ஆனால் இவர்கள் மூன்றையும் செய்து விட்டார்கள், விபச்சாரம் செய்யவில்லை. ஒருவர் எப்போது விபச்சாரம் செய்ய முடியும்? ஒரு பெண்மணியை முறையாக திருமணம் செய்தால்தான் அவர் சரியான முறையிலே உடலுறவு கொள்ள முடியும். அஜ்னபியத்தான ஒரு பெண்மணியை திருமணம் செய்யாமல் ஹலாலான முறையிலே அவளோடு பார்வையிட்டாலும் கூட அது விபச்சாரம்தான். எனவே அவர்கள் அந்த நான்கையும் செய்து விடுகிறார்கள். இஸ்முல் அகலத்தையும் அந்த பெண்மணிக்கு படித்தும் கொடுத்து விடுகிறார்கள். இறுதியாக அந்த பெண்மணி வானுலகம் சென்று விடுகிறாள். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வானிலே வேலை இல்லை அல்லவா. அந்த பெண்மணியை ஜுஹுரி என்கின்ற ஒரு நட்சத்திரமாக, ஒரு வெள்ளியாக மாற்றி வானிலே மின்ன வைத்து கொண்டிருக்கின்றான். அந்த பெண்மணி மேலே சென்று விடுகிறாள். ஆனால் இந்த இருவர்களினுடைய நிலைமையும் அவல நிலையாக மாறிவிடுகிறது. அந்த காலத்திலே நபியாக இருந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் செல்லுகிறார்கள். சென்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் இதை பற்றி முறையிடுகிறார்கள். என்ன, எங்களுக்காக வேண்டி இறைவனிடம் நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதனை அந்த இரண்டு வானவர்களும் முன்வைத்ததுடன் ஜிப்ரீல் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள், இறைவா இந்த இரண்டு வானவர்களையும் நீ பொருந்திக் கொள்ளு, இவர்களை மன்னித்து விடு என்று

0: பிரார்த்தித்தவுடன் அல்லாஹ்ஜல்ல சுபஹானஹுவத்தால் அவர் தேர்வை கொடுத்தான். இந்த தேர்வு தான் நமக்குரிய தேர்வு. அல்லாஹ்ஜல்ல ஷானஹுவத்தால அந்த இரண்டு மலக்குமார்களுக்கும் சொன்னான், நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் அந்த தண்டனையை மறுமையில் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இம்மையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு தேர்வுகளை கொடுத்ததும் அவர்கள் யோசிக்காமல் இம்மையுடைய தண்டனையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த துனியாவிலே ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்தை உடையது. ஒரு குறுகிய காலத்தோடு அது முடிவு பெற்றுவிடும். ஆனால் அவர்கள் வானில இருந்தவர்கள் அல்லவா? நரகத்தை பார்த்திருக்கலாம் அல்லவா? அவர்கள் நரகத்தினுடைய தண்டனையை பயந்து இந்த உலக அழிவு வரைக்கும் நாங்கள் இந்த உலகத்திலே தண்டனை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி பாபிலோன் என்கின்ற இடத்திலே முடிகளினால் கழுத்து கட்டப்பட்டு தொங்கப்பட்ட நிலையிலே கருண்ட உடலோடு நீளம் பாய்ந்த கண்களோடு அவர்கள் வேதனை செய்யப்படுவதனை இறைவனக்க ஜல்ல சுபஹானகுவத்தாலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இந்த வரலாற்றினுடைய படிப்பின் என்ன தெரியுமா? அவர்கள் துனியாவினுடைய வேதனை அதாபு என்பது முற்று பெற்றுவிடும் என்பதனை அறிந்தார்கள். உலகத்திலே வேதனையை, உலகத்திலே அதாபை, உலகத்திலே தண்டனையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் நாளை மறுமையுடைய தண்டனையை யாராலும் தாங்கிக் கொள்ளவும் முடியாது, யாராலும் அதிலிருந்து தப்பவும் முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவத்தாலா சொல்லுகிறான் அல்லவா, குல்லமா அராது அயஹ்ருஜு மின்ஹா, நரகவாதிகள் நரகத்திலே இருந்து வெளியாக அவர்கள் நாடும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அந்த நரகத்திலே மீட்டப்படுவார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும் வக்கீல லகும் தூக்கு அதாபன்னார், நரகத்தினுடைய வேதனையை நீங்கள் சுவைத்து கொள்ளுங்கள். ஏன்? அல்லதி குந்தும்பிகி துகத்திபூன், நான் திருட வேண்டாம் என்று சொன்னேன், நான் பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன், நான் அடுத்தவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன், நான் சொல்ல சொல்ல நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறை செய்தீர்கள் அல்லவா, இதற்கு இந்த தண்டனை என்று சொல்லியும் கூட நீங்கள் அதை மறந்துவிட்டு அந்த பாவத்தில் ஈடுபட்டீர்கள் அல்லவா, அதே போன்று நீங்கள் தப்ப தப்ப நாங்கள் உங்களை மீட்டிக்கொண்டே இருப்போம். அல்லதி குந்தும்பிகி துக்கத்தி பூன், எது நடக்காது என்று பொய்ப்பித்தீர்களோ, மர்மை இல்லை என்று சொன்னீர்களோ, தண்டனை கிடையாது என்று வாதிட்டீர்களோ, அதற்கான தண்டனை இது என்பதாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவத்தாலா அந்த மனிதர்களை தண்டித்து கொண்டே இருப்பான் என்பதனை அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவத்தாலா சொல்லிவிடுகிறான். அன்பானவர்களே, தண்டனை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தண்டனை ஒரு நாளைக்கு எத்தனை தண்டனை தெரியுமா? பொதுவாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனியாக தண்டனைகள் உண்டு. ஆனால் பொதுப்படையாக பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வலது கையை நெருப்பினாலான சங்கிலிகளினால் கட்டி கழுத்திலே தொங்க விட்டு இடது கையினை அவருடைய நெஞ்சை பிளந்து அந்த நெஞ்சிற்குள்ளே அந்த இடது கையை புகுத்தி விட்டு பெரும் சங்கிலிகளை கொண்டு வந்து அந்த மனிதனுடைய அந்த நரகவாதியினுடைய வாயினால் விடும்போது நம்முடைய கழிவு அகலும் இடம் இருக்கின்றதல்லவா, அந்த இடத்திற்குள்ளால் அந்த சங்கிலியினுடைய சூடு அப்படியே அதை பிச்சு கொண்டு வெளியாகிவிடும். இது ஒரு மனிதனுக்கான நரகத்தினுடைய தண்டனை. இப்படி தண்டனை ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 70,000 தடவைகள் நடக்கும். ஒரு பொதுவான ஒரு தண்டனை 70,000 தடவைகள். அந்த தண்டனை நடக்க நடக்க அந்த மனிதன் அழிந்து கொண்டே இருப்பான். உடல் முழுவதும் அழிந்துவிடும், இருந்த இடம் இல்லாமல் போய்விடும். ஆனால் உயிர் இருக்கும், அந்த உயிர் அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாளிலே அவர் எத்தனை தடவைகள் தண்டிக்கப்பட்டாலும் சரி மீண்டும் உடல் கொடுக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். சகோதரர்களே, நாம் இவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் பாவம் செய்கின்ற விடயத்தில் மாத்திரம் அதிகமானவர்களாக இருக்கின்றோம்? பள்ளியிலே தொழுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, பள்ளியிலே இறைத்து காப்புடன் இருந்து இறைவனை தியானிப்பவர்களினுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் கடை தெருவுகளிலே பாதை ஓரங்களிலும் இவர்களை பற்றி பேசுவதும், அதே போன்று மறைமுகமாக வலைத்தளங்களிலே நாங்கள் இவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறோமே, இதனை நாங்கள் சிந்திப்பதில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், லவ் கான ஃபில் மஸ்ஜிதி மியத்து அல்ஃபின் அவ் யஸீதுனஹும், ஒரு பள்ளியிலே 1000 நபர்கள் அல்லது அதைவிட அதிகமானவர்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்று அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து அந்த பள்ளியிலே அமர்ந்து ஒரு தனம் மூச்சு விட்டால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அந்த மூச்சினுடைய அந்த வெப்பத்தினால் உருகி போய்விடுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய இந்த சாதாரண நெருப்புக்குள்ளே நம்மால் கையை விட முடியவில்லை. நரகத்திலே சென்று எப்படி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை அதிலே கழித்து கொள்ள போகிறோம் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மிலே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நமக்கு ஹதீஸ்கள் சொல்லி தருகின்றன, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நரக நெருப்பினை 70 வகையான ஆறுகளிலே 70 தடவைகள் கழுகியதன் பின்புதான் இந்த உலக பாவனைக்காக தந்தான் என்பதனை பல ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தருகின்றது. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு வரலாறும் இந்த நரகத்தினுடைய நெருப்பை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் அல்லாஹ் மறுமை பற்றியும் ஆகிராவை பற்றியும் மறுமையுடைய நிம்மதியற்ற தன்மை பற்றியும் சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் குர்ஆன் ஓதும் போது அழுதவாறு ஓதுங்கள், இல்லை என்றால் அழுதவாறு நடியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று குர்ஆனை அழகான துணியில் அழகான குரலில் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஆகையால் குர்ஆனுடைய ஹக்கை பேணுவோம், குர்ஆனுடைய கருத்தை விளங்கி அழுது ஓதுவோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட ஜும்மா குத்துபா உரை கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது கொழும்பு 3 கொல்லிப்பிட்டி பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பிலான இந்த விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله إن الله لا يغير ما

قال وقال نبينا صلى الله عليه وسلم كما تكونون كذلك يؤمر عليكم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகோக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தர்ஜிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்தரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெங்கும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்து அவர்களில் மிகவும் சிறந்த, உயர்ந்த, கண்ணியமான படைப்பாக மனிதர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். சிறந்த, உயர்ந்த, கண்ணியமான படைப்புகள் மாத்திரமில்ல, அல்லாஹ்விற்கு ஆக விருப்பமான படைப்பினங்கள் என்றால் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். இந்த மனிதர்களுக்காக உலகத்தில் உள்ள அனைத்தையும் வசப்படுத்தி தந்திருக்கிறான். ஏழு வானங்களையும் நமக்காக, பூமிகளையும் நமக்காக. அதனாலதான் மனிதன் இப்பொழுது இந்த புதிய யுகத்தில் மேலே சென்ற எத்தனையோ ஆச்சரியமான வேலைகளை, கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்குகின்றான். பூமிக்கு கீழால சென்று எத்தனையோ வகை வகையான புதிய புதிய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்குகின்றான். ஏழு வானங்களும் நமக்காக, பூமிகளும் நமக்காக, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களும் நமக்காக. இந்த காற்றை வீச செய்திருக்கிறானே, அது மனிதர்களுக்காக. நாம் ஒவ்வொரு நேரமும் பல மூச்சுகளை உள்ளே இழுக்குகின்றோம், கெட்ட மூச்சை வெளியிலே விடுகின்றோம். அதற்கும் ஒரு காற்றுடைய அழுத்தம் தேவை. மனிதர்கள் மேலே செல்ல செல்ல ஆக்சிஜன், காற்றுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும். மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அல்லாஹ் காற்றை வீச செய்திருக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், நான் நாடி விட்டேன் என்றால் இந்த காற்றுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுவேன். காற்றுடைய ஓட்டம் நின்று விட்டது என்றால் தரையிலே மட்டுமல்ல, ஆங்காங்கே கடல்கள் செல்லக்கூடிய கப்பல்களால கூட நகர முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். காற்றையும் நமக்காக, வானிலிருந்து பொழியக்கூடிய மழையையும் நமக்காக, அந்த மழையை பொழிய வைப்பதற்காக எத்தனையோ அதற்கு முன்னாலான பல வேலைகளை அல்லாஹ் செய்கின்றான். அலம்

0: நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ்தான் மெதுவாக மேகங்களை இழுத்து கொண்டு வருகின்றான். அதற்கு பின்னால அவைகளை சேர்க்குகின்றான். ஆங்காங்கே சிதறி இருக்கக்கூடிய மேகங்களை இழுத்து கொண்டு வந்து அவைகளை இணைத்து சும்மன், அதற்கு பின்னால அவைகளை ஒன்றுக்கு மேலால ஒன்றால இணைத்து அந்த மேகங்களுக்கு மத்தியில இருந்து நீர் கொட்டுவதை, மழை பொழிவதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் உலகத்தில் அமைதியாக வாழணும், அவர்கள் சந்தோஷமாக வாழணும், அவர்கள் நிம்மதியாக வாழணும், அவர்களுக்கு எந்த வகையான ஆபத்துகளும் நிகழக்கூடாது என்பதற்காக மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்குகின்றான். முழு உலகத்தில் உள்ள எல்லோரும், இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களா பிறந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்து பார்க்க பாதுகாக்குகின்றான். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மலக்குமார்கள், காலையில 4 மலக்குமார்கள், மாலையில 4 மலக்குமார்கள். தஃப்ஸீரில் மிக தெளிவாக வருகின்றது, நம்முடைய செயல்களை பதிவு செய்வதற்கு காலையில 2 பேர், மாலையில 2 பேர். நம்மை பாதுகாப்பதற்கு என்று காலையில 2 பேர், மாலையில 2 பேர். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், லஹூ முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவர்களை பாதுகாப்பதற்காக முன்னாலும் பின்னாலும் நம்முடைய மலக்குமார்கள் இணைந்து சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் கலா கதிரில் எழுதிய விதியை தவிர வேறு எந்த ஆபத்தும் இந்த மனிதனை தொட்டுவிடக் கூடாது. 24 மணி நேரமும் ஒரு தாய் பிள்ளைய பாதுகாக்கலுமா, அல்லது ஒரு சேவண்டால கண்காணிக்கலுமா? அவர்களுக்கு எத்தனையோ சொந்த தேவைகள் இருக்கும், மேக்ஸிமம் அவர்கள் பாதுகாப்பார்கள். அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னென்னமோ எல்லாம் நடந்து விடலாம். ஆனால் அல்லாஹ் தக்தீரில் எழுதியதை தவிர வேற எந்த ஒன்றும் நடந்து விடாமல் இருப்பதற்கு மலக்குமார்கள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை பதிவு செய்வதற்கு வேறாக 4 மலக்குமார்கள். மாயல் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்ய இன்ன 2 மலக்குமார்கள் காலை பொழுதுல, இன்னும் 2 மலக்குமார்களை மாலை பொழுதுல அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் இந்த மனிதன் கண்ணியமானவன், கௌரவமானவன்? இவனின் மூலமாக உலகத்தில் பல லாபங்களும் நடக்கலாம், சில வேளைகளில் நஷ்டங்களும் ஏற்படலாம். இவனின் மூலமாக உலகத்தில் பல கயிறுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் அவன் சைத்தானுடைய வலையில வீழ்ந்து விட்டால் பல நஷ்டங்கள் ஏற்படும். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தை படைத்து நாங்க மனம் போன போக்கிலே வாழ்ந்து விடாமல் இருப்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவ்வப்போது அனுப்பி வைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் இறை வேதங்களையும் இறக்கி வைத்து, சொஹ்புகளையும் இறக்கி வைத்து, கடைசியில வந்த நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனையும் இறக்கி வைத்து வழிகாட்டினான். ஒவ்வொரு கட்டத்தில் நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. வெறும் வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஏன் ஆட்சி அதிகாரங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி இருக்கின்றான். அல்லாஹ் இந்த அளவுக்கு நமக்கு அருட்கொடைகளை பாக்கியங்களை செய்து நபிமார்களையும் அனுப்பி இந்த மக்களுக்கு வழிகளை காட்டி அதற்கு பின்னாலும் இந்த மனிதர்கள் அல்லாஹுடைய அனைத்து அருட்கொடைகளையும் அனுபவித்து அவனுக்கு மாறு செய்கின்ற நேரத்தில் தான் அவர்களை அல்லாஹ் தண்டித்தும் கண்டித்தும் வேதனைகளை இறக்கியும் இருக்குகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால கடந்த கால வரலாறுகளை குர்ஆன் அல்லாஹ் பல வரலாறுகளை பற்றி பேசுகின்றான். அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவித்து விட்டு உலகத்தில் யார் யாரு மாறு செய்தார்களோ, அது தனிநபராக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவருடைய முடிவு எவ்வாறு ஆனது என்பதை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் பேசி இருக்கிறான். குர்ஆன்ல சூரத்து சபா என்று ஒரு அத்தியாயம், அவர்களுக்கு சபாவாசிகள் என்று சொல்லப்படும். யமன் பிரதேசங்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் விசேஷமான சில அருட்கொடைகளை பாக்கியங்களை கொடுத்திருந்தான். பொதுவாக பிரயாணம் செய்யற நேரத்தில் ஆரம்ப காலங்கள்ல நீருக்குரிய ஏற்பாடுகள் இருக்காது. அவர்கள் நீரை எடுத்துக்கொண்டு தான் செல்ல வேண்டும். இப்பொழுது தான் அந்த ஒட்ட பொட்டில் எல்லாம் சமீப காலமாகத்தான் வந்திருக்குது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கே தெரியும், மக்காவிலிருந்து மினாவுக்கு போற நேரத்துல தண்ணி பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு தான் போவாங்க. இப்ப மாஷால்லா பல ஏற்பாடுகள் நடந்திருக்குது. பல 1000 வருடங்களுக்கு முன்னால அந்த சபா வாசிகளுக்கு அல்லாஹ் பல அருட்கொடைகளை கொடுத்தான். சூரத்து சபா உல குறிப்பிடுகின்றான், லகத் கான லிஸபின் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அய்யமீன் வ ஷிமால் குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூலஹ் பல்தத்தும் தய்யிபத்தும் வ ரப்பும் கஃபூர். அந்த சபாவாசிகள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது ஜன்னதானி அய்யமீனி வஷிமால், வலது பக்கங்கள்ல 2 தோட்டங்கள், இடது பக்கங்கள்ல 2 தோட்டங்கள். அந்த தோட்டங்களில் பழங்கள், எல்லா வகையான பழங்கள் நிறைந்து காணப்படும். இந்த அளவுக்கு இந்த தஃப்ஸீர் ஃபதஹுல் கதீர்ல பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய தலையில ஒரு கூடையை கட்டி கொண்டு அந்த தோட்டத்திற்குள்ளே சென்று கொஞ்ச நேரம் அவ சுத்தி விட்டு வெளியிலே வந்தால் அவளுடைய கூடை நிறைந்து விடுமாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் பழங்களை கொண்டு அவர்களுக்கு பரக்க செய்தான். அல்லாஹ்வே சொன்னான், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய இந்த ரிஸ்க உணவை தாராளமா சாப்பிடுங்க. ஆனா வஷ்குரு லஹு, அவனுக்கு நீங்க நன்றி பாராட்டுங்கள். பல்தத்தும் தையிபா, ரொம்ப செழிப்பான ஒரு ஊர், மனமான ஊர். ரப்பன் கஃபூர், உங்களோட பாவங்களையும் அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்குகின்றான். இந்த அளவுக்கு வருது. அவர்கள் காலையில பிரயாணத்தை ஆரம்பித்தால் பகலையில ஒரு ஊரை அடைவார்கள். மீண்டும் பகலையில பிரயாணத்தை ஆரம்பித்தால் மாலையில இன்னும் ஒரு ஊரை அடைவார்கள். இவ்வாறு 4 தொடர்ந்து பிரயாணம் செய்யலாம். கிட்டத்தட்ட 4200 கிராமங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்புகளை கொடுத்தான். சில கிதாபுகள்ல வருது, அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நுழம்புகளை கூட அவங்க காணல, கொசுக்களை கூட அவர்கள் காணல. மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தாமல் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சொகுசான வாழ்க்கை. அந்த விவசாய பயிர்களுக்கு அரிம் என்று சொல்லக்கூடிய, அதற்கு மரிப் என்று சொல்லுவார்கள், இன்று வரைக்கும் இருக்குது. 1987 அந்த அணைக்கட்டை புதிதாக புனர் நிர்மாணித்ததாக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யமன்ல அந்த அணைக்கட்டிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் நீரை அனுப்பி வைத்தான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், மறுமுனையில அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு நபி அல்ல, 2 நபி அல்ல, கிட்டத்தட்ட 13 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த 13 நபிமார்களையும் அந்த மக்கள் நிராகரித்து விட்டார்கள். 13 நபிமார்களுடைய அந்த வழிகாட்டுதலை, அவர்களுடைய அறிவுறுத்தல்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளல. இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் புறக்கணித்தார்கள். நம்முடைய தூதர்களை புறக்கணித்ததனால மரிப் என்று சொல்லக்கூடிய அந்த அணைக்கட்டையை உடைக்க செய்து அவர்களுடைய இவ்வளவு பிரமாண்டமான அந்த தோட்ட பகுதிகளை, நாம் ஒரு புயல் காற்று அடித்தா எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி அந்த பிரமாண்டமான பகுதிகளை ஆக்கி வைத்தோம். இறுதியில் அவர்கள் அது கசப்பும் புளிப்பும் நிறைந்த சில மரங்களும் சில இலந்தை மரங்களை தவிர வேறொன்றுமே இல்லாத ஒரு சுடுகாடு மாதிரி நாங்கள் ஆக்கிவிட்டோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். நம்மை நிராகரித்தவர்களுக்கு நாம் இவ்வாறு தான் கூலி கொடுப்போம். யார் யார் நம்முடைய அருட்கொடைகளை பாவித்து அதற்கு நன்றி செலுத்தாமல் இருப்பார்களோ நாம் நிராகரிக்க கூடியவர்களுக்கு இவ்வாறல்லவா கூலியை கொடுக்க முடியும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல சூரத்து சபாவுல குறிப்பிடுகின்றான். இது ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை அனுபவித்து அவர்கள் துஷ்பிரயோகம் செய்தார்கள், மிஸ்யூஸ் பண்ணினார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல்ல, அதனால் அவர்களை அழித்த வரலாறை அல்லாஹ் தனியாக ஒரு சூரா சபா என்றே இறக்கி வைத்து அதிலே விபரமாக கூறுகின்றான். அடுத்தது ஒரு தனி நபருடைய இன்னும் ஒரு சரித்திரம். நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வரலாறு தான், அதுதான் காரூன் என்று சொல்லக்கூடிய பெரிய செல்வந்தன். அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்தான், ஆட்சி அதிகாரங்களையும் கொடுத்தான். குர்ஆன்லேயே அவனுடைய வரலாறை குறிப்பிடுகின்றான். அவன் ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறிய தந்தையுடைய அல்லது மாமியுடைய மகள் தான். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா, மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் உள்ளவன் தான். ஃபபகா அலைஹிம், ஆனால் அந்த கூட்டத்திற்கு அவன் பல அநியாயங்களை செய்தான், பல அநியாயங்களை அந்த மக்களின் மீது அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டான். அவனுக்கு நாங்கள் கொடுத்த சொத்து நல்ல பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பெரிய ஒரு ஆண்களுடைய கூட்டம் அவனுடைய பணம் வைக்கப்பட்டிருக்கிற அல்லது அந்த தங்கம் வெள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொக்கிஷங்களுடைய சாவிகளை பெரும் பலம் கொண்ட ஒரு கூட்டம். தஃசீர்ல வருது 40 பலசாலிகள் அந்த சாவிகளை சுமந்து செல்வார்கள் என்றால் அவனுக்கு அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியங்கள் இவ்வாறு இருக்கும். அவனுடைய கூட்டம் சொன்னார்கள், நீ ஆணவத்தால நீ மமதையால பெருமையால மிச்சம் துள்ளாதே, அல்லாஹ் துள்ளக்கூடியவர்களை விரும்ப மாட்டான், இது அல்லாஹுவால் உனக்கு தரப்பட்டது தான். அந்த நேரத்தில் இந்த காலலஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன் அல்லாஹ லா யுஹிப்புல் ஃபர்ஹீன். மாஸ்டர்மாக அல்லாஹ் தந்த செல்வம் நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கணும், இது அல்லாஹுவால தரப்பட்டது தான், அல்லாஹுவால தரப்பட்டது தான். வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹ், அல்லாஹ் உனக்கு தந்ததிலிருந்து முதலாவது அத்தாரல் ஆஹிரா, ஆஹிராவை தேடுங்க. ஏழைகள் மட்டுமல்ல செல்வந்தர்களும் ஆஹிராவை தேடணும். செல்வத்திற்குரிய மிக முக்கியமான மூன்று நிபந்தனைகள், ஒன்று வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆஹிரா, தாருல் ஆஹிராவை தேடுங்க, மறுமையை சம்பாதிங்க, மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். நீங்க சம்பாதித்த ஒவ்வொரு பணத்தை பற்றியும் நீங்க செலவழித்த ஒவ்வொரு சதத்தை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பதாக வேற ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்குது. எப்படி சம்பாதித்தீங்க, எப்படி செலவழிச்சீங்க, நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கவும் மேலா, நினைக்கிற மாதிரி செலவழிக்கவும் மேலா, அதனால நீங்க ஆஹிராவை தேடுங்க. வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, ஆனா உலகத்தில் உள்ள உங்களுக்குரிய பங்கை நீங்க மறந்துட வேண்டாம். உலகத்தில் நீங்க அனுபவிக்கணுமண்டா, உங்களுடைய வீடு, உங்களுடைய உணவு, உங்களுடைய உடை, அனுமதிக்கப்பட்டவைகளை தாராளம் நீங்க செய்யுங்க. வலா தன்ஸ நஸீபக மின துன்யா வஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செஞ்ச மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டிய மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கன்னு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல சொல்லிவிட்டு வஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக் வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த். ஆனா பூமியில குழப்பம் பண்ணாதீங்க, பூமியில அநியாயமான அக்கிரமமான காரியங்களை செய்யாதீங்க. இந்த மூணாவது துண்டை சிலர் வெளிநாடுகள்ல, அதுல விசேஷமா அரபு நாட்டில் உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், அவர்கள் ஹெல்ப் பண்றாங்க, உதவிகளை செய்யறாங்க. கஷ்டப்பட்ட ஏழையான நாடுகளுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கறாங்க. ஆனால் மறுமுனையில குழப்பமும் பண்ணுகிறார்கள். இப்ப புதுசா நீங்க அந்த ரியாதுடைய உற்சவத்தை சில பேர் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க. இத்துணை வகையான ஆடம்பரம், அநியாயம், கூத்து, களியாட்டம், கும்மாளம், ஹஜ்ஜுக்கு போவதற்கு கோட்டா, ஆனா அந்த கூத்துல கலந்து கொள்ள எந்த கோட்டாவும் இல்ல. முழு உலகத்திலிருந்து எத்தனை மில்லியன் மக்கள் வாராண்டாலும் வரையிலும் அதுக்கு ஒரு வரையறை உண்டு இல்ல. ஆனா ஹஜ்ஜுக்கு வரையறை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சிலர்கள் நினைக்கிறாங்க நான் நல்ல வேலையை செய்யத்தானே செய்கிறேன், நான் சதக்கா கொடுக்கிறேன், நான் தான தர்மம் செய்கிறேன், ஏழை எளியவர்களுக்கு நான் அள்ளி கொடுக்குகின்றேன். ஆனா கடைசியில் அல்லாஹ் கூறுகின்றான், பூமியில நீங்க குழப்பம் பண்ணாதீங்க, பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து குழப்பம் பண்ணாதீங்க. அல்லாஹ் குழப்பம் பண்ணக்கூடியவர்களை விரும்ப மாட்டான் என்று சொல்லி உலக மக்களுக்கு படைப்பினைக்காக அந்த காரூன் என்ன செய்தான், அவனுட்ட இருந்த முழு சொத்து செல்வங்களையும் அவனுடைய பிரமாண்டமான மாளிகை, அதில் அவன் அமர்ந்து அவனுடைய ஊரில் உள்ள ரிவாயத்தைகள் அவரது 4000 பேர் குதிரைகள்ல, கோவேறு கழுதைகள்ல, அதில தங்க விருப்புகளை விரிக்க வைத்து, ஆபரணங்களை அணிய வைத்து, மிக பிரமாண்டமான அவரை புடைசூழ மக்களுடன் அவன் அவனுடைய வீட்டுக்கு முன்னால் நிற்குகின்றான், வலம் வருகின்றான். அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினைக்காக நாங்க அவனையும் அவனுடைய மாளிகையையும் சேர்த்து நாங்க பூமிக்குள்ளே விழுங்க செய்தோம். அந்த காலத்துல இந்த வீடியோ கேமரா எல்லாம் இருந்து அதையும் பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அநேகமாக அவைகள் ஒன்றும் இல்ல, இருந்திருந்தா பார்த்திருக்கலாம். அவனையும் அவனுடைய மிகப்பெரிய மாளிகை, அவனுடைய அனைத்து சொத்துக்களையும் நாங்க பூமிக்குள்ளே ஒழுங்க செய்தோம். அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அவனை பாதுகாக்க முன்னால வரல. நபியுடைய ஹதீஸ், அவன் தொடர்ந்து பூமிக்குள்ளே சென்று கொண்டே இருப்பதாக வேற சில ஹதீஸ்கள்ல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆஹா, குர்ஆன்ல இது போன்ற பல வரலாற்று சம்பவங்களை நாங்க பார்க்கலாம். உலகத்தில் அல்லாஹ் பாக்கியங்களை கொடுப்பான், செல்வங்களை கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பான், பணத்தை கொடுப்பான், குழந்தைகளை கொடுப்பான். ஆனால் இவைகள் அனைத்தையும் கொடுத்து இவைகளை அனுபவித்து விட்டு அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை மிக கடுமையானது. அதுதான் சூரா ஆல இம்ரான்ல, உலகத் அரசல்னா இலா உமமின் மின் கப்லிக், நாங்க இதற்கு முன்னாலும் பல ரசூல்மார்களை பல சமூகத்தார்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த சமூகத்தார்கள் எல்லா ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொள்ளல, சிலர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு வறுமையை கொண்டு, அவர்களுக்கு நோயை கொண்டு அவர்களை பிடித்தோம். ஏன் மீண்டும் அவர்கள் திரும்பி வரணும், மீண்டும் அவர்கள் தௌபா செய்யணும். ஆனால் நம்முடைய வேதனைகள் வந்த நேரத்தில், நம்முடைய தண்டனைகள் வந்த நேரத்தில் அவர்கள் நம் பக்கம் வந்திருக்க கூடாதா என்றாலும், உலகின் கசத் குழுபோகும், சிலர்கள் அவங்கள அந்த கௌரவ பிரச்சனை இருக்குது. இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரிஞ்சிட்டேன்னா மக்கள் என்ன பேசுவாங்க? அதனால உலகின் கசத் குழுபோகும், அவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறி, அவர்கள் செய்யற வேலை நல்ல வேலை என்று சொல்லி ஷைத்தான் அலங்கரித்து காட்டிக்கொண்டே இருந்தான். அதற்கு பின்னால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் எதை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ அதை மறந்த நேரத்தில், இன்றைக்கு யாரும் காரணம் சொல்லல, எனக்கு தெரியாது, யாரும் என்கிட்ட சொல்லல, யாரும் எனக்கு ஞாபகப்படுத்தல. அல்ஹம்துலில்லா, நம்முடைய நாட்டில் எல்லா இடங்களிலேயும் ஆங்காங்கே ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம். அதனால யாரும் எனக்கு இந்த செய்தி கிடைக்கலான்னு சொல்லேலா. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு எதை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டதோ அதை அவர்கள் மறந்த நேரத்தில் நாங்க எல்லா சுகபோகங்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம், திறந்து கொடுத்தோம். ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊதூ, நாம் கொடுக்கப்பட்டதை கொண்டு அவங்க ரொம்ப ஆனந்தம் அடைந்து சந்தோஷம் அடைந்து அந்த இன்பத்துல, அந்த என்ஜாய்மெண்ட்ல, அந்த அனுபவிக்கிறதுல, அந்த ஆடம்பரத்துல மூழ்கி இருந்த நேரத்துல அஹதனாஹும் பக்தா, அவர்களை நாங்க திடீரென்று நாங்க பிடித்து விட்டோம். ஃபைதாஹும் முபிடிசூன், அவர்கள் நம்பிக்கை இழந்ததாக மாறிவிட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஒவ்வொரு காலத்துல நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் அந்தந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். அதையும் மீறி அந்த மக்கள் நஃப்ஸுக்கு ஷைத்தானுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு அவர்கள் செய்யற அநியாயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான், அல்லது அவர்கள்ட்ட இருந்த நியமத்துகளை பறித்திருக்கின்றான். 1960-61களில் இந்தியாவுடைய பெரிய ஒரு அறிஞர் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர், பெரிய அறிஞர், அவர் பர்மாவுக்கு செல்கின்றார். அவர் செய்த அந்த பயான் தனியா ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. அவர் அந்த பர்மாவில் இருந்த செழிப்புகளை பார்த்து, அந்த பர்மாவில் அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை பார்த்து, அந்த பர்மாவுடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்திருந்த பாக்கியங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க இஸ்லாத்துல உறுதியாக இருங்க, இஸ்லாமிய கலை கலாச்சாரங்களை நீங்க விட்டு விடாதீங்க, இந்த நாட்டுடனும் நேர்மையுடன் இருங்க, இந்த மண் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, அதனால் இந்த நாட்டுடைய மக்களுடன் அன்பாக இரக்கமாக இருக்கணும், ஆனால் நேர்மையாக இருக்கணும், நீங்க நேர்மையுடன் நீதமாக நடந்து கொள்ளணும், யாரின் மீதும் எந்த வகையான அநியாயங்களை செய்யக்கூடாது. முக்கியமான கடமைகள், ஜகாத்துகளை கணக்கு பார்த்து கொடுக்கணும், சதக்காக்களை கொடுக்கணும், ஏழை எளியவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டணும் என்று மிக நீண்ட ஒரு பயானை அவர்கள் செய்து அதில் இறுதியில கூறுகிறார்கள், இந்த மக்களுடன் நீங்க எப்படி கலந்து உங்களோட அகலாக்கான, உங்களோட பண்புகளால, உங்களோட குணத்தால இந்த நாட்டு மக்களை நீங்க எப்படி கவரணும் என்று அவர் எழுதுறாரு. இந்த ஊரை விட்டும் நீங்க போக நினைத்து அவங்க விட மாட்டாங்க, நீங்க போற பாதையில் அவர்கள் வந்து படுத்துக் கொள்வார்கள், நீங்க எங்கட ஊரை விட்டு போகாதீங்க, உங்களால இந்த கயிறுகள் நனவுகள் நன்மைகள் எங்கட நாட்டுக்கு நடந்திருக்குது என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுல நீங்க நாட்டுடைய நிலைமையை மாத்தணும் என்று சொல்லி அவர்கள் நான் நம்புற மாதிரி ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால தான் மரணித்தார்கள். அவர்களுடைய ஜனாசா தொழுகைய ஹரம் ஷரீஃபில் ஏலான் செய்து ரமதான்ல தராவீஹுக்கு பின்னால அவருடைய காயிப் ஜனாசா தொழுத அந்த நிகழ்வு நமக்கும் ஞாபகம். நாங்கள் உம்ராவுக்கு சென்றிருந்த வேளையில் அதிலையும் கலந்து கொண்டோம். ஆனால் அந்த மனிதர், பெரிய மனிதர் சொல்லி ஒரு 15-20 வருடம் களி அல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டில், நான் இது யாரையும் தவறாக சொல்லல, வெறும் உதாரணத்திற்குத்தான், அவர்களை வைத்து நானும் நாங்களும் படிப்பினை பெறோனும் என்பதற்காக யாரையும் நாங்கள் தவறாக சொல்ல இயலாது. நல்லவர்களும் இருக்கிறார்கள், இருந்திருப்பார்கள், ஆனால் உலகத்துடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கணும். ஒரு 15-20 வருடத்துல அந்த நாட்டில் வாழ முடியாமல் இறுதியில் அந்த நாடுகளை விட்டு நீங்க பல நாடுகள்ல, அமெரிக்காவிலேயும் அந்த பர்மி சகோதரர்கள் இருக்கிறாங்க, கனடாவிலேயும் இருக்கிறாங்க, பல நாடுகள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நான் நம்முடைய பக்கத்து நாடு இந்தியாவில் சென்னையில் பர்மா பஜார் இருக்குது. அது என்ன பெரிய ஷொப்ஸா பர்மா பஜார், சின்ன சின்ன பெட்டி கடைகள், இப்பயாவது கொஞ்சம் அத பெரிசா செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு முன்னால பேமெண்ட் கடை மாதிரி தான் அந்த பர்மா பஜார் எவ்வாறு உருவானது. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால அங்க வாழ முடியாமல் அங்கிருந்து அவர்கள் வந்து வேற வழி இல்ல பேமெண்ட் கடைகளை வைத்தார்கள். இப்போது கூட பங்களாதேஷ்ல நான் நம்புறேன் 1 மில்லியனை விட கூடுதலான மக்கள் அங்க சிரமப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அவர்களுக்கு வாக்குரிமையும் இல்ல, அவர்களுக்கு அந்த நாட்டுக்கு திரும்பியும் போக முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை அந்த மக்களுக்கு இருக்குது. மேலான பெரியார்களே சகோதர்களே, நாம் எதை சொல்ல இது வெறும் ஒரு உதாரணம். நீங்க நினைத்தீங்க இது போன்ற உலகத்தில் பல பாகங்கள் உங்களுக்கு நீங்க யோசித்தீங்க சிந்தித்தீங்க சரித்திரங்களை படித்தீங்க எங்களுக்கு முன்னால வரும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் கூறுகின்றான் ஃபத்தஹனா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய பாதைகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்போம். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊதூ, நாம் கொடுக்கப்பட்டதில் அவங்க சந்தோஷமாக மூழ்கி அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அஹதனாகும் பக்தா, அவர்களை திடீர் என்று பிடிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. இது ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தும். விசேஷமாக நமது நாட்டுக்கும் 100க்கு 100 பொருந்தும். நாங்க பார்க்கலாம் அந்த கொரோனாவுக்கு பின்னால, ஈஸ்டர் சண்டே டேக்கு பின்னால இந்த மாதிரியான சுருத்தல், இந்த மாதிரியான பயமுறுத்தல், எப்படி எப்படியான அழுத்தங்கள், அல்ஹம்துலில்லா அவைகள் அனைத்தும் நீங்கி இப்போ ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஒரு சூழல்ல வாழ்வதை போன்று காட்சி தருகின்றது. அதனால மற்றவர்களை விடுவோம். நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை மாத்திரம் இந்த இடத்துல முன்னால வைத்து நாங்க பேசுகின்றோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எங்களுக்குத்தான் கட்டளைகளும் உத்தரவுகளும், நமக்குத்தான் எச்சரிக்கைகள், மற்றவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம். அவங்க நினைக்கிற மாதிரி வாழுவாங்க, அவங்க வந்திருக்கிறதே என்ஜாய் பண்ண அனுபவிக்க, மரணித்ததற்கு பின்னால அவர்களுக்கு அல்லாஹ் பயங்கரமான நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். ஹிதாயத் இல்லாவிட்டால் ஆனா நானும் நீங்களும் யோசிக்கணும் எப்படியான சலுகைகளை பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்றைக்கு வியாபாரம் செய்யறவங்க எப்படி வியாபாரம் செய்யறாங்க, எத்துணைய வகை வகையான ஆடைகள், எத்துணைய வகை வகையான உணவு வகைகள், வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஆர்டர் பண்ணி half an hour-ல நீங்க எதை விரும்புறீங்களோ அது நம்முடைய வீட்டுக்கு வந்து சேருதா இல்லையா, பிரயாணம் சேராண்டா, அந்த நீங்க போற இடத்தை அடிச்சீங்கண்டா அதுவே உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்குது, விமான பயணம் உண்டா, 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் செய்யற விமான பயணம், அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுல தனி அறை, அதுல குளிக்கணுமா, அதுல தூங்கணுமா, இல்ல ஏற்பாடுகள் குரூஸ் ட்ரிப் சொல்லி கடல் பிரயாணம், 2 மாதம் 3 மாதம் இன்றைக்கு பல $1,000 செலவழிச்சு அல்லாஹ் உலகத்தை இப்படித்தான் திறந்து தந்திருக்கிறான். அது விமான பயணமாக இருக்கலாம், கடல் பிரயாணங்களாக இருக்கலாம், களியாட்டங்கள், கூத்துக்கள், கும்மாளங்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு வேடிக்கைகளாக இருக்கலாம், பெரியவர்களுக்குரிய வைத்தியங்களாக இருக்கலாம். எத்துணை வகையான ட்ரீட்மெண்ட், எத்துணை வகை வகையான சிகிச்சை முறைகள், உடலை பிளக்காமல் வகை வகையான அந்த வைத்திய சிகிச்சை முறைகள், அதற்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் மருந்து வகைகளும் வந்து இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். ஒரு சிலர் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை பணத்தை கொடுத்து அவர்கள் அதில் மூழ்கி இருக்கிறார்கள். இடையிடையே கொஞ்சம் சதக்காவை கொடுக்கிறாங்க, ஜகாத்தை கொடுக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி நாங்க செய்யாவிட்டால் கடந்த காலங்களில் அல்லாஹுடைய தன்னை எப்படி வந்ததோ அதே மாதிரி வரலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே சகோதர்களே, அதனால வீணான செலவுகள், ஆடம்பரமான செலவுகள், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத பல களியாட்டங்கள், சில வேளையில அது அரசியல்ல நடக்கலாம், சில நேரங்களில் பாடசாலைகள்ல நடக்கலாம், சில நேரங்களில் தனிப்பட்ட கம்பெனிஸ்ல நடக்கலாம். இப்ப அந்த கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அதுக்கு பின்னால் அந்த நியூ இயர் வரப்போகுது, ஒவ்வொரு அந்த ஜனவரி ஃபெஸ்டுக்கு ஆகாயத்தை பார்த்தால் சரியான கவலை. எத்தனை மில்லியன் பணம் நெருப்புல பத்துது, அந்நியவர்களை விடுங்க என்று அவர்கள் நினைச்ச மாதிரி செய்வாங்க, அவர்களை யாரும் கட்டுப்படுத்தேலா. இந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய வியாபாரிகள் இவ்வாறு செய்யணும் என்று அரசாங்கம் கட்டுப்பாடு போட்டதும் இல்ல, ஆனால் நாங்க பார்க்கலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் பெரிசா செய்கிறார்கள் என்றால் நாங்களும் எங்கட பிள்ளை அழுகுதே, எங்கட மகன் கேட்கிறானே, எங்கட மகள் கேட்கிறாளே என்று சொல்லி நாங்கள் நெருப்பை அல்லவா பத்த வைக்குகின்றோம். இன்னும் எங்கட நாட்டில் கிராமப்புறங்கள்ல எவ்வளவு மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாட்டுடைய விலைவாசிகள் அதிகம், செலவுகள் அதிகம், அவர்களுடைய வருமானம் போம போதாமல் பல சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் பல விசேஷமான கூத்துக்கள் வரும், கும்மாளங்கள் வரும், இன்னும் பலவிதமான வேடிக்கை அது போன்ற பலதுகள் வரும். அந்தந்த நேரங்களில் உள்ள நம்முடைய உலமாக்கள் அறிஞர்கள்ட்ட கேட்டு இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி நம்முடைய பணங்களை செலவழிக்கணும், எதற்கு செலவழிப்பதற்கு அனுமதி, எதற்கு அனுமதி இல்லை என்பதை கேட்டு நாங்கள் செய்யணும். நாம் சரியாக வாழ்ந்தோம் என்றால் நமக்கு வரக்கூடிய தலைவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க.
1: நேர்கள் இதுவரை அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பிலான விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது கொழும்பு 3 கொல்லிப்பிட்டி பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லீம் வானொலி, முஸ்லீம் வானொலி .com.
4: உங்கள் முஸ்லீம் வானொலியில் சிந்தனை.
5: வியாபாரம் செய்வதை பார்க்கின்றோம், ஜுமாவுடைய நாளும் கடைகளை பூட்டாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அது மிக பெரும் பாவமாகும், அது அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாவமாகும். ஆகையால் ஜுமாவுடைய நாளில் குறைந்தது அரை மணிச்சியாலத்துக்கு முன்னால் எங்களுடைய கடைகளை மூடிவிட்டு மஸ்ஜிதுக்கு செல்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது கொத்தட்டுவ ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் இருந்து கிடைக்கப்பெற்றிருந்தது. இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகள் என்ற தலைப்பிலான சிறப்பு மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபயாஸ் ஃபுர்கானி அவர்கள்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايضا لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام فقال أنيتم لولغتهم فديتي فريبالتي تنتين رعاتي بريم إيها والله ون الله كي الحمد لله صلاة والسلام أنمي كثودر صلى الله عليه وسلم أنور غلميد அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள் ஸபஅ தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சஹீதீன் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து அத்திகாபடி நேற்று அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்துமை வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமானால் எம்முடைய வாழ்வில் எடுத்தும் இவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எதை விரும்புகிறானோ அவனுடைய தனி விருப்பப்படி யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் அல்லாஹ் அதை படைக்கிறான். அதே போல அல்லாஹ் தெரிவு செய்கிறான், அல்லாஹ் விரும்பியதை படைப்பான், விரும்பியதை தெரிவு செய்வான். இந்த அமைப்பிலே ஏழு வானங்களை படைத்த அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு நெருக்கமான ஏழாவது வானத்தை தெரிவு செய்து, ஏழு பூமிகளை படைத்த அல்லாஹ் கஅபாவுடைய பூமி இந்த பூமியை அல்லாஹ் தெரிவு செய்து, காலத்தை படைத்த அல்லாஹ் காலத்தில் சில மாதங்களை குறிப்பாக தெரிவு செய்து, அதில் ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்பு, இன்னும் நான்கு மாதங்கள் அல்லாஹ் சொருமுடைய மாதம் சங்கையான மாதமாக அல்லாஹ் தெரிவு செய்து, இப்படியாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் தன்னுடைய விருப்பப்படி படைத்து தெரிவு செய்திருக்கிறார். இந்த அமைப்பிலே மனித கோடிகளை படைத்து இந்த மனிதர்களிலும் அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடியவர்களை அதிலும் அல்லாஹ் தெரிவு செய்கிறான். தீர்க்க தரிசிகள் நபிமார்கள் ரசூல் நபிமார்களை அதிலும் அல்லாஹ் 313 ரசூல்மார்களை தெரிவு செய்து, அதிலும் அல்லாஹ் ஐந்து உள்ளுல் அஸ்ம்களை தெரிவு செய்து அதிலும் கலீல் ஹபீப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரை தெரிவு செய்து இதிலும் அல்லாஹ்வுடைய தேர்வு ஹதரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கடைசி தேர்வு அன்பு நபி அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு முதல் காலடி வைக்கப் போகிறார்கள். நாளை மஹ்ஷருடைய மண்ணிலே நபிமார்களிடத்திலே மனித கோடிகள் உதவிக்காக வேண்டி சிபாரிசுக்காக வேண்டி ஓடும் போது ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர் செய்த சில குற்றங்களை சொல்லி அவர்கள் ஒதுங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர நான் ஒதுங்கினால் உம்மத்துடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மன்றாடி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு கேட்பார்கள், அல்லாஹ் அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அவர்கள் வஃபாத்தாகிய மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதம் வந்தாலே எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அன்னவருடைய பிறப்பை பற்றி, அன்னவருடைய முஜிசாக்களை பற்றி, அன்னவருடைய பண்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்தை பற்றி, வாழ்க்கையில் உள்ள படிப்பினைகளை பற்றி, அன்பு நபியை பற்றி புகழ் பாடப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? புகழப்பட வேண்டியவர்கள். யார் வைத்த பேர் அது? முஹம்மத், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யார் வைத்தது? அல்லாஹ் வைத்த பேர். அல்லாஹ் வைத்த பேர் அது முஹம்மது. திரும்ப திரும்ப ஹம்மத என்றதிலிருந்து வந்தது முஹம்மது. திரும்ப திரும்ப புகழப்பட வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத கண்ணியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்தார். எந்த ஒரு நபியையும் பற்றி சிறப்பித்து கூறாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கூறியிருக்கிறார். அவ்வளவு பெருமதியான நபி யார்? என்னுடைய உங்களுடைய வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஐயா மூசா கூப்பிடுகிறான் அல்லாஹ். ஐயா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே, ஏ மூசாவே, ஏ ஐசா கூப்பிடுறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மை பெயரை சொல்லி கூட அல்லாஹ் கூப்பிடவில்லை. அவ்வளவு கண்ணியம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை முஹம்மது என்று ரெண்டு இடத்திலே அல்லாஹ் கூப்பிடுகிறார். இது எதற்காக? நபியுடைய பெயரை சொல்லவில்லை, பெயரை சொல்லி இவர்கள் யார் என்பதை உணர்த்துவதற்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஆஹு அஷிதாலில் குஃபார் ருஹமா பைனஹும். இதை சொல்றதுக்கு அல்லாஹ் இருக்கிறார். முஹம்மது யார் தெரியுமா? என்னுடைய தூதர் அவர்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது யார் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய தூதர் என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லுகிறானே தவிர, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டது கூட அல்லாஹுடைய தூதரை கூப்பிடவில்லை. அவ்வளவு கண்ணியம் அல்லாஹ். பெயரை சொல்லி கூட கூப்பிடவில்லை சகோதரர்களே. இன்னைக்கு எங்கட நாவுக்கு சலவாத்து வருகிறதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சலவாத்து வருகிறதில்லை. ஆக பெரிய கண்டனியா அன்புடவியுடைய பெயரை கேட்டும் செலவாற்று சொல்லாதவர் அல்லாஹுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் எப்படி புகழுகிறார்? இன்ன அல்லாஹு மலாயிக்கத்து யுஸல்லூனா அலன் நபி. அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் அன்புடவி மீது செலவாற்று சொல்லுகிறார்கள். யா ஐயு அல்லதீன் ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நீங்களும் என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வே சொல்லுகிறான் சலவாத்து. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலை. அல்லாஹ்வே சொல்லுகிறான். மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் எங்களை மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் எங்களை பார்த்து

ஒரு முஃமினுக்கு அடையாளம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பான உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லையா, அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது. ஈமான் இருக்காது. நபியவர்களை நேசிப்பதன் வெளிப்பாடு என்ன சகோதரிகளே? நாவால சொல்லிடேனும், நான் நபி உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன், உங்கள் பாடுபவர்களும் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், பேசக்கூடிய நானும் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. அந்த நபியுடைய நேசத்தின் வெளிப்பாடு அன்பு நபியுடைய குணங்கள் வெளிப்பட வேண்டும். இன்று இந்த சமூகத்திலே சமூகம் எனும் போது இஸ்லாமிய சமூகத்தை பேசுவோம். இஸ்லாமிய சமூகத்திலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழிகாட்டப்பட்ட சமூகத்திலே இன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் வியாபாரியிடம் இருக்கிறதா? ஆலிமிடம் இருக்கிறதா? ஒரு ஆசிரியரிடம் இருக்கிறதா? ஒரு மாணவரிடம் இருக்கிறதா? ஒரு கணவரிடம் இருக்கிறதா? மனைவி கிட்ட இருக்கிறதா? ஒரு தலைவரிடத்தில் இருக்கிறதா? யாருக்கிட்ட இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்கள் மங்கி போகக்கூடிய காலம் இது. மங்கி போகக்கூடிய காலம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை எல்லாம் மறந்துட்டோம். நாங்க எந்தெந்த கட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்கன்றத மறந்துட்டோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே யாரு படிச்சு கொடுத்தது? யாரு ஒத்தாது? அன்பு நபி, உம்மி நபி என்று சொல்லுகிறோமே, அல்ல ஏன் எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபியாக அல்லா நபி அவர்களை தெரிவு செய்தான். நபி அவர்களுக்கு யாருமே ஆசான இருக்க கூடாது என்பதற்காக. ஏன் ஒரு ஆசானிடம் படிக்கிறான் என்றால் அந்த ஆசானிடம் பிழைகள் கூட இருக்கலாம். அப்படி பிழை உள்ள ஒரு ஆசானிடத்தானே இவரும் படித்திருக்கிறாரு, மக்கள் சொல்லுவார்கள் என்பதற்காகத்தான் அல்ல உம்மி நபியாக நபி அவர் அனுப்பினார். யார் படிச்சு கொடுத்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிச்சு கொடுத்தது. அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது. அல்லாஹ் இன்ன கில தகதீலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்கள் தான், சந்தேகமே கிடையாது, நேர்வழி காட்டக்கூடியவர்கள் தான் நீங்க. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நீங்கள் மகத்தான நற்குணம் மேல் இருக்கிறீங்க. சுபஹானல்லாஹ். யார் சொல்லுகிறார்? அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பு நபியுடைய குணத்துக்கு உத்தரவாதம் அல்லாஹ் கொடுக்கிறார். அன்பு நபிக்கிட்ட லக்கது காணலக்கும் பி ரசூலில்லா உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதருக்கிட்ட அழகான முன்மாதிரி இருக்கிறது. எடுத்துக் கொள்ளுங்க. எதுக்கு முன்மாதிரி வேணும்? கணவனுக்கு முன்மாதிரி வேணுமா? மாணவனுக்கு முன்மாதிரி வேணுமா? மருமகனுக்கு முன்மாதிரி வேணுமா? தலைவருக்கு முன்மாதிரி வேணுமா? ஒரு வேலையாளுக்கு முன்மாதிரி வேணுமா? யாருக்கு முன்மாதிரி வேணும்? ஒரு ஆசிரியருக்கு முன்மாதிரி வேணுமா? ஒரு ஆலிமுக்கு முன்மாதிரி வேணுமா? ஒரு மாணவருக்கு முன்மாதிரி வேணுமா? யாருக்கு முன்மாதிரி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதன் வந்தாங்க? எல்லோருக்கும் முன்மாதிரி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு நிரப்பமான வாழ்க்கை வாழ்ந்த ஹதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். அவர்களிடம் நற்குணம் இருக்கிறது என்பதற்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவிலே நானும் நீங்களும் படிக்கப் போகும் விடயம், அறிய வேண்டிய விடயம், அறியப் போகும் விடயம், அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்களின் முக்கியம் என்ன? இந்த குணங்கள் எந்த வாழ்க்கையில இருக்குதா? எந்த வாழ்க்கையில சில முசீபத்துகள் வர்றதுக்கு காரணம் கூட இந்த இடத்தில் இந்த குணத்தை நான் விட்டதாத்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய ஓடிங்குது. யார் எச்சரிக்கை? டெங்கு வருகிற எச்சரிக்கை முன்சிபல். இதல்ல, இது யாருடைய ரப்புல் ஆலமீன் சொன்னா நடக்கும். நிச்சயமா இந்த எச்சரிக்கையை மீறினா நிச்சயம் நடக்கும். பொதுவான எச்சரிக்கை அரசு கிட்ட இருந்து வருகிறது. வந்த எச்சரிக்கை எல்லாருக்கும் அல்ல. சில நேரம் சிலர்கள் தப்பலாம், சிலர்கள் மாட்டலாம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மீறும் போது எல்லோரும் மாட்டுவார்கள், மீறுபவர்கள் மாட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பலி ஹதர், வார்னிங், எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கு எச்சரிக்கை? யுஹாலிஃபூன அன் அம்ரிஹி, அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏவல், அன்பு நபியுடைய ஏவலுக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்கிறார்களோ. இப்படி நட, உன் பெற்றோரோட நீ இப்படி நடந்துக்கோ, உன் மனைவியோட இப்படி நடந்துக்கோ, சமூகத்தோட இப்படி, உலகத்தில் இன்னும் குணம் வரணும்.

0: அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதே இருக்குது, இவைகள் விடயத்தில் யாரு மாற்றம் செய்வார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். இரண்டுக்கு ஒன்று அன்சுசீபகும் பித்னா, உலகத்தில் சோதனை வரும், அவ்யுசீபகும் அதாபுன் அலீம், அப்படி இல்லையா நாளை மறுமையில் நோவினை கொடுக்கும் வேதனை கிடைக்கும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இந்த இடத்துல நபி அவருடைய சுன்னாக்களை வழிகாட்டல்களை அகலாக்குகளை விட்டால் உலகத்தில் சோதனை வரும் அல்லாஹ் சொல்லி காட்டார். அப்ப நாங்க விளங்கணும், என் வாழ்க்கையில் ஒரு முசீபத்து வந்துட்டுதா, என்ன குணத்தை விட்டேன்னா, நபியோட என்ன சுண்ணத்தை விட்டேன்னா, நபியோட கட்டளையில என்னத்தை நான் மறுத்தேன் மாற்றம் செஞ்சேன் என்றது யோசிச்சா விளங்கும். இன்னதாலதான் இப்படி ஒரு முசீபத்து வந்து சேர்ந்துச்சு, இன்னதாலதான் இன்ன சோதனை வந்துச்சு என்பது எனக்கு தெரிய வரும். எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழகான ஒரு மார்க்கம், அழகான ஒரு வழிகாட்டி, அழகான ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு அழகான ஒரு குணத்தை இந்த சமூகத்துக்கு காட்டினார்கள். இது ஒரு இஸ்லாமிய சமூகம் மட்டும் வியந்து போகக்கூடிய ஒரு குணம் அல்ல, முழு உலகமும் வியந்து போகிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குணத்தை பார்த்து. அப்படியான ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான ஒரு ஆச்சரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள், எழுத்தாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறாரா. சுபஹானல்லாஹ், அமெரிக்கர் எழுதிய ஒரு புத்தகம் 50 அல்லது 100 என்று நினைக்கிறேன், பெரும் அறிவாளிகளிலும் தீர்க்க தரிசிகளிலே முதலாவது பேர் எழுதப்பட்டிருக்கிறது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர். சுபஹானல்லாஹ், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே அந்த நபியுடைய வாழ்க்கையும் இடத்தில் அந்த நபியுடைய நேசம் இருக்கிறது என்று பேசுகிறோமே, அந்த நபி மீது உண்மையான நேசம் இருந்தால் எங்கே அந்த நபியுடைய குணம் போனது எம்மிடத்தில்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் யார் சொல்லிக் கொடுத்த குணம் அது? மனிதர்கள் அல்ல, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த குணம். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா நபியே இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த குணம் அது. அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு குணமும் குர்ஆனாக இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே வருகிறார்கள் சில நபி தோழர்கள், வந்து கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பத்தி சொல்லுங்களே தாயே. அந்த நேரம் மனைவி, இன்னைக்கு எங்கட மனைவி கிட்ட ஒருத்தர் வந்து உங்களோட மாப்பிள்ளையோட குணம் எப்படின்னு சொல்லுங்கன்னா முடிஞ்சு கதை, பெரிய ஒரு பெரிய ஒரு டைரி எழுதிருவா. இந்தாப்பா ஏன் நம்ம குணம் அப்படி இருக்குது? உண்மை தான் சொல்ல போறா, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி உண்மையை சொல்ல போகிறார்கள். ஆயிஷா தாய், ஆயிஷா தாய் எம்முடைய தாய் சொல்ல போகிறார்கள். வந்து கேட்கும் போது கான குலுக்குகள் குர்ஆன், நபி அவருடைய முழு குணமும் குர்ஆனாக இருந்தது. சுபஹானல்லாஹ், குர்ஆன்ல என்ன குணத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கா? ஒரு முஃமினுடைய குணம் எப்படி இருக்கும், ஒரு முஃமின் எப்படியா இருப்பான், எப்படியான வாழ்க்கை இருக்கும், அந்நிய மக்களோடு எப்படி இருப்பான், முஸ்லிம்களோடு எப்படி இருப்பான், வியாபாரம் எப்படி செய்வான், மனை மக்களோடு எப்படி இருப்பான், எல்லாத்தையுமே நபி அவங்களோட வாழ்க்கையில பார்க்கலும் முழு குர்ஆனும் நபி அவர்களுடைய குணமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேறு யாருடைய குணத்தை நாம் தேட வேண்டும்? வேறு யாருடைய குணம் எமக்கு வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை மிஞ்சிய ஒரு குணம் எமக்கு தேவையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை விட ஒரு வழிகாட்டல் எமக்கு தேவையா? அப்படியான ஒரு நிரப்பமான வழிகாட்டியவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டது எதுக்கு தெரியுமா, நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்கு. ஏன் குணத்திலே குறைவானாக இருந்தார்கள் ஜாகிரிய காலத்திலே மக்கள், அந்த மக்களுக்கு மத்தியிலே நற்குணங்கள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வந்ததே நல்ல குணங்களை பூர்த்தி செய்வதற்கு தான் வந்தேன் என்று சொன்னார்கள். எனவே என்னிடத்தில் உங்களிடத்தில் எம்முடைய பெண்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் நிரப்பமாகணும். தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகள் நிரப்பமாகணும், பூர்த்தியாகணும். அல்லாஹ் விரும்புகிறார் இப்படிப்பட்டவர்கள். யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன மின் கியாரிக்கும், உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதத்தை கேட்டா சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க தோழர்களை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா உங்களை சிறந்தவங்க யாருன்னு? இன்ன மின் கியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, யாரிடத்தில் அழகான குணங்கள் இருக்கிறதோ இவர் தான் சிறந்தவர். பணம் இருக்கிறவர், ஆட்சி அதிகாரம் இருக்கிறவரு, சமூகத்தில் பலம் இருக்கிறவரு.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க, நளினமான வார்த்தைகள் பேசுவார்கள். சொல்லலாம், இன்றைக்கு எங்களை கண்டா என்னோட புள்ளைய நின்று பேச தயார் இல்லை. உள்ளே வாப்பாவோட பேசலாம், மனைவி சொல்ற கணவனோட பேசலாம், அவர் பாய்வார் முகத்தில் உள்ள சொல்லு பாய்வாரு. ஆசிரியரை பார்த்து மாணவன் சொல்றா, அவர் பாய்வார், அவர்கிட்ட போயிட்டு பேசலுமா? ஒரு கஸ்டமர் வராரு, அவன் கடைக்கு போகலுமா? அவன் முகம் முடியாது, அவன் பாய்வ முகத்தில சாமான திருப்பி கொண்டு போய் கொடுத்தா எடுக்க மாட்டான், தூக்கி அடிச்சிருவான் முகத்தில. வாழல்லாம் எங்க முகத்தி நல்லினம், சமூகத்தில் உள்ள குறைகள் இது. அகலாக்க இழந்துட்டோம், சமூகம் அகலாக்க இழந்துட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் பதிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹின் செலவும், நபியே எம்முடைய அருளை கொண்டுதான் உங்களுக்கு நளினம் இருந்தது. நீ நளினமாக மக்களோடு நடந்ததற்கு காரணம் ஏன் அருள் இருந்தது? நளினமாக நடப்பவர்கள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உங்களோடு இருக்கிறது. கடினமாக நடப்பவர்கள் புரியட்டும், அல்லாஹ்வின் அருள் தூரமாயிருக்கிறது. அதை கிட்ட எடுக்கணும், எடுத்தால்தான் உள்ள மிருதுவாகும், உள்ள மிருதுவாகும். நபியே அப்படி நீங்கள் நீங்கள் மட்டும் கடின சுபாவம் உடையவராக இருந்திருந்தால் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். விரண்டோடி நாங்களா செல்லல்லா அலிஸ்லம் அவர்களை விட்டு, அல்லாஹுடைய தூதரை விட்டு யாரு விரண்டோடினார்கள்? யார் விரண்டோடினார்கள்? அபு ஜஹலா இருந்தாலும் சகோதரர்களே பிடிவாதத்திலும் அகங்காரத்திலும் தான் இருந்தானே தவிர அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விரண்டோடும் அமைப்பில் இருக்கவில்லை. அவனுக்கும் தெரியும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம் தெரியும், அவனுக்கு குணம் தெரியும். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில சஹாபாக்கள் நடந்ததை வச்சு, நபி அவர்களோடு நடந்து கொண்டதை வச்சு, அந்த குறைசி காவலுடைய தரப்புல வந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் தெரியும். அவர் சாதாரணமான மனுஷன் இல்ல, அவரோடு இருக்கிறவங்க சாதாரணமானவங்க. எச்சில் துப்பினால் அந்த எச்சி ஒருவருடைய கையில விடும் அல்லது மேல விடும், பாஞ்சு பிடிப்பாங்க, தேய்ச்சு கொள்ளுவாங்க உடம்புல, உதவுடைய தண்ணீரை பாஞ்சு பிடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்புல இருந்து வடியக்கூடிய வியர்வை என்ற கழிவை கூட சஹாபாக்கள் கீழே விட மாட்டார்கள் என்றால் இன்றி எம்முடைய காலுக்கு கீழே எத்தனை அகலாக்குகள் புதைக்கப்பட்டு எத்தனை சுண்ணாக்குகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு விடிவு வரப்போகிறது? அல்லாஹ்வுடைய புறத்தில் எப்போது உதவி வரப்போகிறது? அகலாக்கை எடுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த மக்களில் நல்லவர்களாக மாறுவோம். நாம் குணம் இருந்தால் மக்களில் நல்லவர்கள் நாம் அந்த மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த குணம் மிருதுவான குணம், மிக இரக்கமாக அன்பாக நடந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கருணை என்ற அந்த அன்பு இருக்குதா? யாரோட அன்பு காட்டுவோம்? யாரோட அன்பு காட்ட சொல்லுலாம் தேடினோமா காட்டினோமா? உண்மையான அன்பு தன் மனைவியோட, தன்னுடைய பிள்ளையோட, தன்னுடைய பெற்றோரோட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை கண்ணால காணல சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாலிது அவ்சது அப்வாபில் ஜன்னா, உங்களுடைய தந்தை சொர்க்கத்திலே மிக முக்கியமானவா என்று சொன்னார்கள். ரிதல் ரப் பி ரிதல் வாலித், உங்களுடைய தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. வாப்பாவை காணல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்கி சொல்லி தருகிற வாப்பா யாருன்னு விளங்கு. கையில சம்பளம் வருகிறது, அதனால உண்ட ஏழையான வாப்பாவை நீ தரம் குறைக்கிறியே உண்ட நண்பர்களுக்கு முன்னால. விளங்கி, உண்ட வாப்பாட பொருத்தம் இல்லாம சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லாக் வீட்டுக்குள்ள இருந்து வரட்டும், வீட்டுக்குள்ள இருந்து வரட்டும், பெற்றோர் இருந்து ஆரம்பிங்க. உங்க அஹ்லாக்க பெற்றோர் இருந்து ஆரம்பிங்க. மனைவி உள்ள குட்டி அப்படி வாங்க, ரத்த பந்த உறவு அப்படி வாங்க. அஹ்லாக் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டினாங்க. அந்த சாச்சாமாரோட வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசம், அந்த சாச்சா காஃபிரா இருக்கிறாரு எவ்வளவு அளவு இருப்பாங்க. அல்லாஹ் கிட்ட கெஞ்சாங்களே கேட்டாங்களே, தாச்சா கிட்ட போய் கெஞ்சாங்களே, தாச்சா வந்துருங்கயா, தாச்சா வந்துருங்க, விசுவாசத்துல வந்துருங்க. அல்லாஹ்வுக்கு பின்னால சொன்ன இன்னக்கெல்லாம் தகுதி மன அஹபத்தை நீங்க விரும்பினவங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டேல நபியே விட்டு போடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் நல்ல குணங்கள் வர வேண்டும். நானும் நீங்களும் ஒரு நாள் மீசானை சந்திக்கவிருக்கிறோம். மீசான் என்பது நாளை மறுமையில் நீதம் எனும் தராசியை நாம் நிறுவுவோம். அதுதான் மீசான். யாருடைய மீசானுடைய தராசி கனமாகுமோ அவர் மனம் விரும்பும் வாழ்க்கை வாழுவார், பொருத்தத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுவார். யாருடைய மீசானுடைய தராசி எடை குறையுமோ அந்த நேரம் அவர் நஷ்டவாளியாக ஆகுவார். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அந்த மீசான நானும் நீங்கள் சந்திக்கவிருக்கிறோம். அந்த மீசானுடைய தராசை நிரப்புவதற்கு எத்தனை நேர தொழுகைகள் தொழுகிறோம், எவ்வளவு இபாதத்துகள் செய்கிறோம், எவ்வளவு சதக்காக்கள் கொடுக்கிறோம்.
2: www.acmyc.com
1: அன்பாந்தவர்களே, இவைகள் செய்வதோடு இவைகளை விட அதிகமாக மீசானுடைய தராசை கனவியாக்கும் அமல் என்ன தெரியுமா? மீசானுடைய தராசை கனவியாக்கும் அமல் என்ன தெரியுமா? இந்த அமலை செய்யாமல் தொழுகை கூட அந்த மீசானிலே கனவியாக இருக்காது, கொடுத்த தர்மம் கூட கனவியாக இருக்காது. இந்த விடயம் இல்லாமல் அதுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியானுடைய மீசானுடைய தராசு கனதியாகும் அவனுடைய நற்குணங்களை வைத்து. நற்குணம் உள்ளவராக இருந்தால் நாளை மறுமையில் மீசானிலே அதை அல்லாஹ் தூக்கி வைப்பான், கனதியாகும் பாரமாகும் எடை. அப்ப உலகத்தில் சம்பாதிக்கணும், நல்ல குணம் உருவாக்கணும் எங்களுக்குள்ள. மோசமான குணம் எல்லாம் தூக்கி வீசணும், இது எந்த குணம் அல்ல, இது மிருகத்துடைய குணம். வாங்கி பேசுறது, வெறுத்து பேசுறது, மோசமான வார்த்தைகள் பேசுறது, அடுத்தட உள்ள நோகுற வார்த்தை பேசுறது, கடினமாக நடக்கிறது, இது மனிதனுடைய குணம் அல்ல, மிருகத்துடைய குணம். ஓடிடுவாங்க விட்டு, உள்ள குட்டு கூட கிட்ட இருக்காது, வாப்ப வரன்னு ஓடிடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுபஹானல்லாஹ் சமூகத்துக்கு படித்துக் கொடுக்கிறார்கள், என்னுடைய கணவனை பாருங்கள், கணவன் அகலாக்குள்ளவராக இருந்தால் இதுதான் கிடைக்கும் கிப்ட். யார் கிட்டால? மனைவி கிட்டால. மனைவி கிட்டால வாசல்ல வந்து நிப்பாங்க, கணவன் வாராரு, எதுக்கு? வெல்கம் பண்றதுக்கு. பாட்டு படிச்சு லனா ஷம்சுன் வலிலாபா கிஷம்சுன் வஷம்சி கைரமின் ஷம்சி சபா, எனக்கு ஒரு சூரியன் இருக்குது, வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்குது, என்னுடைய சூரியன் வானத்துடைய சூரியனை விட சிறந்தது. யார சொன்னாங்க? கணவனை சொன்னாங்க. இந்த புகழ் வரும் மனைவியில வாயால மனைவிக்கு நல்ல குணம் காட்டியிருந்தா, நல்ல குணம் காட்டியிருந்தா மீசால நிறுக்கப்படும், மீசால நிறுக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அன்புல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தகில்லா ஐசுமா குன்ஸ், எங்க இருந்தாலும் அல்லாஹ் பயந்து நபி அவர்கள் அட்வைஸ், நீ ஒரு தவறு செஞ்சா அந்த தவறை மன்னிக்க கூடிய அழிக்கக்கூடிய ஒரு நன்மையும் செஞ்சிரு, அவசரமாக அழிச்சிரும், நன்மை பாவத்தை அழிச்சிரும், அவசரமா செஞ்சிரு. மக்களோட நல்ல குணத்தோட நடந்துகோ. இது மூன்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசம். நல்ல குணத்தோடு நடங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பேர்களை பொறுப்பெடுத்தார்கள். அவர்களுக்கு சுவர்க்கத்தில் கடைசி பகுதியிலே ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு, நடுப்பகுதியில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு, உயர் பகுதியிலே மாளிகைக்கு நான் பொறுப்பு. யார் அவர்கள்? ஓரத்தையும் நடுவையும் விட சிறந்தது சொர்க்கத்தில் ஆக உயர்வான உயர்வான இடம் யாருக்கு? சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒரு ஒதுங்கின கடைசி பகுதியில ஒரு வீடு ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அவருக்கு அவருக்கு யார் தெரியுமா? லிமன் சரக்கல் முரா தகுதி இருக்கிறது அவர் சொல்லி காண்பிக்கப்படுறதுக்கு, முகஸ்துதி காட்டுறதுக்கு, சொல்லி காட்டுறதுக்கு தகுதி உள்ளவர். அப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கா? இருந்தும் இது நான் செஞ்சது அவர் காட்டல, மறக்கிறாரா? இவருக்கு சுருக்கத்தின் ஒரு கடைசி பகுதியில் ஒரு மாளிகை பெற்றுக் கொடுக்க நான் பொறுப்பெடுக்கிறேன். இரண்டாவது ஆள் யார் தெரியுமா? சொர்க்கத்துடைய நடுப்பகுதியிலே ஒரு வீட்டு ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அவர் யார்? லிமன் தரக்கல் கீழ். அவர் ஜோக்குக்காக இருந்தாலும் ஒரு தமாசுக்காக இருந்தாலும் பொய் சொல்லாமல் யார் இருப்பாரோ அவருக்கு சொர்க்கத்தின் மத்திய பகுதியில் ஒரு வீட்டை ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுக்க நான் பொறுப்பெடுக்கிறேன் சொன்னாங்க. மூன்றாவது யார்? வபி பைசின் ஃபி ஆலல் ஜன்னா, சொர்க்கத்துடைய உயர் மட்டத்திலே உயர்ந்த பகுதியிலே நான் ஒரு வீட்டை வாங்கி கொடுக்க பொறுப்பெடுக்கிறேன். அவர் யார்? லிமன் ஹசுன குல்கஹு, தன்னுடைய குணத்தை யார் அழகுபடுத்திக் கொண்டாரோ இவருக்கு சொர்க்கத்தின் உயர் பதவியில் நான் ஒரு மாளிகை வாங்கி கொடுக்க பொறுப்பெடுக்கிறேன் சொன்னார்கள். வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு ஆசை இல்ல சொர்க்கத்துடைய உயர் பதவி அடைவதற்கு? இன்னத்தில் ஜன்னத்தி மிஅத்து தரஜா, சொர்க்கத்தில் அல்லாஹ் 100 படித்தரங்களை வச்சிருக்கிறார். அந்த 100 படித்தரங்களும் எப்படி ஒன்றுக்கொண்டு வித்தியாசம் தெரியுமா? கமா பைன ஸமா வல் அர்த், வானம் பூமியுடைய வித்தியாசம் போல அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம், ஒவ்வொரு தரஜாக்கள் அந்தஸ்துக்கும் மத்தியில இதுல உயர் அந்தஸ்து பெற்றுக் கொடுக்கப்படும் யாருக்கு? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய குணத்தை அழகுபடுத்தியவர். எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு விடயம், எவ்வளவு உயர்வான விடயம். சொர்க்கத்தில் உயர் பதவியை பெற்றுத்தரும் ஒரு அமல் சகோதரர்களே, அஹ்லாக், நல்ல குணம். ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கிறீங்க, சொர்க்கத்தில் உயர் பதவியில வீடு தயார். ஒரு மனுஷன் உள்ளம் குளிர பேசிட்டீங்க, குறைய கண்டிங்க மறைச்சிட்டீங்க, உங்களுக்கு அநியாயம் செஞ்சாரு, உங்களை துண்டிச்சு வாழ்ந்தாரு, உங்களுக்கு தரல, இவருக்கு அதுக்கு மாற்றமான விஷயம் செய்றீங்க. எப்படி? சில்மன் கதாக், உன்னை துண்டிச்சவனை சேர்ந்துட, வாய்ப்பு அம்மன் தலைமக்கு, உனக்கு அநியாயம் செஞ்சானா அவனை மன்னிச்சிடு. யாருடைய குணம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம். தன்னுடைய மனைவி, அன்பு மனைவி, ஒரு பத்தினி பரியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களை இட்டு கட்டின அப்துல்லா பின் உபை பின் சலூலையை மன்னித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுபஹானல்லாஹ், அதை விட எமக்கு அநியாயம் நடந்து விட்டது. தந்தை மகனை மன்னிக்க மாட்டார், சகோதரன் சகோதரனை மன்னிக்கிறார்கள். அப்படியான ஒரு காலம் அஹ்லாக் எங்க போச்சு சகோதரர்களே? மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செல்மன் கதா, துண்டித்து நடக்கிறார்களா? சேர்ந்து நடங்க, நீங்க வெட்டிட்டு போயிடாதீங்க. அவன் வெட்டினா நானும் வெட்டுவேன் வா, நம்ம இது குணம் அல்ல. இந்த குணத்துக்கு சொர்க்கத்துடைய உயர் பதவியில மாளிகை வாங்க முடியாது. அந்த இடத்துல நீங்க சேர்ந்து நடக்கணும், அப்பதான் மாளிகை கிடைக்கும். அநியாயம் செஞ்சா நான் மன்னி, இங்க அப்ப மாளிகை கிடைக்கும். உங்களுக்கு தவறு செய்தானா அவனுக்கு நீங்க நலவு செய்யுங்க. கஷ்டமான வேலைதான், கஷ்டமாத்தான் இருக்கும். ஏன்? உயர் பதவியில சொர்க்கத்துல மாளிகை வாங்குற லேசு விஷயமா? இந்த தியாகம் செய்யாம கிடைக்காது. அதனால இந்த குணங்களை உண்டாக்க வேண்டும் சகோதரர்களே, அன்பாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனவே தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குணங்கள் ஒரு சாதாரணமான ஒரு தலைப்பு பாடம் அல்ல. புரட்டி பாருங்கள், நபி அவர்கள் மனைவிமாரோடு, பிள்ளைகளோடு, சிறுவர்களோடு, முஸ்லிம்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு, மிருகங்களோடு, பறவைகளோடு, சுபஹானல்லாஹ், இமாம்மார்கள் அடிக்கிக் கொண்டு போகிறார்கள். அன்பு நபியுடைய குணங்கள் இத்தனைக்குள்ளும் இருக்கிறது, இத்தனைக்குள்ளும் இருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே உருவாக்க முடியாம இருக்கிறோம், கடைக்குள்ளே உருவாக்க முடியாம இருக்கிறோம். எங்கட கடையை விரும்பி எத்தனை பேர் வர்றாங்க? ஏன்? நாங்க நடந்து கொள்ற விதத்தை வச்சு சிலர்களுடைய கடைக்கு போக ஆசை செலவங்க. ஏன்? அன்பாக நடக்கிறார், பண்பாக நடக்கிறார், விட்டு கொடுக்கிறார், விருப்பம். எங்களுக்கு கீழே வேலை செய்ய தயார் இல்லை. ஏன்? காரணம், நாங்க கரடு முரடாம நடந்து கொள்றோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வேலை செஞ்சவர்களான ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பத்து வருஷம் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தேன், ஒரு சந்தர்ப்பம் கூட அனசே நீ எதற்காக இப்படி செய்தாய் என்று கேட்டதே கிடையாது. இன்றைக்கு நாலு பத்து பேர் இருந்தா அவங்களுக்கு முன்னாடி இவரை கூப்பிட்டு வச்சு மாணவங்க படுத்துறோம். இப்படியான முஸ்லீம் முதலாளிகள் இருக்கத்தான் செய்கிறார். எல்லாமே இல்ல, இந்த அகலா கூட நடந்தா சொர்க்கத்தில் உயர் பதவியில வீடு வாங்க முடியுமா? மரதானையில வாங்கியலும் இருக்கும், அவருக்கு பெட்டாவில வாங்கியலும் இருக்கும், ஆனா சொர்க்கத்தில் வாங்கலாம். வாங்கிறதாக இருந்தால் இந்த உயர் பதவிக்குள்ள குணம் அகலாக்கு வரணும் சகோதரர்களே, வராம கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இருக்கக்கூடிய காலமும் மிக முக்கியமான ஒரு காலம், மிக முக்கியமான ஒரு காலம். எங்கடா ஒரு குறை வருகுதுன்னு பார்த்துக் கொண்டிருக்கப்படக்கூடிய காலம். எங்க குணங்கள் மங்கினதனாலதான் இப்படி ஒரு சோதனை எல்லாம் தந்திருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, எந்த பக்கம் திரும்பினாலும் குறை. ஏன் காரணம்? இன்றைக்கு நம்ம உண்மையிலேயே எம்மிடத்தில் நன்றி நபி அவர்களுடைய நற்குணங்கள் குறைஞ்சதுதான் இந்த சோதனைக்கு காரணம், வேறொன்றும் இல்லை. நாங்கள் இருக்கக்கூடிய காலம் தேர்தலுடைய காலம், முன்னோக்கி கொண்டு வருகிறது. இப்பயே பல மேடைகள் ஒத்தருக்கு ஒத்தர் மறுமையுடைய அக்கௌண்டை நிரப்பி முடிஞ்சு, அந்த மந்திரி இவனுக்கே, இந்த மந்திரி அவனுக்கே, யாரு யாரையும் சொல்ல வரல. முஸ்லிம்கள் யாருக்கு யாரை பேச உரிமை இருக்கிறது இஸ்லாத்திலே? யாருக்கு யாரை கள்ளனை கூட கள்ளன்னு சொல்ல சொல்லல ரபி அவர்கள், குடியாரனை கூட குடியாரன்னு சொல்ல சொல்லல ரபி அவர்கள். அப்படியான ஒரு அகலாக்கு நிறைந்த நபியுடைய உம்மத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு தன்னுடைய அற்பமான சில லாபங்களுக்கு ஆக வேண்டி சமூகத்தை காட்டிக் கொடுத்து மறைமுகமாக வெளிப்படையாக காட்டிக் கொடுத்து இன்றைக்கு சிலர்கள் கூதல் காய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கே குணம் போனது? இப்படியான ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இழந்தவைகளை மீட்டுப் பெற வேண்டும், சிறப்பாக மீட்டுப் பெற வேண்டும் என்றால் இந்த சிறப்பான நாளையிலே சொல்லுகிறேன், அன்பு அன்பு நபியுடைய அகலாக்கை வாழ்க்கையில் உண்டாக்குங்கள், அன்புடைய குணங்களை படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களோடு எப்படி இருந்தார்கள், அந்நியர்கள் எப்படி இருந்தார்கள், குணம் என்று வரும் போது பிரித்து பார்க்கவில்லை, அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் அந்நியர்களுடைய ஜனாதாவுக்கு போய்த்திருக்கிறோம், எத்தனை பேர் அந்நிய ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார்னு பார்க்க போய்த்திருக்கிறோம், எத்தனை பேர் அந்நியர்களோட குடுக்கல் வாங்கல் செஞ்சு சில சந்தர்ப்பங்கள் பரவல்ல இருக்கின்ற விட்டு இருக்கிறோம். ஏழை அந்நிய சமூகம் அந்நியர்களில் யார் வரும் போது அவர்களுக்கு விலை குறைச்சி கொடுத்த எத்தனை முதலாளிகள் இருக்கிறார்கள், கடன் பட்டார்கள் கொடுக்க முடியல அந்த நேரத்திலே மன்னித்த முதலாளிகள் எத்தனை பேர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இருக்கலாம், ஆனால் குறைவு, ஆனால் குறைவு. எம்முடைய குணங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய சமூகத்தோடு வாழ்ந்த விதத்தை பாருங்கள். சரித்திரங்களை புரட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அண்டை வீடு யாரு? ஒரு யகூதி மனிதர், ஒரு யகூதி மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு என்ன நடக்கும் எட்டு கூட பார்க்க மாட்டேனாங்க, சாப்பை உயர்த்தி அடிச்சிருவோம் அவனோட வாசமா. என்றைக்கு அவனுக்கு நாங்க நன்மை சொல்ல போறோம், என்றைக்கு நாம நம்மளை குணத்தை காட்ட போறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் கோபத்தோடும் வெறித்தனமாக இருந்தவர் அந்த யகூதி வாலிபர். அண்டை விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியாகி போகக்கூடிய நேரத்திலே பார்ப்பார்கள், வாசலிலே குப்பைகள் அசிங்கங்கள் முள்ளுகள் போடப்பட்டிருக்கும், முள்ளுகள் போடப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கிட்டையும் சொல்லி துப்புரவாக்க மாட்டார்கள். உலக தூதர் சொர்க்க தலைவர் தானாகவே அந்த அழுக்குகளை அசிங்கங்களை ஒதுக்கிவிட்டு போவார்கள். இது இன்னார் தான் செய்தார் என்று தெரியும், தெரிஞ்சும் பெச்சமடிக்கல்ல. இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இருக்கிறவன் உடனே அடிச்சாச்சு, பெச்சம் அடிச்சாச்சு, இன்னவன் மரம் பெற்றான், காட்டி அவன் சட்டப்படி செய்யறான், காட்டி கொடுத்து சமூகம். ஒருத்தர் வியாபாரத்துக்கு ஒருத்தர் அதுக்கு மேல பைபல், ஒருத்தர் வியாபாரத்துக்கு எதிராக நீங்க வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொன்ன மார்க்கம் இது. சுபஹானல்லாஹ், எதை விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாருக்கு சொல்ல தவறுகிறார்கள்? அவ்வளவு குணம் நிறைந்த ஒரு மார்க்கத்துக்குள் நானும் நீங்களும் இருந்து கொண்டு எப்படி எம்முடைய அகலாக்கள் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவியாக இருப்போமே தவிர எதிரிகளாக இருந்துவிடக் கூடாது. அன்புடவி யகூதிகளோடு நடந்த விதமே அப்படி என்றால் முஸ்லிம்களோடு எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த சம்பவங்களை சொல்லி காட்டுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு போவார்கள். இரண்டாவது நாள் நடக்கிறது, அப்புறப்படுத்திட்டு போனாங்க, வளமையாக நடக்கிறது. ஆனா ரெண்டு நாள் மூன்று நாள் ஆகுது, இது நடந்தில்லை. இந்த அசிங்கம் போட்டவரு போட்டு இல்லை அசிங்கத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார், தனக்குள்ள வெறித்தனத்தை உண்டாக்கல, தனக்குள்ள ஒரு குரோதத்தை உண்டாக்கல, தனக்குள்ள ஒரு வெறுப்பை உண்டாக்கல. என்ன நடந்துச்சதோ தெரியலையே, அண்டை விட்டார் தானே போம் பார்க்கிறதுக்கு. சில பாப்பா புள்ளைய பார்த்து வருஷக்காரம், வருஷக்கணக்காக சின்ன காணி பிரச்சனைக்காக நீங்க என்ன புள்ளையே இல்ல, சுபஹானல்லாஹ், நீங்க மறுத்து உங்களை புள்ள சொர்க்கம் போகாத பெற்றோர்களே. புள்ளைய ஒதுக்கி வச்சிருக்கிறார், அவன் விரும்பினபடி முடிச்சானா, ஆனா முடிச்சா நரகமா போறான், முடிச்சான் என்பதற்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள். வருடக்கணக்கில் சேர்க்காமல் உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய பொருத்தம் கிடைக்காமல் சொர்க்கத்தை அல்ல எப்படி கொடுக்க போகிறார்? கபூல் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளை, மன்னியுங்கள், ஏற்றுக் கொள்ளுங்கள். இது அன்பு நபியுடைய அக்லாக். சில பெற்றோர்கள் பிள்ளைக்கு பிள்ளைகள் பெற்றோரோடு நானாக கொடுத்தாரு எனக்கு தரல, கொடுக்கட்டும் பரவாயில்ல, உன்னோட பிறந்த நானா தானே நினைச்சோமா? எல்லாம் சட்டப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், சட்டப்படி இருக்கிறோம் எதிர்பார்க்கிறோமே சகோதரர்களே, எங்கே மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் போனது? சட்டப்படி என்பது யாரிடத்தில் உள்ளது? அன்புடன் காட்டினதா? விட்டுக் கொடுப்பு மன்னிப்பை காட்டியது இஸ்லாம். எங்க போச்சு இன்றைக்கு விட்டுக் கொடுப்பு மன்னிப்பு? உருவக்கமிருக்க தனக்கு சொந்தம் இல்லாத காணியே தனக்கு சொந்தமான வழக்காடக்கூடிய காலம் இது. யாரு அந்நிய சமூகத்தை பேசல, எம்முடைய இஸ்லாமிய சமூகம். ஒரு துண்டு காணிக்காக வேண்டி, ஒரு பேச்சத்துக்காக வேண்டி, ஒரு சாணுக்காக வேண்டி இன்றைக்கு பல லட்சங்களை செலவழித்து வழக்காடக்கூடிய காலம் இது. எங்கே மன்னிப்பு? எங்கே மன்னிப்பு விட்டுக் கொடுப்பும் போனது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், மூன்று நாள் காணல, போனாங்க நேரம் அவர் வீட்டுக்கு, கனவு தட்டினாங்க, ஸல்லல்லாஹு நேர போனாங்க அவர்கிட்ட. போன அவர் படுக்கையில் இருக்கிறார், அவர் படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு ஆச்சரியம், இவ்வளவு அநியாயம் செய்தும் இவர் என்ன பார்க்க வந்திருக்கிறார்? இதுதான் குடவியுடைய குணம். எங்கே போனது? பாப்பன மையத்துக்கு கூட புள்ள முடிக்கல, நானிட மையத்துக்கு கூட நான் சகோதரன் சகோதரன் தம்பி முடிக்கல. அப்படியான ஒரு காலம் இது. ஏன் படிக்க கூடாது? ரவியுடைய குணத்தை அல்லாஹ்வுடைய அந்நிய மனிதனை பார்க்க போனார்கள். அந்நிய மனிதன் ஒரு யகூதி அநியாயம் செய்தவரை பார்க்க போனார்கள் நோய் விசாரிக்க. அவர் ஆச்சரியத்தில் கேட்கிறார், நான் நோயோடு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வளமையாக நீங்க செஞ்ச செயல் மூன்று நாளா நடக்கல, வளமையாக நீங்க செஞ்ச விஷயம் மூன்று நாளா நடக்கல. நான் யோசித்தேன் உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதனால தான் நான் விசாரிக்க வந்தேன் உங்களை. இவருக்கு ஆச்சரியம், அநியாயம் செய்தும் இப்படியா, அநியாயம் செய்தும் இப்படியா உண்டு, இப்படி ஒரு மார்க்கம் இஸ்லாம் கேட்டார். அதீனுக்கு அமுருக்கு பிஹாதா, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தார விஷயமா இது? இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகிறா? அதுக்கு நபி அவங்க சொன்ன பதில், பல் அக்தர் மின் ஹாதா, இது மட்டுமல்ல இதையும் விட சொல்லி தருகிறது, இதையும் விட சொல்லி தருகிறது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்மிடம் இருக்கிறதா? அந்நிய சமூகத்தோடு எப்படி வாழ்கிறோம்? அந்நிய சமூகத்தோடு எப்படி நடக்கிறோம்? அவர்களை பார்த்து ஏன் கடுகடுக்க வேண்டும்? அவர்களை பார்த்து ஏன் முகம் சுளிக்க வேண்டும்? அவர்களை பார்த்து ஏன் சீட்டை கொடுக்க கூடாது? அவர்களுக்கு ஏன் விட்டுக் கொடுக்க கூடாது? இதுதான் இஸ்லாம் என்பதை காண்பியுங்களே. ஏன் காண்பிக்க முடியாது? லட்சமா கோடியா போக போகிறது. வேணுமென்றால் ஒரு வார்த்தை, ஒரு சின்ன அவ்வளவுதான். இஸ்லாத்தை பற்றி அவர் நல்லெண்ணம் உண்டாகும் அவருடைய உள்ளத்தில், இஸ்லாத்தின் மீது அவர் கவரப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே தான் இந்த குணங்கள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும். சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் ரபியுல் அவல் மாதம், அல்லாஹ்வுடைய தூதரின் நிரப்பமான குணங்கள் பேசப்படக்கூடிய மாதம், அல்லாஹ்வே உத்தரவாதம் கொடுத்த அன்பு நபி, அவருடைய குணங்களுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். எனவே எங்களுடைய செயல்களை சீராக்குவோம், விட்டுக் கொடுப்போம், மன்னிப்போம், பொய்களை விடுவோம், அடுத்தவர்கள் ஏமாற்றத்தை ஏமாற்றுவதை விடுவோம், அடுத்தவுடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் பண்ணுமாய் விடுவோம், அடுத்தவுடைய திருமணத்துக்கு எதிராக அதற்கு பல வார்த்தைகள் சொல்லி அதை இல்லாமல் ஆக்குவதை அந்த நிலைமை உண்டாகிறது இன்றைக்கு அதையும் விடுவோம். இப்படியாக அரசியல் காலம் இதே போல தேர்தலுடைய காலம் இது. இந்த காலத்தில் நாம் முஸ்லிம்கள் எமக்கு என்ன கடமை இருக்கிறது, வாக்குரிமை இருக்கிறது, அந்த விடயத்தை செய்து தவக்கல் தாழல்லா அல்லா மீது தவக்கல் வைத்துக் கொண்டு யா அல்லா நல்லொரு ஆட்சியை தந்திரு யா அல்லா அல்லா கிட்ட கேட்கிறது தான் ஏன் உங்களோட கடமையை தவிர இது இல்லாம இன்னவன் வந்தா தான் சரி அன்னவன் வந்தா தான் சரி என்று எம்முடைய தவக்கலை மண்ணாக்கிடாம நம்பிக்கைகளை நாசமாக்கிடாம ஈமான பழுதாக்கிடாம அல்லாஹ் மேல தவக்கல் வைத்து நானும் நீங்களும் தொழுகையின் பக்கம் திரும்பி நல்ல குணங்களை வாழ்க்கையில் உண்டாக்கி அல்லாஹ்வுடைய பொறுப்பை அடைந்து அன்பு நபியுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதிக்கவர்களாக மாறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்வாரா. யாரா நாம் செய்த பாவனை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறை திருவாயா. யா அல்லாஹ் அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கருளாக தந்திருக்கிறாய் அல்லாஹ். உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே நான் அனுப்பியிருக்கிறேன் நீ சொல்லியிருக்கிறாய் அல்லாஹ். அந்த அருட்கொடை மிக்க ரவியவருடைய அருள் மிக்க குணங்களை உடைய வாழ்க்கை உண்டாக்குவாயாக அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்களை உன்னுடைய தூதருடைய குணங்களை நாம் விட்டு ஒதுங்கியதுதான் என்னுடைய சோதனைக்கு காரணம் யா அல்லாஹ். எம்மை நீ சோதிக்கிறாய் அல்லாஹ். எமக்கு சில சில படிப்பினைக்குரிய சோதனைகள் வருகிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்களையும் சுன்னாக்களையும் இம்முடைய வாழ்க்கையில் நிரப்பமாக்கி உன்னுடைய உதவியை தந்தது யா அல்லாஹ். அன்புடைய சபாத்துக்கு தகுதியானவளாக்கிறியா அல்லாஹ். அன்பு நபி மீது உண்மையான அன்பை உண்டாக்குவாயாக. அந்த நபி அவர்களை காணாமல் நாம் அவர்களை நம்புகிறோம் பின்பற்றுகிறோம். அந்த நபி அவர்களை நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌதரில் சந்திக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபாஅத்தை எமக்கு தருவாயாக. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு நபி, தேசத்துக்குரிய நபி, எம்முடைய உயிரை விட மேன்மையான நபி. அந்த நபி ஒரு நாளை மறுமையில் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எம்முடைய நாட்டை கபூல் செய்வாயாக, எம் நாட்டு மக்களை பொருந்திக் கொள்வாயாக. நாட்டில் பள்ளி மக்கள் வாழ்கிறோம் யா அல்லாஹ், உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எம்முடைய நாடு அழகான நாடு, அழகாக தந்திருக்கிறாய் அல்லாஹ். நல்ல முறையில் வாழ்ந்தோம் சந்தோஷமாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாம் செய்த குறைகளாக இருக்கும் சோதிக்கிறாய் அல்லாஹ். ரப்பே அனைவருக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குவாயாக, அனைவருக்கு மத்தியில் ஐக்கியத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் தேர்தலுடைய காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நல்ல ஆட்சியை தருவாயாக, அநியாயக்கார ஆட்சியை விட்டும் சமூகத்தை பாதுகாப்பாயாக. முஸ்லீம் சமூகத்தையும் தான் அனைத்து சமூகத்தையும் எம்முடைய நாட்டையே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாட்டுக்கு நலவு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை நீ அமைத்து அமர்த்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டுக்கு அநியாயம் நாடக்கூடிய உள்ரங்கத்தில் சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் யார் என்பது எனக்கோ இவர்களுக்கோ தெரியாது யா அல்லாஹ். ஆனால் நீ அறிந்தவன் ரப்பே. கண்ணுடைய மோசடியும் தெரியும், உள்ளத்தில் மறைத்து வைக்கும் விடயம் உனக்குத்தான் தெரியும் யா அல்லாஹ். உன்னிடமே ஒப்படைக்கிறோம் இந்த மிம்பரிலே வைத்து ரப்பே, இந்த ஜுமாவுடைய நாள் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். நீயே சிறந்த ஒரு ஆட்சியை எமக்கு தருவாயாக. இழந்த எம்முடைய மார்க்கத்தின் சரியத்தின் மிக முக்கியமான அம்சங்களை நீ எமக்கு திருப்பி தந்தது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே மனைவிக்கு முசிவாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுரை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து مهلان جنت البردوس لمنور مندسير فاياك آمين آمين يا رب العالمين وآخر دعوانا عن الحمد لله
3: நேர்கள் இதுவரை வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பண்புகள் என்ற தலைப்பிலான இந்த விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஃபயாஸ் ஃபுர்கானி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
4: உங்கள் முஸ்லீம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: இன்னல் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யாஅதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முத்தில்ல லஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத் فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் விடயங்களில் கட்டது மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்பட்டவை அவை அனைத்தும் பிதஅத்துக்கள் அந்த பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின் பால் இட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே ஒரு மனிதன் இழந்துவிடக்கூடாத அருள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளில் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும்
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: மக்காவாசிகளுக்கு கொடுத்தார்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு. மதீனாவாசிகளுக்கு ஒப்பீட்டளவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட கொடுக்கவே இல்லை அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு மதீனாவாசிகளுக்கு கசீருன் வலா கலீலுன், அதிகமோ குறைவோ எதுவும் கிடைக்கவில்லை என்கிற அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்தார்கள். அதில் தான் ஒருவன் வந்து சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யா முஹம்மத் இஅதில் ஃபஇன்னக லம் தஅதில், முஹம்மதே நீதமாக நடந்து கொள், நீ நீதமாக நடக்கவில்லை அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒரு வழிகட்டவன் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு யார் நீதம் செலுத்துவார் அப்படி என்று கேட்டார். அப்ப சஹாபாக்களில் அன்சாரிகளுக்கு உள்ளத்திலே ஒரு விதமான கவலை, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவாசிகளுக்கு அதிகமாக கொடுக்கிறார்களே அப்படி என்று மதீனா வாசிகளில் அன்சாரிகளில் அந்த வாலிபர்கள் ஒரு சிலர் பேசிக் கொண்டார்கள். லக்கிய வல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமஹு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சமூகத்தை சந்தித்து கொண்டார் அப்படி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவாசிகள் கிடைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படி என்கிற வார்த்தை உள்ளத்தில் ஏற்பட்ட கவலையில் பேசிவிட்டார்கள். சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி அன்சாரிகளில் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், இந்த அசலை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு இப்படி ஒரு கவலை உள்ளத்திலே வந்துவிட்டது அப்படி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் இப்னு உபாதாவை பார்த்து கேட்கிறார்கள், மின் ஐன அந்த யா சஅத் அப்படி என்று கேட்கிறார்கள். மின் ஐன அந்த மின் ஹாதா யா சஅத், சஅத் நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள், இப்படி நான் கொடுத்ததில் இப்படி ஒரு வார்த்தை வந்தது, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரத்திலே சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா அன இல்லும் ரஉன் மின் கௌமி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நானும் அன்சாரி தானே அப்படி என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே நானும் என் கூட்டத்தில் ஒருவன் தானே அப்படி என்றவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை எல்லாம் அழைத்து வாருங்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். அன்சாரிகள் எல்லாம் ஒரு கூடாரத்திற்கு கீழால் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து முதலாவது கேட்கிறார்கள், யா மஅஷர் அல் அன்சார், அன்சாரிகளே, அலம் ஆதீக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹ், நான் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீர்களே, அல்லாஹு தாலா என் மூலமாக உங்களுக்கு நேர்வழி தரவில்லையா அப்படி என்று கேட்டார்கள். நன்றாக பாருங்கள், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பிரச்சனை உலகத்தில் ஏற்பட்ட ஒரு பொருளாதாரம், ஒரு நியமத், அந்த வெற்றி பொருளை பங்கு வைப்பதில் வந்த பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையாளும் போது, அன்சாரிகளே நான் உங்களுக்கு இவ்வளவு பொருளாதாரம் தந்திருக்கிறேன், இப்படி வாழ்க்கையை தந்திருக்கிறேன் அப்படி என்கிற வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்னால் அலமாதீக்கும் துல்லாலன் ஃபஹதா ஹதாகுமுல்லா, அன்சாரிகளே இஸ்லாம் இல்லாமல் வழிகேட்டில் இருந்தீர்களே, என் மூலமாக ரப்பு உங்களுக்கு இஸ்லாத்தை தரவில்லையா அப்படி என்கிற செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக பதிவு செய்தார்கள். வஅதன் ஃபஅல்லஃபல்லாஹு பைன குலூபிக்கும், நீங்கள் எல்லாம் எதிரிகளாக அடித்து சண்டை பிடித்துக் கொண்டிருந்தீர்களே, நான் வந்து உங்களை ஒற்றுமைப்படுத்தவில்லையா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். வஅலதன் ஃபஅக்னாகுமுல்லாஹ், ஏழைகளாக நீங்கள் இருந்தீர்கள், என் மூலமாக சில பொருளாதாரத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தரவில்லையா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு, அலா துஜீபூன் யா மஅஷர் அன்சார், அன்சாரிகளே பதில் சொல்ல மாட்டீர்களா அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். பதில் சொல்லுங்கள் நான் கேட்பதற்கு அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் அன்சாரிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வபிமா நகூல், எதை சொல்லுவோம், வபிமா து நஜி வபிமா நுஜீபு, நாங்கள் எதை கொண்டு யா ரசூலல்லாஹ் பதில் சொல்லுவோம் அப்படி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லவ் ஷிதும் லகுல்தும், நீங்கள் விரும்பினால் இப்படி சொல்லலாம் என்றார்கள். இப்ப நான் இப்படி உங்களை பார்த்து கேட்டதற்கு நீங்கள் விரும்பினால் என்னை பார்த்து இப்படி சொல்லலாம், சொன்னால் லஸ்ஸதக்தும் வஸ்திக்தும், நீங்கள் உண்மைதான் சொல்லுகிறீர்கள், மக்களும் உங்களை பார்த்து நீங்கள் உண்மையாளர்கள் என்று உண்மைப்படுத்துவார்கள். என்ன, என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம், மக்காவில் இருந்து உங்களை உங்கள் சமூகம் அழித்து விரட்டிய நேரத்தில் நாங்கள் தானே அடைக்கலம் தந்தோம் அப்படி என்று என்னை பார்த்து கேட்கலாம். நான் உங்களை பார்த்து இப்படி கேட்டால் நீங்கள் என்னை பார்த்து என்ன செய்யலாம், இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாம், எல்லோரும் உங்களை விரட்டுகிற நேரத்திலே அடைக்கலம் தந்து பாதுகாப்பு தந்தது நாங்கள் தானே அப்படி என்கிற வார்த்தையை அன்சார்களே நீங்களும் எங்களை பார்த்து பேசலாம், என்னை பார்த்து கேட்கலாம் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுக்கும் பதிலை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள், அதான் நமக்கு பாடம். யா மஅஷர் அல் அன்சார், அன்சாரிகளே, அவஜத்தும் ஃபி அன்ஃபுசிக்கும் ஃபி லுஆஅதி மினத் துன்யா, இந்த உலகத்தில் அற்பமான ஒரு பொருளை ஒரு சமூகம் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சமூகத்தின் உள்ளத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி நான் கொடுத்த அந்த அற்பமான பொருளிற்காக வேண்டி உங்கள் உள்ளத்தில் கவலை வந்து விட்டதா அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இந்த உலக அற்பமான பொருளில் உங்கள் உள்ளத்தில் கவலை வந்து விட்டதா அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் பங்கு வைத்த இஸ்லாத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேனே, அல்லாஹ் பங்கு வைத்த இஸ்லாத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேனே, இது இஸ்லாத்தில் வந்து ஈமானில் பலவீனமாக இருக்கிற உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி உலகாற்ப பொருளை கொடுத்தது, வல்லமன் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பங்கு வைத்த இஸ்லாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு ஒரு நாலு வார்த்தைகளை தொடர்ந்து சொல்கிறார்கள், லவ்னல் ஹிஜ்ரத்து லகுந்தும் மினல் அன்சார், ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை என்றால் நானும் அன்சாரி அப்படி என்று சொன்னார்கள். இந்த உலகில் உள்ள மக்கள் எல்லாம் என் மேலாடை என்றால் அன்சாரிகளின் உடலோடு ஒட்டிய ஆடை அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு பள்ளத்தாக்கில் நுழைய அன்சாரிகள் ஒரு பள்ளத்தாக்கில் நுழைந்தால் முஹம்மது ஆகிய நானும் அந்த பள்ளத்தாக்கில் தான் நுழைவேன் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கள் எல்லாம் ஒட்டகங்களோடும் அந்த வெற்றி பொருட்களோடும் வீட்டுக்கு செல்கிற நேரத்தில் மதீனா வாசிகளாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்கிறீர்களே, இது போதாதா அப்படி என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பொருளாதார பிரச்சனையை எப்படி கையாளுகிறார் என்று பாருங்கள். இஸ்லாம் உங்களுக்கு வருகிறது, இந்த தூதர் உங்களோடு வருகிறேனே, இதை விட இந்த உலகத்தில் வேறு எது வேண்டும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு உணர்த்திய அந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா, இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் முதல் அப்படி என்கிற பகுதி, என் வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கிற மிக உன்னதமான அருட்கொடை இஸ்லாம் தான் அப்படி என்கிற ஒரு ஆழமான சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸிலிருந்து நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த பகுதியை புரிந்ததன் பின்னால் இஸ்லாம் மிக முக்கியமானது அப்படி என்கிற செய்தியும், என் வாழ்க்கையில் இஸ்லாத்திற்காக வேண்டி நான் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறேன், எந்த அருட்கொடையும் இழக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் எந்த அருட்கொடைக்காக வேணும் இஸ்லாத்தை இழக்க மாட்டேன் அப்படி என்கிற நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக வர வேண்டும். நீங்கள் பாருங்கள், அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை ரோம் பகுதி மன்னன் ஒருவன் என்ன செய்கிறான், அவரை சிறைப்பிடித்து விடுகிறான். அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் ஒரு சிறையில் அடைத்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் உணவளிக்கவில்லை அவருக்கு, அவரை பட்டினியில் போடுகிறான். அவருடைய இலக்கு என்னவென்றால், அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா இஸ்லாத்திற்கு முரணான ஒரு காரியத்தை அவரை செய்ய வைக்க வேண்டும், அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட வேண்டும், இது அவனுடைய மிக பெரும் அவா. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு 3 நாள் உணவில்லாமல் வைத்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவருக்கு அடுத்த நாள் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவருக்கு

விசுவாசம் சொல்லுகிறது, இஸ்லாம் எனக்கு அனுமதி தருகிறது. அந்த வசனத்தை நீங்கள் சூரா மாயிதாவிலே எடுத்து பாருங்கள். அல்லாஹூ தஆலா ஹராமாக்கப்பட்ட உணவுகளை சொல்லிவிட்டு சொல்லுவான், அவர் வேண்டும் என்று அத்திமீறியோ வேறு காரணங்களோ அவர் எல்லை மீறி அந்த உணவை உண்டு கொள்ளாமல் நிர்பந்தத்துக்குள்ளாகிற நிலையில் அதை உண்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அவருக்கு பாவம் கிடையாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. உயிர் போக போகிறது, பக்கத்தில் மது மட்டும்தான் இருக்கிறது, இதை குடித்தால் தான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற நிலைமை வந்தால், என் உயிரை காப்பாற்றிக் கொள்கிற அளவுக்கு அதில் இருந்து அருந்துவதற்கு இஸ்லாம் அந்த நிலையில் அந்த ஹராத்தை கூட எனக்கு ஹலாலாக்கி தருகிறது. இதன் இஸ்லாம் தருகிற செய்தி. ஆனால் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, இந்த நிலையிலும் அதை என்ன செய்ய மாட்டேன், அருந்த மாட்டேன். ஏன் தெரியுமா? லா உஷ்மிது கபில் இஸ்லாம், இதை நான் குடிக்கிற நேரத்தில் நீ இஸ்லாத்தை கேவலமாக பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாயே, உன் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருமே, இஸ்லாத்தை தாழ்த்தி விட்டேனே என்கிற ஒரு எண்ணம் வருமே, இந்த எண்ணத்தை உன் உள்ளத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்படுத்த மாட்டேன். இஸ்லாம் எனக்கு இதை அனுமதி தந்திருந்தாலும் என் மார்க்கம், இந்த நிலையில் உன் உள்ளத்தில் வருகின்ற சந்தோஷத்தை இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன். அப்படி என்றார், அவர் இஸ்லாத்திற்கு அந்த இடத்தில் கொடுத்த விலை தன் உயிர். இஸ்லாம் தாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை பற்றி ஒரு கெட்ட எண்ணமும் ஒரு விமர்சனமும் ஒரு கேவலமான பார்வையும் அவன் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அந்த இடத்தில் கொடுத்த விலை தன் உயிர். என் உயிர் உணவில்லாமல் சென்றாலும் பரவாயில்லை, நான் செய்கிற செயலை பார்த்து உன்னுடைய உள்ளம் இஸ்லாத்தையே தாழ்த்து விட்டு என்கிற சந்தோஷம் உனக்கு என்ன செய்து விடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அப்படி என்கிற செய்தி அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் தான் இந்த உலகத்தில் முதல் அருட்கொடை, அதை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்களும் அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். எனவே நான் ஒரு பாவம் செய்கிற நிலையில், மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான். சில நேரங்கள் நான் பகிரங்கமாக பாவம் செய்கிற நேரத்தில் ஒருவன் பார்த்து இதானா உன் மார்க்கம் கற்றுத்தந்த செய்தி என்று அவன் உள்ளத்தில் என் மார்க்கத்தை பற்றி ஒரு கேவலமான சிந்தனை வந்துவிடக்கூடாது. நான் இந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டால், என் இஸ்லாம் எந்த இடத்திலும் தாழ்ந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனை எனக்கு வந்தால், என் வாழ்க்கையில் இணை வைப்புகளும் ஷிர்க்குகளும் ஒரு நாளும் என்ன செய்துவிட மாட்டாது, வந்துவிட மாட்டாது. இஸ்லாத்தில் இல்லாத மோசமான சிந்தனைகள் எல்லாம் என் மார்க்கத்தின் பேரில் ஒரு நாளும் நான் செய்துவிட மாட்டேன். இது என் மார்க்கத்தை தாழ்த்துகிற செயற்பாடு, என் மார்க்கத்தை இன்னொருவன் குறைத்து எடை போடுகிற செயற்பாடு என்கிற அந்த இஸ்லாமின் மீதான வந்த அந்த அந்த அந்த உறுதி, அந்த இஸ்லாத்தின் மீது வந்த மிக பெரும் அந்த அந்த ஆர்வம் அவருக்கு இப்படிப்பட்ட செய்திகளை விட்டும் தூரமாக்கும் என்கிற பகுதிகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் பகுதி நன்றாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான மிக பிரதானமான அருட்கொடை என்பதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை என்பதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, இரண்டாவது பகுதி என்னவென்றால், இப்ப இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்றால், உதாரணமாக ஒருவருடைய கையில் மிக விலை மதிப்பற்ற ஒரு ஒரு இரத்தின கல்லை கையில் கொடுத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவருக்கு அது கையில் இருக்கும் வரைக்கும் சதாகாலம் சிந்தனை என்ன தெரியுமா, இதை எப்படி நான் பாதுகாப்பது அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும். புதிதாக விலை கொடுத்த ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவருடைய பார்வைகள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் இந்த வாகனம் எங்கும் தட்டுப்பட்டு விடக்கூடாது, இந்த வாகனத்திற்கு ஏதும் குறைகள் வந்துவிடக் கூடாது என்பதில் தான் என்ன செய்வார், கவனமாக இருப்பார். அதை விட பெருமதியான இஸ்லாம் கையில் இருக்கிற நேரத்தில், அந்த இஸ்லாம் உள்ளத்தில் இருக்கிற நேரத்தில், இதை பாதுகாப்பதுதான் மிக பெரும் சிந்தனையாக ஒரு மூமினுக்கு உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது அப்படி என்கிற மிக ஆழமான தேடலும் ஆய்வும் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சதாகால சிந்தனையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்க முதல் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், முதல் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். அது என்ன என்கிற அறிவு முதலாவதாக இருந்தால்தான் அதை என்ன செய்யலாம், பாதுகாக்கிற அந்த மனப்பாங்கு நமக்கு வரும். இஸ்லாம் எது, என்ன இஸ்லாம், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிற ரப்பு யார், இஸ்லாம் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, இந்த மார்க்கம் என்ன என்கிற அறிவு நமக்கு முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் பொதுவாக அறிவை இரண்டு வகையாக என்ன செய்கிறார், பிரித்து சொல்லுகிறார். ஒன்று, அல் ஆலிம் பி அஹ்காமில்லாஹி வ ஷரீஅத்திஹி. கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் ஆலிம்கள் தான், அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படி ஆலிம்கள் என்றால், நான் இந்த மௌலவி பகுதியை பேசவில்லை, பொதுவாக மார்க்கத்தை விளங்கி இருப்பவர்கள், அவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்றால் சட்டம் பற்றிய அறிவு இருக்கிறது. ஹராம் தெரியும், ஹலால் தெரியும், வாஜிப் தெரியும், சுன்னா தெரியும், இந்த அறிவு எல்லாம் அவருக்கு மிக அதிகமாக இருக்கிறது. கேட்டால் அவர் அதை மனுஷியால கணக்கு என்ன செய்வார், விளங்கப்படுத்துகிற அளவுக்கு அவரிடத்தில் என்ன இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இந்த செய்தி என்ன, ஒரு இவர் எதை நான் இது இது சுன்னாவா இது

0: வாஜிபா என்று கேட்டால் வாஜிப் என்பதற்கு ஒரு 5 ஆதாரம் காட்டுவார், சுண்ணா என்பதற்கு ஒரு 10-15 ஆதாரம் என்ன செய்வார் காட்டுவார். இது ஹராம ஹலாலா என்று கேட்டால் அடித்து ஹலால் என்று சொல்லுவார், இது ஹராம் என்று அடித்து பேசுவார், ஆதாரம் காட்டுவார். வட்டி ஹராமா ஹலாலா? ஹராம், அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. விபச்சாரம் ஹராமா ஹலாலா? யாருமே ஹலால் என்று எழும்பி என்ன செய்ய மாட்டோம், இந்த இடத்தில் பேச மாட்டோம், எல்லோரும் ஹராம் என்றுதான் சொல்லுவோம். ஒரு ஆண் 5 நேரம் தொழுகைக்கு ஜமாத்தாக வருவது அவனுக்கு கடமையா இல்லையா? 5 நேரம் தொழுவது அவனுக்கு கடமையா இல்லையா? கடமை. கடமை இல்லை என்று யாரும் பேச மாட்டோம். சட்டம் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் தொழுகை இல்லை. வட்டி கலக்கப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது. அறிவு இருக்கிறவன் வாழ்க்கையில் அது அமுல்படுத்தப்படுவதில்லை. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறிவு அதிகம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் அது அமுல்படுத்தப்படுவதே கிடையாது. அப்படி என்றால் சட்ட அறிவு என்கிற ஒரு பகுதி அது இருக்கிறது, இல்லாமல் போன இன்னொரு அறிவு பக்கத்தில் இருக்கிறது. அது என்ன அறிவு என்றால், இந்த சட்டங்களை உருவாக்கிய ரப்பு என்றால் யார் என்கிற அறிவு முழுமையாக கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் யார் என்கிற ஒரு முழுமையான அறிவு நம் முஸ்லிம் சமூகத்தில் மிக குறைவு. நாம் எதில் அதிக ஆர்வம் செலுத்துகிறோம் என்றால் சட்டங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் செலுத்துகிறோம். அது பிழை கிடையாது. இதற்கு என்ன தீர்ப்பு, இதற்கு என்ன மார்க்க தீர்ப்பு, இது சரியா, இது பிழையா, இது கூடுமா கூடாதா அப்படி என்பதில் அதிக கவனம் செலுத்துகிற நாம் அதை விட அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அல்லாஹ் என்றால் யார் அப்படி என்று படிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம் சமூகத்தில் அல்லாஹ்வை பற்றி ஒரு கேள்வி கேட்டால், அல்லாஹ் என்றால் யார் அப்படி என்று கேட்டால், படைத்த ரப்பை பற்றி 10 நிமிடம் தொடர்ந்து பேசுவதற்கு ஆக்கள் கிடையாது. தொடர்ச்சியாக அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஆதாரம் காட்டி ரப்புடைய ஆற்றல்களையும் வல்லமைகளையும் தொடர்ந்து பேசுவதற்கு ஆக்கள் கிடையாது. ரப்பு என்றால் யார் என்று கேட்டால் படைத்தவன், உணவளிப்பவன். இது இரண்டோடு சுருக்கிக் கொள்கிற சமூகம் நம்மில் இருக்கிறார்கள். அவன் படைத்தான், அவன் உணவளிக்கிறான். படைப்போடும் உணவோடும் அல்லாஹ்வை சுருக்கிக் கொள்கிற, அல்லாஹ்வுடைய வல்லமையை சுருக்கிக் கொள்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. வல்லமன் ரப்புல் ஆலமீனை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அறிவுகள் தான் இந்த சட்டங்களை வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஒரு வழியை காட்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அமுல்படுத்தப்பட்டால் இஸ்லாம் என்கிற மிகப்பெரும் அருக்குறை பாதுகாக்கப்படும். அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிற சட்டங்களையும் அல்லாஹ்வுடைய ஏவல்களையும் கட்டல்களையும் ஒழுங்காக எடுத்து நடந்தால் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கம் மிக தூய்மையாக பாதுகாக்கப்படும். அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய அறிவில் ஏற்பட்ட குறைபாடுதான் சட்டங்கள் தெரிந்தாலும் வாழ்க்கையில் செயற்பாடுகள் வெளியே வருவதில்லை அப்படிங்கிற பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாவது ஆரம்பத்தில் முஃபஸ்ஸலான சூராக்களிலே இறங்கியது என்ன தெரியுமா, அந்த சூறாவில் ஃபீஹா திக்ருல் ஜன்னதி வன்னார், அதிலே சுவர்க்கம் நரகங்களை பற்றி என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்டிருந்தது. ஹத்தா இதா ஸாபன்னாஸு இலல் இஸ்லாம், மக்கள் இஸ்லாம் திருப்பக்கம் பாய்ந்து வருவதற்காக வேண்டி, இஸ்லாம் திருப்பக்கம் விரைந்து வருவதற்காக வேண்டி ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட சூறாக்களில் சுவர்க்கம் நரகம் பற்றியும் மறுமை பற்றி அல்லாஹ்வை பற்றிய அறிவுகள் அதிகமாக இருந்தன. மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு விரைந்து வந்தவுடன் நஸல் அல் ஹலாலு வல் ஹராமு, எது ஹராம் எது ஹலால் அப்படி என்கிற அத்தியாயங்கள் என்ன செய்யன இறங்க ஆரம்பித்தன அப்படி என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா லா தஷ்ரபுல் ஹம்ர, மது அருந்தாதீர்கள் அப்படி என்று முதல் வசனத்தை இறக்கி இருந்தால் மக்கள் சொல்லி இருப்பார்கள், லா நதுல் ஹம்ர அபதா, மதுவை நாங்கள் ஒரு நாளும் விட மாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லாஹு தஆலா முதல் வசனம் நீங்கள் ஜினா செய்யாதீர்கள் அப்படி என்று இறக்கி இருந்தால் மக்கள் சொல்லியிருப்பார்கள், நாங்கள் ஜினாவை விட மாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லாஹு தஆலா முதல் அப்படிப்பட்ட வசனங்களை ஜாஹிலியா கால மக்களுக்கு அந்த மக்களுக்கு இறக்கவில்லை. அல்லாஹ் முதலாவது நான் யார் என்பதை விளங்கப்படுத்தினான், மறுமை என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை விளங்கப்படுத்தினான், சுவர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கிறது என்கிற அந்த அடிப்படை நம்பிக்கைகளை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கைகளை உள்ளத்தில் புகுத்தியதன் பின்னால் அடுத்த வசனம் இது ஹராம் என்றால் சஹாபாக்கள் அதற்கு மேலால் சிந்தனையில் வேற எந்த ஒன்றையும் வைத்து பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட அறிவை அல்லாஹ்வின் மூலமாக சஹாபாக்களுக்கு கொடுத்ததன் பின்னால் நீங்கள் தொழுங்கள் அப்படி என்றால் சஹாபாக்களில் யாராவது ஒருவதை நீங்கள் காட்டுங்கள், 5 நேர தொழுகையில் பராமுகமாக இருந்த ஒரு நபித்தோழர் அப்படி என்று காட்டுங்கள். வரலாற்றிலே 5 நேர தொழுகை தொழாமல் பராமுகமாக பராக்காக தொழுகையில் பொடுபோக்கு காட்டி வாழ்ந்த ஒரு நபித்தோழர் காட்ட முடியாது. அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எங்களை பார்த்திருக்கிறேன், நான் எப்படி தெரியுமா இருப்போம், உமா யதஹல்லஃபு மின்னா அஹதுன், எங்களில் யாரும் ஜமாஅத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள், இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், முனாஃபிக்கென்று மிக தெளிவாக தெரிந்தவனை தவிர வேறு யாரும் ஜமாத்திற்கு என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம் அப்படி என்று அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நீங்கள் நிறைய செய்திகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எடுத்து சிந்தித்து பாருங்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: என் வீட்டில் நம்பிக்கைக்கு வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஒரு மனிதர் வீட்டில் உள்ள பொருளாதாரத்தை எல்லாம் வந்து வைத்து விட்டு அல்லாஹ்வை தான் நம்பிக்கையாக நான் வீட்டில் வைத்து விட்டு வருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறாராக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி எப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது எவ்வளவு பலமான ஒரு நம்பிக்கை அந்த மனிதனுக்கு வந்ததால் தான் அந்த மனிதன் அல்லாஹ்வை நம்பிக்கையாக வீட்டில் வைத்தேன் அப்படி என்கிற செய்தியை சொன்னார். அதே போன்று அபுத்தஹ்தா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு பேரீத்த மரத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பேரீத்த மரம், தன் 600 பேரீத்த மரங்கள் கொண்ட தோட்டத்தை அதற்காக கொடுத்து விட்டு சொர்க்கத்தில் ஒரு பேரீத்த மரம் எனக்கு கிடைக்கும் என்கிற சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டார். 600 பேரீத்த மரத்தை சொர்க்கத்தில் கிடைக்கும் ஒரு பேரீத்த மரத்திற்காக கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த மரத்தை எனக்கு தருவான் அப்படி என்பதில் எவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை அபுத்தஹ்தாவிற்கு இருந்திருக்க வேண்டும். ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து அடுத்த நாள் காலை ஹந்தலாவிற்கு தான் யுத்தத்திற்கு பெயர் கொடுத்த யுத்தத்தின் அழைப்பு வருகிறது. யுத்தகலத்திற்கு செல்லுகிறார், அதில் ஷஹீதாக்கப்படுகிறார். திருமணம் முடித்து ஒரே நாள், அடுத்த நாள் அவர் புது மாப்பிள்ளை ஊருக்கு. அப்படிப்பட்ட ஒருவர் யுத்தத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டதின் பெயர் வருகிறது, யுத்தத்திற்கு செல்கிறார். அந்த அழைப்பில் அவர் அந்த அழைப்பை ஏற்றுச் சென்று ஷஹீதாகிறார். திருமணம் முடித்து அடுத்த நாள் யுத்த காலத்திற்கு அல்லாவின் பாதையில் ஒருவன் வெளியிறங்கி செல்ல வேண்டும் என்றால் அல்லாவின் மீது எப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும்? இந்த நம்பிக்கைகளின் தாக்கம் தான் அல்லாவின் மீது அவர்கள் வைத்த ஆழமான அந்த நம்பிக்கை தான் இப்படிப்பட்ட செயற்பாடுகளை உலகத்திலே அவர்களை செய்ய வைத்தது, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி. ஆனால் நம் பகுதியில் சட்டங்கள் எல்லாம் அழகாக தெரியும், வாய் கிளிய பேசுவதற்கு நமக்கு எல்லா மசாலாக்கள் பற்றிய விளக்கமும் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு எந்த ஒன்றும் வராத காரணம் என்னவென்றால் இதுவெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருந்த ரகசியம். அவர்கள் அல்லாவின் மீது வைத்த ஆழமான நம்பிக்கை. அல்லாவிற்கு யார் அழகிய கடன் தருகிறார்கள் என்று சதக்காவை அல்லாஹ் கேட்கிறாளே, அப்ப அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அல்லாவிற்காக நான் சென்று என் உயிரை தியாகம் செய்தாலும் அல்லாஹ் இதற்காக வேண்டி மறுமையில் என்னை சந்தோஷமாக வாழ வைப்பான் என்கிற அல்லாவின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை, மரணத்திற்கு பின்னால் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை தான் அந்த சஹாபாக்களை இப்படி ஒரு வாழ்க்கை இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து வாழ வைத்தது அப்படி என்கிற பகுதியை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் இஸ்லாம் என்கிற அருட்கொடை, அதை பாதுகாக்க இரண்டாவது அறிவு, அந்த அறிவில் உங்கள் சட்டங்கள் பற்றிய அறிவும் உங்களுக்கு மார்க்கத்தில் தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய அறிவும் உங்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இது இரண்டும் சேர்ந்துதான் இஸ்லாம் என்கிற அந்த அருட்கொடையை உங்களுக்கு பாதுகாப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அமையும் என்கிற செய்தியை கூறிக்கொள்கிறேன். والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்ப ஹுத்துபாவிலே அருட்கொடை இந்த உலகத்தில் முதலாவது ஒரு மனிதன் வைத்து பார்க்க வேண்டியது இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை ஒரு பொழுது மரணம் வரைக்கும் நாம் தவறவிட்டு விடக்கூடாது, இழக்கக்கூடாது அப்படி என்கிற செய்தியோடு அந்த இஸ்லாம் என்னிடத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்த இஸ்லாம் தருகின்ற கல்வி, அல்லாஹ்வை பற்றிய கல்வி, சட்டங்கள் பற்றிய கல்வி எனக்கு மிக அவசியம். அந்த கல்வியின் ஊடாகத்தான் அந்த மார்க்கத்தை நான் பாதுகாக்க முடியும் அப்படி என்கிற செய்தியோடு இந்த கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் பாதுகாக்கப்பட கல்வி பாதுகாக்கப்பட நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பகுதி படிக்கின்ற விடையை தெரிவித்து அமல் செய்ய வேண்டும். நாம் எந்த கல்வியை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த கல்வியின் மூலமாக வாழ்க்கையில் அமல் வரவில்லை ஆனால், அது செயற்பாடாக வெளியே வரவில்லை என்றால் அந்த அறிவில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது அப்படி என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு எப்பொழுது சிறப்பென்றால் நாம் அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற அமல்களால் தான் அப்படி என்கிற பகுதி மிக முக்கியம். நாம் பொதுவாக நம் சமூகத்திலே எல்லா பயான் நிகழ்ச்சிகளும் பொதுவாக என்ன செய்கிறோம், கேட்கிறோம். உதாரணத்திற்கு சொல்கிறேன், எல்லா ஹுதுபாக்களிலும் முன்வரிசையில் இருந்தோ ஏதோ முதல் வந்து இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் கலந்து கொள்கிறோம். அதே போன்று நடக்கின்ற இஷா தொழுகைக்கு பின்னாலான பயானாக இருக்கலாம், அதிலும் கலந்து கொள்கிறோம். மாறாந்தம், மாதாந்தம் இப்படி நடக்கின்ற தர்பியா நிகழ்வுகளிலும் என்ன செய்கிறோம், கலந்து கொள்கிறோம். கொள்கை அப்படி என்று எல்லா விடயங்களையும் படிக்கிறோம். அது சமூக வலைத்தளங்களில் யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை படிக்கிறோம். ஒரு 15, 20, 30 வருடமாக பள்ளிவாசலோடு நாம் தொடர்பாக இருக்கிறோம். என் கேள்வி என்னவென்றால், இவ்வளவு காலம் நான் படித்த எத்தனையோ ஹதீஸ்களை வாழ்க்கையில் நான் என்ன செய்திருப்பேன், கேட்டிருப்பேன். எத்தனையோ அல் குர்ஆனிய வசனங்களை என் வாழ்க்கையில் கேட்டிருப்பேன். இவ்வளவு ஒரு 30 வருட மார்க்க கல்வி என் வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி இருக்கிறது. இந்த கல்வி நான் பெற்றுக்கொண்ட ஹதீதுகளும் அல் குர்ஆனிய வசனங்களும் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த அமலில் நான் தொடர்ச்சியாக இருக்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படி என்கிற பகுதியை கட்டாயம் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்துதான், நானும் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளை கேட்டு ஒரு 10, 20, 30 வருடமாக மார்க்கத்தில் இப்படி இருக்கிறோம். ஆனால் 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு இன்னும் பக்குவம் உள்ளத்தில் என்ன செய்யவில்லை, வரவில்லை. எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், ஆனால் வட்டியோடு தொடர்பு இல்லாமல் வாழ்வதற்கு உள்ளம் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை. வாலிபர்களும் எத்தனையோ பயான நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள், இன்னும் சினிமாவில் இருந்து அவர்களால் விடுபட முடியவில்லை. வாலிபர் எல்லா மனிதர்களும் எத்தனையோ பயான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கிறோம், இன்னொருவனை பற்றி புறம் பேசுவது என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னால் தவிர்த்து கொள்ள, இப்படி 1000 செய்திகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அப்பனா கேட்கிற பயான நிகழ்ச்சிகளில் என்ன பிரயோசனம் எனக்கு இருக்கிறது, நான் பெற்றுக்கொண்ட அறிவில் எனக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது அப்படி என்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், படிக்கின்ற அறிவை அமல் செய்யாமல் வைப்பதுதான் சைத்தானுடைய முதலாவது வேலை. வெறும் அறிவாக மட்டும் இருந்தால் மறுமையில் எந்த ஒரு பிரயோசனமும் அதற்கு கிடையாது. அந்த அறிவு எப்பொழுது வாழ்க்கையில் அமலாக வெளிப்படுகிறதோ, செயற்பாடாக வெளியே வருகிறதோ, அப்பொழுதுதான் அந்த அறிவுக்கும் சிறப்பு இருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்கிறது அப்படி என்கிற பகுதியை நானும் நீங்களும் மிக அழகாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, அமல் என்றால் அது இலேசாக வந்துவிட மாட்டாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லி தருகிறேன், வாழ்க்கையில் 5 நேர தொழுகையா இறை பக்தியோடு தொழுவதற்கான ஒரு உள்ளம் வருவதற்கும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படாமல் ஒரு அழகான நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் போராட வேண்டிய ஒரு போர்க்களம் இருக்கிறது. எது தெரியுமா? உங்கள் உள்ளம். இந்த உள்ளத்தோடு ஒரு மூமின் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். இந்த உள்ளத்தோடு போராடி எந்த மூமின் வெற்றி பெறுகிறானோ அவன் என்ன செய்கிறான், மறுமையில் வெற்றி பெறுவான். இந்த உள்ளத்தோடு போராடியவன் இந்த உள்ளத்திற்கு தோற்கிறானோ அவன் மறுமையில் என்ன செய்வான், அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை வரும். எனவே ஒவ்வொரு மனிதனும் போராட வேண்டிய மிக பிரதானமான பகுதி தன் உள்ளம். நீங்கள் இன்றைய நாள் காலை எழுத்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னால் சென்று சிந்தித்து பாருங்கள், உங்கள் அறிவு ஒன்றை சொல்லி இருக்கும், உங்கள் உள்ளம் ஒன்றை சொல்லி இருக்கும். தகஜத்துடைய நேரம் எழும்புகிற நேரத்திலேயே உங்கள் உள்ளம் என்ன செய்யும், தகஜத்துடைய உங்களுடைய அறிவு, நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு தகஜத்துடைய சிறப்புக்குள் ஒரு பக்கம் எல்லாம் வரும். அல்லாஹ் அடிவானத்திற்கு வருகிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், கேட்டு வேண்டியதை கேளுங்கள் தருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறான் என்கிற அந்த அறிவெல்லாம் வரும். உள்ளம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் என்கிற எண்ணத்தை உள்ளம் என்ன செய்யும், உங்களுக்கு கொண்டு வந்து அதோடு முட்டும். அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் போராடி அந்த இடத்தில் வெற்றி பெறுவதுதான் முதல் வெற்றி. உங்களுக்கு முதலாவது வாழ்க்கையின் முதல் நாள் ஆரம்பம் இந்த இடத்தில் சைத்தானிடத்தில் தோற்றம் என்றால், முதல் நாளே ஆரம்பம் சைத்தானிடத்தில் தோற்கிறோம். சுபகூடே ஜமாத்திற்கு தொழுவதற்கு ஆசை வருகிறது, எழும்புகிறோம், சைத்தான் உள்ளத்தில் வேறு சிந்தனையை கொண்டு வருகிறான், தூங்க சொல்லுகிறான், இப்பொழுது போராடுகிறீர்கள், சரி தூங்கலாம் என்று சைத்தான் உங்களை மிகைத்து, உங்கள் உள்ள மிகைத்து, உங்கள் அறிவு அந்த இடத்தில் மலங்கடிக்கப்படுகிறது. முதல் நாள் ஆரம்பத்தில் சைத்தானிடத்தில் என்ன செய்து விடுகிறீர்கள், தோற்று விடுகிறீர்கள். எனவே ஒரு மனிதன் தன் உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும், அது வாழ்நாள் போராட்டம், இன்று ஒரு நாளில் முடிவது கிடையாது, வாழ்நாள் போராட்டம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உள்ளத்தோடு செய்தியாக வேண்டும். அந்த உள்ள போராட்டத்தின் வெற்றி தான் அவன் கடைசியில் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவனுக்கு அது வழியாக அமையும் என்கிற செய்தியை புரிந்து கொள்வன. பாருங்கள், அப்துல்லாஹி இப்னு முன்கதிர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை சொல்கிறார், கபத்து நஃப்ஸி 40 சனத்தன் ஹத்தா இஸ்தகாமத், என் உள்ளம் நிலையாக நிற்பதற்கு 40 வருடம் என் உள்ளத்தோடு நான் என்ன செய்தேன், போராடினேன். என் உள்ளத்தோடு ஒரு 40 வருடம் போராடுகிறேன், என் உள்ளம் ஒரு நிலையாக அங்கிங்கு மாறாமல் வேறு வேறு திசைக்கு செல்லாமல் மார்க்கத்தில் நிலையாக நின்று பிடிப்பதற்கு 40 வருடம் என் உள்ளத்தோடு போராட வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னா தாபி என்ன செய்கிறார், தன் வாழ்நாள் அனுபவத்தை பதிவு செய்கிறார். நாம் வாழ்க்கையில் உள்ளத்தோடு போராடிய தருணங்கள் என்ன என்று கேட்டால் ஒன்றுமே கிடையாது. என் உள்ளம் அது பாட்டிற்கு இயங்கிக் கொண்டிருக்கும், நான் அது பாட்டிற்கு அதன் பின்னால் என்ன செய்து கொண்டிருப்பேன், இயங்கிக் கொண்டிருப்பேன். என் உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை ஒரு நாளும் நான் கவனித்தது கிடையாது. இன்றைக்கு இப்படி சிந்தனை வருகிறதே, நாளைக்கு இன்னொரு சிந்தனை உள்ளத்தில் மாறி வருகிறது, ஏன் மாறுகிறது, இது ஏற்படுத்துபவன் யார், இது மார்க்கத்திற்கு சரியா பிழையா அப்படி என்று சிந்தித்தது என் உள்ளத்தோடு நான் குறைவு. இன்னொரு தாவியை சொல்கிறார், அல் முவர்ரிக் அல் அஜ்லி ரஹிமஹுல்லாஹ் என்று, அம்ருன் அனஃபி தலபிஹி முன்து 20 சனா, ஒரு விடயத்தை என் வாழ்க்கையில் 20 வருடமாக தேடிக்கொண்டிருக்கிறேன், ஃபலம் அகதி சுந்தர் அழகி, இதுவரைக்கும் அது என் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. 20 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. உலஸ்து விசாரிக்கும் தலபகு, ஆனாலும் தேடுவதை என்ன செய்யவில்லை, நான் இதுவரைக்கும் விடவில்லை, தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், 20 வருடம் தேடி ஒரு மனிதனுக்கு கிடைக்காதது என்ன? ஒரு விடயத்தை 20 வருடமாக தேடுகிறீர்கள், இன்னும் கிடைக்காத அப்படிப்பட்ட அற்புதமான பொருள் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப அதற்கு அல் முஅர்ரிக் அல் ஐஜிலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸம்து அம்மா லா யஅனினி, எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் அமைதியாக இருப்பதற்கு 20 வருஷமா என்ன செய்யறேன், நான் அந்த பழக்கத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு என் உள்ளத்தோடு 20 வருஷமா தேடிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் என்ன செய்யல, அந்த பழக்கம் வராமல் இருக்கிறது. இன்னும் 2 பேர் பேசுகிற நேரத்தில் அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விடயம், அதில் என் வாய் நுழைத்து பேசாமல் இருக்கின்ற பழக்கத்தை 20 வருடமாக என் உள்ளத்திற்கு சொல்லி பழக்கப்படுத்திக் கொண்டு வருகிறேன், என் உள்ளம் 20 வருடமாகி அந்த பழக்கத்தை எடுத்துக்கொள்ள என்ன செய்கிறது, கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். பாருங்கள், ஒரு சின்ன செய்தி நம்முடைய பார்வையில் அமைதியாக இருப்பது என்பது, இதற்கே 20 வருட போராட்டம் தேவைப்படுகிறது உள்ளத்தை பழக்கப்படுத்துவதற்கு. ஷைத்தானோடு போராடி நன்மையின் பக்கம் செல்வதற்கு ஒரு முஸ்லீம் எவ்வளவு போராட்டம் செய்ய வேண்டும், உள்ளத்தோடு, அந்த உள்ளத்தோடு போராட்டம் செய்து கடைசி ஒரு நிலைமை ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்திற்கு கொடுப்பான். ஷைத்தானால் ஷைத்தான் பலவீனப்பட்டு என்ன செய்வான், அந்த உள்ளத்தை விட்டு சென்று விடுவான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் செய்த சபதத்தின் போதும், நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லாசீன், உனக்கு இஹ்லாஸோடு இருக்கிற அடியார்களை தவிர அவர்களை நான் எப்பொழுதும் தோற்றுத்தான் போவேன் அப்படி என்கிறார். அதற்கு நீங்கள் போராட வேண்டும். நீங்கள் பலவீனமாக இருந்தால் ஷைத்தான் உங்களை மிகைப்பான், நீங்கள் போராடினால் ஷைத்தான் உங்களோடு தோல்வி காண்பான். அப்படிப்பட்ட அடியார்களை என்னால் வழிகெடுக்க முடியாது அப்படி என்று ஷைத்தானும் தன் பலவீனத்தை ஒத்துக்கொண்டு விட்டு வந்தான் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹூ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே அன்பு இஸ்லாமிய உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் என்கிற ஒரு அடிப்படை உங்கள் உள்ளத்தில் வாழ வேண்டும் என்றால் அறிவும் அதோடு சேர்த்து அமலும், அந்த அமலை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் இந்த உலகத்தில் தேவை அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். இதுவெல்லாம் கேட்டவுடன் திருந்த வேண்டும் என்கிற ஆசை என்ன செய்யும், கொஞ்சமாக உள்ளத்தில் வரும், அது இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யும் வரும், கொஞ்சம் வெளியிறங்கி ஒரு அசர் நேரம் ஆகிற நேரத்தில் அந்த ஆசை கொஞ்சம் என்ன செய்யும் குறையும், மகரிபாகி இஷாவாகி தூங்க செல்கிற நேரத்தில் இன்றைய பயானும் மறைந்து திருந்த வேண்டும் என்கிற எண்ணமும் மறந்து பழைய வாழ்க்கை என்ன செய்யும் வாழ ஆரம்பிப்போம். ஷைத்தான் எல்லாவற்றையும் என்ன செய்வான், மறக்கடிப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பக்குவம் குறைகிற நேரத்தில் ஷைத்தான் அப்படி குறைக்கிற நேரத்தில் நல்ல சிந்தனையும் வரும், குறைகிறதே என் உள்ளத்தில் என்கிற எண்ணத்தையும் அல்லாவின் புறத்திலிருந்து மலக்குமார்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும், அல்லா அந்த சிந்தனையை தருவான். இந்த நேரத்தில் தான் போராட்டம், ஷைத்தான் குறைக்க அல்லாஹூ தஆலா அவனின் புறத்திலிருந்து அந்த எண்ணத்தை உங்களுக்கு தர அந்த நேரத்தில் அந்த உள்ளத்தை மீள நிரப்பி வாழ்க்கையில் முன்னேறுவதுதான் ஒரு மூமினுடைய போராட்டம் அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். அது மாறிக்கொண்டே இருக்கும், பேசுகிற நேரத்தில் அது சஹாபாக்களுக்கு கூட இருந்தது, ஹந்தலா நாஃபக ஹந்தலா என்று சொன்னதும், அபூபக்கர் எனக்கும் உள்ளம் அப்படித்தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் முறையிட்டதும், சபையில் இருந்தால் ஈமான் அதிகரிக்கிறது, வீட்டுக்கு சென்றால் ஈமான் குறைகிறது, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அப்படித்தான், ஆனால் நீங்கள் அந்த நிலையில் உங்கள் உள்ளத்தை ஈமானில் அப்படியோ குறைத்து விடாமல் அதை பக்குவப்படுத்தி ஷைத்தானோடு போராடி உள்ளத்தை நிலைநிறுத்துவதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது போராட்டம் அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். திருந்துகிற நேரத்திலும் இஹ்லாஸ் என்கிற ஒரு பகுதியை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருந்த வேண்டுமா, இஹ்லாஸோடு திருந்த வேண்டும் அப்படி என்கிற பக்குவம் வேண்டும், நமக்கு திருந்த வேண்டும் என்ற ஆசைதான். அல்லாஹ்விடத்தில் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்திருப்பார் கையேந்தி, ஆனால் அந்த நேரத்திலும் கூட திருந்துவதில் இஹ்லாஸ் இருக்காது. உதாரணத்திற்கு இப்ப வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் ஒரு பயான் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு ஏதோ ஒரு பக்குவம் வந்து நான் திருந்த வேண்டும் அப்படி என்கிற எண்ணத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுதெல்லாம் துவா கேட்பார். கேட்கிற நேரத்தில் கூட உள்ளத்தில் எண்ணம் இருக்கும் என்ன தெரியுமா, கடைசியாக எடுக்கிற லோனை எடுத்து விட்டு என்ன செய்யலாம், இதோடு முடித்து விடலாம் அப்படி என்கிற சிந்தனை இருக்கும். சினிமா கூடாது அப்படி என்கிற ஒரு பயானை ஒரு வாலிபர் கேட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இதற்கு பின்னால் சினிமா பார்க்க கூடாது என்கிற உள்ளம் அவருக்கு அந்த நேரத்தில் அல்லாஹூ தஆலா கொடுப்பான். ஆனாலும் கடைசியாக உள்ளத்திலே ஷைத்தான் ஒரு உள்ளத்தை ஏற்படுத்துவான், கடைசியாக வந்த சினிமாவை பார்த்து விட்டு அதோடு என்ன செய்யலாம், முடித்துக் கொள்ளலாம். கடைசியா எப்போ வருதோ அதை பார்த்துட்டு அதோட முடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் போது கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் திருந்த மாட்டோம், திருந்துவதில் இஹ்லாஸ் கிடையாது. அல்லாஹ்வோட டீல் பேசுகிறோம், ஒருவர் தொழவில்லை என்றால் சரி தொழலாம் என்கிற எண்ணம் வருகிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, நாளைக்கு சுபகிலிருந்து ஆரம்பி அப்படி என்பான். இன்றைக்கு லுஹருக்கு தொழ வேண்டும் என்கிற ஆசை வந்தால் அசரை தொழு அப்படி என்று ஷைத்தான் உள்ளத்தில் ஏற்படுத்த மாட்டான், சுபகிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படி என்பான், இந்த ரமலானிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படி என்கிற சிந்தனை வரும், வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலிருந்து என்ன செய்யலாம் ஆரம்பிக்கலாம். எனவே தொழுகை கடமை என்பது திருந்த நினைத்தால் அலுகருக்கு திருந்தினால் அசருக்கு பள்ளிக்கு வாருங்கள், உடனே திருந்தி விடுங்கள். இது அப்படி திருந்துவது கிடையாது. காலம் போட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் திருந்துகிற சிந்தனை. இப்படி பிரார்த்தனை செய்தால் திருந்துவதற்கு, அதை முடித்து விட்டு திருந்துகிறேன், இதை செய்து விட்டு திருந்துகிறேன் அப்படி என்று பிரார்த்தனை கேட்டால், அது இஹ்லாஸ் இல்லாமல் திருந்துவதற்கு முதலாவதாக தொடங்குகிறோம். அந்த மாற்றம் ஒரு நாளும் நிலைத்திருக்காது என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். திருந்த வேண்டும் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மாதிரி, உங்களுக்கு என்னோடு நீ கெட்ட நடவடிக்கையில் ஈடுபடாவிட்டால் உனக்கு சிறைச்சாலை அப்படி என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலையா மிம்மா யதுஊனனி இலை, அவள் அழைப்பதை விட சிறை எனக்கு சிறந்தது என்றார்கள். இந்த பாவத்தை விடுவதால் சிறை தண்டனை தான் கிடைக்கும் என்றால், சிறையை தாங்கிக் கொள்வதற்கு யூசுப் ஆகிய நான் தயார், அது எனக்கு விருப்பம் என்றார்கள். ஒரு பாவத்தை விட வேண்டும் என்றால் இப்படித்தான் விட வேண்டும், செய்துவிட்டு திருந்தலாம் கடைசியாக அப்படி என்கிற எண்ணம் என்ன, செய்துவிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, எனவே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். எப்பொழுதும் வளமையாக பயான் கேட்பது, வளமையாக மார்க்கம் படிப்பது, மாற்றம் இல்லாமல், அமல் இல்லாமல், எந்த ஒன்றும் இல்லாமல், சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் கழிந்தது போன்று இப்பொழுதும் கழிக்காமல், வாழ்க்கையில் நான் என்ன மாற்றத்தை கொண்டு வரவேன், நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், எதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தவறுகளை கண்டறியுங்கள். திருத்துவதற்கு இஹ்லாஸோடு முயற்சி செய்யுங்கள். ஷைத்தானோடு போராடுங்கள். நிச்சயம் அல்லாஹூ தஆலா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான பகுதியை திறந்து தருவான் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். رب العالمين هذا ما عندي والعلم عند الله ربنا تقبل منا اللهم صل على محمد உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குதுபா பிரசங்கம் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாப் ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் அத்-தஜ்ஜால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அத்தஹியாத்தில் இறுதியாக கப்ருடைய வேதனையை விட்டும், நரகத்துடைய வேதனையை விட்டும், வாழ்வுடைய மரணத்துடைய குழப்பங்களை விட்டும், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். ஆகையால் எங்களுடைய தொழுகையில் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை தொடர்ச்சியாக ஓதி வருவோம். ஜஸாக்குமுல்லாஹு.
3: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது மரணம் என்ற தலைப்பிலான இந்த மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபயாஸ் ஃபுர்கானி அவர்கள். இந்த குத்துபா பிரசங்கத்தினை எங்களுக்காக அனுப்பியிருந்தார் காத்தான்குடியைச் சேர்ந்த சகோதரர் ஃபரீட் அவர்கள். குவைத்திலிருந்து இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை எங்களுக்காக அனுப்பியிருந்தார்.
4: وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولًا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما القبر روضة من رياض الجنة أو حفرة من حفر النار أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவுடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்தருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த சாபியங்கள், தபிஉ சாபியங்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹுடைய சத்தியத்துல் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் எந்தெண்டும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை இமாமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நேரகாலத்தோடு வந்து அசிகாவுடைய இணைத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமே வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறான் அவைகளை முடியுமான அளவு எம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறான். அவைகளை முழுமையாக எம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்வதற்கும் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முழு உலகத்தையும் படைத்த அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு நாளையும் வைத்திருக்கிறார். இந்த உலகம் அதனுடைய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த முடிவு நிச்சயம் இந்த உலகத்துக்கு வரும். இந்த முடிவுக்குரிய நாள் வரும் வரைக்கும் சூர் ஊதுவதற்காக நியமிக்கப்பட்ட மலக்கு தன்னுடைய வாயிலே சூரை வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய உத்தரவு வரும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய உத்தரவு வந்துவிட்டால் சூரை ஊதுவார்கள், உடனே மறுமை நாள் உருவாகி இந்த உலகம் முடிந்துவிடும். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இதே போல இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் எம்முடைய முடிவை நோக்கி போகிறோம். பலர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை அனுபவித்து உண்மையான வாழ்க்கை எதுவோ அந்த ஆஹ்ராவுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், நாமும் இன்னும் நாளையா அதற்கு மறுநாளா வரக்கூடிய வருடமா இமா சொல்ல முடியாது. இன்னும் சில காலங்களுக்கு பின்னாலே நாமும் கபறுகளிலே இருப்போம், உண்மையான வாழ்க்கை ஆரம்பித்திருப்போம். இந்த இடத்தில் வேறொரு சமூகம் பேசுவார்கள், இன்னொரு சமூகம் கேட்பார்கள். உலகத்துடைய முடிவும் முடிந்துவிடும், உலகத்துடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் உண்மையான புத்திசாலியார், உண்மையான புத்திசாலியார், அறிவில் மூத்தவரா, ஆட்சி அதிகாரத்தில் பலமானவரா, சொத்து செல்வத்தில் மிகைத்தவரா? இல்லை சகோதரர்களே. ஆகராவை நோக்கமாக வைத்து, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக வைத்து யார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தாரோ இவன் தான் புத்திசாலி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய உயிர் வாழ்க்கையை அர்ப்பணித்து மௌத்துக்கு பின்னாலே ஒரு நீளமான வாழ்க்கை இருக்கிறது, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி யாரு உலகத்தில் தயார் செய்கிறாரோ இவர்தான் அறிவாளி என்று சொன்னார்கள். அல்கை அறிவாளி அவர் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் யாரை அறிவாளி என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் யாரை அறிவாளி என்று சொன்னார்களோ அந்த அறிவாளிகளாக நாம் மாற வேண்டும். இந்த உலகத்திலே பல நாட்கள் எமக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆரம்பித்த பல நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. ஒரு கடையை திறந்த முதல் நாள் ஞாபகம், ஒரு வீட்டுக்கு குடி போன முதல் நாள் ஞாபகம், மாணவர்கள் ஒரு பாடம் கற்கை நெறியை ஆரம்பித்த முதல் நாள் ஞாபகம், கல்லூரிக்குள்ள நுழைஞ்ச முதல் நாள் ஞாபகம், கையில் இருக்கக்கூடிய மொபைல வாங்கின முதல் நாள் ஞாபகம், திருமணம் முடிச்ச முதல் நாள் ஞாபகம், எல்லாம் முதல் நாளும் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகமே மறந்திருக்கும் முதல் நாள், அந்த நாள் தான் ஆஹ்ராவுடைய ஆரம்ப நாள், இந்த உலகத்துடைய கடைசி நாள் கபருடைய முதல் நாள், கபருடைய முதல் நாள். இந்த நாளை மறந்து வாழ்வதால் தான் மனிதன் பாவத்தில் இன்பம் கண்டுகொண்டிருக்கிறான். அந்த நாளை முதல் நாளை மறந்ததனால் தான் வாலிபம்
5: தைரியமான பாவம் செய்கிறது. அந்த முதல் நாளை மறந்ததனால் தான் அமானிதமான சொத்து வீணடிக்கப்படுகிறது. அந்த முதல் நாள் மறந்ததனால் தான் அல்லாஹ்வுடைய கடமைகள் வீணடிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நபியார்களே, உலகத்தில் மறக்க கூடாத முதல் நாள் அதுதான் கபருடைய முதல் நாள். கபருடைய முதல் நாள், கபருடைய முதல் நாளை நினைத்து அழாத நபிமார்களும் கிடையாது, வலிமார்களும் கிடையாது. அழுதிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், நபிமார்கள் அழுதிருக்கிறார்கள். காரணம், உலகத்துடைய நாட்கள் போல் அல்ல, உலகத்துடைய நாளை ஈடு செய்ய முடியும், ஆனால் கபருடைய நாளை ஈடு செய்ய முடியாது. உலகத்துடைய நாட்கள் ஆரம்பிக்கும் போது பலர்கள் கூட இருப்பார்கள், கபருடைய முதல் நாளை ஆரம்பிக்கும் போது தன்னும் தனியே இம்மை கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விடுவார்கள். தனிமையில் இருக்க போகிறோம். ஆகிறாவுடைய ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மனிதனும் தனிமையில் தான் முகம் கொடுக்க வேண்டும். உலகத்தில் பலர்கள் உதவலாம், பலர்கள் உதவி செய்வார்கள். ஒரு சகோதரன் ஒரு கடையை ஓபன் பண்ண போறாரு. முதல் நாள் அந்த நாளையில குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள், திருமணம் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள், குடும்பம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒன்று சேருவார்கள். ஆனால் கபருடைய முதல் நாள் கணவன் கொண்டு போய் வைக்கப்படுகிறார், அவரோடு கூட 40-50 வருடம் வாழ்ந்த மனைவி கூட ஒரே ஒரு இரவு என்னுடைய கணவனுடைய அந்த கபரஸ்தானத்திலே நான் படுக்கிறேன் என்று விரும்புவாரா? எல்லோரும் விட்டு விடுவார்கள். தனிமையின் வீடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கபர் அவ்வல் மனாசிலில் ஆகிறா. கபர் என்பது மரணமுடைய தங்குமிடங்களிலே முதல் தங்குமிடம், முதல் தங்குமிடம். யார் அந்த முதல் தங்குமிடத்திலே தப்புவாரோ அடுத்த ஒவ்வொரு தங்குமிடத்திலும் அவர் வெற்றி அடைவார். யார் முதல் தங்குமிடத்தில் வெற்றி அடைவாரோ, யாரு முதல் தங்குமிடத்தில் வெற்றி அடைவாரோ அதுக்கு ஒவ்வொரு தங்குமிடமும் வெற்றியாக இருக்கும். பயிலம் எஞ்சுமின் அசத்தமின், யாரு அந்த தங்குமிடத்தில வெற்றி அடையல தோல்வி அடைவாரோ அதுக்கு ஒவ்வொரு கட்டமும் அதைவிட கஷ்டமாக இருக்கும் சொன்னார்கள். சொல்லலாம், சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், நான் பார்த்த காட்சிகளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கெல்லாம் எவ்வளவோ காட்சிகள் காட்டினார். சொர்க்கத்தை காட்டி, நரகத்தை காட்டி, நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு தரத்தாரையும் அல்லாஹ் காட்டினார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கத்தை காட்டி, சொர்க்கத்தில் இன்பத்தை காட்டி, சொர்க்கத்துடைய மாளிகையை காட்டி, சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டவர்கள் சொல்லுகிறார்கள், மா ரைது மந்தரன் நான் பார்த்த காட்சிகளிலே மிக பயங்கரமான காட்சி கபர் என்று சொன்னார்கள். கபர் பயங்கரமான காட்சி. காரணம், எல்லா இடத்திலும் எல்லோரும் இருப்பார்கள் உதவிக்கு. கபர் தனிமையின் வீடு. தவறுகிறே தனிமையின் வீடு, யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே தான் ஒரு பயங்கரமான காட்சி மிக்க ஒரு இடம் கபர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த இடத்தில் நானும் நீங்களும் வைக்கப்பட போகிறோம். அந்த இடத்தில் பலர்கள் வைக்கப்பட்டு விட்டார்கள், பலர்கள் வைக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு என்று இந்த பூமியிலே ஒரு ஆரணி நிலம் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. எத்தனை ஏக்கருக்கு சொந்தக்காரா இருந்தாலும் உங்களுடைய ஏக்கர் அடக்கம் செய்யப்பட மாட்டீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காணி, ஒரு தூணி, ஒரு நிலம் இருக்குமெண்டா? அந்த கபருடைய 6 அடி நிலம் மட்டும் தான். இந்த கரம் மறந்துதானே உலகத்தில் மனிதன் வாடுகிறார். உலகம் தேவை. அடுத்தவண்ட காணியை பிடிச்சி, அடுத்தவண்ட கடையை பிடிச்சி வழக்கு பேசி உலகத்தில் வச்சலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, கபரை நிறைக்க நினைக்கக்கூடிய மனிதன் உலகத்துடைய காணிக்கு மோகம் வைக்க மாட்டார், உலகத்துடைய சொத்துக்கு மோகம் வைக்க மாட்டார், உலகத்துடைய பட்டம் பதவிகளுக்கு மோகம் வச்சு அல்ல மறக்க மாட்டார், கபர மறக்க மாட்டார். ஏன்? கபர் மறக்கடிக்கும், கபர் அந்த விஷயத்தை மறக்கடிக்கணும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அடிக்கடி கபர்களை சந்திங்க, அடிக்கடி சந்திங்க, அடிக்கடி கபர்களை சந்திங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு சுண்ணத்து வழிமுறை என்ன தெரியுமா? கபர்களை தியாரம் செய்வாங்க, கபர்களை சந்திக்க போவாங்க. கபர் சந்திக்கிறதுனால ரெண்டு விஷயம் கிடைக்குது. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்த்துட்டு போறோம், அங்கள பக்கத்தை பார்த்து பேசிடுவோம், கணக்கில்ல கபரு கணக்கில்ல. ஒரு ஜனாத அடக்கம் செய்ய போற போகுது, அந்த இடத்துல இன்னொரு கபர் இருக்குது, மேலாக நடந்து போவாரு, ஏன் கணக்கில்ல கபரு. கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம் தான், ஏன் ஆகுறாவை ஞாபகம் செய்யறதுனால கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம். அது இல்லாம மஞ்ச போடவே, வெள்ள போடவே, சோப்பு போடவே, பச்சை போடவே போட்டு கண்ணியப்படுத்தணும் அவசியம் இல்லை. அதில் இஸ்லாம் சொல்லுது, அதுக்கெல்லாம் கண்ணியப்படுத்த சொல்லுது, மறுமையை ஞாபகம் ஊட்டுகிறது, ஆகுறாவை ஞாபகம் ஊட்டுகிறது, எமக்கும் இப்படி ஒரு முடிவு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதனால கபர்களை கண்ணியப்படுத்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் அடுத்தவருடைய கபரின் மீது காலை வைப்பதை விட அவர் நெருப்பிலே காலை வைக்கட்டும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரி ஆக்ராவை ஞாபகப்படுத்துது, துறக்கிருக்கும் மவுத், மவுத்தை ஞாபகப்படுத்துது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்கிறது. அதனால நீ கபர்களை சந்திக்க உண்டு, இன்ன ஃபீஹா இப்ரா, இப்ரா படிப்பினை, படிப்பினை இருக்கிறது. போறீங்க ஒரு கபராளிக்கிட்ட போறீங்க, சலாம் சொல்றீங்க, சலாம் சொன்னா அந்த கபராளி ஒரு பணக்காரா இருந்தாலும் உங்களோட பேசுவாரு, பேசுவாரு, அவரு பேச போறல, அவரை பேச போறல, அவர கபரி எங்களுக்கு பாடம் புகட்டுது. உலகத்துல பெருமையோடு வாழ்ந்தேன், சொத்து செல்வங்களோட வாழ்ந்தேன், ஆச்சரியங்களோட வாழ்ந்தேன், பணத்தோட வாழ்ந்தேன், சாதாரணமானவை அல்ல, புள்ளையா கண்டிப்பா வீட்டில் வாழ்ந்தவன் தான், இன்ற கூடல போனவன் தான், குடும்பத்தோட இருந்தவன், உள்ள குட்டியோட இருந்தவன், மனைவக்களோட இருந்தவன். இன்னைக்கு ஆறடி நிலத்துக்குள்ள குடும்பம் இல்ல, புள்ள குட்டி இல்ல, எந்த புள்ளைய பார்க்காம என்னால இருக்கிறாரோ அந்த புள்ள இல்ல, எந்த மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கலையோ அந்த மனைவி இன்னைக்கு இல்ல, சொத்து செல்வம் சேர்த்து வச்சதுல ஒரு ரூபா கூட இன்னைக்கு கபர்ல இல்ல. பெருமதியார உருப்படுத்தவன் தான் அவசரமாக நெரிச்சு போகக்கூடிய கபர் உடுப்பாட்டப்பட்டிருக்கிறேன், விலை குறைஞ்ச உடுப்பி. இதுதான் ஓண்ட முடிவும் என்று கபரில அந்த பணக்காரர் இருந்தா, என்னென்ன தரத்தில் உள்ளவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அவர் எங்களை பார்த்து உபதேசம் செய்வார், அந்த கபர் உபதேசம் செய்யும். அதனால சொன்னாங்க சொல்லலாகும், இன்ன பீஹா படிப்பினை இருக்கிறது, இளத்தன் பாடம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது. இந்த ரெண்டுக்காகவும் கபர் தியாகம் செய்ய சொன்னாங்க. அல்லாஹுடைய சூதர் சல்லாஹுடைய செல்லம் தன்னுடைய முதல் அமலாக அதிகமான காலங்கள் பல சந்தர்ப்பங்கள் செஞ்ச அமலங்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட உறங்கிக் கொண்டிருந்த சல்லாஹுடைய செல்லம் திடீரென்று எழும்புவாங்க, செருப்பை கையில தூக்குவாங்க. அந்த இடத்துல செருப்பை போட்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழும்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு மிரங்காம எடுப்பாங்க. ஆனா நபி அவர்கள் செருப்பை தூக்குறதோட ஆயிஷா ரலியல்லாஹு முடிச்சிருவாங்க, ஆனால் முடிச்ச மாதிரி காட்ட மாட்டாங்க, வெளியில வந்துடுவாங்க செருப்பை போட்டுட்டு. அந்த இருளார நேரம் வெளிச்சம் கையில இல்ல, அந்த நேரம் ஜன்னத்துல் பஸீரா நோக்கி போவாங்க சொல்லலாம். இன்னைக்கு 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் அது, அந்த மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு போவாங்க சொல்லலாம். எப்ப இருட்டான நேரம் எனக்கு மௌத்துடைய சித்தனை உண்டாக்குறதுக்கு, எனக்கு இப்படி ஒரு முடிவிற்கு நீண்டு அந்த கபராரிகளை பார்த்து படிப்பினவர்களுக்கு, அன்பார்ந்தவர்களே, கபர் படிப்பினைக்காக வேண்டி எனக்கு முன்னால் காட்சி அளிக்கிறது. எத்தனை பேர் படிப்பினை வைப்போம், கபரை பார்த்து தொழுகையை விடுறோம், கபரை பார்த்து ஹராத்த செய்வோம், கபரை பார்த்து அல்லாவும் மறந்து வாழ்வோம்டா. எங்களுக்கு அல்லாவுடைய சிந்தனையை நினைவூட்டக்கூடியது எது? கபருக்கு போனாலும் கபரிஸ்தானுக்கு போனாலும் உலகத்துடைய விஷயங்களே பேசுகிறோமே, மகத்துவத்தை இல்லாம மகத்துவத்தை இல்லாமல் ஆக்கிட்டேன். அன்பார்ந்தவர்களே, கதிரு சாதாரணமானவன் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட காட்சிகள்ல பயங்கரமான காட்சி, கபருடைய காட்சி சொன்னாங்களே, கபருடைய காட்சி சொன்னாங்களே. அப்ப கண்ணியமானவர்கள் எவ்வளவு பயப்படணும், அந்த இடத்துக்காக அவர் எவ்வளவு தயார் செய்யணும், அந்த இடத்தை நினைச்சு இத்தனை பேர் அழுதிருக்கிறாங்க, அந்த இடத்தை நினைச்சு எவ்வளவு கடல் இருக்கிறாங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா இடத்துல ஒரு அவருடைய ஒரு தோழர் வருகிறார். உமர் அலி உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லாவுடைய ஆட்சி காலம் வாலிபத்தோட இருந்த நீங்க முகமெல்லாம் சுருங்கி ஒரு வயோதிக தோற்றத்தில் இருக்கிறீங்களே என்று சொன்னதோட அழகெல்லாம் இல்லாம போச்சு உங்களோட முகத்தில் என்று சொன்னதோட அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அந்த மனிதரை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா, என் அருமை தோழரே, இந்த உமர் பின் அப்துல் அசீஸுடைய முகத்தில அழகு போச்சுன்றதை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படுறீங்களே, இந்த உமர் பின் அப்துல் அசீஸ் கபிலே வைக்கப்பட்டு அந்த உமர் பின் அப்துல் அசீஸுடைய முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் கழிந்து இந்த உமர் பின் அப்துல் அசீஸுடைய கபிலை நீங்கள் தோன்றினால் என்னுடைய முகத்தில் சதை இருக்காது, என்னுடைய பற்கள் விளங்கும் இரண்டு உணர்வுகளும் இருக்காது, உடம்பிலே சதை இருக்காது, புழுக்கள் என்னுடைய முகத்திலும் மேலையிலும் மேய்ந்து கொண்டிருக்கவே அந்த காட்சியை விடவா இப்ப பார்க்கக்கூடிய காட்சி அசிஜம். சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்துடைய அழகுக்காக வேண்டி பல ஆயிரக்கணக்கில் செலவழிக்கா மனுஷனுக்கு அழகா காட்டும், மனுஷனுக்கு முன்னால் அழகா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அழகா இருக்கொண்டே விரும்பி எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எனக்கு மனுஷனுக்கு அழகா காட்டுறதுக்கு, மனுஷனுக்கு அழகா காட்டுறதுக்கு அந்த ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு காட்டுறதுக்கு தன்னை எந்த இடத்தில் அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்க்கு நீங்க அலங்கரிக்கிறதுக்கு, அல்லாஹ்க்கு முன்னால நீங்க அழகா காட்சி அளிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்க தேவையில்லை, ரெண்டு ரக்காத் போதும், ஒரு தஸ்பீஹ் போதும், அல்லாஹ்வுக்கு முன்னால் அழகாக காட்சி அளிக்கிறது மறந்துட்டோம் சகோதரர்களே. அவரை மறந்ததனால இன்னைக்கு எல்லாம் தூரமாகிட்டு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா போல நினைக்கிறவங்களா நாங்கள் மாறல்ல, மாறணும். அவரை நினைக்கணும் ஒவ்வொரு நாள். அவரை நாங்க நினைக்கலையா, அவர் எங்களை கூப்பிடுது, அவர் எங்களை கூப்பிடுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கப்ர் லயகூல், நிச்சயமாக கபர் ஒவ்வொருத்தர பார்த்தும் சொல்லும், ஒவ்வொருத்தர பார்த்து கேக்குது, யபன ஆதம் மாதா ஆதத் லி, ஆதமுடைய மகனே எனக்காக நீ என்ன தயார் செஞ்சிருக்கிறாய், கபருடைய கேள்வி. ஒவ்வொரு நாளும் கேட்கிற கேள்வி, காலுக்கு கேட்கவில்லை, காலுக்கு கேட்கவில்லை, கபரை பார்த்து சும்மா போறோம், பதிருடைய தொழுகையில் தூக்கத்தில் இருக்கிறோம், அஞ்சு நேர தொழுகையில தூக்கத்தில் இருக்கிறோம், வியாபாரத்தோடு இருக்கிறோம், குரானில் வாழ்க்கையில் ஹராம் ஹலாலுடைய தேடுதல் இல்லை. காரணம் கபரை மறந்து, கபரை மறந்து கபரு கேட்குது, மாதா அதத்தனி ஆடமுடைய மகனே எனக்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறாய், எனக்காக என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறாய், அலம் தாளம் விளையப்படுத்தது, அலம் தாளம் அன்னி பைத்துல் குர்பா, உனக்கு தெரியாத நான் வெறுச்சியில் இருந்து குடும்பத்தோட புள்ள குட்டியோட செழிப்பாக வாழ்ந்தவன், செழிப்பாக வாழ்ந்தவன், எல்லா பெசிலிட்டிஸும் இருக்குது, அப்படியான வீட்டுக்குள்ள இருந்தவன், எங்க போனாலும் உன்ன நண்பர்கள் செலுட் அடிப்பாங்க, எழுவி நிற்பாங்க, இப்படியாக இருந்த நீ அலம் தாளம் அன்னி பைத்துல் குர்பா, நான் வெறுச்சியின் வீடுன்னு உனக்கு தெரியாதா, எனக்குள்ள யாரும் இல்லை, உன்னை ஆதரிக்க நண்பர்களும் இல்லை, உன்னை அரவணை கொண்ட பெற்றோர்களும் இல்லை, உன்னை அணைக்க உன் மனைவியும் இல்லை, உன் மடியில தலையை வைக்க உன் புள்ள குட்டியும் இல்லை, யாருமே இருக்க மாட்டார்கள். நீ பார்த்து ரசிப்பதற்கு உன்னுடைய சொத்து செல்வங்களோ ஆட்சி அதிகாரம் எதுவுமே இருக்காது. அதன் தாழ மண்ணில் வைத்துள்ளா நம் வெறுத்தியின் வீடு என்று உனக்கு தெரியாதா, அலம் தாளம் அண்ணி பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு என்று உனக்கு தெரியாதா, தனிமையின் யாரும் இல்லை. அப்படியான வீடு, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் தண்ணு பேஸ் பண்ண முடியாது, தடுமாறுவார்கள். அப்படியான ஒரு நேரம், நான் தனிமையின் வீடு, அலம் தாளம் அண்ணி வயசு தூட், நான் குழுப்பூச்சிகளுடைய வீடு இருந்தியாரா? அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இமாமார்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் கபரில் வைக்கப்பட்டார், கபரில் வைக்கப்பட்டார். வைத்ததில் இருந்து 3 மாதங்கள், ஒவ்வொரு 3 மாதமும் அவருடைய உடம்பில் புது புது மாற்றங்கள் உண்டா, புது புது மாற்றங்கள் உண்டா. முதலாவது மாற்றம் என்ன தெரியுமா? அந்த மனிதனுடைய வயிறு வீங்கும். புழுக்களுடைய வீடுனா அந்த கபலுக்குள்ள குழுவில் மனிதர் உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய புழுக்கள், மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய புழுக்கள், வயிறு வீங்கும் ஊதும், அப்படியே வயிறு புழக்கம். 3 மாதத்துக்குள்ள நடக்கிற மாற்றம் இதுதான் முதல் மாற்றம். வயிறு வெடிச்சு அதுக்குள்ள இருந்து புழுக்கள் வரும், வெளியாகக்கூடிய புழுக்கள் தான் முகத்தை திண்டி கண்ணை தோண்டி மனிதனுடைய ஒவ்வொரு சதைகளை உறுப்பிலே இருக்கும் சதைகளையும் கலட்டும், கைகளை கலட்டும், கால்களை கலட்டும், உடம்பையே மாற்றிவிடும். சதையே இருக்காது, சதையே இருக்காது. இது மனித உடம்பில இருந்து உண்டான புழுக்கள் மூலமே அல்லாஹ் அந்த மனிதனுடைய உடம்பை அப்படியே இல்லாமலாக்குவார், இல்லாமலாக்குவார். 3 மாதங்கள் மாற்றங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காட்சி, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. பலரைகள் அடக்கி இடைவழியில் ஏதோ ஒன்றுக்காக வேண்டி தோண்டப்பட்ட ஜனாதாக்களை பார்த்திருப்பீர்கள், எப்படி இருப்பார்கள்? கிட்ட போக முடியுமா? மனத்தோட வாழ்ந்தவரே, வாசத்தோட வாழ்ந்தவரே, கொஞ்சம் முகம் கருத்தாலும் உடனே சோப்பு போட்டு மோச கழுவி கொள்வாரி, பேசியல் போட்டு கொள்வாரி, கொஞ்சம் உடம்புல நாத்தம் இருந்தா உடனே என்ன செய்வாரி, குளம் அடிச்சு கொள்வாரி, அத்தனை பூசி கொள்வாரி. அன்பாந்தவர்களே, இந்த வாசமல்ல தேவை, கபூர்ல வாசம் அடிக்கும், கபூர்ல வாசம் அடிக்கும். அத்தர் பூசான அல்லா கண்ணியமான சொர்க்கத்துடைய அத்தர் தொழிக்கோடு அல்லா, விரிப்பில்லாம சொத்துக்குடைய விரிப்பெல்லாம் விரிக்க வைக்கோடும், விரிச்சு படுக்க வைக்கோடும். இந்த கண்ணியம் தேவை. இதுக்காக உலகத்திலே ஏன் நாம் அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடாது, அவரை சிந்திக்க கூடாது? அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இப்படியாக கபரில் ஒவ்வொரு மனிதரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் கபரில் அந்தந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களை, எனக்கு அல்லாஹ் எந்த இடத்தை முடிவு செஞ்சிருக்கிறான், எந்த இடத்தை முடிவு செஞ்சிருக்கிறான் எனக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். இந்த இடம் எனக்குரியது, இந்த இடம் எனக்குரியது என்று அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானா? அந்த இடம் என்ன பார்த்து ஒவ்வொரு நாளும் 5 தடவை சொல்லுது, 5 தடவை அழைக்குது, எவன் ஆதம் தம்சி அலா பஹ்ரி வமா தீரு கைலா அப்திபத்னி, ஆடவுடைய மகனே என்னுடைய முகவுக்கு மேல நடக்கிறாய், நீ திரும்பும் இடம் என்னுடைய வயிறு. உங்களுடைய முகவுக்கு மேல நடமாடி திரியும், ஆனா எங்களை தங்கும் இடம் பூமியுடைய வயிறு. ஆடவுடைய மகனே தகுதி சும்மா தடுக்கி தீபத்து, நீ ஆடவுடைய மகனே என்னுடைய முகவுக்கு மேல சிரிச்சு கொண்டிருக்கிறாய், பின்னால் நீ என்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ ஒரு நாள் அழப்போகிறாய். எவன் ஆதம் தகுல் அலாபகிரி, என்னுடைய முதுகுக்கு மேல நீ சாப்பிடுகிறாய், வயா குழுக்க தூணு தீப்பட்டுமே, என்னுடைய வயிற்றுக்குள்ள குழுக்கள் உன்ன தின்ன ஆரம்பிக்கும். ஆடவுடைய மகனே நினைச்சுப்பாரு, இந்த நாளை நினைச்சுப்பாரு. ஒவ்வொரு நாளும் 5 தடவை கபர் சொல்லுவி சொன்னாங்க. அல்லாவுடைய நடிகார்கள், எவன் ஆதம் தலாபகிரி தூணு வயிற்றுக்குள்ளோம் கவலைப்படக்கூடாதா? கபருக்காக வேண்டி தயார், கபருக்காக வேண்டி தயார் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பயந்திருக்கிறான், கபரை பார்த்து எந்த அளவுக்கு பயந்திருக்கிறான், கபரை பார்த்து யாரு உலக தூதர் ஸல்லல்லாஹு சிலர்கள் பின்பகுதியிலே ஏதோ செய்து கொண்டிருப்பது போல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கிச்சு. தெரியும், மஸ்ஜித் நபவிக்கு பின்பக்கத்தில்தான் ஜன்னத்தில் மக்கள் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கி ஏதோ சஹாபாக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரம் கேட்டாங்க, அலா மஜ்மாஹுலா, எதுக்காக இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டு சஹாபாக்கள், அலா கபரின் யஹ்மிலூனா, யா ரசூலல்லாஹ், ஒரு கபர் தோண்டி கொண்டிருக்கிறார், கபர் தோண்டி கொண்டிருக்கிறார்களா? மிம்பரிலே இருந்து இறங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி போகிறார்கள், ஓடி போகிறார்கள். கபர் என்ற வார்த்தை மூண்டே மூண்டு எழுத்தி காஃப் பாரா, இதை கேட்டு ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள் சொல்லலாம். இன்னைக்கு ஞாபகம் வருகிறீர்கள், மவுத் என்றாலும் ஞாபகம் வருகிறில்லை, கபர் என்றாலும் ஞாபகம் வருகிறில்லை, பயம் வருகிறில்லை, ஓடுகிறார்கள் சொல்லலாம். அப்படி சொல்லலாம், ஓடி போய் அந்த தோழர் அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து அழுபவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தாடி நனைந்து உடுத்திருந்த உடுப்பு நனைந்து உட்கார்ந்திருந்த இடம் கூட நனைந்து விட்டது, அந்த அளவுக்கு அழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுபஹானல்லாஹ், கபரை நினைத்து அழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளவு பயங்கரமான காட்சி மிக்க இடம் கபர் என்பது தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அழுகிறார்கள் தேம்பி தேம்பி. அடக்கம் செய்து முடிந்ததன் பின்னாலே தன்னுடைய தோழர்களை பா சொன்னார்கள், எனதருமை தோழர்களே, லிமிஸ்ல ஹாதல் யௌம ஃபஐது, லிமிஸ்ல ஹாதல் யௌம ஃபஐது, லிமிஸ்ல ஹாதல் யௌம ஃபஐது. எனதருமை தோழர்களே, இதே போன்ற ஒரு நாள் உங்களுக்கும் வர இருக்கிறது, எனவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள், தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அவரவர் தயார் செய்ய வேண்டிய இடம், அவரவர் தயார் செய்ய வேண்டிய இடம் கபரி. மறந்து போவே சகோதரர்களே, உலகத்தில் என்ன புள்ள குட்டிக்கு அவன் சம்பாதிச்சு வைக்கணும், இதை மறக்கல பெற்றோர்கள். என் மகளுக்கு கல்யாணம் எடுக்கணும், இதுக்காக நகை செய்யணும், இதை மறக்கல. மாணவர்கள் இன்னதை படிக்கணும், அன்னதை படிக்கணும், அதுக்காக இப்படி எல்லாம் ஏற்பாடு செய்யணும், எல்லா ஏற்பாடும் ஞாபகம் இருக்கிறது. உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ இருக்கும் கபரு மறந்துட்டோம். உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கப்படக்கூடிய இடம் கபரை மறந்துட்டோம். முதல் நாள் பயங்கரமானது, அந்த நாளே மனிதன் உணர்வான் நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை முதல் நாளே உணர்வான். எப்படி தெரியுமா? பல நாட்கள் வருடக்கணக்கு பூமி என்றா என்னது? பூமி என்றது ஒரு தாய், மனிதனுடைய அடிப்படை, ஒரு மனிதனுடைய அடிப்படை மண், களிமண். அது பூமியில இருந்து நல்லா எடுத்தது, அந்த மண்ணால மனுஷனை படைச்சா, எனவே அடிப்படை மண். எனவே எங்களை பெற்றெடுத்தது எங்களை இந்த பூமி, இந்த பூமி என்னுடைய தாய். ஒரு தாயை பிரிந்து புள்ள இருக்குது, எத்தனை வருஷம்? 50 வருஷம் அல்லது 20 வருஷம் அல்லது 60 வருஷம் 100 வருஷம் பிரிந்திருக்கிறார். இந்த நேரம் அவருக்கு மௌத்து வருகிறது. மௌத்து வந்ததன் பின்னால அந்த தாய்கிட்டே குழந்தைய கொண்டு போய் ஒப்படைக்கிற நேரம், அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்து இருக்கிறார்க்குள்ள, அந்த வருஷத்துக்கு பின்னால 40-50 வருஷத்துக்கு பின்னால அந்த தாயக்குள்ள கண்டா அந்த தாய் எப்படி அந்த பிள்ளை அணைப்பால், அந்த அணைக்கும் விதம் தான் கபருடைய முதல் நாள் நடக்கக்கூடிய விஷயம். அந்த புள்ள ஒரு அநியாயக்கார பிள்ளையாக இருந்தால் தாயுடைய அணைப்பு வித்தியாசமாக இருக்கும். அந்த புள்ளை ஒரு தாயான புள்ளை, தாயோட அன்பான ஒரு புள்ளையாக இருந்தால் அந்த தாய் அணைக்கும் வித வித்தியாசம். இமாமார்கள் உதாரணம் சொல்லுவார்கள், ஒரு குற்றவாளியை பாதுகாப்பு படை பிடிக்கும் போது எப்படி பிடிப்பார்கள், கடினமானபடி பிடிப்பார்கள். இந்தபடிதான் ஒவ்வொரு வாவியுடைய, ஒவ்வொரு அநியாயக்காரனுடைய முதல் நாளும் அவர் அவனை பிடிக்கும்படி எப்படி இருக்கும், அணைக்கும் அணைப்பிலே அந்த கபருடைய ரெண்டு செவர்களும் சேர்ப்பதுதான் அந்த மனிதனை அணைக்கக்கூடிய அணைப்பு. ஒவ்வொருவருக்கும் அந்த கபருடைய அணைப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒவ்வொருக்கிறது என்று சொன்னார்கள். ஒவ்வொருவருக்கும் எனக்கு

ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் திக்குறாடி இருப்போம். ஏன்? கபரு என்பது பயங்கரமான இடம். அமல் இல்லாம போன நஷ்டம், தொழுகை இல்லாம போன நஷ்டம் என்றத அடுத்த ஒரு கல்லா கொடுக்கல் தண்டனை இருந்து விளங்குவா மனிதர், விளங்குவா மனிதர். அல்லாஹ்வுடைய வல்லடியார்களே, ஒரு நல்ல மனிதன் மரணிக்கிறான், ஒரு நல்ல மனிதன். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமே சொன்னார்கள், ஒரு சஹாபி ரதி அல்லாஹன் அவர்களே, யார் அவர்கள்? சாது பின் முஆத் ரதி அல்லாஹன் அவர்கள் அவுஸ் கூட்டத்துடைய தலைவராக இருந்தவர்கள். பதுடைக்கு அன்சாரிகளுக்கு முக்கியமான மசூராவுக்காக வேண்டி முன்வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நிரப்பிய சஹாபி யார்? சாது பின் முஆத் ரதி அல்லாஹன் அவர்கள். அவர்கள் மரணிக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கிறார்கள். ஜிப்ரீலை தராம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது, அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாலல்லதி தஹர்ரக லஹு அல் அர்ஷ். இவர் தான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது. وفتحت له ابواب السماء ان سعدவர் மாலுக்காக வேண்டி கதவு வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. وحش وسيده سبع அதாவது 70000 மலக்குமார், 70000 من الملائكه 70000 மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவுல கலந்து கொண்டார். சுபஹானல்லாஹ். சாதாரணமான கண்டியமா? நாமெல்லாம் யார் சகோதரர்களே? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியம், மலக்குமார்கள் என்னுடைய ஜனாசாக்களில் கலந்து கொள்கிறார். உண்மை ஈமான்தாரிகளாக வாழ்ந்து கபருடைய சிந்தனோடு வாழ்ந்து அந்த கபருடைய முதல் நாளம் மறக்காம வாழணும், அமல் செஞ்சு வாழணும். அப்படியான ஒரு சஹாபி தான் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்யப்படும் போது அவருடைய இரண்டு சுவர்களும் நெருக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சத்தமாக தக்பீர் சொன்னார்கள், தக்பீர் சொன்னார்கள். அடக்கம் செய்யப்பட்டு முடிந்ததன் பின்னாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த ஜனாசாக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை நீங்க சாது பின் முஆத்துக்கு சொன்னீங்க, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த சாது பின் முஆத் அடக்கம் செய்யப்படும் போது கபருடைய ரெண்டு செவரிகளும் நெருக்க வந்தது, நெருக்கியது. இந்த நேரம் தான் நான் தக்பீரும் தஸ்பீகும் செய்தேன், இதனால கபர் விசாலமானது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு. முஹம்மது தைமி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், அந்த சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏன் தெரியுமா அவரை நெருக்கியது? கோபத்திலே அல்ல, வெறுப்பிலே அல்ல, அல்லாஹ்வுடைய வெறுப்போட மௌத்தான ஒரு சஹாபி அல்ல, தொழுகைய பாலாக்கல்ல, ஹராத்தில ஈடுபடல, அல்லாஹ் கோபப்படுத்தல. அப்படியா இருந்தா எதுக்காக அவர் நெருக்கிச்சு? எதுக்காக நெருக்கிச்சு? நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் கபர் நிச்சயம் நெருக்கும், நெருக்கும் விதம், பாவிகளை நெருக்கும் விதம் ஒரு கடினமான ஒரு பிடி, பாதுகாப்பு படை ஒரு குத்தவாளியை பிடிப்பது போல இருக்கும், அசையவிட மாட்டார்கள். அநியாயமான பிடியாக இருக்கும், கடினமான நோவினையான பிடியாக இருக்கும். ஆனால் நல்லவரை பிடிக்கும் போது அதற்கு தான் உதாரணம் சாடுவது மாத ரவியல்லாஹு அவர்கள். முஹம்மது தைமி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், நீளமான காலம் தாயை விட்டு பிரிந்த பிள்ளை, அன்பான குழந்தை தாய் அரவணைக்கும் போது, ஏன் மகனே 50 வருஷம் என்ன விட்டு எங்கடா போன என்று அந்த தாய் எப்படி அணைப்பாளோ, இதே போன்று பூமி இரக்கத்தோடு அந்த சாது முஆத் ரழியல்லாஹு அவர்களை நெருக்கியது, அணைத்தது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நெருக்கம் எமக்கு வேண்டும், இந்த நெருக்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்த மட்டும் நோக்க உலகத்தில் வேற எதுவும் தேவையில்லை. உலகத்திலே ஏழையாக இருக்கட்டும், உண்பதற்கு உணவில்லை, இருப்பதற்கு வீடு வசதி இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வாழுகிறாரா? சொர்க்கத்துடைய விரிப்பை அல்லாஹ் கபரிலே விரிப்பார். அல்லாஹ்வுடைய சூதர் செல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதன் மரணிக்கிறாரா? நல்ல மனிதன் மரணிக்கிறார், மரணித்து கபரிலே வைக்கப்பட்ட நேரத்திலே, கபரிலே வைக்கப்பட்ட நேரம் மணக்குமாறுகள் அழகான தோட்டத்திலே வருவார்கள், அழகான தோட்டத்தில்

0: ஆவியிடம் கேள்வி கணக்கு கேட்கும் போது இது மின்னலை போல இருக்குவான். ஆனால் ஒரு நல்ல மனிதனிடம் கேள்வி கணக்கு கேட்கும் போது மிகவும் இன்பமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணம் சொன்னார்கள். கண்ணுக்கு சொல்லக்கூடிய அந்த குளிரான அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த அந்த சுருமா, அந்த சுருமாவை போடும் போது எப்படி குளிராக இருக்குமோ இது போல மலக்குமாரனுடைய கேள்வி நல்லவர்களுக்கு அவ்வளவு ஒரு இன்பமாக இருக்குமா. அல்லாஹ் என்னை உங்களே அந்த பாக்கியசாலிகளுக்கு தருவாரா, அவ்வளவு ஒரு இன்பமாக இருக்கும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி. அதற்கு பின்னாலே மணக்குமார்கள் கேள்வி கணக்கு கேட்பார்கள், அவசர அவசரமாக பதில் சொல்லுவார். அந்த கபுராளி அந்த நேரம் தான் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். கபூர்ல முதல் நாள் நடக்கிற விஷயம், நான் கபூர்ல வைக்கப்பட்டுட்டேனா, நீங்கள் அடக்கத்திட்டு போயிட்டீங்களா, நீங்க திரும்பி போகும் போது கபூர்ல இருக்கும் என்ன எனக்கு உங்களுடைய செருப்பு சத்தம் கூட கேட்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உடனே ரூஹு வந்துவிடும் கபருக்கு. அதற்கு பின்னாலே நடக்கிறது, உண்மை சொல்லிவிட்டால் என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய தூதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய இமாம் குர்ஆன், என்னுடைய கிபிலா கஅபா என்று சொல்லிட்டாரா, அல்லாஹ் உடனே சொல்லுவான், அன் ஸதக அபதி, என்னுடைய அடியார் உண்மை சொல்லிவிட்டான், ஃபஃபஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய விருப்பை விரியுங்கள், வஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலே உடுப்பை உடுப்பாத்துங்கள், ஃபஃதஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, கியாமத்தினாலுடைய சூர் ஊதப்படும் வரைக்கும் சொர்க்கத்துடைய வாசலை திறந்து குடுங்கள். அல்லாஹ் கட்டளையிடுவான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய சாலிஹான் அடியாரே முதல் நாள் புது மாப்புல படுக்கிறது மாதிரி நிம்மதியா படுதல்ல சொல்லுவான். இந்த கண்ணியம் வேண்டும் சகோதரர், இதை நோக்கமாக வேண்டுவாரோ. அன்பார்ந்த வாலிபர்களே, உலகத்துடைய சவால்கள் பயங்கரம், பாவத்துடைய காட்சிகள் இன்று ஏராளம் எம்முடைய கைக்குள்ளேயே பிச்சுனா, வீட்டுடைய சூழல் பிச்சுனா, வெறி சூழல் பிச்சுனா, படிக்கும் மாணவர்கள் ஈமானை பாதுகாருங்கள், வியாபாரம் செய்யும் மாணவர்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாருங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிற வியாபாரிகள் ஈமான பாதுகாருங்க. அமெரிக்கா போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, சைனா போனாலும் சரி, நான் ஒரு முஸ்லீம் என்ற மறந்துடாதீங்க, நான் ஒரு முஸ்லீம் என்ற மறந்துடாதீங்க, நான் உம்மத்தை முஹம்மதி ஆண்டதை மறந்துடாதீங்க, என்னை போன்ற ஒரு மனிதர் தான் அவர் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய அரிசை நடுகிறது என்றால் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார், ஏன் நான் வாழக்கூடாது என்ற ரோஷம் தனக்குள்ளே உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய எம்முடைய வாழ்க்கை சிந்தியுங்கள், எத்தனை காலங்கள் தொழுகை பால், எத்தனை நாட்கள் குர்ஆனை திறந்து, ஹராம் என்பது இன்பமாக இருக்கிறது, இன்பம் அறத்தில் இன்பம் காணுகிறது உடம்பு, அறத்தில் இன்பம் காணுகிறது கண், பித்ராவை பார்த்து பார்த்து ரசிக்கிறது என்றால் எங்கே கபரை மறந்து விட்டோமே சகோதரர்களே, கபரை மறந்து விட்டோமே, தனிமையின் வீடு, வெறுச்சியின் வீடு, புழுப்பூச்சுக்களுடைய வீடை மறந்து விட்டோமே, ஏன் ஞாபகம் வரக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் அழுவார்களே கபரை நினைத்து, ஏன் நாம் அழக்கூடாது, ஏன் நாம் அழுவதை மறந்து விட்டோம் அல்லாஹ்வுடைய நடிகார்களே. எனவே தான் எம்மையும் உங்களையும், என்னையும் உங்களையும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நிச்சயம் கபரில் வைக்கப்பட்டதன் பின்னால் கபர் நெருக்கம், அந்த நெருக்கத்திலே சாதுவன் முஹாஜர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி அன்பாக நெருக்கியதோ அப்படியான ஒரு மனிதனாக, புனிதனாக நான் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உலகத்திருவார்கள். இதுதான் தேவை, ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். புதிய வருடமும் வருகிறது, எம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். காலம் வேகமாக போகிறது.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த நாவினாலும் வர்ணித்து விட முடியாத, எந்த காதாலும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தினாலும் சிந்தித்து விட முடியாத மிக அழகான லாவண்யமான சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த சுவர்க்கத்தில் நுழைவதற்காக நற்கர்மங்களை அதிகமாக செய்வோம். ஜஸாகுமுல்லாஹ் கேட்டது
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், இப்போது ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் கேட்க இன்றைய பிளே ஸ்டோருக்கு சென்று முஸ்லீம் வானொலியை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஆப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களூடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது கொழும்பு 6 மயூரா பிளேஸில் அமைந்திருக்கின்ற முஹைதீன் ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த ஜும்மா குதுபா உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆஷிக் அப்துல் ஹசன் ரசாதி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிம அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். ஃபயகூலுல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم

0: صدق الله العظيم. عن أبي ذر رضي الله تعالى عنه أنه قال سألت رسول الله صلى الله عليه وسلم أي مسجد بضع أولا في الأرض؟ قال المسجد الحرام. قلت ثم أي؟ قال المسجد الأقصى. قلت كم كان بينهما؟ قال 40 عاما. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவோடு வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு சோதனையாக சில எதிரிகளை, விரோதிகளை அமைத்திருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாத்துடைய விரோதிகளிலே மிக கடுமையானவர்கள், மிக ஆபத்தானவர்கள்தான் இந்த யஹூதிகள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இறங்க முன்னால், நபித்துவம் கிடைக்க முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நபிப்பட்டம் கிடைத்து அறிமுகப்படுத்தப்பட முன்னாலேயே நபியவர்களை கொல்வதற்காக தேடி அலைந்த வெறியர்கள் தான் இந்த யூதர்கள். சின்ன வயதிலே ஷாம் தேசத்துக்கு நபியவர்கள் தன்னுடைய பெரியப்பாவோடு சென்ற சமயம் அபு தாலிபோடு பல கட்டங்கள் சென்று வந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நிலைமையில் வாலிப பருவம் என்றும் வருகிறது, சிறு பிராயம் என்றும் வருகிறது. புஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத மத குரு, ஒரு ஜெனிவினான ஒரு மனிதர், யூத மத குருவாக இருந்தாலும் அவர் வேதத்தில் உள்ள உண்மையை பேசியவர். அவர் இந்த முஹம்மத் என்ற சிறுவரை நோட்டமிடுகிறார். அவருக்கு மேகம் நிழல் கொடுக்கிறது, வெயில் படாமல் மேகம் தடையாக அமைகிறது. அவர் செல்கின்ற இடத்துக்கெல்லாம் மேகமும் அப்படியே அது மூவ் ஆகிறது, செல்கிறது, நகர்கிறது. ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுப்பவர்கள் பின்னால் நபியாக வந்த ஒரு அடையாளம் தென்பட்டது. அந்த மரத்துக்கு கீழும் இந்த முஹம்மத் என்ற சிறுவர் ஓய்வெடுக்கிறார். அப்பொழுது அவர் யாரோடு வந்திருக்கிறார் இவர்? அபு தாலிப் சொன்னார், என்னோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு இவர் யார்? இவர் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன். அவர் சொன்னார், இவருக்கு தந்தை இருக்க முடியாது, இவர் அனாதையாகத்தானே இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் உண்மை ஏற்றுக்கொள்கிறார், என்னுடைய சகோதரருடைய பிள்ளை. அப்படியா? இவரை நீங்கள் உடனடியாக உங்களுடைய மக்கா ஊருக்கு அனுப்புகின்ற வேலையை பாருங்கள். ஏனென்றால் யகூதிகள் இவரை அடையாளம் கண்டால் இவருக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சிப்பார்கள், இவருக்கு அநியாயம் செய்ய தெளிப்பார்கள், இவருக்கு இவரை கொல்ல முயற்சிப்பார்கள். இவர் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற நபி, அதற்கான அடையாளங்களை நான் என்னுடைய வேதத்திலே பார்க்கிறேன், உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஊருக்கு அனுப்பி வையுங்கள். அவர் அனுப்பி வைத்தார்கள் நபர்களோடு. நபி அவர்களை சின்ன வயதிலிருந்தே கொள்வதற்காக தேடிய ஒரு கடின சித்தம் உள்ள ஒரு மிருகத்தனமான காட்டு மிராண்டித்தனம் உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள். குரானில் அல்லாஹ் சில அற்பமான கேவலமான மிருகங்களுக்கு சிலரை ஒப்பிடுகிறான், சில கேவலமான மிருகங்கள் பிராணிகளாக சிலரை அல்லாஹ் மாற்றினான். அதில் ஒன்றுதான் குரான் சொல்லுகிறது, சொல்லி காட்ட வேண்டும், மல்லானஹுல்லாஹு வகதிப அலை وجعل منهم القردة والخنازير وعبد الطاغوت. அல்லாஹ் அவர்களை சபித்தான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகினார்கள். அவர்களிலே அல் கிரதத வல் ஹனாசீர், அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினான். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டதும் இந்த யூதர்கள் தான். அப்படி கேவலமானவர்கள். இன்னும் ஒருவரை அல்லாஹ் எக்ஸாம்பிள் சொல்கிறான், இவர் ஒரு நாயை போன்றவர். இவர் ஒரு நாய், அவர் பெரிய இறைநேசராக அறிவாளியாக பெரிய ஞானியாக இருந்தவர். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பத்துஆ செய்வதற்கு அவர் வாய் அசைத்தார். இஸ்லாத்துடைய மூசா ஈமானுடைய விரோதிகளுக்காக சப்போர்ட்டாக தன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பாக்கியத்தை அவர் பாவித்தார். அவருக்கு அல்லாஹ் சொல்கின்ற உதாரணம், அவர் ஒரு நாய் போன்றவர், அவரும் இந்த இனத்தை சேர்ந்தவர். நாய், பன்றி, குரங்கு, இந்த மூன்று மிருகங்களும் இந்த மிருகத்தன்மைகளும் இவர்களிடம் இருக்கிறது என்பது அல்லாஹ் வைத்த நியதி. எனவே நான் பன்றியிடம் போய் கருணையையும் பாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி நபி அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, அவர்களுடைய உள்ளம் அப்படியும் இல்லை. அவருடைய உள்ளம் கல்லு போன்றது, அவருடைய உள்ளம் கடினமானது, அதுவும் அவர்கள்தான். முனாஃபிக்குகளுடைய முனாஃபிக்குகளை பின்னால் பேக்ரவுண்டிலே ரிமோட் கண்ட்ரோல் போன்று இயக்கியவர்கள் இவர்கள்தான். முனாஃபிக்குகள் மூலம் என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் நபியவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் வந்ததோ அதற்கு பின்னால் பேசிக்காக அடிப்படையாக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். சூரா பக்கராவுடைய 14-15 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது டபுள் முகம், அவர்கள் டபுள் பேஸ் உள்ளவர்கள். முஸ்லீம்களிடம் வந்தால் நாங்கள் உங்களுடைய ஆக்கள், நாங்கள் உங்களோடு தான். வார்த்தையை பாருங்கள், முனாஃபிக்குகள் தங்களுடைய ஷைத்தான்களிடம் சென்றால், முனாஃபிக்குகளுக்கு லீடர்களாக இருந்த ஷைத்தான்கள் யார் என்றால் அவர்களும் யூதர்கள். எனவே யூதர்களை அல்லாஹ் ஷைத்தான்கள் என்று சொல்கிறான். ஷைத்தானுக்கு எங்கே நல்ல குணம் இருக்கும்? ஷைத்தான் என்று சொல்லப்பட்டவர்கள், நாய் என்று சொல்லப்பட்டவர்கள், பன்றி என்று சொல்லப்பட்டவர்கள், குரங்கு என்று சொல்லப்பட்டவர்கள், இதற்கு அங்கால் என்ன வேண்டும்? அல்லாஹ்வோடு பேசிய அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் பாவித்த இன்டீசண்டான வேர்டுகள், அசுத்தமான வார்த்தைகள் சொன்னார்கள். இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அகனியா. எவ்வளவு தைரியம் என்று பாருங்கள், அல்லாஹ் ஃபகீர், நாங்கள் பணக்காரர்கள். ரிஸ்கை அளப்பவன் அல்லா, ஆகாரங்களை கொடுப்பவன் அல்லா, எல்லா விடயங்களையும் தருபவன் அல்லா. அல்லா ஏழை, நாங்கள் பணக்காரர்கள், அல்லாவுக்கு நாங்கள் உதவி செய்ய அளவுக்கு நாங்கள் சக்தி உள்ளவர்கள் என்று தன்னை பற்றி மிக கேவலமாக பெருமையாக பேசியவர்கள். எதுல்லாஹி மகளூலா, அல்லாஹ் செலவழிக்கிறதுக்கு கஞ்சத்தனம் காட்டக்கூடியவன் என்று சொன்னவர்கள். அல்லாவோடு பேசிய பேச்சுக்கள், அல்லாஹோட இப்படி பேசுபவர்கள் முஸ்லீம்களோட எப்படி நடந்து கொள்வார்கள், மனிதர்களோட எப்படி நடந்து கொள்வார்கள்? கண்ணியமானவர்களே, இன்னும் இருக்கிறது அந்த அல்லாஹோடு அவர்கள் முறைகேடாக ஒழுக்க இனமாக நடந்து கொண்ட ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு போனாலே நேரம் இடம் கொடுக்காது. தேடி பாருங்கள், தேடி பாருங்கள், நபிமார்களை கொன்றவர்கள், வக்கத்லியும் அம்பியா பிகைரி ஹக், எந்த உரிமையும் இல்லாமல், எந்த ரைட்ஸும் இல்லாமல், எந்த ரீசனும் இல்லாமல் நபிமார்களை கொலை செய்தவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை இரண்டாக பிளந்து ஷஹீதாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? இவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்காக விரட்டி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேஸ்கட்டிலே ஒருவரை அல்லாஹ் அவர்களுக்குள் இருந்தே காட்டிய பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைத்துக் கொண்டு அவர்களை சிறுவையில் அறைந்து கொலை செய்தவர்கள் யார்? யூதர்கள். கண்ணியமானவர்களே, எங்கிருந்து வருகிறார்கள் இஸ்ரவேலர்கள்? எல்லோரும் யூதர்களா அல்லது அதிலிருந்து ஒரு ஒரு ஒரு பகுதியினரா என்றால், இப்பொழுது பொதுவாக சமகால ஆய்வாளர்களுடைய முடிவு என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எல்லோருமே அந்த யூதத்தன்மை உள்ளவர்கள் தான். சில நபர்கள் ஜெனிவினாக பேசுவர் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய இனம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அங்குதான் சப்போர்ட் பண்ணுவார்கள். யஹூதா அவருடைய அடிப்படையை விளங்க வேண்டும். இஸ்ரவேல், இஸ்ரவேல் அலிஃப் சீன் ஐஎஸ் ஆர் தவளை போட்டதும் இஸ்ரவேல். இதை நாங்கள் பாவிப்பது யாருக்கு? மலக்குள் மௌத்துக்கு. மலக்குள் மௌத்துடைய பேர் இஸ்ரவேல் அல்ல, அவருக்கு சொல்லப்படுகின்ற பேர் இஸ்ரவேல் ஐன் ஸா ஐஸத். அதை விளங்க வேண்டும். இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ரவேல் என்றால் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மறுபெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், கிராண்ட் சன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு மனைவிமார்கள். ஒரு மனைவியின் மூலம் இரண்டு குழந்தைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம். மற்ற குழந்தைக்கு பத்து குழந்தை, பெண் பெண் மனைவிக்கு பத்து குழந்தைகள். அதில் ஒருவன் தான் யஹூதா. அந்த பத்து பேரும் சேர்ந்துதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறு வயதிலே தன்னுடைய ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரனை பொறாமையின் காரணமாக கிணற்றிலே தூக்கி போட்டு அவரை குடும்பத்தை விட்டு பிரித்து உலகத்திலிருந்து அனுப்ப முடிவு செய்தவர்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான், இவர்களுக்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மிஸ்ரிலே ஒரு ஒரு பைனான்சியல் மினிஸ்டருடைய ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொழுது, அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் கொண்டு இருக்கின்ற பொழுது, பலஸ்தீன்ல இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பஞ்சத்தின் பொழுது இவர்கள் மிஸ்ரிலே போய் கை நீட்டி அவரிடம் உதவி பெற்றார்கள். அதுக்கு பின் அடையாளம் கண்டுகொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்து விட்டார்கள். ஏன்? சகோதரர்கள் மன்னித்தார்கள் என்றாலும் கண்ணியமானவர்களே, சின்ன வயதில் சொந்த தம்பியையே கொலை செய்ய முயற்சித்த கொலை வெறி உள்ள ஒரு கயவர் கூட்டம் தான் இந்த யூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு கல் நஞ்சம் உள்ள கூட்டம். சின்ன பாலகன், சிறுவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பால் கிணற்றில் தூக்கி வீசி தந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு பிரித்து அவர்கள் அந்த அளவு ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு சதிகாரர்கள் தான் இந்த யூதர்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹைபரிலே நபியுல்லாஹி நபியவர்களை பற்றி பேசினோம், நபியுடைய வஃபாத்தை பற்றி பேசினோம். நபியவர்கள் சக்கராத்திலே சொன்ன ஒரு விடயம்தான், நான் எனக்கு அந்த பொய்சன் நஞ்சூட்டப்பட்டு வழங்கப்பட்ட இறைச்சியுடைய அந்த நஞ்சுடைய அந்த எஃபெக்டை இப்பொழுது நான் உணர்கிறேன். இந்த கருத்தை வைத்து சில வரலாற்று ஆசிரியர்கள் முஹத்திசீங்கள் விளக்கம் சொல்வார்கள். நபியவர்களும் ஷஹீதாகத்தான் வஃபாத்தாகினார்கள். ஏன் தெரியுமா? அந்த நஞ்சூட்டப்பட்ட ஏதாவது ஆபத்துகள், அனர்த்தங்கள், இன்சிடென்ட்கள், ஆக்சிடென்ட்கள், ஏதாவது தீ விபத்து, ஃபயர் அல்லது வெள்ளம், ஏதோ ஒன்றிலே ஆபத்திலே பில்டிங் ஏதாவது இடிந்து விழுந்து எப்படியாவது ஒரு ஆபத்திலே ஒரு முஸ்லீம், ஒரு முஹம்மின் ஈமானோடு மௌத்தாகுவார் என்றால் அவர் ஷஹீத். அந்த அமைப்பில் ஒரு நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி நபியவர்களுக்கு சக்கராத்துடைய நேரத்திலே அந்த வருத்தம் விளங்கியது, நபியுடைய சக்கராத்திலே எஃபெக்ட் விளங்கியது என்றால் அவர்களும் ஷஹாதத்துடைய பாக்கியம் பெற்றவர்கள் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள். இந்த நஞ்சூட்டிய இறைச்சியை கொடுத்ததும் ஒரு யூத பெண்மணி. நபியவர்களுக்கு இறைச்சியிலே நஞ்சு போட்டுக் கொடுத்ததும் ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு பெண். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒரே குணமுள்ளவர்கள் தான். அன்பானவர்கள், இப்படிப்பட்ட யூதர்கள் தான் இன்டர்நெட்ல பல வருடங்களாக இந்த காலத்தில் மிகவும் அகோரமாக, மிக கடுமையாக எங்களுடைய ஈமானிய இஸ்லாமிய சகோதரர்களை பலஸ்தீனில் பொதுவாகவும் காசா, காசா என்கிறோமே, இது அரபியிலே கஸ்ஸா என்று சொல்லப்படுகின்ற இடம். கஸ்ஸா மிக முக்கியமான இமாம்கள் உருவாகிய ஊர், குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி பிறந்த ஊர். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹியுடைய மதலேண்டது அவர்களுடைய ஊர், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஊர். எல்லாமே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பல சேவைகளை புரிந்த உலமாக்களும் இமாம்களும் உருவாகிய ஊர்தான் இந்த கஸ்ஸா. தனியாக ஒரு ஊர் மக்கள்
1: முழு
0: பலஸ்தீனும் அல்ல, வரலாற்றை விளங்க வேண்டும். எல்லாரும் சப்போர்ட்டிவா இருக்கிறார்கள், என்றாலும் இந்த ஊர் மக்கள் தான் ஒரு நாட்டுக்கு எதிராக இல்லீகலாக உருவாகிய இடம் பிடித்த இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் என்று சொல்கின்ற அளவுக்கு கொடுத்த வீட்டுக்காரரை வெளியில் போட்டுவிட்டு கரையான் புற்றிலே பாம்பு குடி இருக்கின்ற வேலை. கரையான் புற்று கட்டுமாம், தெரியும் கரையான், அது புற்று கட்டி கட்டி கட்டி புற்று கட்டி குடித்தவுடன் பாம்பு வந்து ஒரே நாளிலே கரையானை விரட்டி விட்டு குடியிருக்குமாம். அது போன்று பாம்புடைய வேலை பார்த்த விசமிகள் தான் இந்த யூதர்கள். மன்னிக்க வேண்டிய கடுமையான வார்த்தைகள் அல்ல, இதைவிட கேவலமாக குர்ஆனில் பேசியிருக்கிறான் இவர்களை. பாம்புடைய விஷம் உள்ளவர்கள், கரையானை விரட்டிவிட்டு புற்றை முழுமையாக சொந்தமாக்கிக் கொண்டது போன்று பலஸ்தீன் தன்னுடையது, என்னுடையது, எங்களுடையது. அந்த பலஸ்தீன் என்ற அந்த பெயரில் அபிஷியலாக ஒரு நாடு இன்று கண்ணியமான அறிமுகம் இல்லாமல் முழு கட்டுப்பாட்டையும் போட்ட சப்ளையா இருக்கலாம், அங்கிருக்கின்ற பவர் கனெக்ஷன் எல்லாவற்றையும் இதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கண்ணியமானவர்களே அங்கே மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு கொடூர அநியாயக்காரர்கள் தான் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு நூறும் பொழுது, நெருப்பு நூறும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக பத்தி நூறும் நூறுகின்ற பொழுது கொஞ்சம் மேலே எழும்பும் நினைப்போமா, நெருப்பு பெருசாக பத்துகிறது இல்லை, அணைய போகிறது. சில வேளை கோமாவில் இருந்தவர்கள் சக்கராத்திலே பேசுவார்கள், 5-10 வருட பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தவர்கள் என்னுடைய சந்தோஷப்படுவோம், பேசுகிறார், பார்க்கிறார், கேட்கிறார் இல்லை. அவருடைய மூத்துரை நிலைமையில் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆக்டிவ் வந்து அவர் மூத்தாகிறார். ஏனென்ற உதாரணம், யூதர்களுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது, அவருடைய முடிவு காலம் நெருங்கிவிட்டது. எந்த அளவு அவர்களோட படைப்பினங்களுக்கு அல்ல ஒரு வெறுப்பை போடுவான் என்றால் சிறந்த நிகழ்வு தான். பின்னால் கியாமத்தினருடைய அடையாளங்களிலே கடைசி காலங்களிலே அது மகதீர சோதர காலமாக இருக்கலாம், ஈசா சோதர காலமாக இருக்கலாம், அது கனிமணி சித்தனாவுடைய காலங்களிலே இவர்கள் ஓடி ஓடி ஒளிவார்கள். அப்பொழுது மாத்திரமல்ல அவர்கள் உயிருக்கு பயந்தவர்கள். அவருடைய ஆசை தெரியுமா, 1000 இயர்ஸ் வாழ வேண்டும், ஆசை, வாழ்வதற்கு ஆசை. செக் பண்ணி பாருங்கள், அவர்களுடைய ஒரு டெட் பாடியை வைத்துக் கொண்டு எப்படி அழுகிறார்கள், எப்படி ஒப்பாடி வைக்கிறார்கள் என்று அவ்வளவு பயம், சாவுக்கு பயம், மௌத்துக்கு பயம். பலஸ்தீனில் இருக்கின்ற 3, 4, 2.5, 3 வயது சிறுவர் சிறுமியிடம் இருக்கின்ற அளவு கூட தைரியம் இல்லாதவர்கள். ஒளிந்திருந்துதான் அடிப்பார்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் போக மாட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் குர்ஆனில் வந்த விடயங்கள் தான் இதெல்லாம். அவர்கள் முழுக்க முழுக்க தைரியமாக மோதக்கூடிய அவர்கள் அளவுக்கு அவர்கள் ஸ்ட்ரென்த் உள்ளவர்கள் அல்ல, அந்த அளவு பிரேவானவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்கிறது அவர்கள் கோழைகள், யார் இன்னொருவருக்கு பயப்படுவாரோ அவர் முந்திக் கொள்வார் சொல்வார்கள். உதாரணம், பாம்பு மனிதர்களுக்கு பயம், அதாவது அது கொத்துவதற்கு முந்திக் கொள்கிறது. தைரியசாலி முன்னால் பய மாட்டார், உண்மையான நல்ல பிரேவானவர் யாரோட முட்டை போக மாட்டார், பொறுமையை காப்பார். பயன்தான் கோழை என்று சொல்லுவோமே, அவர்கள் தான், அவர் எனக்கு அடிக்க முன்னால் நான் அடித்தால் கொஞ்சம் கலை சொண்டு காட்டலாம், அது போன்றவர்கள் தான் இவர்கள், எனக்குமே பயந்தவர்கள். எனவே அவர்களை பற்றி ஒவ்வொரு படைப்பு மனிதர்கள் மாத்திரமல்ல, கல், மரம் எல்லாமே அவர் ஒளிந்திருக்கின்ற இடத்தை காட்டிக் கொடுக்கும் அந்த அளவு கேவலம் அவர்களுக்கு இருக்கிறது கன்னியமானவர்களே. எனவே அவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட நபிமார்களுடைய பத்துஆ காலாகிய ஒரு சமூகம்தான் இந்த யூத சமூகம் என்பதை முதலாவது நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சரி, அல் மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீன், பைத்துல் மக்தீஸ் என்ன தொடர்பு? பலஸ்தீன் நாடு, பைத்துல் மக்தீஸ் அந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கின்ற அந்த ஊருடைய சிட்டியுடைய பெயர். அதை கூட அவர்கள் ஜெருசலம் என்று மாற்றினர், ஓர்ஷலீம். அவருடைய அபராணி பாசையிலே ஓர்ஷலீம் என்பார்கள், ஜெருசலம். பைத்துல் மக்தீஸ், அல் பைத்துல் முகத்தஸ், இரண்டு சொற்பிரயோகங்களும் முஸ்லீம்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே பாவிக்கப்படக்கூடிய பெயர்கள். அதை கூட அவர்கள் சேஞ்ச் பண்ணி ஓர்ஷலீம் என்கிறார்கள், அதை ஆங்கிலத்திலே இங்கிலீஷிலே ஜெருசலம் என்கிறார்கள். இரண்டும் ஒன்றுதான், இடத்துடைய பெயர், சிட்டியுடைய பெயர். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த மஸ்ஜிதுடைய பெயர். சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். கனிமருடைய அபூதர்களினுடைய ஆரம்பத்தில் நான் குர்ஆன் வசனத்தை ஓதினேன், ஒரு ஹதீஸை சொன்னேன். அந்த குர்ஆன் ஆயத்தை தான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன். அந்த அளவு எந்த அளவு அவர்களுடைய விரோதம், எந்த அளவு இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கும் அவர்கள் எலிமிகளாக செயல்படுவார்கள் என்பதைத்தான் சில உதாரணங்களை சொன்னேன். அவர்களை பற்றி ஒரு அறிமுகமாக உங்களுக்கு முன்வைத்தேன். இது நான் சொன்னது 1001, இன்னும் இருக்கிறது, எல்லாவற்றையும் உள்ளடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈமான்தாரிகளுக்கு பரம விரோதிகள் யூதர்கள். குர்ஆன் ஆயத் நான் ஓதிய குர்ஆன் ஆயத்துறை விளக்கம், பரம விரோதிகள் யூதர்கள். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்போடு நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தெனிவினான கிறிஸ்தவ சகோதரர்கள், அதையும் அல்லாஹ் சொல்கிறான். நசாராக்கள், தீவிரவானவர்கள், அதிலும் இவர்களுக்கு வாழ்பிடிக்கின்றவர்கள் அல்ல, இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. நடுநிலைமையாக இருக்க வேண்டிய எத்தனையோ உலகத்திலே புகழ்பெற்ற நாடுகள் கேவலம் வந்து இன்னும் அடி இன்னும் தாக்கு என்று சொல்லிவிட்டு போகின்ற ஒரு கேவலமான அநாகரிகமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். உலகத்தை ஆட்டி படைக்கிறோம், நாங்கள் தான் முன்னால் இருக்கிறோம் என்று பவரை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நாடுகள், சின்ன குழந்தைகள், பெண்கள், நோயாளிகள், வயோதிபர்கள், வாலிபர்கள் என்று ஒவ்வொரு மஸ்ஜித் அதான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது மஸ்ஜிதை தாக்குகின்ற அந்த அளவு கேவலமான இவர்களுக்கு பின்னால் அதைவிட கேவலமாக அவர்களை மோட்டிவேட் பண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால், யாரையும் நாம் நம்பி யாரிடமும் உதவி தேடி எந்த பயனும் கிடையாது, கண்டது கிடையாது. அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். அப்படி அந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஒரு ஹதீஸை சொன்னேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை நான் கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உலகத்திலே அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முதல் மஸ்ஜித் எது? சொன்னார்கள், மஸ்ஜித் ஹராம், காபத்துல்லாஹ். இரண்டாவது, அல் மஸ்ஜித் அக்ஸா, மஸ்ஜித் அக்ஸா. இரண்டுக்கும் மத்தியில் எவ்வளவு கேப் இருந்தது, காலம் எவ்வளவு, கால இடைவெளி 40 வருடங்கள். சரிகன இப்படி ஒரு ஹதீஸ். அடுத்ததாக மஸ்ஜித் அக்ஸா அந்த பூமியை பற்றி ஒரு பலவீனமான ஹதீஸ் தான். ஹதீஸுடைய தரம் பலவீனமான, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல. ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, யாராவது ஒருவர் மன் அராத ஐயம் துர சில் அர்தி புக்அத்தன் மின் புக்காயில் ஜன்னா அல் மின் பிகாயில் ஜன்னா ஃபல் யன்துர் இலல் மஸ்ஜித் அக்ஸா. ஹதீஸ் தரத்திலே பலவீனம் இருந்தாலும் அந்த கருத்து பல அறிவிப்பாளர் முறைகளிலே வந்திருக்கிறது. அந்த ஹதீசுடைய கருத்து தெரியுமா? உலகத்தில் பூமியில் யாராவது சுவர்க்கத்துடைய ஒரு லேண்டை, ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு துண்டை பார்க்க விரும்பினால் மஸ்ஜித் அக்ஸாவை பார்க்கட்டும். உலகத்திலே சுவர்க்கத்துடைய ஒரு பகுதி என்றால் அந்த ஷாம் தேசத்தில் இருக்கின்ற மஸ்ஜித் அக்ஸாவை பார்க்கட்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, யாராவது ஒருவருக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா விளங்குகின்ற டிஸ்டன்ஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா கண்ணுக்கு விளங்குகின்ற இடைவெளிக்குள் ஒரு சிறிய ஒரு லேண்ட், ஒரு சிறிய ஒரு நிலத்துண்டு, நம்முடைய விளங்குகின்ற பாசங்கள் ஒரு ரெண்டு பேச்சுகள், ஒரு ரெண்டு மூன்று பேச்சஸ் அந்த நிலம் கிடைத்து அவர் அங்கு குடியேறுவது அவருக்கு முழு துனியாவும் ஏனைய இடங்களில் கிடைப்பதை விட சிறந்தது. விளங்குகின்ற டிஸ்டன்ஸிலே அவர் வாழ்வது. இன்னும் ஒன்று, உங்களுக்கு போய் அங்கே தொழ முடியாதா, அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லையா? சொன்னார்கள், பங்களிப்பு எப்படி உங்களுடைய உதவிகளிலே நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும், அதில் எப்படி நீங்கள் கோஆபரேட் பண்ண வேண்டும் சொன்னார்கள். உங்களுக்கு அந்த காலத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அந்த முன்னே காலத்தில் ஒயில் ஊற்றித்தான் லாம்பு பத்த வைப்பார்கள், அந்த அந்த விளக்குக்கு அங்கே எரிக்கப்படுகின்ற லேம்புக்கு ஒயில் கொஞ்சம் சதக்கா செய்ய முடியுமா இருந்தால், ஹதியா செய்ய முடியுமா இருந்தால் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு நீங்கள் ஒயில் அனுப்புங்கள், பங்களிப்பு எல்லாம் என்ன முடியும். கனிமலை தூரத்தில் இருக்கிறோம், எந்த பங்களிப்பு நேரடியாக செய்ய முடியாது, மனதால் அங்கிருக்கின்றவர்களை நினைத்து பார்ப்போம். அங்கு ஷஹீதாகின்ற குழந்தைகளுடைய வயதில் எனக்கும் குழந்தை இருக்கிறது, அங்கு ஷஹீதாகின்ற ஒரு பெண் என்றால், ஒரு 3-4 குழந்தைகளுக்கு தாய் என்றால் எனக்கும் என்னுடைய தாய் போன்றுதான். அங்கே ஒரு ஒருவருடைய கணவர் என்றால் சகோதரிகள் நினைக்க வேண்டும், என்னுடைய கணவர் போன் நான் இழந்த ஒரு கவலை போன்றுதான் அந்த பெண்ணுக்கு அவருடைய கணவரை இழப்பது. மனைவி இழந்தால் இவருக்கு நான் என்னுடைய மனைவி இழக்கும் பொழுது வருகின்ற அந்த ஃபீலிங் தான் அங்கிருப்பவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, நாம் ஒரு விடயத்தை மனதில் உறுதி கொள்ள வேண்டும். இவர்களுடைய இரத்தம், இவர்களுடைய உறுப்புகள், இவர்களுடைய பசி, இவர்களுடைய தாகம், இவர்களுடைய தியாகம் அவர்களுடைய சொந்த எந்த பேசலான விடயங்களுக்கும் அல்ல, முழு உலக முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக. எப்படி இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக இந்த ஏசியிலே குளிரூட்டப்பட்ட இடத்திலே அமர்ந்து இந்த ஹுத்பாவை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வருவதே ஒரு சேலஞ்ச், அதே ஒரு போர் போன்றுதான். எத்தனையோ செக் பாயிண்ட்களை தாண்டி வர வேண்டும். சில இடங்களில் அடிபடும், சில இடங்களிலே மாஞ்ச் போடப்படும், சில இடங்களிலே விரட்டப்படும். மஸ்ஜித் அக்ஸாவிலே வந்து குறிப்பாக ரமலான் வந்துவிட்டால் இவர்களுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு வெறி பிடிக்கும் இவர்களுக்கு. ஏன், அவர்களுக்கு பயம். இந்த அமலுக்கு, இந்த இபாதத்துக்கு, இந்த ருக்குவுக்கு, இந்த சுஜூதுக்கு, இந்த துஆவுக்கு பயம். ஏன், பல நபிமார்களுடைய பத்துவாவினால் அவர்கள் பல டேமேஜ்களை சந்தித்தவர்கள். அவர்கள் இந்த துஆ என்ற ஆயுதம், அது ஏனைய ஆயுதங்களை விட அவர்களுக்கு பயம். இபாதத் செய்ய விடாமல் வேறென்ன இருக்கிறது? மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அல்லாஹ் வணங்க வர விடாமல் பாருங்கள், நம்முடைய காலங்களிலே விசேஷமான ஒரு ஒரு ஆக்ஷன் எடுப்பார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக. மஸ்ஜித் விட்டு அல்லாஹ் அப்துல்லா முஹிம்மன் மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வராமல் பிறரை தடுக்கக்கூடியவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், அவன் அநியாயம் செய்கிறான். மஸ்ஜிதுக்கு இபாதத் செய்ய விடாமல் தடுப்பது அநியாயம். இபாதத்தையே செய்ய விடாதவர்கள். இணை கண்ணியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு துவாவிலும் அவர்களை சேர்க்க வேண்டும், அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். உமரலையா சொல்கிறார்கள், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் ஒரு கழுதை குழியில், பாதை ரோட் சரியான முறையில் இல்லாமல் குன்றும் குழியுமாக இருக்கின்ற பொழுது ஒரு கழுதை அந்த குழியிலே விழுந்து அந்த கல்லுக்கு அகப்பட்டு இடறி விழுந்து ஒரு கழுதை செத்தாலும் அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பார். இந்த கழுதை கூட என்னுடைய ஆட்சிக்கு கீழே அநியாயம் செய்யப்படக்கூடாது, அதுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று ஆட்சி செய்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லாரும் தான் பெரும்பாலும் மௌத்தசிம் என்று சொல்லக்கூடியவர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கால் ஒரு பெண்மணிக்கு அநியாயம் நடந்ததற்காக, அதுவும் பெரும்பாலும் இந்த யூத இனம் தான் செய்தார்கள். அதற்காக அந்த உனக்கு எதிராக என்னுடைய நாட்டிலிருந்து அனுப்புவேன் ஒரு கூட்டத்தை, அவர்களுடைய வாகனம், குதிரை, முதலாவது குதிரை உன்னுடைய நாட்டிலும், அந்த வாகன பேரணியுடைய அந்த தொடர்பின் ஆக கடைசி வைக்கல் என்னுடைய நாட்டிலும் இருக்கும், என்னுடைய நாட்டிலிருந்து என்னுடைய நாடு வரைக்கும் நான் அனுப்புவேன் என்று அனுப்பினார்கள். ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருந்தால் அப்படித்தான் முன்னர் ஆட்சி செய்தார்கள். ஏதோ முஸ்லிம் நாடுகள் விழித்திருக்கிறார்கள், ஒன்று கூடினார்கள். சென்ற வார மஸ்ஜித் அக்ஸா மாஷால இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டென் சிச்சுவேஷனில் கூட, பதட்டமான சூழ்நிலையில் கூட மாஷால அமளி பாதத்தில் குறை கிடையாது. நாம் ஒரு திருமணத்துக்காக தொழுகை கலா செய்கிறோம், பிரயாணத்துக்காக தொழுகை கலா செய்கிறோம், ஃபங்க்ஷனுக்காக தொழுகை கலா செய்கிறோம், ஸ்போர்ட்ஸுக்காக தொழுகை கலா செய்கிறோம். அவர்களுக்கு மேலால் மிசைல்களும் என்ன ஆபத்துக்களும் பொம்களும் வெடிக்கின்ற பொழுது கூட அவர்கள் தொழுகையை விடாமல் இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு லெசன். சாதாரண மையத்து வீட்டிலேயே தொழுகை கலா செய்கின்ற அளவுக்கு நமக்கு தைரியம். ஒரு மையத்து வீட்டில் வைத்திருக்கிறோம், நாம மௌத்தாக போக நினைக்க வேண்டும். அந்த மையத்து வீட்டில் இருப்பவர்களை தொழாத காலம், மக்பராவுக்கு வந்து ஜனாசா தொழாத காலம். மக்பரா ஜனாத எல்லாவற்றிலும் பங்கெடுப்பது, அப்படியே மக்பராவில் தொழுகை நடக்கும் பொழுது அப்படியே யூடியூப் போட்டு மொபைல் போனிலே பேசிக் கொண்டிருப்பது, யூடியூப் பார்த்து கொண்டிருப்பது, பேஸ்புக் இண்டிக் கொண்டிருப்பது, அல்லது குரூப் சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பது. அங்கு சென்றாலும் சில தவறுகள் பாவங்கள் செய்கிறோம், அல்லது மூளை முடுக்கு தேடுவது, எங்கு எரித்து வாயிலை வைத்து உறிஞ்சலாம், புகைக்கலாம். மக்பராவிலேயே பாவங்கள் செய்கின்ற காலம். நம்முடைய நாம் எடுக்க வேண்டிய லெசன் தான், அவர்கள் அந்த ஆபத்தான மஸ்ஜிதுக்கு பம் போட்டாலும் அங்கு தொழுது கொண்டு ஷகீதாகுவோம். சின்ன சின்ன விடயங்களில் தொழுகையை கதா செய்கின்ற, தொழுகைக்கு பிந்தி வருகின்ற, ஜும்மாவுக்கு பிந்தி வருகின்ற அந்த பழக்கங்களை இன்றோடு விட்டு தௌபா செய்வோம். இது நமக்கு லெசன். அங்கிருக்கின்ற 3 வயது பிள்ளையுடைய ஈமான் இந்த 30 வயது 40 வயது 60 வயது 70 வயது நபரிடம் இல்லை. அந்த ஈமானை உருவாக்குவோம். கைவெட்டப்பட்டு கால்வெட்டப்பட்டு இடுப்பு அரை பொடியிலே அரைவாசி முக்காவாசி இருக்கிறது. அந்த பிள்ளை அந்த இரத்தத்தோடு அந்த கை இல்லாமல் அந்த அந்த கண் டேமேஜான நிலைமையில் களிமா சொல்லிக்கொண்டு ரூபு பெறுகின்ற காலம். களிமாவோடு ரூபு பிரிவதற்கு ட்ரை பண்ணுவோம். இதான் படிப்பினை. நம்மை மாற்றுவோம். நமக்கும் இப்படி ஒரு சோதனை வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம் வராமல் இருந்தது? நம்முடைய நாட்டில் இப்படியான ஆபத்துகள் ஏற்படவில்லையா? நம்முடைய நாட்டிலும் சில இடங்களை எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் இழக்கவில்லையா? யூதர்கள் மாத்திரம் வல்லதி நான் சிறக்கு நம்பர் 2 எனிமி முஸ்லிக்கீங்கள் சீர்க்கு வைக்கின்ற எல்லோரும் முஸ்லிம்களுக்கு எதிரி மூமிங்களுக்கு எதிரி. அந்த ஆயத்துடைய அடுத்த பாட்டு தயாராகும். தைரியம் பொறுமை ஈமான் கலந்த தைரியம் மூன்றாயிரம் சக்சஸ்ஃபுல்லுக்கு 3 கண்டிஷன் பொறுமை. பொறுமையிலே ஸ்ட்ராங்காக இருப்பது. சில பொறுமை இருக்கும், ஒரு கட்டத்திலே அது அப்படியே ஃபெயில் ஆகிவிடும். இல்லை, ஃபெயிலியர் ஆகின்ற பொறுமை அல்ல. என்ன நடந்தாலும் என்னுடைய போக்கஸ், என்னுடைய மிஷன், என்னுடைய இலக்கு, அந்த இலக்கை அடைந்துதான் இந்த இடத்திலிருந்து நான் ஓரமாகுவேன் என்பதுதான் முசாபரா, பொறுமையின் உச்சகட்டம். உங்களை எப்பொழுதுமே தீனுடைய நல்ல அல்லாஹ்வுடைய நல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான பணிகளில் உங்களை எப்பொழுதுமே நீங்கள் அதிலே ஜாயின் ஆக அதிலே நீங்கள் எப்பொழுதுமே உங்களை ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை முடியும். கனிமணி இறுதி கட்டமாக நான் வேண்டிக் கொள்கிறேன், நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய தாய்மார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் போன்று ஈமான்தாரிகளாக மாற வேண்டும். பாருங்க, அந்த சூழலிலும் அந்த பதட்டமான சூழலிலும் ஒரு பெண்ணை காட்ட முடியுமா? இஸ்லாமிய ஆடை இல்லாமல், ஷோல் இல்லாமல், அபாயா இல்லாமல், அரைகுறை ஆடையோடு அந்த ஃபீல்டுக்கு வந்ததை ஒரு சகோதரரை காட்ட முடியுமா? ஷோத்தோடு ஈமான் இருந்தான். சின்ன சின்ன விடயங்களுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டுகிறோம், ட்ரெஸ்ஸை மாற்றுகிறோம், ஹேர்ஸ்டைலை மாற்றுகிறோம். கல்யாண வீட்டிலே ஒரு கோலம், மையத்து வீட்டில் ஒரு கோலம், மஸ்ஜிதிலே ஒரு கோலம், நாட்டிலே ஒரு கோலம், பிளைட்டிலே ஒரு கோலம். இதுதான் படிப்பினை. அந்த சிச்சுவேஷனிலும் இஸ்லாமிய ஆடை ட்ரெஸ் கோடை அவர்கள் விடவில்லை. நானும் விட மாட்டேன், எந்த சோதனை வந்தாலும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை காட்ட பயப்பட மாட்டேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயந்து நான் உங்களை போன்றென்று அவர்களை போன்று நான் அச்சாராக மாற மாட்டேன். அச்சார்கள் இருக்கின்ற ஈட்டம்பலம் என்றால் ஈட்டம்பலம் மாத்திரம் தான். அச்சார்கள் பல ஐட்டங்கள் இருக்கும், அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு பொருள், எல்லாமே கலந்ததுக்கு பேர் இல்லாமலாகிறது, அது அழிகிறது. அச்சாறு லெசன் இதுதான். துஆ கண்ணீர் வடிப்போம், அவர்களுக்கான அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், முழு உலக முஸ்லீம்களையும் நம்முடைய துஆக்களை சேர்த்துக் கொள்வோம், ஒற்றுமையாகுவோம். அவருடைய ஒற்றுமை தான் வெற்றிக்கு காரணம். வரலாற்று இதுதான் உண்மை. இதுவரைக்கும் நடந்த மோதல்கள் வரலாற்றை தான் சொல்கிறேன். இதுவரைக்கும் நடந்த மோதல்களிலே ஒரு ஊர் மக்கள், அதிலும் குறிப்பாக சில நபர்கள், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான, அவ்வளவு வளமான, அவ்வளவு உலக அடிப்படையில் எல்லா விதமான ஏற்பாடுகள் எல்லா டெக்னாலஜியையும் வைத்திருக்கின்றவர்களுக்கு பாரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள். அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் இன்று வரைக்கும் வெறி பிடித்திருக்கிறது அவர்களுக்கு. சேதம் அதிகம், டேமேஜ் அதிகம், இன்ஜர்ட் அதிகம், அவர்கள் இழந்தல் அதிகம், எஃபெக்ட் அதிகம். இதுதான் உண்மை. மீடியாக்கள் சிலதை உண்மை சொல்லும், அந்த மீடியாக்களுக்கும் உண்மை சொல்ல கிடைப்பது கொஞ்சம்தான், எல்லாமே பொய் தான். இனி அவர்களுக்கு தான் இந்த முறை சேதம் அதிகம் என்ற மன ஆறுதலையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது நமக்கு தெரியும், கடந்த கால வரலாற்றிலே பெரும் பெரும் எண்ணிக்கை உள்ளவர்களை ஈமானிய சிறு அளவில் இருக்கின்றவர்கள் எப்படி முடித்து கட்டினார்கள் என்பதை நாம், அது வரலாறு, அது யாரை வந்தாலும் அதை அழிக்க முடியாது, கலட்ட முடியாது, எடிட் பண்ண முடியாது, எதையுமே அதனோடு எட் பண்ணவும் முடியாது. எனவே அது போன்ற நிகழ்வை சமகாலத்தில் நவீன யுகத்திலும் நம்முடைய ஈமானிய சகோதரர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்ற மன ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே படிப்பினை பெறுவோம், நம்மை மாற்றுவோம், நாமும் ஈமான்தாரிகளாக மாறுவோம், இஸ்லாத்தை வளர்ப்போம், இஸ்லாத்தை வாழ வைப்போம், இஸ்லாத்துடைய அடையாளங்களை அழிக்காமல் அதை வெளிப்படுத்துவோம், மறைக்காமல் அதை வெளிக்கொணர்வோம். நான் ஒரு முஸ்லிம் என்பதை தைரியமாக எங்கும் யாருக்கு முன்னாலும் காத்து வளர்த்து தைரியத்தை வளர்த்துக் கொள்வோம் என்ற இரண்டு பாடங்கள். நான் ஒரு முஸ்லீம், எங்கும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு மூமின், ஈமானை எங்கும் இழக்க மாட்டேன். என்னுடைய கை போகலாம், கால் போகலாம், இடுப்புக்கு கீழே போகலாம், கலிமாவோடு நான் சகீதாகுவேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படிப்பினை நமக்கு வழங்கி அவர்களை போன்ற, அந்த சிறுவர்களை போன்ற ஈமானை நம்முடைய சிறுவர்களுக்கும், அந்த தாய்மார்களை பெண்களை போன்ற ஈமானை நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும், அங்கிருக்கின்ற மூத்தவர்களுடைய ஈமானை நம்முடைய மூத்த சகோதரர்களுக்கும், வாலிபர்களுடைய ஈமானை நம்முடைய வாலிபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ உண்மையான இஸ்லாத்தை தருவாயாக, ஈமானிய வாழ்க்கையை தருவாயாக, இஸ்லாத்துடைய ஈமானுடைய உண்மையான தைரியத்தை தருவாயாக, சோதனைகளில் பொறுமையை தருவாயாக, அதன் மூலம் வெற்றியை தருவாயாக, இஸ்லாத்திய முஸ்லீம்களை பற்றி நம் மூலம் மற்றவர்களுக்கு கண்ணியம் ஏற்படுகின்ற அளவுக்கு நம்மை வாழ வைப்பாயாக. யாழ இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை பேண வைப்பாயாக, இஸ்லாமிய ஆடைகளை கண்ணியமாக அணிய வைப்பாயாக, இஸ்லாத்துடைய அடையாளங்களை பெருமையோடு தைரியத்தோடு வெளிப்படுத்த வைப்பாயாக. எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துக்கு எதிராக நம்மை செயல்பட வைத்து விடாதையா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமலாக நம்மை பாவித்து விடாதையா அல்லாஹ். இஸ்லாத்திய முஸ்லீம்களையும் நம் மூலம் உயர்த்தி விடுவாயாக. யாழ குறிப்பாக அந்த பலஸ்தீன் சகோதரர்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த கஸாவில் இருக்கக்கூடிய அந்த தியாகிகளுக்கு உதவி செய்வாயாக, அவர்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுப்பாயாக, அவர்கள் மூலம் எதிரிகளை அடக்குவாயாக, எதிரிகளுக்கு இன்னும் சேதங்களை அதிகப்படுத்துவாயாக. அந்த யகூதிகளை நீ சபித்திருக்கிறாயா அல்லாஹ், கேவலமான முறைகளை குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறாயா அல்லாஹ். அந்த கேவலமான தன்மைகளை, அவருடைய உண்மை நிலைமைகளை உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் நீ தெரியப்படுத்துவாயாக, அவருடைய நயவஞ்சகத்தை தெரியப்படுத்துவாயாக, அவருடைய தீய குணத்தை தெளிவுபடுத்துவாயாக, அவருடைய அந்த திட்டம் தேட்டுகின்ற தன்மையை தெளிவுபடுத்துவாயாக, சதிமோசத்தை தெளிவுபடுத்துவாயாக, மற்றவர்களுக்கு குழிவட்டுகின்ற தன்மையை தெளிவுபடுத்துவாயாக, அவர்கள் எப்பொழுதும் யாருடன் நடந்து நடக்க மாட்டார் என்ற வரலாற்றை உலகத்தில் நீ உறுதிப்படுத்துவாயாக. அதற்கு இந்த நிகழ்வை நீ காரணமாக்குவாயாக. எத்தனையோ சிறுவர்கள் உயிர்த்தியாய்களாக மாறுகிறார்கள் யா அல்லாஹ். பால் அருந்த வேண்டிய குழந்தைகள் இரத்தம் சிந்துகின்ற காலம் யா அல்லாஹ். யாழ கற்பிணி தாய்மார்கள் அந்த கர்ப்பத்தோடு சகிதாகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சிறுவர்கள் குழந்தைகளை பார்த்து சகிக்க முடியவில்லை யா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். ஒன்று இந்த நிலைமை இல்லாமலாக்கி நிறுத்துவது கயிறங்கள் நிறுத்தி விடுவாயாக. இல்லாவிட்டால் யூதர்களுக்கு அழிவுக்கு காரணம் என்றால் அதை அழிவுக்கு காரணமாக்குவாயாக. அவர்களை அங்கிங்கு ஓடி சிதற வைப்பாயாக. அவருடைய ஒற்றுமையை கெடுப்பாயாக, தைரியத்தை குறைப்பாயாக, அவருடைய சாதனங்களை செயலிக்க வைப்பாயாக. அதனால் ஏற்படுகின்ற அத்தாக்கங்களை நீ குறைத்து முஸ்லீம்களுடைய தாக்குதல் மூலம் வெறும் தாக்கங்களை ஏற்படுத்துவாயாக, அச்சத்தை உண்டு பண்ணுவாயாக. நீ குர்ஆனிலே சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், அவர்கள் பயந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ், அவர்கள் கோழைகள் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ். அந்த கோழைத்தனத்தை உலகத்துக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டுவாயாக. அவர்களுக்கு இன்னும் ஈமானை, முஸ்லீம்களுக்கு இன்னும் ஈமானை, இஸ்லாத்தை அதிகப்படுத்துவாயாக. அவருடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லீம்களுக்குரிய சொத்தாக மாற்றி தருவாயாக. எந்த நேரத்திலும் முஸ்லீம்கள் சென்று இபாதத் செய்வதற்கு அது திறந்த ஒரு மஸ்ஜிதாக ஆக்குவாயாக. யாருடைய கடுபிடிகளையும் அங்கு இல்லாமல் ஆக்குவாயாக. நமக்கும் அந்த மஸ்ஜிதுக்கு சென்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, அந்த நாட்டை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக, அந்த ஹரம் ஷரீஃபிலே தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
2: நேர்கள் இதுவரை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இன்றைய ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது மஸ்ஜிதுல் அக்ஸாவும் யூதர்களின் இழிவும் என்ற தலைப்பிலான சிறப்பு மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆஷிக் அப்துல் ஹசன் ரசாதி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது கொழும்பு ஆறு மயூரா பிளேஸில் அமைந்திருக்கின்ற முஹைதீன் ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து கிடைக்கப்பெற்றிருந்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றேன்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் அநேக மாணவர்களுக்கு பள்ளிக்கு செல்கின்ற பழக்கம் இல்லாமல் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு போகக்கூடிய பழக்கம் இருக்குமோ அது அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கு சமம் என்பதாக சொன்னார்கள். ஆகையால் இறை இல்லங்களுக்கு அதிகமாக செல்வோம், இறை இல்லங்களில் அமர்ந்து அதிகமாக இபாதத்துகளை செய்வோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரான்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியிலும் உங்கள் முதல் தர இணைய வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத 24 மணி நேர சிறப்பு ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த குத்துபா பிரசங்கமானது கொழும்பு 3 கொள்ளிப்பிட்டி பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் உமர் இனாமி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ஃபலா உதுவான இல்லா அலல் ஜாலிமீன் الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه صدق رسول الله صلى الله عليه وسلم فهلنيتم அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், ஸஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹுவினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன் முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய கால சொற்ப கால வாழ்க்கையுடைய அவகாசத்தை தந்து அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் பலரையும் சந்திக்கிறோம். பலருடைய சந்திப்புக்காக பல விதத்திலே தயாராகிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப, ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளுக்கு ஏற்ப, இவ்வளோ பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை சந்திப்பதாக இருந்தால் அதற்காக நிறைய நாம் தயாராகுகிறோம். அதற்கென்று வித்தியாசமான ஆடைகள், அதற்கென்று வித்தியாசமான வாகனங்கள், அதற்கென்று வித்தியாசமான பேச்சுவார்த்தைகளுடைய அமைப்புகள், டாக்குமெண்ட்ஸ் என்று பல ஏற்பாடுகளையும் நாம் செய்து எம்முடைய சந்திப்பை சந்தோஷமானதாக ஆக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய கடைசி ஆயத், குர்ஆனுடைய முதலாவது ஆயத்தை பத்தி கேட்டா எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. குர்ஆனுடைய கடைசி ஆயத், மனிதர்களே, அல்லாஹ்வே ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகூ யௌமா, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளையிலே துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீட்டப்பட போகிறீர்கள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். மிக உயர்ந்தவன் உலகத்திலே மனிதர்களை சந்திப்பதை போன்று அல்ல, மனிதர்களை ஏமாற்றலாம், மனிதர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பாவிக்கலாம், மனிதர்களுடைய சந்திப்பிலே எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் யாரையும் மடக்கலாம், மனிதர்களுக்கு எங்களுடைய வெளித்தோற்றங்களை அழகாக காட்டலாம். அவனுக்கு அப்படி செய்ய முடியாது. அவன் எல்லா அந்தரங்கங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான், ஒவ்வொருவர்களுடைய அந்தரங்க நிலைமைகளை அறிந்திருக்கிறான். அவன் அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவன் கேட்கிறான் குர்ஆன்ல, மனிதனுக்கு தெரியாதா அவன் அல்லாஹ் மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறான், உள்ளங்களில் ஊசலாடக்கூடியதை அறிந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய ரகசியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான், மிகவும் மறைவானவைகளையும் அறிந்து வைத்திருக்கிறான், மிகவும் மறைவானவைகளையும் அறிந்து

நான் என்று சொன்னால், ஆகு என்று சொன்னால் உலகமே ஆகிவிடும். உலகத்திலே அவனை மீறி ஒன்றும் நடக்க மாட்டாது. அவன் ஒருவன், அவன் ஒருவன், அவனுக்கு இணையாக துணையாக யாரும் கிடையாது. அவனுக்கு சரிசமமாக, ஈக்குவலாக, சமத்துவமாக உலகத்திலே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ், அவன் உயர்ந்த சிறந்தவன். அந்த அல்லாஹ் நாடியதை செய்து கொண்டிருக்கிறான், நாடக்கூடியதை, விரும்பக்கூடியதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நாள், சந்திக்க வேண்டிய ஒரு நாள் எங்கள் எல்லாத்துக்கும் முன்னால காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாளையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். உலகத்திலே இருந்து பிரியக்கூடிய அடியார்கள், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள் ரெண்டில் ஒரு விதத்தில் தான் சந்திக்கிறார்கள். ஒரு கூட்டம் சூஉல் காதிமா என்று சொல்லக்கூடிய கெட்ட முடிவை எடுத்துக்கொண்டு உலகத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். அவர்களுடைய மரணத்தின் மூலமாக உலகத்திலே மனிதர்களுக்கு சந்தோஷம், உலகத்திலே ஊர்களுக்கு சந்தோஷம், உலகத்துடைய மிருகங்களுக்கு, மரம் மட்டைகளுக்கு சந்தோஷம். உலகத்திலே நாசகரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தவன் அல்லாஹ்விடத்திலே அவன் மரணித்து போவது உலகத்துக்கு ஓய்வு கிடைக்கின்றது. மேலான சகோதரர்களே, இன்னும் ஒரு மவுத் இருக்கிறது, அதுதான் அப்படிப்பட்ட அந்த நல்ல மௌத்தை தருவாயாக. சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கும் நாள் சந்தோஷமான நாள், சிரித்த முகத்துடன் போக வேண்டும். நல்ல நிலைமையிலே கஃபன் புடவையிலே சுத்தப்பட வேண்டும். எங்களுடைய கபிரஸ்தானை மனமானதாக, பன்னீரை கொண்டு, கஸ்தூரியை கொண்டு, அத்தரை கொண்டு மனமானதாக அல்ல, அது வெளிரங்கத்தில் மக்கள் செய்யக்கூடிய விடயங்கள். எங்களுடைய கஃபன் துணிகளுக்காக நறுமணம் பூசுவார்கள். இல்ல சகோதரர்களே, எங்களுடைய கபிரு மனமாக வேண்டும், எங்களுடைய அல்லாஹ்வுடைய சந்திப்பு சந்தோஷமாக வேண்டும். அல்லாஹ்வை பார்த்து சிரிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களுடன் சிரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மௌத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே அந்த மௌத்துக்காக தயாராக வேண்டும். ஒவ்வொருவருடைய அடி உள்ளத்தில் வரணும், படைச்ச அல்லாஹ் அவனை சந்திக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தயாராகுவதற்காக கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் ரமபான். ரமபானுடைய முதலாவது ஜும்ஆவுடைய கடமையிலே, ஜும்ஆவுடைய நாளையிலே, ஜும்ஆவுடைய அமர்விலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அன்பின் இனிய சகோதரர்களே, அன்பிற்குரிய வாலிபர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரமபானாக தந்திருக்கிறான். ரமபானுடைய மாதம் இருக்கிறது, ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய மாதம். இந்த மாதத்தை கடந்து செல்லலாம், இந்த மாதத்திலே ஒன்றிருக்கிறது, இந்த மாதத்தை கடந்து செல்லலாம், இன்னொன்று இருக்கிறது. இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய நலவுகளை, ஹைர்களை, பரகாத்துகளை, அன்வாறுகளை எடுத்து செல்லலாம். மாதத்தை கடந்து செல்லக்கூடியவர்களாக மாறக்கூடாது. மாதத்திலே இருக்கக்கூடிய, இந்த ரமபானிலே இருக்கக்கூடிய ஹைர் நலவுகளை எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பகலையுடைய நோன்பு. மேலானவர்களே, ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் பசியோடு, தாகத்தோடு இருந்து உடல் பசியை அனுபவிக்க வேண்டும், பசியை ருசிக்க வேண்டும், பசியை இந்த உடம்பு அனுபவிக்க வேண்டும். மேலானவர்களே, அந்த பசியின் மூலம் எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு விதமான தர்பியத்து உண்டாகுகிறது. மேலானவர்களே, உடலை பசியிலே போட்டு மாத்திரம் போதாது. வெறுமனே உடலை பசியிலே போடக்கூடிய மாதம் அல்ல ரமபான். மாற்றமாக இந்த ரமபானுக்கன்று விசேஷமான சில அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அதுதான் மேலான சகோதரர்களே, எப்படி பகல் தினங்களிலே நாம் நோன்பு நோட்கின்றோமோ, பகலிலே பசியிலே உடம்பை போடுகின்றோமோ, அதே மாதிரிதான் இரவுடைய நேரங்களை தராவீஹுடைய தொழுகையிலே, கயாமுல் லைலுடைய தொழுகையிலே, இது வெறுமனே ஆரம்ப
அஞ்சு பத்து நோன்புக்கு தொழுகிறதுக்காக தரப்பட்டது அல்ல தராவீஹ். மேலானவர்களே, அந்த தராவீஹுடைய தொழுகைகளை, இறுதி பத்திலே தொழப்படக்கூடிய கயாமுல் லைலுடைய தொழுகைகளை, ஏனைய காலங்களிலே இரா வணக்கங்களை இஸ்லாம் என்கிற ஷரீஅத் எங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, இரவு நேரங்களை நின்று வணங்குவதிலே செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த நிற்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கால்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம்

0: பொறுமையாக வைத்து செய்யக்கூடிய இபாதத் பெரிய தர்பியத்தை எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு உண்டாக்கும். மேலானவர்களே, மூணாவது விசேஷமான ஒரு அமல் தான் ரமதானுடைய மாசத்துல மேலானவர்களே, குர்ஆன் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, குர்ஆனுடையவர்களாக மாறுவது, குர்ஆனுக்காக நேரம் கொடுப்பது, குர்ஆனை கேட்பது, குர்ஆனை செவிமடிப்பதும் இபாதத். குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலே ஓதியும் இருக்கிறார்கள், ஓதுவதை கேட்டும் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரும் ஒரு சொத்தாக தந்திருக்கிறான், மிகப்பெரும் ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். இந்த குர்ஆனுடையவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆன் ஒவ்வொருவருக்கும் குர்ஆனிலே உள்ளம் லைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன ஓதல்லையான்னு கேட்க இல்ல, குர்ஆனுக்காக நீங்க நேரம் கொடுக்கலையான்னு கேட்க இல்ல. அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அஃலா யதத்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? குர்ஆனுடைய ஆயாத்துகளை எடுத்து, ஆச்சரியமான குர்ஆன், குர்ஆனுக்காக யார நேரம் கொடுப்பாங்களோ. மேலானவர்களே, ஹாஃபிதாக இருக்கணும் என்ற கட்டாயப்பாடு கிடையாது, மதரசால இருக்கணும் என்ற கட்டாயப்பாடு கிடையாது. குர்ஆனுடன் நேரம் கழிய வேண்டும், குர்ஆனுக்காக நேரம் கொடுக்க வேண்டும், குர்ஆனுக்காக செலவழிக்க வேண்டும், குர்ஆனை என்னுடைய அடிப்படையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆனை வைத்து வாழ வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனுடையவர்களை நேசிக்க வேண்டும், குர்ஆனுடையவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். மேலானவர்களே, ஆச்சரியமான குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? ஒவ்வொரு ஆயத்தை பார்த்து, குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து, மொழிபெயர்ப்பை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், ஏன் ரப்பு அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஆச்சரியமான புத்திமதிகளை சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனோட இணைக்கணும். யாருக்கு குர்ஆன் ஓத தெரியாதோ, தெரியா தெரியாண்டே காலம் கழிக்க கூடாது. மேலானவர்களே, எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் குர்ஆன் ஓத தெரியாது. சகோதரர்களே, குர்ஆன் ஓத தெரியா தெரியாண்டு காலம் கழிக்க கூடாது. இன்றைக்கு நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு மத்தியிலே நிறைய ஹாஃபிபாக்கள், நிறைய காரியாக்கள். அல்ஹம்துலில்லா, எங்களோட நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரும் சொத்து அல்லாஹ் தந்திருக்கிறான். மேலானவர்களே, அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து நேரம் காலம் கொடுத்து ஒதுக்கி அவர்களிடத்திலே போய் கால் மடித்து கண்ணியம் செலுத்தி குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை கிட்ட போய் உட்கார்ந்து கால் மடிச்சு உட்கார்ந்து கண்ணியம் கொடுத்து படிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் குர்ஆன். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இந்த குர்ஆனுக்காக நேரம் கொடுத்து, யாரு குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆனை எடுங்க, அல்லாஹ் கிட்ட கெஞ்சுங்க, யா அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓத தெரியா, யா அல்லாஹ் உன்ட கலாம் நெஞ்சோட சேர்த்துக்கோங்க, கண்ணோட வச்சு முத்தமிடுங்க. குர்ஆன வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால எப்படியா படிக்கணும் என்ற உறுதிமானத்தை வாழ்க்கையில உண்டாக்கிக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனின் மூலம் ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. குர்ஆனின் மூலம் வாழ்க்கை பெரிய தர்பியத்துக்குரியதாக மாறும். தொழுகைகளுக்கு முன்னால் உள்ள நேரங்கள்ல ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் முன்கூட்டியே சஃப்புகள்ல வந்து உட்காரலாம், குர்ஆன ஓதலாம். தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கலாம். வீடுகளிலே பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் இஃப்தாருக்கும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. Stay tuned to Muslim Vanuli.
1: www.muslimvanuli.com.
2: Allahumma salli ala Muhammad.
0: Ungal Muslim Vanuliyil Visheda Jumma Kutuba Prasangam.
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹ் من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكره واصيلا صدق الله مولانا العظيم غني تركري الله من الديارين موسى عليه السلام அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, உனக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டான். அல்லாஹ் சொன்னான், தத்குருனி வலா தன்சானி, என்னை மறக்காமல் எப்போதும் திக்ரு செய்து கொண்டே இருப்பீராக, அதுதான் எனக்கு பிடித்தமான வணக்கம். மீண்டும் கேட்டார்கள், உன் அடியார்களில் உனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்று கேட்டான். அல்லாஹ் அதற்கும் சொன்னான், என்னை அதிகமாக யார் திக்ரு செய்கிறார்களோ அவர்களே எனக்கு பிடித்தமான அடியார்கள் என்று சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை திக்ரின் பக்கம் அதிகம் அதிகம் ஆர்வமொட்டி கொண்டு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாங்க. போர்க்களம் எவ்வளவு கடுமையானது என்பது உங்களுக்கு தெரியும். போரிலிருந்து தோழர்கள் திரும்புகிற போது காயங்கள் பட்டு பல இரவுகள் தூங்காமல் எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்க இல்லையா? அந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும்போது கூட ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடம் அங்கே ஒரு மலை இருக்கிறது, இதோ இந்த மலை ஜும்தான்கிற மலை, இங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் சொன்னாங்க. சபக்கல் முஃபர்ரிதூன்னு சொன்னாங்க, முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. முஃபர்ரிதீன்கள் யார் என்று கேட்டபோது சொன்னாங்க, அவர்கள்தான் அல்லாஹுடைய திக்ரிலே மூழ்கி போனவர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய திக்ரில் மூழ்கி போனவர்கள், அதாவது எந்நேரமும் திக்ரு தான், அந்த திக்ரிலேயே மூழ்கி இருப்பாங்க. தனியாக இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் திக்ரிலே மூழ்கி இருப்பவர்கள் தான் முந்திவிட்ட முஃபர்ரிதீன்கள் என்று சொன்னாங்க. நாம் எத்தனையோ அமல்கள் செய்கிறோம், தொழுகையாளிகளில் சிறந்தவர்கள் யார், நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார், ஜக்காத்து கொடுக்குறவங்கள சிறந்தவங்க யாரு, இப்படி ஒரு கேள்வி சஹாபாக்கள் கேட்டாங்க. அவங்க அந்த மாதிரி கேள்வி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஒரு முறை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், போருக்கு சென்றவர்களில் சிறந்தவர்கள் யார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போருக்கு சென்றவர்களிலும் திக்ரு செய்பவர்கள் தான் சிறந்தவர்கள். கேட்டாங்க, நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார். ஏன்னா நம்மில் சிலர் ரமலான் வரவு இருக்கிறது, கடமையான நோன்பு, ராத்திரியான தராவி, அவ்வளோதான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா வணக்கமும் கிடையாது.
1: சொன்னாங்க. நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார்? அதிகம் திக்ர் செய்பவர்கள் தான். தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவர்களில் சிறந்தவர்கள் யார்? சொன்னாங்க, அக்சருஹும் திக்ரன். இதே தான் ஜக்காத்து கொடுக்குற மக்கள், ஹஜ்ஜு செய்கிற மக்கள், இவங்க எல்லாத்திலையுமே திக்ரு செய்பவர்கள் தான். ஹஜ்ஜுக்கு போனார், எவ்வளவு அதிகம் திக்ரு செய்தாரோ அவர் தான் சிறந்தவர். அப்போ எல்லா வணக்கங்களையும் அலங்கரிப்பது திக்ரு தான். ஒரு அடியான் திக்ரு செய்வது என்பது அவ்வளோ உன்னதே நல்ல. உலமாக்கள் சொல்லுவாங்க, மூன்று அமல்களை அழகாக விவரிப்பாங்க. தௌபா இஸ்திக்ஃபார் செய்வது என்பது அழுக்கான ஆடையை கழுவுற மாதிரி. நம்ம யாரையாவது சந்திக்க போகணும்னா என்ன செய்வோம்? அழுக்க போக மாட்டோம், நல்ல கழுவி சுத்தமான ஆடையை உடுத்துவோம் இல்லையா. அழுக்கான ஆடையை கழுவுற மாதிரி தௌபா இஸ்திக்ஃபார். அடுத்து நாம் என்ன செய்வோம்? ஒரு இடத்துக்கு போகணும்னா அலங்கரிப்போம், நறுமணம் பூசுவோம். அதே மாதிரி தான் தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டா சுத்தமாயிட்டீங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறினால் உங்களை அலங்கரித்து கொண்டீர்கள், சுத்தமாயிட்டீங்க, அலங்கரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் திக்ரு செஞ்சால் அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தௌபா இஸ்திக்ஃபார் என்பது உங்களை கழுவுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுவது என்பது உங்களை அலங்கரிப்பது. அதற்கு பிறகு நீங்கள் திக்ரு செய்வது என்பது அல்லாஹ்வை சந்திப்பது என்பதாக உலமாக்கள் அழகான விளக்கம் கொடுத்தான். யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு சிரித்து கொண்டே செல்வாங்க. எல்லாருமே சிரிச்சுட்டு போவாங்களா? இல்லை, சொர்க்கத்துக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் பலருக்கும் பலவிதமான நிலைகள் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை. அதில் அதிகமாக யார் திக்ரு செய்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு சிரித்து கொண்டு போவதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் மேராஜுக்கு சென்றிருந்த இரவில் சொர்க்க நரக காட்சிகளில் பல காட்சிகளை பார்த்தாங்க. அதில் நான் ஒரு காட்சியை பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய ஒலியில் இருக்கிறார். அர்ஷுடைய ஒலியில் ஒரு ஆள் இருக்கிறார். என்ன, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய ஒலியில் நிற்கிற அளவுக்கு உயர்ந்த மனிதரா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நினச்சாங்க இவர் மலக்காக இருப்பாரோ என்று கேட்டாங்க. இல்லை, இவர் மலக்கு இல்லை. ஒருவேளை இவர் நபியாக இருப்பாரோ என்று கேட்டாங்க. இல்லை, இவர் நபியும் இல்லை. பிறகு யார் என்று கேட்டபோது இவரிடம் மூன்று பண்புகள் இருந்தது. ஒன்று, அவருடைய நாவு எப்போதும் திக்ரில் திளைத்திருந்தது, எப்போதுக்கு தான். ரெண்டாவது, அவருடைய இதயம் எப்போதும் பள்ளியை நோக்கி தான் இருந்துச்சு. வெளியில் இருப்பாது, எப்போ பள்ளிக்கு வருவோம், பள்ளி தான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம். மூன்றாவது, அவருடைய பெற்றோர்கள் பிறரால் திட்டப்படுவதற்கு அவர் காரணமானதில்லை. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பெற்றோர்களை திட்டுவாங்க, அவர் அந்த மாதிரி நடக்கலை. இப்போ பாருங்கள், இதில் முதல் அமல் எதை சொல்கிறாங்க, அவர் எப்போதும் திக்ரில் இருந்தார். அந்த திக்ர் செய்த மனிதர் தான் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் இருப்பதாக சொல்லப்படுது. அருமையானவர்களே, இப்படி எவ்வளவோ ஹதீஸுகள் நம்மை உணர்த்துகிறது. நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யலைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நிஃபாக்குடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அர்த்தம். நயவஞ்சகத்தனம் என்பது கொள்கை ரீதியான நயவஞ்சகத்தனமும் இருக்கிறது. அறிஞர்கள் பிரிப்பாங்க, கொள்கை நயவஞ்சகத்தனம், அது பெருமானார் காலத்தில் உள்ளத்தில் இறை மறுப்பை வெளியில் முஸ்லீமாக காட்டிக்கொண்டவர்கள், கொள்கை நயவஞ்சகத்தனம். இன்னொன்று இருக்கிறது செயல் நயவஞ்சகத்தனம். அந்த செயல் நயவஞ்சகத்தனத்துக்கு அடையாளங்கள் நிறைய இருக்குது. அதில் எத்தனை குணம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் நிஃபாக்க நெருங்கி இருக்கிறோம் அல்லது தள்ளி இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த செயல் நஞ்ச நயவஞ்சகத்தனத்தில் ஒன்று என்ன, முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டாங்க. லா யத்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அப்போ கம்மியாக திக்ர் செய்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட நிஃபாக் இருக்குன்னு அர்த்தம். கம்மியாக திக்ர் செய்கிறீங்கன்னா, சூரத்துல் முனாஃபிக்கூன் என்று குரானில் ஒரு சூரா இருக்குது. அதில் முனாஃபிக்குகள் பெருமானாரிடம் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடக்கத்திலிருந்து விவரிக்கிறான். இதா ஜா அக்கல் முனாஃபிக்கூன், முனாஃபிக்குகள் உங்கள்கிட்ட வந்தால் எப்படி நடக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால் நயவஞ்சகர்கள் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத விவரிச்சுட்டு வந்துட்டு அந்த சூராவை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் ஒலா அவுலாதுக்கும் அனுதிக்கரில்லா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தடுத்து விட வேண்டாம். முனாஃபிகீன்கள் என்ற சூராவில் அல்லாஹ் திக்ரை கொண்டு தான் கடைசியாக முடிக்கிறான். அப்படியானால் திக்ருக்கும் நிஃபாக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. உங்கள்கிட்ட திக்ர் அதிகமாக இருந்தால் நயவஞ்சகத்தனம் இல்லைன்னு அர்த்தம், திக்ரு கம்மியாக இருந்தால் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ நான் சொல்லுவேன் கடைசியில் எப்படியெல்லாம் நம்முடைய திக்ருகள் அமைந்திருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு குறிப்பை நான் கடைசியில் சொல்லுவேன். ஆக அருமையானவர்களே, அப்போ முனாஃபிக்குகளுடைய குணத்திலிருந்து நாம் தள்ளி இருக்கிறோன்னு சொன்னால் திக்ரு அதிகமாக இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் திக்ருகள் வந்து கணக்கு வழக்கில் நாம் திக்ர, நம்மை போன்று அல்ல. குரான் ஓதுவாங்க, குரானும் ஒரு திக்ரு தான். காலிது பின் மஅதான் என்ற ஒரு சஹாபி, காலிது பின் மஅதான் என்கிற ஒரு பெரியவர், அவங்க ஒரு நாளைக்கு குரான் ஓதுவதல்லாமல் 40,000 தஸ்பீஹ் செய்வாங்க. அவங்க இறந்து அவங்கள குளிப்பாட்டுவதற்காக மக்கள் தயாகிற போதும் அவங்களுடைய ஆள்காட்டி விரல் மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அசைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இப்படியான அற்புதங்களை காட்டுவான். அதிகமாக திக்ர் செய்கிறவங்களுக்கு வேறு வார்த்தை கூட வராதான். ஒரு கிதாபில் அழகான ஒரு சம்பவத்தை எழுதுகிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒருமையில் தௌஹீதில் ரொம்ப ரொம்ப இன்பம் அடைஞ்சதுனால அவங்கள சுடுமணலில் கிடத்தி கொடுமைப்படுத்தும் போதும் அஹத் அஹத்னே சொன்னான் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ மக்கா முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, ஒரே ஒரு தடவை லாத்து உஸ்தான் சொல்லப்பா, உன்னை விட்டுறோம், லாத்து உஸ்தான் சொல்ல அவங்களுடைய கடவுள்கள் விட்டுறோன்னு சொல்லி பிலால் சொன்னாங்களா, என் வாயில் லாத்து உஸ்தான் வர மறுக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையே வரமாட்டிருக்குதுன்னு சொன்னான். உண்மையும் அதுதான். அப்போ அவர் சொல்ல நினைச்சா கூட அல்லாஹ்வுடைய உயர்ந்த மக்காமில் திக்ரில் அவர் இருந்தார், அவரே நினைச்சா கூட லாத்து உஸ்தான் வராது. அவர் வாயில் சொன்னார் எனக்கு லாத்து உஸ்தான் சொல்ல முடியலன்னு சொன்னார். இப்போ அல்லாவை யார் அதிகம் திக்ர் செய்கிறாங்களோ அவர்களுக்கு வேறு வார்த்தையே வராது. மக்கத்துல் முக்கர்ரமால ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க ரொம்ப அதிகமாக திக்ர் செய்கிற பெண்மணி. மக்கள் எல்லாம் அந்த பெண்மணி எவ்வளோ திக்ர் செய்கிறாங்க என்றெல்லாம் என்னவெல்லாம் செய்வாங்க. சிலர் அந்த அம்மா ஒரு நாளைக்கு 100,000 தடவை திக்ர் செய்யுது என்றெல்லாம் எண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் நிறைய திக்ர் செய்யக்கூடிய பெண்மணி. அவங்க இறந்துட்டாங்க, ஒஃபாத் ஆகிட்டாங்க. பெண்களே இறந்தாலும் அடக்கம் செய்வது ஆண்கள் தானே, குடும்பத்து உறவினர்கள் அடக்கம் செய்வாங்க. அந்த அம்மாவை அடக்கம் செய்கிறதுக்காக வேண்டி கபரில் இறக்க போகிறாங்க. ஆண்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய கரங்களிலிருந்து அந்த அம்மாவுடைய ஜனாஜாவை வேற யாரோ வாங்குறாங்க, கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாதோ யாரோ வாங்கி அந்த அம்மா கபூரில் அடக்கம் செய்கிறாங்க. மக்களுக்கு வேலையே இல்லை, எல்லாம் பார்க்குறாங்க ஏதோ நடக்குது, ஆனால் யார் செய்கிறாங்க அவங்க கண்ணுக்கு தெரியல. இவங்கெல்லாம் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வை யார் அதிக விக்ரி செய்கிறாங்களோ அல்லாஹாலா அவங்களுக்கு உலகத்திலேயே கொடுக்கக்கூடிய நிலைகள் அற்புதங்கள். துன்னூன் அல் மிஸ்ரி ரஹமத்துல்லா அலைஹி சொன்னாங்க, உலகத்தில் இன்பம் என்பது திக்ரை கொண்டு தான். திக்ர் இல்லாத இன்பத்தை இன்பம் என்னங்க, உலகம் இன்பம் இல்லை, திக்ரை கொண்டு தான் இன்பம். சொர்க்கத்தில் இன்பம் என்பது அல்லாஹ்வுடைய சந்திப்பில், உலகத்தில் இன்பம் என்பது திக்ரில் இருக்குது. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய லிக்கா இருக்குது, அதுதான் பேரின்பம். ஏன்னா சொர்க்கவாசிகள் அதை விட பெரிய இன்பத்தை அடைய போவதில்லை என்பதாக சொன்னாங்க. அபு முஸ்லீம் அல் ஹவுலானி என்ற ஒரு சஹாபி, ரொம்ப பிரபலமான ஒரு தோழர், அவர் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களும் நடந்திருக்கு. அவரும் அதே மாதிரி தான், எந்நேரமும் அவருடைய நாவு திக்ரில் தான் இருக்கும். ஒரு முறை அவர் முன்னால் மக்கள் கேட்டாங்க, என்ன இவர் பைத்தியமானு கேட்டாங்க. அவர் காதில் விழுந்துருச்சு. அவர் சொன்னார், இது பைத்தியம் அல்ல, பைத்தியத்திற்கான வைத்தியம். மனித உள்ளங்கள் உலக ஆசையில் உலக மோகத்தில் பைத்தியமாக இருக்குது இல்லையா, அந்த பைத்தியத்திற்கான வைத்தியம்தான் திக்ர் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பற்றி பேசுங்க, அது உள்ளத்திற்கான மருந்து. மனிதர்களை பற்றி பேசாதீங்க, அது உள்ளத்திற்கு நோயின்னு சொன்னான். மனிதர்களை பற்றி பேசுவது நோய், அல்லாஹ்வை பற்றி பேசுறது மருந்து. இமாம் ஜஹபி அவர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சுட்டு, இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு சொல்லுவாங்க, என்ன ஆச்சரியம், நம்முடைய நிலைகளெல்லாம் நாம் நோயை அதிகமாக வாங்கி கொட்டிக்கிறோம், நிவாரணத்தை நம்மளை விட்டும் தூரமாக்குறோம். நாம் யாரை பற்றி பேசுகிறோம், மனிதர்களை பற்றி தான் பேசுகிறோம். டீ கடையிலையும் சக மனிதர்களை பற்றி பேசுகிறோம், கல்யாண வீட்டிலையும் மனிதர்களை பற்றி பேசுகிறோம், ஜனாதாவுக்கு போனால் மனிதர்களை பற்றி பேசுகிறோம், அல்லாவை பற்றி பேசுகிறதே இல்லை. அல்லாவை பற்றி பேசினால் மருந்து, மனிதர்களை பற்றி பேசினால் நோய். நாம் அந்த நோயை தான் அதிகமாக இழுத்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னான். இப்போ சொன்னனே அபு முஸ்லிம் கௌலானி அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இது. அந்த பெருமானாருடைய காலத்தில் ஒரு மூன்று பேர் தங்களை நபின்னு வாதிட்டாங்க, அவர்கள் பொய்யர்கள். அதில் ஒருத்தன் அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தன். இந்த அஸ்வதுல் அனசியால் அபு முஸ்லிம் கௌலானி பிடிக்கப்பட்டுறான். எப்படியோ அவங்க கையில் மாட்டிக்கிறாங்க, அவனுடைய சபைக்கு கொண்டு வரப்படுறாங்க. அவன் கேட்குறான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறியான்னு சொல்லி. ஆமாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி. அவன் கேட்குறான், அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்லுவியான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, நீ சொன்னது என் காதில் விழலன்னு சொன்னான். நீ சொன்னது என் காதில் விழலப்பான்னு சொன்னான். அவனுக்கு சரியான கோபம், சொன்னான் இவரை வந்து நெருப்பு மூட்டி தூக்கி போடுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலி இஸ்லாமை போல ஒரு நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி போடப்படுது, ஆனால் நெருப்பு அவரை எரிக்கல்ல கறிக்கல்ல. இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எப்படி பர்தன் ஓ சலாமன், அது எந்த இடையுறையும் தராத குளிராக ஆனதோ அப்படி தான் அவரும் வெளியே வந்தார். இந்த நிலையை அவர் எதை கொண்டு அடைந்தார்? எல்லா சரித்திர நூல்களும் சொல்கிறது, அவர் ஒரு நொடி பொழுது கூட திக்ர் இல்லாமல் இருந்தது கிடையாது. திக்ர் செய்யக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அது வேற. அவர் சாதாரணமாக திக்ர் செஞ்சுட்டு தான் இருப்பார். அந்த திக்ர் தான் அந்த நெருப்பு குண்டத்திலும் கூட அவரை பாதுகாக்குது இல்லையா. இப்போ உலகம் பூரா நெருப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா நெருப்பை பற்றி தான் பேசுகிறாங்க இல்லையா. பேசுகிறதெல்லாம் அதை பற்றி தான். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அழகாக சொன்னாங்க, எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஜாஃபர் சாதிக், இதா ஜா அக்கமா துஹைப்பு, உலகத்தில் நீ விரும்பக்கூடியது நடந்தால் அல்ஹம்துலில்லான்னு அதிகமாக சொல்லு. உலகத்தில் நீ வெறுக்கக்கூடியது நடந்தால் லஹவுல ஒலா குவத்தை இல்லா பில்லா சொல்லு. விரும்பத்தகாதது நடந்தால் லஹவுல சொல்லுங்க. வாழ்வாதாரம் தடைப்பட்டார், வியாபாரம் எல்லாமே சிக்கலாகவே இருக்குதா, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. இவ்வளோ அழகான விஷயம், பிடித்தமானது நடந்தால் அல்ஹம்துலில்லா, விரும்பத்தகாதது நடந்தால் லஹவுல ஒலா குவத்தை இல்லா பில்லா இல்லையா. அந்த நெருப்பு நெருப்புன்னு எல்லாரும் பேசி என்ன செய்ய முடியும்? அல்லாவுக்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் எந்த சக்தியும் எந்த சர்வாதிகாரியும் தோத்து போயிடுவான், அதான் காட்டுது. நாம் என்ன, லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா, அது நமக்கு நடக்காமல் இருக்கிறது. லா ஹவுலவை பற்றி நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சொல்லுவாங்க, அல்லாவுடைய அரிஷ் இருக்கிறது, அந்த அரிஷை சுமக்கிற ஆற்றல் யாருக்குமே இல்லை, மலக்குமார்களுக்குமே இல்லை, அல்லாவுடைய அரிஷை சுமக்கிறது. ஆனால் அல்லாவுடைய அரிஷை எட்டு பேர் சுமக்கிறாங்க. அந்த எட்டு பேருக்கு அல்லாஹ்வுடைய அரிஷை சுமக்கிற சக்தி எதை கொண்டு கிடைக்குதுன்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த லா ஹவுல விட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய அரிஷை சுமக்க முடியாது. உங்களால் செய்ய முடியாத காரியத்தையும் செய்வது எளிதாக வேண்டுமானால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுங்க. அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அல்லாஹா சொன்னாங்க, சந்தோஷமான காரியங்கள் நடக்கும்போது அல்ஹம்துலில்லா சொல்லுங்க, விரும்பத்தகாத காரியங்கள் நடந்தால் லா ஹவுல சொல்லுங்க. வாழ்க்கையில் தடைகளாக இருக்குதா, எங்கே போனாலும் தடையாக இருக்குது, ரிஸ்குடைய தடையாக இருக்குதா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அந்த தடைகள் நீங்கிவிடும் என்று சொன்னான். அருமையானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுவதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் திக்ர் செய்யக்கூடிய அடியானாக இருப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? திக்ர் நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். யார் அதிகம் திக்ர் செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புகிறான்னு அர்த்தம். எனவே திக்ர் செய்யக்கூடியவர்களே, நாம் லேசாக நினச்சிடக்கூடாது, லேசாக என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள இடப்பட்டுறக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிரியம் இருக்க போய் தான் அவங்க நாவிலிருந்து அல்லாஹத்தாலா திக்ர் அதிகமாக செய்ய வைக்கிறான். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, ராத்திரி படுக்கைக்கு செல்கிற போது நீங்கள் திக்ர் செய்யாமல் படுத்தீங்க, ஷைத்தான் உங்கள் மீது சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க. நாம் இன்றைக்கு இரவு நேரங்களில் எல்லா காலத்திலையும் பலவிதமான தவறுகள் இருந்தாலும் குறிப்பாக என்ன, எல்லாம் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தான் படுக்கிறாங்க. எல்லார் கையிலையும் இந்த ஃபோனு தான், எல்லா நிலைகளிலும் ஃபோனு தான். குரான் எல்லா நிலைகளிலும் திக்ர சொல்லுது. எது குருவனல்லாஹ கையாமன், நின்ற நிலையிலும் திக்ர தான். குஊதன், உட்கார்ந்த நிலையிலும் திக்ர தான். ஓ அலா ஜுனூபிஹிம், படுத்த நிலையிலும் திக்ர தான். பெருமானாருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஆயத்தை அப்படியே மாற்றுக்கணி, எல்லா நிலைகளிலும் ஃபோன், நின்னாலும் ஃபோனு தான், உட்கார்ந்தாலும் ஃபோனு தான், படுத்தாலும் ஃபோனு தான், தொழுகைக்கு வந்தாலும் ஃபோனு தான், டாய்லெட்டுக்கு போனாலும் ஃபோனு தான். அப்படியே முசீபத்தாக எல்லார் கையிலையும் படுக்கும் போதும் ஃபோனு தான். சொன்னாங்க இப்னு மசூத் அவர்கள், திக்ர் இல்லாமல் படுத்தீங்க, சைத்தான் மூத்திரம் கழிச்சிட்றான்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எத்தனை பேருடைய உடல்கள் இரவில் நஜிஸ் ஆகிட்டு இருக்குது, அதுவும் யாரால? சைத்தானுடைய மூத்திரத்தால். எவ்வளோ அசிங்கம் இது, எவ்வளோ கேடுகட்ட விஷயம் இது. அவன் இரவில் படுக்கும்போது இந்த முசீபத்தை தள்ளி வைங்க, தூரமாக வைங்க, திக்கர் செய்யுங்க. ஹதீஸில் வந்த எவ்வளோ அழகான திக்கர்கள் படுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வயசு போயிடுச்சு, ஏதோ ஒரு துவா அதை எங்கேயாவது ஜமாத்தில் வேற எங்கேயாவது ஒரே ஒரு துவாவை காலம் கூட பிடிச்சிருப்போம். அல்லாஹும் பிஸ்மிக்கா மூத்துவா ஐயா, குறைஞ்சது அதையாவது விட்டுறாதீங்க, குறைஞ்சது அதையாவது விட்டுறாதீங்க. அது ஒன்றும் வச்சுருக்கிறோம், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கும்போது ஓதியவை, அது நம்ம யாருக்கும் சக்தி இல்லை. அவங்க ஓதுறதெல்லாம் பெரிய பெரிய துவாக்கள் எல்லாம் ஓதுவாங்க இல்லையா. அது என்ன, ஒரு சிலது நான் கடைசியில் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு திக்கரில் படுக்கணுமே தவிர, படுக்கும் போதும் கெட்ட விஷயங்களை கேட்குறோம், தகாத விஷயங்களை கேட்குறோம். கெட்ட விஷயம்னா வெறும் ஆபாசம் மட்டும் இல்லை, அரசியல் நாட்டு நடப்புகள் என்ன பிரயோஜனம் இருக்குது, அதில் என்ன அர்த்தம் இருக்குது. இந்த விஷயத்தை கேட்டுட்டு நாம் வந்து படுத்தோம்னு சொன்னால் நம்முடைய உறக்கங்களில் நல்ல கனவுகள் எப்படி வரும், அப்போ கெட்ட கனவுகளும் அச்சுறுத்தக்கூடிய கனவுகளும் தான் வரும். அப்போ சொன்னாங்க இரவில் நீங்கள் அப்படி படுக்காதீங்கன்னு சொல்லி. இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னாங்க, மூணு விஷயத்தில் ஒரு முஸ்லீமுக்கு இன்பம் கிடைத்தாக வேண்டும். இந்த மூணில் இன்பம் கிடைக்கலன்னு சொன்னால் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இதயத்திற்கு திரை போட்டு மூடப்பட்டு விட்டது. மூணில் கண்டிப்பாக ஒரு முஸ்லீமுக்கு இன்பம் இருக்கணும்னு சொல்லி, முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகையில் இன்பம் இருக்கணும், திக்கரில் இன்பம் இருக்கணும், திக்கரில் இன்பம் இருக்கணும், குரான் ஓதுவதில் இன்பம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சீடர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாட்ட அதிகமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்போ கேட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாட்ட பேசுகிறதா எப்படி பேசுறது சொன்னாங்க, தனிமையில் திக்ரு செய்வது தான் அல்லாட்ட பேசுறது. எங்கெல்லாம் தனியாக இருக்கீங்களோ அல்லாட்ட திக்ரு செய்யுங்க, அல்லாஹ்விடம் பேசுவது போல நீங்கள் உணர்வீர்கள் என்பதாக சொன்னாங்க. திக்ரு இல்லைன்னா சக்தி இழந்துருவோம், திக்ரு தான் சக்தி. பல நல்லடியார்கள் உணவுகள் மூலமாக உடலுக்கு சக்தியை தேடுறதை விட திக்ரை கொண்டு சக்தியை தேடுறாங்க. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை, நாம் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டா சக்தியை நம்புகிறோம் இல்லையா. நல்லவர்கள் அப்படி இல்லை, அவங்களுடைய சக்தி என்ன, திக்ரில் தான். பல சாலிஹின்கள் நல்லவர்கள் எல்லாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லா இன்ன பிறவர்கள்லாம் சொல்லுவாங்க, திக்ரு தான் உணவு. ஏன்னா திக்ரை கொண்டு ரூஹு பலமாயிடும், ரூஹு பலமாயிடுச்சுன்னு சொன்னால் உடலுக்கான உணவு தேவை குறைஞ்சிடும். இது ஆன்மீகத்தினுடைய ஆழமான பாதை. பாசிம் நானூத்தவி ரஹிமஹுல்லா சொன்னாங்க, 6 மாதம் சாப்பிடாமல் இருந்தால் கூட என்னால் உயிர் வாழ முடியும் திக்ரை கொண்டுன்னு சொன்னாங்க. 6 மாதம் உயிர் வாழ முடியும், ஒரு ரூமில் அடைச்சி வைங்கன்னு சொல்லி. அவங்க தயானந்த சரஸ்வதின்னு அந்த நேரத்தில் இந்துக்களுடைய ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் காசிம் நானூத்தவியை ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்டார். என்ன விவாதம் தெரியுமா, ஆச்சரியமான விவாதம். நம்ம ரெண்டு பேரில் அதிகமாக யார் சாப்பிட்றாரோ அவருடைய மதமே உண்மையான மதம், சாப்பாட்டு போட்டி கூப்பிட்றார். காசிம் நானூத்தவி சொன்னாங்க, சாப்பிடுவதில் மனிதனுடைய கமால் உன்னத நிலை சாப்பிட்றதுல கிடையாது. சாப்பிட்றதுல போட்டி போடணும்னா அவரை போய் யானையோடு போட்டி போட சொல்லுங்கள், சாப்பிட்றதுல போட்டி போடணும்னா அவரை போய் மிருகங்களோடு போட்டி போட சொல்லுங்கள். நான் கூப்பிட்றேன், சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு போட்டிக்கு தயாரான்னு கேளுங்கள். 6 மாதம் சாப்பிடாமல் இருக்கணும், ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வைங்க, 6 மாதத்திற்கு பிறகு தரங்க, யார் உயிரோடு இருக்கிறாரோ அவருடைய மார்க்கம் சத்தியம், யார் செத்து போயிட்டாரோ அவருடைய மார்க்கம் அசத்தியம், போட்டிக்கு தயாரான்னு கேளுங்க. அவர்கிட்ட எப்படி பதில் வரும், அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போ ஆன்மீக அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதான் திக்ரு. அந்த திக்ரை கொண்டு ஆன்மா பலமடையும் போது உணவுக்கான தேவைகள் குறைஞ்சிரும். அல்லாமல் இவனு கையம் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, நான் காலை மாலை ஓதி வருகிற இந்த திக்ருகளை நிறுத்திட்டேன்னு சொன்னால் என்னால் நடக்க முடியாது, என் சக்தி நான் இழந்துருவேன். அவங்களுடைய நம்பிக்கை சாப்பாட்டில் இல்லை. நம்ம சாப்பாட்டை சொல்லுவோம், இதை சாப்பிட்லன்னா என்னால் முடியாதுங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த திக்ரை நான் விட்டுட்டேன், என்னால் என்னுடைய உடல் பலவீனம் அடைஞ்சிரும், என்னுடைய உடல் சக்தி இழந்துரும்னு சொன்னாங்க. இவனு தீமியா ரஹமத்துல்லா அலை இவனு கையுமுடைய ஷேக்கு, அவங்க காலையில் ஃபஜ்ரு தொழுதுட்டு திக்ரில் உட்காந்துருப்பாங்க. பல நேரங்களில் இந்த டைம் தாண்டிரும், காலையில் 11 மணி வரைக்கும் உட்காந்துருவார். மாணவர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கி காலை உணவே நீங்கள் சாப்பிடலையே. இல்லைப்பா, சாப்பிட்டுட்டோம், காலை உணவு இன்றைக்கி திக்ரு தான் உணவு, திக்ரு தான் இன்றைக்கி சாப்பாடு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அருமையானவர்கள், இதுதான் உண்மையான.
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதானுடிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்.
6: அன்னு சரணை வழங்குவது
7: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
5: பரக்கத் இல்லாமை, உடல் ரீதியான நோய்கள், மன நெருக்கடிகள், ஆட்சியாளர்கள் தொல்லைகள், இதெல்லாம் முஸ்லிம்கள் திக்ரை விட்டும் தூரமாக இருக்கிறோம். நம்ம என்ன தொழுகிறோம்? கடமையான தொழுகையை தொழக்கூடியவர்களும் கம்மி. அதில் எவ்வளோ உள்ளச்சத்தோடு தொழுகிறோம் யோசிச்சு பாருங்க. திக்ரு செஞ்சாதான் தொழுகையில் இன்பம் கிடைக்கும், திக்ரு செஞ்சாதான் நோன்புல இன்பம் கிடைக்கும். நம்முடைய வணக்கங்கள் அனைத்திலுமான இன்பத்தை பெறதான் திக்ரு செய்யுங்க. அதனால தான் அல்லாஹ் உதுக்குருல்லாஹ திக்ரன் கதீரா, அந்த திக்ரில் முதன்மையானது குர்ஆன், குர்ஆனும் திக்ரு தான். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ரு செய்வாங்க. எவ்வளோ எவ்வளோ திக்ருகள், இவ்வளோ அழகான இஸ்திக்பார்கள். இஸ்திக்பாரில் ஒரு இஸ்திக்பாருக்கு பெருமானார் பேர் வைப்பாங்க, சையதுல் இஸ்திக்பார். இது எல்லா இஸ்திக்பாருக்கும் தலைவர், இதுதான் அமீர். வாரத்தில் ஜும்மா வார நாட்களுக்கு அமீராக இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைமை இருக்குது இல்லையா. இஸ்திக்பார்களில் ஒரு இஸ்திக்பார் சையதுல் இஸ்திக்பார். இரவில் அதை போது நீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது மௌத் ஆயிட்டாரா நேராக சொர்க்கம் போவார், காலையில் ஓதுனாரா மாலையில் இல்லை சொர்க்கம் போயிடுவார். அந்த மாதிரி சின்ன திக்ருகளும் இருக்குது, பெரிய திக்ருகளும் இருக்குது. காலையிலிருந்து மாலை வரைக்குமான உத்தரவாதம் அந்த சையதுல் இஸ்திக்பாருடைய ஆரம்பம் தான் அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த் ஹலக்தனி வ அன அப்துக வ அன அல அஹ்திக வ வஅதிக மஸ்தத்அதன் ஆரம்பிக்கிற திக்ர். அருமையானவர்களே, அறிஞர்களிடமிருந்து அழகான திக்ருகளை கற்றுக்கொள்ளுங்க, திக்ருகளை எழுதி கேளுங்க, திக்ருகளை காலை மாலை அதிகம் செய்யுங்க. இல்லாமல் அல்லாஹ் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நமக்கு நிம்மதியை தருவான் இல்லையா. ஒரு பக்கம் அமெரிக்காவில் நடந்த சோதனைகள், அதை பற்றி உலகம் பேசுது. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய உலகுக்கு பல நல்ல செய்திகள் அல்லாஹுடைய அருளால் வந்து கொண்டும் இருக்குது. இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் எல்லோருக்குமே பிரச்சனைகள் இல்லாத ரமதானாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறோம். சிரியாவில் ஒரு பெரிய கொடுங்கோலம் இருந்தால் 50 வருஷம் அவன் ஷியா பிரிவை சார்ந்தவன், அந்த நாட்டு மக்களுக்கு அவன் கொடுத்த சித்திரவதைக்க அளவே கிடையாது. அவ்வளவு கொடுமைகள் அந்த நாட்டில் இருந்து, மக்கள் மட்டுமல்ல உலமாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க வேற ஊர்களுக்கு. சிரியா அறிஞர்களுடைய நகரம், பெரும்பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த ஊர். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான், எல்லா மக்களும் அங்கே திரும்புகிறாங்க, உலமாக்களும் அந்த நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. ஒரு உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சுப செய்தி சிரியா வந்து இன்றைக்கு நான் அது வளம் செய்யப்பட்ட ஒரு நகரம். அல்லாவே பாரக்னா ஹவுலஹுங்கிறான். பைத்துல் முகத்தஸ்லாம் சிரியாவை சார்ந்தது தான், அதை இன்னைக்கு கூறு போட்டு பிரிச்சுட்டாங்க. அல்லாஹ் குரானில் எங்கெல்லாம் இந்த ஷாமை பற்றி சொல்லுவானோ பரக்கத்து செய்யப்பட்ட பூமின்னு தான் சொல்லுவான். அது ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்குள்ள முஸ்லீம்கள் வளமாக இப்போ இருக்கிறாங்க. இன்னொன்று கஸ்தால நிறுத்தப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் இல்லையா. அந்த நகரத்தையே அழித்து நாசமாக்கிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் போர் நிறுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. அந்த மக்கள் இனிமேலாவது வளமான வாழ்க்கையை வாழட்டும். அல்லாஹ் அவங்களுடைய நெருக்கடிகள் கஷ்டங்களை எல்லாம் துடைத்து இழந்த வீடுகளை எல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி கொடுப்பானாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தருவானாக. வரக்கூடிய ரமதானை எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆரோக்கியத்தோடு நல்லறங்கள் ஏராளமாக செய்யக்கூடிய தௌஃபீக்கோடு அடைய செய்வானாக. ஃபாஹ்ரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹ்.
3: நேர்கள் இதுவரை வெள்ளிக்கிழமை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவரும் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை முஸ்லிம் வானொலிக்காக அனுப்பியிருந்தார் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஃபாரூக் அவர்கள். சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலி என சர்ச் செய்தும் டவுன்லோட் செய்தும் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய பொலிவுடனும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு 24 மணி நேரமும் ஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
6: ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனை மையவாடிக்கு அழைத்து செல்லும் போது அவனுடன் மூன்று விடயங்கள் பின்தொடர்ந்து செல்லும். அதில் ஒன்று அவனுடைய குடும்பம், இரண்டாவது அவனுடைய பொருளாதாரம், மூன்றாவது அவனுடைய நற்செயல்கள். அடக்கி முடிந்ததற்கு பின்னால் இரண்டு விடயங்கள் திரும்பிவிடும். அதைத்தான் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பொருளாதாரமும் அவனோட ஒரே ஒரு விடயம் மாத்திரம் தங்கிவிடும் என்று சொன்னார்கள். அதுதான் அவனுடைய நற்செயல் என்று சொன்னார்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
7: பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தற்பொழுது மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரங்களை நீங்களெல்லாம் உன்னிப்பாக கவனித்து வருவீர்கள். காசாவை இஸ்ரேல் முற்றுகையிட்டு 3 வாரங்களுக்கும் நெருக்கமாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நகரம் காசா. இந்த காசா மட்டும்தான் முஸ்லீம்களினுடைய நிலப்பரப்பில் இருக்கிறது. ஏனைய நிலப்பரப்புகள் அனைத்தையும், பலஸ்தீனினுடைய ஏனைய நிலப்பரப்புகள் அனைத்தையும் இஸ்ரேல் தன்னுடைய கட்டுக்கோப்பிலே தன்னுடைய இராணுவத்தை வைத்து மேற்பார்வையில் இயக்கி கொண்டிருக்கிறது. 1947 ஐக்கிய நாடு சபை இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை, பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நாட்டை 2 துண்டாக பிரித்து 1947 இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மீதி பகுதிகள் எல்லாம் பலஸ்தீனினுடைய பூர்வீக குடிகளான முஸ்லீம்களுக்கு சொந்தம் ஒரே நாடு முஸ்லீம்களுக்கு சொந்தமான நாட்டை இரண்டு துண்டாக பிரித்து அமெரிக்காவினுடைய தயவால் ஐக்கிய நாடு சபைகளினுடைய ஆதரவால் ஒரே நாட்டை இரண்டாக பிரித்தார்கள். ஒரு பகுதியை யூதர்களுக்கும் இன்னொரு பகுதியை முஸ்லீம்களுக்கும் கொடுத்தார்கள். கொடுத்த மறுநொடியிலிருந்து இஸ்ரேல் என்ன செய்கிறது என்று சொன்னால் யுத்தத்தை முஸ்லீம்களினுடைய நிலப்பரப்பில் இப்பொழுது எப்படி அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இஸ்ரேலினுடைய கடற்கரையில் அமர்ந்து கொண்டு இஸ்ரேலை காத்து கொண்டிருக்கிறதோ இதுபோன்று இஸ்ரேலுக்கு சுதந்திரம் இஸ்ரேல் என்ற நாடு உருவான நாளே அமெரிக்கா தன்னுடைய படைகளை எல்லாம் இறக்கி ஏற்கனவே ஐக்கிய நாடு சபைகளால் கொடுக்கப்பட்ட முஸ்லீம்களினுடைய நிலப்பரப்பின் மீது யுத்தத்தை தொடுத்தார்கள். ஒரு வார காலம் ரெண்டு வார காலம் யுத்தம் நடந்தது. யுத்தத்தினுடைய முடிவில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஐக்கிய நாடு சபை கொடுத்த நிலப்பரப்பையும் பாதியையும் உருவி கொண்டார்கள் மீண்டும் இஸ்ரேலுக்காக. இப்படியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை போன்று வருடத்தில் ஒவ்வொரு முறை அல்லது ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை 5 ஆண்டுக்கு ஒரு முறை தாக்குதல் நடக்கும். தாக்குதலினுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் முஸ்லீம்களினுடைய ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தை தங்களோடு இணைத்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படி இணைத்து ஒரே ஒரு பகுதி காசா மட்டும்தான் மிச்சம் இருந்தது. 35 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு நகரம் அது. 25 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 நபர்கள் கேன்சர் நோயாளிகள். இந்த 15 நாட்களாக அந்த நகரத்தினுடைய அத்தனை வாயிலும் மூடப்பட்டு விட்டது. அந்த நகரத்திற்கு செல்லக்கூடிய எலக்ட்ரிக் நிப்பாட்டப்பட்டு விட்டது. அந்த நகரத்திற்கு உள்ளே கொண்டு செல்ல வேண்டிய உணவுகள் தடை செய்யப்பட்டு விட்டது. குடிபானங்கள் தடை செய்யப்பட்டு விட்டது. 3 வாரத்தை நெருங்க போகிறார்கள். நாளைய சனிக்கிழமை வந்தது என்று சொன்னால் 3 வாரம் 21 நாட்களை நிறைவு செய்ய போகிறார்கள். 1 மீட்டர் தண்ணீர் இல்லாமல், 1 கவள உணவு இல்லாமல், பக்கத்தில் இருப்பவரை பார்ப்பதற்கான வெளிச்சம் இல்லாமல், மருந்து வசதிகள் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா 5 வருட காலம் போட்ட அந்த அணு ஆயுதத்தை இந்த 20 நாளில் இஸ்ரேல் போட்டு முடித்திருக்கிறது. ஐக்கிய நாடு சபை சொல்லக்கூடிய தகவல் 8,000 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே மிக பிரமாண்ட மிகவும் அதிகமானவர்கள் பச்சிளம் குழந்தைகள். எதற்கு மரணிக்கிறோம் என்றே தெரியாத பச்சிளம் குழந்தைகள் வானத்தில் இருந்து அப்படி ஏவுகணைகள் ஹாஸ்பிட்டல். சுருக்கமாக வரலாறுக்குள்ளாக செல்வதற்கு முன்னால் முதலில் இவர்களை பற்றி இவர்களினுடைய வக்கரத்தை பற்றி தெரிய வேண்டும். தரைமார்க்கமாக உணவுகளையும் குடிபானத்தையும் எலக்ட்ரிக்கலையும் எல்லாம் நிப்பாட்டியதற்கு பிறகு இஸ்ரேல் ஒரு அறிக்கை கொடுக்கிறது. மேற்கு காசாவில் இருப்பவர்கள் கிழக்கு காசாவிற்கு செல்லுங்கள். 25 லட்சம் மக்கள் ஒரு பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு நீங்க போயிருங்க, நாங்கள் இந்த பகுதியில் அடிக்க போறோம். 24 மணி நேரம் டைம். 24 மணி நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என்பதாக 10 லட்சம் மக்கள் பச்சிளம் குழந்தையையும் உடல் ஊனமானவர்களையும் எல்லோரும் திரண்டு கொண்டு கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்குக்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுதே அணு ஆயுதத்தை போட்டு அடிக்குகிறார்கள். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் உலகத்தில் இதுவரை இந்த யுத்தத்தினுடைய அதர்மத்தை எங்கும் பார்த்ததில்லை. அப்படியே ஹாஸ்பிட்டலின் மீது ஏவுகணையை போடுகிறார்கள். கரிந்தே இறந்து விட்டார்கள். எதற்கு இறந்தோம் என்று கூட தெரியாது. ஏவுகணையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வேண்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்கள் மருத்துவமனையின் மீதே ஏவுகணைகள் போடப்பட்டால் எங்கே செல்வது? சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். 20 நாட்களாக காசாவினுடைய மக்கள் எங்கும் அவர்களுக்கு விடிந்ததாக இல்லை. இன்று வரை நேற்றைய இரவு மட்டும் 700 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடக்கம் செய்வதற்கு நபர்கள் இல்லை. என்ன பிரச்சனை? இவ்வளவு அக்கிரமம். யுத்தம் என்பது ஒரு 2 இராணுவத்திற்கு மத்தியில் நடந்து கொள்ளட்டும். உணவுகளை நிப்பாட்டுவதனால் பச்சிளம் குழந்தைகள். இவ்வளவு கோபம், இவ்வளவு வக்கரமம் உலகத்தில் எங்கும் கிடையாது. அன்று பிறந்த குழந்தையினுடைய மார்பகத்தை ஏவுகணைகள் துளைக்குகிறது என்று சொன்னால், மருத்துவமனைகளை ஏவுகணைகள் துளைக்குகிறது என்று சொன்னால், ஸ்கூல்ல தஞ்சமடைந்து எங்கேனும் ஒரு இடத்துல ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்பதாக பள்ளிக்கூடங்களில் போய் ஒளியும் பொழுது பள்ளிக்கூடத்தை ஏவுகணைகள் துளைக்குகிறது என்று சொன்னால் அப்படி பேப்பரை தூவுகிறார்கள். காசால பேப்பரை படிச்சு பார்த்தா ஓடுங்க, இப்ப அடிக்க போறோம், ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வாங்க, இப்ப அடிக்க போறோம். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம், ஏன் இவ்வளவு கோபம்? ஒட்டுமொத்த உலகமும் கை கொட்டி பார்த்து கொண்டே இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் சக மனித இனம் மதம் வேண்டாம் சகோதரர்களே, மதம் வேண்டாம். மதம் ஒரு புறம் ஒதுக்கி வைப்போமே, மனிதன் அல்லவா அவன், மனிதனுக்கு பிறந்தவன் அல்லவா அவன். ஒட்டுமொத்த உலகமும் கை கொட்டி பார்த்து கொண்டே இருக்கிறது, எதுவுமே செய்ய முடியவில்லை. ஐக்கிய நாடு சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில கிறிஸ்தவ நடுநிலையாளர்கள் சென்ற 4 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேலினுடைய அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்கும் பொழுது ஐக்கிய நாட்டு சபையிலேயே இஸ்ரேல் கொக்கரிக்கிறது. ஐக்கிய நாடு சபைக்கு நீ எங்க நாட்டுக்குள்ள வேலை கிடையாது, வெளியே போங்க. அப்ப எதற்கு ஐக்கிய நாடு சபைகள்? ஒட்டுமொத்த உலகமும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது. காசால ஒரு இனமே, எப்படி ஈழத்தில் ஒரு இனமே அழிக்கப்பட்டதோ அதை விடவெல்லாம் கொடூரமாக கண்ணுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் தரக்கூடிய செய்திகள், கிட்டத்தட்ட 8000 நபர்கள்ல அதிகப்படியாக 3000 பச்சிளம் குழந்தைகள். ஆனாலும் எந்த தீர்வும் இல்லை. 52 இஸ்லாமிய நாடுகளால் ஒரு மீட்டர் தண்ணீரை கூட காசாவினுடைய கதவை திறந்து இதுவரை உள்ளே கொண்டு செல்ல முடியவில்லை. இடையில ஒரு 20 லாரிகளை மட்டும் அனுமதித்தது இஸ்ரேல், இப்பொழுது அதையும் நிப்பாட்டிவிட்டது. 52 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, 22 அரபு மொழி பேசக்கூடிய, அவன் பேசக்கூடிய அதே இனத்தை சார்ந்த, அதே மொழியை சார்ந்த, அதே நிறத்தை சார்ந்த, அதே கொள்கையை சார்ந்த இஸ்லாமிய நாடுகள் சுத்தி நின்று கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இங்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமோ இது போன்று கண்ணீர் தான் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் மீட்டெடுப்பதாக இல்லை. இப்ப என்ன பிரச்சனை, யார் இவர்கள், இவங்க எங்கே இருந்து வந்தார்கள்? ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தார். மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும், இளையவருக்கு இஸ்ஹாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த 2 குழந்தைகளும் ஷாம், இன்றைய பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த பலஸ்தீனை அரபியில் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும். இன்றைய பலஸ்தீன், இன்றைய ஜோர்டான், இன்றைய சிரியா, இன்றைய லெபனான், இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த 5 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும். அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை. வளர்ந்ததெல்லாம் மக்காவில், திருமணம் முடித்தது மக்காவில், மரணித்ததும் மக்காவில் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய தாயாரும். இளைய மகன் இஸ்ஹாக் இருக்கிறார் அல்லவா, சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாவுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த பலஸ்தீனில் ஆலயம் கட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசலேம் என்று சொல்லப்படும். ஜெருசலேம் என்று சொன்னால் அமைதியின் நகரம், பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை. அந்த ஜெருசலேத்தில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கட்டி எழுப்பினார்களோ, காபா கட்டப்பட்டு 40 வருடத்திற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துணையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக, இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதை போன்று பலஸ்தீனிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும், இஸ்ரா என்பதாக பதிவு செய்யும். குர்ஆனில் நாம் படிக்கிறோம் அல்லவா, சூரா இஸ்ரா 15வது ஜுசுவில் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயம். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுவான் அல்லவா, யா பனி இஸ்ரா, ஓ இஸ்ரவேலர்களின் மக்களே என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறானே. இந்த இஸ்ரா என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இனி ஒரு பெயர் இஸ்ரவேல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குழந்தைகள் மொத்தம் 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளை அல்லாஹ்வும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால், யாபனி இஸ்ரவேல், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே, யாபனி ஆதம், ஆதமின் மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா, அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால், யாபனி இஸ்ரவேல், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான். யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள். அது ஒரு இனம், அது ஒரு மதம் அல்ல. அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான், கலாச்சாரமாக கொடுத்தான். ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கி கொண்டார்களே, ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கி கொண்டார்கள், ஒரு குடும்பமாக இந்த 12 கோத்திரத்துக்காரர்கள். அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது, யூத மதத்தில் இருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது. நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது. யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள். பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம். பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்ன தலையில் கொட்டி சொன்னது? பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல. ஆம், கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹுவை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ, யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ, யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ, அவர்கள்தான் இறைவனுக்கு உகப்பானவர்கள், நேசத்திற்குரியவர்கள். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நஹ்னு அபினா உல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள். வகாலு லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா அய்யாமம் மஅதூதாத். அவர்களினுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது, நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது, காரணம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள். நாங்கள் இப்ராஹிமினுடைய மகன், இஸ்ஹாக்கினுடைய மகன், யாக்கூபினுடைய புதல்வர்கள், நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள், எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும், நாங்களே மூத்தவர்கள், நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள், நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள். ஹைர், பலஸ்தீனுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன?

எல்லாம் சுமப்பார்களோ அத்தனை நபர்களுக்கும் இப்ராஹிம் சொந்தம், இப்ராஹிம் எனக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப இவங்க பலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இவர்கள் பொதுவாக இவர்களினுடைய குணம் குர்ஆன் சொல்லும் வரலாறும், நாம் ஏதோ குர்ஆனை மட்டும் பேசவில்லை, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு. இன்றைக்கும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தோரா என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் இப்படி வருகிறது, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு எப்படி இறை இல்லமாம் காபாவிற்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுக்க வைத்திருந்தான். ஆனால் இவர்கள் அந்த கண்ணியம் கொடுப்பதற்கு தயங்கினார்கள், கண்ணியம் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயே பலஸ்தீனை சுற்றியே இவர்கள் தவறு செய்ய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவையெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எதிரிகளை சாட்டி இவர்களை பலஸ்தீனிலிருந்து அடித்து விரட்டிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்துகிறான். மூசா என்ற ராஜகுமாரன் பிறந்து இஸ்ரவேலர்களினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஃபிரௌனிடத்தில் இருந்து மீட்டெடுத்து அப்படி கடலை பிளந்து, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, கடலை பிளந்து அல்லாஹ் பாதை அமைத்து அவர்களை மீட்டெடுத்து பாலைவனத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ் அடுத்த கட்டளை இட்டான் இஸ்ரவேலர்களான மூசாவினுடைய சமூகத்திற்கு, நாம் பேசக்கூடிய யூதர்களுக்கு, உதுஹுலுல் அர்தல் முகத்தசா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொடுமைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன்னுடைய சமூகத்திற்கு நீ சொல்ல வேண்டும் இஸ்ரவேலர்களுக்கு, இந்த புனிதமான தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள், அந்த தேசத்தை அக்கிரமக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும், அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து கண்ணுக்கு முன்பாக கடலை பிளந்து காத்தவன் அல்லவா அல்லாஹ், அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்குகிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த யூத சமூகத்திற்கு, இன்றைக்கு எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எந்த பலஸ்தீனை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, இந்த நிலத்திற்காக ஒரு சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத பாவிகள் இந்த பாவிகள், துரோகிகள். குர்ஆன் அவர்களினுடைய வேதம், தோரா சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்ட அல்லாஹுவால் இந்த அக்ஸாவினுடைய கொடுமைக்காரர்களிடத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு முடியாதா, வாதுங்கள் நாம் அக்ஸாவை மீட்டெடுக்கலாம், பலஸ்தீனை மீட்டெடுக்கலாம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இல்லை மூசா, ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டது ஒரு புறம் இருக்கட்டும், இனியும் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இல்லை, ஃபிரௌனிடத்திலிருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், உலகத்தை அனுபவிக்கப் போகிறோம், நீயும் உனது அல்லாஹுவும் சேர்ந்து போராடுங்கள், நாங்கள் கைகொட்டி அமர்ந்து கொள்கிறோம், எந்த தேசத்திற்குள்ளாக நுழையுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தேசம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக துரோகம் செய்தவர்கள். குர்ஆன் அவர்களினுடைய தோரா. உடனே அல்லாஹ் சொன்னான், 40 ஆண்டு காலம் நீங்கள் சாபத்தை தலையில் சுமந்தவர்களாய் இந்த தீகு பாலைவனத்திலே சுற்றித் திரிவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உரிபத் அலைஹிம் ஸில்லத்து வல் மஸ்கனா, உங்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி 40 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அனாதையாக அப்படி நாடோடிகளாக தீகு பாலைவனத்திலேயே அல்லாஹ் சுத்த வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணம் நெருங்குகிறது, அவருக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படி ஆகினும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள்ளாக சஹீஹுல் புகாரி நாம் நுழைய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், தன்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைத்து விட்டது, அல்லாஹ் காத்த அல்லாஹ், ஃபிரௌனிடத்திலிருந்து மீட்டெடுத்த அல்லாஹ், அதே அல்லாஹ் வாக்கு தந்தான், நீங்கள் உள்ளே நுழையுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று வாக்கு தரும் பொழுது இந்த என்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு தயாராக இல்லை, இந்த புனிதமான பூமியை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய சமுதாயம் தயாராக இல்லாததினால் மூசாவிற்கும் உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரண நேரம் அல்லாஹ்விடத்தில் சொல்வார், அல்லாஹுவே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தவனாகவாவது நான் உயிர் பிரிய உள்ளே நுழைவதற்குத்தான் என் சமுதாயத்தால் எனக்கும் தடை வந்துவிட்டது, என்னுடைய சமுதாயத்தை நான் அல்லவா மேய்க்க வேண்டும், என்னுடைய சமுதாயத்தின் தலைவன் அல்லவா நான், அல்லாஹுவினுடைய சாபம் இஸ்ரவேலர்கள் மீது விழுந்து விட்டது, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு மீட்டு கொடுத்த அல்லாஹ் உங்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காத்திருக்க அதே அல்லாஹ் உங்களை உள்நுழைய சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த தேசம் வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்காக இழப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாத பொழுது நீங்கள் நாடோடியாக சுற்றித் திரியுங்கள் என்று அல்லாஹ் சபித்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை உள்ளவும் போக முடியல. அப்ப சொல்வார், அல்லாஹ் அக்ஸாவை பார்த்தவனாக. அப்ப அல்லாஹ் சொல்வான், அக்ஸாவை நோக்கி ஒரு அம்பு எறிந்தால் அந்த அம்பு எவ்வளவு தூரத்தில் போய் விழுமோ அதற்கு முன்னால் நின்று கொள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்பார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, பார்த்தவராக அவரினுடைய ரூஹு பிரிந்தது என்று சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும். 40 வருடம் முடிந்து விடுகிறது. உங்கள் வீடுகளுக்கு சென்று சூரா பக்ராவை படித்து பாருங்கள், இவர்களினுடைய துரோகத்தை குர்ஆன் எவ்வளவு நேர்த்தியாக பதிவு செய்யும். இப்பொழுது அல்லாஹ் இனி ஒரு இறை தூதரை அந்த

0: அவர்களுக்கு அனுப்பி அல்லாஹ் அவர்களை மன்னித்து அல்லாஹ் வாக்கு கொடுப்பவன். வாக்கு லதபிதில்லி கலிமாத்தில் அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான். வஅதல்லாஹு லா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத். 40 வருடம் நீங்கள் சாபம், 40 வருடம் முடிகிறது. இனி ஒரு இறை தூதரை அனுப்பி அல்லாஹ் சொன்னான், வாருங்கள் நாம் பலஸ்தீனிற்குள்ளாக நுழையலாம். அப்படி நுழையும் பொழுது அல்லாஹ் இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால், பணிந்தவர்களாக, இது அல்லாஹுவினுடைய ஆலயம், அல்லாஹ் வணங்கப்படுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டிய ஆலயம், உங்களினுடைய பெற்றோர் என்று நீங்கள் வாதாடக்கூடிய இசஹாக்கு கெட்டிய ஆலயம். ஆதலால் பணிந்தவர்களாக, அல்லாஹுவே எங்கள் பாவத்தை நீ மன்னிக்கணும், அல்லாஹுவே எங்களை நீ ரட்சிக்கணும் என்று அல்லாஹுவிடத்தில் அழுதவர்களாக, நீங்கள் பணிந்தவர்களாக அக்ஸாவிற்குள்ளாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், கைகளை தட்டியவர்களாக, கெட்ட வார்த்தைகளை பேசியவர்களாக, அல்லாஹுவே எங்களை நீ மன்னிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹுவை கேலி அடிக்கும் விதமாக, கோதுமை கோதுமை என்பதாக டான்ஸ் ஆடிக்கொண்டு இப்பொழுதும் நீங்கள் யூடியூப்பிற்குள்ளாக போய் பார்க்கலாம். யூதர்கள் அக்ஸாவிற்குள்ளாக நுழையக்கூடிய லட்சணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்றும் அப்படித்தான், அல்லாஹுவினுடைய ஆலயத்தை இழிவுபடுத்தியவர்களாக உள்ளே நுழைந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொடுத்தான். இவர்கள் இன்று மாறுவார்கள், நாளை மாறுவார்கள் என்று அல்லாஹ் பொறுத்து கொடுத்தான். அல்லாஹ் பல்வேறு இறை தூதர்களை அந்த சமூகத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த சமுதாயத்தினுடைய குறைகளை அந்த சமூகம், அந்த இனத்தை சார்ந்தவர்கள், மற்ற இறை தூதர்களை, மற்ற இனத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் இறை தூதர்களாக அவர்களுக்கு அனுப்பவில்லை. இஸ்ரவேலர்கள், யூதர்களினுடைய இனத்தை சார்ந்தவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பினான். 4 அத்தியாயம் 155 வசனம், ஃபபிமா நக்துஹிம் மீசாகஹும் வகஃப் வகுஃப்ரிஹிம் பிஆயாத்தில்லாஹ் வகத்லிஹிமுல் அம்பியா, தங்கள் இனத்தை சார்ந்து தங்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதரையை கொடூரமாக அவர்கள் என்ன செய்தார்கள், கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகத்தில் பலஸ்தீனிலேயே வட்டி தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள், விபச்சாரத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள், அவர்களுக்கான ஷரியத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் எதிரிகளை அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டி அல்லாஹ் அவர்களை அந்த பூமியிலிருந்து விரட்டி அடித்து விட்டான். பிறகு ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருவரை அல்லாஹ் கொண்டு வந்து அவரை கொண்டு அல்லாஹ், அவரும் யூதர்களை சார்ந்த இஸ்ரவேலர்களை சார்ந்தவர், அவரை வைத்து அல்லாஹ் மீண்டும் இவர்களை மஸ்ஜித் அக்ஸாவிற்குள்ளாக பலஸ்தீனிற்குள்ளாக கொண்டு வந்து அன்றைய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்பு இவர்கள் விரட்டப்படும் பொழுது அந்த மஸ்ஜித் அக்ஸாவை இடித்து விட்டார்கள் எதிரிகள். திருப்பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அடிக்கல் நாட்டுகிறார்கள். குர்ஆன் பதிவு செய்யும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உலகத்தையே அல்லாஹ் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தானே, அவருக்கு ஒரு பெரிய ஆசை, மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டிய, நம்முடைய தகப்பன் கெட்டிய இந்த ஆலயத்தை மீண்டும் நாம் எழுப்ப வேண்டும் என்ற ஆசையில் மனிதர்களை கொண்டும், குர்ஆன் சூரா நம்ல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஜின்களை கொண்டும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ்வுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை அந்த பலஸ்தீனிலே ஜெருசலத்திலே கட்டி எழுப்பினார்கள். கிறிஸ்து பிறந்ததிலிருந்து ஒரு 70 காலம், கிபி 70 என்று சொல்வார்கள். உங்கள் வீடுகளுக்கு சென்று வரலாறை படித்து பாருங்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலி சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் அநேகமான வாலிபர்கள், வியாபாரிகள் ஜுமாவுடைய நாளில் அதானுக்கு பின்னாலும் வியாபாரம் செய்வதை பார்க்கின்றோம். ஜுமாவுடைய நாளும் கடைகளை பூட்டாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அது மிகப்பெரும் பாவமாகும். அது அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாவமாகும். ஆகையால் ஜுமாவுடைய நாளில் குறைந்தது அரை மணிச்சியாலத்துக்கு முன்னால் எங்களுடைய கடைகளை மூடிவிட்டு மஸ்ஜிதுக்கு செல்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் அல் குர்ஆன் முரத்தல் கேட்போம்.

0: நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தல் கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: வஅலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாயுடைய கற்பத்தில் பிள்ளை உருவாகினவுடன் ஒரு மலக்கை கொண்டு அல்லாஹ் ரூஹை ஊத வைத்துவிட்டு அவனுடைய நெற்றியில் 4 விடயங்களை அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான். அவனுடைய வாழ்வாதாரம், அவன் செய்யக்கூடிய நற்கர்மங்கள், அதே போன்று அவன் வாழக்கூடிய கால அளவு, அவன் நல்லவனா கெட்டவனா, சீதேவியா மூதேவியா என்பதை முடிவு செய்து விடுகிறான். ஆகையால் இந்த நாளும் நல்லதாக அமைய அல்லாஹிடத்தில் அதிகமாக பிரார்த்திப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து, மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மன்னரையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம், இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம், அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்க சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே. என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன், கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால், புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த இடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் நஸை என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும், அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅத் ரலியல்லாஹுனுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன்
2: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் மூன்று முறை சப்தம் போட்டார்கள். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஹாபாவாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆரத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பு யார்? தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள் இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். புகாரியில் 1338 நபி மொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அகமது அபுதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது. அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷ காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374 நபிமொழி, அபுதாவூதில் 4127 நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஊமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உகது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உகது மலை. உகது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலையெல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம், அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே, என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக.

சொன்ன செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷ பாம்புகளை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷ பாம்பு, அது எப்படிப்பட்ட விஷ பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூளையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷ பாம்பு என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹுவே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர் 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷ பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியில் இருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே. உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடுபோக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்று கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தாலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று, அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று. பரலான தொழுகையினுடைய 4-5 தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவறுக்கத்தக்க முகத்தை உடைய ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை, அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம், அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான், வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவறுக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவறுக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தாலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தாலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தாலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமனால் வரை, கியாமனால் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய நறுமண

0: மனம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்களெல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹுத்தால தந்திருக்கக்கூடிய இடம் எது, ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹுத்தாலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவடைய காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
1: நேயர்கள், தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: கடிக்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹு தஆலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மரக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு, நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும். அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379 நபிமொழி, இன்கான மின் அகலில் ஜன்னத்தி வ மின் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன் காண மின் அகலின் நாரி ஃபமின் அகலின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான் இனி உனக்கு, எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்உதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்பினுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தை உடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடி உதையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலே இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு இப்ப நம்ம பார்த்தோம், எத்தனை வகையான அதாவை பார்த்தங்க. 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவன் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்துவிட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மன்னரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அல்லாஹ் சூரத்துல் மூமீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டை வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் மையத்தின் யமூத்து ஃபயக்கூமு பாக்கிஹி, ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு, ஃபயக்கூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீர தீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்தில் அப்படியா இருந்தாய், ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான், எல் ஹஜானிஹி, அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் உப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது, கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்த அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது அன்பர்களே. ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தை எல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்கிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகளெல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார், அல்லாஹுவே இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபில இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி. அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குர்ஆனோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த 3 கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தகிரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபரிஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹீயு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில் தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளிலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: முஸ்லிமான ஒரு சகோதரர் ஒரு தவறை செய்துவிட்டு தான் செய்த தவறை வரைந்து மன்னிப்பு கேட்டால் அவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மன்னிக்காதவருக்கு அநியாயமாக வரி வசூலிப்பவருக்கு கிடைக்கக்கூடிய பாவம் கிடைக்கும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாராவது ஒருவர் எம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் எம்மை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே போன்று எமக்கு தவறு செய்தவர்களை நாம் மன்னிப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றன.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimwanuli.com.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹு வ மன் யுதில்ல ஃபல ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், ஃபகால அல்லாஹு தஆலா: الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. وقال نبينا صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இவ்வுலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை, மனித சமூகம், எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹ்ஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர்
1: சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள். இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம், திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார். மீண்டும் குதிரை மிரளிகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது. பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடு பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள், அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை, அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய, பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும், அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள். அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார்? ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற மூன்று கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, இரண்டு நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள் 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸா வஜல் வஹியை இறக்கினான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ்? அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தன் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துருக்கு செய்தியை பதிவு செய்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா, இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஹைர், ஒரு மனிதன் ஐந்து சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் ஐந்தையும் சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவான். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடு தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வாரு. உம்ராவினுடைய ஃபருதுல கடைசி ஃபருது என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு முட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா முட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000 புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுவோம். ஆனால் 300 காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக. இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது. இதுதான் யதார்த்தம், காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹு அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதர் 300 காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும், சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா, அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்ததல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்குகிறார்கள், 300 முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம். அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த நாணயம் எங்கிருந்தது, எங்கள் பாக்கெட்டில் இருந்தது, எப்பொழுது இருந்தது, சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது. இல்லை, நீங்கள் உறங்கிய காலம் 300 என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம். அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான், அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம். இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம். இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பார். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனுக்கு 2 பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை 3 பிரிக்குகிறார். 1, ஒரு பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி ஒரு பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரிபிலகும் மசலர் ரஜுலை, இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறான். அந்த 2 பேர்ல ஒருத்தர் இருக்கிறானே, செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், 1 தோட்டம் 2 தோட்டமாக மாறியது. திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் 6 அல்லாஹ் உருவாக்கினான், மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் 1/3 மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி 1 ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான், கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலியடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி. உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்ததே, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன். இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ்ஸு நஃபரா, நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய், பார் நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன், உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான், இல்லை ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும், அல் ஹாஃபிர் அர் ராஃபி அல் முஇஸ் அல் முஸில், தாழ்த்துபவன் உயர்த்துபவன், அல் ஹாஃபிர் தாழ்த்துபவன், உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முதில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான், இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், காலலி சாஹிபிஹி وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه. இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறார். என்னுடைய உழைப்பால், என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லா இன் தரணி அன அக்கல்ல மின்க மால வலதா, அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து. இல்லை, எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்யும். அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன், காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன், என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறோடு நிறைவு செய்கிறார். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், அல் ஹாஃபிஸ் தாழ்த்துவான், அர் ராஃபி உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், உயர்ந்த கட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது, மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, இல்லை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அலா உஹ்பிருக்கும் பிகுனூஸில் ஜன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா, அல்லாஹுவின் தூதரே சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக்கொடுங்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமேயானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளியார், ரொம்ப பெரிய அறிவாளியார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில் நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போ, நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர் தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணே மூணு கேள்வி. மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லி கொடுத்தார், பதிலையும் சொல்லி கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்னில்ல, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு மூசா, இப்படி வந்திருக்கிறேன் யார், இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துதராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்கிட்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு, உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது. இல்லை இல்லை, என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியர் எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு, நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும் போதும், அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை. நீ உன்னை அறிவாளின்னு சொன்னில்ல, போ இங்கே. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கான கேள்வி எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா. மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால், வெறும் மூன்றே மூன்று கேள்விகள். பதிலையும் சொன்னாரே ஹிதர், கேட்கக்கூடாது என்பதாக, அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதர் மூசாவை தட்டுகிறார், மூசா அந்த பறவையை பார், அந்த பறவையை பார், இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது, உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை, நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது, ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால் முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் சீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம். கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமுல, அவர் என்ன செய்கிறாருன்னா, உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்தார். உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தார். அப்போ ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு. போனாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து இவட்ட வந்து கையை கட்டி முறையிடுறாங்க, நீங்கள் எங்களுடைய மன்னர். இதோ இந்த பகுதி ஒரு கிடத்தை சுற்றி காட்டுறாங்க, இந்த காட்டை சுற்றி காட்டுறாங்க. இந்த காட்டில் சில கொள்ளக்கார கூட்டம் இருக்கிறது. இரவு நேரங்களில் எங்கள் கால்நடைகளை எல்லாம் திருடுகிறார்கள், நாங்கள் சேமிப்பதை எல்லாம் கொள்ளையடிக்குகிறார்கள், கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட அவங்க பேசுறாங்க, துல்கர்னனுக்கு புரியலை. ஏன்னா பல மொழிகளை எல்லோராலும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா, எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா.

யாஜூஜ் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆன் சொல்லும் அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க, கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க நீங்க எங்களுடைய ஆட்சியாளர், அதனால நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரோம், நீங்க சும்மா செய்ய வேண்டாம். துல்கர்னைன் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து சோதிக்குகிறான். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை செழிப்பாக வைத்திருக்கிறான், உங்களது தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அதிகாரத்தை தந்தானே தவிர உங்களிடத்திலிருந்து உறிஞ்சுவதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. உங்கள் முதுகுத்தண்டிலே வரியை சுமத்தி உங்களை எழ முடியாமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருப்பது உங்களை போன்ற பாவப்பட்டவர்களை அரவணைப்பதற்கு, உங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்தான். எந்த காசும் வேண்டாம், அதை விட சிறப்பாய் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். முடிந்தால் உடலால் உழைப்பு செய்யுங்கள், நானும் சேரேன். ஆனா அவர் பெரிய ரோம்ல இருக்கிறார், ரோம்ல இருந்து ராணுவ வீரர்களை எல்லாம் இறக்கி செய்ய முடியாது. நீங்களும் நானும் உடலால் உழைப்பு செய்வோம், முழு காசும் என்னுடையது. அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில அந்த காட்டில் ஒரு பெரிய சுவரை கெட்டி எழுப்புகிறார். உலகம் கண்டிராத சுவர் அது. இதுவரை அவ்வளவு மகா பிரம்மாண்டமான சுவரை உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. மாபெரும் ஒரு சுவர், இரும்புகளை கொண்டும் அப்படி நெருப்பை ஊத வைத்து வெள்ளிகளையும் உருக்குக வைத்து அப்படி என்ன செய்கிறார், எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களேயானால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்னைனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்னைனை புகழும் பொழுது குர்ஆன் சொல்லும், துல்கர்னைன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதி, எங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்து. அல்லாஹு ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணைதான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளராக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம். கருணை காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல, நமது அதிகாரம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதிகாரம் ஒரு அலங்காரம், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்குகிறான். அந்த அலங்காரத்தை வைத்து நாம் சோதித்தோம், அந்த சோதனையில் துல்கர்னைன் வெற்றி பெற்றார். ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது எனது ரப்பினுடைய கருணை என்பதாக தனது அதிகாரத்தை வைத்து தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நலவு செய்தாரே, இப்படி யார் செய்வீர்களோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் நலவாக இருக்கும், பிறருக்கும் நலவாக இருக்கும். இல்லை, அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரேகம் செய்வீர்களே ஆனால். இதுதான் சந்தர்ப்பம், நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும், என்னை கேட்டுட்டு இல்லை வெளியே போன, நீ யார் என்னை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குகிறது, என் முன்னாடியே கையை நீட்டிட்டு இல்லை, போனா போகட்டும், உன்னைய வேலைக்கு வச்சோம்னா ஏன் குற்றத்தையே நீ ஆய்வு செய்கிறாயா? இல்லை, ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, துல்கர்னைனாக நாங்கள் இருக்க வேண்டும். பாசமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப், அல்லாஹ் அலஹு நூர், வழிகாட்டக்கூடிய ஒளி அது. வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி அது. ரசூல் சொன்னார்கள், அந்த அத்தியாயம் மிக அற்புதமானது. மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பேசுகிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனா, இந்த உலகம் ஒரு அலங்காரம், இந்த அலங்காரத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அந்த அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு ஐந்து விதமான அலங்காரங்களை மார்க்கம் பதிவு செய்கிறது. ஒன்று, சத்திய

0: சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் அலங்காரமாக, அந்த செல்வம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். மூன்றாவதாக, கல்வியை அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நமது அறிவு எதை உணர்த்த வேண்டும். நான்காவதாக, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அந்த அதிகாரம் சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் நமக்கு கீழுள்ளவர்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அதிகாரம் பயனடைய வேண்டுமே தவிர, நமது அதிகாரமே பிறரை கண்கலங்குவதற்காக மாற்றிவிடக்கூடாது. இறுதியாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வான், பண்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். குணங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம், அந்த அற்புதமான குணங்களை நாம் எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது குணத்தால் நாம் கெட்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். ஆதமை அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார். ஒத்துரு ஆலி நபியை ஓதி காட்டுங்கள். ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காலமினல் ஜின்னி ஃபஃபசகான் அம்பி ரப்பிஹி அஃபதத்தஹிது உனகு வதுர்ரியத்தகு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின்னினத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இபிலீஸை ஏழாவது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்புரீதைகள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: தாயுடைய கற்பத்தில் பிள்ளை உருவாகினவுடன் ஒரு மலக்கை கொண்டு அல்லாஹ் ரூஹை ஊத வைத்து விட்டு அவனுடைய நெற்றியில் நான்கு விடயங்களை அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான். அவனுடைய வாழ்வாதாரம், அவன் செய்யக்கூடிய நற்கர்மங்கள், அதே போன்று அவன் வாழக்கூடிய கால அளவு, அவன் நல்லவனா கெட்டவனா, சீதேவியா மூதேவியா என்பதை முடிவு செய்து விடுகிறான். ஆகையால் இந்த நாளும் நல்லதாக அமைய அல்லாஹிடத்தில் அதிகமாக பிரார்த்திப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ وَإِذَا النُّفُوسُ زُوِّجَتْ وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ وَإِذَا السَّمَاءُ كُشِطَتْ وَإِذَا الْجَحِيمُ سُعِّرَتْ وَإِذَا الْجَنَّةُ أُزْلِفَتْ عَلِمَتْ نَفْسٌ مَا أَحْضَرَتْ صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حُفَاةً عُرَاةً غُرْلًا صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃக்ஃபிரத்தை சொரிந்தருவானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே சகோதரர்களே இயற்கையாக நடப்பது கிடையாது. உலகத்தில் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது. நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மாத்திரம்தான். நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவோம். இவ்வளோ விடயங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்க இருக்கின்றதா? சகோதரர்களே, முஸ்லீம் என்பவர் இந்த குர்ஆனை படித்து எந்த நேரத்திலும் தயாராக இருப்பார். இவர்தான் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் என்பவர் ஒரு மடையர் அல்ல, ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு தடமாறக்கூடியவன் அல்ல முஸ்லீம். ஒரு முஸ்லீம் என்பவன் திடீரென்று மரணம் வந்துவிட்டதோடு திகைத்து விட மாட்டான் முஸ்லீம்.
2: திகைக்க கூடியவர் யார் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் திகைப்பார். மலக்குல் மௌத்தை கண்டதோடு தடமாறி கண்கள் எல்லாம் கலங்கி, இது முஸ்லீம் அல்ல. முன்கர் நகீரை கண்டதோடு பயந்து அச்சப்படக்கூடியவன் முஸ்லீம் அல்ல. உலகத்தில் பூகம்பங்களை கண்டு, உலகத்தில் அழிவுகளை கண்டு சகோதரர்களே நடுங்கக்கூடியவன் முஸ்லீம் அல்ல. ஏ, முஸ்லீம்கள் குர்ஆனை படித்திருந்தால் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் 12 நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது. இந்த 12 நிகழ்வுகளை ஒரு முஸ்லீம் சிந்திப்பானாக இருந்தால் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். இந்த 12 நிகழ்வுகளும் நடப்பது உறுதி என்று முஸ்லீமுக்கு தெரியும். முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் புதிதான விடயங்களை எல்லாம் கண்டு அதற்கு பேர் வைத்து விடுவார்கள். இயற்கை அனர்த்தம், இயற்கையா நடக்குதப்பா, காற்றடிக்க போகுது, காத்துக்கு பேர் வச்சிருவாங்க. நாங்க ஒரு பேரும் வைக்க தேவையில்லை. இந்த 12 விடயம் நடக்க இருக்குது சகோதரர்களே. ஒவ்வொரு புத்தி உள்ள முஸ்லீமும் விளங்கிக் கொள்வார்கள். இதை அல்லாஹ் தனியொரு சூரா ஒன்றே இறக்கி இருக்கிறான் இந்த 12 விடயத்தையும் சொல்வதற்கு. அதுதான் சூரத்து தக்வீர். குர்ஆனிலே சூரத்து தக்வீர் என்று ஒரு சூரா இருக்கிறது. இந்த சூராவிலே அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய 12 விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணுக்கு முன்னால் நீங்கள் கியாமத்துடைய நாளை பார்க்க வேண்டும் என்றால் சூரா தக்வீரை ஓதுங்க. சூரா தக்வீர் எங்களுக்கு எல்லாம் பாடம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் பெரிய சூரா, கொஞ்சம் பெரிய சூரா. நாங்க தான் உலகத்துக்கு அறிவிக்கணும் இதை இன்ஷா அல்லாஹ். உலகத்தார்களுக்கு தெரியாது இதெல்லாம். நாங்கள் தானே ஹலீஃபாக்கள் இந்த பூமியுடைய. முஸ்லீம்கள் தான் இவைகளை படித்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அறிவிக்கணும் இதெல்லாம். அப்படி எல்லாம் நடக்க இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதுல முதலாவது என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்கிறார், முதலாவது என் நடக்கும் என்றா இந்த சூரியன் ஒளி இழந்து போய்விட்டால். அல்லாஹ் சொல்ற இந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லாம போயிடும். அப்ப என்ன செய்யணும்? உலகம் இருட்டாய். இது எதிர்காலத்துல நடக்க இருக்கிற நிகழ்வு. இது முதலாவது நிகழ்வு. இந்த சூரியன் அப்படியே சுருட்டப்பட்டு விட்டும். அல்லாஹ் இந்த 12 விடயத்துக்கும் பாவித்த வார்த்தை நிறுவன இதா. இதா அரபுல இதாண்டா என்ன? வந்தால், நடந்தால். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஓதுறோமல்லையா, இதா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால். அல்லாஹ் சொல்றார் இத ஷம்சு கூவிரத், முதலாவது இந்த சூரியன் அப்படியே சுருட்டப்படும். உலகத்தை விட பெரிய சூரியன். அப்ப சூரியன் இல்லை உலகத்தில், அடுத்த நாள் சூரியன் உதிக்காது. இந்த சூரியன் சுருட்டப்படுறதுக்கு முன்னால் உள்ள நிகழ்வு தான் வளமையாக கிழக்கு. கொஞ்சம் முன்னால் வாங்க சப்பாவோ. சூரியன் வளமையாக சகோதரர்களே கிழக்கில உதிக்குது. ஆனா ஒரு நாள் வரும் இந்த சூரியன் இன்ஷா அல்லாஹ் மேற்கில உதிக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்கும். யா அல்லாஹ் இன்று நான் உதிக்கவா, அல்லாஹுடைய அரசுக்கு கீழே போகுது சூரியன். அல்லாஹ் அன்றைய நாள்ல சொல்லுவான், எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து உதி. சகோதரர்களே திடீரென்று காலையில நியூஸ்ல வரும் சூரியன் மேற்கில உதிச்சிட்டு, திடீரென்றுதான் முழு செய்தியும் சொல்லும் உலகத்துல சூரியன் எங்க உதிச்சிட்டு. இது இயற்கை நிகழ்வாயிரு இல்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி தந்துட்டாங்க எங்களுக்கு. விஞ்ஞானம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை,
3: ஆனா திடீரென நடக்கும் இது. வளமையாக கிழக்கில உதித்த சூரியன் அன்று எதில உதிச்சிடும், மேற்கில உதிச்சிடும்.
2: என்ன நஷ்டம் தெரியுமா, மேற்கில உதிச்சா அதுக்கு பிறகு யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். அதோட முடிச்சு
3: அது சனி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் என்ன நடக்கும், அல்லா பாதுகா.
2: உலகத்தில் நடக்கிற அவ்வளோ பாவம் சனி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி சனி.
3: எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது, நடக்கிற பாவம் குறவு. வெள்ளி சனி, வெள்ளிக்கிழமை கிளப்ல, வெள்ளிக்கிழமை மியூசிக்ல, வெள்ளி நைட்ல சுப தொழுகல்ல, சனி ஒன்றும் இல்லை. காலையில 12 மணிக்கு எழுப்பி பார்த்தா சூரியன் மேற்கில் உதிச்சிருக்கு, அதோட முடிஞ்சு தௌபா. தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டிரும் சகோதரர்களே. முதலாவது நிகழ்வு உலகத்துக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி உலகம் இருட்டால் என்ன நடக்கும், இனி இனி மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உலக நிர்வாகம் முடிச்சு அதோட முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, இரண்டாவது நடக்கும் தெரியுமா, நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். ஒரு நட்சத்திரமும் வானத்தில் இருக்க, எங்க விழும் நட்சத்திரம் எங்க விழும் தெரியாது. என் நட்சத்திரத்தை விட பூமியை விட பெரிய பெரிய நட்சத்திரம் எல்லாம் இருக்கு. நீங்க இதை உலகத்துக்கு சொல்லி பாருங்க, இப்படி ஒன்று குர்ஆனுக்கு இருக்குது. இரண்டாவது நிகழ்வு, நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நாள்ல ஒன்று நாயிருப்பன் நடையண்ட புள்ளரிக்கும் நடையண்ட பேர புள்ளரிக்கும். இது உலகத்துக்கு பயங்கரமான ஒரு அறிவிக்கப்பட்ட நாள். ஒரு ஊர்ல பூகம்பம் வருது, ஒரு ஊர்ல காத்தடிக்குது, ஒரு ஊர்ல வெள்ளம், அது ஒரு ஊரோட முடிஞ்சு. சரி, ஜப்பான்ல பூகம்பமா, ஜப்பானோட முடிஞ்சுது. இது ஸ்ரீலங்கால வெள்ளமா, ஸ்ரீலங்காவோட முடிஞ்சுது. இது முழு உலகத்துக்குமான அறிவித்தல் சகோதரர்களே. ரெண்டாவது, மூன்றாவது, மூன்றாவது நிகழ்வு பயங்கரமான நிகழ்வு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் தகர்க்கப்பட்டு ஒரு மலை பூமியில் இருக்க, மலைகள் பூமியை விட்டு இல்லாமலாக்கப்பட்ட நடக்கும். இனி பூமி எங்க உறுதியா இருக்க போகும், என்ன பூமி வந்து கொஞ்சம் தானே, 70% தண்ணி தானே. மூன்றாவது நிகழ்வு சகோதரர்களே, இது ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு மணித்தியால விளங்கப்படுத்தலாம், அவ்வளோ விவரமான விடயங்கள். 12 சுருக்கமாக உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ஆயத்தை ஓதிட்டு போறேன். மூன்றாவது நிகழ்வு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் சகோதரர்களே, இவைகளை ஞாபகத்தில் வச்சுதான் நாங்கள் வாழ்க்கையை தயாரிக்கோம். மூன்றாவது நிகழ்வு, மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு காலியாய். நான்காவது நிகழ்வு, இந்த மூணும் நடந்தா நாலாவது நடக்கும், எங்கள்கிட்ட உள்ள பொறுமதியான எல்லாவற்றையும் நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் அல்லாஹ் சொல்றார். இந்த இடத்துல இஷாரண்டா என்ன தெரியுமா, அந்த காலத்துல மக்கா உள்ள பொறுமதியான அவங்களோட வஸ்து ஒட்டகம், அதுவும் வயிற்றில குட்டிய சுமந்த ஒட்டகம், அதை அப்படி கவனிப்பாங்க அல்லாஹ் சொல்றார். இஷார் அதை கூட கவனிக்காம விட்டுருவீங்க, உங்களோட பொறுமதியான கார், உங்களோட பொறுமதியான வீடு, உங்களோட பொறுமதியான தங்கம், உங்களோட பொறுமதியான சொத்து செல்வம் எல்லாமே கவனிப்பாரற்றதாக மாற்றப்பட்டால் அல்லாஹ் சொல்றார். ஒன்றுமே கணக்கில்லை. நான்காவது, ஐந்தாவது, என்றால் காற்றுள்ள மிருகங்கள், இதெல்லாம் வெளிப்பாட்டப்படும். இப்ப சில உலமாக்கள் சொல்றாங்க காட்டுல உள்ள மிருகம் எல்லாம் ஊருக்கு வந்துடும், எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். இப்ப இது வந்து உலக அழிவுக்கான உபயோகம் காபிரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க. உலக அழிவுக்கான 6 அடையாளங்கள் உலகம் அழிந்ததற்கு பிறகான ஆறு அடையாளம், 12 அடையாளம் இது. வஇதல் வுஹூஷு ஹுஷிரத், சகோதரர்களே, ஆறாவது மிக பயங்கரமான அடையாளம் தான், வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத், ஏழு கடல்களும் நெருப்படுத்து பத்த தொடங்கி விட்டார். கடல் எரியும், கடல் எரியும் என்றா என்ன மீய போதோடு கடல் எரியுமா? எப்படி கடல் தண்ணி தானே எரியும். அல்லா சொல்லிட்டார், எல்லா வங்காள விரிகூடா அங்க காத்து வந்தது, அந்த சி அதாவது அட்லாண்டிக்ல அது நடக்குது இல்லை, முழு கடலும் பத்தும். இந்த ஆறு அடையாளம் சகோதரர்களே முன்னால் நடக்கும். முதலாவது என்ன? சூரியன் ஒளியிலிருந்து கொடுக்கும். மலைகள் எல்லாம் அப்படியே தகர்க்கப்பட்டு. நான்காவது என்ன? பொறுமதியான சாமான்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட மாட்டார். ஐந்தாவது என்ன? எல்லா காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் வர தொடங்கிடும். ஆறாவது என்ன? கடல் எல்லாம் நெருப்படுக்க தொடங்கி. இப்ப உலக நிர்வாகம் ஏதாவது மீதமா இருக்குமா? இப்ப இவ்வளவு நடந்தா அதோட முடிஞ்சு, உலக நிர்வாகம் இல்லை. இப்ப அடுத்த ஆறுடைய நடக்க போகுது. இப்ப இந்த ஆறும் நடந்தா சகோதரர்களே, நடந்தால் எல்லாம் சொல்றேன், இதா இதா இதா இதா இதா நடந்தால் நடந்தால் நடந்தால். இப்ப நாங்க முஸ்லீம்கள் இதை எதிர்பார்த்து கொண்டு வாழ்றோம். இஸ்ரேல்ல நீங்க போனீங்கன்னா, இஸ்ரேல் யாப்போர்ட்ல இருந்தால் போனவங்களுக்கு தெரியும், அல்லது ஜோர்டான் போர்டர்ல இருந்தால், யகூதிகள் ஒவ்வொரு மணித்தியானத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆகுவார். வாழ்க்கையில் எங்கிற மாதிரி மறந்து வாழ மாட்டார். மணித்தியானத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆகுவார். என்ன ரெடி ஆகுறாங்க? இல்லை, எங்கட இமாம் தஜ்ஜால் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மணித்தியானத்துக்கு ஒரு தடவை எலும்பு தூங்கினவங்க எலும்பி நிற்பாங்க. அந்த அளவு அறிவோட வாழ்றாங்க. என்ன அறிவு? உலகத்துல தஜ்ஜால் எதிர்பார்த்து. ஆனா தஜ்ஜால பத்தி ஹதீஸ்ல தான் வந்திருக்கு, இது குர்ஆன்ல வந்தவுடைய. ஒரு முஸ்லீம் எவ்வாறு எதிர்பார்த்து வாழணும் சகோதரர்கள்? இதுக்குத்தான் என்ன பிள்ளை, என்ன மனைவி, என்ன குடும்பத்தை ரெடி ஆகும். இந்த ஆறு விடயம் நடக்க இருக்கு. அதான் சொன்னேன், நாங்க மடையர்கள் அல்ல. முஸ்லீம் என்பவன் ஒரு விடயம் நடந்ததோடு அவன் துவண்டு விட மாட்டான் ஒரு நாள். சகோதரர்களே, இந்த ஆறு விடயமும் நடந்தால் அடுத்த ஆறு விடயம் ரெடியா இருக்கு. என்ன? ஏழாவது விடயம் என்ன தெரியுமா? இப்ப எங்கட உயிர் எடுக்கப்பட்டுமே உடம்புல இருந்து, எங்கட உடம்புல இருந்து உயிர் எடுக்கப்பட்டு, எங்கட உயிர் வேற இடத்துல இருக்கும், உடம்பு வேற இடத்துல இருக்கும். உயிர் இருக்குது உயிர்களோட, உடம்பு இருக்குது கபருக்குள்ள. அல்லாஹ் இந்த ஆறும் நடந்ததோடு என்ன செய்வான் தெரியுமா? முழு உயிரையும் உடம்போடு சேர்ப்பான். இத முஸ்லிம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். மேலுள்ள ஆறு விடயத்தை இந்த விஞ்ஞானம் வந்ததால இன்னைக்கு ஏற்றுக்கொள்றான், நடக்க இருக்குது. விஞ்ஞானத்தை படிச்சவங்க இந்த ஆறு விடயம் நடக்கிறது போலதான் விளங்குது. போக போக சூரியன் மலைகள் எல்லாம் நடக்கும் போலதான் விளங்குது. ஆனா திரும்ப எங்கட உடம்புக்கு உயிர் வாரத முஸ்லீம்களாகிய நாங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்றோம் சகோதரர்கள். இது ஏழாவது. எட்டாவது, அல்லாஹ் என்ன செய்வான்? உயிரோட புதைக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்குது. அந்த காலத்துல ஜாஹிலியா காலத்துல பெண் பிள்ளைகளை உயிரோட புதைச்சிருவான். இதெல்லாத்தையும் அல்லாஹ் அனுப்பாட்டுவான். அல்லாஹ் கேட்பான், என்ன பாவத்துக்காக உன் உம்மா வாப்பா உன்ன கொலை செஞ்சார்? அடுத்தது சகோதரர்களே, எட்டாவது, ஒன்பதாவது, எங்கட ஏடுகள் எல்லாம் விரிக்கப்பட்டால், நாங்கள் 60 வருஷம் 70 வருடம் 80 வருடம் உலகத்தில் வாழ்ந்தோமே, செய்த அனைத்துமே கையில் தரப்படும். இது விரிக்கப்பட்டால் வானம் கலட்டப்பட்டால், வானம் இல்லை குஷித்த வானம் கலட்டப்பட்டால், 11வது சகோதரர்களே, நரகம் மூட்டப்பட்டால், நரகம் ரெடியா இருக்குது, மூட்டை எல்லாம் ரெடி ஆக்குவார், நெருப்பு கொடுக்க வைப்பாரு, போடணுமே எல்லாரையும், மருந்து எல்லாரையும் போடணுமே. 12வது சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டால், சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிப்பான். இந்த 12 விடயமும் நடந்தால், அல்லாஹ் பதில் சொல்லல, இந்த 12 விடயத்துக்கு முன்னாலேயும் அல்லாஹ் சொன்ன இதா இதா இதா இதா, இந்த 12 விடயமும் நடந்தால், அலிமத் நஃப்ஸும் அஹ்தரத், அன்றைய தினம் தான் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வார் நான் என்ன அமல் செய்தேன். அவ்வளவு அல்லாஹ் இந்த ஒரு பதிலோட முடிச்சிட்டேன். அண்டைக்கு விளங்கும் கொடுக்க எல்லாம் சொல்லுவாங்களே, கழுதையில பிரயாணம் செய்தோமா, குதிரையில பிரயாணம் செய்தோமா, அண்டைக்கு விளங்கும். இந்த மார்க்கம் உள்ளவங்க, அந்த காலத்து நபிமார்கள், இந்த காலத்து உலமாக்கள், ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க, ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க, என்ன இது தேவையா அவங்களுக்கு, மார்க்கத்தை ஏந்த குர்ஆன் ஓதி காட்டுறாங்க, விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இது யாருடைய தொழில் அல்ல, இதெல்லாம் சகோதரர்களே, சமூகத்தை பாதுகாக்கணும், புத்திசாலியான ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லப்படும். இந்த 12 சகோதரர்களே இன்னும் நடக்க இல்லை உலகத்தில். இந்த 12 எதிர்பார்த்து வாழ்ந்து இந்த 12 நடக்க போகுதுன்னா கையில் என்ன ஓடும் சகோதரர்கள், அமல் ஓடும். வேறொன்றும் சரி வராது, பணம் சரி வராது, ஆட்சி இருந்து சரி வராது, காசு இருந்து சரி வராது, கூட்டாளிமார் இருந்து சரி வராது, எல்லாமே ஒரு நாளைக்கு தோத்து விடும். கையில் அமல், அமல், குர்ஆன் ஹதீஸ். சகோதரர்களே உலகத்தில் ஒரு சின்ன ஒரு வெள்ளம் வந்துட்டு, சின்ன ஒரு காத்து அடிச்சுட்டு, நாங்கள் அதுக்கு பின்னால பயந்து கொண்டு அஞ்சி கொண்டு நாங்கள் போவோமாக இருந்தா, இந்த 12 கண்டா நடுங்கிடுவோம். நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. இதற்கு தயார் என்ன, இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அமல், அலிமத் நஃப்ஸும் அஹ்தரத். அல்லாஹ் சொல்றான், அண்டைக்கு விளங்குங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறீங்க, எது இருக்கு சகோதரர்களே, சந்தோஷப்படுறோம், என்கிட்ட $100,000 இருக்குது, என்கிட்ட அந்த சொத்து இருக்குது, இந்த சொத்து இருக்குதுன்னு நாங்கள் சந்தோஷப்படுறோமா சகோதரர்களே, ஏன் சந்தோஷப்படுறோம், இதை வச்சு என்ன செய்யலாம், எங்களுக்கு சந்தோஷப்படணும் எதை வைத்து தெரியுமா சகோதரர்களே, நான் வாழ்க்கையில் எனக்கு இப்போ 40 வயது, எனக்கு ஒரு தொழுகை இன்னும் வாழ்க்கையில் தவறு, எனக்கு ஒரு தொழுகை இன்னும் வாழ்க்கையில் தவறு இல்லை, சந்தோஷப்படும். எனக்கு இதுவரைக்கும் ஒரு நோம்பு ஃபரலான நோம்பு எனக்கு தவற இல்லை, சந்தோஷப்படும். நான் ஃபரலான ஹஜ்ஜி செஞ்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படும். நான் வருஷம் ஜகாத் கொடுத்திருக்கிறேன், சந்தோஷப்படும். இதுதான் எங்கள்கிட்ட வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். நான் நாளாந்தம் கொஞ்சம் குர்ஆன் ஓதுறேன், சந்தோஷப்படும். நான் வக்ஃப் செஞ்சிட்டேன், நல்ல வழிகள் செய்துட்டேன், சந்தோஷப்படும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது குர்ஆனுடைய வார்த்தை, இது சந்தேகப்பற்றாதீங்க. இதெல்லாம் நடக்குமா, என்னன்னா அந்தந்த நிகழ்வு, உதாரணமா ஜப்பான்ல பூகம்பம் நடந்தது, அந்த நேரம் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இந்த பூகம்பம் எப்படி இருந்தது, சுனாமியை போய் கேட்கணும், அனுராதபுர மக்கள்கிட்ட சுனாமியை போய் கேட்டு சரி வராது, ஏன் அனுராதபுரத்தை சுனாமி வரலையே, அனுராதபுரத்துல போய் சுனாமி எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அண்ணன் சாப்பிட்டோம். அவ்வளவு சுனாமியை போய் கேட்கணும் என்ன தெரியுமா, காலில பென் தொட்டையில போய் கேட்கும், சுனாமி என்ன, சுனாமியை போய் கேட்கணும் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்ல சாய்ந்த மருதுல போய் கேட்கணும், சுனாமி என்ன, கண்ணால கண்டவங்க சுனாமிய 78ஆம் ஆண்டுடைய சூறாவளிய போய் எங்க கேட்கணும், கிழக்குலாம் கேட்கணும், அங்கதானே அடிச்சு சூறாவளி. தண்ணில அடிச்சுட்டு போனதை பத்தி கேட்கணும் யார்கிட்ட தெரியுமா, இந்த மௌத்தாயிச்ச ஏழு பிள்ளைகளுடைய குடும்பத்திட்ட போய் கேட்கணும், மத்தவங்கள்ட்ட கேட்டு சரி வர. ஆனால் இந்த 12 விடயமும் ஒரு நாட்டுக்கு அல்ல, முழு உலகத்துக்கும் நடக்க போகுது சகோதரர்கள். முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான், புத்திசாலிகள் விலகி கொள்ளும். இன்னைக்கு வின்டர் வரப்போகுது, வெள்ளிக்கிழமை ஸ்னோ அடிக்க போகுது, எவ்வளவு ரெடி ஆகும். நவம்பர்லே டயர் எல்லாம் மாத்தியா, சும்மா போது அவசியம் இல்லை, டயர் மாத்தும், வாகனத்து டயர் மாத்திரும், வேற உடுப்ப மாத்தோடும். ஏ விண்டர் வரு, கூதல் பற்றப்படாது, காதலுக்கு போயிடப்படாது, எவ்வளவு பயம் நடக்கும். புதுசா கனடாவுக்கு வந்திருக்கீங்க, முதலாவது விண்டர் கூட கவனம், எவ்வளவு பயம் பண்றவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு எங்களுக்கு, அவங்களுக்கு தெரியா விண்டரை பத்தி, வாகனத்துல டயரை மாத்துங்க, உடுப்ப மாத்துங்க. நல்ல விஷயம், ஒரு விண்டருக்கு இந்த நிலமெண்டா சகோதரர்களே, இந்த 12 விடயமும் நடக்க போகுதுன்றதை யார் சொல்லி தந்தது எங்களுக்கு தெரியாதே, சூரத்து தக்வீர் தெரியாதே, ஒருத்தருக்கும் தெரிஞ்சாத்தானே சொல்லித்தார்கள், தெரிஞ்சாத்தான் சகோதரர்களே. இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்தா காசு சேர்க்கிறோம், $10,000 $20,000 காசு சேர்த்து அனுப்புறோமா இல்லையா, கொஞ்சம் கஷ்டம். அங்க யாரு காசு சேர்க்க, இந்த 12 நடந்தா யாரும் காசு சேர்க்கல, ஒவ்வொருத்தருடைய நிலைமை இது. சூரியன் இல்ல, நட்சத்திரம் இல்ல, மலைகள் இல்ல சகோதரர்களே, கடல் இல்ல, எல்லாமே அழிஞ்சிட்டு, இவ்வளவு பயங்கர ஒரு நிகழ்வைத்தான் இந்த சூரா இவனுக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் சொல்றான், அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத், மனிதனுக்கு எவ்வளவு சொன்னாலும் சந்தேகம், மனிதனுடைய ஒரு இயல்பு அல்லாஹ். அதனாலதான் அந்த ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் والليل اذا عسعس والصبح اذا تنفس. الله நாள் சத்தியம் செய்யற, الله நாள் சத்தியம் என்ன, நாங்க நம்புறதுக்கு الله சொல்றார், فلا اقسم بالخنس மறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன், الجوار الكنس மீது சத்தியம் செய்கிறேன், காலையில் மூச்சு விடும் சுபகம் மீது சத்தியம் செய்கிறேன், சத்தியம் செய்து சொல்றேன். அல்லாஹ் சொல்றார், இன்னூல ரசூலின் கரீம், இதுதான் சங்கையான தூதருடைய வார்த்தை. இதெல்லாம் கணக்கெடுக்காம என்ன அசர ஜும்மாவுதினார் என்று கணக்கெடுக்காம போய்த்திறார். கொஞ்சம் இந்த சூறா எடுங்க, சூறா தக்வீர் என்று குர்ஆனுக்கு இருக்கு, எடுத்து பாருங்க, சிந்திக்கணும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகத்தை புத்திசாலியான சமூகமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தயாராக கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. கடைசி காலங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அமல்கள் மூலம் தயாராக கூடிய சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. இந்த சூரா தக்வீரை படித்து எங்களுடைய ஈமான்களை உறுதிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அமல்களை சரியாக செய்யும் பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிய தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد،
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். அண்ணல் நபியின் அழகிய
5: பொன்மொழிகள். நம்மில் அநேக மாணவர்களுக்கு பள்ளிக்கு செல்கின்ற பழக்கம் இல்லாமல் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு போகக்கூடிய பழக்கம் இருக்குமோ அது அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கு சமம் என்பதாக சொன்னார்கள். ஆகையால் இறை இல்லங்களுக்கு அதிகமாக செல்வோம், இறை இல்லங்களில் அமர்ந்து அதிகமாக இபாதத்துகளை செய்வோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரான்.
6: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் முஸ்லிம் வானொலி.
8: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
9: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் பொழுதும் இந்த மனித சமூகத்திற்கு அறிவுரையாக கூறியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களுடைய சிந்தனையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் நாம் எல்லாம் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலி அல்லாஹ் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் மறுமை நாளிலே தந்தருள வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லதொரு பக்குவத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை சகோதர சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு மனித குலத்தின் வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் ஜிஹாத் என்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தில் எவைகளுக்கெல்லாம் ஜிஹாத் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, ஜிஹாத் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆனின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் அடிப்படையிலும் அந்த வார்த்தை போருக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்ல, அது ஒவ்வொரு மூமினும் சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் ஜிஹாத் என்பதை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ஹதீஸுகளை கொண்டும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், உலகத்தின் பல பாகங்களிலும் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி குறிவைத்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். சொந்த ஊரிலே அவர்கள் அந்நியர்களாக நடத்தப்படுகிறார்கள். ஊர் விட்டு ஊர் அவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் அனாதிகளாக்கப்படுகின்றது. அவர்களெல்லாம் எரிகின்ற நெருப்பில் சுட்டு கரித்து பொசுக்கப்படுகிறார்கள். மெஜாரிட்டி மக்களாலும் பெரும்பான்மை மக்களாலும் அரசு அதிகாரிகளாலும் நாட்டை ஆளுகின்ற ஆளுநர்களாலும் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் அவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் இனியும் சமாதானம் சமாதானம் என்றிருந்தால், இனியும் நான் பொறுமை பொறுமை என்றிருந்தால், நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பொறுமை எங்களுக்கு தேவையில்லை என்று ஆவேசத்தோடு பேசுகிற இளைஞர்கள் நமக்கு மத்தியிலே உண்டு. இப்படி நாம் பொறுமை காத்தால் அநியாயக்காரர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் இந்த உலகத்தில் இல்லாமல் துடைத்தெறிந்து விடுவார்கள். ஆகவே அதற்குரிய முன் ஏற்பாடாக நாமும் தாக்குதல் நடத்த வேண்டும். நாமும் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். நாமும் அதற்குரிய பயிற்சிகளையும் அதற்குரிய பலங்களையும் நாமும் திரட்ட வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு கூடிய இளைஞர்களுடைய ஆதங்கத்தை இந்த மனித சமூகத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாளுக்கு நாள் தொலைக்காட்சி செய்திகளிலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக படிக்கின்ற நாளிதழ்களிலும் உண்மையிலேயே இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இந்த உலகத்தில் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள் என்பது யதார்த்த உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்வியுறும் பொழுது, நம் கண் எதிரே பாதிக்கப்பட்ட மனிதன் வரும் பொழுது, பாதிப்புக்குரிய செய்திகளை எல்லாம் வரலாறுகளிலும் புத்தகங்களிலும் நாளிதழ்களிலும் நாம் படிக்கும் பொழுது, ஒரு உண்மை மூமீன் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நேற்றைய தினம் அல்லாஹினுடைய திருமறை குர்ஆனில் புறப்படுங்கள் என்றும் ஆயத்தமாகுங்கள் என்றும், நீங்கள் சிறு குழுக்களாக இருந்தாலும் உமக்கு அல்லாஹுடைய வெற்றி கிடைக்கும் என்றும், நீங்கள் உங்களை பலப்படுத்துங்கள் தயார்படுத்துங்கள் என்றும், மூமின்களுக்கு ஆர்வமூட்டுங்கள் என்றும், அல்லாஹுவை அஞ்சுகின்ற மக்கள் மூமின்கள் நிச்சயமாக போருக்கு செல்வார்கள் என்றெல்லாம் நேற்றைய தினம் பல்வேறு ஆயத்துகளினுடைய விவரங்களையும் விளக்கங்களையும் நாம் பார்த்தோம். இந்த மனித சமூகத்தில் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் கையில் எடுத்து பயன்படுத்துகிற ஆயத், மக்களுக்கு போதிக்கின்ற ஆயத், அமைப்புகளும் அமைப்பினுடைய தலைவர்களும் மக்களுக்கு ஆலோசனை கூட்டங்களிலே பயிற்சி முகாம்களிலே போதிக்கப்படுகிற ஆயத்தினுடைய யதார்த்த அர்த்தம் என்ன, அந்த ஆயத்துகள் எந்த கால சூழ்நிலையில் யாருக்காக வேண்டி எப்பொழுது இறக்கப்பட்டது என்பதனையும், பாதிக்கப்பட்டு வருகிற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதையும், அநியாயக்கார மக்களை அக்கிரமக்கார மக்களுக்கு எப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை அல்லாஹனுடைய ஆயத்தில் திருமறை குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் என்பதையும் நாம் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, 14வது அத்தியாயத்தின் 42வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, அநியாயக்காரர்களை உம்முடைய இறைவன் பார்க்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அநியாயக்காரர்களை உம்முடைய இறைவன் பாராமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வைகளெல்லாம் நிலைகுத்து நிற்கின்ற அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்று அநியாயக்கார மக்களுக்கு அல்லாஹ் கூறுகிற அறைகூவன். குல் சீரு ஃபில் அர்ல் ஸும்மன்ஸுரு கைஃப கான ஆகிபத்துல் முகஸ்ஸிபீன். நபியே, இந்த பூமியை அவர்கள் சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டாமா? அநியாயக்காரர்களுடைய முடிவு, அக்கிரமக்காரர்களுடைய முடிவு, ஆணவக்காரர்களுடைய முடிவு, அநியாயத்தின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தோரின் முடிவு என்னானது என்பதை அவர்கள் இந்த பூமியை சுற்றித் திரிந்து பார்க்க வேண்டாமா என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே கேட்கிறான். மறுமை நாளில் கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்கின்ற அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை விட்டு வைத்தேன் என்றும், மேலும் இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நாளுக்கு நாள் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலும் நான் அவர்களை தண்டிப்பேன் என்றும் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். 17வது அத்தியாயத்தின் 58வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக இந்த உலகத்தில் யார் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தொடர்ந்து செய்கிறார்களோ மறுமை நாள் வருவதற்கு முன்னதாகவே இந்த உலகத்தில் அவர்களை கடுமையான வேதனையை கொண்டு நான் பிடிப்பேன். இந்த ஏற்பாடு, இந்த திட்டம், கானதாலிக்க ஃபில் கிதாபி மஸ்தூரா, இந்த ஒரு முடிவை அல்லாஹ் எங்கு எடுத்திருக்கிறான் என்றால் அது லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பதிவேட்டில் அல்லாஹ் தீர்மானமாக எழுதி வைத்திருக்கிறான். அநியாயம் இந்த உலகத்தில் அதிகமாகும் பொழுது, அக்கிரமங்கள் இந்த உலகத்தில் அதிகமாகும் பொழுது, அவனால் படைக்கப்பட்ட மனித உயிர்கள் இந்த உலகத்தில் அநியாயமாக கொன்று குவிக்கப்படும் பொழுது, அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தண்டனை நான் கொடுத்தே தீருவேன், மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நான் வேதனையை சுவைக்க செய்வேன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை விடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் கூறுகிற இந்த வார்த்தை மாற்றுமது அன்பர்களை புண்படுத்திவிடக் கூடாது. படைத்த இறைவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நினைவுறுத்துகிறேன். 1991 அல்லாஹனுடைய இல்லத்தை அயோத்தியிலே இடித்துவிட்டு இரவு முழுக்க மதுபானங்களை அருந்தி உறங்கிச் சென்ற லாட்டூர் பகுதி மக்கள் இரவோடு இரவாக அல்லாஹுடைய வேதனையால் பிடிக்கப்பட்டார்கள். குஜராத்திலே மிகப்பெரிய பூகம்பம், அன்று பகல் பொழுவது முழுக்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்தி அல்லாஹுடைய இந்த பூமியில் அவனுக்கு இணையான காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு இணை வைத்தலை பகல் முழுவதும் செய்து கொண்டு உறங்கிய மக்கள், இஸ்லாமிய சமூகத்தில் அதே விநாயகர் சதுர்த்தி இரவை முன்னிட்டு ஒரு கபிரிலே மிகப்பெரிய ஒரு கந்தூரி நடத்தி இஸ்லாமிய சமூக மக்களும் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு இணையை அந்த குஜராத் மாநிலத்திலே ஏற்படுத்தி அன்று இரவு உறங்கிய மக்களை மிகப்பெரிய பூகம்பத்தை கொண்டு அல்லாஹ் பிடித்தான். ஈரானிலே பூகம்பம், சியாக்களுடைய ஆட்சி, இஸ்லாத்தை விட்டு முழுக்க முழுக்க வெளியேறியவர்களுடைய ஆட்சி, அல்லாஹனுடைய தூதரை, அல்லாஹனுடைய தூதர் உருவாக்கிய சஹாபாக்களை, அவர்களுடைய மனைவிமார்களை, அவர்களுடைய பெண்களை கொச்சைப்படுத்தி எழுதி பேசி வருகிற சியாக்கள், ஆட்சி ஆளுகிற ஈரானில் மிகப்பெரிய பூகம்பம், இந்த உலக மக்களுக்கெல்லாம் இணை வைத்தலையும் பிதுஅத்தையும் உலக மக்களுக்கெல்லாம் அரங்கேறிய துருக்கியிலே பூகம்பம், ஈராக்கிலே பூகம்பம், இப்படி இந்த உலகத்தில்
10: அடியாயங்கள் அதிகமாகும் பொழுது, இணை வைத்தல் அதிகமாகும் பொழுது, இன்ன சர்க்கரா உல்முன் அலீம், அடியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் இந்த உலகத்தில் அதிகமாகும் பொழுது அல்லாஹ்வுடைய பிடி இந்த உலகத்தில் இருக்கப்படும். யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் அதற்கு பரிகாரம் காண முடியாது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் சமீபத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய சுனாமி பேரழிவு. இப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் அடியாயங்கள் அதிகமாகும் பொழுது, அக்கிரமங்கள் அதிகமாகும் பொழுது, மறுமை நாளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்தில் அநியாயங்களை செய்கிற மக்களை கடுமையாக பிடிப்பான். உலகத்திற்கே காவல்துறை அதிகாரியாக இருந்து, உலக போலீஸாக இருந்து, இந்த உலகத்தையே கண்காணித்துக் கொண்டு பல்வேறு அநியாயங்களையும் நாடு முழுக்க ஏற்படுத்திக் கொண்டு கலகங்களையும் அட்டுழியங்களையும் புரிந்து கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு இன்றைக்கு கத்ரீனா ரீட்டா என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய வெள்ளப்பேரழிவு. அந்த மக்களுக்கு 24,000 கோடி டாலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாம். எண்ணிலடங்காத மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறதாம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. கத்ரீனா ரீட்டானா ரீட்டா என்ற இந்த வெள்ள பிரளயத்திற்கு பிறகு சமீபத்தில் இந்த ரமதானுடைய நோன்பில் வெள்ளை மாளிகையிலே நோன்பு திறக்க ஜார்ஜ் புஷ் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாராம். அந்த வெள்ளை மாளிகையிலே நோன்பு திறக்க ஏற்பாடு செய்த அந்த பெரியோர்கள் மத்தியிலே உரையாற்றுகிறான் ஜார்ஜ் புஷ். அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான் பாருங்கள். இஸ்லாம் சாந்தியான மார்க்கம், இஸ்லாம் சமாதானமான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தை போல ஒரு உன்னதமான மார்க்கத்தை இந்த உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒரு சில சகோதரிகள் செய்கிற, உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ஒரு சில காரியங்கள் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றொரு உரையை அல்லாஹ் யாருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா? வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற பொருட்காட்சி அரங்கில் முதல் முதலாக திருக்குரான் பிரதி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அப்படியானால் அல்லாஹ் நாளை நெருக்கி வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த உலக அழிவு நாளை நெருக்கி வைத்திருக்கிறார். அநியாயக்காரர்களை அல்லாஹ் விடமாட்டான், அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் விடமாட்டான். இந்த உலகை நீங்கள் சுட்டித் திரிந்து பார்க்க வேண்டும். ஆன ரப்புக்கும் நான் தான் இறைவன் என்று பேசிய ஃபிரோவுன் இந்த உலகத்தில் இல்லை, ஒரு காலத்தில் வாழ்ந்தான். ஆதி சமூது கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அவர்களை காட்டிலும் பலசாலியான மக்கள் இனி ஒன்றை உலகத்தில் வாழ முடியாது, பிறக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆதி சமூது கூட்டம் மிகப்பெரிய ஒரு இடி முழக்கத்தை கொண்டு அல்லாஹ் பிடித்தார். லூத்து சமூதுடைய கூட்டம் இரவிலே தூங்க சென்ற மக்கள் காலையிலே எழுந்திருக்கவில்லை, தலைகீழாக அல்லாஹ் புரட்டினான். ஹாமான் காரூன் போன்றவர்களை இந்த பூமியிலே சொருகி சொருக செய்தான். இப்படி இந்த உலக வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்களை அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் ஒருபோதும் என்ன வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் கலகங்களையும் அநியாயங்களையும் செய்யும் பொழுது அல்லாஹினுடைய தண்டனை, அல்லாஹினுடைய வேதனை மிக மிக சமீபமாக இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள், ஆளும் வர்க்கத்தினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இணை வைக்காமல், பித்தத்துகளிலே ஈடுபடாமல், ஏகத்துவத்தை முழுக்க முழுக்க பின்பற்றி, குரான் ஹதீஸ் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை நடத்துகின்ற ஒரு உண்மை விசுவாசியை இந்த உலகத்தில் பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அது அல்லாஹ் தன்னுடைய லட்சியமாகவே அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய ஆயத்தில் 30வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களை பாதுகாப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் எப்படிப்பட்ட பாதுகாப்பு? 41வது அத்தியாயத்தின் 30வது வசனம், நம்புகின்ற விஷயத்தில் மக்கள் உறுதியாக இருந்தால், வானத்திலிருந்து அல்லாஹ் மலக்கை இறக்கி அந்த மலக்கு அவனிடத்திலே சொல்லுவாராம், அல்லாஹ் தகாஃபு வலா தஹசனு வஅபிசிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதுன், நீங்கள் யாருக்கும் பயப்படாதீர்கள், அஞ்சாமல் இந்த உலகத்திலே வாழுங்கள். மறுமையில் சொர்க்கம் செல்லுகிற வரை நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இறை விசுவாசிகளையும் ஒவ்வொரு மூமின்களையும் தன் புறத்திலிருந்து வானவர்களை அனுப்பி அல்லாஹ் பாதுகாப்பதாக நமக்கு வாக்களிக்கிறான். மேலும் 8வது அத்தியாயத்தின் 9வது வசனம், இது தஸ்தஈதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிக்கத்தி முர்திஃபீன். அல்லாஹுனுடைய உதவியை தேடி அந்த ஏகத்துவவாதிகள் அல்லாஹுவை அழைத்து கஷ்ட நேரங்களில் அழைத்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்த அந்த சஹாபாக்களையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நீங்கள் ஒரு கட்டத்திலே அழைத்தீர்கள், உங்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நெருக்கடியான ஒரு துன்பம் உங்களுக்கு வரும் பொழுது என்னை நீங்கள் அழைத்தீர்கள், நான் என்ன செய்தேன் தெரியுமா, உங்களின் மீது இரக்கம் கொண்டு ஏகத்துவவாதிகளை இந்த உலகத்தில் காட்பது தன்னுடைய கடமை என்பதை பிரதிபலிக்கும் முகமாக 1000 மலக்குமார்களை உங்களுக்கு நான் அணி அணியாக வர செய்தேனே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதரர்களே, மூமின்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை, இறை விசுவாசிகளை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அது அல்லாஹ் தன் கைவசம் அந்த பொறுப்பை வைத்திருக்கிறான். இறை விசுவாசிகளை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பும் அல்ல, இறை விசுவாசிகளை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. மனிதர்களுடைய பொறுப்பை காட்டிலும், ஜமாத்தினுடைய பொறுப்புகளை காட்டிலும், நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை காட்டிலும், அரசாங்கத்தின் பாதுகாப்பை காட்டிலும், அதிபதியாம் பாதுகாப்பை காட்டிலும், அதிபதியாம் அகிலத்தின்

அஸ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்றும், அன் அஸ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி, இந்த உலகத்தில் யாராவது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஏகத்துவம் உண்மைதானா சோதிக்கிற கடமை அல்லாஹ்வுக்கு உண்டு. இந்த உலகத்தில் அல்லாஹுவை அடியான் ஏற்றுக்கொண்டது உலக ஆதாயத்திற்கா, மக்களுக்கா, மறுமைக்கா? உலக மக்களுக்கு பயப்படுகிறானா, தனக்கு தன்னை பயப்படுகிறானா? சோதனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது அவன் மீண்டும் மீண்டும் அவன் கிளர்ந்தெழுந்து இந்த உலகத்தில் வெற்றி நடை போடுகிறானா என்றெல்லாம் அல்லாஹ் பரிசோதிக்காமல் இந்த உலகத்தில் யாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடமாட்டான். அவர் நபிமார்களாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்கள் தானா என்பதை அல்லாஹ் பரிசோதிக்காமல் எப்படிப்பட்ட நல்லடியார்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் விட்டு வைக்கவில்லை என்பது சரித்திரம் நமக்கு தருகிற சான்று. அல்லாஹ் இந்த திருக்குறானில் போரை குறித்து மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றானா? ஒரு 10, 15, 20 ஆயத்துக்களை பொறுக்கி பொறுக்கி எடுத்து இளைய சமூக மக்களிடத்திலே எடுத்து சொல்லி ஒரு வீரியமிக்க ஒரு தவறான ஒரு கொள்கையை மக்கள் மத்தியில இன்றைக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய திருக்குறானில் 1000 ஆயத்துகள் பொறுமையை பற்றி பேசியிருக்கிறது, 1000 ஆயத்துகள் சோதனைகளை பற்றி பேசுகிறது, 1000 ஆயத்துகள் பொறுமைக்கு அடுத்தபடியாக துன்பங்களும் சோதனைகளும் வரும் பொழுது ஒரு மூமின் கையாள வேண்டிய வழிமுறைகளை அல்லாஹ் திருக்குறானில் 1000 மேற்பட்ட ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். 47 அத்தியாயத்தின் 31 வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் தீனுல் இஸ்லாத்தை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டார்களோ, போலியாக அல்ல, சியாக்களாக இல்ல, கபர் வழிபாட்டுக்காரர்களுக்கு அல்ல, காதியானிகளுக்கு அல்ல, அகல் குரான்களுக்கு அல்ல, அல்லது இந்த மனித சமூகத்திலே தீமைகளை கண்டும் காணாமல் ஊமை சைத்தானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக வேண்டி அல்ல, இந்த உலகத்தில் எனக்கு சொர்க்கம் வேண்டும், எனக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தருகிற சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் உறுதி எடுத்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் குறித்துக் கொள்ள வேண்டிய ஆயத். 47 அத்தியாயத்தின் 31 வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமுல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்தவர்கள் யார் என்றும், பொறுமைசாலிகள் யார் என்றும் அல்லாஹ் உங்களை சோதனையின் மூலம் சோதிப்பான். கடுமையான சோதனைகளை ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அவனுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான், அவனுடைய தக்குவா எப்படிப்பட்ட தக்குவா, அவன் மறுமைக்கு உண்மையிலேயே மறுமைக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் வாழ்கிறானா அல்லது இம்மைக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்கிறானா என்கிற ஒரு சோதனையை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் நிச்சயமாக நிகழ்த்துவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 29 அத்தியாயத்தின் 2 வசனம், 3 வசனம், ஆசிபன்னாஸ் அன் யுத்ரக்கு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டு விட்டோம் என்று நீங்கள் சொல்வதின் மூலம் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்களா? யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், வலக்கது ஃபத்தன் அல்லதீன மின் கபிலிஹும் ஃபலயஅலமன் அல்லாஹு அல்லதீன சதகு வலயஅலமன் அல் காதிபின், உங்களுக்கு முன்னால் சென்று போன நிறைய ஈமான் கொண்ட மக்களை நான் சோதித்த பிறகுதான் அவர்களுக்கு சொர்க்கம் இருப்பதாக நான் வாக்களித்தேன் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 9 அத்தியாயத்தின் 126 வசனம், அவலா யரவுனா அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இரு முறையோ நிச்சயமாக குறைந்தபட்ச சோதனை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட சோதனை? 2 அத்தியாயத்தின் 155 வசனம், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ, பசியை கொண்டு சோதிப்பேன், உயிரை பிடுங்கி சோதிப்பேன், பயமுறுத்தி சோதிப்பேன், விளைச்சலை நாசப்படுத்தி சோதிப்பேன், பொருளாதாரத்தை பிடுங்கி சோதிப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களால் நேசிக்கப்படுகின்ற என்னுடைய பிள்ளையின் மீது, எனது மனைவியின் மீது, எனது தாயந்தையர்களின் மீது நான் இந்த உலகத்தில் யாரை அளவுக்கு அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த நேசத்திற்குரிய மனிதர்களை பிடுங்கியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான், யாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரமாட்டான். 3 அத்தியாயத்தின்

0: 140வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வத்தில்கல் அய்யாமு நுதாவிலுகா பைன الناس, வத்தில்கல் அய்யாமு நுதாவிலுகா பைன الناس, கால சக்கரத்தை மனிதர்களிடம் மாறி மாறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுழலச் செய்கிறான். சோதனை என்ற கால சக்கரம், சோதனை என்ற ஒரு கால சக்கரம் மனிதர்களிடம் மாறி மாறி அல்லாஹ் நிச்சயமாக சுழலச் செய்வேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த ஆண்ட சகோதரர்களே, அல்லாஹ் திருக்குரானில் ஒரு இடத்திலே சொல்கிறான், பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் அங்கு பிரச்சனை, இங்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பாலஸ்தீனத்தை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள், நாட்டூரை பாருங்கள், சோமாலியாவை பாருங்கள், போஸ்னியாவை பாருங்கள், ஆப்கானை பாருங்கள் என்றெல்லாம் பேசுகிறோமே. 33வது அத்தியாயத்தின் 10வது வசனம், 11வது வசனத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இது ஜாஅக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இத் ஸஅத்தில் அப்சார் வ பலஅத்தில் குலூபுல் ஹனாஸிர வ தலல்லூன வல்லாஹில் லுனூல். உங்களுக்கு மேற்புறத்திலிருந்தும் உங்களுக்கு கீழ்ப்புறத்திலிருந்தும் நாலா திசைகளிலிருந்தும்
1: எங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: துனியாவுடைய அற்ப பொருளுக்காக வேண்டி தீனை விட்டு விடுகிறார். ஆகையால் நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் ஹிதாயத்துக்காக பிரார்த்திப்போம். எப்பொழுதும் இந்த தீனில் உறுதியாக இருப்போம். முஸ்லிமாக மரணிப்போம். ஜஸாகுமுல்லாஹு ஃபைரன்.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0974-7771-6760.
1: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தின்
0: தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimvanoli.com.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அல் ஹாஃபில் என் அலி அக்பர் உமரி அவர்கள். திருச்சி அத்தகுவா பள்ளிவாசலிலிருந்து இந்த பயான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த பயானை சகோதரர் ஈசா அவர்கள் எங்களுக்காக அனுப்பியிருந்தார். அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் குத்துபா பிரசங்கம் கேட்போம்.
1: அல்ஹம்துலில்லாஹ் من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் எது நல்ல மரணம் அங்கிற தலைப்பில் நம்ம போன வாரம் சில செய்திகளை பார்த்தோம். அதில் முதல்ல என்ன பார்த்தோம்னு சொன்னால், யார் வந்து மௌத்தா போகும்போது கலிமாவோடு மௌத்தா போகிறாங்களோ அந்த மௌத்து வந்து நல்ல மௌத்து அப்படிங்கிறத போன வாரம் பார்த்துருக்குறோம். இந்த வாரம் ரெண்டாவது செய்தி என்ன என்று சொன்னால், அமல்கள் செய்த நிலையில் ஒருவர் வஃபாத்தானால் அந்த மௌத்து என்ன? நல்ல மௌத்து. அது மாதிரியான நல்ல மரணங்களை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தர வேண்டும். நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த கலிமாவோடு நம்முடைய ரூஹு வந்து பிரியணும். மட்டுமல்லாமல் அந்த ரூஹு பிரிகிற போது எந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நிலையில் இருக்கணும்? அமல்களை செய்த நிலையில் நம்முடைய ரூஹ வந்து அல்லாஹ் வாங்கட்டுங்கிற இந்த துவாவை சொல்றேன். அதை யாரு நல்ல அமல்களோடு மூத்தா போறாங்களோ அவங்க நல்லவங்க, அது நல்ல மூத்து அப்படிங்கறத நீங்க ஹதீஸுகள்ல பார்க்கலாம். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6607 ஹதீஸாக இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஹைபர் போர், ஹைபர் போர் சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போர் செய்யறாங்க, சஹாபாக்களும் போர் செய்யறாங்க. அதுல பாத்தீங்களா, ஒரு முஸ்லீம் தான், ஒரு முஸ்லிம் மார்க்கத்திற்காக மார்க்கத்தை வேலோங்க செய்வதற்காக பயங்கரமா போர் செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறாங்க. பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நரகவாசிகளில் ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் புரிஞ்சா மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக ஹைபர் போரில் கலந்து கொண்டு போர் செய்கின்ற ஒரு முஸ்லிமை பார்த்து, எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறாரே அவரை பார்த்து ரசூல் சாசம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நரகவாசிகள் ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் யாரை பார்த்துக் கொள்ளுங்கள், இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அதுல ஒரு சஹாபி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்ன, இவரை வந்து கடைசி வரை நம்ம ஃபாலோ பண்ணனு, இவரை எப்படி மௌத்தா போறாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு பின்னாலேயே போறாங்க. அவர் எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார். எதிரிகளை வெட்டி வீழ்த்தி விட்டு ஒரு சமயத்தில் அவரும் வெட்டப்படுகிறார், அவரும் அந்த முஸ்லிமும் வெட்டப்படுகிறார். அப்படி வெட்டப்பட்ட உடனே அவருடைய உயிர் போகவில்லை, உயிர் பிரியவில்லை. வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு வருகிறது, உயிருக்காக போராடுகிறார். அந்த சமயத்தில் வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் என்ன செஞ்சார்னு சொன்னா, அவருடைய வால் இருக்கு பாருங்க, அவருடைய வாளால் அவருடைய நெஞ்சிலே குத்துகிறார். அவருடைய வாளால என்ன பண்றாரு, அவருடைய நெஞ்சில குத்துறாரு. எந்த அளவு குத்துறாருன்னு சொன்னா, நெஞ்சில குத்துற வாளு எங்கே வெளியே வருகிறது, முதுகின் வழியாக வெளியே வருகிறது. குத்தி கிழிக்கிறாரு, அதோடு கீழே சரிகிறாரு, மௌத்தா போயிடுறாங்க. புரியுதா? இது என்ன மௌத்தி? இது தற்கொலையே தற்கொலை இல்லையா? இது தற்கொலை. அப்ப இதை பார்த்த ஒரு சஹாபி, அவரை ஃபாலோ பண்ணி போனார்ல, இதை பார்த்த ஒரு சஹாபி நேர ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்து சொல்வாரு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று நான் மறுபடியும் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு, நீங்க அவரை நரகவாசின்னு சொன்னீங்கல்ல, அவருடைய கடைசி நிலை இப்படி ஆகிவிட்டது, தற்கொலையாக ஆகிவிட்டது அப்படின்னு இந்த சஹாபி அவரை பத்தி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்திய, ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு செய்திய சஹாபாக்களுக்கு, ஹைபர் போரில் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். என் அருமை சஹாபாக்களே, இன்னல் அபுத லா யஅமலு அமல அஹ்லின் நாரி வ இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா. ஒரு அடியார் நரகத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டே இருப்பார். ஒரு அடியார் பாவங்களை, கெட்டவைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, எவைகளெல்லாம் நரகத்தில் தள்ளுமோ அந்த நரகத்துக்குரிய பாவத்தை ஒருவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் கடைசியில் அவர் திரும்பி தௌபா செய்து என்ன செய்வாரு, சொர்க்கத்துக்குரிய அமல்களை கடைசியில செஞ்சிருவாரு. சொர்க்கத்துக்குரிய அமல்களை தௌபா செய்துவிட்டு, பாவங்களுக்கு தௌபா செய்துவிட்டு சொர்க்கத்துக்குரிய அமல்களை கடைசியில் செய்கிறாரே, வைன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் யாராக இருக்கிறார், சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, இன்னொரு அடியார் யார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொன்னால், அமல அஹ்லில் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு காலம் வரும், ஒரு கட்டம் வரும், ஒரு கட்டத்தில் மனம் வந்து தடுமாறு, நன்மைகளை செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க, ஷைத்தான் வந்து கெடுத்திருப்பான், ஷைத்தானுடைய சூழ்ச்சியில மூழ்கி இருப்பாங்க. நன்மைகளை செய்து கொண்டே வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் மாறி கடைசி காலங்கள்ல, கடைசி கட்டங்கள்ல எந்த அவர்கள் வேலை செய்வாங்க, கெட்டவைகளை, பாவங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பாவங்களை செய்ய ஆரம்பித்து பாவங்களோடு அவர்கள் மரணிப்பார்கள். வைன்னஹு மின் அஹ்லின் நார், அவர்கள் யார், நரகவாசிகள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசி நரகவாசி என்று எப்படி போடுவார் என்று சொன்னால், இன்னமல் அஅமாலு பில் ஹவாதீம், உங்களுக்கு தெரியும் புகாரியுடைய முதல் ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், தெரியுமில்ல, இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்பதுதான் புகாரியுடைய முதல் ஹதீஸ். புகாரியுடைய 6607வது ஹதீஸ். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாதீம், ஒருவருடைய கடைசி கட்டம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவருக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும். அவருடைய கடைசி கட்டம் கெட்டதாகிவிட்டதா இல்லையா, எனவே அவர் நரகவாசியாக இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்மளை வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், நன்மைகள் செய்த நிலையில் நாம் மரணிக்க வேண்டும். அதனால தான் பெரிய பெரிய இமாம்கள், பெரிய பெரிய முஹத்தித்கள் சொல்ல போனா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் துவா செய்வாங்கல்ல, என்ன துவா செய்யறாங்க, என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. முஸ்லிமாக மரணிக்க செய்வது மாத்திரம் அல்ல, நான் மரணித்து விட்ட பிறகு என்னை சாலிஹீன்களில் ஒருவராக ஆக்கி விடுவாயாக. யாரோடு என்னை மறுமையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், யாரு சாலிஹீன்களோ இறையச்சம் உள்ளவர்களோ நல்லவர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் துஆ செஞ்சாங்க என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நமக்கு கடைசி வர கடைசி வர இந்த ஈமான் இந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை செஞ்சு அல்லாஹ் என்ன செய்யணும், அமல்களோடு அல்லாஹ் நம்மளை மூத்தாக்கணு, அந்த பாக்கியத்தை தரணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க, யுபாஸு குல்லு அபுதின் அலாமா மாத்த அலைஹி, ஒவ்வொரு அடியாரும் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். எப்படி எழுப்பப்படுவார் என்று சொன்னால், அலாமா மாத்த அலைஹி, அவர் எந்த நிலையில் மரணித்த எந்த ஈமான்ல எந்த அகீதாவுல அவர் மரணித்தாரோ அதே நிலையில் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக தஃப்சீராக இமாம் புகாரி ஒரு அழகான ஹதீஸை பதிவு பண்றாங்க. இமாம் புகாரியுடைய 1850வது ஹதீஸ், நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் என்ன, 1850வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல, அந்த ஹஜ்ஜில 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் வந்தாங்கல்ல. அன்னைக்கு 1000 பேர் இருந்தாலே பெருசு, ஆனா 100,000 பேர் இருந்தா ரொம்ப பெருசு. 700,000 மேற்பட்ட சஹாபாக்கள் வந்தாங்க என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜிக்கு முன்னாலேயே பல மாதங்களுக்கு முன்னால் அறிவிப்பு செய்து விட்டார்கள். என் அருமை சஹாபாக்களே, அதாவது ஹிஜ்ரி 10வது வருஷம் சொல்றாங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறேன், என் கூட நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு வாங்க, வந்து ஹஜ்ஜை செய்யுங்க, என் மூலமாக ஹுது அன்னி மனாசிக்கும், என் மூலமாக நீங்கள் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், நான் அடுத்த வருடம் வரை ஹயாத்தாக இருப்பேனா மாட்டேனா என்று எனக்கு தெரியாது. எனவே நான் மரணிப்பதற்கு முன்னால் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறேன்ல, என் கூட வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்ன முடியுமே. சஹாபாக்கள் உலகளாவிய அளவுக்கு என்ன பண்றாங்க, மக்கா உலக குழுமுறாங்க. 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் வந்துட்டாங்க, அங்கே போய் மினாவுக்கு போனாங்க. ஹஜ் 8ல மினாவுக்கு போவாங்கல்ல, எல்லாரும் மினாவுக்கு போயிட்டாங்க. இதுல ஹஜ் 9ல அரபாவுக்கு போவாங்கல்ல, அம்புட்டு ஹாஜிகள் அரபாவுக்கு போயிட்டாங்க. அந்த அரபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவில் நிக்கிற போது ஒரு சஹாபி அரபாவுக்கு வருகிறார், அரபாவிற்கு வந்து ஒட்டகத்தில் வருகிறார். ஒட்டகத்தில் அவர் அரபாவில் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒட்டகத்தில் இருந்து அந்த சஹாபி கீழே விழுந்து விட்டார். இஹ்ராம் கட்டிய சஹாபி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக என்று இஹ்ராம் கட்டி கொண்டு தல்பியா சொல்லி கொண்டு அவர் வருகிறார். ஒட்டகம் கீழே தள்ளுகிறது, கீழே தள்ளி அவர் கீழே விழுந்து விட்டார். அவர் கீழே உழுந்த உடனே தலையில அடிபடுகிறது, கழுத்து முறிகிறது, அப்படியே அவர் வஃபாத்தாகி விட்டார். இஹ்ராம் கட்டிய நிலையில அந்த சஹாபி அரபாவுல கீழே உழுந்தாரல்ல, கீழே உழுந்த சஹாபி தலையில அடிபடுது, கழுத்து முறுகிறது, கழுத்து முறிஞ்சு அந்த சஹாபி மூத்தா போயிட்டாங்க அரபாவுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாக்குறாங்க. பார்த்து கொண்டு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், இந்த சஹாபி என்ன பண்ணுங்க, குளிப்பாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, குளிப்பாட்டுவது மாத்திரமல்ல, இவரை நீங்கள் கஃபனிடுங்கள், குளிப்பாட்டிய பிறகு கஃபனிடுவாங்கல்ல, இவரை நீங்கள் கஃபனிடுங்கள் அப்படிங்கிறாங்க. குளிப்பாட்டுங்கன்னு சொன்ன உனிய சஹாபாக்கள் குளிப்பாட்டினாங்க, கஃபனிட சொன்ன உனிய சஹாபாக்கள் கஃபனிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் இவரை கஃபனிடுங்கள், அதே சமயத்தில் வலா துஹம்மிரு ரஸஹு, இவருடைய தலையை நீங்கள் மறைத்து விட வேண்டாம், இவருடைய தலையை நீங்கள் மூடிவிட வேண்டாம். கஃபன்ல பாத்தியலாக்க, கஃபன்ல அப்படியே சுத்தி கால் பக்கத்து ஒரு முடிச்சு போடுவாங்க, தலையை மறைச்சி தலை பக்கத்து முடிச்சு போடுவாங்களே இல்லையா. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, குளிப்பாட்டுங்க, கஃபன் செய்யுங்க, முழுசா உடம்பை நீங்கள் மறையுங்கள், தலை பகுதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மறைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இஹ்ராம் கட்டுறாங்கல்ல, இஹ்ராம் கட்டிய ஹாஜிகள் ஆண்களாக இருந்தால் தலையை மறைக்கலாமா, தலையை மறைக்க கூடாது. அப்புறம் மூத்தா போயிட்டாரு, மூத்தா போன பிறகு கஃபன்ல ரசூலா சொல்றாங்க, நீங்கள் கஃபனிடுங்கள், ஆனால் வலா துஹம்மிரு ரஸஹு, அந்த கஃபனில் அவருடைய தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, கஃபனிட்ட பிறகு ஜனாசாவுக்கு நறுமணம் பூசுவார்களா இல்லையா, அது சுன்னத்தா இல்லையா. ஆனா இவருக்கு சொல்றாங்க, வலா தமஸ்ஸூஹு தீபன், இவருக்கு நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இஹ்ராம் கட்டிவிட்டால் நறுமணம் பூசலாமா? நறுமணம் பூசக்கூடாது. இவர் மௌத்தா போயிட்டாரு, ஆனால் இஹ்ராமோடு மௌத்தா போயிட்டாரு. எனவே நீங்கள் கஃபன் இடுங்கள், தலையை மறைக்க வேண்டாம், நறுமணத்தை நீங்கள் பூச வேண்டாம். ஏன் நறுமணம் பூச வேண்டாம் என்று சொன்னால், فَإِنَّهُ يَبْعَثُ اللَّهُ يَوْمَ الْقِيَامَةِ مُلَبِّيًا. இவர் கியாம் இவரை கியாமத்தில் அல்லாஹ் எழுப்புவானே, அப்படி எழுப்புகிற போது இவர் எந்த நிலையில் இருப்பார் என்று சொன்னால், இஹ்ராம் அணிந்த நிலையில், முலப்பியன் தல்பியா சொன்ன நிலையில், தல்பியா சொல்லிக் கொண்டே வஃபாத்தானாரா இல்லையா? எனவே நாளை மறுமையில் இவர் எழுப்பப்படுகிற போது முலப்பியன் லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல்முல்க லா ஷரீக லக என்ற இந்த தல்பியா சொல்லிக் கொண்டே இவர் மறுமையில் எழுப்பப்படுவார். எனவே கபனிடுங்கள், தலையை மறைக்க வேண்டாம், நறுமணங்களை பூச வேண்டாம். எந்த நிலையில மூத்தா போறாரோ அந்த நிலையில் தான், அதே நிலையில் அல்ல என்ன செய்வோம், மறுமையில எழுப்புவோம். அப்படின்னு ரசூல் ஸல்லம் இவர் விஷயமா சொன்னாங்கிற இந்த ஹதீஸ இமா புகாரி 1850 ஹதீஸா பதிவு பண்றாங்களே. அப்ப என் ஆறுமைய சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப நம்ம நல்ல நிலையில இபாதத்து பண்ணிய நிலையில நம்மளை வந்து அல்லாஹ் மௌத்தாக்கனே, அப்படி வஃபாத்தானால் அவங்க நல்லவங்க, அது நல்ல மௌத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இன்னொரு ஹதீஸ் இமாம் அகமது அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அகமதுல 23372 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. من قال لا اله الا الله ابتغاء وجه الله ختم له بها دخل الجنه. யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி அந்த கலிமாவோடு அவர் வஃபாத் ஆகிவிட்டாரோ, அவர் தஹல் அல் ஜன்னா, கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். ஒன்னாவது சொல்றாங்க, வமன் சாம இப்திகா வஜிஹல்லாஹி, யார் நோன்பு நோற்றுகள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவதற்காக, நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக யார் நோன்பு வைத்து நிலையில் மரணிக்கிறாரோ, தஹலல் ஜன்னா, அவரும் சொர்க்கம் செல்வார். அப்புறம் சொல்றாங்க, வமன் தஸத்தக இப்திகா வஜிஹல்லாஹி, யார் சதக்கா பண்ணுகிறாரோ, சதக்கா பண்ணுகின்ற நிலையில் வஃபாத் ஆகிறாரோ, அவர் எங்கே போகிறார், சொர்க்கம் போகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்ற இந்த ஹதீஸ இமாம் அகமது வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதனால்தான் நீங்க பாத்தீங்களாக்க, நிறைய பேருடைய நிறைய இமாம்கள் முஹத்தித்கள் முஃபஸ்ஸிர்களுடைய வரலாறுகள் நீங்க படிச்சு பாத்தீங்களாக்க, நிறைய பேர் இபாதத்து பண்ணிய நிலையில வஃபாத் ஆயிருக்கிறாங்க என்று நிறைய வரலாறு பேசுகிறது. ஓரிரு வரலாற்று செய்திகளை உங்களுக்கு நான் ஞாபகமூட்ட வேண்டும் என்று சொன்னால், உதாரணமாக இமாம் அபு சாலபா இமாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி, ரெண்டு பேரும் முஃபஸ்ஸிர்கள், சரியா? அபு சாலபா என்று சொல்லக்கூடிய இமாம் இவர் யாரு, முஃபஸ்ஸிர், குரானுக்கு விளக்கம் கூறப்படுறாங்கல்ல, அதுக்கு பெரிய வல்லுநர். இமாம் முஜாஹித் யாரு, பெரிய முஃபஸ்ஸிர். இந்த ரெண்டு பேரும் எப்படி வஃபாத் ஆனாங்கன்னு சொன்ன, வஹுவ சாஜிதானி, இந்த ரெண்டு பேரும் சுஜூதில் இருக்கும் போது, இந்த ரெண்டு பேரும் சுஜூதில் இருக்கும் போது என்னவாயிட்டாங்க, மூத்தா போனாங்க என்று வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களாக்கு இன்னொரு பிரபலியமான முஃபஸ்ஸிர் யாரு என்று சொன்னால், யஹ்யா பின் அம்மா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. நீங்கள் ஹதீஸுகளை அது மாதிரி அந்த தஃப்சீர் இப்னு கதீர் மாதிரி தஃப்சீர் கிதாப் பாருங்க, அதை நீங்க படிச்சு பார்த்தாலும் தெரியும், யஹ்யா பின் அம்மா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, பிரபலியமான இமாம், பிரபலியமான முஃபஸ்ஸிர், இவங்க எப்படி மௌத்தா போறாங்கன்னு சொன்னா, வஹுவ மாத யுஃபஸ்ஸிரு, அவர் மக்களுக்கு தஃப்சீர் பண்ணிய நிலையில் வஃபாத்தானார். வகுப்புல உட்கார்ந்து குர்ஆன ஓதி என்ன பண்றாங்க, வகுப்பு எடுக்கிறாங்க, தஃப்சீர் பண்றாங்க, ஆயத்துகளுக்கு தஃப்சீர் பண்றாங்க, அவர் தஃப்சீர் பண்ணிய நிலையில் என்னவானாரே, வஃபாத்தானாங்க என்று வரலாறு பேசுகிறது. இது நல்ல மூத்தா நல்ல மூத்து இல்லையா, அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு வகுப்பு எடுத்து தஃப்சீர் பண்ணிய நிலையில ஒருத்தர் அல்லாஹ் மூத்தாக்கிறான் சொன்ன, பாக்கியமா பாக்கியம் இல்லையா, பாக்கியம். அதே மாதிரி பாத்தீங்களாக்க இமாம் அபு ஸரா என்று சொல்லக்கூடிய பரபலியமான முஹத்தீஸ், ஹதீஸ் கலை வல்லுநர், ஹதீஸ்களை தொகுக்கிறாங்கல்ல, ஹதீஸ் கலை வல்லுநர் பிரபலியமானவர் யார் என்று சொன்னால், இமாம் அபு ஸரா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க என்ன எப்படி மூத்தா போறாங்கன்னு சொன்னா, அவங்க ஹதீஸ்களை மக்களுக்கு அறிவிக்கிறாங்க, ஹதீசுகளை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீசுகளை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ரூஹை என்ன செய்யறான், அல்லாஹ் வாங்கினான் என்று வரலாறு பேசுகிறது. அப்ப சில பேர் துழுத நிலையில் சுஜூதுல மௌத்தா இருக்கிறாங்க, சில பேர் குரான் தஃப்சீர் பண்றாங்களே அந்த தஃப்சீர்ல மௌத்தாப் இருக்கிறாங்க, சில பேர் ஹதீசுகள் வகுப்பு எடுக்கிறாங்கல்ல அந்த வகுப்பு எடுத்துக்கொண்டே இருக்கும் போது மலக்குள் மௌத் வந்துடுறாங்க மௌத்தாப்பிடுறாங்க என்றெல்லாம் வரலாறுகள் பேசுகின்றன. அதே மாதிரி பாத்தீங்களாக்க, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க எழுதிய ஒரு பெரும் நூல் என்ன என்று சொன்னால் அஸ்-ஸுஹுத், கிதாபு ஸுஹுத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபை இமாம் அஹமது வந்து எழுதுறாங்க. ஸுஹுத் என்று சொன்னால் உலக பற்று இல்லாமல் மறுமைக்காக வாழுதல், உலக பற்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வாழுதல், எப்படி மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறத இமாம் அஹமது பின் ஹம்பல் ஒரு கிதாப் எழுதி அதுக்கு ஸுஹுத்னு பேர் வைக்கிறாங்க. அந்த கிதாபுல 168வது பக்கத்துல ஒரு வரலாறு பதிவு பண்றாங்க. என்ன வரலாறு என்று சொன்னால், பிரபலியமா இமாம் அஹமதுக்கு உஸ்தாதாக இருந்தாங்க, பிரபலியமான ஒரு இமாம், அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் இமாம் மாலிக் பின் தீனார். பேர் என்ன? இமாம் மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. இமாம் மாலிக் பின் தீனார் சொல்றாங்க, வல்லாஹி லவ் இஸ்தத்அது அல்லா அனாம மானிம்து வான உரிது அயத்தியனி மலக்குல் மௌத்து வஹுவ அலா அமலின் சாலிஹின். இமாம் மாலிக் பின் தீனார் சொன்ன வார்த்தை, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லவ் இஸ்தத்அது அல்லா அனாம நான் மட்டும் தூங்காமல் எனக்கு தூங்காமல் இருக்க முடியும் அந்த சக்தி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் மானியமுத்து நான் தூங்கவே மாட்டேன், தூக்க வர தூங்கறது வந்து மனுஷனுக்கு இயல்பு, தூங்காமல் இருக்க முடியாது, தூங்காமல் இருக்கக்கூடிய சக்தியை நான் பெற்றிருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், தூங்கவே மாட்டேன். ஏன் என்று சொன்னால் உரியது நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், எதை விரும்புகிறேன் என்று சொன்னால் ஏத்தியனி மலக்குள் மௌத்து, என்னிடத்தில் மலக்குள் மௌத்து வர வேண்டும், மலக்குள் மௌத்து இடத்தில் வருகிற போது நான் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூங்கிக் கொண்டு இல்லாமல் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வான அல அமலின் சாலிஹின், என்ன செய்யணும், அல அமலின் சாலிஹின், சாலிஹான அமல்களை நான் செய்த நிலையில், சாலிஹான ஏதோ நோபோயித்து நிலையில தொழுத நிலையில் ஏதோ நன்மைகள் நன்மைகள் சாலிஹான அமல்களை செய்த நிலையில் மௌலக்குள் மௌத்து ஓடுவதை நான் விரும்புகிறேன், தூக்கத்தை விரும்பல, ஆனாலும் தூங்காமல் இருக்க முடியாது, அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறானே, எனவே நிர்பந்தத்தின் காரணத்தால் நான் தூங்குகிறேனே தவிர நான் விரும்பிலாம் தூங்கல என்று இமாம் மாலிக் பின் தீனா சொன்னதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நான் எதுக்கு இதை சொல்ல வர்றாம்னு சொன்ன, முதல்ல நல்ல மௌத்து என்பது எது, கலிமா சொல்லி கலிமாவோடு ஒஃபாத் ஆறது முதல்ல நல்லவங்க. ரெண்டாவது என்ன, அமல்கள் செய்த நிலையில் ஒருவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று சொன்னால் அவங்க நல்லவங்க, நல்ல மூத்து என்பதை சொல்லி மற்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் சொல்றேன். இது போன்ற நல்ல வரணங்களை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார துவாவுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு வரலாற்று செய்தி, அதாவது பெரிய ஒரு சஹாபி முதல் ஹலீஃபா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சில ஹுத்துபாக்களை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டி போட்டு நான் செய்திக்கு வந்துடுறேன். அவங்க ஹலீஃபா வந்து பையாத்து வாங்குறாங்கல்ல, முதல் ஹலீஃபாவை ஆக்கப்பட்டாங்கல்ல, ஆக்கப்பட்ட உனையும் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஊ நபவியுடைய மிம்பரில் ஏறினாங்க. மிம்பர்ல ஏறி முதல் ஹுத்துபா பண்ணாங்க. முதல் ஹுத்துபா ரத்தின சுருக்கமான சின்னஞ்சிறிய ஒரு ஹுத்துபா. அந்த ஹுத்துபா என்ன என்று சொன்னால், மேல ஏறாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, ரசூல்லா மேல சலவாத் சொன்னாங்க, சொல்லிபுட்டு சொன்னாங்க, இன் ஐயுஹன்னாஸ் ஐயுஹன்னாஸ் இன்னி கது ഫഅഇനൂനി വഇൻ അസഅതു ഫഖദിമൂനി അതിഊനി മാ അതഅത്തുല്ലാഹ വറസൂലഹു ഫൈദാ അസൈതുല്ലാഹ വറസൂലഹു ഫലാ താഅത ലി അലൈക്കും. ഇതുദാൻ സയ്യിദുനാ അബൂബക്കർ സിദ്ദീഖുടിയ മുതൽ ഖുതുബാ എന്നതിനെ നിങ്ങൾ പുരിന്തുകൊള്ളുങ്ങൾ. ഇതിനുക്കുറിയ പൊരുൾ എന്ന എന്ന് പറഞ്ഞാൽ അല്ലാഹ്വ പുകഴ്ന്ന് റസൂലുള്ളാഹ്ട്ട സലാം റസൂലുള്ളാഹ്ക്ക് സലാം സലവാത്ത് ചൊല്ലിപ്പുട്ട് പുറാങ്ക മക്കളേ நான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஹலீஃபாவ ஆவல, நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னா ஆயிட்டேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வலஸ்து பிஹைரிக்கும், நான் அதற்குரிய அதற்கு தகுதியானவன் இல்லை. அந்த ஹலீஃபாவாக ஆவறதுக்கு தகுதி இல்லை, ஆக்கிட்டீங்க ஆயிட்டேன், விரும்பல, தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. நான் சரியாக பேசினால், நான் சரியாக பேசினால் நீங்கள் எல்லோரும் எனக்கு கட்டுப்படுங்கள். என்னுடைய பேச்சு என்பது வயின் அசத்து சொல்றது யாரு? செய்துனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் ஹுத்துபாவில் சொன்னார்கள், வயின் அசத்து நான் தவறாக பேசிவிட்டால் ஃபகவிமூனி நீங்கள் எல்லோரும் சுட்டி காட்டுங்கள், என்னை திருத்துங்கள், என்னை நெறிப்படுத்துங்கள் அப்படின்னு யார் சொல்றது? அவங்கள. அப்ப நானும் சில சமயத்துல தவறாக பேசுகிற கூடும், அப்படி பேசிவிட்டால் என்னட சுட்டி காட்டி சரிபடுத்துங்கள். சொன்னது யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க என்பது முதல் செய்தி. இரண்டாவது பாத்தியலாக்கு, இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஹலீஃபாவா இருக்கும் போது குத்துபா கொடுக்கறாங்க. குத்துபாவுல ஒரு தவறான தீர்ப்பை சொல்லிடுறாங்க. என்ன தீர்ப்பு சொன்னாங்க? மகர் வாங்குறாங்கல்ல, மகர் தொகையை பெண்கள் அதிகமா கேட்க கூடாது, 400 திரகம் தான் அதிகப்படியா கேட்கணும், அதுக்கு மேல கேட்க கூடாது அப்படின்னு ஹுத்துபாவுல சொல்றாங்க. ஒரு அம்மையார் எந்திரிச்சு சொல்லுவாங்க, ஹலீஃபா அவர்களே குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லிட்டீங்க, ஜும்ஆவில் சுட்டி காட்டுகிறார்கள். ஹலீஃபா அஹ்ஸத்து உமர், உமராகிய நான் தவறு சொல்லிவிட்டேன், தவறாக சொல்லிவிட்டேன். ஹலீஃபா மிம்பர்ல ஹுத்துபா மஸ்து நபருடைய ஹுத்துபாவில் என்ன பண்ணாங்க? நான் தப்பா தான் சொல்லிட்டேன் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பாத்தீங்களா, இமா மாலிக், இமா மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அவங்க மதீனாவை சார்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபருடைய ஜியாரத்துக்கு வர்றாங்க. வந்து சொன்னாங்க, இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அது ஏற்கப்படவும் செய்யும், நிராகரிக்கப்படவும் செய்யும். எந்த மனுஷனா இருந்தாலும் சரியாகவும் சொல்லுவாரு, தவறாகவும் சொல்லுவாரு. அவர் சரியாக சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறாக சொன்னால் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, இல்லாமன் சாஹிபல் கபூர், யாரை தவிர? இல்லாமன் சாஹிபல் கபூர், இந்த கபூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. யார சொல்றாங்க? ரசூல் சொல்றாங்க, இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு, இவருடைய வார்த்தைகளை தவிர என்று சொன்னதாக வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் போன வாரம் ஜும்மாவுல கொஞ்சம் வேகமா பேசிட்டேன் சரியா, அதனால அந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளங்களை காயப்படுத்திருக்கலாம். என்னுடைய வார்த்தைகள் போன வார ஹுத்துபாவுல நான் பேசிய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்திருந்தாலும், பேசிய விதங்கள் உங்களை காயப்படுத்திருந்தாலும், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வந்து உங்களை காயப்படுத்துங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது, இந்த துவாவை மனப்பாடம் பண்ண வைக்கணுங்கிறதான் நோக்கம். அதை இருந்தாலும் சில வார்த்தைகள் தவறுதான், தவறை பெரிய சஹாபாக்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நாளா அவங்க தூசிக்கே நான் தரமாட்டேன். அதனால என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய பேசிய முறையோ, போன ஜுமாவில் பேசிய முறைகளோ உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் காயப்படுத்திருந்தால் அல்லாஹ்வுக்காக என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அதே ஜுமாவுல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு, சில சகோதர சகோதரிகள் என்கிட்ட இதை சுட்டி காட்டினாங்க, இந்த மாதிரி நீங்க இப்படி இந்த மாதிரி வேகமா பேசிருக்கலாமா அப்படின்னு சுட்டி காட்டினாங்க. சுட்டி காட்டிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்ரன் ஜஸாகுமுல்லாஹு ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ற அவர்களுக்கு நன்றியோடு நான் என்ன, நான் கரெக்டா முடிஞ்சளவுக்கு சரியா பேசுவேன், இருந்தாலும் நானும் மனிதன் இல்லையா. அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, குலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் படைச்சதே பலவீனமா தான் படைச்சுக்கிறான். அப்படிங்கறனால முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் என் சக்திக்கு உட்பட்டு நான் சரியாக பேசுவேன். ஒருவேளை நான் தவறாக பேசினால் நீங்கள் தாராளமாக சுட்டி காட்டலாம், நீங்கள் சுட்டி காட்டினால் நான் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு என்னை நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றும் சொல்லி, நான் எப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன, நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும், நான் சுருக்கம் செல்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குதுபாவுலையும் நான் சொல்லுவேன், நம்ம எல்லோரையும் நம்ம குடும்பத்தார்களோடு குடும்பத்தோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் ஒண்ணு சேர்க்கட்டும் அப்படிங்குவேன். வல்லாய் நான் சொல்றேன், அதனுடைய என்னுடைய வாய் வார்த்தை அல்ல, என்னுடைய கல்விலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களை வந்து அல்லாவுக்காக நான் நேசிக்கிறேன். அதனால அந்த மாதிரியான வார்த்தைகளோ செயல்பாடுகளோ காயப்படுத்திருந்தால் மனம்பொறுத்துக் கொள்ளுங்கள்ங்கிற இந்த உரையோடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், அதே துவா ஜனாதா துலகில் ஓதக்கூடிய பழைய துவாவை சொல்லிவிட்டு புதிய துவாவுக்கு வந்துடுறேன். பழைய துவா என்ன? அல்லாஹு மகசிர் லஹு வர்ஹமுஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வஃஸில்ஹு பில்மாயி வஸல்பி வல் பரத். இது வர போன வாரமும் அதுக்கு முந்தைய வாரமும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அதுக்கு பிறகு உள்ள துவா தான் இந்த வாரத்துக்குரிய துவா. அப்ப இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், வனத்திஹி மினல் ஹதாயா கமா நக்கைத சௌபல் அபியல என்பதுதான் இந்த வாரத்துக்குரிய துவா. இந்த துவாவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே வெள்ளை துணியை அழுக்கிலிருந்து நீ பரிசுத்தப்படுத்தியதை போன்று இந்த மையத்தின் பாவங்களை மன்னித்து இந்த மையத்தை என்ன செய்வாயாக, நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மறுபடியும் இந்த துவாவுடைய துண்டை ஞாபகமூட்டுகிறேன். வனத்திஹி மினல் ஹதாயா கமா நக்கைத சௌபல் அபியல மீன தனஸ். இதை நீங்கள் அல்லாவுக்காக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பிந்திய ஏறக்குறைய 70% துவாக்களை சொல்லிட்டேன், மீதி ஒரு 30% துவா வந்து இருக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். அப்ப மறுபடியும் ஞாபகம் ஊட்டுவதே, அல்லாவுக்காக இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். அப்துல்லாஹோட சொல்றார், சொன்னார் பாருங்க, எங்க பையன் நேற்று பிறந்த புள்ள வந்து மூத்தா பிரிச்சு மூத்தா நான் தொழு வச்சோம். அப்ப இந்த துவா எனக்கு முழுசா மனப்பாடம் இல்ல, இந்த பாதி நம்ம சொல்ல பத்தியலா, இந்த பாதி தான் மனப்பாடமா இருந்துச்சு. மனப்பாடம் நம்ம போன வர அதுக்கு முந்தைய வர சொன்ன பத்தியலா, அந்த பாதி தான் மனப்பாடமா இருந்துச்சு, பாதியை ஓதுன மீதியை ஓத முடியல அப்படின்னாங்க. அப்ப யாரு எப்ப மூத்தா போவாங்க ரப்புக்கு தான் தெரியும். நம்முடைய பிள்ளைகள் மரணிக்கலாம், பெற்றோர்கள் மரணிக்கலாம், மனைவி மக்கள் மரணிக்கலாம், நண்பர்கள் மரணிக்கலாம். உண்மையான முஹப்பத், உண்மையான முஹப்பத் என்பது அந்த ஜனாதாவில் கலந்து கொண்டு ஜனாதா தொழுகையில் கலந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவாவை கேட்டாங்களோ, எந்த துவாவை கேட்க சொன்னாங்களோ அந்த துவாவை அந்த ஜனாதாவுக்கு கேட்கிறோமே, அதுதான் உண்மையான முஹப்பத்தாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த துவாவை அல்லாஹ்வுக்காக நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் என்று சொல்லி, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் சமீஅனா வாதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, துவாக்களை ஓதுனாங்களோ, பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதுபோன்ற அன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ்வுக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ்வுக்கு நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் குடும்பம் குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார் வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் என் அலி அக்பர் உமரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேயர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லிம் வானொலி என சர்ச் செய்து டவுன்லோட் செய்து கேட்கலாம். அதே போல iOS அப்பிள் கையடக்க தொலைபேசி நேயர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் ஸ்டார் எஃப்எம் தமிழ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து முஸ்லிம் வானொலியை கேட்கலாம். உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. உலக தரத்திலான நவீன பர்னிச்சர்ஸ் வகைகளை உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு பெற்றிட மிதாஸ் பர்னிச்சர் ஒர்க்ஸ் கல்முனை. தொடர்புகளுக்கு 0772858083 0772858084.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
3: الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده. وقال ايضا حبيبنا محمد صلى الله عليه وسلم: من حسن اسلام المرء تركه ما لا يعنيه، او كما قال عليه الصلاه والسلام. ஜும்மாவின் கடமை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகத்தில் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த வல்லவன் அல்லாஹ், நம்முடைய உலக வாழ்க்கையில் என்ன நம்மிலிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ, எந்த நல்ல இஸ்லாமியர்களாக நாளை மறுமையில் சுவனத்தை தயார் செய்வதற்கு செயல்பாட்டுக்குரிய முஸ்லீம்களாக வாழ வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் ரப்பல் ஆலமீன் நம்மை பணித்துக் கொண்டும் அழைத்துக் கொண்டும் இருக்கிறானோ, அப்பேற்பட்ட உன்னதமான உயரிய சுவனபதியை அடைகிற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என்று அன்போடு தடுத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட அனைத்து செயல்பாடுகள் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் அல்லாஹ் என்ற ஒருவன் நம்மை படைத்தான், நம்மை பாதுகாக்குகிறான், நம்மை பராமரிக்குகிறான் என்ற நம்பிக்கையோடு வாழுகிறனாம். அப்பேற்பட்ட நம்மை பார்த்து வல்லவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய பல பகுதிகளிலும், ஈமானுடைய மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஈமானுடைய மக்களாகி அவனை நம்பி வாழுகிற நம்மை பார்த்து பல நசீஹத்துகளை, பல உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனில் செய்து கொண்டே இருக்கிறான். அதில் ஒரு நசீஹத் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், ஈமானுடையவர்களே, இத்தகுவாக ஹக்க துக்காத்தி, அல்லாஹ் என்ற ஒருவனை முழுமையாக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த அல்லாஹ் எங்களை உலகத்தில் படைத்தான் என்று நாம் நம்பியிருக்கிறோமோ அந்த அல்லாஹுவே சொல்கிறான், நீங்கள் அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துக்காத்தியை முழுமையான முறையில் பயந்து கொள்ளுங்கள். இந்த ஹக்க துக்காத்தியை முழுமையான முறையில் பயந்து கொள்ளுங்கள் என்ற இறை வசனத்திற்கு பல சஹாபாக்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற மூத்த பெரும் சஹாபாக்கள், குர்ஆனை மிக விளங்கிய சஹாபாக்கள், அதுக்கு விளக்கம் சொல்கிறவர்கள் சொல்வார்கள், யுதாஉ வலா யுஸா, அல்லாஹ் அவன் எவைகளை சொல்லியிருக்கிறானோ அவைகளில் அவனுக்கு நாம் வழிபட வேண்டும், அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அந்த அல்லாஹுவை பொறுத்தவரை யுஷ்கரு வலா யுக்ஃபர், அவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா நிமித்தங்களுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக வாழ வேண்டும், நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது. மூணாவது சொல்வார்கள் அந்த பெரும் சஹாபாக்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு, யுஸ்கரு வலா யுன்ஸா, அந்த அல்லாஹ் எந்த நிலைமையிலும் அவன் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இஸ்லாமியர்கள் நீங்கள் என்பவர்கள் வாழ வேண்டும், வலா யுன்ஸா, அவன் மறக்கடிக்கப்படக்கூடாது, அதாவது அவனை நாம் மறந்து விடக்கூடாது. தெரியுமான சகோதர, மூணு விஷயங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு என் வாழ்வை நான் கழிக்கிறேனா அல்லது அல்லாஹ்வை மறந்து விடுகிறேனா, நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் தவறு செய்கிறோமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிறோமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வை மறந்து விட்டோம். ஷைத்தான் நமக்கு நண்பனாக மாறிவிடுகிறார். அல்லாஹ் தந்த நிமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற தன்மை இல்லை, இருந்தும் இல்லாததை போன்று இல்லை இல்லை என்றே பாடுகிறோமாக இருந்தால் அல்லாஹ் தந்த அந்த நிமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் ஒரு காலமும் ஆக மாட்டோம். கனிமன் அல்லாஹும் இன்னலடியார்களே, எனவே அல்லாஹுடைய குர்ஆன் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான் அந்த தொடர் வசனத்தில், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், உலகத்தில் அல்லாஹ் என்ற ஒருவனை முழுமையாக பயந்து நல்ல முஸ்லிம்களாக இந்த உலகத்திலிருந்து ஒப்பாத்தாகுங்க. இந்த உலக வாழ்வை முடிக்குகிற பொழுது முஸ்லீம்கள் என்று பெயரோடு இந்த உலகத்தை உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய நசீஹத். அல்லாஹ் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் சொல்வது, அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், இனிமான சகோதரர்களே, ஒரு உண்மையான முஸ்லீமா உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு உண்மை முஸ்லீமாக சுருக்கம் சொல்வதாக இருந்தால், ஒரு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு மனிதனாக உலக வாழ்வை முடிப்பதாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ் நசீஹ செய்கிறார். உங்களோட வாழ்வு அப்படி எப்படி அமைய வேண்டும், ஈமானுடைய மக்களுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், உலகத்தில் வாழுகிற பொழுது என்னை படைத்தவன், என்னை பராமரிக்கிறவன், உணவு தருகிறவன், குடிக்க தண்ணீர் தருகிறவன், உடுக்க உடை தருகிறவன், மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எவைகளை எல்லாம் தேவை தேவை என்று உணர்கிறோமோ, என்ன தேவைகளை மனிதனுக்கு அவசியம் என்று அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறானோ அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய சாதனங்களையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். நாங்கள் நீங்கள் சாப்பிடுகிறோம் சகோதரனை, சாப்பாடு தருகிறவன் யாரு, அல்லாஹ் தருகிறான் சாப்பாடு, அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க விவசாயம் செய்கிறோம் செய்கிறீர்களே, அந்த விவசாயத்தை நீங்க செய்வீங்களா நாங்க செய்யறோமா, அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துல் வாக்கிய ஒவ்வொரு நாளும் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு, மகரிபுக்கு பிறகு ஓதுவது சுன்னத் என்று உலமாக்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த சூராவை ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விசாலமான ரிஸ்கை ஏற்படுத்தி தருவான் என்பது உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த சூரால் அல்லாஹ் கேட்கிறான், விவசாயம் இருக்குகிறதே, சாப்பிடுகிறோமே சோறு, அந்த அரிசியில எத்தனையோ வகைகள் அரிசி, சுபஹானல்லாஹ், கனிமன சகோதரி, அல்லாஹ் தருகிறான் சகோதரி, அல்லாஹ் தருகிறான். தாகத்துக்கு தண்ணீர் குடிக்குகிறோம், தருகிறவன் யாரு சகோதரே, அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கிற தண்ணி உப்பு தண்ணியாக நாங்க மாத்திட்டா வேறு யார் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தருவா. சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று ஓதுகிறோமே, அதுவும் இரவு நேரத்தில் ஓதுவது சுன்னத்தான சூரா. நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, தூக்கத்துக்கு முன்னால சூரத்து சஜ்தா, சூரத்துல் முல்க், இது ரெண்டையும் ஓதாம தூங்க மாட்டாங்க. முயற்சி செய்ய சகோதரர், இப்பேற்பட்ட சுன்னாக்களை ஓத நாம் வாழ்க்கையில் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோம். அந்த சூரத்துல் முல்க்ல கடைசியாக அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கிற தண்ணியை நாங்க உப்பு தண்ணியாக மாத்திட்டா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி யாரு கொண்டு வருவா, குடிப்பதற்கான தண்ணீரை வானிலிருந்து மழையாக உங்களுக்கு நாம் பொழிய வைக்கிறோமே, இதை யாரு செய்கிறார், எல்லாரும் அல்லாஹ் செய்கிறான் சொல்றது. நானும் நீங்களும் வெள்ளிக்கிழமை வந்தா பசந்தா ஜும்மாவுக்கு போகணும், அழகா அயன் பண்ணி கழுவு உடுப்பு அயன் பண்ணி அத்தர் போட்டு பசந்தா வருகிறோம். நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில வெள்ளை உடுப்பு விரும்புவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், வெள்ளை நிறமான உடுப்பு என்பதை ஹர்மீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விரும்புனாங்க, அதை உடுக்க சொன்னாங்க, அதுல நீங்க கஃபன் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளையை உடுங்க, அதிலே உட கஃபனையும் அமைத்துக்கோங்க என்று சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உடுப்பை தருகிறவன் யாரு சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களை அழகுபடுத்துவதற்கு உடுக்குகிற உடுப்பு. அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம், ஏ ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சௌஆத்திக்கும் ஃபரிஷா, நீங்க அழகுபடுத்தி உடுக்குற உடுப்பு, உங்களுடைய அவுரத்தை மறைச்சு உடுக்குற உடுப்பு, இதை நாங்க தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நானும் நீங்கள் அனுபவிக்குகிற ஒவ்வொன்றும் சகோதரர்களே, எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த சிந்தனையோடு, அல்லாஹ் எனக்கு தந்தான் என்ற நன்றி கடனோடு உலகத்தில் எந்த மனிதர்கள் சக்கராத் வரை தன்னுடைய வாழ்க்கையை இஸ்திகாமத்தாக்கிக் கொள்வார்களோ, சும்மா தக்காமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இனிமன சகோதரர், சக்கராத்துடைய நேரத்துல நானும் நீங்களும் சக்கராத்துடைய நிலைமை நிறுத்துகிற பொழுது ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் வருவாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு இந்த தந்தை நின்றுக்கு அந்த பாக்கியத்தை தந்தருவானாங்க, ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் வரப்போறாங்க, வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க, வலா தஹ்சனு, நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், நீங்க போற இடம் வபஷிரு பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅதூன், நீங்க உண்மையான முஸ்லீம்களா உலகத்துல வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிக்குகிற பொழுது எந்த சுவருக்கம் இருக்குகிறது என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தந்தானோ, அல்லாஹ் எந்த வாதாவை செய்தானோ, அந்த சுவருக்கத்துக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு என்ன கவலை கியாமத்துடைய நேரத்தில் நல்ல மக்களுக்கு சொல்கிற இந்த வார்த்தையே நாளை மறுமையில மஷரிலும் சொல்லப்படும் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ் சொல்லுவான், இந்த மஷருடைய நேரத்தில் இருக்கிற உண்மையான மக்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆனை அத்தாட்சிகளை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணமடைந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்வான், அவங்க யாரு அல்லதீன் முஸ்லிமீன், உலகத்துல என்னுடைய ஆயாத்துகளை நான் சொன்ன கடமைகளை கட்டளைகளை வாழ்க்கையை நம்பி செயல்பட்டவர்கள் உண்மை முஸ்லீம்களா உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு இன்றைய நாளையில எந்த பயமும் இல்ல. சக்கராத்துடைய நேரத்துல ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நாளை வறுமையில அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்ல போகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர், இதான் அல்லாஹ் திருக்குறான் கூட வாழ்க்கை உலகத்துல முடிக்கிற பொழுது உன்னை முஸ்லீமாக உன்னை முஸ்லீம்களாக வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை முடிங்க, பெயர் அளவுல இஸ்லாமிய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த நிலைமையில் எங்களை வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சோம்னு சொன்ன சகோதரர்களே, நானும் நீங்களும் நஷ்டவாளர்கள் சகோதரர். இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கை, பெயரளவில் இஸ்லாமியர்கள் ஆனா வாழ்க்கை அளவில் இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், இஸ்லாமி தீனா, யாருக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத ஒன்றை தன் உலக வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாக தனக்கு மார்க்கமாக அமைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்களோ பலயுகுபலபின், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பலயுகுபலபின் என்னதான் கஷ்டம் நஷ்டப்பட்டாலும் வேர்வ சிந்தினாலும் நீங்க எப்படி தந்தாலும் அது இஸ்லாம் இல்லையா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கோம் சகோதரர்களே, எங்கட ஒவ்வொரு செயல்பாடும் காலையிலிருந்து எழுந்ததிலிருந்து இரவு நேரம் நாம் தூங்க போகுகிற வரை என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கழித்தேன் என்பதை நான் என்னை பரிசோதித்து பார்ப்பது, என்னை நான் சுய விசாரணை செய்து கொள்வது ஒவ்வொரு இமானுடைய மனிதனுடைய கடமை சகோதரர். எனக்கும் தான் உங்களுக்கும் தான் இன்னைக்கு நாங்கள் அப்படி செய்கிறோமா என்னையும் பார்த்து நான் கேட்கிறேன். காலையில் எழுப்புகிறோம், இரவில் படுக்க போகுகிறோம், இடைப்பட்ட நேரங்களில் எவ்வளவு செயல்பாடுகள், எவ்வளவு பேச்சுக்கள் பேசுகிறோம், எத்தனை பார்வைகள் பார்க்கிறோம், என்னென்னாமோ சிந்திக்குகிறோம். இந்த சிந்தனை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட சிந்தனையா? இனிமான சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் சிந்தனையையும் பாதுகாக்க சொல்லுது. நாங்க ஏதாவது யோசிக்கிறதா இருந்தா, நாங்க ஏதாவது சிந்திக்கிறதா இருந்தா, அந்த சிந்தனையையும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஸ்னுல்வன், நல்லெண்ணம் கொள்வது, நல்ல எண்ணங்களை உருவாக்குவது, அது மின் ஹுஸ்னில் இபாதா, அது நல்ல இபாதத்தை சார்ந்தது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூரத்துல் ஹிஜ்ராத் நான் அடிக்கடி உடைய குதுபாக்கள் சொல்லியிருக்கிறேன். குர்ஆன்ல 49வது சூரா சூரத்துல் ஹிஜ்ராத், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சமூகவியல் சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். ஈமானுடைய மக்களே, இஜ்தனிபு கதீரம் மினல்வன், இஜ்தனிபு கதீரம் மினல்வன், ஒரு அதிகமான சிந்தனைகளை கெட்ட சிந்தனைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாடம், நாங்க சிந்திக்கிறதாக இருந்தாலும் நல்லதுதான் சிந்திக்கணும் சகோதரர்களே, சிந்தனையே நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா இருந்தால் எங்கட பார்வை, நாங்க காதால கேட்கிறது, நாங்க வாயால பேசுறது, எங்கட கையால செய்யறது, எங்கட காலால நடக்கிறது, எத்தனையோ செயல்பாடுகள், எத்தனையோ செயல்பாடுகள். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மர்இ, உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதன் அவன் உண்மையான அழகான ஒரு முஸ்லீம் என்பதற்கு அடையாளம், தர்குஹு மாலா யஅனி, தனக்கு தேவையில்லாத விஷயத்துல அவன் தகுந்து கொள்வான், தனக்கு தேவையில்லாத விஷயத்த கையப்பட மாட்டான், தனக்கு தேவையில்லாத விஷயத்த பேச மாட்டான். இனிமான சகோதரர், இது அழகிய இஸ்லாமிய மனிதன் பண்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையில பார்க்குகிற ஒரு சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்க ஒவ்வொருவரையும் சுய விசாரணை செய்து கொள்வது அவசியம் இருக்குகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, இத்தக்குல்லா இத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தம்புர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு ஈமானியத்தான மனிதர்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும், மாதா சக்தி புகதா, என்னுடைய மூச்சுக்கு பிறகு நான் சுவருக்கம் போறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உலகத்துல நான் எப்படி வாழுகிறேன். சம்பாதிப்பதற்கு என்று உலகத்துல வாழ்க்கையை தந்து அழகிய வழிகளை காட்டி தந்திருக்கிறார் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தாம போனா நானும் நீங்களும் சுவருக்கு இன்பங்களை அடைவதில் தாமதம் ஏற்படலாம், கைசேதம் ஏற்படலாம். ஒரு மனிதன் உண்மையான இஸ்லாமிய மனிதன் என்பதற்கு இரண்டு வகையான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்தை கொடுக்கிறோம், வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்கிறோம். இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கனிமான சகோதரர்களே, ஒரு மனிதன் அழகிய முஸ்லீம் என்று சொல்வதற்கு வெளிப்படையான அடையாளங்கள் இவைகள் எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்ட பொழுது, ஒரு உண்மையான முஸ்லீம் யார் என்று கேட்ட பொழுது, கூடுதலாக தொழுகிறவன், கூடுதலாக எப்ப பார்த்தாலும் அவர் கேட்டால் நோம்பு, இப்படியாப்பட்ட அமலர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல சகோதரே. நபி சொன்னாங்க, முஸ்லீம் மன் சலிபன் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹி. ஒரு உண்மையான முஸ்லீம் என்றால் அவனுடைய நாக்கால் அடுத்த ஆக்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. இவர் தான் உண்மையான முஸ்லீம். இவருடைய கையால் அடுத்தவர்கள் பயமுறுத்தாட்டப்படக்கூடாது, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இவர் தான் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய இபாதத் நாங்கள் குறைபாடு செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்கிற இரக்கம் உள்ளவன் சகோதரனே, அல்லாஹ் மன்னிக்கிற இரக்கம் உள்ளவன். ஆனா எங்களோட சமூகத்துல மனிதருக்குள் மனிதர்களாக வாழுகிற பொழுது நாங்க எங்களுடைய நாக்கை பாதுகாக்கவில்லை, கட்டாய கடமை இருக்கிறது. இந்த நாக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அவனை துதி பாடுவதற்காக, அவனை ஞாபகப்படுத்துவதற்காக, அவன் திக்ர் செய்யப்படுவதற்காக, அவருடைய கலாம் பேசப்படுவதற்காக, நல்லவைகளை பேசுவதற்காக இந்த நாக்கை தந்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த நாக்க பொய்யில பயன்படுத்தாதீங்க. இய்யாக்கும் வல் கிதுப், இய்யாக்கும் வல் கிதுப். நீங்க ஒரு உண்மை முஸ்லீமாக இருந்தால் இந்த நாக்க கொண்டு அடுத்தவனுக்கு பொய் சொல்லக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சகோதரர்களே, இய்யாக்கும் வல் கிதுப், பொய் சொல்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். பொய் சொல்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன்.

கஷேத்திரத்துக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல சகோதரர்களே, எந்த அனுமதியும் இஸ்லாம் தரல சகோதரர்களே. இன்றைக்கு சிலாக்கள் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக பொய் பேசுறாங்க, பொய் பேசி அதை சாதனையாக நினைத்துக் கொள்கிறார்கள். நாம் தவிர தப்பித்துக் கொண்டோம் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இனிமான சகோதரர்களே, பொய் பேசுதல் என்பது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இஸ்லாமிய நசிஹ சகோதரர்களே. இதுக்கு மாற்றம் சொன்னார்கள், உண்மை பேசுங்கள், உண்மையை கொண்டு உங்களுக்கு நான் ஏவுகிறேன். அந்த உண்மை என்பது நலவுகளை உருவாக்கும், நலவுகளுக்கு வழிகாட்டும், அந்த நலவுகள் சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமான சகோதரே, எத்தனை பொய் பேசுகிறோம் இந்த நாக்கை கொண்டு. அல்லாஹ் சொல்கிறார், நீங்க மனிதர்களோடு நடந்து கொள்கிற பொழுது, பேசுகிற பொழுது அழகியதை பேசுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் பேசுவதை தெரிந்து கொள்வோம் சகோதரர், பொய் பேசுவதை தெரிந்து கொள்வோம் சகோதரர். கனிமானவர்களே, இந்த நாக்கை கொண்டு ஏசுகிறோம் அடுத்தவர்களே, ஏசுறதுக்கு இந்த நாக்கு அல்லாஹ் தரல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு ஏசுறதுண்டா, அது வாயில நல்ல சீனியை போட்டு சப்புறத போல, அவ்வளவு இன்பம் அடுத்தவனை ஏசுறது. ஏசுறதை யாரும் பாவமாக கருதுவதே இல்லை. அதிலும் விசேஷமாக அதிகாரத்தில் உள்ளவர்கள், கடை முதலாளிகள், தொழிலாளிகளை ஏசுவது, பெற்றோர்களாக இருப்பவர்கள் பிள்ளைகளை ஏசுவது, கணவனாக இருப்பவர் மனைவியை ஏசுவது, இதை யாரும் பாவமாக யோசிக்கிறது இல்லை சகோதரர்களே. பாயத்தொர்ந்த சல்லுன்னு கத்துறதுக்கு தான் தெரியும், அதை நான் ஏசுகிறேனே, இது பாவம் என் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே என்பதை மறந்து விடுகிறோம் சகோதரர்களே. கனிமன சகோதரே, ஏசுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை சகோதரர்களே, அதை பாவம் என்று சொல்கிறது, அதை பாவம் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறாங்க, ஜும்ஆல நேரம் இடம் கொடுக்காது. அன்பின் சகோதரர்களே, பொதுவாக சொல்கிறோம், இந்த நாக்கை கொண்டு அடுத்தவர்களை, அடுத்தவருடைய உள்ளம் உடைகிற அமைப்புல, அடுத்தவர்கள் மானபங்கப்படுத்தப்படுகிற அமைப்புல, அடுத்தவர்களை தடை புரிய செய்கிற அமைப்புல எங்களுக்கு நாக்கு இருக்கிறது என்பதற்காக, அல்லது அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பேசக்கூடாது சகோதரர்களே. அதிலும் விசேஷமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏசுவதை அது அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும், அதற்காக பிள்ளைகளை சாருக்குமாறு ஏசக்கூடாது. பிள்ளைகளை எப்படி அழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிமாருடைய சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் குர்ஆன்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுபோல் நபிமார்களை கொண்டு, ஏன் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன், அவன் ஒரு உண்மை முஃமினாக உலகத்தில் வாழ்ந்து மரிக்கல்ல, மரணம் அடையல்ல, அல்லாஹ்வை நிராகரித்து ஒரு காஃபிராக வஃபாத் ஆனார். அந்த காஃபிரான மகனை கூட நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா, யா புனை யா புனை, என்னுடைய இரக்கமுள்ள அன்பு மகனே, இருக்கமானா, எங்களோட கப்பல்ல ஏறி போவாப்பான தான் இரக்கமாக கூப்பிட்டாங்க. தன்னுடைய மகன் அல்லாஹ் மறந்து பேசுகிறான், இந்த கப்பல்ல நான் ஏறினாதான் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமான்னு கேட்கிறான். மெல்லம் வந்துட்டா நான் மலைக்கு மேல ஏறி அந்த மலை என்னை பாதுகாக்கும் என்று அவன் மமதை பேசுகிறான். பாப்பா அந்த மகனை கூப்பிடுகிற பொழுதும் கூப்பிட்டாங்க, எப்படி யா புனை, இந்த அன்பு மகனே, இரக்கமா சொல்றேன் பாப்பா, எங்களோட கப்பல்ல வந்து ஏறி போவாப்பா. பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய அமைப்புகள் சகோதரர், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நசிஹை செய்யறாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க ஷிர்க் வைக்காதீங்க, நீங்க மக்களோட அழகாக பேசுங்க, பெருமையோடு நடந்து கொள்ள வேண்டாம் என்று நசிஹை செஞ்சாங்க. அப்பொழுதும் தன்னுடைய மகனை எப்படி கூப்பிட்டாங்க, யா புனை, என்னுடைய அன்பு மகனேன்னு தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுல அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இல்லை, அவங்களோட ஹிஜ்ரத்துக்கு சின்ன ஒரு பிள்ளை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அந்த தன்னுடைய வேலை செய்கிற அந்த ஹாதிமாக இருந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யா புனை, என்னுடைய அன்பு மகனேன்னு தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு பெற்றோர்களும் விளம்பரம் சகோதரர்களே. நாய்க்கு பேசி மாய் பிள்ளைகளை ஏசி பேசுவது கூடாது. இனிமான சகோதரர்களே, சில போது பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணாகிற காரணம் வாப்பமார் பயன்படுத்துகிற வார்த்தை பதுவாவுக்குரிய வார்த்தையாக மாறிவிடலாம். எனவே பிள்ளைகளை இரக்கமாக பேசுகிற சகோதரர்களே, நாக்கு இருக்குகிறது என்பதற்காக, நான் பிள்ளையை பெற்றெடுத்த வாப்பா உமா என்பதற்காக, அல்லது நான் ஒரு ஆசிரியர் முஅல்லிமாக இருக்கிறேன், எனக்கு கீழே இருக்குகிற மாணவர்கள் எனக்கு அடிமைப்பட்டவர்களை போன்ற யோசனையில பிள்ளைகளை தனது அதிகாரத்துக்கு கீழ் இருப்பவர்களுக்கு தாருக்குமாறுக்கு பேசக்கூடாது. அதே போலதான் மனைவியர்களை இரக்கமாக பேசுகிற சகோதரர்கள், நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்கட மனைவியர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய என்ன கடமைகள் இருக்கிறது, யா ரசூலல்லாஹ், எங்கட மனைவியர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய என்ன கடமைகள் இருக்கிறது. அதுல பல விஷயங்களை சொன்னாங்க, அதுல கடைசி அவங்க சொன்னாங்க, அந்த பெண்களை கேவல

0: கேவலப்படுத்தி பேசாதீங்க. அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேசாதீங்க. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு எத்தனை மாப்பிளமார் கொண்டாட்டிய வச்சு வாங்குறோம் வார்த்தைகளால் சகோதரர்கள். இப்படியெல்லாம் மனைவியர்களை ஏசுகிறோம் சகோதரர். எங்கட மனைவி எங்களை கண்ணியமா பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா அதே மனித குலத்தில் பிறந்து தனக்கு உதவியாக இருக்குகிற அந்த பெண்ணை நாம் எப்படி வேண்டாலும் பேசலாம் நினைக்கிறோம். இது பாவம் சகோதரர்களே. இந்த நாக்கு என்பது அடுத்தவர்களை ஏசுவதற்காக அல்ல தந்ததல்ல. ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லிமை ஏசுவது அது பாவம் என்று நாம் விளங்கிக் கொள்வோம்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: பொதுவாக இந்த துனியாவுடைய வாழ்க்கை முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்று சில விடயங்களை, சில பாவமான விடயங்களை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹுவை ஏற்காதவர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் என்பதாக சொன்னார்கள். ஆகையால் எங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி, யார் அல்லாஹுடைய மகாமை பயந்து அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்ற பயத்தோடு இந்த உலகத்தில் பாவத்தை விட்டும் பயத்தோடு வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறார். ஜஸாகுமுல்லாஹு
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: போகக்கூடிய நீர்த்தடாகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கும் உங்களுக்கும் அந்த ஹவுலுடைய பாக்கியம் கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பிரார்த்திப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில் முஃமினாக இருப்பவர் மாலையில் இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுகிறார். மாலையில் முஃமினாக இருந்தவர் காலை பொழுது அடையும் போது இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுகிறார். எதற்காக என்று சொன்னால், துனியாவுடைய அற்ப பொருளுக்காக வேண்டி தீனை விட்டு விடுகிறார். ஆகையால் நாம் அல்லாஹிடத்தில் எப்பொழுதும் ஹிதாயத்துக்காக பிரார்த்திப்போம். எப்பொழுதும் இந்த தீனில் உறுதியாக இருப்போம். முஸ்லிமாக மரணிப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது, முத்தகிங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த நாவினாலும் வர்ணித்து விட முடியாத, எந்த காதாலும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தினாலும் சிந்தித்து விட முடியாத மிக அழகான லாவண்யமான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தில் நுழைவதற்காக நற்கர்மங்களை அதிகமாக செய்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: வஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு வகையான சாவிகளை நமக்கு சொல்லி தந்தார்கள், கற்று தந்தார்கள். ஒரு வகையான சாவி சுவர்க்கத்துடைய சாவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய சாவி தொழுகை என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் தொழ வேண்டும். அதே போன்று தொழுகையுடைய சாவி வுது என்று சொன்னார்கள். ஆகையால் இந்த இரண்டு சாவியையும் பேறுதலாக பாதுகாத்துக் கொள்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்க்கையுடைய பயத்தை பற்றி, அச்சத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கபருத்தான் எல்லா நிலைமையுடைய முதலாவது நிலைமை, கபருடைய நிலைமை தான். இதில் யார் வெற்றி பெற்று விடுகிறார்களோ அதற்கு பின்னால் உள்ள ஒவ்வொன்றிலும் வெற்றி பெற்று விடுவார். யார் இந்த முதலாவது கட்டத்தில் தோல்வி அடைந்து விடுகிறாரோ அதற்கு பின்னால் உள்ள அனைத்திலும் தோல்வி அடைந்து விடுகிறார். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் கபர் என்ற முதலாவது கட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போம், பிரார்த்திப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிமான ஒரு சகோதரர் ஒரு தவறை செய்துவிட்டு தான் செய்த தவறை வரைந்து மன்னிப்பு கேட்டால், அவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், மன்னிக்காதவருக்கு அநியாயமாக வரி வசூலிப்பவருக்கு கிடைக்கக்கூடிய பாவம் கிடைக்கும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாராவது ஒருவர் எம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால், எம்மை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே போன்று எமக்கு தவறு செய்தவர்களை நாம் மன்னிப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: السلام عليكم ورحمة الله وبركاته اللهم إني أعوذ بك من عذاب القبر ومن عذاب جهنم ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال رسول صلى الله عليه وسلم அவர்கள் கடைசி அத்தஹியாத்தில் இறுதியாக கபருடைய வேதனையை விட்டும் நரகத்துடைய வேதனையை விட்டும் வாழ்வுடைய மரணத்துடைய குழப்பங்களை விட்டும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். ஆகையால் எங்களுடைய தொழுகையில் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை தொடர்ச்சியாக ஓதி வருவோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள். கடின சுபாவம் கொண்ட, அதிகமாக சாப்பிடக்கூடிய, பாதையோரங்களில் சத்தம் போட்டு தெரியக்கூடிய, இரவில் பிணத்தை போன்று தூங்கிக் கொண்டும் பகலில் கழுதை போன்றும் ஆங்காங்கே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய, உலகத்துடைய அறிவை தெரிந்து வைத்துக் கொண்டு மறுமையுடைய எந்த அறிவும் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த மனிதனை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் அநேகமான வாலிபர்கள், வியாபாரிகள் ஜுமாவுடைய நாளில் அதானுக்கு பின்னாலும் வியாபாரம் செய்வதை பார்க்கின்றோம். ஜுமாவுடைய நாளும் கடைகளை பூட்டாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அது மிக பெரும் பாவமாகும். அது அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாவமாகும். ஆகையால் ஜுமாவுடைய நாளில் குறைந்தது அரை மணிச்சியாலத்துக்கு முன்னால் எங்களுடைய கடைகளை மூடிவிட்டு மஸ்ஜிதுக்கு செல்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: கேட்டது சிந்தனை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டுமா? அல்லாஹுடைய தூதர் இலகுவான, லேசான ஒரு இபாதத்தை எமக்கு சொல்லி தந்தார்கள். ஜுமாவுடைய நாளில் ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வானோ, குளித்துக் கொள்வானோ, அவனுடைய உடம்பில் இருந்து அவனுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சுன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் தொழ வேண்டும். அதே போன்று தொழுகையுடைய சாவி வுது என்று சொன்னார்கள். ஆகையால் இந்த இரண்டு சாவியையும் பேறுகளாக பாதுகாத்துக் கொள்வோம்.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
1: வியாபாரிகள் ஜுமாவுடைய நாளில் அதானுக்கு பின்னாலும் வியாபாரம் செய்வதை பார்க்கின்றோம். ஜுமாவுடைய நாளும் கடைகளை பூட்டாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அது மிக பெரும் பாவமாகும். அது அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாவமாகும். ஆகையால் ஜுமாவுடைய நாளில் குறைந்தது அரை மணிச்சியாலத்துக்கு முன்னால் எங்களுடைய கடைகளை மூடிவிட்டு மஸ்ஜிதுக்கு செல்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: கேட்டது சிந்தனை. உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் செயல் 77 93 22 79 7.
2: முஸ்லிம் வானொலி .com.
0: எதிரான யுத்தம், இது சரியா தவறா? விசேட தொகுப்பு.
3: சுபஹானல்லாஹ், முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும். இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டிடமெல்லாம் உடைஞ்சி தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறியிருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்ரேவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை உட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணமடைய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபாலிஷாம், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் ஷாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐது உமுதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர் வைத்திய சாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த புள்ள அவடமில்லை கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துல எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமான் எல்லாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் பைத்துல் மக்துஸ் பலஸ்தீனத்தில் இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்மட நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு, நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி கிடை, எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க. நீங்க சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ, அத்துணை பேருடைய பாவங்களையும் யா ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியிலே 2192 செய்தி, அகமதியில 20361 செய்தி ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால், உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு, அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரீன், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அஹ்மதில 4536 செய்தி, சத்தஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூல்லா சொல்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லா ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லா சொல்லுங்க. இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகியிருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நால மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என. முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது, அதில் சந்தேகமே கிடையாது. தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில் இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துவா கேட்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பானாங்க. நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பானாங்க.
0: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: தர்மம் செய்யும் படி ஏவிருக்கிறார், ஆனால் தர்மம் செய்ய கூடாது என்று ஏவக்கூடிய ஒரே ஒருவன் ஷைத்தான் மாத்திரமே. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது ஷைத்தான் எப்பொழுதும் தர்மம் செய்பவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான், வறுமை ஏற்படும் என்பதாக, இன்னும் பாவ செயற்களை செய்வதற்காகவும் ஷைத்தான் ஏவிக்கொண்டிருக்கிறார் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஆகையால் அதிகமாக தர்மம் செய்வோம், ஷைத்தானுக்கு மாறு செய்வோம்.

0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: You are listening to Muslim Vanuli, muslimvanuli.com.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
3: ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் ஆரம்பமாக நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முழுமையாக ஒரு முஸ்லீமான ஒரு மரணத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளி மறுமை நாளில் நல்லவர்களோடு குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இவ்வருடத்தினுடைய ரமலானுடைய மாதத்தை நாமெல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதம் என்றால், இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்த மாதம். அதேபோன்று இந்த மாதத்தில்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மரணிக்கப் போகிறார் என்கிற முன்னறிவிப்பின் செய்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் ஏத்திகாஃபில் இருந்த பொழுது அந்த அதிபயங்கரமான சம்பவம் நடந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில் அமர்ந்து அதுவரை இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதச் சொல்லி சரிபார்ப்பது வழக்கம். அப்படித்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக அந்த அதிபயங்கரமான சம்பவம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வழக்கம் போல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்றார். அதுவரை இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி சரிபார்க்கப்பட்டது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எழுந்து செல்லவில்லை. அங்கே அமர்ந்து மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக இது போன்றதொரு ரமலானுடைய மாதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய 63வது வயது, அந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை, அதுவரை இறக்கப்பட்ட ஆயத்துகளை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே ஓதி காண்பித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக வீட்டுக்கு சென்றார். எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவது வழக்கம். அந்த அடிப்படையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அருமை மகளே, ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து ஒருமுறைதான் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதச் சொல்லுவார். ஆனால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தில் 2 முறை ஓதச் சொல்லியிருக்கிறார். அதனை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன், நான் மிக சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்விடுவேன் என்றார்கள். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், மகளே, எனது குடும்பத்தில் சொர்க்கத்தில் முதல் முதலில் என்னோடு இருக்கக்கூடியவர், சொர்க்கத்தில் முதல் முதலில் எனது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் நீதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். ஃபாத்திமா அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி ரமலானுடைய மாதத்தில் 2 முறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து போனதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளையும் கழிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப் போகிறான். அந்த வெற்றிக்கு பிறகு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் இணைய போகிறார்கள். فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நபியே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்றார்கள். இந்த ஆயத் இறக்கப்பட்டதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஆயிரம் ஆயிரம் தஸ்பீஹ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யலானார்கள். இந்த ஆயத்திற்கேற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியாக அல்லாஹ் மக்காவினுடைய வெற்றியை கொடுத்தான். கூட்டம் கூட்டமாக எதிரிகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தயாரானார்கள் அந்த மரணத்திற்காக வேண்டி. நாளுக்கு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள் நெருங்கப் போகிறது, அந்த நாள் வரப்போகிறது என்கிற ஆயத்துகள், இதா ஜஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற ஆயத்தை போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு நினைவுறுத்தல்கள் வந்து கொண்டே இருந்தது. ரமலானுடைய மாதம் முடிந்து சவ்வாலுடைய மாதம், சவ்வால் மாதம் முடிந்து துல்காதாவுனுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு தொழுகையை கற்றுக் கொடுத்திருந்தார், நோன்பை கற்றுக் கொடுத்தார், ஜக்காத்தை கற்றுக் கொடுத்தார். எல்லா இபாதத்துகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஹஜ்ஜை தவிர எப்பொழுதும் நாம் மரணிப்போம், அடுத்த ஆண்டு நாம் இருப்பது நிச்சயமல்ல என்பதை புரிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வருட ஹஜ் பயணத்தை எனது தலைமையின் கீழ் செய்பவர்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், இந்த வருடம் நான் ஹஜ் செய்ய போகிறேன் என்றார்கள். போருக்கு சென்றிருந்த மக்கள் எல்லாம் திரும்ப வந்தார்கள். வியாபாரத்திற்கு சென்றிருந்த மக்கள் எல்லாம் கணக்கச்சிதமாக வியாபாரத்தை முடித்து திரும்ப வந்தார்கள். உறவினர்களை சந்திக்க போகிற மக்கள் எல்லாம் அஜுக்கு பிறகு செல்வோம் என்று தள்ளி போட்டார்கள். லட்சோபலட்ச மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் இஹ்ராமை கட்டிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், இதோ நாங்கள் வந்துவிட்டோம். யா அல்லாஹ், உனக்கு இணையில்லை, உனக்கு துணை இல்லை, உனக்கு இணையானவன் யாரும் இல்லை, நீயே மிகப்பெரிய அருட்கொடையான. லட்சோபலட்ச மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி தான் உருவாக்கிய இந்த உத்தம சமூக மக்களுக்கு தான் எந்த நேரமும் மரணிப்போம், இந்த உலகத்தை விட்டு பிரிவோம் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக பக்குவமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாள ஆரம்பித்தார்கள். அன்பான ரசூலுகளே, அரஃபா பெருவெளியில் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி நிற்கப்படுகிற அந்த நல்ல நேரத்தில் தங்களுடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் எடுத்து ஒரு உரை நிகழ்த்தினார். திருக்குரான் வசனங்கள் இறங்கும் பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுத உத்தரவிடுவார். ஆனால் அரஃபா பேருரையை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக எழுத தெரிந்த மக்கள் எழுதிக் கொள்ளுங்கள், எழுத தெரியாத மக்களுக்கு எழுதி கொடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். அந்த அரஃபா பேருரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு நாம் பிரிய போகிறோம் என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக உங்கள் மத்தியிலே எடுத்து சொன்னேனா என்றார்கள். இடி முழக்கம் போல ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பதில் சொன்னார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் எங்கள் மன்றத்திலே எடுத்து சொல்லிவிட்டீர்கள், எதையும் மறைக்கவில்லை என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சி என்று அல்லாஹ்வை சாட்சியாகவும் ஆக்கிய நாள் அந்த அரஃபா பேருரை. உரையினுடைய இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை விட்டும் சென்று விட்டால் உங்கள் மத்தியிலே இரண்டை நான் விட்டுச் செல்கிறேன், அதை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் உங்கள் முன்னிலையில் இல்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் வழிதவராமல் இருக்க வேண்டுமானால் உங்களோடு நான் வாழும் காலமெல்லாம் நான் மார்க்க சம்பந்தமான எல்லா தெளிவுகளையும் உங்கள் மத்தியிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். நான் மரணித்து போனால் அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுடைய கையிலே உண்டு, என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை உங்களுடைய கையிலே உண்டு, அந்த இரண்டையும் உங்களிடம் நான் விட்டுச் செல்கிறேன், அதை பற்றி பிடித்து நீங்கள் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக அந்த மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்திருந்த நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வந்திருந்த நீங்கள் என்னிடமிருந்து கேட்டு பெற்ற இந்த உபதேசங்களை எல்லாம் வராத மக்களுக்கு எடுத்துச் சொல்வது உங்களுடைய தலையாய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் மூன்றாவது ஒரு அறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடை வருவது நிச்சயம் என்பதை அறிகின்ற மூன்றாவது ஒரு அறிவிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அரஃபா பெருவெளியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கிய ஆயத், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீத்து லக்குமுல் இஸ்லாம் மதீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான். அல்லாஹ் தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹமத்தை, தன்னுடைய கிருபையை அல்லாஹ் இந்த நபியின் மீது பூரணப்படுத்தி விட்டான் என்ற ஆயத் இறங்கியது. எல்லா சஹாபாக்களும் இஹ்ராமுடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களை கட்டி தழுவி முத்தமிட்டு சந்தோஷம் கொண்டாடினார்கள். அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டானே, அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டானே, எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். ஆனால் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் மட்டும் அழுது கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் உமர் அவர்களை ஏன் அழுகிறீர்கள் என்றார்கள். உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது இறங்கிய ஆயத்து என்ன சகோதரர்களே, அல்யோம் அக்மல் திலக்கும் தீனக்கும் வாத்துமம் தாலைக்கும் நியாமதி வரலி திலக்கும் உள்ளி இஸ்லாம் தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்கிறான். அருளை, தன்னுடைய ரஹமத்தை, தன்னுடைய கிருபையை இந்த தூதரின் மீது அல்லாஹ் சொரிந்து விட்டேன் என்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ வகி வராதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வரும் பொழுதெல்லாம் அந்த வகையை நம்ம இடத்துல எடுத்துச் சொல்லுவார். நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய தக்குவா அதிகரிக்கும், பாவமான காரியத்தில இருந்து நாம் விலகுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்யோம அக்மல் திலக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்கிறான் அல்லாஹ். அப்படியானால் இனி இறை சட்டம் இறங்காதா, வகி இறங்காதா, ஜிப்ரீல் வரவே மாட்டாரா? அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன சம்பவம் கூட நாம் மறந்துவிடக் கூடாது. ஹஜ் முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் ஹஜ்ஜுடைய கடைசி நேரம் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. அதாவது ஒரு ஜனாசாவிலிருந்து திரும்ப வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. அந்த தலைவலியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீளவில்லை, அதோடு அவர் மரணத்தை தழுவினர். அந்த ஜனாசாவிலே இருந்து திரும்ப வந்தவுடனே எனக்கு தலைவலி அதிகமாகிவிட்டது, எனக்கு தலைவலி அதிகமாகிவிட்டது என்று ஆயிஷா அவரிடத்திலே முறையிட, ஆயிஷா அவர்கள் அதற்குரிய வைத்தியங்களை பார்த்து நிவர்த்தியாகாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி மெல்ல மெல்ல சிறிது சிறிது கூடுதலாக ஆரம்பித்தது. அதே நேரத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஒட்டகத்தின் மீது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன் அவர்களை அமர வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தே கூட்டிச் சென்றார்கள் துல் குலைபா என்று சொல்லப்படுகிற மதீனாவுடைய எல்லை வரை. யா ரசூலல்லா, நீங்கள் உட்காருங்களே நான் நடக்கிறேன் என்றார்கள். அல்ல, நீங்கள் உட்காருங்கள் நான் நடக்கிறேன் என்றார்கள். முஆத் பின் ஜபல் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த எல்லையில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வேதம் வழங்கப்பட்ட சமூகத்திற்கு நீங்கள் கவர்னராக நியமிக்கப்படுகிறீர்கள். அந்த மக்களை நீங்கள் சந்தித்தால் முதல் முதலில் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அப்படி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வசியத்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது, வசியத்து முடிந்து முஆத் பின் ஜபல் அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நீங்கள் திரும்ப வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன் என்றார்கள். நீங்கள் திரும்ப வரும் பொழுது என்னுடைய மன்னரையோ என்னுடைய பள்ளியையோ நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் இருக்க நான் இருக்க மாட்டேன் என்றார்கள். முஆத் பின் ஜபல் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இப்படியே முஆத் பின் ஜபல் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி அனுப்பி முஆத் பின் ஜபலும் சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருந்தார். 4 நாள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்காக வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பக்கிய கபரஸ்தானில் அடங்கப்பட்ட நல்லவர்களுக்கு தெரிய நீங்கள் சென்று அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். உஹது போரில் கொல்லப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் அடக்கப்பட்ட கபரஸ்தான் அந்த பக்கி என்கிற அந்த கபரஸ்தான், அந்த மையவாடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, அஸ்ஸலாமு அலைக தாரகோ மின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களின் மீது உண்டாகட்டும், எங்களுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் சென்று விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வரப்போகிறோம் என்பதை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக வேண்டி நீண்ட நெடிய ஒரு பிரார்த்தனையும் செய்தார்கள். பக்கி என்கிற அந்த கபரஸ்தானுக்கு அருகில் நின்று கொண்டு அதிகமதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், சொர்க்கத்தை மக்களுக்கு நினைவு கூறினார்கள். இப்படியே ஒவ்வொரு நாளும் உருண்டோடி கொண்டிருக்கிற அந்த நல்ல நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்துபா உரை நிகழ்த்துகிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, அந்த குத்துபா உரை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், அந்த கூட்டத்தில் எல்லா சஹாபாக்களும் இருந்தார்கள், யாருக்குமே தெரியாத அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அடியானை பார்த்து இரண்டில் எது வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான், இந்த உலகத்து செல்வங்கள், உலகத்து செழிப்புகள், உலகத்தினுடைய அருட்படைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கின்ற அந்த சொர்க்கத்து பேரின்பம் உங்களுக்கு வேண்டுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார் அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை தேர்வு செய்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலானார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விவரம் புரிந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டிருக்கிறான், உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்றான், அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை தேர்வு செய்து விட்டார், ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு பிரிய போகிறார் என்பதை உணர்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஜுமாவுடைய நாளில் எழுந்து நின்று சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹதைனா கஃபி அன்ஃபுசினா, நாங்கள் எங்களை உங்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், ஹதைனா கஃபி அன்ஃபுசினா, எங்களை நாங்கள் உங்களிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் செல்லாதீர்கள் யா ரசூலல்லாஹ், வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா வ அம்வாலினா, எங்களுடைய தாயும் எங்களுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார சூழல்லா. எங்களுடைய எல்லா பொருளாதாரையும் தருகிறோம் யார சூழல்லா. எங்களை விட்டும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழுகையை புரிந்து கொண்டார். அவர் புரிந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. எல்லா சஹாபாக்களும் மௌனமாகவே இருந்தார்கள். ஏன் வயதில் முதிர்ந்தே மூத்தவராக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதரோடு அன்பு பாராட்டுகிற இந்த அபூபக்கர் ஏன் அழுகிறார், ஏன் காரணம் இல்லாமல் இப்படி எல்லாம் பேசுகிறார் என்று யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் முதல் இந்த ஜுமாவுக்கு பிறகு வருகிற அசரில் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர யாரும் எனது வீட்டுக்கு அடிக்கடி வந்து எனக்கு தொல்லை தராதீர்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். என்ன காரணம் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்னால் மரணிப்பார் என்று நாங்கள் கனவு கூட காணவில்லை. அபூபக்கர் மரணித்து, உமர் அவர்கள் மரணித்து, உஸ்மான் அவர்கள் மரணித்து, அலி அவர்கள் மரணித்து, முஆத் பின் ஜபல் மரணித்து, ஜைத் பின் ஜாபித் மரணித்து, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மரணித்து, எல்லோரும் மரணித்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பார் என்று நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களை இப்படி விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டாரே என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு நினைவு கூறினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அசர் ஜும்மாவுடைய நேரத்திற்கு பிறகு இஷாவுடைய நேரம் வந்தது. அதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் தான் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருந்தார். தலைவலி அதிகமானது, எழுந்து கூட நடக்க முடியாமல் ஆனது. அல்லாஹ் இதே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட ஆயத்திற்கு பிறகு அல்லாஹ் இறக்கிய ஆயத்து தான், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்றான். அன்றைக்கு போர்வையோடு எழுந்தவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திரும்ப இந்த பூமியில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய தூதர் தலை சாய்த்தது மரணத்திலோ மரணத்தோடு தான் வாழ்ந்த சகோதர சகோதரிகள். அதுவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய போராட்டம் நிகழ்ந்தது. மக்காவில இருந்து மதீனா வரை தனியா நடந்தே அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு வலிமை மிக்கவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற மக்களுக்கு தெரியும், அந்த ஹிரா குகை ஏறி இறங்குவது சாதாரணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. அந்த ஹிரா குகையில் ஏறி அல்லாஹ்வை தனிமையில் இருந்து இபாதத்து செய்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியம் பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் பூமியிலே மெல்ல மெல்ல சாய ஆரம்பித்தது. இஷாவுடைய நேரம் நெருங்கியது. மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கூட்டம் போட்டு நின்றார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மயக்கத்திலே இருந்தார்கள். மயக்கம் தெளிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஸல்லன்னாஸுல் இஷா, மக்கள் எல்லாம் இஷா தொழுது விட்டார்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து மக்கள் ஜமாத்தோடு தொழாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள், எனக்கு உடனே ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒது செய்ய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தண்ணீர் எடுத்து வந்தார்கள். எழுந்து ஒது செய்ய முற்படும் பொழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இனி நம்மால் எழுந்து கூட நடக்க முடியாது, இனி நம்மால் எழுந்து கூட நடக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரியும். மயக்கமுட்டார். திரும்ப மீண்டும் மயக்கத்தில் இருந்து தெளிந்தார். மீண்டும் ஒது செய்ய முயற்சி செய்தார். இப்படி இரண்டு முறை மூன்று முறை மயக்கம் போட்டு கீழே விழுந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை அழைத்து சொன்னார்கள், எனது அருமை மனைவி ஆயிஷா அவர்களை உங்களுடைய தந்தையை கூப்பிடுங்கள் என்றார்கள். எதற்கு யா ரசூலல்லாஹ், மக்களுக்கு இமாமாக இரண்டு தொழுகையை நடத்திட்டு இஷாவுடைய ஜமாத்தை என்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் அவர் நின்று தொழ வைத்தால் குர்ஆன் வசனங்களை ஓதும் போது உங்களுடைய நினைவு வந்தால் அழ ஆரம்பிப்பாரே, பலகீனமானவராயிற்றே, உமரவர்களை நிறுத்தி தொழச் சொல்லுங்களேன் என்றார்கள். வேண்டாம், அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தினார். மக்கள் எல்லாம் ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு முன்பில் இருக்கின்ற மஸ்ஜித் நபவியில் இஷா ஜமாத் நடந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனதில் ஒன்று தோன்றியது, தான் குணமாகி விட்டோம் என்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து, இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஷாவுடைய ஜமாத்திற்கு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், அந்த இரண்டு பேருடைய தோளிலும் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்கு சென்ற காட்சி எப்படிப்பட்ட காட்சி என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதம் நிலத்திலே படவில்லை, தூக்கி சென்றார்கள் ஆடுகளை தூக்குவதை போல. யாரை? ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்தில் இல்லா அலமீனை. இசாவுடைய ஜமாத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார் என்பதை அறிந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெல்ல மெல்ல பின்வாங்க ஆரம்பித்தார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைத்து அபூபக்கருடைய முதுகிலே தட்ட, அபூபக்கர் இமாமாக நின்று தொழுகை நடத்த, அவருக்கு அருகிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து தொழுகை நடத்த அந்த ஜமாத் முடிந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி ஒரு தினம் முடிந்தது. அந்த நேரத்தில் ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு தலைவராக நியமித்து அந்த போருக்கு எல்லா வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த போருக்குண்டான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்த நேரம் இன்னொரு புறம் யமாமா என்று சொல்லப்படுகிற போர், அந்த போருக்குண்டான ஆயத்து பணிகள் நடந்து கொண்டிருந்தது. உசாமா அவர்கள் தான் தலைவர். ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா அவர்களை தலைவராக நியமித்து அந்த போருக்குண்டான ஏற்பாடுகள் இன்னொரு புறம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே கிடக்கிறார். அன்சாரி தோழர்கள் முஹாஜிர்கள் எல்லாம் வீட்டை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் என்பதை அந்த சஹாபாக்கள் நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அன்சாரி தோழர்கள் வெளியிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துவிட்டு அப்பாஸ் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வரும் பொழுது அன்சாரி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார், உண்ணுகிறாரா, குடிக்கிறாரா, பேசுகிறாரா, எப்படி இருக்கிறார் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாடிய அளவுக்கு நன்றாக இருக்கிறார் என்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். சிறு தூரம் சென்றவுடனே கேட்டார்கள், நான் நிறைய யூதர்களுடைய இன்ன பிற மக்களுடைய சக்கராத்துடைய நிலையை நன்றாக நான் அறிந்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலும் அந்த நிலையை நான் பார்க்கிறேனே என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை பிடித்து உறுதிப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் தினந்தோறும் அழுது கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வரமாட்டாரா, நம்மோடு பேச மாட்டாரா, நமக்காக வேண்டிய ஆறுதல் சொல்ல மாட்டாரா, நம்மை பார்க்க வரமாட்டாரா என்று சஹாபாக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முக்கியமான வசியத்துகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட வசியத் என்றால், முகத்திலே துணி போடுவது, முகத்திலிருந்து துணியை அப்புறப்படுத்துவது, இரண்டு கையையும் தண்ணீரிலே நினைப்பது, அந்த தண்ணீரில் நினைத்த கையை முகத்திலே தடவுவது, இப்படியாக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நல்லவர்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறந்து போன அந்த இடத்தில் கட்டிடங்களை எழுப்பி அங்கே வழிபாடு நடத்துகிற யூதர்கள் நசாராக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்மா லா தஜல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ், என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக ஆக்காதே யா அல்லாஹ். அல்லாஹும்மா லா தஜல் கப்ரி வஸனை யுஅபத், யா அல்லாஹ், என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக

ഇത്തഹദു കുബൂർ അൻബിയായിഹിം മസാജിദ് യഹൂദികളെയും നസാറാക്കളെയും അല്ലാഹ് നാശമാക്കുവാനാക. അവർക്ക് അനുപ്പപ്പെട്ട നബിമാരുകൾ നല്ലവരുടെ കബറുകളെ മക്കൾ വണങ്ങും ഇടമാക മാറ്റിനാർ യഹൂദി നസാറാക്കൾ. അല്ലാഹുടെ തൂതർ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ சொன்னார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பிரார்த்தனைகளை அந்த இறுதி நேரத்திலே செய்து கொண்டு மனைவிமார்களை அழைத்து சொன்னார்கள், நம்முடைய வீடுகளிலே அடிமைகள் இருந்தால் அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்றார்கள். நம்முடைய வீடுகளில் தங்க தீனார்கள் வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்றார்கள். தீனார்களும் வெள்ளி நாணயங்களும் செலவு செய்யப்பட்டது. அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். மனைமார்களை எல்லாம் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அன்னைய பெண்களைப் போல அல்ல, நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியான பெண்கள். வேறு வேறு பெண்கள் ஒரு குற்றம் செய்தால், ஒரு தவறு செய்தால் அவர்களுக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும். ஆனால் நீங்கள் ஒரு தவறு செய்தால் இரண்டு பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பிற சமூக மக்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டும். நரகத்தை பயந்து நீங்கள் வாழ வேண்டும், சொர்க்கத்தை விரும்பி நீங்கள் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசியத்து செய்தார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரம் அமர்ந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அதே போல ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், என்னை பள்ளிக்கு தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். ஃபஜ்ர் நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதே போன்ற ஒரு திரைச்சீலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகர்த்தி மக்களை பார்த்து புன்முறுவலோடு சிரிக்க ஆரம்பித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டானோ? அல்லாஹ்வுடைய தூதர் இதோ எங்களை பார்த்து சிரிக்கிறார், அவருக்கு நன்றாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய துவாவை அங்கீகரித்து விட்டான் என்று சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மக்கள் தூக்கி கொண்டு வந்து ஃபஜ்ருடைய நேரத்தில் மிம்பரில் அமர வைத்தார்கள். சிவப்பு துண்டை தண்ணீரில் முக்கி தண்ணீரில் நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் இறுக்கமாக கட்டியிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டினார்கள். அங்கும் இங்குமாக அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னால் வந்து அமருங்கள் என்றார்கள். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை கண்கொண்டு ஏறெடுத்தும் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உன்னிப்பாக எல்லா சஹாபாக்களும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நடக்க முடியாத நான், படுக்க முடியாத நான், அமர முடியாத நான் இந்த நல்ல நேரத்தில் ஏன் உங்களிடத்தில் வந்தேன் தெரியுமா என்றார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவீர்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் பழி தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்தேன் என்றார்கள். என்ன வாசகம்? பழி தீர்த்து பழிக்கு பழி வாங்குவதற்கு நான் வந்திருக்கிறேன், பழி தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆமாம் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனித உரிமையை பேணியிருக்கிறார், எந்த அளவுக்கு மக்களோடு நேசமாக பழகியிருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதற்காக வேண்டி இப்பொழுது நான் வந்தேன் தெரியுமா? எனது நேரம், எனது நாள், நாளுக்கு நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கிறதாகவே பரஸ்பரம் நமக்கு மத்தியில் இருக்கின்ற பழி தீர்த்தல் ஏதாவது உண்டா? இருந்தால் நான் தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்தேன் என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மக்காவிலும் மதீனாவிலும் 23 ஆண்டு காலம் உங்களோடு நான் நபியாக வாழ்ந்திருக்கிறேன், அப்படி வாழ்ந்த காலத்தில் உங்களை நான் அடித்திருந்தால், உங்களை நான் திட்டியிருந்தால், உங்களை நான் பேசியிருந்தால் என்னை திரும்ப நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். திரும்ப என்னை நீங்கள் பேசி பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். பாந்த சோழர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இபாதத்தை செய்வது முக்கியமல்ல, அந்த இபாதத்தை பாதுகாக்க தெரிய வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இபாதத்துகளை செய்கிறோம், நோன்பு நோற்கிறோம், பட்டினி கிடக்கிறோம், இரவு பகலாக தொழுகிறோம். இந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நாம் ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்தால், துன்பங்கள் கொடுத்தால், ஏதாவது மனது நோகுமாறு நாம் நடந்தால் அந்த இபாதத்துகள் பாழாகி போய்விடும் என்பதை மனித சமூகத்திற்கு சொன்னவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடித்திருந்தால் என்னை அடியுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள், சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் பழி தீர்ப்பவரைத்தான் இந்த நல்ல நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்றார்கள். அடித்தாலோ திட்டினாலோ அல்லாஹ்வுடைய தூதருடைய மனசு நோகுமே என்றிருந்தால் நான் உங்களை நேசிக்க மாட்டேன். நான் உங்களை எப்பொழுது நேசிப்பேன் தெரியுமா? என்னை நீங்கள் அடிக்க வேண்டும். நான் உங்களை ஏசி இருந்தால், திட்டி இருந்தால் திரும்ப என்னை நீங்கள் ஏச வேண்டும், திட்ட வேண்டும். எல்லாம்

0: உலகத்தோடு முடிந்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் என்னை நீங்கள் காட்டி கொடுத்து விடக் கூடாது. யார் சொல்கிறார்? உமா அரசல்னா கையில்லா ரஹமத்தில் ஆலமீன். உமா அரசல்னா கையில்லா ரஹமத்தில் ஆலமீன். உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவால் அருளப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கு, அல்லாஹ்விடத்திலே என்னை நீங்கள் காட்டி கொடுத்து விடாதீர்கள். இரண்டாவது, உங்களிடமிருந்து யாரிடமிருந்தாவது நான் தங்க தீனார்களோ ஏதாவது பொருளாதாரங்களோ நான் வாங்கியிருந்து கடனாளியாக இருந்தால் திரும்ப கேட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பொருத்தமான நேரம், பொருத்தமான இடம் இந்த இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபி தோழர் எழுந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் அடித்திருக்கிறீர்கள், அதே போன்று திரும்ப நான் அடிக்க வேண்டும் என்றார்கள். அந்த மஸ்ஜித் நபவியில் வைத்து எல்லா சஹாபாக்களும் அதிர்ந்து போனார்கள். எழுந்த அந்த நபித்தோழர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அன்றைக்கு பத்ரு போர் நடக்கும் பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன், எங்களை எல்லாம் அந்த வரிசையில் நீங்கள் நிப்பாட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய கையில இருக்கிற கம்புகளை வைத்து எங்களுடைய வயிறுகளிலே தட்டி தட்டி நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சஃப்புகளிலே சரி செய்து கொண்டிருந்தீர்கள், அந்த நேரத்தில் உங்களுடைய கம்பு எனது வயிற்றில் வேகமாகப்பட்டது என்றார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடையை அகற்றினார், என்னை நீங்கள் அடித்து அதற்கு பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த எழுந்த அந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடித்து முத்தமிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நானா உங்களை அடிப்பது, நாங்கள் எல்லாம் அறியாமையில் இருந்த பொழுது, இஸ்லாம் என்னவென்று தெரியாமல் இருந்த பொழுது, அல்லாஹ் உங்களின் மூலம் எங்களுக்கு இது தந்தாடு, நீங்கள் வராவிட்டால் நாங்கள் எல்லாம் நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறானே, ஃபதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் மாதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹத்தும் பி நிஅமத்தி இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள். அல்லாஹ் இந்த தூதரின் மூலமாக, இந்த மார்க்கத்தின் மூலமாக, இந்த திருக்குறானின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நேர்வழிப்படுத்தினான், உங்களை பாராட்டினான், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றினான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்திருப்போமே யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் எழுந்தார், யார சூழல்லா, அன்றைக்கு யாசகம் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தீனார் என்னிடமிருந்து நீங்கள் வாங்கினீர்கள், அன்று ஒரு வழிப்போக்கர் உங்களிடத்தில் வந்து யாசகம் கேட்டார், அன்றைக்கு உங்களிடத்தில் யாசகம் இல்லாமல் காசு இல்லாமல் இருந்தது, என்னிடமிருந்து ஒரு தீனாரை வாங்கினீர்கள் என்றார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவருக்குரிய தீனாரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை பெற்றுக் கொண்ட அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்கும் பொழுது அவர் பேசுகிற பேச்சையெல்லாம் நான் கேட்கும் பொழுது நம்மை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்து விடுவாரோ என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே அவர் கைப்பட வாங்கிய நாணயமாவது எனது கையில் இருக்கட்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் வாங்கினேன் என்றார் அந்த நபித்தோழர். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுக்கு நாள் அந்த மக்களோடு செய்கிற உபதேசங்கள், அந்த மக்களோடு நடந்து கொள்கிற முறைகளை எல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவே வாய்ப்பே இல்லை அன்பான சொர்களே. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்காவிலும் மதீனாவிலும் அந்த தோழர்களை நேசித்து அன்பு பாராட்டி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பான சொர்களே. நாளுக்கு நாள் தலைவலி அதிகமாகி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டே தொழுகிற ஒரு நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவானது. திடீரென்று கையை நீட்டுவார், சொர்க்கத்தினுடைய அந்த பேரித்த கனிகளை, அந்த திராட்சை கனிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பதை போற ஒரு உள் உணர்வு அவருக்கு ஏற்படும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுமி இருக்கிற சஹாபாக்கள் அவருடைய மனைவிமார்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் கையை நீட்டினீர்கள், அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த திராட்சை கனியை என் கண் முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்தார், அதை எடுத்து உங்களுக்கெல்லாம் நான் தந்திருந்தால் கியாம நாள் வரை நீங்கள் உண்டாலும் அந்த சுவையை நீங்கள் அறிய முடியாது, அப்படிப்பட்ட சொர்க்கத்தை இதோ நான் பார்க்கிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உசாமா அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போர், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் யமாமாவுடைய போருக்காக வேண்டி வெளியே அமர்ந்து கொண்டிருந்த நேரம், அந்த சஹாபாக்கள் தினந்தோறும் ஆள் அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆனது, நடக்கிறாரா, பேசுகிறாரா, பள்ளிக்கு வருகிறாரா என்று எல்லா சஹாபாக்களும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு வெளியிலே, பள்ளிக்கு வெளியிலே எல்லா அன்சாரி தோழர்களும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். ஆமாம் அன்பார்ந்த சோழர்களே, அக்கபா உடன்படிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து கடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையோர பகுதியிலே வாழுகிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட பொழுது அந்த மக்காவினுடைய நகருக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமானது. அப்ப மினா, அரஃபா, முஸ்தலிபா போன்ற
1: அந்த நகர்ப்புற எல்லைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஹஜ்ஜுடைய காலத்தில் மதீனத்து தோழர்களை அறிமுகமானார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிமுகமாகி அக்கபா உடன்படிக்கை என்று 70 நபர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய இறுதியில், அந்த உடன்படிக்கையினுடைய கடைசியில் அன்சாரி தோழர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீங்கள் என்னை நன்றாக பார்க்க வேண்டும், உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய மக்களை விட, உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் என்னை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் என்றெல்லாம் உடன்படிக்கை நடந்தது. கடைசியில் அந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், யார சூழல்லா, உங்களை நாங்கள் நன்றாக பார்ப்போம், எங்களுடைய தாய் தந்தை உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் யார சூழல்லா. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு, இஸ்லாம் வளர்ந்த பிறகு எங்களை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்களா யார சூழல்லா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனி நான் தான் நீங்கள், நீங்கள் தான் நான். அன்சாரி தோழர்களை நான் பிரிய மாட்டேன், எனக்கு மௌத் என்பதே நீ அன்சாரி தோழர்களோடுதான். அன்சாரி தோழர்களை எவன் வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ் வெறுக்கிறான். அன்சாரி தோழர்களை யார் நேசிக்கிறான், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த அன்சாரி தோழர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றார்களே. அந்த ஏகத்துவ அந்த முழக்கத்தை எடுத்துச் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்க பலமாக மக்காவிலே இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போன்ற அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து சொல்கிறானே, அந்த முஹாஜிர்களும் அந்த அன்சாரிகளும் அந்த மதீனாமா நகரத்தில் அந்த அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜித் நபவியில் எப்பொழுதும் அவர்கள் வீட்டுக்கே செல்லாமல் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெல்ல மெல்ல அந்த மரண நேரம் நெருங்கியது. ஆயிஷா ரலியல்லாஹுனுடைய மடியிலே தான் அந்த நேரத்தில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹுன் அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அந்த இடத்திற்கு வந்தார். அவருடைய பாக்கெட்டில் மிஸ்வாக்கு குச்சி இருந்தது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக்கு செய்ய குச்சியை விரும்புகிறார் என்பதை புரிந்து அதை எடுத்து தன்னுடைய வாயில் அதை நன்றாக மென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் துளக்கி கொடுத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த நேரத்தில் தான் ரஹமத்துல் ஆலமீன், வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் ஆலமீன், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் அருளப்பட்ட அருள் கொடை இந்த நபி என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. வமா காஃபத்தன் லின்நாஸி பஸீரன் வநதீரா, உலக மக்கள் அனைவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர் தான் இந்த நபி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வமுபஸீரன் வநதீரா, மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற அல்லாஹ்வுடைய ரசூல், நற்செய்தி சொல்லுகிற அல்லாஹ்வுடைய ரசூல் இதோ வந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. வதாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற ஒரு தாயி இதோ உங்களிடத்திலே வந்து விட்டார். வசிராஜ முனீரா, அவர் மிகப்பெரிய பிரகாசிக்கும் ஒளி விளக்காக அவர் திகழ்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும், இதோ உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அந்த தூதர் நீங்கள் சிரமப்பட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்கும், அவர் உங்களை எல்லாம் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார், உங்களின் மீது அன்பு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார், மேலும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது இரக்கமுடையவராகவும் அந்த இறை தூதர் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த அல்லாஹ்வுடைய தூதர். குல் இன் கான ஆபாவுக்கும் வா அபனாவுக்கும் வா இஹ்வானுக்கும் வா அஸ்வாஜுக்கும் வா அஸீரத்துக்கும் வா அம்வாலுக் தரஃதுமூஹா வ திஜாரத்துன் தஹஸவுன கஸாதஹா வ மசாகின தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பில் அம்ர் ஹத்தா யாத்தி அல்லாஹு அம்ர் ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமில் ஃபாஸிகீன். நீங்கள் உங்களுடைய தாயை காட்டிலும், தந்தையை காட்டிலும், மக்களை காட்டிலும், சகோதர சகோதரிகளை காட்டிலும், குடும்பங்களை காட்டிலும், உங்களுடைய வியாபாரங்களை காட்டிலும், உங்களுடைய பொருளாதாரங்களை காட்டிலும், உங்களுடைய வீடுகளை காட்டிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த அல்லாஹ்வுடைய தூதர். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன், நீங்கள் உண்மை மூமினாக முடியாது, என் அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுடைய தாய் தந்தை உற்ற உறவினர்களை காட்டில் நீங்கள் நேசிக்காதவரை உண்மை மூமினாக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களே உங்களுடைய உயிரை காட்டிலும் இந்த நபியை நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஸ்வாக்கு செய்த நிலையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியிலே தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய உம்மத்திற்கு செய்ய வேண்டிய நசியத்துகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய உபதேசங்களை தன்னுடைய சுற்றி இருக்கிற தன்னுடைய குடும்பங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மெல்ல மெல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் பிரிய ஆரம்பித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதடு மட்டும் அசைய ஆரம்பித்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய காதை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதட்டுக்கு அருகிலே கொண்டு போய் வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது உண்மையான இறை விசுவாசிகள் யார் என்றால், உண்மையான இறை விசுவாசிகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், யாருடைய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்களிமாவை சொன்ன நிலையில் இந்த உலகத்தை விட்டு யாருடைய வாழ்வு பிரிகிறதோ அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அதற்கேற்றவாறு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக பயன்படுத்திய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், சக்கராத்துடைய வேதனை கடுமையானது, சக்கராத்துடைய வேதனை கடுமையானது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை யாருமில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும் மஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும் மஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி வலஹிக்னி பிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து நல்லவர்கள் என்னை மறுமையில் எழுப்பியா அல்லாஹ், அல்லாஹும் ரஃபீக்கல் ஆலா பிர் ரஃபீக்கல் ஆலா, யா அல்லாஹ் நல்லவர்களோடு மறுமையில் என்னை எழுப்பியா அல்லாஹ், நல்லவர்களோடு மறுமையில் என்னை எழுப்பியா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் சக்ரத், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்ரத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு துக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் ஜிப்ரீல் இதுவரை என்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து போன ஜிப்ரீலை நான் அழைக்கிறேன், இந்த செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். எல்லா சஹாபாக்களும் துடியாய் துடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 இரவுகள் அல்லாஹ்வோடு உரையாடச் சென்ற பொழுது அந்த மூசா நபி இறந்து விட்டார் என்று யூதர்கள் எப்படி சதித்திட்டம் தீட்டி பொய் பிரச்சாரம் செய்தார்களோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார் என்று மதீனா முழுக்க பேசுகிறார்கள். யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார் என்று பேசினால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கை இரையாகி விடுவார்கள், தலையை துண்டித்து விடுவேன் என்றார்கள். சஹாபாக்கள் நம்பவே இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு போய்விடுவார் என்று. என்ன காரணம் அன்பார்ந்த சொற்களே, பெற்ற தாயை காட்டிலும் பெற்ற தந்தையை காட்டிலும் ஒரு தாய் ஒரு மக்களை ஒரு தாய் அரவணைப்பதை காட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அரவணைத்திருந்தார்கள். ஒரு நேர தொழுகைக்கு ஒரு சஹாபாக்கள் வராவிட்டால் எங்கே அந்த தோழர், அவருக்கு என்ன ஆனது, ஏன் வரவில்லை என்று விசாரிக்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் தங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் வந்து சொல்வார்கள். வெளியூருக்கு வியாபாரம் நிமித்தமாக சென்றால் நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள், பள்ளிக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து நலன் விசாரித்து தான் அந்த சஹாபாக்கள் வீட்டுக்கே செல்லுவார்கள். அன்பான சொல்களே, அப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான நிலை அந்த சஹாபாக்களுக்கு. இந்த உலகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, இந்த உலகத்தில் ஏற்பட்ட இழப்பு, எவ்வளவோ இழப்புகளை அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தில் அவருடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்திலே பல்வேறு நபர்களை அவர்கள் இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், நாடு துறந்திருக்கலாம். ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவு இந்த உலகத்தில் அதைவிட ஒரு பிரிவு வேறு ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். ஏனென்றால் எந்த நேரமும் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்பது, யா ரசூலல்லாஹ், உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க என்ன வழி யா ரசூலல்லாஹ், உங்களோடு நெருக்கமாக சொர்க்கத்திலே இருக்க என்ன வழி யா ரசூலல்லாஹ், உமை யுத் இல்லாஹு வர் ரசூல் உலாயிக்க மல்லதீன் அன்னம் அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு நல்ல நல்ல இபாதத்துகளை செய்தால் நீங்க அல்லாவோடு அல்லாவுடைய தூதரோடு சாலிகின்களோடு முத்தகின்களோடு நல்லவர்களோடு சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான அந்தஸ்தில் இந்த நபியோடு நீங்கள் இருக்கலாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறானே, அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. யார சூழல்லா, உங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யார சூழல்லா? அப்படியா, அல்லாஹுவை அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள், எகலாசாக அல்லாஹுக்கு மட்டுமே வணக்க வழிபாட்டை எகலாசாக செய்யுங்கள், என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார்கள் அல்லாஹுனுடைய நல்லடியார்களே. நமக்கும் அதுதான் லட்சியம்.
0: நமக்கு இந்த உலகத்தில் எந்த லட்சியமும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய படைக்கப்பட்டவர்கள். உண்பது, குடிப்பது, வீடு கட்டுவது, வசதியோடு வாழ்வதெல்லாம் நமக்கு அடிப்படை அல்ல, உயிர் வாழ தேவையானது. நம்முடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் கண்கொண்டு பார்க்கவில்லை. ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தால் இப்படி சிரிப்பார், பேசினால் இப்படி பேசுவார், கோபப்படும் பொழுது முகமெல்லாம் இப்படி மாறும், நடக்கும் பொழுது இப்படி நடப்பார், அவருடைய தலைமுடி இப்படி இருக்கும், அவருடைய கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும். ஹதீஸ்களில் படித்து ஒரு கற்பனை வடிவத்தில் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமை நாளில் சந்திக்க போகிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்து உலகம் அழிகிற நாள் வரை கோடான கோடி மக்கள் அந்த மறுமையில் நிற்பார்களே யா ரசூலல்லாஹ், உங்களை எங்கே வந்து நாங்கள் யா ரசூலல்லாஹ் தேடுவது? அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை மறுமை நாளிலே வைப்பானா யா ரசூலல்லாஹ், உங்களை எங்கே வந்து நாங்கள் தேடுவது என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று இடத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் நான் இருப்பேன். ஒன்று கௌசல் ஆஸம், இன்ன ஆதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அபுத்தர். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசர் என்ற ஒரு நீர் தடாகத்தை கொடுத்ததாக சொல்கிறானே, அந்த நீர் தடாகத்தில் என்னுடைய உம்மத்தினர்கள் தண்ணீர் அருந்த வரும் பொழுது அந்த இடத்தில் என்னை நீங்கள் பார்க்கலாம். அப்படி அந்த இடத்தில் நான் இல்லாவிட்டால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு என்னுடைய உம்மத்துகளில் எத்தனை பேர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நான் பார்த்துக் கொண்டிருப்பேன். அங்கே என்னை பார்க்கலாம். அங்கேயும் நான் இல்லாவிட்டால் அல்லாஹ் ஒவ்வொரு சமூக மக்களுடைய நன்மையும் தீமையும் எடை போடுவானே, அந்த தராசுக்கு அருகில் நிச்சயமாக என்னை நீங்கள் காணலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் நாம் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச வேண்டுமானால், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்ப வேண்டுமானால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பான எந்த செயல்பாடுகளையும் செய்திருத்தல் கூடாது. கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை முழுமையாக நாம் செய்திருத்தல் வேண்டும். உபரியான வணக்க வழிபாடுகளை இயன்றவரை நாம் செய்திருத்தல் வேண்டும். ஹராமான காரியங்களை ஏறெடுத்து நம்முடைய வாழ்வில் நாம் பராவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பார்ப்போம், நமக்காக வேண்டி பரிந்து பேசுவார், அவரோடு சொர்க்கத்திலே நாம் இருப்போம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கிற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தொருளி, நம்முடைய வாழ்வில் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், சைத்தானுடைய தூண்டுதலினால் நம்முடைய வாழ்வில் ஏதாவது பாவமான காரியங்களை செய்தால் அல்லாஹ் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நம் அனைவர்களையும் மன்னித்து நேரடியாக அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்குள் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பிரவேசிக்க செய்ய வேண்டும். நரக நெருப்பு கடுமையானது, சிறிய வேதனை கூட தாங்குகிற சக்தி நம்மில் யாருக்குமே கிடையாது அன்பார்ந்த சொர்க்கங்களே. ஆகவே அல்லாஹ் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்கிற மக்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பிரவேசிக்க செய்ய வேண்டும். தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை அந்த மாதத்தை வீணடிக்காமல் அந்த மாதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும்
2: நல்ல தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا كتاب أنزلناه مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب وقال النبي صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمسين حياتك قبل موتك وشبابك قبل هرمك وصحتك قبل سقمك وفراغك قبل شغلك وغناك قبل فقرك او كما قال صلى الله عليه وسلم انبركني الله نلدي ارهله ஒரு ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. அது எந்த கணக்கானாலும் சரி, மொத்தத்தில் ஒரு வருடம் ஒரு புத்தாண்டு ஆரம்பித்திருக்கிறது. மறுபக்கம் ரமதானை நினைவூட்டுகின்ற ரஜபுடைய மாதம் துவங்கியிருக்கிறது. இன்னும் சரியாக இரண்டு மாதங்களில் சங்கைமிகு ரமதான் வந்துவிட்டது. காலங்கள் இவ்வாறாக மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயதை நிறைவு செய்கிறோம். ஒரு ஆண்டு முடிவது, ஒரு வயது முடிவடைவது நமக்குள் எத்தகைய சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பலமுறை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதம் வருகிற போது ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஒரு துஆவை அதிகமாக ஓதப்படுவதை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான். இந்த ரஜப் ஷஅபானில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று. அடுத்த வாக்கியம் இரண்டு விதமாக வருகிறது. ரமதானை அடைய செய்வாயாக என்றும் வருகிறது, ரமதானிலும் பரக்கத்து செய்வாயாக என்றும் ஹதீஸில் வருகிறது. இரண்டு விதமாகவும் ஹதீஸில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பரக்கத்துடைய துவா அதிகம் அதிகம் செய்வாங்க. பரக்கத் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு பொருளின் மூலமாக பலன்கள் அதிகமாக கிடைப்பதோடு அது நீண்ட காலம் நீடித்திருக்கவும் வேண்டும். நிறைய பலன்களும் கிடைக்கணும், கஸ்ரத்துல் ஹைர். இரண்டாவது என்ன, ஒபகாவு, நீடித்திருக்கணும். இந்த ரெண்டும் எதில் எல்லாம் இருக்குதோ அதான் பரக்கத். ஒரு பையன் தன்னுடைய தந்தை இடத்துல கேட்டானா, அத்தா அடிக்கடி பரக்கத்து பரக்கத்துன்னு சொல்கிறீங்களே, பரக்கத்துனா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் அந்த பையனை அழைச்சிட்டு வீட்டில் ஒரு ஓரமாக போனார். ஒரு ரூமில் ஒரு மோட்ரு இருக்குது, சொன்னாரா, இந்த மோட்ரு இருக்குது, இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் 25-30 வருஷமாக இருக்குது. இருபத்தஞ்சு முப்பது வருஷமாக எந்த பெரிய செலவும் வந்ததில்லை. இதாம்பா பரக்கத்துன்னு நாராம். ஆக இது பரக்கத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிய வைப்பாங்க இல்லையா. ஆடு குட்டி போடுவது குறைவு, ஆனால் நாய்கள் குட்டி போடுவது அதிகம். ஆடுகள் அதிகம் அறுக்கப்படுது, ஆனால் குட்டி போடுறது கம்மி, ஆனால் ஆட்டில் பரக்கத்து இருக்கு. நபிசுல்லாஹு அவங்க உம்முஹானி அவர்கள்ட்ட சொன்னாங்க, இத்தஹிதி கனமன் ஃபஇன்ன ஃபீஹா பரக்கத்தன், ஆடு வளர்த்துக்கொள் ஆட்டில் பரக்கத்து இருக்குன்னு சொன்னான். ஆடு வளர்த்துக்கொள் ஆட்டில் பரக்கத்து இருக்குது, உண்மைதானே? பரக்கத்துனா கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி தான் பரக்கத்து. நீங்கள் பாருங்க உலகத்தில் எவ்வளவு ஆடு அறுக்கப்படுது, ஆனால் அந்தளவுக்கு ஆடுகள் குட்டி போடுதா? ஆனால் ஆட்டுக்கு அழிவே கிடையாது. அப்போ இதுதான் பரக்கத் அப்படிங்கிறது. அல்லாஹ் சில பொருள்களை வைத்திருக்கிறான். அந்த பரக்கத் என்பது சில மனிதர்களே பரக்கத்திற்குரியவர்கள் தான். மனிதர்களில் பெரும் பரக்கத் யாரு? நபிஸ்ல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பெருமானாருடைய தாத்தும் பரக்கத்து தான், பெருமானாருடைய வார்த்தைகளும் பரக்கத்து தான், பெருமானார் கொண்டு வந்த மார்க்கமும் பரக்கத்து தான், அவங்க தொட்ட பொருள் அணிந்த பொருள் எல்லாமே பரக்கத்து தான். அவங்க யாருக்கெல்லாம் துவா செஞ்சாங்களோ அதெல்லாம் பரக்கத்து தான் சொல்லப்படுது. திருமணத்தில் பாரக்கல்லாஹு லக்கன் சொல்கிறோமே, இந்த வாழ்த்தை பெருமானார் முதலில் யாருக்கு இந்த வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னா சில கிதாபுகளில் எழுதுறாங்க. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃபுக்கு தான் பெருமானார் அவர் கல்யாணம் பண்ணின புதுசில் முதல்ல இந்த வார்த்தையால் வாழ்த்துனாங்க, பாரக்கல்லாஹு லக்கன் சொல்லி. பெருமானார் யாருக்கெல்லாம் பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் செழிப்பாக தான் இருந்தாங்க. இவனு அவுஃபை பற்றி நமக்கு தெரியும், அவருக்கு பெருமானார் எப்போ பாரக்கல்லான்னு சொன்னாங்களோ அவர் கல்லை எடுத்தாலும் பொண்ணாக மாறிடும். இது அவங்களே சொன்னாங்க, நான் ஒரு கல்லை எடுத்தாலும் அது பொண்ணாகிவிடும் என்று சொன்னான். இப்போ அந்தளவுக்கு அவருக்கெல்லாம் வந்து எல்லாவற்றிலும் பரக்கத். இந்த காலத்தினுடைய உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் சொல்கிறோமே, அந்த பணம் அன்னைக்கு அவர்கிட்ட இருந்துச்சு, இவன் அவர்கிட்ட இருந்துச்சு. அவங்க இறந்தபோது சொத்து மதிப்பை பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பெரும் தொழிலதிபர்கள் எப்படியோ அப்படிதான். பெருமானாருடைய அந்த பரக்கத்துடைய துவாவை பெற்ற எல்லாருக்குமே அந்த பரக்கத்தினங்க இருந்துச்சு. நபிசுல்லாஹு ஒரு பொருளை துவா செஞ்சுட்டா அதில் பரக்கத்து இருக்கும். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்தாங்க ஒரு பையில் போட்டு. பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா இருக்குது பேரிச்சம்பழம், இதில் பர துவா செய்யுங்க ரசூலல்லான்னு சொன்னாங்க. இப்போ நபிசுல்லாஹு சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து வரிசையாக வைப்பான்னு சொன்னாங்க. அவரும் எடுத்து வச்சார். நபிசுல்லாஹு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு இந்த பேரிச்சம்பழத்தில் பறக்க செய்யின்னு சொன்னாங்க. துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து பையில் போட்டுக்கப்பா, பையில் போட்டார். அப்புறம் சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்தில் எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குதுன்னு ஒரு நாளும் எண்ணி பார்க்காத, எடு கொடு சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அவர் அந்த பேரிச்சம்பழத்தில் யாராவது தர்மம் கேட்டால் தர்மம் கொடுப்பார், பசிச்சா எடுத்து சாப்பிடுவார், யார் சந்திக்க வந்தாலும் எடுத்து கொடுப்பார். பல வருஷம் அந்த பேரிச்சம்பழத்தில் அந்த பையில் பேரிச்சம்பழம் இருந்துக்கிட்டே இருக்குது. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் எப்போது கொல்லப்பட்டாங்களோ அப்போ மதீனாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் அவர் எப்போதுமே அந்த பையை இடுப்பில் வச்சுருப்பார். இடுப்பில் இருந்து அந்த பை விழுந்து தொலைஞ்சு போச்சு. அவங்க சொல்லுவாங்க, உஸ்மான் இறந்தபோது மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை என்றால் எனக்கு ரெண்டு கவலை. எல்லாருக்கும் ஒரு கவலை, உஸ்மான் கொல்லப்பட்டுட்டாங்களேன்னு சொல்லி, எனக்கு ரெண்டு கவலை. ஏன்னா பெருமானார் பரக்கத்து செய்து துவா செய்து கொடுத்த அந்த பேரிச்சம்பழ பை தொலைஞ்சு போச்சு. இப்போ உஸ்மான் தான் எப்போ ஷஹீதாக்கப்பட்டாங்க? ஹிஜிரி 35 இல்லையா? அப்போ பெருமானார் இறந்தது எப்போ? ஹிஜிரி 11 இல்லை. பெருமானார் இறந்ததுலேருந்து கணக்கு வச்சா கூட அவர் பெருமானாரோடு வாழ்ந்த, அபூ ஹுரைரா வாழ்ந்த காலங்கள் பெருமானாரோடு 3 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஒரு சின்ன பையில் இருந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க, கொடுத்தாங்க, எடுத்து எடுத்து கொடுப்பாங்க, அப்படி தான் இருக்கும். தீரலை, அது காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு, தவிர தீரலை. இதான் பரக்கத் அப்படிங்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் அது என்ன தான்? பரக்கத்து தான். குர்ஆன் இருக்குதே அது பரக்கத். குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்லாஹு முபாரக், நாம் அருளி இந்த வேதம் இருக்கிறதே அது பரக்கத்தது. குர்ஆனுடைய பரக்கத்தை வர்ணிக்கவே முடியாது, அது மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி. குர்ஆனுடைய பரக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. மறுமையில் சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்குது. சொர்க்கத்து படித்தரங்கள் எவ்வளவு அப்படின்னா, உலமாக்கள் சொன்னாங்க, குரானில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ குரானுடைய எழுத்துகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு சொர்க்கத்தின் படித்தரங்கள் சொன்னாங்க. குரானில் எத்தனை எழுத்துக்கள், 1,25,000 எழுத்துக்கள். 1,25,000 எழுத்துகள் குரானில் இருக்குது. சரிங்களா, நீங்கள் ஒரு குரான் ஓதி முடிச்சிங்கன்னா 1,25,000 அந்தஸ்து சொர்க்கத்தில் இருக்குது. அதனால தான் சொர்க்கத்தில் அமல் இல்லை, ஆனால் ஒரு குரானோடு தொடர்புடையவர் அவரை மட்டும்தான் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் அழைப்பான். இயக்கரா ஓதுன்னு சொல்லுவான், ஓதி வர்த்தகி முன்னேறி கொண்டே செல் அப்படின்னு சொல்லுவான். ஃபஇன்ன மன்ஸிலக ஃபஇன்ன மன்ஸிலதக இந்த ஆஹிரி ஆயத்தின் தக்ரவுஹா, உன்னுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் எவ்வளவு அப்படின்னா, நீ எங்கே ஓதி நிறுத்துகிறாயோ அந்த இடத்துல உனக்கு உன்னுடைய அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சு போயிடும். நீ முழு குரானையும் ஓதிட்டேன்னு சொன்னால், கொல் ஆவுது விரப்பின்னா சில கடைசியாக மினல்ஜின் நத்தி ஒன்னா சில முடிக்கும்போது அந்த சீன் வரைக்கும் எத்தனை எழுத்து இருக்குதோ அத்தனை அந்தஸ்து. இப்போ 1,25,000 எழுத்துக்கள்னா சொர்க்கத்தில் உனக்கான அந்தஸ்து அதுதான். குரான் அவ்வளவு பெரிய பரக்கத்தானது. நம்முடைய உலமாக்கள் ஒரு காலத்தில் குரான் ஓதுவதில், பெரும்பாலான மக்கள் ஒரு காலத்தில் 7 நாளைக்கு ஒரு குரானை முடிப்பாங்க. ஏன்னா இப்போ சஹாபாக்கள் வந்து குரானை 7 ஹிஸ்பாக பிரித்தாங்க. 7 ஹிஸ்பு, முதல் நாள் 3 சூரா ஓதுவாங்க, 2வது நாள் 5 சூரா ஓதுவாங்க, 3வது நாள் 7 சூரா ஓதுவாங்க, 4வது நாள் 9 சூரா ஓதுவாங்க, 5வது நாள் 11 சூரா ஓதுவாங்க, 6வது நாள் 13 சூரா, 6 நாளைக்கு 6 ஹிஸ்பு, 7வது நாள் 76 சூரா. அது காஃபில் ஆரம்பித்து அன்னாஸில் முடியும். இதுதான் 7 ஹிஸ்புகள். சரிங்களா, 7 ஹிஸ்புகள். முதல் நாள் 3 சூரா, அது பக்ரால் ஆரம்பித்து பக்ரா ஆல இம்ரான் நிசா. அடுத்து எதில் ஆரம்பிப்பாங்க, மாயிதால் ஆரம்பித்து 5 சூரா. இப்படியாக 7 நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்க அன்றைய காலத்து மக்கள். இல்லையா, அவங்க வாழ்க்கையில் பரக்கத்து இருந்துச்சு. எவ்வளோ குரான் ஓதுறீங்களோ நேரத்தில் பரக்கத்து இருக்கும். ஒரு இமாம் சொன்னாங்க, நான் எந்த அளவுக்கு அதிகமாக குரானை ஓத ஆரம்பித்தேனோ என்னுடைய நேரத்தில் பரக்கத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். குரான் ஓத ஆரம்பித்த நேரத்தில் பரக்கத். அப்போ கால நேரங்கள் அவ்வளோ பரக்கத்தானது. அருமையானவர்களே, நாம் சொல்ல வந்தது போன வருஷம் இல்லையா, ரமதான் முடிந்து இந்த ஆண்டும் ரமதான் வரப்போகிறது. நாம் வந்து நம்முடைய இழப்பு, குடும்பத்தில் செல்வத்தில் இழப்பு ஏற்பட்டால் இந்நாளில்லா சொல்கிறோம் இல்லையா, காசு பணம் தொலைஞ்சு போயிட்டா ஐயோ தொலைஞ்சு போச்சேன்னு இந்நாளில்லா சொல்கிறோம். ஆனால் நம்முடைய காலங்கள் தொலைந்து கொண்டிருப்பதற்கு நாம் இந்நாளில்லா சொல்கிறோமா? சில அறிஞர்கள் சொன்னாங்க, இந்நாளில்லா என்று சொல்வதற்கு ஆக தகுதியானது பிரயோஜனம் இல்லாமல் கழிந்து விட்ட காலங்கள். பிரயோஜனம் இல்லாமல் கழிஞ்சு போன காலம் இருக்குது, அதுக்கு தான் மனுஷன் இந்நாளில்லா சொல்லணும். அப்போ இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன வயது, நம்முடைய வயது என்ன இல்லையா, வாலிபர்களிலிருந்து எல்லாருமே தன்னுடைய வயதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த வயது எவ்வளவு வீணாக போயிருக்குது, எவ்வளவு காலங்களை நாம் தொலைச்சிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களுடைய வாலிபம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 விஷயங்களை பயன்படுத்துங்க. ஹயாத்தக கபில மௌத்திக், மரணத்திற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்துங்க. இருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்துங்க. என்னைக்கு கபருக்கு போவோன்னு தெரியாது, இருக்கிற நொடி தான் நிச்சயம், அடுத்த நொடி நிச்சயம் அல்ல. வாழ்க்கையை பயன்படுத்துங்க. அதில் குறிப்பாக சொன்னாங்க, ஷபாபக்க, உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக்கொள் கபில ஹரமிக்க, வயோதிகத்துக்கு முன்னால். நமது முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைய வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய லட்சியம் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா வருகிற போது ஜெய்து ஒன் சாபித்துங்கிற சஹாபி, அவருக்கு 11 வயசு தான் அவருக்கு. பெருமானார் வரும்போதே அவர் குரானில் பல சூரா ஓதி மனப்பாடம் செஞ்சிட்டார். அவர் குரானை ஓடி மனப்பாடம் காட்டினார். பெருமானார் விளங்கிக்கிட்டாங்க, இந்த பையன் புத்திசாலி பையன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திறமைகளை ஊக்குவிப்பாங்க, மட்டம் தட்ட மாட்டான். யார்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை நபிசலாக ஊக்குவிப்பாங்க. ஆக இவன் திறமையான பையன், 11 வயசு பையன் அவர். யார்? ஜெய்து முன் சாபித். சொன்னாங்க நபிசலாசலவங்க, நீ யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்னு சொன்னான். யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள், ஏன்னா யூதர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் யூத மொழியை கற்றுக்கொள்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் 15 நாளில் யூதர்களுடைய ஹிப்ரு மொழியை படிச்சுட்டேன். 15 நாள்ல படிச்சு முடிச்சுட்டார். பெருமானாருடைய எழுத்தர் அவர் தான். யூதர்கள் கடிதம் போட்டால் அதை வாசிப்பது, பதில் கடிதம் எழுதுவது ஜெயிதுபுனு சாமித். யார் கூட இருக்கிறாங்க? பெருமானாருக்கு பக்கத்தில். எத்தனை வயசுங்க? பெருமானார் வரும்போது 11 வயசு. அப்போ நபிசலாக இறக்கும்போது எத்தனை? 21 வயசு. அவ்வளோதான். இன்றைக்கு நாம் வாலிபர்களை அந்த இடத்துல வைக்கிறதே இல்லை, வாலிபர்களை நாம் ஊக்குவிக்கிறதே இல்லை, இந்த மாதிரி திறமையுள்ள மனிதர்களை பயன்படுத்துறதில்லை. அப்போ அவர் என்னங்க, 11 வயசில் அப்படிப்பட்ட மனிதராக இருந்தார். பெருமானாருடைய இறப்புக்கு பிறகு குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட போது அந்த பொறுப்பு யாற்ற கொடுக்கப்படுது? ஜெய்துபுன் சாபித். 21 வயது வாலிபர். சஹாபாக்கள்ல எவ்வளோ மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஏன்னா எழுத்து பணியில் அவர் சிறந்தவர். அவரை விட காரிகள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் குர்ஆனை திரட்டுவதற்கு தேவை எழுத்து பணி தான். அவரை தலைவராக்கினாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அவர் தான் குர்ஆனை திரட்டினார். இன்றைக்கு நாம் ஓதுகிற இந்த குர்ஆனுடைய பிரதிக்கான அடிப்படை யாருங்க? ஜெய்துபுன் சாபித்து தான். இன்றைய வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை எப்படி கழிக்கிறாங்க? சூதாட்டத்தில், சீட்டாட்டத்தில், போதையில். இன்றைக்கு 4 வாலிபர்கள் தனியாக எங்கேயாவது நிற்கிறான்னு சொன்னால் அவன் பாவம் செய்கிறான்னு அர்த்தம். ஒரு காட்டில், ஒரு மைதானத்தில் சில வாலிபர்கள் சேர்ந்து நிற்கிறான்னு சொன்னாலே அவன் தப்பு செய்கிறான்னு அர்த்தம். சில வாலிபர்கள் சில இடங்களில் கூடி நின்னாங்க, எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தா சீட்டாடிட்டு இருக்கிறாங்க. சீட்டாடி சீட்டாடி பல பேர் ஏகப்பட்ட பணத்தை இழந்து வீடுகளை அடமானம் வைத்து இன்றைக்கு அந்த வீடுகளெல்லாம் பறிபோகிற நிலைக்கு வாலிபர்கள் வந்திருக்கிறான். பொருளாதார வீண், நேர வீண், தன்னுடைய ஆயுள் காலம் எல்லாத்தையும் வீணாக்கி தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாருக்கும் அநியாயம் செய்கிறான். இவனை நம்பி இருக்கிற குடும்பத்திற்கு அநியாயம் செய்கிறான். அருமையானவர்களே, இப்படியா நம்முடைய வாலிபம் இருக்க வேண்டும்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கேட்பாங்க, அபூ ஹுரைரா, எல்லாரும் என்னிடத்தில் பொருள் உதவி கேட்டு வர்றான். பெருமானாரிடம் போர் செல்வங்கள் வரும் இல்லையா, அதில் எல்லாரும் உதவி கேட்டு வருவாங்க. எல்லாருமே போர் செல்வங்களிலிருந்து உதவி கேட்டு வர்றாங்க. நீங்கள் ஒரு நாளும் போர் செல்வத்தில் உதவி கேட்டு வந்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும் இல்லையா? அபூ ஹுரைரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக அன் துஅல்லிமனி மிம்மா அல்லமக அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு போர் செல்வம்லாம் வேண்டாம், எனக்கு கல்வியை கொடுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அபூ ஹுரைரா மேலே ஒரு போர்வை போட்டிருந்தார், ஒரு கம்பளி போர்வை. அந்த கம்பளி போர்வை எடுப்பான்னு சொன்னான். எடுத்தார், அதை விரின்னு சொன்னான், விரித்தார். பெருமானார் கையில் ஒரு ஓரம், அபூ ஹுரைரா கையில் ஒரு ஓரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போர்வையை பிடித்து கொண்டு பெருமானார் ஏதோ செய்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறாரு, என் கையில் ஒரு ஓரமும் பெருமானார் கையில் ஒரு ஓரமும் இருக்குது, பெருமானாரிடமிருந்து எனக்குள் ஏதோ ஒன்று ஊர்ந்து வருவது போல் இருக்குது. எறும்பு ஊர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த போர்வை பிடித்து கொண்டே எனக்கு சில ஹதீஸுகளை அறிவித்தாங்க. பிறகு போர்வை விட்டுட்டு சொன்னாங்க, இந்த போர்வையை உன்னுடைய மார்போடு அணைத்துக்கொள், இனிமே உனக்கு மறதியே வராது சொன்னார். நான் அந்த போர்வையை மார்போடு அணைச்சிக்கிட்டேன். அதற்கு பிறகு நான் பெருமானாரிடமிருந்து கேட்ட எந்த ஹதீஸிலும் ஒரு எழுத்தை கூட நான் விட்டது கிடையாது. இதுதான் அபூ ஹுரைராவுடைய வாலிபம், அவருடைய பருவம் அப்படி. அப்போ அவருடைய லட்சியத்தை பாருங்க, பெருமானாருடைய ஹதீஸுகள் மறக்கக்கூடாது. அதனால தான் அவர் தான் அதிகமான ஹதீஸுகளை இந்த உம்மத்துக்கு வழங்கிய பெருமகனாக இருக்கிறார். சாது பின் முஆத் அவர்கள் 31 வயசில் முஸ்லீம் ஆனார், 37 வயதில் மூத்தாயிட்டார். 37 வயதில் ஹந்தக் போரில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பில், ஒரு காயத்தில் அதிலேயே மூத்தாயிட்டார் இல்லையா? அப்துல் ரஹ்மான் யார்? சாது பின் முஆத். சாது பின் முஆதுடைய ஜனாசாவை எடுத்து செல்கிற போது முனாஃபிக்குகள் சில பேர் கேள்வி பண்ணாங்க, என்ன இந்த ஜனாசா ரொம்ப ஒரு வெயிட் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி, வெயிட் குறைவாக இருக்கிறத ஒரு கேள்வியாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வெயிட் குறைவாக இருப்பதற்கு காரணம் இந்த ஜனாசாவை மலக்குகள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் எப்படிப்பட்ட மையத்து தெரியுமா? இவருடைய இறப்பு செய்தி வந்தபோது இஹ்தஸ்ஸலஹு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசி இவருக்காக குலுங்கியது, அப்படிப்பட்ட தோழர் இவர்னு சொன்னாங்க. எத்தனை வயசுங்க? 37 வயது. 37 வயதில் மரணிக்கிறார் ஒரு சாதனையாளராக, அவருடைய இறப்புக்கு துக்கமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. அவருடைய இறப்புல வந்து மலக்குமார்கள் கலந்து அவருடைய ஜனாசாவை தூக்குறாங்க. இது சாதுவனு முஆதுடைய வாலிபம் இது இல்லையா? நம்முடைய தோழர்கள், இன்றைக்கு நம்முடைய உம்மத்தில் சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் எவ்வளோ கைசேதத்திற்குரியவர்கள். இந்த பெற்றோர்கள் தான் உண்மையாலுமே கண்டனத்திற்குரியவர்கள். தமது மகன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இந்த வாலிப வயதில் எதையோ செய்யட்டும் என்று கேட்பதையெல்லாம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறது இந்த பெற்றோர்கள் தான். அருமையானவர்களே, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், நிற்காது. யாருக்காக ஆயில் யாருக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது தெரியாது. இதோ ஷாபான் அடுத்து வருது. ஒரு வருஷத்தினுடைய எல்லா கணக்கும் அல்லாட்ட சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் ஷாபானுடைய மாதம் தான். எல்லாருடைய ஆயிலும் முடிவு செய்யப்படுகிற மாதம் ஷாபானுடைய மாதம் தான். யாருக்கு எவ்வளவு ஆயுள் கடந்த ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு நம்மோடு கிடையாது. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், எவ்வளவு நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நல்லறங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மஜ்லிஸில் கேட்பாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமன், இன்னைக்கு யாரப்பா நோன்பு வச்சது கேட்டாங்க இல்லையா? அபூ ஹுரைரா, எல்லாத்துக்கும் முன்னால் அபூபக்கர் சொன்னாங்க, ஆனால் யார சொல்லுவா, நான் நோன்பு வச்சேன். அடுத்து கேட்டாங்க, மன் தபிஅ மின்கும் ஜனாசா, இன்னைக்கு யாராவது ஜனாசாவை தொடர்ந்து போனவர் உண்டா? அபூபக்கர் சொன்னாங்க, நான் யார சொல்லுவா. மன் அத்தஅம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு யாராவது மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க, ஆனால் யார சொல்லுவா, நான் இன்னைக்கு கொடுத்தேன். மன் ஆத மின்கும் மரீதான், இன்னைக்கு நோயாளியை போய் சந்தித்தவர் உண்டா? நான் யார சொல்லலாம். எல்லாத்துக்கும் சொல்றாரு. பாருங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அவங்க ஒவ்வொரு நாளும் செய்யாத நல்லாமலே கிடையாது. நம்ம வாழ்க்கை பட்டியல் எப்படி இருக்குது, செய்யாத பாவமே கிடையாது. அவர் நோன்பும் வைக்கிறார், நஃபில் நோன்பு. யாராவது இறந்து போனா ஜனாசாவுக்கும் போறாரு. ஏழைகள் வந்தா உணவளிக்கவும் செய்கிறாரு. யாராவது நோயாளியா இருந்தா போய் நலம் விசாரிக்கவும் செய்கிறாரு. அல்லாஹ் அவங்களுடைய நேரங்களில் எவ்வளவு பரக்கத்து செய்கிறான் பாருங்கள். நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜுது ஓத நேரம் இல்லை இல்லையா? நம்முடைய நேரங்கள் எவ்வளவு வீணாக கழிகிறது இல்லைங்களா? இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய ஒரு நாள் அமல் எப்படி இருந்தது என்று இப்னு உமருடைய முன்னாள் அடிமை நாஃபியா அவர்கிட்ட கேட்குறான். இப்னு உமருடைய அமலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, அஞ்சு நேர தொழுகை வந்தால் உது செஞ்சுட்டு தொழுவார். தொழுகைக்கு இடைப்பட்ட நேரம் எல்லாம் அவர் கையில் இருப்பது முசஹப், குர்ஆன். அஞ்சு நேர தொழுகை நேரம் வந்தால் ஒது செஞ்சுட்டு தொழுவார், இடைப்பட்ட நேரத்தில் இருப்பதெல்லாம் முசஹப் தான் அப்படின்னு சொன்னான். இமாம் அஹமது பின் ஹம்பல் முஸ்னத் அஹமது என்கின்ற ஒரு மகத்தான ஹதீஸ் பொக்கிஷத்தை கொடுத்த இமாம், எல்லா ஹதீஸ்களை ஆசிரியர்களுக்கும் அவர் உஸ்தாது. அந்த இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவங்க மகனார் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 300 ரக்காத்துகள் நஃபில் துழுவார். 300 ரக்காத் நஃபில் துழுவது மட்டும்தான் வேலையா? நாம் என்ன சொல்லுவோம், 300 ரக்காத்துதான் ஒரு நாளே அதில் முடிஞ்சு போயிருமே. அல்ல, அவருக்கு அதில் பரக்கத்து, காலத்தில் பரக்கத்துங்கிறது அதுதான். 300 ரக்காத் துழுவார். மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடமும் நடத்துவார். மனை மக்களுக்காக சம்பாதிக்கவும் போவார். இத்தனை வேலையும் செய்வார். குர்ஆனும் ஓதுவார். குர்ஆனும் ஓதிக்கொண்டு இந்த எல்லா வேலையும் செய்து கொண்டு ஒரு நாளைக்கு 300 ரக்காத்து தொழுவாங்க. நம்ம யோசிச்சு பாருங்கள், எத்தனை ரக்காத்து நாம் நஃபில் தொழுகிறோம். ஒரு நாளைக்கு நாம் தொழக்கூடிய நஃபில்கள் என்ன? நஃபிலான ரக்காத்துகள் கிடையாது, நஃபிலான நோன்புகள் கிடையாது, குர்ஆன் திலாவத்து கிடையாது. இப்படி தான் நம்முடைய வருஷம். போன வருஷம் ரமலான், இனி அடுத்த ரமலானும் வந்துவிட்டது. நம்முடைய கால நேரங்கள் எவ்வாறு கழிந்தது என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய காலங்கள் ஒவ்வொரு நொடியும் அவங்க அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய நேரங்களை புனிதமாகத்தான் கழித்தாங்க. அவங்களுடைய நேரங்கள் ஒரு நாளும் வீணாக போனதே கிடையாது. சின்ன வயசில் அவர்கள் சாதனையாளர்களாக இருந்தாங்க. நான் அபூ ஹுரைராவை பற்றி சொன்னேன். மதீனாவில் அவங்க மஸ்ஜிது நபியில் உட்கார்ந்துருப்பாங்க. சஹாபாக்களில் அதிகமான தோழர்களை கொண்ட தோழர் அவர் தான். நிறைய மாணவர்கள், 1000 மாணவர்கள் அவருடைய சபையில் இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஹதீஸை போதித்து கொண்டு ஒரு நாளைக்கு 12,000 தஸ்மி செய்வாங்க. அபூ ஹுரைரா 12,000 தஸ்மி. இப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த 12,000ங்கிற எண்ணிக்கை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னு கேட்டான். 12,000 தஸ்மி ஓதுறீங்களே, இந்த எண்ணிக்கைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லி. நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு தத்துவம் வச்சுருப்பாங்க. அவர் சொன்னார், ஒரு மனிதன் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு மனிதனை யாராவது கொன்னுட்டா தவறுதலாக அல்லது அநியாயமாக கொன்னுட்டால், கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய உயிருக்கான இழப்பீட்டு தொகை 12,000 dirham. 12,000 dirham தான் மார்க்கத்தில் ஒரு உயிருக்கான மதிப்பு. அதனால் நான் என்னுடைய உயிரை, என்னுடைய ஆன்மாவை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறதுக்காக 12,000 எண்ணிக்கையில் நான் தஸ்பி ஓதிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். 12,000 தஸ்பீஹுக்கான காரணத்தை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்கள் விளக்குறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் வீடுகளில் இரவு நேரங்கள் எப்படி கழிகிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் டிவியில் மூழ்கி இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாரும் செல்ஃபோனில் தான். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி ஒரு பக்கம் செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம், இவர் ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பார், பிள்ளைகள் ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பாங்க, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் கூட எல்லாத்துக்குமே ஊன் தான் பதில் வரும். பதில் என்ன, ஊ என்ன சொன்னாலாம் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவோ அவரோ சத்தம் போட்டால் ஆ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி அப்படி தான் நம்ம எல்லா வீடுகள்லையும் இரவுகள் அப்படித்தான், பல மணி நேரங்கள் வீணாக இந்த செல்ஃபோனில். ஒரு காலத்தில் இரவு முழுக்க வீட்டில் அமல் செய்வதற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிச்சுக்குவாங்க. ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டில் அவர் 3 பேர் இருந்தாங்க, அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும். 3 பேருமே இஷாவுக்கு பிறகு முதல் 1/3 ஒருத்தர் இபாதத்தில் இருக்கணும், மற்ற 2 பேரும் தூங்கணும். அப்புறம் அடுத்தவர் எழுப்பி விட்டுட்டு 2வது நபர் வந்துடுவார். இப்படியாக இரவை 3 பிரித்து ஒவ்வொரு 1 பகுதியில் யாராவது ஒருத்தர் வணக்கத்தில் இருப்பது என்று ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டை பிரித்தாங்க. அந்த வீடுகளும் அந்த காலங்களும் எவ்வளவு பொற்காலங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பொன்னான காலங்கள் அவங்களுடைய நேரங்கள். இன்றைக்கு நம்முடைய இரவுகள் எப்படி, பகலும் பாவத்தில் தான், இரவும் பாகத்தில் பாவத்தில் தான், இரவும் பகலும் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் மரணம் வந்தால் என்ன ஆகும் நம்முடைய நிலைமை. இன்றைக்கு நம்முடைய நொடி, இந்த நொடி மலக்குள் மௌத்து வந்து நின்னா நம்முடைய முகங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, இதைத்தான் நம்ம போன வாரமும் சொன்னோம். வருஷ ஆண்டு புத்தாண்டுன்னு கொண்டாடுறவனை விட பைத்தியக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை. ஏன்னா ஒரு ஆண்டு தொலைஞ்சு போச்சு, ஒரு ஆண்டை நாம ஆக்கல்ல, வீணா போக்கிட்டோம். என்ன சாதிச்சிருக்கிறோம் இந்த 1 வருஷத்தில்? இந்த 1 வருஷத்தில் எத்தனை குரான் ஓதணும், எத்தனை திக்ர் செஞ்சோம், எத்தனை நல்லறங்கள் செஞ்சோம், நாம் என்ன சாதித்தோம்? நம்ம வாழ்க்கையில் சாதனை எதுவுமே இல்லை. ஜெய்து உன சாபித் குரானை கொடுத்தவர், கியாம நாள் வரைக்கும் அவருக்கு அந்த புகழ் இருக்குது இல்லையா. சஹாபாக்கள், இமாம்கள் எல்லாருமே சாதனை படைச்சாங்க. நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நமக்கும் சமூகத்துக்கும் நாம் என்ன செஞ்சோம்? ஒன்று நமக்காக அமல் செய்யணும், அல்லது சமூகத்துக்கான பணியாவது செய்யணும். பெருமானார் சமூக பணியை சொல்லுவாங்க. சமூகத்துக்கு நம்ம இறப்புக்கு பிறகு பயனுள்ள விஷயங்களை நாம் விட்டுட்டு போனோமா? சமுதாயம் பயன்பெறுகிற எதையாவது செய்து விட்டு போனோமா இல்லையா? அடிக்கடி நினைவூட்டும் இல்லையா, ஒரு 7 அமல் இருக்கு இல்லையா, பள்ளி வாசல் கட்டுவது, கல்வி சாலைகள் கட்டுவது, இது மாதிரியான அமல்கள் என்ன நாம் செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஆக காலங்கள் இத்தனை வருஷம் ஓடி போச்சு, நம்ம வாழ்க்கையில் நாம் செஞ்சது என்னங்கிறத கொஞ்சம் பின்னால் இருந்து பார்க்கணும். நம்முடைய அமல்களில் எது மிகச்சிருக்குது என்பதை பார்க்கணும். கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவச்சுமைகள் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, சங்கையான இந்த ரஜபுடைய மாதம், ரஜப் என்றாலே புனிதமானதுன்னு அர்த்தம். ரஜபுக்கு அரபில் அர்த்தம் புனிதமானதுன்னு அர்த்தம். யதார்த்தமாகவே ஷரியத்தில் மார்க்கத்தில் 4 மாதம் புனித மாதங்கள், தொடர்ச்சியாக 3 மாதம், ஜில்காதா, ஜில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அந்த 3 புனித மாதங்கள் தொடர்ச்சி. நடுவில் இந்த 8வது மாதமாக, இந்த 7வது மாதமாக இருக்கக்கூடிய ரஜப், இது புனித மாதம். இந்த 4 மாதங்களும் ஏன் புனித மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளே அது ஒரு நீண்ட விஷயம். அது இந்த 4 மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் இருக்குது. அப்போ ரஜபுனாலே புனிதமான மாதம் என்று அர்த்தம். 4 புனித மாதங்களில் அமல் செஞ்சாலும் நிறைய கூலி, குறிப்பாக்க கூட. இப்போ ரஜபில் அமல் செஞ்சால் புனிதம், நிறைய நோன்பு வைங்க, திங்கள் வியாழன் வைங்க, குறிப்பாக்க கூடாது. அதாவது மேராஜ் நோன்பு அப்படின்னு ஒன்று மார்க்கத்தில் இல்லை. குறிப்பாக்காம எத்தனை ரக்காத்தும் தொழலாம், எத்தனை நோன்பும் வைக்கலாம், எத்தனை வச்சா புனிதமானது. இந்த புனிதமான மாதத்தில் நீங்கள் பாவம் செஞ்சால் அதுவும் பல மடங்கு தான். மற்ற மாதத்தில் பாவம் செய்கிறதுக்கும் ரஜபுங்கிற புனித மாதத்தில் பாவம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ரஜபுடைய மாதம் புனிதமான மாதம், ரமதானை நமக்கு நினைவுபடுத்துது இல்லையா. ரமதானை நமக்கு வந்துருச்சு, தயாராகுங்கன்னு சொல்லி நாம் குறைஞ்சபட்ச ஆண்டு முழுவதும் எப்படியோ இருந்து விட்டு போயிட்டோம். இந்த ரமதான் வரப்போகுதுன்னு ஞாபகப்படுத்துது இல்லையா, இப்பயாவது நாம் ரமலானுக்கு தயாராக வேண்டாமா? ரமலானுக்கு முன்னால் நம்மை அமல்களை கொண்டு ஆயப்படுத்த வேண்டாமா? சஹாபாக்கள் இள வயதிலேயே மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய ஆசைப்பட்டான். பதில் போரில் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஆள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. சின்ன சின்ன வயதுடைய சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் வந்து யாரை சொல்லுதா எங்களையும் போருக்கு அழைச்சிக்கங்க. பெருமானார் வயசு என்னன்னு கேட்பாங்க. 14 வயசு. 14 வயசுனா அனுமதி இல்லை, இஸ்லாமிய இராணுவத்தில் சேரணும்னா குறைஞ்சது 15 வயசு. அவர் பத்ரில் வர்றாரு, பெருமானார் தள்ளி விட்டுறாங்க, ஏற்றுக்க முடியாது. உஹதில் வர்றாரு, இல்லை வயசு வரல, ஹந்தக்கில் வந்து சேர்ந்துக்கிறார். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆர்வம் தீனுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி. ஆனால் இன்றைய நம்முடைய வாலிப பிள்ளைகள் மார்க்கத்திற்காக செய்வதை விட இல்லையா, தன்னுடைய துனியாவை அழிக்கக்கூடிய பொருளாதார நஷ்டம், உடல் நஷ்டம், உடலை அழிக்கக்கூடிய பாவங்களை தான் செய்கிறாங்க. சமுதாய வாலிபர்கள்ட்ட ரெண்டு தீமைகள் பெரிய அளவில் இன்னைக்கு இருக்குது. தனியாக நாம் அதை கவலைப்பட்டு பேசணும். ஒன்று சூதாட்டம். நிறைய வாலிபர்கள் சீட்டாடுறாங்க, ஆன்லைனில் சீட்டாடி ஏகப்பட்ட பேர் நஷ்டமடைந்து, கோடிக்கணக்கில் நஷ்டமடைந்து, நடுத்தருவுக்கு வந்து எல்லா சொத்துகளையும் இருக்கக்கூடிய அவல நிலைக்கு போன வாலிபர்களும் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில். ஆன்லைன் ரம்மி விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, இதெல்லாவற்றையும் விட போதைப்பொருள். போதைப்பொருள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா ஊர்களிலும் வாலிபர்கள்ட்ட மலிந்து விட்டது. எல்லாத்துக்கும் நாம் அடுத்தவனையே பழி போடுறது, முஸ்லீம்களை வழிகெடுக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்காரம் பண்ணுறான்னு சொல்லி நமக்கு எங்கே அறிவு போச்சு இல்லையா? நம்ம பொறுப்பு தானே, நம்ம பிள்ளைங்களை வந்து இந்த கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகாமல் தடுக்கிறது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. உலகத்தில் சைத்தான்கள் வழிகெடுக்கிறதுக்குன்னு படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நாமல்லவா நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்திருக்கணும். அப்போ ரெண்டு தீமைகள், சூதாட்டங்கிறதும் போதைங்கிறதும் அல்லாஹ் குர்ஆனில் சூரா மாயிதாவில் இந்த ரெண்டையும் ஒன்றா தான் சொல்லுவான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானமும் சூதாட்டமும் என்று தான் அல்லாஹ் சொல்லுவான். இப்போ மதுபானம் சூதாட்டம் இந்த ரெண்டுமே ஷைத்தானுடைய அசுத்த வேலை, ஷைத்தானுடைய அசுத்த வேலைங்கிறான். ரிஜிசுன் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அசுத்த வேலை. ஃபஜ்தனிபு, அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஊரில் இருக்கிற நம்முடைய சமுதாயத்தினுடைய கல்வி கூடங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆசிரியர்கள் அவங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யணும். எல்லா ஸ்கூல்கள்லையும் குறைஞ்சது ஒரு சில இடைவெளி விட்டு உலமாக்களை அழைத்து இந்த வளர்ந்து வருகிற இளைய தலைமுறைக்கு ஏதாவது ஒரு உபதேசம், ஏதாவது ஒரு நசீகத்து, அவங்களுக்கு ஏதாவது என்ன நசீகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதக்கீர் அல்லாஹ் சொல்றான், உபதேசம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், உபதேசம் மூமின்களுக்கு பலன் தரும் என்று சொல்கிறான். ஆக அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, இந்த ஒரு ஆண்டு நிறைவடையுது, ஒரு புத்தாண்டு என்று உலகம் சொல்கிறது, மறுபக்கம் ரஜபுடைய மாதமும் துவங்கிவிட்டது. நாம் ரமதானுக்காக இப்போதே ஆயத்தமாகவும், நம்முடைய வாழ்க்கையின் எஞ்சிய காலங்கள் எவ்வளவுன்னு தெரியாது, அந்த எஞ்சிய காலங்கள் எல்லாம் அருள் நிறைந்த காலங்களாக ஆகுவதற்கு நம்முடைய ஆகரத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரஜவிலும் ஷஅபானிலும் நமக்கு பறக்க செய்வானாக, ரமதானை அடைய செய்வானாக. ரமதானில் எல்லா நல்லறங்களையும் செய்கிற வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருவானாக, ரமதானுடைய பறக்கத்துகளை எல்லாம் அடைகிற வாய்ப்பை தருவானாக. வாழ்க்கை முழுவதும் நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் அல்லாஹ் பறக்கத்து செய்வானாக. வாஹுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பினா.
0: நேர்கள் இதுவரை வெள்ளிக்கிழமை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவரும், அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை முஸ்லிம் வானொலிக்காக அனுப்பியிருந்தார் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஃபாரூக் அவர்கள். சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலி என சர்ச் செய்தும் டவுன்லோட் செய்தும் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய பொலிவுடனும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு 24 மணி நேரமும் ஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.
2: உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
3: முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் அல் குர்ஆன் முரத்தல் கேட்போம்.

الباب أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه

أوتيته على علم بل هي فتنة ولكن أكثرهم لا يعلمون.

0: بِالْحَقِّ وَقُضِيَ بَيْنَهُم بِالْحَقِّ وَقِيلَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ.
1: நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
2: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்க

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கமானது சம்மாந்துறை பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து இடம்பெற்றது. பொருளீட்டுவதும் பகிர்ந்தளிப்பதும் என்ற தலைப்பிலான விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள்.
2: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله صدق الله العلي العظيم الله من الذي يرخله. அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாமென்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவனால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். என்னுடைய விருப்பத்தில் நான் முஸ்லீமாக பிறக்கவில்லை, அல்லாஹுடைய நாட்டத்தில் நான் முஸ்லீமாக பிறந்திருக்கின்றேன். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனித வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம். பிறப்பு முதல் இறப்பு வரை, ஏன் இறப்புக்கு பிறகு கூட மனிதனை வழிநடாத்தக்கூடிய, மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அது வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, அது குடும்பவியலாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம், சமூக வாழ்வாக இருக்கலாம், சமூகத்தை கட்டி எழுப்புவதாக இருக்கலாம், சமூகத்துக்கு தேவையான தலைமைத்துவத்தை கொடுப்பதாக இருக்கலாம். ஏன் இந்த உலகத்தை, இந்த பூ உலகத்தை எங்களுக்கு பிறகு வாழ இருக்கின்ற, வர இருக்கின்ற, பிறக்க இருக்கின்றவர்களுக்கு நல்லொரு இடமாக, நல்லொரு தலமாக ஆக்கிவிட்டு மௌத்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய பணியையும் பொறுப்பையும் கூட எங்களுக்கு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தினூடாக தந்திருக்கின்றான். நாங்கள் ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்த், இந்த பூமிக்கு மேல் அல்லாஹுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். இந்த பூமியை நாங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும். இந்த பூமியை நல்ல நிலையில் எங்களுக்கு பிறகு வாழக்கூடியவர்களுக்கு விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொல்லியக்கூடிய விடயங்களை எல்லாம் திருமறை குரான் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்திருப்பீர்கள், சில பொது மலசல கூடங்களில் ஒரு செய்தி எழுதியிருப்பார்கள், பொது மலசல கூடங்களில் ஒரு செய்தி எழுதியிருப்பார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு பின்னால் வர இருக்கிறவர் பாவிப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த இடத்தை பாவித்து விட்டு செல்லுங்கள் என்பதாக. எனக்கு பிறகு இந்த இடத்தை ஒருவர் வந்து பாவிக்க வேண்டும் என்றிருந்தால், இந்த இடத்தை நான் சுத்தமாக வைத்து விட்டு போக வேண்டும், அழகாக வைத்து விட்டு போக வேண்டும், வரக்கூடியவர் சந்தோஷப்படக்கூடிய நிலையில் இதனை வைத்து விட்டு போனால்தான் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மலசல கூடத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், அதே செய்தியைத்தான் நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் படிக்க வேண்டும். எனக்கு பிறகும் இந்த பள்ளி வாயிலை, எனக்கு பிறகும் இந்த ஊரை, எனக்கு பிறகும் என்னுடைய பாடசாலையை, எனக்கு பிறகு இந்த மதரசாவை வேறொரு சமூகம் இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் பாவிக்க இருக்கிறார்கள். இவர்கள் பாவிப்பதற்கு பொருத்தமான நிலையில், பாவிப்பதற்கு பொருத்தமான இடத்தில் அதனை விட்டுவிட்டு சொல்லுவது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த மார்க்கம் எங்களை தூண்டி இருக்கிறது, எங்களை ஊக்குவித்திருக்கிறது. சமூக பொறுப்புகளை கொண்டு பல நூறு சமூக பொறுப்புகளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதில் மிக முக்கியமானது ஒன்றுதான், நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். மனிதனுக்கும் ஏனைய மிருகங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மிருகமும் வாழ வந்தவைகள், அதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பெயர் வாழ்க்கை என்பது மனிதனுக்குரிய வரைவிலக்கணம் அல்ல, மனித வாழ்வுக்குரிய வரைவிலக்கணம் அல்ல, அது மிருகங்களுக்குரிய வரைவிலக்கணம். மனித வாழ்வுக்குரிய வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் பிறரை வாழ வைத்து விட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் மனித வாழ்வினுடைய வரலாறாக இருக்க வேண்டும், வரைவிலக்கணமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு பல பொறுப்புகளை இறைவன் தந்திருக்கின்றான். அந்த பொறுப்புகளில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் சமூக பொறுப்பு. சமூக பொறுப்பு என்று வரும்பொழுது கூட மார்க்கம் இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டி இருக்கிறது. முதலாவதாக ஒரு மனிதன் தன்னுடைய சுய மரியாதையை பேணிக்கொள்ள வேண்டும். மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய கிதாபுகளில் இந்த பதிவு பதிவிடப்பட்டிருக்கிறது, இஸ்ஸத்துன் நஃப்ஸ், சுயமரியாதை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சுயமரியாதை உடையவனாக வாழ வேண்டும். எந்த அளவுக்கு சுயமரியாதை என்று சொன்னால், உலகத்தில் யாருக்கு முன்னாலும் தலை குனிந்து வாழக்கூடாது, தலை நிமிந்து வாழ வேண்டும், கை நீட்டி வாழக்கூடாது, யாசகம் கேட்டு வாழக்கூடாது. லா தக்குன் ஆலன் அலா அஹதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், உலக வாழ்வில் நீ யாருக்குமே சுமையாக மாறிவிடாதே. மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விடவும் நல்ல கையாக இருக்கும். அல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃலா, கீழே உள்ள கையை விடவும் மேலே உள்ள கை நல்ல கை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பல வகையான அர்த்தங்கள் அந்த ஹதீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹதியாக்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய, ஜகாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஜகாத்தை வாங்கி வாழக்கூடியவர்களை விடவும் ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள், தர்மத்தை வாரி வழங்கக்கூடியவர்களுடைய கை நல்ல கை, அதுதான் தேவையான கை என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருப்பது போன்று இன்னும் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஊழியம் வாங்கக்கூடிய கையை விடவும் ஊதியம் கொடுக்கக்கூடிய கை நல்ல கை என்பதாக, சம்பளம் வாங்கக்கூடிய கையை விடவும் சம்பளம் கொடுக்கக்கூடிய கையாக. என்னுடைய பராமரிப்பில் பல நூறு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல நூறு பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு தொழிலதிபராக இருக்கின்றேன், நான் ஒரு முதலாளியாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய பதத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரபல்லியமான ஒரு கிதாபில் இப்படி குறிப்பிடுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய தொழுகையை பற்றி படித்திருக்கின்றோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய நோன்பை பற்றி படித்திருக்கின்றோம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய குர்ஆனுடைய திலாவத்தை பற்றி படித்திருக்கின்றோம், இப்படியாக பல விடயங்களை படித்திருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வணிகத்தை பற்றி நாங்கள் படித்தது குறைவு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வணிகம், தொழில் முயற்சிகள் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு தன்னிறைவு கொண்ட மனிதனாக வாழ்ந்தார்கள், யாருக்குமே சுமையாக இல்லாமல் தன்னுடைய கர்மங்களை தானாக முடித்துக் கொள்ளக்கூடிய, பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் உலமாக்கள் ஹதீஸுகளையும் குர்ஆனையும் ஆதாரமாக வைத்து எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், இன்ன நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஅ வஷ்டரா வஷிராஉஹு அக்ஸர் வஆஜர வஸ்தஅஜர வஈஜாருஹு அக்ஸர் வதாரப வஷாகர وضارب وشارك ووكل وتوكل وتوقيله اكثر واهدي له واهدى وهو القدوه الحسنه. இது பிரபல்யமான ஒரு கிதாப், ஜாதுல் மஆத் என்ற கிதாபில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணிகத்தை பற்றி, சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால் அவர் பள்ளி வாயிலுக்குள்ளே இருந்து ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்த ஒருவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் அவர் வணிகம் செய்திருக்கிறார், பொருட்களை வாங்கி இருக்கின்றால் கொள்வனவு செய்திருக்கின்றார், கூலிக்கு பொருட்களை எடுத்திருக்கின்றார், கூலிக்கு பொருட்களை கொடுத்திருக்கின்றார், அவர் முதாரபா செய்திருக்கின்றார், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்திருக்கின்றார், வஷாரக்க கூட்டு பணியாக சேர்ந்து கூட்டு முதலீடு செய்திருக்கின்றார், அதே நேரத்தில் பிறரை முயற்சி செய்யும்படியாக அவருடைய ஏஜென்ட்டாக அவர் நியமித்திருக்கின்றார். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் நாங்கள் பை என்று சொல்லியும், முஷாரக்கா என்று சொல்லியும், முபாரபா என்று சொல்லியும், திராவ் என்று சொல்லியும், வக்காலா என்று சொல்லியும் இதையெல்லாம் படிக்கிறோமோ, இவைகளெல்லாம் புத்தகங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக மட்டும் இருக்கவில்லை, இது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இருந்தவைகள் என்பதை இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக சொல்லுகின்றேன், நான் ஆரம்பத்தில் ஓதின குர்ஆனுடைய திருவசனத்தின் ஊடாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஜும்மாவுடைய தினத்தில் இந்த ஆயத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள், தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு விட்டால், தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைப்பாளர் அழைத்து விட்டால், அல்லாஹ் சொல்ல இல்லை தொழுகைக்காக வேண்டி வாங்கோன்னு சொல்லி, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்று உங்களை கூப்பிடவில்லை, ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வாருங்கள் என்று உங்களுக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. என்று சொல்லி முஅஸ்ஸின் உங்களை தொழுகைக்காக வேண்டி தன் அழைத்தாரு. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய ஞாபகம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான், தொழுகை முடிந்து விட்டால், ஜிக்ருல்லா முடிய மாட்டாது, ஜிக்ர் இருந்து கொண்டே இருக்கும், தொழுகையிலும் அல்லாஹுடைய சிந்தனை, தொழுகைக்கு வெளியும் அல்லாஹுடைய சிந்தனை, பஜாரிலும் அல்லாஹுடைய சிந்தனை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டு விட்டால், நீங்க பூமியில விரிந்து பறந்து போய், ஜிக்ருல்லாவை முடித்து விட்டு ஃபதலுல்லாவை தேடிக்கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், ஜிக்ருல்லாவை முடித்துவிட்டு ஃபதலுல்லாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எங்களுடைய முன்னோர்கள் பல வகையான கண்ட்ரிபியூஷன்ஸ், பல வகையான விதத்தில் பங்காளிகளாக இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன், இந்த நாட்டினுடைய குடி மக்களுடைய ஜனத்தொகை 8% இருந்த காலத்தில் முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதார பங்களிப்பு, பொருளாதார கண்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு 30% இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தோம், அந்த நேரத்தில் நாங்கள் மதிக்கப்பட்டோம், அந்த நேரத்தில் எங்களை மக்களை எட்டி பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள். இப்படி சொன்னால் மிகையாக மாட்டாது. குர்ஆன் சொல்லுகிறது பொருளாதாரத்தை பத்தி, பணத்தை பத்தி, செல்வத்தை பத்தி, எங்களுடைய வியாபாரத்தை பத்தி குர்ஆன் பேசும் பொழுது சொல்லுகிறது, இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு என்பதாக. பொருளாதாரம் ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு, அதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதனை வீணாக்கி விடாதீர்கள், அதனை வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும் பொருளையும் பொருளாதாரத்தையும் வணிகத்தையும் விவசாயத்தையும் குர்ஆன் சொல்லுகிறது அது உங்களுடைய முதுகெலும்பு என்று சொல்லி, அதனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வீணாக்கி விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துறையில் மிக ஆழமாக வழிகாட்டினார்கள். சொன்னார்கள், மா அக்கல அஹதுன் தஆமன் கத் கைரன் மின் அமலி யதிஹி, நீங்க யாருக்கும் சுமையாக இருக்க வேண்டாம், நீங்களாக உழைத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு தேட வேண்டும், எங்களிடத்தில் சில தவறான மனப்பதிவுகள் இருக்கிறது, எதற்காக வேண்டி இவ்வளவு பணம், எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வயல்காணி, எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய சொத்துக்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதானா கபருக்கு போக போகின்றோம், இவைகளை எல்லாம் விட்டு விட்டுத்தானே போக போகின்றோம், இவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், இவைகளை விட்டுவிட்டு போங்கோ என்று சொல்லி எல்லாம் தவறான வழிகாட்டல்கள் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது, இப்பையும் இருக்கிறது. இந்த ஹதீஸை கொஞ்சம் படித்து பாருங்கள். புகாரி ஷரீஃபில் உள்ளக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் அய்யூபை பற்றி, குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய குர்ஆன் பேசக்கூடிய ஒரு நபி, பொறுமைக்கு உபமானமாக பேசக்கூடிய நபி, வாழ்க்கையில் பல வகையான வழிகளை சந்தித்த நபி. அந்த நபியை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்க்கிறார்கள், வானத்திலோகத்திலிருந்து சில வெட்டுக்கிளிகளை போன்ற தங்க கட்டிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகளை போன்ற தங்க கட்டிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. உலமாக்களை அணுகி இந்த ஹதீஸை பிறட்டி பார்த்து, இந்த ஹதீஸை பார்த்து பாடம் படித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெட்டுக்கிளிகளை போன்ற தங்க கட்டிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஓடோடி போய் குடிப்பதையும் மறந்து, நிலைமையையும் மறந்து அந்த தங்க கட்டிகளை எல்லாம் சேர்க்க ஆரம்பித்தார்கள். அள்ளி அள்ளி சேர்க்கிறார்கள். ஒவ்வொன்றாக புரக்கி புரக்கி அவர்கள் குமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அய்யூபை பார்த்து கேட்கிறான், அலைஹி ஸலாத்து வஸலாமை பார்த்து கேட்கிறான், அலம் அக்குன் லியுக்னியக அம்மா தரா, எதற்காக வேண்டி இவ்வளவு அவசரம், எதற்காக வேண்டி இவ்வளவு பதட்டம், எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய முயற்சி, நீங்க அவசர அவசரமாக இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறீங்களே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி எங்களுக்கு பாடமாக சொல்லி தருகிறார்கள். கால பலா யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருப்பவைகள் எம்மாத்திரமோ, எனக்கு தந்திருப்பவைகள் எம்மாத்திரமோ, எனக்கு ஆரோக்கியமான வாழ்வை தந்திருக்கிறாய், என்னுடைய குடும்பத்தை எனக்கு திருப்பி தந்துவிட்டாய், என்னை நபியாக ஆக்கி வைத்திருக்கிறாய், எனக்கு இம்மாத்திரமோ எல்லாம் தந்திருக்கின்றாய். ஆனாலும் கால பலா வலாக்கின் லாகினா பி அன் பரக்கத்திக், வலாக்கின் லாகினா லி அன் பரக்கத்திக், உன்னுடைய அருள் உன்னுடைய பரக்கத்தை விட்டும் எனக்கு ஒரு நாளும் நிராசையாக இருக்க முடியாது. என்னெல்லாம் இருக்கிறதோ இந்த பூமிக்கு மேல் அவைகளுக்கெல்லாம் நான் சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். அவைகள் எல்லாம் உன்னுடைய அருள் உன்னுடைய ரஹமத்தை அவைகள் எனக்கு கிடைக்க வேண்டும், அதனால் தான் இவைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த நபி அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள் என்ற கருத்தை இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவு தான் தேட வேண்டும் என்ற கருத்து இஸ்லாத்தில் கிடையாது. சம்பாதியுங்கள், ஏழைகளை வாழ வையுங்கள். அப்ப சம்பாதிப்பதை கொண்டு என்ன நடைபெற முடியும் அதையும் சொல்லி இருக்கிறார்கள். சம்பாதித்து சம்பாதித்து பணத்தை சேகரிப்பதல்ல, பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருடைய நலன் பேண வேண்டும். அனாதைகளாக இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், அங்கவீனர்களாக இருக்கலாம், ஆதரவற்றவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், சமூக தொண்டர் செய்யக்கூடியதாக இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவர்களையெல்லாம் அரவணைப்பது, இவர்களையெல்லாம் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய பொறுப்பு என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒன்று இருக்கிறது ஜகாத்து. நாங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். மிக விடயமாக சொல்லுகின்றேன், நீங்க ஜகாத்து கொடுத்தோ கொடுக்க இல்லையோ, நீங்க ஜகாத்து கொடுத்தோ கொடுக்கவில்லையோ, சில பொருள் இருக்கிறது நேரம் வரும் பொழுது அது உங்களுடையது அல்ல, அது தானாகவே இன்னொருவனுடையதாக அது அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய சட்டத்தில் அது இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அறுவடை செய்து விட்டீர்கள். உங்களுடைய அறுவடையில் பத்திலொண்டோ ஐந்திலொண்டோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு உங்களுடைய உலமாக்களால் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய முறை பிரகாரம் அந்த அளவு பணம் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. அது நீங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கணக்கு பார்த்தாலும் சரி, கணக்கு பார்க்காவிட்டாலும் சரி, அந்த 2.5% அந்த பணம் அந்த தொகை அது ஏழைகளுடைய பங்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு விடும். இதை இப்படி சொல்லலாம், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டார், ஒரு நிக்காக நடைபெற்றது, ஒரு நிக்காக நடைபெற்றது. ஒரு பெண்ணை அந்த பெண்ணுடைய தந்தை தகப்பனார் முன் வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு நிக்காக செய்து கொடுத்து விட்டார், என்னுடைய மகளை உங்களுக்கு நான் ஹலால் மனைவியாக நிக்காக செய்து தந்தேன் என்பதாக அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நிக்காஹ் பதிவு செய்யப்படவும் இல்லை, வெறுமனே இஸ்லாமிய முறை பிரகாரம் அக்குது நடைபெற்று விட்டது, உடம்படிக்கை நடைபெற்று விட்டது, ஈஜாபு கபூல் நடைபெற்று விட்டது. பின்னால் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரெஜிஸ்டரின் ஊடாக இதனை பதிவு செய்து கொள்வோம் என்ற திட்டத்தில் அதனை அப்படி செய்து விட்டார்கள். இப்படி ஒரு நிக்காஹ் நடந்து இரண்டு நாளையிலேயோ அல்லது அடுத்த நாளையிலேயோ அடுத்த வினாடியில் கணவன் மௌத்தாகிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மௌத்தாகிவிட்டான், ஒன்றாக வாழவில்லை, குடும்பமாக இருக்கவில்லை, இதுவரைக்கும் வலிமா கொடுக்கவில்லை. நடைபெற்றது என்ன தெரியுமா? என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்காக செய்ய தந்து விட்டேன், மாப்பிளை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவளை என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று மட்டும்தான் சொன்னாள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பல நூறு உலமாக்களுக்கு முன்னால் அவர்களை சாகிதாக வைத்து சொல்லுகின்றேன், மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்கள். அனந்தர சொத்தை நீங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கணவனுடைய சொத்தில் அந்த கணவன் ஏற்கனவே நிக்காக செய்தவராக இல்லை, அவருக்கு குழந்தைகள் ஏதும் இல்லை என்றிருந்தால் நாளில் ஒன்று 25% பணத்துக்கு அந்த பெண் சொந்தக்காரியாக மாறிவிடுவாள், அவளுக்கு சொந்தமாகிவிடும். கணவன் மௌத்தாகுவது என்பது கணவனுடைய சொத்தில் 25% மனைவிக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் கணவனுடைய குடும்பத்தினர்கள், கணவனுடைய பாதுகாவலர்கள் அதனை கணக்கு பார்த்து, பொறுத்து கணக்கு பார்த்து அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைப்பது அவருடைய கடமை. நீங்க கொடுக்காததின் காரணமாக அந்த சொத்து உங்களுக்கு ஹலாலாகிவிட்டது என்று அர்த்தம் கிடையாது. அதே போலதான் ஜகாத்தும், ரெண்டரை ஜகாத்து எண்டைக்கு உங்களுக்கு ஜகாத்து கடமையாகுதோ அன்றைக்கு அந்த ஜகாத்து போய் சேரத்தான் வேண்டும். அதுலயும் ஒன்று சொல்லுகின்றேன், ஜகாத் என்று சொல்லக்கூடியதே அது வெறுமனே சின்ன ஒரு அளவு, 2.5% இருக்கும். வியாபார சரக்குகளாக இருந்தால், தங்கம் வெள்ளியாக இருந்தால் 40% இருக்கும். ஆனால் நான் அன்பாக சொல்லுகின்றேன், 97.5% எங்களிடத்தில் இருக்கிறது. இதனை வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், பிறரை வாழ வைப்பதற்கு முனையுங்கள், பிறரை வாழ வைப்பதற்கு முனையுங்கள். உங்களுக்கு வரலாறு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பது வரலாறு அல்ல, நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு என்ன சாதித்தீர்கள் என்பதுதான் வரலாறு. உங்களுடைய பணத்தையோ, உங்களுடைய வீட்டையோ, உங்களுடைய வாகனத்தையோ, உங்களுடைய குழந்தைகளை பற்றியோ யாரும் பேச மாட்டார்கள். நீங்கள் என்ன சமூகத்துக்கு செய்திருக்கிறீர்கள், சமூகத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் மக்கள் பேசுவார்கள், அல்லாஹும் பேசுவான், அவர்களுக்குத்தான் வரலாறு எழுதப்படும். இதனை இப்படி பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன், உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைவருக்கும் வரலாறுகள் எழுதப்படுவது கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் வரலாறு கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து உலமாக்களுக்கும் வரலாறு கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் வரலாறு கிடையாது. உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய அனைத்து அதிபர்களுக்கும் வரலாறு கிடையாது. ஆனால் யாருக்கெல்லாம் வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, யாரையெல்லாம் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறதோ, யாரையெல்லாம் உலகம் எழுதி கொண்டிருக்கிறதோ, அவர்கள் யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கெல்லாம் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பிறருக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். எனவே தான் ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுகிறார்கள். இந்த பதிவை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், இது எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடையை பத்தி பேசுகிறார்கள், மிக விரிவாக பேசுகிறார்கள், ஆழமாக பேசுகிறார்கள், அழகாக வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரியமான வார்த்தைகளை போட்டு அந்த பந்தியை அழகுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்துவிட்டு, பிறருக்கு உதவி செய்துவிட்டு, பிறருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அதனை இப்படி சொல்லலாம், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒரு உதவி வேண்டும், அவருடைய மகளுடைய நிக்காகை திருமணத்தை பரிபூர்ணமாக அழகாக செய்து கொள்வதற்கு. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு ஒரு 500,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. உங்களை நாடி வந்தார், உங்களிடத்தில் வந்து அந்த பணத்தை கேட்டார். நீங்கள் அவருக்கு 500,000 ரூபாய் பணம் போதாது, அதை 8 ஆக்கி நான் 8,00,000 ரூபாய் தாரேன், அடுத்த மாதம் என்னுடைய மகளுடைய நிக்காக திருமணம் நடைபெற இருக்கிறது, அந்த திருமணம் மிக அழகாக செவ்வனே நடந்து முடிய வேண்டும். எல்லா வகையான பலாய் முசீபத்துகளை விட்டு என்னுடைய மகளுடைய நிக்கா சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நீயத்தில் 5 லட்சம் ரூபா கேட்டு வந்தவருக்கு 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பினா அவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவருடைய மகிழ்ச்சி பொங்கல் எப்படி இருக்கும்? ஆனா உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. 8 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா தேவையான இடத்தில் 8 லட்சம் ரூபா பணத்தை பெற்றுக்கொண்டு போனவருடைய சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல. 2வது மகளுடைய நிக்காகு வரும் பொழுதும் மீண்டும் யாரையாவது ஒருவரை நாடி போக வேண்டி வரும். எனவே அவருடைய சந்தோஷத்தை அவர் மறந்து விடுவார், அந்த சந்தோஷம் வந்து போய்விடும். ஆனால் இந்த 8 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தாரே, அவருடைய சந்தோஷம் நிரந்தரமானது, அவருடைய மகிழ்ச்சி நிரந்தரமானது. அந்த குடும்பத்தை காணும் பொழுது, அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை காணும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது, இந்த குழந்தைகளுடைய திருமணத்தில், இந்த குழந்தையினுடைய தாயினுடைய திருமணத்துக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். இதைத்தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்கிறார்கள், வகான சுரூருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وفرحه بما يعطيه اعظم من السرور الاخذ بما ياخذه. ஒருவருக்கு உதவி செய்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உதவியை வாங்கி கொண்டு போகக்கூடியவனுக்கு என்ன சந்தோஷமோ என்ன மகிழ்ச்சியோ அதை விடவும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய மகிழ்ச்சி வாங்கினவனுடைய மகிழ்ச்சியை விடவும் அதிகமானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? காரணம், கொடுத்தவனுடைய சந்தோஷம் சுவர்க்கம் வரைக்கும், கொடுத்தவனுடைய சந்தோஷம் சுவர்க்கம் வரைக்கும். மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் கொடுத்தவைகள் ஞாபகத்துக்கு வரும், சந்தோஷமாக உலகத்துக்கு சலாம் சொல்லலாம். கொடுக்காதவன், சேமித்து வைத்தவன், கஞ்சத்தனம் காட்டியவன் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் கேட்கக்கூடிய பிச்சை என்ன தெரியுமா? யாசகம் என்ன தெரியுமா? தர்மம் செய்துவிட்டு வருகின்றேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான், தர்மம் செய்துவிட்டு வருகின்றேன், கொஞ்சம் அவகாசம் தான் என்ற பிச்சையை தான் இறைவனிடத்தில் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எனவே வாங்கிக் கொண்டவனுடைய சந்தோஷம் தற்காலிகமானது, கொடுத்தவனுடைய சந்தோஷம் நிரந்தரமானது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுகிறார்கள், ஆச்சரியமான ஒரு கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யர நஃப்ஸஹு இல ஸதகத்தி அஹ்வஜ மினல் ஃபகீர் கத் அப்தல ஸதகத்தஹு. தர்மம் செய்யக்கூடிய ஒருவர் இந்த தர்மத்தின் பக்கம், இந்த கொடுக்கக்கூடிய தர்மத்தின் பக்கம், வாங்கக்கூடியவனுடைய தேவையை விடவும் என்னுடைய தேவை அதிகம் என்று உணராத வரையில் அவனுடைய தர்மத்துக்குரிய பரிபூர்ணமான கூலி கிடைக்க மாட்டாது. நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என்றால், உதவி வாங்கக்கூடியவனுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த தேவையை விடவும் என்னுடைய தேவை அதிகம் கொடுப்பதற்கு இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான், என்னுடைய கையை உயர்த்தி வைத்திருக்கின்றான், என்னை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்காமல் அவரை என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று உணர்ந்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத வரையில் உனக்கு உன்னுடைய தர்மத்துக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்க மாட்டாது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு அவகாசம், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமி, பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பிரதேசம், நல்ல உள்ளம் கொண்ட உலமாக்களும் நல்லோர்களும் வாழ்ந்த ஒரு மண். இந்த மண்ணுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த அடிப்படையில் மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், ஒற்றுமை என்பதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்டு வாருங்கள், இலங்கையர்கள் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள், நல்ல குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இருந்துவிட்டு மௌத்தாகுவதற்கு முனையுங்கள். பாடசாலைகளை கட்டிக்காப்பது போன்று இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களையும் மதரசாக்களையும் பள்ளிக்கூடங்களையும் மக்தபுகளையும் பள்ளி வாயில்களையும் பாதுகாத்து இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் பெயர் சேர்த்து ஒரு கூட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யாரெல்லாம் இந்த வருடம் பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாகி பரீட்சைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய பரீட்சையினுடைய முடிவுகளும் நல்லதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அந்த குழந்தைகளுக்கு, அந்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும், சமூக சிந்தனை கொண்ட மக்களாக மாற வேண்டும். சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய படித்த பட்டதாரிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை திகழ வைக்க வேண்டும், மினர வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக, எங்களை நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக, நல்ல மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, கேவலமான முடிவுகளை விட்டு பாதுகாத்திடுவாயாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக, எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுக்கு அறிவு சொல்லித்தந்த எங்களுடைய ஆசான்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய ஆசான்களை கபூல் செய்வாயாக. அவர்களில் யாரெல்லாம் இறையடி சேர்ந்து விட்டார்களோ அவருடைய மன்னரைகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக, சரீர சுகத்தை நசீபாக்குவாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது சம்மாந்துறை பெரிய ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து இடம்பெற்றிருந்தது. இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பானது பொருளீட்டுவதும் பகிர்ந்தளிப்பதும் என்ற தலைப்பிலான விசேட ஜும்மா உரையினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷீக் முப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
4: அவனுக்கு நாசம் தான், அவனுக்கு நாசம் தான், அவனுக்கு நாசம் தான் என்று மூன்று முறை அல்லாஹுடைய தூதர் சாபமிட்டார்கள். அவர்கள் யார்? மக்களை சிரிப்ப வைப்பதற்காக, மக்களை மகிழ்விப்பதற்காக யார் பொய்யான நகைச்சுவைகளை பொய்களை சொல்வார்களோ அவர்களை பார்த்து தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஆகையால் இப்படியான தன்மைகளை விட்டு எங்களை காத்துக் கொள்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரா.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
5: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி.
6: அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
5: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل

0: الأحصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار صدق الله العلي العظيم الله من الذي يارك لي أنب الشخوضر أنبرك لي بريا برك لي الله بيند تقوى سيد அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தை விட்டும் தன்னை முற்று முழுதாக பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள், அருக்குடைகள், பிளஸ்ஸிங்ஸ் அதை எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்றிருந்தால் அதனை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. லா துஹ்ஸூஹா, அதனை நீங்கள் ஒரு போதும் இவ்வளவு தான் என்று உங்களால் மட்டுப்படுத்த முடியாது. மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நியமத்துகளையும் அருக்குடைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதனால தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சுவர்க்கவாதிகள் கூட நாளை கியாமத்துடைய நாளையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அவுரசனாகாதா, இந்த உலகத்தை இந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு அனந்தரமாக கித்தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி சுவர்க்கவாதிகளும் அல்லாஹுவை புகழுவார்கள். எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அருக்குடைகள் ஞானத்துகளை எண்ணி முடிக்க முடியாது. அதற்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவன் தந்திருக்கக்கூடிய ஞானத்துகளில் மிக முக்கியமான ஒரு ஞானத்து தான் எங்களுடைய பள்ளி வாயில்கள். எங்களுடைய பள்ளி வாயில்கள், பள்ளி வாயில் என்பது மஸ்ஜிதுகள் என்பது ஒரு மனிதனுடைய முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அவனை விட்டும் பிரிக்க முடியாத ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பள்ளி வாயிலுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த உறவு நெருக்கம் எந்த அளவுக்கு என்பதை குர்ஆன் மிக தெளிவாக துல்லியமாக அழகாக குறித்து காட்டியிருக்கிறது. பள்ளி வாயில்கள் எப்படி இருக்க வேண்டும், பள்ளி வாயில்கள் எப்படி அமைய வேண்டும், அது எதற்காக வேண்டி பாவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆன் சுட்டிக்காட்டவில்லை, குர்ஆன் தெளிவாகவே எடுத்துச் சொல்லியிருக்கிறது. பள்ளி வாயில் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது சமூகத்துக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு பள்ளி கட்டுவதற்கு முனையவில்லை. ஏனென்றால் உம்மத்தை பிரிக்கக்கூடாது, பள்ளிகளை கட்டிய உம்மத்தை பிரிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி 360 விக்கிரகங்களை வைத்து பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த பள்ளியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பள்ளியாக பிரகடனம் செய்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராம், அந்த பள்ளியை முன்னோக்கித்தான் தொழுதார்கள். அந்த பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய அனாச்சாரமான விடயங்களை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. காபாவை வலம் வரும் பொழுது அவர்கள் நிர்வாணமாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே பிதாத்துகள் அல்ல, ஹராம் அல்ல, அருவருப்பான மானக்கேடான கர்மங்களை கூட அவர்கள் காபா ஆலயத்துக்குள்ளே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தல் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முஹம்மது அய்யூப் அவர்கள்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

0: فَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

سيجزيهم وصفهم إنه حكيم عليم. قد

أو ما اختلط بعظم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல் அலீம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபக தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: அனுசரணை வழங்குவது
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون.
1: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.